0: Our sister is saying simply.
1: அவங்க சும்மா சொல்றதெல்லாம் சும்மா நம்பக்கூடாது.
0: We should not trust on that words.
1: இந்த காலத்தில் யார்த்த சொன்னால் உண்மையாவே ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க.
0: Whom we are saying they are not giving themselves to the Lord.
1: நோவா அப்படி இருக்கவில்லை.
0: But Noah was not like that.
1: நோவா ஆண்டவர் கண்ணில் கிருபை கிடைச்சது.
0: But Noah got grace in the eyes of the Lord.
1: என்ன சொன்னாரு? ஒரு பேழை உண்டு பண்ணு சொன்னார்.
0: The Lord said make an ark.
1: வேலை உண்டினப்போ எத்தனை பேர் ஏழா நாம பேசி இருப்பாங்க.
0: Many people mocked him.
1: எத்தனை பேர் அவர் கேவலமா பேசி இருப்பாங்க.
0: Many people mocked him.
1: அந்த மரம் எல்லாம் கொப்பேரி மரத்தை வெட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு.
0: They were suffering many lot to bring the wood.
1: எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு.
0: He suffered a lot.
1: அந்த மிருகங்கள் பறவைகள்லாம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு.
0: To catch all the animals he suffered a lot.
1: ஆனால் கர்த்தர் சொன்னானே செய்தே ஆக வேண்டும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு முழுமச்சோட செய்தார்.
0: But he did this with his wholeheartedly for this Lord.
1: அவருக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்ததனால தான் இன்னைக்கு அவர் குடும்பத்தார் பாதுகாக்கப்பட்டாங்க.
0: He did the will of the Lord, so he and his family were kept.
1: நான் இப்படி தான் செய்வேன் செஞ்சா கண்ண பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டாரு.
0: He may say, I will do my own wish, but he would not be kept.
1: இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிறேன்னா,
0: as we are seeing living in this world, evil world,
1: நான் இப்படி தான் செய்வேன்.
0: I can do my own.
1: இதில் என்ன இருக்குது?
0: What is in that?
1: இப்பதான் செய்ய முடியும்.
0: I can do like this.
1: கர்த்தர் விட்டுவர் அவ்வளவுதான்.
0: But the Lord will leave you.
1: கர்த்தர் நோவா கண்கள் கர்த்தருக்கு கிருபை கிடைச்சு. கர்த்தருடைய கண்களை நோவாக்கு கிருபை கிடைச்சிச்சு.
0: But Noah got grace in the sight of the Lord.
1: நோவா என்ன செஞ்சாரு?
0: What Noah did?
1: அந்த பேழைச்சேரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு.
0: He suffered long to do that.
1: என்ன மழை வருதா இவன்மா காப்பாத்த போறானு சொல்லி எத்தனை பேர் ஏவலமா பேசிருப்பாங்க.
0: Many have looked and laughed at him since he did that.
1: எத்தனை பேர் அவர் திட்டி இருப்பாங்க.
0: Many people grumbled about him.
1: அவர் அதெல்லாம் யோசிக்கல.
0: But he did not think about that.
1: அவர் கண்கள் கிருபை கிடைச்சதுனால,
0: because he got favor in the sight of the Lord.
1: கர்த்தர் செஞ்சதெல்லாம் கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சாரு.
0: Whatever the Lord commanded he did.
1: நீங்கள் நான் கர்த்தர் சொன்னது செஞ்சிருக்கமா?
0: You and me doing like that?
1: எதா செஞ்சிருக்கமா?
0: Anything we have done?
1: உங்க உள்ள தரிசி பாருங்க.
0: Please examine your heart.
1: கர்த்தர் ஒப்பு கொடுங்க.
0: Submit yourselves to the Lord.
1: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது.
0: Whatever thing you thought to do it will be not get hindrance.
1: மத என்ன செய்றாரு?
0: First what he does?
1: மத என்ன செய்றாரு? அதிசயங்களை செய்கிறார்.
0: First he do wonders.
1: இரண்டாவது ஆறுதல் செய்கிறார்.
0: Second he comforts.
1: மூணாவது புதிய காரியத்தை செய்கிறார்.
0: Third he is doing new things.
1: நான்காவது கிருபை செய்கிறார்.
0: First finally he gives the grace.
1: கர்த்தர் ஒப்பு பாண்டவரே நோவா போல.
0: Lord like Noah.
1: யோவானை போல.
0: Like in
1: என் ஐக்கிய பிதாவுடைய ஒரு குமாரன் இயேசுவுக்கு நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே.
0: My fellowship with the Lord, Lord God and Father.
1: ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே.
0: I give myself to the Lord.
1: என்னை நீதான் மாற்ற வேண்டும் ஆண்டவரே.
0: Lord please change me.
1: என்னை மாற்றும் ஆண்டவரே.
0: Change me Lord.
1: என் வாழ்க்கை இப்படியே இருக்குதப்பா. ஒரு மாற்றம் கூட எனக்கு வரலையப்பா.
0: There is no change in my life Lord.
1: I have the nature of my body.
2: நேற்று வண்ணமா என் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர். அவரால் செய்ய முடியாது என்று எதுவுமே கிடையாது. கர்த்தர் நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. எல்லாம் நீர் இயேசுவே, என் உயிரும் நீர் இயேசுவே, என் வாழ்வும் நீர் இயேசுவே, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களிங்க வந்திருக்கீங்களா? ஆறுதல் செய்ய வல்லவராக இருக்கிறார். சிறுமைப்படுகிறவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், ஆறுதல் தர வல்லமையான தேவன். தேங்க்யூப்பா. பழையதை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிற தேவன். கண்மலை கூட தண்ணீர் தடகமாய் மாற்றி, கற்பாறைகளை நீர் ஊற்றாய் மாற்றுகிறவர். சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். வாய் திறந்து சொல்லுவீங்களா, எனக்கு புதிய காரியம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு ஆறுதல் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. கடைசியா சொன்னார், அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். நம்மை அவர் தனியே விடுவதில்லை, இரக்கம் செய்கிறார், கிருபை செய்கிறார். அவர் கிருபை புதியது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தபடினால் பேரழிவுக்கு பாதுகாக்கப்பட்டார். எவ்வளவு பரியாசங்கள், நிந்தங்கள் வந்தாலும் நோவா அசைந்து போகாதபடிக்கு தாங்கியது கர்த்தர் கிருபை. ஆண்டவரே, அவனுக்கு கிருபையினால் எனக்கு நீதிமானாய் மாற்றமாண்டவரே. அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீ எல்லாரும் செய்கிறவரப்பா. நீ செய்ய நினைப்பு தடைப்படாது. நான் செய்வ தடுப்பவன் யார் என்று கேட்டீரே தேவனே. இங்க வந்திருக்க இந்த நேரலியாக ஆறுதலில் பங்கு பெற்று ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து நீர் அவர்களுக்கு அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அதிசயங்களை எதிர்பார்த்திருக்க பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யுங்க. உள்ள உடைந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலை தாங்க ஆண்டவரே. ஆறுதல் செய்யுங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்கும். ஆறுதல் செய்யுங்கப்பா. நீங்க தான் அவர்களுக்கு இறங்கணும்ப்பா. ஆறுதல் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு நிறைந்த ஆறுதல், இயேசு கிறிஸ்துவால் நிறைந்த ஒரு ஆறுதல் ஆண்டவரே. ஓ, இப்பொழுது பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தாவே இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதல் செய்யுங்கப்பா. இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்குவதாக ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. சகல விதமான ஆறுதலின் தேவனவா இருக்கிறவர் என்று நாங்கள் கேட்டோம் மேகப்பா. அந்த ஆறுதலை இப்பொழுது ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தாவே ஆமே நீ பெருக பண்ணுவீராக. சோர்ந்து போயிருக்கிற மக்கள், பழையதையே நினைத்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு புதிய காரியத்தை செய்ய துவக்குங்கப்பா. இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்குவதாக, புதிய காரியங்களை தோன்ற பண்ணும் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் நிர்மலமாகாதபடிக்கு இருக்க உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாரும். நோவாவுக்கு உங்க கண்ணில் கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் உங்களுக்கு கிருபை வேண்டும். தாழ்மையுள்ள கிருபை அளிக்கிறவரே, எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். செய்தி கொடுத்த அக்கா வல்லமையாய் பயன்படுத்தும். தேவ கரம் எங்கள் ஒவ்வொரும் தாங்குவதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்காவை ஜெபிப்பாருங்க. இணைந்து ஜெபிக்கலாமா? நான்கு விதமான ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய். இணைந்து ஜெபம் பண்ணுவோம்.
1: வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க.
2: Kindly do wonders in all the people, Lord.
1: ஆறுதல் செய்யுங்க.
2: Kindly comfort all the people, Lord.
1: புதிய காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do good things in the lives, Lord.
1: கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
2: Kindly give them grace, O Lord.
1: நன்மையான காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do good things in the lives, Lord.
1: தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace of God surround them, Lord.
1: தேவ பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும்.
2: Let the presence of God surround them, Lord.
1: வல்லமையான காரியத்தை செய்ய முடியாய்
2: ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Kindly do mighty things, Lord.
1: என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா.
2: Whatever diseases they have,
1: ஆட்ட குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly touch their hearts and heal them, Lord.
1: வலிப்பு வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly heal their epilepsy right now, Lord.
1: உம்மால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல ஆண்டவரே.
2: Everything is possible with you, Lord.
1: நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: We are seeing you only, Lord.
1: கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly heal the kidney problem right now, Lord.
1: தலைவலியை குணமாக்கு ஆண்டவரே.
2: Kindly heal the headache right now, Lord.
1: வயிறு வலியை குணமாக்கு ஆண்டவரே.
2: Kindly heal the stomach pain right now, Lord.
1: அது மாத்திரல்ல தகப்பனே, இன்னும் பெரும்பாலும் சித்திரி மக்கள் குணமாக்குங்கப்பா.
2: Not only that, Lord, many people are with the hemorrhage. Please touch them and heal them, Lord.
1: டாக்டர் போய் சரியாவலேன் கலங்கிருக்க மக்கள் சுகமாக்குங்க.
2: Even they went to the Lord, but still now they are not getting healing. So please heal them, Lord. Kindly heal their wheezing trouble right now, Lord.
1: Yes, appa, wheezing குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Lord Jesus Christ, please heal
1: wheezing குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the wheezing problem.
1: எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே.
2: Many people are suffering.
1: இறங்குங்கப்பா.
2: Have mercy on them, Lord.
1: இறங்குங்கப்பா.
2: Have mercy on them, Lord.
1: நீங்க குணமாக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Please heal them, Lord.
1: ஜெபத்தை கேட்கிற மாம்சமணி யாவரும் இடத்துல வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே.
2: Oh, yeah, the all flesh will come to you. You are the hearer of the prayer, Lord.
1: உம்முடைய கரத்துல கெஞ்சுகிறோம் அப்பா.
2: Lord, we begging unto your hands, Lord.
1: என்ன வியாதியானாலும் சுகமாக்குங்க அப்பா.
2: Whatever disease they may have, please heal them, Lord.
1: மனநோயில கஷ்டப்படுறவங்க சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly touch the people who are with mental illness, Lord.
1: மனம் பாதிக்கப்பட்டவங்கள சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Who are affected with mentally, please touch them and heal them, Lord.
1: அப்பா, புத்தி சுகம் இல்லாம இருக்கிற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly touch the people.
1: இயேசுவே நோக்கி கெஞ்சுறோம்.
2: Lord, we beg unto you.
1: இயேசுவே நோக்கி கெஞ்சுறோம்.
2: Lord, we beg unto you, Lord.
1: நீங்க புத்தி இல்ல புத்தி சுகம் இல்ல மக்களுக்கு ஜெபிக்க சொன்னீங்க ஆண்டவரே.
2: You are saying to
1: நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
2: We are praying for
1: நீங்க ஜெபிச்சாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
2: We are praying for
1: நீங்க அவங்களை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly heal them.
1: எங்க இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே.
2: They may please heal.
1: எங்க இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே.
2: They may please heal.
1: இப்ப தேவாலயம் இறங்குவதாக ஆண்டவரே.
2: Come upon them, Lord.
1: தேவன் அக்கினி மூடுவதாக ஆண்டவரே.
2: Let the fire hide them, Lord.
1: இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனாய் கர்த்தர்.
2: Behold, I am the Lord for all flesh.
1: என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு உண்டோ என்று கேட்டீங்களப்பா.
2: Everything is possible with me, he said. No.
1: இப்ப சுகமாக்குங்கப்பா.
2: Kindly heal them.
1: இப்ப சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly heal them right now, Lord.
1: எல்லா மந்திரம் செய்வனைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே.
2: Kindly break all the witchcrafts and sorceries.
1: பிசாசின் கிரியை அழித்து போடுங்க ஆண்டவரே.
2: Please take away all the works of the devil right now, Lord.
1: ஆண்டவரே, உம்மால முடியும் ஐயா.
2: Lord, it is possible with you, Lord.
1: இயேசுவே, உம்மால முடியும் ஆண்டவரே.
2: Lord Jesus, it is possible with you,
1: அப்பா, சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Please heal them, Lord.
1: நரம்பு தளர்ச்சியுள்ள மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Touch the people who are with nerve problems.
1: நரம்பு தளர்ச்சியுள்ள மக்களை தொடுங்க ஆண்டவரே.
2: Touch the people who are with nerve problems.
1: நரம்பு தளர்ச்சியுள்ள மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the people who are with nerve problems, Lord.
1: புடிக்கிற

0: எத்தனை குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்பா.
1: மெனி ஃபேமிலிஸ் ஆர் ஹேவிங் ஃபைட்ஸ்.
0: குடிக்கிற குடும்பங்களை விடுதலை கொடுங்க ஆண்டவரே.
1: கிவ் தம் குட் டெலிவரன்ஸ் ஃபார் தே.
0: குடிக்கிற குடும்பங்களை விடுதலை கொடுங்க ஆண்டவரே.
1: கைண்ட்லி ஹீல் தி பீப்பிள்.
0: ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே.
1: லிவிங் காட், வி ஆர் சீயிங் யூ.
0: உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே.
1: God, we are looking unto you.
0: நீங்க விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
1: Please deliver the people, Lord.
0: அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
1: Kindly perform miracles, O Lord.
0: அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
1: Kindly perform wonders, O Lord.
0: உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே.
1: We are seeing you, Lord.
0: நீர் அதிசயங்களை செய்திருக்கிறீர் நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் ஐயா.
1: You have done wonders, we read, Lord.
0: ஒவ்வொரு வியாதி சுகமாக்குங்க.
1: Please heal each one.
0: நரம்பு தளர்ச்சி குணமாக்குங்க.
1: Can touch their nerves and heal them, Lord.
0: கால் வலியை குணமாக்குங்க.
1: Take away the leg pain from their bodies.
0: முட்டி வலியை குணமாக்குங்க.
1: Take away the knee pains from them, Lord.
0: என்ன பலன்றாலும் குணமாக்குங்க.
1: Whatever infirmity they have, please heal them, Lord.
0: அன்புள்ள தெய்வமே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்.
1: Oh loving God, we are praying to you, Lord.
0: வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க இயேசுப்பா.
1: For the people who are not having job, please give them job, Lord.
0: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் இயேசுப்பா.
1: Can you make arrangement for the marriage for who are not having it married, Lord?
0: குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தாங்க இயேசுப்பா.
1: Bless them with child who are not having child, oh Lord.
0: கடன் பிரச்சனோடு தவிக்கிற மக்களுக்கு கடனைக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா.
1: Kindly give them strength to complete all their
0: கடன் அடைச்சி தாங்க இயேசுப்பா.
1: Kindly strength them to.
0: நீயோ கடன் வாங்காம அநேக சாதியில் கடன் கொடுப்பாய்னு சொன்னீங்க தானே இயேசுப்பா.
1: You will not get loans.
0: கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. பணக்கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே.
1: Take away all monetary problems.
0: கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே.
1: Take away all difficulties, Lord.
0: ஐயா நீங்க தான் செய்ய வேண்டும்.
1: Lord, you can do, Lord.
0: அபாந்தர் வலி ஆறுகளையும்
1: Sir, Lord, in these two services,
0: உண்டாக்குன்னு சொன்னீங்கல்ல.
1: You said that I make rivers in the world.
0: எத்தனை வாழ்க்கை அபாந்தரை போகல இருக்குது இயேசுப்பா.
1: Many people's lives are with.
0: நீங்க இறங்க வேண்டும் ஆண்டவரே.
1: How mercy on them, Lord.
0: நீங்க அபாந்தர் வழியில் ஆறுகளை உண்டாக்குற தேவனே.
1: Lord, you are making rivers.
0: அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் ஆண்டவரே.
1: Give them blessings, Lord.
0: அவங்க கண்ணீரை துடைங்க ஆண்டவரே.
1: Wipe out all their tears.
0: கவலை மாற்றுங்க ஆண்டவரே.
1: Take all weariness from them, Lord.
0: பிரச்சனை நீக்குங்க ஆண்டவரே.
1: Take all problems from them.
0: நன்மை செய்யுங்க ஆண்டவரே.
1: Do good things,
0: இயேசுவே.
1: Lord, Lord.
0: உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பரிசுத்தமா வாழ கிருபை வச்சுங்க ஆண்டவரே.
1: ரட்சிப்பின்
0: பாத்திரமா மாற்றுங்க ஆண்டவரே.
1: உம்மோடு
0: இருக்க கிருபை வச்சுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இறங்கும்.
1: லார்ட் ஹவ் மெர்சி.
0: கர்த்தாவே இறங்கும்.
1: லார்ட் ஹவ் மெர்சி.
0: வியாதி சுகமாக்குங்க.
1: ஹீல் தி டிசீசஸ், லார்ட்.
0: தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க.
1: Bless the people who are doing professions.
0: வியாபாரிகிற மக்களை ஆசீர்வதிங்க.
1: Bless the people who are doing business.
0: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க.
1: Kindly give them good houses now, those who are not having houses, Lord.
0: படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க.
1: Kindly give them the good wisdom to the students.
0: படிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க ஆண்டவரே.
1: All the students must pray to you, Lord.
0: இயேசுவே படிக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க.
1: Change the people as praying people, Lord.
0: ஆண்டவரே இறங்கும்.
1: Lord, have mercy.
0: இயேசுவே இறங்கும்.
1: Jesus, have mercy.
0: பரலோக பிதாவே இறங்கும்.
1: Father, have mercy.
0: ஊழியருக்கு வல்லமை தாங்கப்பா.
1: Kindly give good power for the servants of God.
0: வரங்களை தாங்க ஆண்டவரே.
1: Kindly give them good gifts, Lord.
0: கிருபைகளை தாங்க ஆண்டவரே.
1: Kindly give them graces, Lord.
0: சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்கணும் ஆண்டவரே.
1: We should do your will and
0: எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்.
1: Kindly give us grace, Lord.
0: நம்ம பத்திரிகுளியத்தை கூட பொறுப்பெடுத்துக்கோங்க ஆண்டவரே.
1: Take response over the
0: தடையலா நீக்கி போடுங்க ஆண்டவரே.
1: Take all hindrances from
0: நீங்க தான் பொறுப்பெடுக்கணும் இயேசுப்பா.
1: You can only take response.
0: நீங்க தான் பொறுப்பெடுக்கணும் இயேசுப்பா.
1: You can only take response. Yes, Lord, you can only take
0: it. நீங்க தான் எல்லாம் செய்து முடிக்கணும் ஆண்டவரே.
1: You can, you should do everything, Lord.
0: உங்க பாதத்தை பிடிச்சு
1: கெஞ்சுறேன் ஆண்டவரே. Take unto you, Lord.
0: தடையலாம் ஒரு வரிய பெரியந்து பத்திரிகுளி நடக்கணும் ஆண்டவரே.
1: This mystery must be done.
0: எல்லா ஒளியே நடக்கணும் ஆண்டவரே.
1: Coming, Lord.
0: ஒரு உலக கூட நிக்க கூடாது ஆண்டவரே.
1: No ministry should be stopped.
0: நீங்க அற்புதம் செய்யணும் ஐயா.
1: Can you do miracles?
0: நீங்க அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே.
1: Can you do wonders, O Lord?
0: உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
1: Let your name be magnified, Lord.
0: நீங்க அப்படி செய்யப்ற அன்புக்காக இரக்கத்துக்காக கோடி கோடி நன்றி.
1: You are going to do all these things. Thank you, Father.
0: எல்லா துதிகளும் மகிமைக்கு செலுத்துறோம்.
1: We give all glory to you, Lord.
0: எல்லாவற்றையும் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக ஜீவன் பரமபிதாவே.
1: We ask all things humbly in the name of Lord Jesus Christ. Amen.
2: கடைசியாக நமது ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த ஆசிரியப்பட்ட நேரத்திற்காய் நன்றி. இம்மட்டுமா என்னுடைய பாதத்திலே காத்திருந்து வார்த்தையில கேட்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. மே ஆராதிக்க உதவி செய்தோத்தனம். இப்பொழுதும் நமது ஊழியங்களை தாங்க கர்த்தர் எழுப்பின உது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை கொடுத்தீர், நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. நீ ஜெபிக்கும்போது நான் உலகத்துக்காக ஜெபிக்காமல் நீர் என் தந்தர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை

0: பிறகு பண்ணுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் பிள்ளைகளுக்கு செய்வீராக. அப்படி செய்வதற்காக நன்றி. இன்னும் திரளான ஜனங்கள் இந்த உள்ளத்தை தாங்குவதற்கு கர்த்தர் எழுப்பித்தார், ஜெபிக்க எழுப்பித்தார், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்படி செய்வதற்காக நன்றி. இம்மட்டு எங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்தீரே, கோடி கோடி கோடி நன்றிகள் ஆண்டவரே. துதிகன மகிமனை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ள மேருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வரம் வரவாதே. ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.

హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా ప్రైజ్ ది లార్డ్.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அனுகுணமான நல்ல துணையே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கோட்டையே, அரணே, ஜீவனே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவின் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது ராஜா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ தந்திருக்கிற அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது மகிமையின் பரிசுத்த பிரசனம் நடுவில் இறங்கி வருவதாக ஆண்டவரே, உங்கள் வல்லமை கடந்து வருவதாக. ஆவியானவரே, நடுவில் இறங்கி அசைவாடுவீராக. தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கிருபை நடுவில் இறங்கி மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆராதனைக்குரமாக எலும்புற ஆயுதங்கள் எல்லாம் நசனா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிசாசன் கிரி அழிக்கும் படிக்க தேவக்குமான் வெளிப்பட்டீரின் ஆண்டவரே, சர்வங்கத்தை மிதிக்கவும் சத்துருவன் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டணி புரதமாக எலும்புற பொல்லாதாவிகளாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, துதிகன மகிமேல உமக்கு செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. 33வது சங்கீதம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆகவே தேவன் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.

0: தேசத்தை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். தேசத்திற்காக போராடி ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபக்குறி சொல்லுவாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா?
1: சில குடும்பத்தை பார்த்தா பண கஷ்டங்கள், சில குடும்பங்களை பார்த்தா கடன் பிரச்சனை, சில குடும்பங்களை பார்த்தா வீட்டுல சண்டை சச்சரவு அதிகமா இருக்குது. இந்த நிலவெல்லாம் மாறணும். எல்லா குடும்பங்களையும் தேவ சமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும், குடும்ப குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காக
2: துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பிரச்சனைகள். ஆண்டவரே, தேவனே, நீங்க மனம் இறங்க வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு காரியத்தினால ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த குடும்பங்களுக்கு நல்ல சமாதானத்தை தயவாய் நீங்க தர வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, உங்களோட சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தயவாய் நீங்க தர வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. குடும்பம் குடும்பமாக கர்த்தரை தேடக்கூடிய அந்த இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: எங்களுக்கு நல்ல மழை தரணும், நல்ல ஆசீர்வாதமான மழையா இருக்கணும் ஐயா. தண்டனை மழை வேண்டாம். எல்லா பகுதியும் நம்ம நீலகிரி மாத்திரல, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு தரணும். எங்கேயும் உயிர் சேதம் பொருள் சேதம் வரக்கூடாது. அதுக்காக சாப்பிடலாம்.
3: அழிவுக்குறை மழை இல்லாதபடி ஆசீர்வாத மழையாய் தாங்க ஏசப்பா. எல்லாரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே அப்பா, நீங்க தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது ஏசப்பா. அப்பா, இம்மட்டுமா எங்களை காத்து நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்தி வந்தீங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஆசீர்வாத மழையை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க வல்லமை உள்ளக்கார அந்த பகுதி முழுதும் இறங்கட்டும் ஏசப்பா. ஆறு தாலுக்கா மீது இறங்கட்டும் ஏசப்பா. கர்த்தாவே அப்பா, கிருபையாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு வீடுகள் மேலும் கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு வீட்டுமெண்டுகள் மீதும் கரம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு மரங்கள் மீதும் கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு கரண்ட் கம்பியின் மீதும் கரம் இறங்கட்டும் ஏசப்பா. எது கீழே விழுந்து சரிந்து யாரும் ஆண்டரை உயிரிழந்து போகாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ரசித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பொருட்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
1: விவசாயிகள்ல நல்ல ஆசிரியப்படணும். எங்க விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது. எல்லா விவசாயிகளும் தேவனை தேடணும், ரட்சிக்கப்படணும். யாருக்குமே நஷ்டம் வராதபடிக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம தேசத்திலையும் பஞ்சம் வரக்கூடாது.
4: விவசாய குடும்பத்துல எந்த ஒரு ஆபத்து விபத்துல வரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல பஞ்சங்களை வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க மனம் இறங்க மணிக்கும் நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அழிவுன்னு மழைனால தகப்பனே வெள்ளாமல் எதுவுமே தண்ணியில முழுகி போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, தண்ணியில அடிச்சு போயிடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய நிலங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் தகப்பனே. எல்லா ஆண்டவரே, இந்த வெள்ளாமைகளும் நல்ல வெளியத்தக்கதாக ஏசப்பா நீங்க இறக்கம் செய்ய முடிக்கும் நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் ஏசப்பா அந்த வெள்ளாமைகளும் ஆண்டவரே தண்ணியில மூழ்கி போகாதபடிக்கு ஏசப்பா. எல்லா வெள்ளம் நீங்க காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல பஞ்சங்கள் வரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, பொருளாதார விஷயம் எங்க தேசத்துல வராதபடி காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரையும் திதிக்கிறோம், கண்ணீர் செலுத்துறோம் ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய குடும்பம் ஆசுரதியும் ரட்சித்துமோடு இணைத்துக்கொள்ளும் முடிய வரைய காய்த்து போட்டும் ஏசப்பா. எந்த விவசாய குடும்பம் தகப்பனே யாருமே தற்கொலை பண்ணாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிகணமாக்கையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தேற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
5: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24 அதிகாரம்.
6: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவறுப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலக்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடி புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடி அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாது. கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
7: பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்க நீர் ஆசீர்வதித்து நீர் அங்கீகரித்தபடிக்காக கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே உற்சாகமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் அபிரீதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வெள்ளாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
8: திருடன்
6: வருகிற விதமாய்
8: கர்த்தருடைய
6: நாள் வரும் என்று
8: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். தேவன் எப்படி வருவாரா, எப்ப வருவார், யாருக்கும் தெரியாது. அதான் சொல்றது, திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார். எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது.
5: For you yourselves know perfectly that the day of the Lord so comes as a thief in the night. Yes, we do not know when the Lord will come. So the Lord says here, you do not know the day when the Lord will come. The Lord so comes as a thief in the night.
8: திருடர் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை ஏசுகித்து நம்ம நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவா. அவரை எப்பயுமே நம்ம நினைச்சிடணும். சந்திக்க நம்ம எப்போதும் ஆயத்தம் இருக்கணும்.
5: Nobody knows when the thief will come.
8: லூக்காவின் சுவிசேஷம் 17:34.
5: Luke 17:34.
6: அந்த ராத்திரியில்
8: ஒரே படுக்கையில்
6: படுத்திருக்கிற
8: இரண்டு பேரில்
6: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
8: மற்றவன் கைவிடப்படுவான். பார்த்தீங்களா, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில ஒரே கட்டில படுத்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுறவங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏற்றுக்கொள்றவங்க வந்து செபத்தோட துதியோட அவங்க இருதய இயேசுகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா கடமைக்காக சர்ச்சை போயிட்டு வந்து கடமைக்காக தேவனை தேடுறவங்க கைவிடப்படுவாங்க.
5: I tell you that in that night there will be two men in one bed. The one will be taken and the other will be left. See this verse. Bible says that one will be taken and one will be left. Because the one will be taken is often praying and be with the Lord. But another is live according to his own will and wish. So we must be prepared to meet the Lord when he comes.
8: கர்த்தருக்கோடு எண்ணிக்கப்பட்டிருக்கவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தரோடு எண்ணிக்கப்பட்டிருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும்.
5: All the people who joined with the Lord Jesus Christ will be taken in the heaven, but those who are not joined with the Lord will not be taken from this earth. So we must be prepared to meet the Lord.
8: Matthew 24:27.
6: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
5: For as the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be.
8: கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கலையா? அதே போல தேவன் வரும்போது அவருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்? கூட்டி சேர்ப்பார்.
5: As the lightning comes from the east to flashes to the west like this, the Lord will take the people of himself, will take with him when he comes from the people wherever they.
8: அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை.
5: It is possible with him. All things is possible with him.
8: ஒரே ஒரு காலங்களில் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வயசு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் 5 வயசு, 10 வயசு, வாலி வயசுல இருக்கலாம். ஆனால் அந்த வாலி வயசுக்கு நாட்களை கர்த்தர் நம்ம கொடுத்த நாட்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நாள் திரும்ப வரவே வராது.
5: We have only one life in this world. We may be 60 years, 90 years, or 80 years, or 5 years, 6 years. But we must use this time very usefully, because the time is very precious before the Lord.
8: எங்க காலங்களில பார்த்தீங்கனா எவ்வளவு காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு. அப்ப எங்களுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல.
5: Our days are wasted, many times are wasted, because nobody was for us to preach about Jesus Christ. But we have more time.
8: இப்ப பாத்தீங்கன்னா கத்தர் எல்லா எந்த இடத்துல பார்த்தாலும் கத்தருடைய சத்தம் கேட்கறது. யூடியூப்ல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, சர்ச்சி போனாலும் சொல்லி, எங்க பார்த்தாலும் கத்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
5: But in these days we are hearing the verses of the Bible and the sound of the voice of the messengers through YouTube, through radios, through many preachers. We are hearing the gospel of Jesus Christ from all about the medias.
8: நல்லா நினைச்சிடணும், கர்த்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதபடியே காத்துக்கொள்ளணும்.
5: So we should not waste the day with the, which the Lord gave us. So we must use the days very usefully.
8: வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம்.
5: Revelation chapter 3 verse 3.
6: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து.
8: கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து.
6: அதை கை கொண்டு மனந்திரும்பு.
8: கை கொண்டு மனந்திரும்பு.
6: நீ விழித்திராவிட்டால்.
8: நீ விழித்திராவிட்டால்
6: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
8: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
6: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பா.
8: நான் உன்மேல் வருகிற வேலையை என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். மனம் திரும்பி அந்த வசந்த இதயத்துல பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையை நெறித்து
6: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
8: அதுக்கு மனம் திரும்ப மாத்திரல, அது என்ன செய்யணும், கை கொண்டு மனம் திரும்பணும். ஒவ்வொரு வசந்த நம்ம கேட்கற மாத்திரல, கை கொண்டு மனம் திரும்பணும்.
5: Remember therefore how you have received and heard, hold fast and repent. Therefore if you will not watch, I will come upon you as a thief, and you will not know what hour I will come upon you. Yes, according to the Bible, we have many verses from the Bible. We heard many verses and from the Bible. How we received, how we hear the verses, and we should keep all the verses and repent to the Lord. The Lord wants this. We must repent to the Lord and be watchful, and we must be aware to receive him.
8: மனம் திரும்பாம பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானா அதனால நமக்கு என்ன லாபம்?
9: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டு வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம சவம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, கொரோனாவில் கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் குணமாக்கம்மால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். தேவை பிரசனம் மூடட்டுமையா, நரம்பு மண்டலத்தில் சுகமாக இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா, கழுத்தில் பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க ஏசப்பா. கை கால் வலியை குணமாக்குங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதி சுகமாக்குங்க ஏசப்பா, மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க ஆண்டு. மஞ்சக்காமலை கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம ஒன்றே மகிப்படட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, கர்த்தருடைய கரம் தாங்கட்டுமப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க, துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது, செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். தகப்பனே தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா, சாக்கியத்தை கொடுங்க சப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியும், பார்த்துல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது, செபிக்கிறோம். உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளும் பிதாவில் தன் இறங்கி வருகிறது மார்பில் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா நிழலில்லைன்னு சொல்ல தேவனாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருபை செய்ய கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா ஐயாமை துதிக்கிறோம் திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பைக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும் சமாளம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தரணும் கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனை தரும் குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க ஆண்டவரே எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே எல்லா குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே ஐயாமை துதிக்கிறோம் தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்கொடி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா சிறு பிள்ளை நல்லா படிக்கணும் ஞானத்தை கொடுங்க போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் கத்தர் வீடு கட்டாவிட்டால் கற்றங்கள் பிரயாசங்கள் விருதா கத்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கு சொன்னீரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும் பராமரிக்கணும் எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறதப்பா அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்கள் வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா பராமரிக்கணும் ஐயா தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காத்துக்கோங்க வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தாங்க கடன் பிரச்சனை மாறணும் கண்ணீர் துடைக்கணும் ஐயா பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா குழந்தை பாய்க்கலா சகுளு குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா தாங்கே சப்பா அதிசயங்களை செய்யுங்கே சப்பா ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா ஐயாமை துதிக்கிறோம் கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்ய தருணு சென்னீரை ஆசீர்வித்து உயர்த்துங்க பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் எங்களை அன்புரை யேசுவா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரம பிதாவே ஆமே கத்து நாம் சேவத்தை கேட்டாரு கலங்காதீங்க
10: அன்பானவர்களே எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
11: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள் மாத்திரமல்ல இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக
12: எங்களின் எழுத்தின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
13: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435 அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com அவர் வெப்சைட் handofjesus.in God bless you

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.

0: வெளிப்படுத்த விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
0: அதன்
1: வெளிச்சத்திலே நடப்பார்கள்
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். நம்ம என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்ல. கர்த்தர் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. ரட்சிக்கப்படுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும், மாத்து மாத்த நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்குது, கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்த்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். 1 பேதுரு புஸ்தகம் 4:14 யாக்கோபின் புஸ்தகம் 4:14
1: நாளைக்கு நடப்பது
0: உங்களுக்கு
1: தெரியாதே
0: உங்கள் ஜீவன்
1: எப்படிப்பட்டது
0: கொஞ்ச காலம் தோன்றி
1: பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது.
0: மாளுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாத புகையை போல இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைய அலசி பார்க்கணும். ஆண்டவரே பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கப்பா, என்னை ரட்சி நேற்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். கர்த்தரை கேட்டே இருக்கணும், என் வாழ்க்கை எங்கே இருக்கு, நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவர், உமக்கும் எனக்கும் இடையில ஏதாவது தடை இருக்கா, என்னை காமிங்க ஆண்டவரே, என்னை காமிங்க, நான் என்ன குறை இருந்தாலும் என்னை காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல. வாசிங்க பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்குது. நம்ம பரலோகத்துல குடியிருப்போம், நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, நம்ம குடியிருப்பு பரலோகம். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க யேசுவான்னு சொல்லி மனிதன் முகத்தை பார்க்கிறா. கர்த்தர் எங்க பாக்குறாரு, இருதயத்தை பாக்குறாரு. 1 சாமுவேல் வாசிங்கன்னா 16:7
1: கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும்
0: இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்.
1: நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்.
0: மனுஷன் முகத்தை பார்ப்பான்.
1: கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
0: கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம இருதயம். எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் இழைக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எந்த அளவுக்கு இருக்கு நம்மகிட்ட, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வெள்ளிக்காரன் என்ன செய்வாராம், படுக்கைக்கு போகும்போது அவர் ஒரு இருதயத்தை அலசி பார்ப்பாராம். இன்னைக்கு உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசணும் ஆண்டவரே, இன்னைக்கு உங்க துக்கப்படுத்துற காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன காரியம் உங்க பிரியமில்லாத காரியம் செஞ்சேன் ஆண்டவரே, என்னை காமிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது டாக்டர் வெள்ளிக்காரன் அலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாராம். அதுதான் அவர் சொல்லுவாரா, நான் வந்து நேற்று பார்த்தா பிள்ளைக்கிறம் கிடையாது, இன்னைக்கு நான் புது சிருஷ்டியா என்னை ஆண்டர் மாற்றிருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் புது சிருஷ்டியா மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் கர்த்தர் வேதஞ்சல் கர்த்தர் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிற. வாசித்து பாருங்க 2 கொரிந்தியர் 5:17
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின.
0: பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், நம்ம பிறந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த பழையவைகள்லாம் ஒழிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின.
0: நம்ம ஆண்டு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பரலோகத்துக்கு போனா ஈஸியான காரியம் இல்ல, போகணும்னா பரலோகத்துக்கு போனா நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டுகிட்ட அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம இவ்வளோத்தை அலசி பார்த்து கற்றுட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நம்ம முதலாவது சரி ரட்சிக்கப்படும் நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளே என்ன செஞ்ச முடியாது, ஏமாற்ற முடியுமா, முடியாது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16:31
1: அவர்களை வெளியே அழைத்து வந்து
0: ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு
1: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
0: ஒன்னு குறிந்தன் புஸ்தகம் 15:3-4 அந்த விசுவாசம் இருந்தாதான் ரட்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஒன்னு குறிந்தன் புஸ்தகம் 15:3-4
1: நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்
0: கிறிஸ்துவானவர்
1: வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள்
0: என்ன செஞ்சிட்டாரு, உயிர் எழுந்திருச்சு. நம்ம பாவங்களுக்காக அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்தாலும் பார்க்கணும், பெரிய சச்சட்டு, அது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்யணும், மூன்றாம் நாளே என்ன செஞ்சிட்டேன், உயிரோட எழுந்துச்சா? வாசிப்பா கடைசி.
1: அடக்கம் பண்ணப்பட்டு
0: வேத வாக்கியங்களின்படி
1: மூன்றாம் நாள்
0: என்ன செஞ்சிட்டாரு, உயிர் தெழுந்த. அதனாலதான் எங்களுக்கு அம்மா இறந்தப்ப சொன்னாரு, உங்க அம்மா அப்பா மறிக்கலாம், குடும்பத்தில் எல்லாருமே மறிக்கலாம், நான் என்ன செய்ய மறித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்ய போற, சதா காலமோ என் மீட்பர் என்ன செய்யற, உயிரோட இருக்கிறான்னு சொன்னாரு. அவர் உயிரோடு இருக்கிற, ஹல்லேலூயா. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார், கலங்க வேண்டாம். உங்களையும் என்னையும் படைச்சவர், உங்களுக்காக எனக்காக மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனா இருக்கிறார், கலங்காதீங்க, கண்ணீர் துளைச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். அதங்க சொல்றாரு எபிரேயன் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கணும். எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு, என் பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, நான் இம்மாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லி நாம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு எனக்கு அது மிக மிக அவசியம். விசுவாசத்தை ஆண்டவர் கேட்கணும். அதனாலதான் ஆண்டவரை இயேசுக்கிறது சொன்னார். பேதுரை பார்த்து நான் போற வாரம் பார்த்தோம், பேதுரை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாது, உனக்காக வேண்டி கொண்டேன். வாசிங்க லூக்கா விஷயம் 22:32.
1: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
0: வேற ஏதாவது வேண்டி இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, விசுவாசம் தான் மிக மிக அவசியம். விசுவாசம் ஒழிஞ்சி போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டி கொண்டேன். நமக்காக கர்த்தர் வேண்டி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசமா இருக்கலாம், நாளைக்கு சோர்ந்து போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரு முழுமையான விசுவாசம் தாங்கப்பா, எனக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருந்திருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியா இருக்கணுமாப்பா. எனக்காக தானப்பா மறிச்சிங்க, என் பாவங்களுக்காக மறிச்சிங்க, மூன்றாவது நாள் உயிரோடு இருந்துச்சிங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் வேணும். அதுக்கு தான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்ற. விசுவாசம் நமக்கு இல்லைனா ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தரே, எனக்காக மரித்து மூன்றாரும் உயிரோடு இருந்த என்னை நிச்சயமா கைவிட மாட்டார், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, என்னை முழுமையா என்னை ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், மார்க்கனு விசேஷம் 16:16
1: விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
0: நம்ம சின்ன பிள்ளைல ஞானஸ்தானம் எடுத்துற உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா நமக்கு விசுவாசம் எப்படி 18-19 வயசுல தான் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கறை செஞ்சோம் எல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த பாவத்தை அறிக்கிடணும். விசுவாசத்தை விசுவாசம் அப்பதான் நமக்கு வரும். சின்ன பிள்ளைலேருந்து என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கிரமம் செஞ்சோம், அது சின்ன பிள்ளையில வந்து குழந்தையில வந்து நமக்கு என்ன இல்லை, குழந்தையில வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. குழந்தை என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. சின்ன குழந்தை 40 நாள் குழந்தைக்கு என்ன தெரியும், அப்ப வந்து என்ன அது பிரதிஷ்ட, அது என்னது பிரதிஷ்ட. இப்ப நமக்கு விசுவாசம் உள்ளவனாகிற ஞானம் எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்படணும். ஞானம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானம் எடுக்கணும், அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். சும்மா ஏனாதோனே ஞாபகம் ஞானசல் எடுத்துட்டா பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும், என் விசுவாசத்தை தாங்கப்பா, என்னென்ன பாவம் பிரியமில்லாத காரியம் இருக்குதோ எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு கேட்க வேண்டும். ஆண்டவர் தானே மாற்ற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1:4
1: அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி
0: யோவான்
1: ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான்
0: நீங்கள்
1: சில நாளுக்குள்ளே
0: பரிசுத்த ஆவியினாலே
1: ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
0: பரிசுத்த ஆவியால் நம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம செய்து ரைட்டா தப்பான்னு சொல்லி உணர்த்துவார். பரிசுத்தவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார், பாவத்தை குறிச்சோ நீதி குறிச்சோ நாயத்திருப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து
0: பாவத்தை குறித்தும்
1: நீதியை குறித்தும்
0: நியாயத்திருப்பை குறித்தும்
1: உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: என்ன செய்வாரு, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாயத்திருப்பு குறித்தும் உலகத்தை என்ன செஞ்சாரு, கண்டித்து உணர்த்துவார். அவர் இல்லையா பிரயோஜனம் இல்லை. அது அங்க சொல்றாரு 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம்
0: நம்ம செஞ்ச பரிசுத்த நீதியின் கிரிகள் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்
0: நம்ம செய்த நீதி நம்ம பரிசுத்தம் அது நிமித்தமா நம்ம ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே
0: மறுஜென்மம் ஒழுக்கினாலும்
1: பரிசுத்த ஆவியினுடைய
0: புதிதாக்கினாலும்
1: நம்மளை ரட்சித்தார்.
0: பரிசுத்தாவின் புதிதாக்கினாலும் நம்மளை ரட்சித்திருக்கிறார். எப்படி, அவர் வந்துதான் பரிசுத்தாவின் வந்து என்ன செய்ய, பாவத்தை குறிச்சோ நீதி குறிச்சோ நாயத்திருப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ செய்த தப்பு, நீ செய்த கரெக்டான வழி கிடையாது, நீ போற வழி சரியில்லை அப்படின்னு கண்டித்து உணர்த்துவார். அப்ப நம்ம பரிசுத்தாவின் அவருக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். பரிசுத்தாவின் கீழ்ப்படியாம வாழ்வோமானா நம்மளை விட்டுருவார். அது நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் எபேசியர் புத்தகம் 4:29
1: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
0: அன்றியும்
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
0: எதுக்காக கொடுக்கிறாரு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்துல போறது தான் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று. அவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படிந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அவர் வந்து என்ன செய்யற, பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நாயத்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகம் நம்ம சொந்தல் பிரியமானங்களே, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போவோம். உலகம் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும், பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்கு தான் நீங்க நிறைய பைபிள் வாசிங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது. இந்த உலகம் நமக்கு கைவிடும். இப்பயே ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நீ பரிசுத்த அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொன்னார் லூக்காவின் சுவிசேஷம் 19:9
1: இயேசு அவனை நோக்கி
0: இன்றைக்கு
1: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: அவருக்கு அந்த அளவுக்கு வாஞ்ச அத்தி மரம் உள்ளா இருந்துச்சான், பரவாயில்ல முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, எப்படியா என் தேவனை பாக்கணும்னு சொல்லி மரத்து மலி ஏறினாரு. அதை தாங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம கர்த்தர் மேல வாஞ்ச வரணும், அன்பு வரணும், கர்த்தர் மேல தாகம் வரணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். உடனே சகே என்ன சொன்னாரு? எட்டாம் வசனம்,
1: சகேயு நின்று,
0: சகை நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளில் பாதியை.
0: ஆண்டவர் சொன்னாரா? ஆஸ்திகளில் பாதியை கூட அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னோடனே உள்ளம் குத்தப்பட்டுருச்சு. யாருக்கு? சகைக்கு.
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளை பாதியே
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும்,
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமா வாங்கினது உண்டானா,
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: திரும்ப செலுத்துகிறேன். அநியாயமே ஆற்றாது வாங்கியிருந்தா அது நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செலுத்து, திரும்ப செலுத்துறேன்னு சொன்னார்.
1: சகேயு நின்று,
0: சகை நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளில் பாதியை, சொத்துல பாதியை
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும்,
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப செலுத்திடுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. ஒன்பதாசனம்,
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: இன்றைக்கு,
0: இன்றைக்கு
1: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: அவர் உடனே சொல்றாரு, நாளத்தனையா நான் ஏழைட்ட, நான் வாங்கினதெல்லாம் உண்டு, நாளத்தனையா கொடுத்துடுறாண்டவரு அப்படி சொல்லுங்க. அப்பதான் ஆண்டர் சொல்றேன், இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. உங்களை பார்த்து ஆண்டர் சொல்ல முடியுமா? என்னை பார்த்து சொல்ல முடியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னிம் ஐயா, சகை ரசித்தீரே என்னை ரசித்திருப்பா, அவர் ரசித்திருப்பா என்னை ரசிச்சும் என் வாழ்க்கை மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோகம் வெளிச்சு இது இப்போ நடக்க முடியும்னு சொன்னீரே. என்னை ரசியும், என்னை ரசியும் அப்பா, என்னை ரசியும், என்னை எப்படியாவது ரசித்தலும் அப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. சகை ரசித்தீரே என்னை ரசியும் ஆண்டவரே, நான் பரலோகத்து வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்டாசப்பா. அப்போ சில பாக்கு பாசத்தில் வாசித்த ஒன்னா முதலாவது பார்த்தோம் என்ன என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் நடவடி புஸ்தகம் 16:30-31.
1: அவர்களை வெளியே அழைத்து வந்து,
0: அவர்களை வெளியே அழைத்து வந்து,
1: ஆண்டவர் மாறே,
0: ஆண்டவர் மாறே,
1: ரட்சிக்கப்படுவதற்கு,
0: ரட்சிக்கப்படுவதற்கு
1: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
0: நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்.
1: அதற்கு அவர்கள்,
0: அதற்கு அவர்கள்,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: அது வேற ஒண்ணும் இல்ல, நீ என்ன செய்ய? கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி.
0: அப்ப என்ன செய்ய? விசுவாசித்தாப்பா அது ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்ய? பரிசுத்த ஆவியார் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சா நம்ம ரட்சிக்கப்பட முடியும். மூன்றாவது என்ன செய்யணும்? நம்ம நம்ம குத்தப்பட்டு நம்ம பாவங்களை எல்லாம் கர்த்தருக்கு அறிக்கையிடணும். அவர் சொன்னார்ல, சகே சொன்ன, நான் ஏதாவது நான் அந்நியாயம் வாங்கிருந்து உண்டானே, என் ஆசையில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். குத்தப்பட்டார். நம்ம குத்தப்பட்டு ஏதாவது திருப்பி கொடுத்துருக்குமா? யாருக்காவது கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல யார்ட்டாவது வாங்கி ஏமாத்திருக்கிறோமா? யாருக்கா யார்ட்டையாச்சும் காசு வாங்கி ஏமாத்தி கொடுக்காம இருக்கிறோமா? யார் பொருளையாவது நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோமா? அது உடனே சொல்றாரு. லூக்கா விசேஷம் 19:8.
1: சகேயு நின்று,
0: சகையே
1: நின்று,
0: நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளின் பாதியை,
0: என் ஆஸ்திகளின் பாதியை
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானா,
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: திரும்ப செலுத்துறேன். உங்களுக்கு அந்த பாரம் வருதா? எனக்குள்ள அந்த பாறை வருதா? அப்ப முதல்ல விசுவாசிக்கணும் ரட்சிக்கப்படும்னா, ரெண்டாவது வாங்கின கடனை என்ன செஞ்சுன்னு, வாங்கின பொருட்களை திருப்பி அவங்ககிட்ட கொடுக்கணும். பரிசுத்தவர் என்ன உணர்த்துறாரோ அதை நம்ம அறிக்கையிடணும். பரிசுத்தவர் வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நாய்த்திருப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். அது கீழ்படியணும். அது மாத்திர நீதிமொழியில் வாசிக்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
0: அவனை அவைகளை என்ன செஞ்சிடணும்? அறிக்கைன்னு ஆண்டவரே நம்ம எல்லாம் பாவம் செஞ்சு உடனே உடனே சவம் பண்ண பாவத்தை அறிக்கிடுறோம். ஆனா அப்புறம் அதை திரும்ப அதே பாவத்தை தான் நம்ம செய்யறோம். நமக்கும் தெரியும், யாசப்பாவுக்கும் தெரியும், என் பாவங்களை மன்னி மாண்டவரே அழுவோம், எல்லாம் செய்வோம்.

0: பார்த்துதான் திரும்ப செய்வோம். இங்க சொல்றாரு, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வு அடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்க போயிருவான். கத்திட்டு அறிக்கை செய்து விட்டுணும், அவங்கதான் இறக்கம் கத்துட்டு இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, அதே பாவத்தை தான் செய்வோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இறக்கம் பெறுவான். என்னென்ன பாவம் நமக்குள்ள இருக்குதா ஆராய்ஞ்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும், உலக ஒரு நாள் கைவிடும். விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது பரிசுத்தாவினால் ஞானசரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்ம பாவம் செய்து நம்ம யாற்றையாவது காசு எதையாவது பொருட்கள் எதையாவது வாங்கிட்டு கொடுக்காம இருப்போமானால் பரலோக்கு போகவே முடியாது. இங்கே சொல்ற பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 4:14 வசனம்.
1: எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு.
0: பொல்லாப்பர கழுவு
1: எந்த மட்டும்
0: அக்கிரம நினைவுகள்
1: உன் உள்ளத்திலே தங்கும்.
0: எந்த மட்டும் அக்கிரம நினைவு உன் உள்ளத்தில் தங்கும். பொல்லாப்பர கழுவு, எப்படி இயேசுக்கு ரத்தத்தை நாம இருதயத்தை பொல்லாப்பறவை கழுவணும். ஆண்டவர், என் செய்த பாவெல்லாம் மன்னியும்ப்பா, என் செய்த அக்கிரமத்தெல்லாம் மன்னியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாவத்தெல்லாம் மன்னியும்ப்பா, என்னை மன்னியும்னு சொல்லி கேட்க வேண்டும். முதல் விசுவாசிக்கணும், அல்லேலூயா, ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தாவினால ஞானசரம்பரன் அவரது பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய்த்திருப்பு குறிச்சு கண்டித்து வந்தார். மூணாவது, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பாவங்களை சரி செய்யணும். யார்கிட்ட சரி செய்யணுமோ, யார்கிட்ட வாங்கினமா கொடுக்கலையோ, இல்லை வா யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்குதா, யாரை எது என்ன திட்டி இருக்கிறோமா, யாரை குறை சொல்லி இருக்கிறோம், அதெல்லாம் சரி பண்ணணும். சகே சொல்றாருல, என் ஆசை ஏழைகளுக்கு பாதி மட்டும் கொடுக்குற, நம்ம சரி பண்ணணும், நம்ம இதயத்தை சரி பண்ணணும். நம்ம ஒரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். அந்த வில்லி பிலிகரம் கேட்பார், ஆண்டவரே இன்னைக்கு உண்மை பிரிமிலா காத்து என்ன பேசுனேன், என்னமை துக்கப்படுத்தின, பிரியமில்லாத வார்த்தை எனக்குள்ள என்ன இருக்கு, என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்க, என் சீர்கெட்ட குணமாக்குங்க. இங்க சொல்றாருல, ஓசியா 14:2 பாருங்க.
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரி எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி.
0: எல்லா நம்ம செய்த சின்ன பிள்ளையிலிருந்து இந்த வயசு வரைக்கும் செய்த எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
1: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும்.
0: அப்பொழுது
1: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: நிறைய பேர் சொல்ல செபிக்க முடியல, துதிக்க முடியல, நம் பாவங்கள் அதிகமா இருந்தா நம்மளை செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. சொல்றீங்களா, அங்கீகரித்தருளும். அப்பொழுது எங்கள் உதடின் காலைகளை
1: அப்பொழுது
0: நாங்கள்
1: எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: அப்பதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆண்டு ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டு நிச்சயமா நம்ம ஆசிப்பார். ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்துல போகணும். யார்ட்டையாவது சொத்து பார்த்து அதிகம் வாங்கியிருந்தாலும் கூட அது நம்ம கொடுத்துடணும். அது மாத்திரல, நம்ம விசுவாசிக்கணும் தேவனை. அதனாலதான் பரிசு பேதர் சொல்லார், உன் விசுவாசம் ஒளிந்து போக உங்களுக்காக வேண்டி கொண்டேனார். ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசு தேவையில நம்ம ஞானசனம் பெறணும். பரிசு சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், சகையா இப்படி தன்னை சரிப்படுத்தினாரோ அதே போல் நம்மளும் சரிப்படுத்தணும். நம்ம பாவத்தை அறிக்கைட்டுட்டு திரும்ப திரும்ப அதை நம்ம செய்யக்கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வழிமாட்டை அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்க பெறுவான். கத்துட்டு அறிக்கை செய்து விட்டு விடுமா, கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்.
2: நம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, பாவங்கள் அக்கிரமங்கள் அசுத்தங்கள் அருவறுப்புகள் எல்லாவற்றிலும் என்னை தூக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா. தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கேட்டோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் பிரியமாயிருப்பது அது கூடாத காரியம். எனவே தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். சொல்லுவோமா, ஆண்டவரே நான் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இரண்டாவதாக சொன்னார்,

விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாரும் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது அவசியம். ஒரு ஞானஸ்தானத்தை நான் பெற்றுவிட்டேனே என்று நினைக்கலாம். அடுத்து நாம் பெற வேண்டிய ஞானஸ்தானம், பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதனாலே நம்ம ரட்சிக்கப்படுகிறோமா? ஆண்டவரே என்னை புதிதாக மாற்றும் சொல்லுவோமா? என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். மூன்றாவதாக நாம் கேட்டோம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கு என்ன அர்த்தம்? சக்கையு இயேசுவை வீட்டுகளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் சொன்னான், ஆண்டவரே நான் எதெல்லாம் நான் தவறாக வாங்கியிருக்கிறேனோ, அநியாயமாய் வாங்கியிருக்கிறேனோ, மற்றவர்கள் தீங்களை திருக்கணும் எல்லாரும் சரி செய்து விடுகிறேன் என்று அவன் பேச ஆரம்பித்தான், அறிக்கையிட ஆரம்பித்தான். இன்றைக்கு நாமும் கூட அநியாயமாக வாங்கியிருக்கிறோமா? திருட்டுத்தனம் இருக்கிறதா? களவு பொய்கள் இருக்கிறதா? மற்றவர்களை ஏமாற்றுகிறோமா? பொய் சொல்லுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாத்திர நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காம இருந்தார்னா இன்று நாம் இறந்தாலும் நாம் பரலோகம் செல்ல முடியாது. கேட்கலாமா? என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. தேவன் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் தவறி இருக்கிறோமோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய தூரம் இருக்கிறோமோ, என்னை மாற்று, என்னை பரிசுத்தப்படுத்து, சரி செய்ய ஆரம்பிக்கணும். சகை தன்னை சரி செய்து கொண்டு அநியாயமாய் வாங்கின நாளத்தனே திரும்ப கொண்டு கொடுத்துட்டாரு. சிந்தித்து பாருங்க, இவ்வளவு நம்ம அநியாயங்கள் அக்ரமங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது. எல்லாவற்றையும் அறிக்கை செய்த ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுமா? ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போறோம்.

சிந்திச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் தேடி வராதிருந்தார்னா நம்ம அழிஞ்சே போயிருப்போம். அவர் கிருப மாத்திரம் கொடுக்காம இருந்தார்னா நம்ம அழிந்தே போயிருப்போம். அறிக்கை செய்து ஜபம் பண்ணலாமா? என்னை ரட்சியும் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல. இன்றைக்கு கர்த்தர் அன்போடு கூட அழைக்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை மாற்றும், என்னை மன்னியும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுங்க. உன் இருதயத்தை பொல்லாம் பெற கழுவு, எந்த மட்டும் நீ விலகி தெரிவாய். என் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, நீர் மாத்திரம் எங்களை தேடி வராதிருந்தால் என்றோ நாங்கள் மறித்திருப்போம். ஆண்டவரே, உன் கிருபை மாத்திரம் எங்களுக்கு தராதிருந்தால் என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, தேவனே, எங்களை ரட்சித்தருளும் அப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் பரலோக வெளிச்சத்திலே நடப்பார்கள், அந்த பரலோக வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்றெல்லாம் எங்களோடு கூட பேசினீரே. நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மீட்ப ரட்சக வர எதிர்பார்த்திருக்கிறோம் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாய ரட்சிங்க. ரட்சிக்கப்படும் ஆண்டவர் மாதிரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன போது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீரே. தேவனே, எவ்வளவு விசுவாசத்துல குறைந்து போயிட்டோம், நம்பிக்கையில சோர்ந்து போயிட்டோம், எவ்வளவு பாவங்களுக்கு சோர்வுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போயிட்டோம். ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, எங்களை மன்னித்தரலும் அப்பா. எதை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்த வேண்டுமே. தக விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு தாங்க. பேதுருக்காக ஜெபித்தவரே, கெஸ்தமனி ஜெப வீரரே, எங்களுக்காக நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு எங்களுக்காக நீங்க தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்க தான் அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, மாத்திர அல்ல, பரிசுத்த ஆவியின் அந்த ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது ஆவியானவர் எங்களை வந்து புதிதாக்குகிறீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் தண்ணீர்னாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியினாலும் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபையும் ஒத்தாசி நல்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மாத்திர அல்ல, ஆண்டவரே, சகையை பார்த்து சொன்ன இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, சகையை இயேசு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தன்னை சரி செய்து கொள்ள தன்னை அப்ப ஒப்பு கொடுத்தார். அப்ப நாங்களும் கூட எவ்வளவு காரியம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எவ்வளவு தவறுகள் இருக்கிறது ஆண்டவரே, எத்தனையோ பேச்சில தவறு இருக்கிறது, செயல் நடைமுறை பாவனையில தவறு இருக்கிறது, வேலை செய்ய இடங்களில் தவறுகள், ஊழியத்துல தவறுகள், குடும்ப உறவில தவறுகள், எத்தனையோ தவறுகள் எங்கள் வாழ்க்கையில மலிந்து இருக்கிறது அப்பா. எல்லாவற்றையும் மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும், பாவங்களை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. எங்களை மாற்றும் பொல்லாப்புற நாங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் எங்களை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பிடுங்க. என்னை மாற்றும், எங்களை மாற்றுங்க, நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னது எங்களை உணர்த்தும் ராஜா, கற்றுத்தாரும் போதியும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக நாம் கேட்டது போல பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் நமக்குள் வரும்பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார், அவரது ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய் திறந்து சொல்லாமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். ஆவியானவர் யாருக்குள் வருகிறாரோ அவர்களை அவர் புதிதாக மாற்றுவார். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா? தேங்க்யூல்லா, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்கலாமா?

0: கேட்போம் எல்லாரும்.
1: அபிஷேகம்
0: ஒவ்வொரு பெண் இறங்கட்டும். பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ராஜா. பரிசுத்தாவினவரே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த பிதாவே, உன் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. இப்பொழுது இறங்கட்டும் அபிஷேகம், இறங்கட்டும் அபிஷேகம். ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக. பரிசுத்தாவிகள் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெறுவார்களாக. எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. அக்கினி நாவுகள் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் இறங்குவதாக. புது புது அபிஷேகம் இறங்குவதாக. அக்கினி நாவுகள் இன்னத்தில் இறங்கி வந்திருக்க அக்கினி நாவுகள் இறங்கட்டும். ஒவ்வொரு தலைமையில் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ள இறங்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில அக்கினி நாவுகள் இறங்கட்டும், இறங்கட்டும். நிரப்பு, நிரப்பு, நிரப்பு. பரிசுத்தாவியினவரே அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் எல்லாரும் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்கப்பா. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. பரிசுத்தாவிகள் ஞானஸ்தானம் பெறுவார்களாக.
2: அக்கினியில ஞானஸ்தானம் தாருமாண்டவரே இயேசுவே, பரிசுத்தாவியானவரே, அக்கினால எங்களுக்கு ஞானஸ்தானம் தர வேண்டும் ஐயா. அக்கினால ஞானஸ்தானம் தர வேண்டும் ஐயா. சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபாரவா. நாங்க செய்த பாவத்தை குறிச்சும், நீதி குறிச்சும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும் ஆண்டவரே. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபார, சிக்கபாரவா. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. அக்கிரல் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. உன்னுடைய பிரசன்னதா நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னதாவே நிரப்ப வேண்டும். உன்னதக்கில் நிரப்ப வேண்டும். உன்னத பலத்தை அடக்கட்டு. அக்கில ஞானசர வேண்டும் ஐயா. பரிசுத்தாவிலே அக்கிரல் ஞானசர வேண்டும். அக்கிரினால், அக்கிரினால், அக்கிரினால், அக்கிரினால் ஞானசர வேண்டும். எங்களை பாவத்தை குறிச்சு, நீதி குறிச்சு, நியாயத்திற்பு குறிச்சும் எங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். விசுவாசங்களை தர வேண்டும் ஐயா. விசுவாசம் தர வேண்டும். எங்களை நாங்கள் சரி சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். சகை எப்படி சரி செய்து கொண்டாரோ நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஐயா. நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா. புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்க. தே வல்லமை நிரப்புங்க. தே பாக்கியில் நிரப்புங்க. தே பிரசனத்தில் நிரப்புங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்க அற்பு செய்ய. வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலத்தை குணமாக்குங்க. விசாசங்கிரி அடிக்கப்படட்டு. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமா இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க. தர்சனம் பார்க்கட்டும், தர்சனம் பார்க்கட்டும். இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும். மனக்கண்களை திறந்து விடுங்க, மனக்கண்களை திறந்து விடுங்க. வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க. வலியுறுத்த குணமாக்க. மந்திர கட்டி சிவனை கட்டி உடைத்து போடுங்க. பிசாசுங்க அழித்து போடுங்க. ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திர ஜீவிருந்தாலும் அழிச்சு போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்கராச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்க. அறிய அறிவில் நிரப்படணும். மண்டி கொள்ளுமே, சார்ந்து கொள்ளும், உமோடு இருக்கணும் ஐயா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடும். அறிய அறிவில் நிரப்படும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். கஷ்டப்படுற மக்களுக்கு கண்ணீர் துடைக்கணும். ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரம். யார் சரீரத்திலயா தோல் பலவீனத்தில், தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்கிடுங்கப்பா. தோல்ல பலவீனதால் குணமாக்குங்கப்பா. தோல்ல பலவீனால் குணமாக்குங்க. உங்க நான் மகிப்படட்டும். எல்லா துதிகனமாக்கி முக செலுத்துறோம்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் வரப்போறாரு, கர்த்தர் வருகை மிகவும் சமீபம். சங்கீதக்கார சொல்றாரு 19:11.
1: Psalm 19:11, the Lord's coming is very near. So the Bible says Psalm 19:11 like this.
2: அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
0: வசனத்தால் என்ன சொல்ல முடியும், அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: அவைகளை கை கொள்கிறதினால்,
0: அதை கை கொள்கிறதினால்
2: மிகுந்த பலன் உண்டு.
0: ஆண்டோட வசனத்தை கை கொள்கிறதால் என்ன உண்டா, மிகுந்த பலன் உண்டு. அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன், உங்களுடைய வசனத்தை கை கொள்கிறால் மிகுந்த பலன் உண்டு.
1: Moreover, by them your servant is warned, and in keeping them there is great reward. The Bible says that by keeping the verses of the Bible, them there is great reward. It is very useful for us when we read the Bible and meditate the Bible and repent to the Lord.
0: கர்த்தர் வருகை சமீபமானவர்களே,
1: my beloved, the Lord's coming is very near.
0: நிர்வசாரம் அந்த நாட்கள் போதும்.
1: Leave the days which we are very careless.
0: இதர உலக காரியத்துக்கு அடிமை அந்த நாட்கள் போதும்.
1: டிவிக்கும்
0: நாடகத்துக்கும் பலவிதமான பாவத்துக்கு அடிமை நாட்கள் போதும்.
1: The days enough, we wasted the time after seeing the watching the TV, watching the phones and doing every our own mission wills.
0: கர்த்தர் வர போறார்.
1: The Lord is going to come.
0: ஆண்டவர் இப்ப சல்லடை போட்டு சளி எடுத்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord is very clearly examines our hearts.
0: கர்த்தர் வரு ரொம்ப சமீபம்.
1: The Lord's coming is very near.
0: வெளிப்படுத்தின விசேஷம் 22:21.
1: Revelation 2:21.
2: அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு
0: மனம் திரும்ப
2: அவளுக்கு விருப்பம் இல்லை.
0: எத்தனையோ நாட்கள் தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவளுக்கும் மனம் திரும்ப விருப்பம் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்?
1: Revelation 2:21. And I gave her time to repent of her sexual immorality, and she did not repent. The Lord giving time for us to repent unto him, but we are not doing that. So the Bible says I gave time to repent. The Lord gave us time to repent, but we are not doing that. So we must repent to the Lord.
0: Time kuduthukonde irukkar.
1: The Lord gives time to repent unto him.
0: Namakku manam thirumba virpu illam irukkrama,
1: or we having wish to repent or not?
0: Indha ulagathoda enga vaalkai mudiyiradilla.
1: We are not completing this worldly life in this world only.
0: ஒரு நாள் பரலோகத்துக்கு நாம போணும்.
1: One day we must enter into the heaven.
0: அத பிலிப்பியர் 3ல சொல்ற நம்ம குடியிருப்பா பரலோகம்.
1: In Philippians 3:20 says our habitation is.
0: இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியிறது அல்ல.
1: This worldly life is not completing here only.
0: பரலோகத்துக்கு போணும்.
1: We should enter into the heaven.
0: நாம போணும்னு சொன்னா இந்த உலகத்துல மனம் திரும்பியே ஆக வேண்டும்.
1: We want to enter into the heaven. We must repent in this world.
0: நமக்கு ஆண்டவர் தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
1: The Lord gives us time to repent.
0: இன்னைக்கு என் மக மனம் திரும்ப, இன்னைக்கு என் மக மனம் திரும்பன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
1: Will my son repent today? Will my son repent this day? Like is the Lord waiting for us.
0: நம்ம இன்ன விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: But we are living according to our own wish and will.
0: ஆண்டு அதுக்கு மேல நீ பணம் திரும்பு கட்டாயம் திரும்பித்தான் சொல்ல போறது இல்ல.
1: The Lord is not compelling us to repent like that.
0: அப்புறம் நம்ம விருப்பத்துக்கு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுத்துருவார்.
1: If we continue in our sins, the Lord will leave us live to according to our sins.
0: பரலோகத்தை நம்ம இழந்துருவோம்.
1: We will lose the heaven.
0: நம்ம கட்டாயம் திரும்பன்னு சொல்லி நம்மளை கண்டிப்படுத்த மாட்டார் ஆண்டவர்.
1: The Lord will not chasten or rebuke us to repent unto the heaven.
0: நாம திரும்பாது நம்ம கையில தான் இருக்குது.
1: To repent or not is in our hands only.
0: திரும்பினா பரலோகம்.
1: If we repent to God, we will enter into the heaven.
0: இல்லைனா நமக்கு அதுக்கு பாரு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க எல்லா வசனத்தையும் வாசித்து பாருங்க.
1: Otherwise, you know everything about this. Read the Bible and know about the
0: indre rachinenal indre anukaranal.
1: Today is the day of salvation.
0: Devana thedakuri naalkil indriki nam kattar kiruvaya kuduthirukkar.
1: These are the days in which we can seek the Lord.
0: Kattar namakku naalkil kuduthukonde irukkar arumiyanavargale.
1: But the Lord is giving us time to.
0: நாம் நாள்கள் வேஸ்ட் பண்ணிர வேண்டாம்.
1: We should not waste our times.
0: கர்த்தர் வர போறாரு.
1: The Lord is going to come.
0: இரண்டாவதாக.
1: Second.
0: முத மனம் திரும்பணும். வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பணும். சும்மா மனம் திரும்பறல. வசனத்தை கை கொண்டு நடந்து மனம் திரும்ப வேண்டும்.
1: First we must hold fast the verses and walk according to that.
0: அனந்திரும் மாத்திரல விழித்திருக்கணும்.
1: Not only repenting, we must be watchful to receive the Lord.
0: இரண்டாவதாக.
1: Second.
0: 2 பேதுரு புத்தகம் 10 அதிகாரம் 11 வசனம்.
1: Second Peter, third chapter 10 and 11.
2: கர்த்தருடைய நாள்
0: இரவிலே
2: திருடன் வருகிற விதமாய் வரும்.
0: திருடன் வருகிற விதமாய் வரும்.
2: அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம்.
0: வானங்கள் மடமடவென்று அகன்று போம்.
2: பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம்.
0: பூமியின் கிரிகள் எல்லாம் வெந்து உருகி அழிந்து போ. இப்படி
2: இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால்
0: நீங்கள்
2: எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும்
0: தேவபக்தியும்
2: உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
1: But the day of the Lord will come as a thief in the night, in which the heavens will pass away with a great noise, and the elements will melt with fervent heat, both the earth and the works that are in it will be burned up. Therefore, since all these things will be dissolved, what manner of persons ought you to be in holy conduct and godliness?
0: இப்படிப்பட்ட நடக்கிற நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தமா பக்திகளவுல இருக்க வேண்டும். அந்த கடைசி மட்டும் வாசிப்பா.
2: இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால்
0: நீங்கள்
2: எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும்
0: தேவபக்தியும்
2: உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
0: எப்படிப்பட்ட பரிசுத்தமும் நம்ம என்ன செய்யும் தேவபக்தி உள்ளவர்களா இவெல்லாம் அழிந்து போகுது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பரிசுத்தமும் தேவபக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
1: Therefore, since all these things will be dissolved, what manner of persons ought you to be in holy conduct and godliness? So, the world is going to be dissolved. All the things will be dissolved. So, we must be in holy conduct and godliness. We must be in godliness and holy conduct.
0: பரிசுத்தமாய்தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்.
1: If we are holy, then only we can enter into the kingdom of God.
0: 1 Peter 1 புத்தகம் 1 அதிகாரம் 15th வசனம்.
1: 1 Peter 1:15.
2: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
0: நீங்களும்
2: உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள்.
1: But as he who called you is holy, you also be holy in all your conduct.
0: நடக்கையில எல்லாவற்றையும் நம்ம கர்த்தர் பரிசுத்தம் இருக்கிற போல நம்ம நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be holy in all our conduct and in everything.
0: பரிசுத்தம் இல்லாட்டா தேவனை தரிசிக்கவே முடியாது.
1: Without holiness we could not see the Lord.
0: தரிசிக்க முடியாது, பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்?
1: If we could not see the Lord means how can we enter into the heaven?
0: பரிசுத்தம் இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும்.
1: If we are holy then only we can enter into the kingdom of God.
0: 2 கொரிந்தியர் புத்தகம் 7 அதிகாரம் 1 வசனம்.
1: 2 கொரிந்தியன்ஸ் 7:1.
2: இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்
0: நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால்
2: பிரியமானவர்களே
0: மாம்சத்திலும்
2: ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க
0: நம்மை சுத்திகரித்துக்கொண்டு
2: பரிசுத்தமாக்குதலை
0: தேவ பயத்தோடு
2: பூர்ணப்படுத்த கடவும்.
1: Therefore, having these promises, beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God.
0: ஆவியிலேயும் சரீரத்திலேயும் எல்லா அசுசி நீங்கத்தக்கதாக பயத்தோடு நாம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும்.
1: Yes, we must cleanse ourselves from all filthiness of the flesh and spirit.
0: எப்படி சுத்திக்க இருக்கணும்?
1: How we must cleanse ourselves?
0: இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: The blood of Jesus Christ cleanses from all our sins.
0: 1 John 1:7.
2: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: And the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
0: ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும்.
1: Each and every day we must be washed by the blood of Jesus Christ.
0: நேத்து கழுவப்பட்ட இன்னைக்கு இருக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்க முடியாது.
1: Yesterday I was washed by the blood of Jesus Christ.
0: Today ஒவ்வொரு நாளும் எண்ணத்திலையும் சிந்தனையிலையும் செயல்களிலையும் பேச்சிலையும் சின்ன பேச்சிலையும் நம்ம பாவம் செஞ்சிடறோம்.
1: In our speaking, seeing and doing things, whatever it is, we are making commit sins.
0: எண்ணத்தில சிந்தனையில செய்கையில பேச்சில எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள வந்துருது.
1: Your acts, in our thinking, in our deeds, in our doings, everything, there will be sin.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட வேண்டும்.
1: We must be washed by the blood of Jesus Christ each and every day.
0: நம்ம பாவங்களை நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும்.
1: We must examine our hearts daily.
0: இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சிருக்கோம்?
1: Today I commit what sin?
0: ஆண்டு பிரியமுள்ள காரியம் என்னென்ன இருக்கு? ஆண்டவரே நீ காமிங்க.
1: Is there anything against you in my heart, Lord? Please examine me.
0: கர்த்தர் கேட்டா நம்ம காமிப்பாரு.
1: If we ask the Lord will show our sins.
0: பரிசுத்தம் ஆழ்ந்தா தான் தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியும்.
1: If we live holy, then only we can enter into the kingdom of God.
0: In our article, சொல்றாரு லேவியரா புத்தகத்துல சொல்றாரு 20:26 எனக்கே பரிசுத்தராயிருங்கன்னு சொன்னாரு.
1: In Leviticus 20:26 says, be saints for us, for me.
0: எனக்கே பரிசுத்தராயிருங்கன்னு சொன்னாரு.
1: Be holy for me, like that.
2: கர்த்தராகிய நான்
0: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
2: நீங்களும்
0: எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக.
1: And you shall be holy to me, for I am holy and have separated you from the peoples.
0: ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும்.
1: We must be washed by the blood of Jesus Christ each and every day.
0: ஆண்டவரே என் குறைகளை காமிங்க.
1: Lord, show my sins.
0: என் குற்றங்களை காமிங்க.
1: Lord, show my faults.
0: உம்மை துக்கப்பட்ட காரியம் என்ன ஆண்டவரே? காமிங்க ஆண்டவரே.
1: Whatever thing is grieving you, please show me, Lord.
0: என் சீர்கேட்ட குணமாக்குங்க ஆண்டவரே.
1: Kindly take clear all my evil things from me, Lord.
0: என் சரிப்படுத்துங்க.
1: Kindly correct me, Lord.
0: கேக்கணும். முதல்ல வசந்த கை கொண்டு மனம் திரும்பி விழித்திருக்க வேண்டும்.
1: First we must hold fast the verses and repent and be watchful.
0: இரண்டாவது நாம் என்ன பரிசுத்தமா தேவன் கேட்ட பரிசுத்தமா இருக்க வேண்டும்.
1: Second we must be holy according to the Lord.
0: மூன்றாவதாக
1: Third
0: வெளிப்படுத்தின விசேஷம் 16:15.
1: Revelation 16:15.
2: இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
2: தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
0: Behold,
1: I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
0: Na vasthrate kaathukolla vendum.
1: We must keep our garments.
0: Kattan vasthrate kuduthirukkar.
1: The Lord has given us garments.
0: Rachipin vasthram, uyiranda vasthram, saranda vasthram.
1: The Lord gave us many garments through the Bible. Garment of salvation, the highmost garment, highmost garment,
0: charanda vastram,
1: special garment,
0: kalyana vastram,
1: the garment for Mary,
0: vastram,
1: the white garment,
0: kattadi vastram,
1: the Lord's garment.
0: கர்த்தர் சித்தமானா ஒரு நாள் தியானிக்கலாம்.
1: Let us meditate these things. If the Lord wills, one day we will meditate.
0: கர்த்தர் நிறைய வஸ்திரங்கள் கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given us many garments, many dresses.
0: தன்மானம் காணப்படத்தக்கதாக இந்த வஸ்திரத்தை விழித்து காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவன்.
1: He must keep the verses, the garments, because the shame will not be shown to others.
0: அந்த வஸ்திரத்தை திருடி போறான் பிசாசு விரும்போ.
1: The Lord wants to steal the garments from you.
0: எப்ப நம்ம வஸ்திரம் காணப்படாம போவோம்?
1: When will our garments will be stolen?
0: பாருங்க இளையகுமார் என்ன செஞ்ச பாருங்க.
1: See what the prodigal son did.
0: லூக்கான் சுவிசேஷம்
1: லூக்
0: 15th அதிகாரம்
1: 15th chapter
0: 5th வசனம்.
2: அந்த தேசத்து குடிகளில்
0: அந்த தேசத்தில் குடிகளில்
2: ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன்
0: அவனை
2: தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான்.
0: பாவம் செஞ்சான். அவங்க அப்பா மாட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டு பிரெஞ்சோடு சேர்ந்து எங்க போயிட்டான்? பிரெஞ்சோடு சேர்ந்துட்டு நல்ல தூர தேசப்படி தூரத்தை கத்தர் விட்டு என்ன செஞ்சிட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான்.
1: Then he went and joined himself to a citizen on that country, and he sent him into his fields to feed swine. The prodigal son did that. He taken all the pots from the father and went afar of the country and wanted to live lavishly. But what happened here?
0: வஸ்திரத்தை தொலைத்துட்டு வந்து நிற்கிற.
1: First, lose all his money, but he had lost his dresses also.
0: Luke 15:22-23.
2: அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து,
0: முதல் சொல்ற வஸ்திரத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான் என் மகன் தான், ஆனாலும் என்ன செய்யுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து
2: இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும்,
0: பண்டி வச்சுட்டு இருந்தான், பண்டியோட படுத்துட்டு இருந்தான், இன்னைக்கு மனம் திரும்பி என் மகன் என்கிட்ட வந்துட்டான், அதனால என்ன செய்யுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அவனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு
2: கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள்.
0: பாதத்துக்கு என்ன செய்யுங்க, பாதரட்சையும் கொடுங்கள்.
2: கொளுத்த கன்றை கொண்டு வந்து
0: அடியுங்கள்.
2: நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம்
1: But the father said to his servants, bring out the best robe and put it on him, and put a ring on his hand and sandals on his feet, because the prodigal son lost his robe, lost his garment. So the father said, bring the best robe and put it on him, and also he put the ring on his fingers, because he was lay down with the swines and was been with the swines. After the father said that, put him a ring, give him a best robe like this.
0: First,
2: en kumarnagi ivan marithan திரும்பவும் உயிர்த்தான்.
0: பாவம் செய்யும்போது என்ன செஞ்சிடறான், மறித்து போயிடுறான். அதான் மக அப்பா சொல்றாரு, இவன் என் பாவம் என் மகனாய் இவன் மறித்தான், திரும்ப உயிர்த்தான், அதனால என்ன செய்யுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க. அப்போ அது மாத்திர இல்லை, உயர்ந்த வஸ்திரத்தை கொடு, மோதிரம் போடுங்க, காலுக்கு பாதரட்சை போடுங்க, எல்லாம் மாடு எல்லாம் அடிச்சு புசித்து சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு.
1: The father says there, for this my son was dead and is alive again. He was lost and is found, and they began to be merry. So the Lord also wants us to be clothed. He made him to give him a best robe and put him a ring, and brought fattened calf and killed it, and give him a great party there.
0: எப்ப வாசர்த்த எழக்கிறா?
1: When we lose our dresses,
0: நம்ம பாவம் செய்யும்போது வஸ்திரத்தை இழந்துறோம்.
1: When we commit sin, at the time we are losing our robes.
0: அது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார்.
1: So the Lord Jesus Christ said,
0: வெளிப்பட்டல் 16:15.
1: Revelation 15:16-15.
2: இதோ திருடனை போல் வருகிறேன்.
0: திருடனை போல் வருகிறேன்.
2: தன் மானம் காணப்படத்தக்கதாக
0: நேரத்துல தன் மானம் காணப்படத்தக்கதாக
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
2: விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
1: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
0: Vastrathe kaathukolla vendum.
1: We must keep our garments.
0: Nalai kumari eppa vastrathe alandu pona?
1: When the prodigal son lose his
0: panathiyum ella jottu jogathella vaangi thagapparuvittu pirinji thoorathe sethu pona appa dhaan panam mattum tholinjadilla vastrathe tholichita.
1: He went afar from the father, receiving every things from him, and lose his dresses and everything which he had.
0: நம்ம ஆண்டோடு இணைஞ்சிருக்கிறோமா?
1: Are we joined with the Lord?
0: ஆண்டோட தூரமா போயிட்டோமா?
1: Are we go afar from the Lord?
0: நம்ம உள்ளத்தை நம்மளே அலசி பார்க்க வேண்டும்.
1: Let us examine our hearts.
0: அருமையானவரே, நம்ம உள்ளத்தை நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும்.
1: My beloved, we must examine our hearts.
0: பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, உண்மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அனுகிறோம் கர்த்தாவே. ஆண்டியா, எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்துல எங்கே குடியிருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியா செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும்னு செபிக்கிறோம். ஐயா, ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியா செபிக்கிறோம். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் உண்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம். ஐயா, அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குழுதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு எங்கள் பரம தகப்பனே. கோடி கோடி ஸ்தோத்திரம் அண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிற ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துல சொன்னீரேன், வசனம் தனிப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்தாவே குணமாக்குங்க. தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா அண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே, ஒரு விஷயம் வல்லமை அவங்கள மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே. ஸ்தோத்திர வேலையில பரமோசன மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே. கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அன்றுவரே கடன் பிரச்சனைலாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்கிருவை எல்லாரையும் சொல்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரண் அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றுவரையே துணியோர் வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலையை கொடுங்கப்பா. பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: வெளிப்பட்டல் 16:15.
1: Revelation 15:16-15.
2: இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக
0: நேரத்துல
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
2: தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
1: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
0: Vastrate kaathukolla vendum.
1: We must keep our garments.
0: Nalai kumari eppa vastrate alandu pona?
1: When the prodigal son lose his
0: panathiyum ella jottu jogathella vaangi thagaparuvittu pirindi thoorathesathu pona appa da panam mattu tholinjadilla vastrathai tholichita.
1: He went afar from the father, receiving every things from him, and lose his dresses and everything which he had.
0: Nama aandrode eninjirukkrama?
1: Are we joined with the Lord?
0: Aandrode thoorama poittama?
1: Are we go afar from the Lord?
0: Namma ullathe nammale alasi paaka vendum.
1: Let us examine our hearts.
0: Arimiyanavare, namma ullathe namma da alasi paarka vendum.
1: My beloved, we must examine our hearts. Only
0: Lukean suvisesham 10th adhigaram 30th vasanam.
1: Luke 10:30.
2: Yesu pradyuttaramaga
0: oru manushan
2: Jerusalemilirundu
0: Jerusalemilirundu Erikovukku pogayil
2: kallar kaiyil agapattan
0: avargal
2: avan vastrangalai urindukondu avanai kaayapiduthi kutuyiraga vittu ponargal.
0: Eppa Jerusalemey devanude veedu தேவனுடைய வீடு விட்டுட்டு எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போயிட்டான். ஆண்டவர் திரும்பலாத கரை பின்வாங்கி போகும்போது பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: Then Jesus answered and said, a certain man went down from Jerusalem to Jericho, and the man went down and fell among them thieves, who stripped him his clothing, wounded him, and departed, leaving him half dead. When the man losing his Jerusalem means the house of God. When we leave the house of God, when we become backslide, the Satan will take away our garments. When we in a position of backsliding, the Satan will steal our garments.
0: இன்னுவாங்கி நம்ம போவோமானால் பிசாசன் நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை திருடிட்டு போயிருவான்.
1: If we become backslide, Satan will steal all our best robes and special robes and every robe, every garments the Lord gave us, the sanctification, everything he will steal.
0: Ellare Jerusalem povanga, ivu Jerusalem thenga poita Jericho ku pona tholaikka vendi choolal vandathu pisasamen vasaratha thirudidi poita.
1: All people would go to Jerusalem to seek God, meet God, but this man went from Jerusalem to Jericho, so the Satan stole all his garments.
0: Arivyanavargale,
1: my beloved,
0: kathar vittu nam piriyam irpom.
1: Do not depart from the Lord.
0: Kathar vittu nam oru nimisham kuda piriyakudadu.
1: Each and every minute
0: avaroda nam aikyama iruka vendum.
1: We must have fellowship with the Lord.
0: Yohanan suvisesham 10th adhigaram 10th vasanam.
1: John Gospel chapter 10 verse 10.
2: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
0: வேறொன்றுக்கும் வரான்.
2: நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and they may have it more abundantly.
0: திருடவும் கொல்லவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூரணப்படுங்க. அவளை பரிபூரணப்படுத்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசுக்கு என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறார். அவனுடைய வேலை அதுதான்.
1: The Satan comes to steal and kill and to destroy, but the Lord came to give us life, and it must be more abundant.
0: நம்ம வஸ்திரத்தை கலட்டுறது திருடிட்டு தான் அவனுக்கு வேலை, ரட்சிப்பை திருடுறது அவனுக்கு வேலை.
1: he has the work there too.

0: லைக்கம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு நிலைச்சிருக்குன்னு சொல்றாரு.
1: So John says that our fellowship is with God and the Son Jesus Christ.
0: 1 John 1:3.
1: 1 John 1:3.
2: நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி,
0: எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி
2: நாங்கள் கண்டும்
0: கேட்டும் இருக்கிறதை
2: உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும்
0: அவருடைய குமாரனாகிய
2: இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
1: That which we have seen and heard, we declare to you, that you also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ.
0: எங்களைக்கும் பிதாவோடு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு மட்டும்தான் நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும்.
1: We must only have the fellowship with the Lord Jesus Christ and Father God.
0: அப்ப பிசாசு நம்ம தொட முடியாது.
1: Then Satan will not touch us.
0: வந்த நோக்கம் என்ன? கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் அவனுக்கு ஒரு வேலை. ஆனா நம்ம ஐக்கிய பிதாவோடும் அவரு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் போது என்ன பிசாசு நம்மளை திருட முடியாது, நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஐக்கியம் பிதாவோடும் அவரு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு எப்போது ஐக்கியமா இருக்க வேண்டும்.
1: The aim of Satan is to steal our garments, steal our all things, destroy us and kill us. But when we have fellowship with God Father and the Lord Jesus Christ, he will not steal anything from us.
0: முதல்ல பார்த்தோம், மனம் திரும்பி வாசந்த கை கொண்டு விழித்தறி இல்லாவிட்டால் மேல் திருடனை போல வருவே என்று சொன்னார்.
1: First we saw that we must have the verses and hold fast the verses, repent and be watchful to meet him.
0: இரண்டாவதாக பரிசுத்தமா இருக்க வேண்டும் தேவன், அப்பதான் அவர் எனக்கேட்ட பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னார்.
1: Second he said we must be holy according to the Lord.
0: மூன்றாவதாக சொன்னார், வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற பாக்கியம் என்று சொன்னார்.
1: Third the Lord said he is blessed who keeps his garments.
0: நாம பிசாசு இடம் கொடுத்தா வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: If we give room for Satan, he will steal our garments from us.
0: யோவான் ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்குன்னு சொன்னார்.
1: John said that our fellowship is with the Lord Jesus Christ and God Father.
0: கடைசியாக
1: finally
0: மத்தேயு சுவிசேஷம் 24:43-44.
1: Matthew 24:43-44.
2: திருடன் இன்ன சாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால்
0: அவன் விழித்திருந்து
2: தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார்.
0: ஆதலால்
2: நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
0: நினையாத நாள் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நீங்க நினையாத இல்ல ஆண்டு வருவா, ஆனா நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
1: But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour when you do not expect him. The Lord will come when we do not expect him. At that time the Lord will come.
0: நீங்க நினையாத நாளில தேவன் வருவார், நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him because he will come when we do not expect the coming of the Lord.
0: ஆண்டவர் எப்போ வருவாரே தெரியாது.
1: We do not know when the Lord will come.
0: ஆமோஸின் புத்தகம் 4:12 கடைசி.
1: Amos 4:12.
2: உன் தேவனை சந்திக்கும்படி
0: என்ன செய்ய ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி வாழ்ந்துடலாம், நான் தான் ஜெபிக்கிறேன்னு நான் பரலோகத்துக்கு போறேன்னு ஏமாந்து போயிடக்கூடாது.
1: Prepare to meet your God, O Israel. But thus the Bible says, so we should not be deceived. I am praying, I am doing this thing for God, this thing, that thing for God. Prepare to meet your God, O Israel.
0: தேவனை சந்திக்க நம்ம என்ன ஆயத்தப்பட வேண்டும்.
1: We must be prepared to meet the Lord Jesus Christ.
0: கர்த்தரை எப்ப சந்திக்கும் எப்ப வருவாரோ நமக்கு தெரியாது. ஆயத்தப்படுனா என்ன? நம்ம ஆத்மாவை ஆயத்தத்தோடு வச்சிருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு நம்ம பரிசுத்தமா ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுமானால் கர்த்தர் வரும்போது பரலோகத்துக்கு போக முடியும்.

0: We do not know when the Lord will come. What is meaning by the preparation? We must be holy. We must be without sin. We must commit ourselves very clearly holy. We must be holy before God.
1: அவர் சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும்.
0: We must be prepared to meet him.
1: பரிசுத்த தாவீது சொல்றாரு, ஜெபிக்கிறது கூட நான் ஆயத்தமா தான் இருப்பேன்னு சொல்றாரு. 5வது சங்கீதம் 3வது வசனம்.
0: King David says that I am prepare myself to pray. Psalm 5 says like this.
2: கர்த்தாவே,
1: கர்த்தாவே,
2: காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர்.
1: என் சத்தத்தை கேட்டருளுவீர்.
2: காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
1: ஜெபத்து கூட வரும்போது என்ன செய்யணும்? நாம் ஆயத்தமாகி தேவனுடைய சன்னியால் காத்திருக்க வேண்டும்.
0: Give ear to my words, O Lord. Consider my meditation. Give heed to my voice, my cry, my King, my God. For you, I will pray.
1: ஆயத்தமாய் தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும்.
0: We must be prepared and come to His presence.
1: பாவத்தோட ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம், சோத்திரம் பண்ணிட்டோம், பாவத்தை அறிக்கிடாம நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம சோத்திரம் பண்ணிட்டோம், ஆண்டவர் கேட்கவே மாட்டாரு.
0: Oh, I have praised the Lord. I have prayed to Him and I came in prayer and come to the church. But the Lord will not hear the prayer of the sinner.
1: பாவத்தை மறைக்கிறவன் வாழ் உடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடுனா இறக்க வருவான்.
0: He who covers the sins will not prosper. He must repent.
1: அறிக்கைட்டு தேவனிடத்தில் ஆயத்தத்தோடு நம்ம கர்த்தருடைய செவிக்கு வரும்போது ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
0: When we come to pray to the Lord, we must be prepared to pray.
1: அது மாத்திரம் இல்ல, எபேசியன் புத்தகம் 5:17.
0: எபேசியன்ஸ் 5:17.
2: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
1: கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும்.
0: Therefore, do not be unwise, but understand what the will of the Lord is.
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: We must understand what is the will of God.
1: கர்த்தருக்கு அர்ப்பணிச்சோம் பண்ணுமா?
0: Shall we submit ourselves to the Lord and pray to Him?
1: ஆண்டு நிச்சயமா நம்மள ஆயத்தமா நாம் பரலோகத்துக்கு போகணும்.
0: Surely we must be prepared to meet the Lord. We should go enter into the heaven.
1: ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சு.
0: All the promises of the Lord is fulfilling.
1: நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும்.
0: We must be prepared to meet Him.
1: கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா?
0: Shall we give ourselves to the Lord?

0: ஏதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்க தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிற மனிதன் பாக்கியவான் என்று கேட்டோம். எப்படி நாம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்து போகிறோம்? தேவன் நம்ம கொடுக்கிறதான வஸ்திரங்களை எப்படி இழந்து போகிறோம்? தேவன் திருடனை போல வருவேன் நினைச்சார். இருள திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும் என்று நாம் கேட்டோம். நாம் செய்ய வேண்டியதான நான்கு காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். கர்த்தர் வருகை திருடனை போல இருக்கிறபடியினால் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நான்கு காரியம். முதலாவது நாம் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை கை கொண்டு நாம் மனம் திறந்த வேண்டுமா? இவைகளை கை கொள்வதனால் மிகுந்த வரத்துண்டு பலனுண்டு என்று நாம் கேட்டோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்மோடு பேசின, நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களே நம்ம அறிந்து கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் திருடனை போல் வந்தாலும் நம் அருகிலே ஒரு அருகிலே பங்கு பெற முடியும். இரண்டாவது சொன்னால் கர்த்தரால் திருடனை போல் இருக்கும். ஆக நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி என்றால் பரிசுத்தம் குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய மாம்சத்திலும் ஆவியில் இருக்கிற எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனே எனக்குள்ள வாங்கப்பா, உங்கள் ரத்தத்தை கழுவும், ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாமா? மூன்றாவது வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். திருடனை போல கர்த்தர் வருகிறார். தேவன் நம் கொடுத்த சிறந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இளைய மகன் அப்பா விட்டு தூர இடத்துக்கு போன போது, ஐக்கியத்தை விட்ட போது அவன் வஸ்திரத்தை கள்ளர் கையிலே பறிகொடுக்க நிலை வந்துவிட்டது. நாமும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு ஒருபோதும் பிரியாதபடிக்கு தகப்பனை உம்மை விட்டு பிரியாத ஒரு வரத்தை தாரும், உம்மை விட்டு பிரியாத இருதயத்தை தாரும் என்று நம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கலாம். கடைசியாக சொன்னார், கர்த்தருக்கு திருடனை போல இருக்கும், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கணும், உங்க சித்தம் என்னதென்று அறிந்து நான் ஆயத்தமா இருக்க எனக்கு உதவி செய்யும். அதை திறந்து ஜெபிக்கலாமா? ஒரு போதும் வருகில நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு போதும் நாங்க உங்க வருகில கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே நீ திருடனை போல வருவேன்னு சொன்னீர், அந்த மகிமையின் வருகிலை நாங்கள் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியத்தை எங்களுடன் நீ பேசினீர். ஆண்டவரே அப்பா நான் கேட்டு கற்றுக்கொண்டு அந்த கார் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னீர். அப்பா சும்மா மனம் திரும்புதல்ல, அப்போ கை கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. கை கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். இதில் கை கொள்ளுதல் மிகுந்த பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு என்று சொன்னீங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்கணும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மகிமையான ஆவிக்குரிய வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. இழந்து விடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது ராஜா. எங்களை தயவாய் பாதுகாத்து பராமரித்து நடத்துங்கப்பா. யோவான் அப்போ சொன்னது போல எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொன்னது போல எங்கள் ஐக்கியம் எப்பொழுதும் மோடு இருக்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல அப்பா எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, சந்திக்க ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இப்படி வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும், வார்த்தை கேட்ட அனைத்து ஜனங்களும் கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்கின வல்லமே பயன்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போ ஜெபிப்பார்கள். உங்கள் தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்து ஜெபிப்பீங்களா?
1: ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்துமப்பா.
2: லார்ட் மேக் மீ ஹோலி, மேக் மீ சாங்க்டிஃபை மீ லார்ட்.
1: உங்க திரு ரத்தத்தை கழுவ வேண்டுமாய் கெஞ்சுறையா.
2: லெட் தி பிளட் ஆஃப் யூ கிளென்ஸ் மீ லார்ட்.
1: இயேசுக்கு திரத்தன் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொன்னீங்கப்பா.
2: தி பிளட் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட்
1: என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்துங்க.
2: லார்ட் மேக் மீ ஹோலி.
1: ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
2: We pray for the people who hear the verses, O Lord.
1: ஒவ்வொரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க.
2: Kindly perform wonders and miracles.
1: உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Let your name be magnified, O Lord.
1: வியாதி சுகமாக்குங்க.
2: Heal their
1: நோய் சுகமாக்குங்க.
2: Diseases, Lord.
1: பலவீனத்தை குணமாக்குங்க.
2: Take away all weakness from their bodies.
1: மந்திரக்கட்டை உடைச்சு போடுங்க.
2: Break all the witchcrafts, Lord.
1: பிசாசின் கிளை அழித்து போடுங்க.
2: Break all the evil Satan's works, Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க.
2: Kindly give good jobs who are not having jobs, O Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கட்டும்.
2: Kindly make arrangement for their marriage who are not yet married, Lord.
1: குழந்தை பாக்கில சகுல் குழந்தை பாக்கத்தை தாங்க.
2: Bless the people with child who are not having child blessing Lord.
1: கடன் பட்சம் தவிக்கிற மக்கள் கடன் அடைச்சிட்டாங்க.
2: Kindly make the people to clear their loans Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைங்க.
2: Kindly wipe off all the tears who are shedding tears Lord.
1: சாபத்திலிருக்க மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under curse oh Lord.
1: பாவத்திலிருக்க மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under sins oh Lord.
1: குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க.
2: Kindly give them good deliverance from their liquor addiction Lord.
1: வியாபாரிகள் மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business oh Lord.
1: கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க.
2: Kindly give them good victory in the court cases oh Lord.
1: தொழிற்சிற மக்கள் ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions oh Lord.
1: கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க.
2: Kindly wipe off the tears who are under difficulties oh Lord.
1: நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and
1: peace. கஷ்டங்களை மாத்துங்க.
2: Take away all agonies from their families Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give good wisdom for the students oh Lord.
1: என்ன பிரச்சனையாலும் மாத்துங்க சப்பா.
2: Whatever problems they have
1: நீங்க தான் மாத்த முடியும்.
2: You have only possible to change the problems Lord.
1: உம்மை நோக்கி நாங்க பார்க்கிற ஆண்டவரே.
2: We see unto you Lord.
1: எல்லா ஆத்துமக்கள் ஆத்மம் உயிர்ப்பிச்சு உங்களோடு இணைச்சு கொள்ளுங்க.
2: Please revive all the souls and join with them.
1: ஒவ்வொரு கண்ணீரை துடைங்க ஆண்டவரே.
2: Wipe off each and every one tear Lord.
1: கஷ்டத்தை மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties Lord.
1: பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம்.
2: Lord protect them and keep them Lord.
1: பராமரிக்க முடியா செவிக்கிறோம்.
2: Kindly preserve them Lord.
1: இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல ஆண்டவரே.
2: There is no protection in this world for us.
1: நீங்க தான் பாதுகாக்கணும் ஆண்டவரே.
2: You are only the protection for us.
1: நீங்க தான் பராமரிக்க வேண்டும்.
2: You are only the preserver Lord.
1: நீங்க அக்கினமால எங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
2: Kindly be a firewall and keep us Lord.
1: எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கோங்க.
2: Kindly keep us from all evils Lord.
1: எந்த தீமையும் எங்களை தொடாதடி காத்துக்கோங்க.
2: No evil should touch us Lord.
1: ஒவ்வொருவரும் பிரியமான வணைந்து கொள்ள வேண்டுமா.
2: Each and every person must be pleased to you Lord.
1: உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும்
2: செய்யும். Kindly change us as you like you Lord.
1: எங்கள் கரத்தில் பிடித்துக் கொள்ளுங்க.
2: Kindly hold up our hands Lord.
1: எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு.
2: My days are in your hands.
1: நீரே பொறுப்பெடுத்து நடத்து.
2: You take response over us and guide us.
1: எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடுங்க.
2: Kindly interact with us Lord.
1: எல்லார் மக்கள் மத்தியிலும் பேசுங்க.
2: Kindly speak with all people among all people Lord.
1: யாருமே விட்டுறாதீங்க சப்பா.
2: Don't leave anybody Lord.
1: இரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க.
2: Kindly hide them under your fort of blood Lord.
1: எல்லா மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க.
2: Kindly give them good houses those who are not having house Lord.
1: சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace
1: Lord. பெரிய காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do great things Lord.
1: எல்லா துதி கனமாகியும் உம்மக்கே செலுத்துறோம்.
2: We give all glory and honor to you Lord.
1: இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம்.
2: We ask all these things in the name of Lord Jesus humbly Lord.
1: Amen.
2: Amen.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-24-35. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonoor, 643-101, Nilgiri, South India. செல் போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

வருடம் 2025. உலகம் வேகமா ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி நகர்கிறது. தொழில்நுட்பம் ஒவ்வொரு மூலையிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அரசாங்கங்கள் புதிய உலக ஒழுங்க பற்றி கலந்துரையாடக் கூடுகின்றன. குடும்பங்கள் வன்முறை, ஊழல் மற்றும் நம்பிக்கையற்ற சூழலில் உயிர் வாழ போராடுகின்றன. இந்த நிலைமையிலையும் இருள ஒளிரச் செய்யும் கிறிஸ்துவில் நம்பிக்கை இன்னும் சில வீடுகள்ல ஒளிக்கதிராக உள்ளது. அந்த வீடுகளில் ஒன்று சாமுவேலும் ராகேலும் வாழ்ந்த வீடு. இவர்கள் இருவரும் இளமையிலிருந்தே தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தவர்கள். அவர்கள் ஒரு சிறிய சுவிசேஷ தேவாலயத்தில் சந்தித்தார்கள். திருமணமான பிறகு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் பைபிளில் உள்ள பெயர்களை வைத்தார்கள். அவர்கள் தினமும் தாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவூட்டும் வகையில். மேலும் அவர்கள் ஒரு நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உருவாக்கிய குடும்பம் பெரியது. மொத்தம் 8 பேரு. தந்தையான சாமுவேல் கடுமையா உழைக்கும் மனிதர், தன் விசுவாசத்துல உறுதியானவர். தாயான ராகேல் மென்மையானவரும் பக்தியுள்ளவரும் ஓயாத ஜப வாழ்க்கையுடைய பெண்ணும் ஆவார். அவரது 6 மகன்கள் அவருக்கு ஒரு பாரம்பரியமும் தேவனுக்கு முன்பாக ஒரு பொறுப்பும் ஆகும். 4 மகன்களில் முதல்வன் எலியா வலுவான மனப்பான்மை கொண்டவர் மற்றும் இயற்கையான தலைவரா இருந்தார். யோசியா நீதியும் உண்மையும் மீது ஆர்வம் உள்ளவர். தானியேல் சிந்தனையுடன் பைபிளை நேசிப்பவர் மற்றும் சிறியவன் மத்தேயு சந்தோஷமாகவும் கனவுகளுடன் வாழ்பவர். இந்த குடும்பத்தை 2 மகள்கள் பூர்த்தி செய்கிறார்கள். எஸ்தர் ஆழமான பார்வையும் உணர்வு பூர்வமான இதயமும் கொண்டவர் மற்றும் தேவோரா உறுதியும் தைரியமும் கொண்டவர். எப்போதும் தன் குடும்பத்தை பாதுகாக்க தயாராக இருப்பவர். சிறுவயதிலிருந்தே சாமுவேலும் ராகேலும் அவர்களுக்கு ஆண்டவரை நேசிக்கவும் ஒன்றாக ஜெபிக்கவும் நேர்மையுடன் வாழவும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களின் பெயர்கள் சும்மா தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் சாட்சியாகவும் தலைமுறைகளை வழிநடத்திய பைபிள் கதைகளின் நினைவாகவும் நிற்கிறாங்க. பெற்றோர்கள் சோர்ந்து போன போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் கடுமையா இருந்த போது, ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் வீட்டுக்காக கடவுளிடமிருந்து வந்த ஒரு வாக்குறுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதா நினைச்சு அவர்கள் பலம் பெற்றாங்கள். ஆனா ஆண்டுகள் கடந்தன. சாமுவேலும் ராகேலும் வளர்த்த குழந்தைகள் பிள்ளைத்தனத்தை விட்டு விலகினர். பருவமடைதல் ஒரு புயலை போல வந்து எல்லாவற்றையும் அசைத்தது. அதோடு அவர்களின் பாதைகளை வடிவமைக்கும் முடிவுகளும் வந்தன. மூத்தமை எலியாவ் தனது இதயத்தில் உறுதியாயிருந்தா. இளமையிலிருந்தே கிறிஸ்துவே தன் ஆண்டவர் என்று முடிவு செய்தார். மகிழ்ச்சியுடன் தேவாலயத்துல பணியாற்றினார், பிரசங்கம் செய்தார், ஜெபித்தார், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எஸ்தர் தனது உணர்வு பூர்வமான இதயத்துடன் தேவனுடைய வீட்டில்தான் ஆன்மாவுக்கு வலிமை கிடைக்கும் இடமாக கண்டுபிடித்து விசுவாசத்திற்கு உறுதியா இருந்தார். ஆனா எல்லோரும் அந்த பாதையை பின்பற்றவில்லை. யோசியா, டேனியல் மற்றும் மேத்யூ அவர்கள் இளமையில் அடியெடுத்து வைத்த போது தங்கள் இதயங்களை கடினப்படுத்த தொடங்கினாங்க. அவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் தேவாலயத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டார்கள். ஜப கூட்டங்கள்ல நேரத்தை வீணடிப்பதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்பினார்கள். உலகின் ஒளிவிளக்குகள் அவர்களை இழித்தன. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் இயக்கப்பட்டன. மெல்ல மெல்ல ஒரு காலத்தில் விதைக்கப்பட்ட வித இறக்க தொடங்கியது. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மேலும் மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட விதை இறக்க தொடங்கியது. ஒரு நாள் சாமுவேலும் ராசேலும் தங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஹால்ல கூடியிருக்க செய்தார்கள். அவர்கள் கனமான மனதுடன் பேச தொடங்கினார்கள். சாமுவேல் பேச தொடங்கி நடுங்கும் குரல்ல, பிள்ளைகளே, எவ்வளவு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்றார். உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்விற்கு தேவனிடமிருந்து கிடைத்த ஒரு வாக்குறுதி. உங்களை உண்மையில் நடக்கும் போது பார்க்கும் போது எங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. ஆனா தயவு செய்து உங்கள் இதயத்தை விரைவாக யாருக்கும் கொடுக்காம இருங்கள் என்று உங்களை வேண்டுகிறோம். கிறிஸ்து மையமாக இல்லாத காதல் எப்போது வேண்டுமானாலும் வலியாக மாறிவிடும். ராசேல் கண்களில் கண்ணீருடன் தொடர்ந்தார். என் பிள்ளைகளே, நான் அமைதியாக இருக்க முடியாது. உங்கள ஒவ்வொருவருக்கும் தேவ அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். டெபோரா, என் பிள்ளை ஆண்டவரை காத்திருக்கோ. அவர் தன் இதயத்துக்கு ஏற்ப ஒரு கணவரை உனக்காக தயார் செய்திருக்கிறார். யோசியா, நீயும் காதல் போல தோன்றும் விஷயங்களால ஏமாறாத. ஏனெனில் நிலையானதும் உண்மையானதும் ஒன்றை உனக்கு கொடுக்க இயலும் ஒரேவர் தேவன்தான். யோசியா உறுதியாக பதிலளித்தா, அப்பா அம்மா நான் அவளை விட்டு போக போவதில்லை.
அவள் என்னை புரிந்து கொள்கிறாள், என்னை மகிழ்ச்சியாக்குகிறாள். அவள் தேவாலய உறுப்பினராக இல்லை என்றாலும். அப்போது டெபோரா உறுதியான குரலில் சொன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே தேவாலயத்தை சுற்றி சுழல்வது எனக்கு இப்போது போதும், நான் சோர்ந்து விட்டேன். நீங்கள் விரும்பாவிட்டாலும் என் முடிவுகளை நான் தான் எடுக்க விரும்புகிறேன். சாமுவேல் குரல் உடைந்தாலும் உறுதியுடன் பதிலளித்தார், உண்மையான காதல் தேவனை விட்டு தூரமாக கட்டப்படுவதில்லை பிள்ளைகளே. இன்று கனவாக தோன்றுவது நாளை ஒரு புண்பாடாக மாறலாம். ராசேல் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டு முடித்தார், உங்கள் இதயங்களை மூடிக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்து ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவரிடம் உங்களுக்காக இருப்பது நீங்கள் வெளியே எதையும் தேடியாலும் அதைவிட எப்போதும் சிறந்ததாக இருக்கும். ஆனா சாமுவேலும் ராசேலின் வார்த்தைகள் ஒரு சுவரில் மோதியது போல் தோன்றின. யோசியாவும் டெபோராவும் தங்களது பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். டேனியலும் மத்தேயும் அமைதியா இருந்தார்கள், ஆனால் அவர்களது அலட்சியம் அவர்கள் கேட்க தயாராக இல்லை என்பதை காட்டியது. அந்த குடும்பம் பிளவுபட்டது. நான்கு பிள்ளைகள் இனிமேல் தேவாலயத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் சிறப்பு நிகழ்வுகள்ல மட்டும் கலந்து கொண்டார்கள். ஆனா அவர்கள் கோபத்துடன் கைகள் மடக்கி இதயங்களை மூடிக்கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில் எலியாவும் எஸ்தேரும் தங்கள் பெற்றோருக்கு விசுவாசமாக இருந்தார்கள். தங்கள் சகோதரர்கள் சோமமாகிவிட்டதை பார்த்து வலி அனுபவித்தார்கள். ஒவ்வொரு இரவும் சாமுவேலும் ராசேலும் மீண்டும் தங்கள் முழங்கால்களை மடக்குவாங்க. அவர்கள் கண்ணீருடன் ஜெபித்து யோசியா, டெபோரா, டேனியல் மற்றும் மத்தியோவுக்காக மன்றாடி நம்பிக்கையுடன் இருந்தார்கள். இளமை, தவறான காதல் மற்றும் உலகின் கவனச்சிதறல்கள் அவர்களின் விசுவாசத்தை அணைத்து விட்டாலும் அவர்களின் இதயங்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாள் பலனளிக்கும் என்று நம்பினார்கள். ஆனா பெற்றோர் ஜபத்துல தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கும் போது டெபோரா தானும் அறியாத ஒரு உலகில் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருந்தா. அங்கிருந்து எப்படி வெளியே வருவது என்று அவளுக்கு தெரியவில்லை. முதல்ல வார இறுதிகள்ல ஒவ்வொரு முறையும் தன் நண்பர்களுடன் கொண்டாட்டங்களுக்கு சென்று தானே தவறு எதுவும் செய்யவில்லை என்று நம்பினாள். அவ, நான் வெறும் நடனமாடவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தான் போகிறேன் என்று சொன்னாள். ஆனா மெதுவா அந்த சத்தமான இசை, விளக்குகள் மற்றும் சிரிப்புகள் அவளது கைகளில் இருந்த பானங்களுடன் கலந்துவிட்டன. முதல்ல ஒரு சுவை பார்த்தா பிறகு இன்னொன்னு, இப்படி குடிப்பது சாதாரணமாகிவிட்டது. இறுதியில குடிப்பது மட்டும் போதவில்லை, அவ போதை மருந்துகளை முயற்சிக்க தொடங்கினா தன் கிளர்ச்சியை அனுமதித்து வீட்டில் கட்டுக்கொண்ட அனைத்திலிருந்தும் மேலும் மேலும் விலக செய்தது. ஒரு இரவு அவள் தாமதமாக வீட்டிற்கு திரும்பிய போது சாமுவேலும் ராசேலும் அவளை காத்திருந்தனர். அந்த சூழல் கவலையால் நிரம்பியிருந்தது. சாமுவேல் உறுதியான ஆனால் உடைந்த குரலில் அவளிடம் பேசினார். டெபோரா, மகளே, இது நீ அல்ல. இப்படி உன்னை பார்ப்பது எங்களுக்கு வலிக்கிறது. நாசத்திற்கே வழி வைக்கும் இந்த பாதையில் உன்னை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. இயேசு விரைவில் தன் திருச்சபைக்காக வருகிறார். பிடிப்பு காலம் அருகில் உள்ளது. உன்னை அந்த பெரிய உபத்திரவத்துல தங்க வைத்து வேதனைப்படுவதை நினைத்தால் கூட எங்களுக்கு மிகவும் வலி. ராசேல் கண்ணீருடன், என் குழந்தையே, நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று சொன்னாள். இப்போது மகிழ்ச்சியாக தோன்றும் அனைத்தும் நாளை கண்ணீராக மாறும். கிறிஸ்து எந்த நேரத்திலும் வரலாம். உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். அதைவிட முக்கியமானது எதுவுமில்லை. ஆனா டெபோரா உடைந்து போகாம கடுமையான சிரிப்புடன், பிடிப்பு காலமா என்று கேலி செய்து பதிலளித்தாள். பெரிய உபத்திரவமா? அம்மா, அப்பா, இந்த கதைகளை நான் என் வாழ்நாள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனா எதுவும் நடக்கவே இல்லையே. இயேசு உண்மையிலே வரப்போகிறவராக இருந்திருந்தா அவர் ஏற்கனவே வந்திருப்பா. என் வாழ்க்கைய நான் வாழறிடுங்க. இந்த எச்சரிக்கைகள் இனிமேல் எனக்கு வேண்டாம். அந்த வார்த்தைகள் பெற்றோரின் இதயத்தில் கத்திய போல் பாய்ந்தர. சாமுவேல் ஆழமாக நெடுமூச்சு விட்டார். துக்கத்துடன் பதிலளித்தார், மகளே, நீ கேலி செய்தாலும் தேவனுடைய வார்த்தை தவறாது. கர்த்தர் வருவார், அதுவும் நீ எதிர்பார்க்காத நேரத்துல திடீர் என்று வருவார். அப்பொழுது இன்று நீ விரும்பி ஓடிக்கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு என்ன பயன் தரும்? ஆனா டெபோரா கைகளை மடக்கி ஒரு வளைந்த சிரிப்புடன், அவர்கள் சொல்வது நடக்கும் போது அப்ப பேசலாம் என்று முடித்தாள். இதற்கிடையில் நான் வாழ்க்கையை அனுபவிக்க போறேன். அறையில் அமைதி நிலவியது. ராகல் தலையை கீழே தாழ்த்தி இனி கண்ணீர் தடுத்துக் கொள்ள முடியாம அழுதாள். சாமுவேல் தனது கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி வலிமைக்காக ஜெபித்தார். இதற்கிடையில டேனியல், மத்தேயு மற்றும் யோசியா மேலும் மேலும் தூரம் சென்றார்கள். அவர்களின் கிளர்ச்சி வேறு ஒரு வடிவத்தை எடுத்தது. அவர்கள் தங்களை பெண்களை கவரும் ஆட்களாக பெருமைப்படுத்தினாங்க.
அவர்களுக்கு அதிகமான பெண்களை வெல்வதுதான் ஆண்மையின் சோதனை என்று நினைத்தார்கள். ஒரு பிற்பகல்ல சிரிப்பும் நகைச்சுவையுடனும் அவர்கள் தங்கள் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மத்தியோ பெருமையாக, நேற்று அந்த பெண்ணை என்னை தொடர்ந்து விரட்ட ஒரு புன்னக போதும் என்று சொன்னான். இதில் நான் உங்களை விட சிறந்தவன் என்றான். டேனியல் தன்னம்பிக்கையுடன், மத்தேயோ நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று பதிலளித்தான். நான் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி அவர்களை வெல்ல வேண்டும் என்று தெரியும் என்றார். உங்களில் யாரும் என்ன வெல்ல முடியாது என்றார். யோசியா சிரிப்புடன், நீங்கள் இன்னும் பயிற்சியாளர்கள் தான் என்று முடிவு செய்தான். என்னை பின்தொடரும் பல பெண்கள் இருக்கும் போது அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதுதான் உண்மையான ஆண் என்பதற்கான அர்த்தம். அவர்கள் சொல்வதற்கு தோராயமாக அவர்களின் பெருமை வளர்ந்த போது சிரிப்பு முழங்கியது. அண்டத்தில இரவில் சாமுவேலும் ராசேலும் மூவரையும் கூப்பிட்டு பேச அழைத்தனர். முகத்தில் துக்கம் தெரிந்தபடி சாமுவேல் சொன்னார், குழந்தைகளே, உங்களில் நாம் காண்பது எவ்வளவு வழி கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க கேலி செய்து வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா கிறிஸ்து கதவுல தான் இருக்கிறார். ஒரு கண்ணிமைப்பு ரட்சிப்பு நிகழும். பெரிய உபத்திரவத்தை எதிர்கொள்ள நீங்கள் பின்னால் தங்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ராசேல் குரல் நடுங்கியபடி, இப்போது பாவத்துடன் விளையாடும் நேரம் அல்ல என்று சொன்னார். இப்போது பெண்கள் இன்பங்கள் அல்லது தற்காலிக வெற்றிகளை பற்றி பெருமை பேசும் நேரம் அல்ல. உலகம் வெளிச்சத்தை வழங்குகிறது, ஆனா அதன் பின்னால் வலி மற்றும் வெறுமைதான் உள்ளது. இயேசு வருகிறார், உங்களை எல்லாரையும் நம்முடன் சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோசியா கேலி கலந்த சிரிப்புடன் பரிகாசமா சிரித்தார். இது மீண்டும் அந்த பழைய கதையா? அம்மா அப்பா ஆண்டுகள் கடந்தும் இயேசு வருவார் என்று எல்லோரும் சொன்னாங்க. அவர் உண்மையில் வரப்போகிறவராக இருந்தால் இப்போது வரிவிட்டிருப்பார். டேனியல் பெருமை கலந்த தோற்றத்துடன், அவர்கள் உபத்திரவத்தால் நம்மை பயமுறுத்த நினைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னார். இளம் வயதில் இருப்பது எப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. மற்றும் மெத்தேயின் முடிவில், எங்களுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அந்த புகழ்பெற்ற பரலோக பறிப்பு நடந்தது நாங்க பார்த்தா அப்போதுதான் பேசலாம். இதற்கிடையில் நாங்கள் விரும்பும் மாதிரி வாழவிடுங்க. சாமுவேல் உதவி இல்லாமல் தனது கைமுட்டிகளை இறுக்கினார். ரேச்சல் அழுதுவிட்டா. அவளது வார்த்தைகள் நம்பிக்கையின்மையும் கேலியுமாகிய ஒரு சுவரில் மோதி விழுந்தது போல இருந்தது. அவளது பிள்ளைகள் ஒவ்வொரு எச்சரிக்கையும் அவர்களை நிலையான வேதனையில் இருந்து விடுவிக்க அன்புடன் அழைக்கும் ஒரு அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வேறுபாடு மிகவும் வலியாலிருந்தது. சாமுவேலோ ரேச்சலோ தங்கள் முழங்காலில் விழுந்து அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு கதவின் அருகில் இருப்பத, பரலோக பறிப்பு கண் இமைக்கும் நேரத்தில் நடக்கும் என்பதையும், பின்னால் விடுபடுவது உலகம் அறிந்திராத மிக கொடூரமான காலத்தை எதிர்கொள்வதாக இருப்பத அவர்கள் துடிப்புடன் உணர்ந்தார்கள். ஆனா அவர்களின் கிளர்ச்சி கொண்ட பிழிகள், கேலி, வெற்றிகள் மற்றும் விருந்துகளுக்கு இடையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கும் அருகில் இருப்பதை அறியாமல் தொடர்ந்தனர். இதற்கிடையில் உலகம் முழுவதும் நிகழ்வுகள் நடக்க தொடங்கின. அவை மிகவும் சந்தேகத்துடன் இருந்தவர்களையும் அதிர்ச்சி அடைய செய்தன. செய்திகள்ல கவலைக்கிடமான தலைப்புகள் நிரம்பியிருந்தன. ஒரே மாதத்துல முன்பு நிலநடுக்கம் இல்லாத பகுதிகள் பெரும் நிலநடுக்கங்களால் அதிர்ந்தன. வானில் விசித்திரமான அறிகுறிகள் காணப்பட்டன. முன்பு ஒருபோதும் காணப்படாத இடங்கள்ல பிரகாசமான ஆரோராக்கள் தோன்றின. மற்றும் விஞ்ஞானிகள் விளக்க முடியாத மர்மமான மின்னல்கள். நாடுகள் குழப்பத்தில் மூழ்கின, பொருளாதாரங்கள் தடுமாறின, அரசாங்கங்கள் சமாதானத்தை நிலைநிறுத்த புதிய உலக ஒழுங்கு தேவை பற்றி அதிகமா பேச தொடங்கின. சாமுவேலும் ரேச்சலும் செய்திகளை கவனமாக கேட்டனர். அவர்களின் இதயங்கள் கனமாக இருந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து பல ஆண்டுகளாக அவர்கள் பிரசாரம் செய்தது நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்தனர். ஒரு இரவு அவர்கள் இரவு உணவு சாப்பிடும் போது சாமுவேல் ஆழமான குரலில் அமைதியை உடைத்தார். இது ஆரம்பம் மட்டுமே. இதை இயேசு சொன்னார். போர்கள், போர் வதந்திகள், பஞ்சங்கள், தொற்றுகள், பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அவர் கூறினார். பிடிப்பு நாம் நினைப்பதை விட நெருக்கமா உள்ளது. ரேச்சல் கண்களில் கண்ணீர் விட்டு தலையசைத்தார். நம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்கவில்லை என்று நினைத்தால் மனது வலிக்கிறது என்று சேர்த்தார். நாம் அவர்களிடம் பேசினோ வேண்டினோ, ஆனாலும் அவர்கள் இன்னும் இது ஒரு கதை என்று நினைக்கிறார்கள். அந்த தேநாள்ல உலகம் முழுவதும் கூட்டங்கள் தெருக்களில் இறங்கின. திறமையற்ற அரசுகளிடம் தீர்வுகளை கோரி அந்த குழப்பத்தின் நடுவுல சர்வதேச தலைவர்கள் ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். நெருக்கடியை கட்டுப்படுத்தும் ஒரு உலகளாவிய அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள்.
இதற்கிடையில் இயற்கை பேரழிவுகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகரித்தன. பேரழிவான புயல்கள் முழு நகரங்களை சமமாக்கின. கொந்தளிக்கும் கடல்கள் கரையோரங்களை இரக்கமின்றி அழித்தன. எலியாவும் எஸ்தேரும் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து எல்லாவற்றையும் பயமுடன் கவனித்தனர். ஒவ்வொரு நிகழ்வும் தேவனுடைய வார்த்தைக்கு உறுதிப்படுத்தலாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனா யோசியா, டேனியல், மெத்தேயு மற்றும் டெபோரா தங்களது கிளர்ச்சியில் நடக்கும் அனைத்தையும் கிண்டலாக சிரித்தனர். யோசியா சொன்னார், பாருங்க, இது எப்போதும் இப்படிதான் இருந்தது. நிலநடுக்கங்கள், போர்கள், புதியது எதுவும் இல்லை. என் பெற்றோர் சிறிய விஷயத்துல கூட பயந்து விடுகிறாரு. மெத்தேயு கிண்டலாக சொன்னார், ஆம், அவர்கள் சொல்வது போல இயேசு இப்போது மேகங்கள்ல தோன்றுவார் போல இருக்கிறது. அந்த முட்டாள்தனமான பேச்சு போனா. ஆனா அவர்கள் கிண்டல் செய்த போது உலகில் உள்ள அறிகுறிகள் இன்னும் தெளிவாகவும் இன்னும் தீவிரமாகவும் ஆனது. பலருக்கு வெறும் தற்செயலான நிகழ்வுகளாய் இருந்தவை சாமுவேலும் ராசேலும் பார்த்தபோது தீர்க்க தரிசன கடிகாரம் இறுதி நேரத்தை நெருங்குகிறது என்பதற்கான உறுதிப்படுத்தலாக இருந்தது. அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் மனித வரலாற்றை என்றும் மாற்றிவிடும் அந்த மகா நிகழ்வுக்கு முன்பாக உலகம் இறுதி நாட்களில் நுழைந்து விட்டது என்று தெரிந்து கொண்டார்கள். அதாவது தேவாலயத்தின் பரவசம். அந்த நம்பிக்கையாலும் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரிடமிருந்து தூரமாக இருப்பதை பார்த்து ஏற்பட்ட வழியாலும் சாமுவேலும் ராசேலும் ஒரு முடிவு எடுத்தார்கள். தங்கள் பிள்ளைகள் வளர்ந்த தேவாலயத்தின் ஆசாரியரை, அவர்கள் சிறுவயதிலிருந்தே பார்த்த விசுவாச மனிதரை அவர்கள் தேடி சென்று வீட்டிற்கு வந்து பேசவும் பிரசங்கிக்கவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கேட்டார்கள். ஆசாரியர் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் ஒரு ஆவியை தாமதமாகும் முன் மீட்பது போன்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று அவர் அறிந்திருந்தார். அந்த மாலை முழு குடும்பமும் ஹாலில் கூடியது. சாமுவேல் உரையாடல தொடங்கினார். அவரது குரல் நடுங்கியது. ஆசாரியரே, வருகைக்கு நன்றி. எங்கள் மனங்கள் மிகுந்த சுமையோடு நிற்கின்றது. எங்கள் பிள்ளைகள் தொலைந்து போக வேண்டாம் விரும்புகிறோம். உலகம் நடுங்குகிறது. கிறிஸ்து கதவின் அருகில் இருப்பதை நாங்கள் அறிவோம். தயவு செய்து அவர்களிடம் பேசவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும். ஆசாரியர் அமைதியான முகத்துடன் இருந்தாலும் அவரது வார்த்தைகளில் தீக்கதிர் நிறைந்திருந்தது. அவர் இளைஞர்களை பார்த்து மென்மையும் உறுதியும் கலந்த வார்த்தைகளில் பேச தொடங்கினார். பிள்ளைகளே, நான் உங்களை வளர்ந்ததை பார்த்து, நான் உங்களை தேவாலயத்தின் வழித்தடங்கள்ல ஓகிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். உங்கள் குழந்தை போன்ற குரல்கள்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பாடியதை நான் கேட்டேன். நீங்கள் சிறியவர்களாக இருந்த போதிலிருந்தே கடவுள் தனது கையை உங்கள் மீது வைத்தார். இப்போது நீங்கள் விலக விரும்பினாலும் ஆண்டவர் உங்களை நேசிப்பதை நிறுத்தவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அரலோகத்துக்கு எடுத்து செல்லும் நாள் அருகில் உள்ளது. இயேசு தனது திருச்சபைக்காக வருகிறார். உங்களில் யாரும் பின்னால் விடப்படக்கூடாது என்பதே என் ஜபம். டெபோரா தனது பார்வையை கீழே இறக்கி சற்றே தயக்கத்துடன், ஃபாஸ்டர், இவையெல்லாம் உண்மை என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நான் இன்னும் இளம் வயதுல தான் இருக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். பிறகு நான் கடவுளின் வழிகளில திரும்பவேன். இப்போது எனக்கு என் நண்பர்களையும் என் திட்டங்களையும் என் வாழ்க்கையையும் விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. யோசியா ஆழமாக மூச்சு விட்டு, ஆம், நானும் அதே போல்தான் என்று சேர்த்தார். ஒரு நாள் திரும்புவேன் போல இருக்கிறது, ஆனா இப்போது நான் இன்னும் தயாராக இல்லை. மாத்தியு உரையாடலை சிரிப்புடன் லேசாக்க முயன்று, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். நான் இயேசு வருவதை பார்த்தவுடன் நானே மனம் திரும்பிக் கொள்கிறேன். எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறங்க. மாஸ்டர் அவர்களை பொறுமையாக கேட்டுக் கொண்டார். பிறகு உறுதியான குரலில் எச்சரித்தார், குழந்தைகளே, நேரம் உங்களுடையதல்ல, கர்த்தர் கண் இமைப்பில் வருகிறார். நீங்க நாளை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனா ஒருவேளை நாளை இல்லாம போய்விடும். இன்றுதான் ரட்சிப்பின் நாள். இன்றுதான் கிறிஸ்துவுடன் சமாதானமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துல இதுவரை அமைதியாயிருந்த டேனியல் திடீரென அழ ஆரம்பிச்சார். அவரது முகத்துல கண்ணீர் வழிஞ்சு கொண்டிருந்தது. உடைந்த குரலில் அவர், நான் இப்படி தொடர விரும்பவில்லை என்று சொன்னார். நான் விரும்பி உணர்ந்திருக்கிற பாவம் என்னை கட்டிப்பிடிச்சு விட்டது. எனக்கு அமைதி கிடைக்கவில்லை. இன்று நான் தேவனுடன் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். அந்த நேரத்துல சாமுவேலும் ராசேலும் தங்களது கண்ணீரை அடக்க முடியல. அவர்கள் டேனியலை அணுகி அவரை இறுக்கமா கட்டிப்பிடித்தனர். மாஸ்டர் அவர் மீது ஆன்மீக அதிகாரத்துடன் ஜெபித்தார். டேனியல் முழங்காலில் விழுந்து ஆண்டவரை மன்னிப்புக்காக அழைத்தார். விவரிக்க முடியாத அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அந்த இடத்துல ஒரு புனிதமான சூழல் நிலவியது. அந்த இடத்துல தேவனின் ஆவி இயக்கப்பட்டு அனைவரது இதயங்களையும் தொட்டது. ஆனா டெபோரா, ஜோசியா மற்றும் மேத்யூ உள்ளே உறுதியாகவே இருந்தனர். அவர்கள் மனம் உருகினாலும் அந்த ஒரு படியே எடுக்கவில்லை. அவர்கள் ஒரே சத்தத்துல, பிறகு நாம் தேவனின் வழியில் திரும்புவோம் என்று மட்டும் சொன்னார்கள்.
பாஸ்டர் அவர்களை அன்புடன் பார்த்து, பிறகு என்பது மிகவும் தாமதமாக இருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன்னு பதிலளித்தார். ஆண்டவர் தன் கரங்களை விரிச்சு காத்திருக்கிறார், ஆனா அந்த வாசல் விரைவில் மூடப்படும், அதை மறந்து விடாதீங்க. பின்னர் அவர் முழு குடும்பத்திற்காக ஒரு ஜபத்தை எழுப்பி தேவன் சாமுவேலும் ராசேலை பலப்படுத்தவும் எலியாவும் எஸ்தேரும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் இன்னும் தூரத்தில் இருக்கும் பிள்ளைகளின் உயிர்களை விடாமல் காக்கவும் வேண்டினார். பின்னர் அவர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் விடப்பட்டார். நம்பிக்கையை இழக்காதீங்க, பெற்றோர்களின் ஜபங்களுக்கு சக்தி உண்டு. உங்கள் அழுகைய தேவன் கேப்பா. அந்த ஆசீர்வாதத்துடன் பாஸ்டர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அமைதி மற்றும் சிந்தனை நிறைந்த ஒரு சூழலை விட்டு செல்கிறார். டேனியல் ஆண்டவரின் கரங்கள்ல திருந்தி விட்டார், ஆனா மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவை தொடர்ந்து தள்ளி போடுறாங்க. இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் தங்கள் தங்கள் வழிகளில் புறப்படுகிறார்கள். மேதையாவும் ஹோசையாவும் சோர்வாக இருக்க மேசையிலிருந்து எழுந்து அவர்களுக்கு வேண்டியது தூங்குவதுதான் என்று சொல்லுகிறார்கள். அதே சமயம் டெபோரா அவசரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார், ஏனெனில் அவளது நண்பர்கள் இன்னொரு இரவு கொண்டாட்டத்திற்காக ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். எஸ்தர் வீட்டிலேயே தங்கி மேசையை சுத்தம் செய்ய உதவுகிறார். ஜபத்திற்காக நாற்காலிகளை இழுத்து வைக்கிறார். சாமுவேல், ராகேல், எலியாவு, எஸ்தர் மற்றும் டேனியல் அனைவரும் ஹாலில் இருக்கிறாங்க. டேனியல் இன்னும் கண்களில் கண்ணீர் துளிகள் ததும்ப அந்த மதியத்தில் அனுபவித்த சமாதானத்தை இருக பிடித்துக் கொள்கிறார். ராகேல் அனைவரையும் பார்த்து மென்மையான குரலை, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லாம தூங்க முடியாதுன்னு சொல்றார். அதனால அவர்கள் அனைவரும் ஒன்றாம் வழங்க அணில் விழுகிறார்கள். எலியாவோ ஆர்வமா ஜபித்து ஆண்டவரின் இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறார். எஸ்தர் தீவிரமான மனதுடன் மௌனமா நன்றி இயேசுவே என்று சொல்கிறார். இறுதி வரை என விசுவாசமா வைத்திருங்க. டேனியல் நிலைத்திருக்கும் வலிமைக்காகவும் மீண்டும் திரும்பி போகாம இருக்கவும் ஜெபிக்கிறார். சாமுவேல் இன்னும் தூரத்தில் உள்ளவர்களின் இதயங்களை கடவுள் தொட வேண்டும் என்று அழுகிறான். மற்றும் ராகேல் மனம் உடைந்தவளா தன் முழு குடும்பத்தையும் ஆண்டவரின் கைகளில் ஒப்படைக்கிறார். அந்த சூழல் விளக்கமளிக்க முடியாத அமைதியால் நிரம்பியுள்ளது. அது முடிஞ்சதும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அணைத்துக் கொண்டு ஒருவர் பின் ஒருவராக தங்கள் அறைகளுக்கு சென்று ஓய்வெடுக்கிறார்கள். இரவு அமைதியாக தெரிகிறது. தெருக்கள் அமைதியாகவும் நகரத்தை ஒரு இருண்ட வானம் போர்த்தி இருக்கிறது. ஆனால் கடவுளின் தீர்க்கதரிசி கடிகாரத்துல அந்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கண்ணிமைப்பு அந்த மகத்தான நிகழ்வு நடைபெறுகிறது. மில்லியன் கணக்கானோர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து மறைஞ்சு விடுகிறார்கள். படுக்கைகள் காலியாவிடப்படுகின்றன. உடைகள் தரையில் உள்ளதுண்டல, பயன்பாட்டு பொருட்கள் தரையில உருண்டு செல்ல பின்னால் விட்டுவிடப்பட்டவர்களின் கத்தல்கள் தெருக்களை நிரப்ப தொடங்குகின்றன. சாமுவேல் மற்றும் ராகேலின் வீட்ல அந்த காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களின் படுக்கை அறையில ராகேல் படுக்கையின் அருகில் முழங்கால் மடிந்து தூங்குவதற்கு முன் அமைதியா ஜபிக்கிறார். அப்போது திடீரென அவர் மறைந்து விடுகிறார். படுக்கை தாள்களின் மென்மையான சலசலப்பு மட்டும் பின்னால் விடப்படுகிறது. ஏற்கனவே படுத்திருந்த சாமுவேலும் திடீரென மயங்கி அவரது உடைகள் படுக்கையில் மடித்து வைக்கப்பட்டபடி விடப்படுகிறார். எலியாவோ தனது விசுவாசத்தில் உறுதியாயிருந்தவர் மகிமையுடன் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். எஸ்தர் தனது மடியில் பைபிளை திறந்து வைத்தபடி வாரும் ஆண்டவரே இயேசுவே என்று மெல்ல சொன்னார். உடனே அமைதியின் ஒளியில் மறைந்துவிட்டார். மற்றும் டேனியல் சில மணி நேரங்களுக்கு முன்பு சமாதானம் செய்தவர் அவரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இரக்கத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவரை நோக்கி திரும்பும் அனைவருக்கும் கடவுள் அளித்த வாக்குறுதி அது. அறைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன. அமைதி ஒரு விவரிக்க முடியாத குழப்பத்துடன் கலந்திருக்கு. மத்தேயாவும் ஹோசேயாவும் வெளியிலிருந்து வரும் சத்தங்களால் பயந்து எழுந்து உட்காருகிறார்கள். வீதியில கார்கள் மோதி ஹார்ன்கள் கட்டுப்பாடின்றி ஒலிக்கின்றன. இயங்கும் குடும்பங்களின் கத்தல்கள் ஜன்னல்கள் வழியா ஊடுருவுகின்றன. திகைத்து அவர்கள் வீட்டுல சுற்றி ஓடி தங்கள் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் அழைக்கிறார்கள். அப்பா, அம்மா, எலியா, எஸ்தர், டேனியல். ஆனா யாரும் பதில் சொல்லவில்லை. அவர்கள் வெறிச்சோடிய படுக்கைகள், படுக்கையிலே மடிக்கப்பட்ட உடைகள் மற்றும் விவரிக்க முடியாத ஒரு வெறுமையை மட்டுமே காண்கிறார்கள். அவர்கள் பரபரப்பா ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை மெதுவா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தேவோரா தனது நண்பர்களுடன் கொண்டாடும் விருந்தில் நடுவே எல்லாம் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்குவதை உணர்கிறாள். இசை திடீரென நிற்கிறது. யாரும் அதை நிறுத்தவில்லை. ஆனால் வெளியே கட்டுப்பாடின்றி மோதி விழும் கார்கள் உதிரும் சத்தங்கள் கேட்க தொடங்குகின்றன. பிரேக்குகள் கத்துகின்றன. இரும்பு வளைந்து விடுகிறது மற்றும் மக்கள் பரிதாபமாக கத்தும் சத்தங்கள் உள்ளே ஊடுருவுகின்றன.
கண்ணாடிகள் தரையில விழுந்து உடைந்து போகின்றது. விளக்குகள் மினுக்குகின்றன. சிலர் கதவுக்கு ஓடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். வெளியில் முடிவில்லாத ஹான் சத்தமோ குடும்பங்களின் கூச்சலும் கேட்குது. அன்புக்குரியவர்கள் திடீரென இல்லாமல் போனதை நினைத்து அழும் சத்தம் கேட்கிறது. தேவரா உறைஞ்சு போயிருக்கிறார். அவளது தந்தை மற்றும் தாயின் வார்த்தைகளின் பிரதித்வனி அவளது மனதில் ஒலிக்கிறது. இயேசு விரைவில் தன் சபைக்காக வருகிறார். நீங்க பெரிய உபத்திரவத்துல தங்கி பாடுபட வேண்டாம்னு நாங்க விரும்புகிறோம். பயம் அவளது இதயத்தை நிரப்புகிறது. அவளது கிளர்ச்சி புன்னகம் மறைந்து அவளது முகம் விவரிக்க முடியாத பயத்தால் நிரம்புகிறது. தான் அறியாமல் இருந்தது உண்மையாகிவிட்டது என்றும் தானும் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேன் என்றும் அவள் பயத்துடன் உணர்கிறாள். முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. வானூர்தி ஓட்டுநர்கள் நடுவில் மறைந்து விட்டதால் விமானங்கள் வானிலிருந்து கீழே விழுகின்றன. நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிர்க்க முடியாத பேரழிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு சில நிமிடங்கள்ல கடலில், மலையில், நகரங்களில் விழுந்து நொறுங்கிய விமானங்களின் செய்தி தொலைக்காட்சி சேனல்களை நிரப்புகிறது. கேமராக்கள் காட்சியில புகை மேகங்கள் தூரத்தில் எழுகின்றன. பயந்த குரல்கள் உதவிக்காக கத்துகின்றன. தெருவில் கார்கள் கட்டுப்பாடின்றி சுழல்கிவிழ கிறிஸ்துவ விசுவாசிகள் ஓட்டும் வாகனங்கள் ஒரு கணத்தில் காணாமல் போக அவற்றின் வாகனங்கள் வழியில் உள்ள அனைத்திலும் மோதி சிதறுகின்றன. பஸ்ஸுகள் சுவர்கள் மோதி நொறுங்குகின்றன. இயக்குநர்கள் இல்லாததா ரயில்கள் தடம் விட்டு விழுகின்றன. ஹாரன்கள் இடையராது ஒலிக்கின்றன. பாதுகாப்பு அலாரங்கள் முழங்குகின்றன. காற்றில் வளைந்த உலோகம் மற்றும் உடைந்த கண்ணாடியின் சத்தம் நிறைந்துள்ளது. மருத்துவமனைகள்ல குழப்பம் முழுமையாக உள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் திடீரென காணாமல் போகின்றன. ஸ்ட்ரெச்சர்கள் காலியான வழித்தடங்கள்ல உருளுகின்றன. அறுவை சிகிச்சைகள் முடிக்கப்படாமல் விடப்படுகின்றன. அறுவை கத்திகள் தரையில் விழுகின்றன. இன்குபேட்டர்கள்ல குழந்தைகளை பிடிக்க யாரும் இல்லை. என்ன நடந்தது என்று புரியாத பணியாளர்களின் கத்தலுடன் குடும்ப உறுப்பினர்களின் அவல கூச்சல்கள் கலந்து ஒலிக்கின்றன. தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் நாற்காலிகள் தானாக சுழல்கின்றன. மேசைகள் காலியாக உள்ளன. சில வினாடிகள் முன்பு தட்டச்சு செய்த கைகள் காணாமல் போய்விட்டன. முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் காலியான இருக்கைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதிர்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இயந்திரங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பதால் தொடர்ச்சியாக விபத்துகள், தீப்பற்றல்கள் மற்றும் இடிவிழுதுகள் ஏற்படுகின்றன. பள்ளிகள் ஒரு இதயத்தை உடைக்கும் காட்சியா இருக்கின்றன. வகுப்பறைகள் காலியான மேசைகளுடன் கருப்பு பலகையில் ஆசிரியர்கள் காணாமல் போயுள்ளனர். மாணவர்கள் திடீரென தங்கள் நண்பர்கள் இல்லாமல் போனதால் அழுகின்றனர். சிலர் வெறிச்சோடிய விளையாட்டு மைதானங்கள்ல தனியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பது புரிந்து கொள்ள முடியாம கிராமப்புறங்களிலும் கடலிலும் இதே நிலைதான் நடக்கிறது. டிராக்டர்கள் ஓட்டுநர்கள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கப்பல்கள் கப்பல் முதல்வரும் கடற்படையினரும் காணாமல் போனதால் வழியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. வானொலி தொடர்புகள் பதிலளிக்கப்படாத அவசர செய்திகளால் நிரம்பி வழிகின்றன. பக்கத்துல பக்கத்துல வேலை செய்யும் விவசாயிகள் ஒருவரும் திடீரென காணாமல் போய் மற்றொருவர் மட்டும் இருப்பதை பார்க்கின்றனர். இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. இருவர் வயல் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். வீடுகளில் அந்த காட்சி இன்னும் நெருக்கமானதும் இதயத்தை உடைக்கும் வகையிலும் உள்ளது. ஒரே படுக்கையில் தூங்கும் கணவன் மனைவிகள் அதிர்ச்சியுடன் விழித்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்க அருகில் இருந்தவர் காணாம போய் படுக்க காலியாகவும் போர்வை இன்னும் சூடாகவும் இருப்பதை பார்க்கிறாங்க. வீடுகள்ல இயங்கும் அழுகை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது. எங்க இருக்கிறாய் என் காதலியே? இயேசுவின் வார்த்தைகளின் எதிரொலி நிஜமாகிறது. இருவர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். சில வீடுகள்ல மனைவியே காணாம போகிறார். மற்ற வீடுகள்ல கணவரே காணாம போய் அவரது துணைக்கு நிரப்ப முடியாத வெற்றியை விட்டு செல்கிறார். சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்பு அமைப்புகள் பதட்டத்தில் உள்ளன. போலீசார் காணாம போக ஆயுதங்களும் காவல் வாகனங்களும் நடுவழியில கைவிடப்பட்டுள்ளன. பணியில் இருந்த சிப்பாய்கள் ஒரு கணத்தில் மறைஞ்சு இராணுவ முகாம்கள் மற்றும் எல்லைகளில் நெரிசலை ஏற்படுத்துகின்றனர். குழப்பம் முழுமையா உள்ளது. ஒழுங்க பராமரிக்க பொறுப்பாய் இருந்தவர்கள் இனி இல்லாததால் யாரும் அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த முடியல. குடும்பங்கள் தங்கள் அடிப்படையிலிருந்து அதிர்ச்சி அடைகின்றன. பெற்றோர் தங்கள் சிறிய பிள்ளைகளை படுக்கையில காணாம ஏங்கிக் கொண்டு தேடுகின்றனர். மனைவிகள் வீட்டில் சுற்றி ஓடி தங்கள் கணவர்களை அழைக்கின்றனர். அவர்கள் கண்முன்னே காணாம போய்விட்டாங்க. சகோதரர்கள் தரையில் கிடக்கும் உடைகளை கட்டிப்பிடித்து தங்கள் அன்புக்குரியவர்களை என்றும் இழந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கண்ணீருடன் அழுகின்றனர். சில சபைகளிலும் அந்த காட்சி மனதை உருக்கும் வகையில் உள்ளது.
சில இடங்கள்ல ஆசாரியரும் பல சபை உறுப்பினர்களும் மகிமையுடன் காணாமல் போக வெறுமையான இருக்கைகள், தரையில் விழும் மைக்ரோபோன்கள், அதிர்ச்சியில் எழும் அழுதி சத்தங்கள் மட்டுமே மிச்சமாகின்றன. ஆனா எல்லோரும் போகவில்லை. சில விசுவாசிகள் வசனத்தை அறிந்திருந்தும் பரிசுத்தமாக வாழாதவர்கள் ஆலயத்தின் நடுவில் உடைந்து போய் நிற்கிறார்கள். அவர்களின் கைகள் நடுங்குகின்றன, இதயங்கள் உடைந்து போயிருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டார்கள் என்பதை உணரும் போது கண்ணீர் மற்றும் நம்பிக்கை இழப்பு அவர்களை ஆட்கொள்கிறது. இதயத்த உருக்கும் அழுதி சத்தங்களுக்கிடையே, கர்த்தாவே என்னை மன்னியுங்கள், நானும் ஏன் போகவில்லை என்று சிலர் கதறுகின்றனர். நான் அறிவேன், ஆனா கீழ்ப்படைய விரும்பவுங்க. திருச்சபைகள் தாங்க முடியாத வேதனையின் இடங்களா மாறுகின்றன. காலி இடங்கள் கண்ணீரால் நனைந்த முகங்களுடன் கலந்து, தரையில் விழுந்த பைபிள்கள் வலியின் அழுகை முழு இடத்தையும் நிரப்புகிறது. மற்ற சில திருச்சபைகள்ல ஆசாரியரும் கூட்டத்துடன் சேர்ந்து தங்கிவிடுகிறார்கள். அங்கு கண்ணீரும் குழப்பமும் நிறைந்த அந்த இடத்துல அழுகை சத்தங்கள் கேட்கப்படுகின்றன. ஆசாரியே, நீங்க ஏன் போறீங்க? நீங்க எங்களுக்கு எல்லாமே நன்றா இருக்கும்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்கு செழிப்பை பற்றி பேசினீர்கள், ஆனால் பரிசுத்தத்தை பற்றி இல்லை. ஆசாரியின் முகம் கவலையுடன் கண்ணீருடன் பதிலளிக்கிறார். நானும் தங்கிவிட்டேன், நான் பிரசங்கித்ததை வாழவில்லை, என்ன மன்னீங்க. ஓளாறு திருச்சபைகளை ஆட்கொள்கிறது. சிலர் தங்கள் முழங்காலில் விழுந்து தேவனை நோக்கி அழுகிறார்கள். மற்றவர்கள் பெஞ்சில் விழுந்த பைபிள்களை பிடிச்சுக்கொண்டு அழுகிறார்கள். நேரலை கேமராக்கள் சில வினாடிகளில் காலி பஞ்சுகளை பதிவு செய்கின்றன. உரையாடல் பகுதியில் இயேசு வந்தார், நாங்கள் தங்கிவிட்டோம் என்று செய்திகள் பெருக்கிக் கொள்கின்றன. தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் தங்கள் வழக்கமான நிகழ்ச்சிகளை இடைநிறுத்துகின்றன. வழிகாட்டிகள் அவர்களின் முகங்களில் கவலை தென்பட நேரலையில் நடப்பதை அறிவிக்கிறார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாம போயிருக்கிறாங்க. இதற்கான விளக்கம் இன்னும் எதுவும் இல்லை. கேமராக்கள் நகரங்களை குழப்பத்தில் மூழ்கியதாக காட்டுகின்றன. கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, தீப்பற்றியுள்ளன, விமான நிலையங்களில் விமானங்கள் எரிகின்றன, சாலைகள் முடிவில்லாத விபத்துகளால் அடைப்படைந்துள்ளன. இந்த குழப்பம் உலகளாவியதாக உள்ளது. என்ன நடந்ததென்று யாருக்கும் புரியவில்லை. சிலர் இது வெளிநாட்டு உயிரின சம்பவம் என்று பேசுகிறார்கள். மற்றவர்கள் இது பெரிய தாக்குதல் என்று கூறுகிறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு உண்மை மிக தெளிவா தெரிகிறது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். விடிப்பு நிகழ்ந்து விட்டது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தாங்கள் எப்போதும் கேட்டும் அவமதித்தும் வந்தது உண்மை என்பதை பயத்துடன் உணர்கிறார்கள். மத்தேயு, ஜோசியா மற்றும் டெபோரா வெவ்வேறு இடங்கள்ல அவர்களின் இதயங்கள் உறைந்து போய் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு விரைவில் வரப்போகிறார், நீங்கள் பெரிய உபத்திரவத்தில் தங்கி போய் வேதனைப்பட வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனா இப்போது அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. டெபோரா வெறித்தனமாக தெருக்களில் ஓடுகிறாள். அவளது ஹீல்கள் சாலையில ஒழிக்க, சுற்றிலும் அழுகை, சைரன், மோதல் சத்தங்கள் எதிரொலிக்க அவள் கேட்கிறாள். அவளது நண்பர்கள் எல்லோரும் பின்னால் விட்டுவிடப்பட்டு நோக்கமில்லாம கத்துகிறார்கள். ஆனால் அவளுக்கு நினைவில் இருப்பது வீட்டை பற்றிதான். அவளது கண்கள் செவந்து கண்ணீர் காரணமா மேக்கப் ஓடிவிட்டது. இதையும் வேகமா துடிக்கிறது. அவ வீட்டுக்கு வந்ததும் கதவை வன்மையா தள்ளி திறந்து, அம்மா, அப்பா, எலிஜா, எஸ்தர், டேனியல் என்று கூச்சலிடுகிறா. வீட்டின் அமைதி அவளுக்கு ஒரு கத்தியாக பாய்கிறது. அவள் கேட்பது அவளது அழுவியின் சத்தம் மட்டுமே சுவர்களில் எதிரொலிக்கிறது. பிறகு அவள் மாடையவும் ஹோசியாவும் ஹாலில் சுவரை ஒட்டி கூச்சமா உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறாள். அவர்கள் முகம் வெண்மையாக, கண்கள் பெரிதாக திறந்திருக்கின்றன. அவளை உள்ளே வரும்போது பார்த்ததும் அவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் போயிட்டாங்க என்று மாடையோ மேசையிலே கையெடுத்து கூச்சலிடுகிறான். அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஜோசிய தம் முகத்தை கைகளால் மூடி உடைந்த குரலில், அவர்கள் எத்தனை முறை எச்சரிச்சாங்க என்று சொல்கிறான். அவர்கள் பல முறை எச்சரிச்சாங்க, நாமும் கேட்கவே இல்லை. டெபோரா தடுமாறி வந்து அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு விழுகிறாள். அவளது வார்த்தைகள் அழுதையுடன் வெளிவருகின்றன. நான் அம்மாவை நகைச்சுவை செய்த, நான் அப்பாவை கேலி செய்ய, நான் அவர்களுக்கு இயேசு வரமாட்டார் என்று சொன்னேன். இப்போ அவர்கள் போயிட்டாங்க. அவர்கள் போயிட்டாங்க. அவர்களது மூவரின் அழுகை வீடு முழுக்க ஒலிக்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டிப்பிடிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்க முயற்சிப்பது போல, ஆனால் உண்மையில் அவர்கள் அனுபவிப்பது தாங்க முடியாத வலி மட்டுமே. அவர்களது பெற்றோரின் வார்த்தைகள் நினைவில் கூச்சலிடும் மாதிரி தோன்றுகிறது. மாடையோ அவனது குரல் உடைந்து, நான் ஆண் என்று காட்டிக்கொள்வதில், பெண்களை வெல்ல முயற்சிப்பதில், பாவத்தில் வாழ்வதில் மிகவும் பிஸியாக இருந்தேன் என்று சொல்கிறான்.
இப்போ இப்போ அப்பா அம்மாவுடன் இன்னொரு நிமிடம் கூட இருக்க நான் எதையும் கொடுக்க தயார். ஜோசியா மேல பார்த்து அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது. சகோதரர்களே, இப்போ திரும்பி போக முடியாது. ராப்சர் முடிஞ்சு விட்டேல. இப்போது வரப்போகும் விஷயம் பெரிய துன்பமா? நான் இங்கேதான் இருக்கிறோம். தெபோரா தன் கைகளை இறுக்கமா பிடித்து அழுகிறாள். அவளது இதயம் நொறுங்குகிறது. நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை. நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருக்க முடிந்தது? நிராசா அவர்களை முழுமையா சூழ்ந்து விடுகிறது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு குரல்கள், ஜபம், அமைதி ஆகியவற்றால் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்போது நினைவுகளின் கல்லறையாக காலியான படுக்கைகள் மற்றும் அமைதியாக மடிக்கப்பட்ட உடைகளுடன் உள்ளது. அந்த கண்ணீரும் புலம்பலின் அணைப்புல அந்த மூவரும் தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை உணர்கிறார்கள். இல்லாதவர்களின் வலி தாங்க முடியாததாக உள்ளது. ஆனா அதை விட பயங்கரமானது, வரப்போகும் நாட்கள் மனித குலம் பார்த்திராத அளவுக்கு இருண்ட நாட்களாக இருக்கும் என்ற உறுதிதான். டெபோரா முதல் எழுந்து நாம் தேவாலயத்திற்கு போகலாம் என்று கூச்சலிடுகிறார். அங்கே நமக்கு பதில்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். மத்தேயும் ஜோசியாவும் ஆவலுடன் தலையசைக்கிறார்கள். அவர்கள் குழப்பமான தெருக்களில் ஒன்றாக ஓடுகிறார்கள். ஒவ்வொரு மூலையிலையும் அவர்கள் வெறுமனே நிற்கும் முகங்களை, பாதையில முழங்காலில் அமர்ந்திருக்கும் மக்களை, குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து ஆழும் காட்சிகளை மற்றும் இலக்கில்லாமல் ஓடும் இளைஞர்களை பார்க்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்கார்களின் சைரன்கள் இடையறாது ஒழிக்க தீயின் ஒளிகள் வானில் இரவை கதிர்விக்கின்றன. அவர்கள் எப்போதும் வெறுத்த அந்த தேவாலயத்தை அடைந்த போது காட்சி அழிவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. கோவில் திறந்திருக்கிறது, ஆனா அங்கே வழிபாடு இல்ல, புகழ்ச்சி இல்ல, ஆராதனை இல்ல. அங்கே அழுக மட்டுமே உன்னது. 16 பேர் தரையில முகங்குப்புற விழுந்து பெஞ்சுகளை தட்டி கொண்டு ஆவலுடன் அழுது உறக்க அழைத்து, ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், நான் இங்கேயே இருந்து விட்டேன் என்று கதறுகிறார்கள். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னை இறக்கிக் கொள்ளுங்கள். 3 சகோதரர்களும் நடுங்கிக் கொண்டே தரையில் விழுந்திருக்கும் உடல்களுக்கு நடுவில் முன்னே செல்கிறார்கள். அவர்கள் சில முகங்களை அறிந்து கொள்கிறார்கள். நண்பர்கள், அண்டை வீட்டார், நியாயர் பள்ளி வகுப்பு தோழிகள் எல்லாரும் கண்களில் கண்ணீருடன் சாத்தியமில்லாததை வேண்டி கெஞ்சுகிறார்கள். ஒரு வயதான ஆண் தன் பைபிளை மார்பில் கட்டி கொண்டு அவர்களை பார்த்து உடைந்த குரலில், நான் சொன்னேனே என்று கூறுகிறார். நான் உங்களை பலமுறை எச்சரிக்க, இயேசு வந்தார், நம்ம விட்டு சென்றார். டெபோரா அவருக்கு அருகில் முழங்காலில் விழுந்து இது முடியாது என்று சொல்கிறாள். இது வெறும் ஒரு கதை தான், நடக்காதுன்னு நினைச்சேன். மற்றொரு பெண் அருகில் வருகிறாள். அழுததால் முகம் வீங்கி இருக்கிறது. நான் எல்லாரும் அதே மாதிரிதான் நினைச்சோம். நாம் பாவத்துடன் விளையாடினோம். நாம் முடிவை தள்ளி கோட்டோம். இப்போ இனி வாய்ப்பில்ல. ஜோசியா அவனது குரல் நடுங்கி, அப்போ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறான். எதை எதிர்பார்த்தோம்? ஒரு இள ஆண் மூலையில அழுது கொண்டே கோபத்திலும் வழியிலும் பதில் அளிக்கிறான். பெரிய உபக்கிரமம், அதுதான் வரப்போகிறது. பாணிப்பு, தொடர்படுத்தல், ஈர்ப்பு. நமக்கு சொல்லப்பட்டதே நாம் அதை வாசித்தோம், அவரை நம்பல. மறுபடியும் அறையில் அமைதி நிலைகிறது. அழுகையும் சத்தமே மட்டும் கீருக்குங்க. மத்தேயோ தலைய கைகள்ல வச்சுக்கிட்டு கூச்சலிடுகா. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு திரும்பி மன்னிப்பு கேட்க என் உயிரையே கொடுக்க தயார். ஆனா இப்ப மிகவும் தாமதமாகிவிட்டது. அப்புறம் ஒரு வயதான ஆள் எழுந்து நிக்கல. அவரது குரல் உறுதியுடன் இருக்கிறது. அவர் அழுதாலும் கூட, சகோதரர்களே, நாம் இனிமேல் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்பதையே முடிவு செய்ய முடியும். நாம் வலிமையா இருக்க வேண்டியிருக்கும். பிரதிவேர் எழுந்து தன் முறையையும் தன் முத்திரையையும் கட்டாயப்படுத்துவான். அவன் நம்ம துன்புறுத்தினாலும், கொன்றாலும், சித்திரவதை செய்தாலும் நாம் மீண்டும் இயேசுவை மறுக்க முடியாது. தெபோரா சிவப்பான கண்களுடன் அவரை பார்த்து உரக்க சொல்கிறாள். அவனுடைய முத்திரையை நான் என்மேல் வைக்க மாட்டேன். நான் இறந்தாலும் கூட இந்த முறையில நான் கிறிஸ்துவ மறுக்க மாட்டேன். யோசியா தம் பற்களை கடித்து தலையசைக்கிறார். ஏவப்பட்டா நான் இறந்து விடுவேன், ஆனாலும் அந்த பிரதிவேர் முறைக்கு நான் விலை போக மாட்டேன். மத்தேயோ தன் நடுங்கும் கையை உயர்த்தி, நாம் முன்பு தோல்வி அடைந்தோம், ஆனால் இந்த முறையில் நம் உயிர் போனாலும் கூட நாம் விசுவாசத்திற்கு உறுதியாக இருப்போம் என்று சேர்த்து கூறுகிறார். முழு ஆலயமும் ஒற்றுமையா ஒப்புதல் குரல்ல முணுமுழுக்குவர். அனைவரும் கண்ணீருடன் தங்கள் கைகளை வானத்திற்கு உயர்த்தி, கர்த்தாவே தாங்கும் வலிமையை எங்களுக்கு தாரும் என்று ஒருமித்த குரலில் அழைக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் உங்களை தவற விரும்பவன. உலகத்தை மூடிக்கொள்ளும் அந்த இருளின் நடுவிலும் பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தங்கள் ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதே என்று புரிந்து கொள்கிறார்கள். தங்கள் உயிரை கொடுத்தேனும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த காட்சி இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமாகவே உள்ளது.
அருளின் காலம் இன்னும் தொடர்ந்திருக்கிறங்க. இன்று இயேசு இன்னும் அன்பு நிறைந்த குரலில் அழைக்கிறார், தயாரிருங்க.

0: ராப்சர் நிகழும் போது நம் விளக்குகளில் எண்ணெயுடன் கிறிஸ்துவை மேகங்களில் சந்திக்க தயாராக உறுதியாக நிற்கும் நிலைமையில் நாம் காணப்படுவோம்.
1: சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யோவான் தான் கண்ட காட்சிகளை அப்படியே எழுதி வைத்துள்ளார்.

0: உணர்ச்சிக்கவில்லை என்பதும் இருக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் நீங்கள் நினைப்பதல்ல. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை உரக்க வாசிப்பவரும் அதை கேட்டு அதில் எழுதப்பட்டதை மனதில் கொள்ளுபவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் காலம் அருகில் உள்ளது. அத்தியாயம் முன்ன இயேசு மகிமையில தோன்றுகிறார். என் பேர் யோவான். நீங்க என்ன அப்போஸ்தலர் யோவான் என்று அறிந்திருக்கலாம். பத்மோஸ்தீவில நிர்பந்தமா இருந்த போது நான் திடீரென ஆவில ஆழ்ந்தேன்.
1: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும் ஆக இருக்கிறேன்.
0: நீ பாக்குறத ஒரு சுருள் எழுது, அது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு.
1: பயப்படாத, நான் முதலும் கடைசியும், நான் உயிரோடு இருப்பவன். நான் இருந்த ஆனா பார்,
0: நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிற,
1: நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி வைத்திருக்கிறேன். இதன் காரணமாக நீ கண்ட காட்சிகளையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் இனிமேல் நடக்க போகும் காரியங்களையும் தெளிவாக எழுது.
0: பின்னர் கிறிஸ்து எனக்கு அந்த தரிசனங்கள் குறியீட்டு செய்திகளாய் இருப்பதை வெளிப்படுத்தினார். அந்த 7 விளக்கு தூண்கள் அந்த காலத்தில் இருந்த 7 சபைகளை குறித்தன. ஏன் இயேசு இப்படி பூஷணம் அணிந்து வாளிலிருந்து ஒரு வாள் வரும்படி தோன்றுகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதை விரைவில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து என்னுடன் இருங்கள். முதல்ல கிறிஸ்து எனக்கு 7 கடிதங்களை எழுத உத்தரவிட்டார். அதாவது அதிகாரங்கள் 2 மற்றும் 3, 7 சபைகளுக்கான கடிதம். வெளிப்படுத்தின புத்தகத்தின் முத்திரைகளை திறப்பதற்கு முன் இயேசு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆனா இயேசு 7 சபைகளுக்கே மட்டும் பேசவில்லை, அவர் எல்லா சபைகளுக்கும் பேசினார். அந்த காலத்தவருக்கும் இன்றையவருக்கும் இன்னும் வரம் இருப்பவர்களுக்கும் இங்கே ஒரு மறைமுகமான செய்தி உள்ளது. 7 என்ற எண் விபத்தாக இல்ல. இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல மட்டும் 54 முறை இந்த எண் வருகிறது. எபிரேயத்துல 7 ஷவா என்பது முழுமை, பரிபூரணம், நிறைவு ஆகியவற்றை குறிக்கும். 7 கடிதங்கள், 7 தீர்ப்புகள் மற்றும் 7 வாக்குறுதிகள் எல்லா காலங்களிலும் உள்ள அனைத்து சபைகளுக்கும். முதல் கடிதம் எபேசு சபைக்காக, வெளிப்படையா பார்ப்பதற்கு சிறப்பாகவும் கடுமையாகவும் உழைக்கும் சபை. ஆனா இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கூடிதான்.
1: நீங்கள் முதல்ல கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்கள்.
0: அவர்கள் ஆர்வத்தை வழக்கமான செயல்களுக்கு மாற்றிவிட்டார்கள். நினைவில் கொள், மனமுழுமை முதல்ல செஞ்ச செயல்களுக்கு திரும்ப. 2வது ஸ்மிர்னா சபை, ஒடுக்குமுறையால் நசுங்கிய ஒரு 7 சபை, அது தோல்வியாக தோன்றியது. ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்.
1: மரணத்திற்கு வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் அளிப்பேன்.
0: தேவனுடைய பார்வையில அவர்கள் அளவிட முடியாத செல்வம் கொண்டவர்கள். பேர்கமோன் அடுத்ததாக வந்தது. அங்கு சீயுஸின் பலிப்பீடம் இருந்தது.
1: நீங்கள் வசிக்கும் இடத்தை எனக்கு தெரியும், அங்கு சாத்தானின் சிங்காசனம் உள்ளது.
0: அதன் பின் தியாத்ரா சபை வந்தது, மிகவும் கடுமையான எச்சரிக்கை.
1: நீங்கள் அந்த பெண் எசபேலை பொறுத்துக் கொள்கிறீர்கள், அவள் என் ஊழியர்களை பாலியல் தவறுகளிலும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் கற்று தந்து மோசடியில் ஈடுபட வைக்கிறார்.
0: அவர்கள் ஊழல உள்ளே புகுந்துவிட அனுமதித்து விட்டார்கள். அதிக ஆபத்தான விஷம் வெளியில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது.
1: மனம் திரும்புங்க, இல்லையிரு, நான் விரைவில் உங்களிடம் வருவேன்.
0: சார்திசையா அவர் வாழ போல கூறிய வார்த்தைகளால் எழுப்பினார்.
1: நீங்கள் உயிருடன் இருப்பவர்களாக பெயர் பெற்றவர்கள்.

0: ஆனால் நீங்கள் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
1: இது வெறும் வெளிப்படையான தோற்றங்களுக்கு எதிரான எச்சரிக்கை. பிலாதெல்பியா சபைக்கு கிறிஸ்து ஒரு வாக்குறுதியை வழங்கினார்.
0: நான் உங்களுக்காக ஒரு திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது.
1: இது ஒரு சிறிய விசுவாசமான சபையின் நிலைத்திருப்புக்கு கிடைத்த வெகுமதி. லவோதிகியா சபைக்கு அவர் கடைசியாக பேசும்போது மிகவும் பயமுறுத்தும் தீர்ப்பு.
0: நீங்க வெப்பமில்லாதவர்களா இருப்பதா, நான் உங்களை வாயிலிருந்து வாந்தி எடுப்பேன்.
1: அவர்கள் தேவையற்றவர்களாகவும் தங்கிறைவு பெற்றவர்களாகவும் நினைத்தனர், ஆனால் உண்மையில் தங்கள் குருடர்கள் என்பதை உணரவில்லை. இருப்பினும் லவோதிகியா சபைக்கும் இயேசு நம்பிக்கையை வழங்கினார்.
0: கவனித்து பாருங்க, நான் கதவின் மிகவும் நெருக்கமாக நின்று தட்டி கொண்டிருக்கிறேன்.
1: போதான மர்ம தெளிவாடியது. அனைத்து சபைகளுக்கும் ஏழு எச்சரிக்கைகள் இருந்தன. ஆவலினை இழத்தல், துன்புறுத்தலை பயப்படுதல், உலகத்துடன் சமாதானம் செய்து கொள்வது, பொய்யான போதனைகளை பொறுத்துக் கொள்வது, வெளிப்படையான தோற்றத்திற்காக வாழ்தல், சிறியதை இகழ்தல் மற்றும் குருடான தன்னிறைவு.
0: காது உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும்.
1: 4வது அதிகாரம். தேவனின் சிங்காசனம். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று அமைதியை உடைச்சுக. வானத்துல ஒரு கதவு திறக்கப்பட்டது, ஒரு குரல் கட்டளையிட்டது.
0: இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன்.
1: உடனே நான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் மனித வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றை கண்டேன். என் கண்களுக்கு முன் தேவனின் சிங்காசனம் கணிப்பதற்கும் அப்பாற்பட்ட மகிமையுடன் நின்றது. அந்த சிங்காசனத்துல ஒருவர் அமர்ந்திருந்தார், ஆனா அவருடைய தோற்றம் விவரிக்க முடியாதது. அவர் யாஸ்பர் மற்றும் கார்னேலியன் போன்ற ஒளியுடன் பிரகாசித்தார். பச்சை மரகத ஒளியுடன் ஒரு வானவில் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவர் தனியாக இல்ல. அதன் சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் வெள்ளையாடைகளுடன் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் தலைவரில் அவர்கள் தங்க கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். இந்த மர்மமான அரசர்கள் யாகு? அவர்களின் அடையாளம் தேவனின் மனித குலத்திற்கான முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 24 மூப்பர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அதோடு 12 திருத்தூதர்களும் ஆவர். தேவனுடைய மக்கள் அனைவரும் இறுதியில் அவரிடம் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இயேசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தார்,
2: நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து தீர்ப்பு வழங்குவீங்க.
1: அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அடக்கி வைத்த புயல், மின்னல், சத்தங்கள் மற்றும் இடியுடன் வெளிப்பட்டது. சிங்காசனத்தின் முன்பாக 7 எரியும் விளக்குகள், தேவனுடைய 7 ஆவிகள், பரிசுத்த ஆவியின் முழுமையை வெளிப்படுத்தின. அவரது காலடியில் நிலம் பூமி அல்ல, ஆனா கண்ணாடி போன்ற ஒரு கடல், பளிச்சிடும் தெளிவும் முற்றிலும் அமைதியும் கொண்டது. இது முழுமையான சமாதானத்தின் ஒரு படமாகும். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்தேன். சிங்காசனத்திற்கு அருகில் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் பார்வையில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. மொத ஒன்னு சிங்கத்து போல உள்ளது. 2வது ஒன்று ஒரு இளம் காளைய போல உள்ளது. 3வது ஒன்றுக்கு மனித முகம் உள்ளது. 4வது ஒன்று கழுதை போல பறக்கிறது. இந்த உயிரினங்கள் என்ன அர்த்தம் கொண்டவை? மொத காலத்து கிறிஸ்தவர்கள் இதுல 4 நற்செய்திகளுக்கான தீர்க்க தரிசனத்தை பார்த்தாங்க. அவை இயேசுவை வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு சிங்கம், கிறிஸ்து அரசன், மார்க்கு கன்று, கிறிஸ்து ஊழியக்காரன், லூகா மனிதன், கிறிஸ்து மனிதருள் ஒருவர், யோவான் கழுகு, கிறிஸ்து தெய்வீகம். இருப்பினும் இந்த உயிரினங்கள் இரவும் பகலும் ஒருபோதும் வாயவில்லை. அவர்களின் குரல்கள் ஒரு பாடலாக ஒலித்தது. அது வானத்தின் அடித்தளங்களையே அதிர வைத்தது.

0: அந்த பாடல் ஒவ்வொரு முறையும் எழும்பும் போது அதிசயமான ஒன்று நிகழ்ந்தது. 24 மூப்பர்கள் எழுந்து தலை வணங்கி தங்கள் பொன்னாடைகளை ஆசனத்தின் முன் வீசி, கர்த்தாவே, மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற உங்களுக்கு தகுதி உண்டு, ஏனெனில் நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள், உங்கள் சித்தத்தினால் அவை இருக்கின்றன மற்றும் படைக்கப்பட்டன என்று அறிவிப்பார்கள். ஆகவே தீர்ப்பிற்கு முன் எல்லாவற்றும் ஆசனத்திலிருந்து துவங்குகிறது. தேவன் ஆள்கிறார், தேவன் படைக்கிறார், தேவன் நிலை நிறுத்துகிறார், வரப்போகும் எதுவும் அவர் அசைக்க முடியாது. 5 அதிகாரம் 7 முத்திரைகள். ஆசனத்தை பார்த்த பிறகு என் கண்கள் வேறொன்றை நோக்கி இழுக்கப்பட்டன. ஆசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையில உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அதை 7 முத்திரைகள் மூடியிருந்தன. அது சாதாரண சுருள் அல்ல. அதில் பிரபஞ்சத்தின் விதியும் கடைசி காலத்திற்கான தேவனின் திட்டமும் இருந்தது. ஆனால் அது மூடப்பட்டிருந்தது, முத்திரையிடப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் கூவினார், யார் யார் அந்த சுருளை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர்? பதில் அமைதியே. ஒரு கனமான முழுமையான அமைதி. தேடல் முழுமையானது. மண்ணில் அரசர்களும் ஞானிகளும் இடையே அவர்கள் தேடினார்கள். அவர்கள் பூமி கீழ் இறந்தவர்களின் உலகிலும் தேடினார்கள். யாருல்ல?
1: கர்த்தாவே, நாங்க எல்லா படைப்பையும் பூமியின் ஆழமான பகுதிகளையும் அரசர்களிடமோ எளியவர்களிடமோ தேடியும், ஆனா யாரையும் காணவில்லை, யாரும் தகுதியற்றவர்கள்.
0: அப்போது எனக்கு புரியணுமே, யாரும் அந்த புத்தகத்தை திறக்க தகுதி இல்லை எனல் தேவனின் திட்டம் என்றென்றும் மறைந்தே இருக்கும். அப்பொழுது கதைக்கு அர்த்தமே இருக்காது, நீதியும் ஒருபோதும் வராது. அப்புறம் என்ன உலகம் எப்படி ஆதான்? வானங்களை தேடுங்க, அங்க யாராவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேடுங்க. அவர்கள் வானங்களில் உயர்ந்த தூதர்களிடையே தேடினார்கள். யார் அந்த சுருளை திறக்க தகுதியோடு? யாரும் இல்ல.
1: நாங்க எங்கும் தேடினோம், யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை.
0: என் ஆன்மா செதறி போலே. நான் ஆறாதபடி அழுத. ஆனா அப்போது மூப்பர்களில் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: அழவாய்டா, பார், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் அந்த சுருளை திறக்க முடியா?
0: நான் என் கண்களை உயர்த்தி ஒரு மகத்தான வல்லமை வாய்ந்த உயிரினத்தை பார்க்கும் என எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த சிங்கமும் தெரியவில்லை. நான் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். அது நின்று கொண்டிருந்தது கொல்லப்பட்டது போல். அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவன் பலி அளித்ததின் சிசங்களே சுமந்திருந்தான். ஆனாலும் அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரே நேரத்துல இறந்து உயிரோடு இருப்பது எப்படி? வெற்றியாளர் வேட்டையாடுபவன் அல்ல, ஆனா ஒரு பலியாயிருந்தான். ஜெயம் பெற்றவன் ஒரு பலியா இருங்க. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வெற்றி முழுமையான பலவீனத்தின் உருவத்துல எப்படி வெளிப்பட முடியும்? ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அமைதியானோ முழுமையான அதிகாரத்தோடும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து சுருளை எடுத்த போது அந்த மர்மம் தெளிவாகியது. அப்போது பரலோகம் முழுவதும் அதிர்ந்தது. 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அவர்கள் கையிலே வீணைகளும் தங்க பாத்திரங்களிலும் தூபமும் வைத்திருந்தனர். அந்த நேரத்துல ஒரு புதிய பாடல் படைப்புல முழுவதும் பரவியது.

அங்கேதான் பதில் இருங்க. அந்த ரத்தமே விசையாக இருந்தது. விலை செலுத்திய ஒருவரால் மட்டுமே அந்த சுருளை திறக்க முடியும். ஆட்டுக்குட்டி கொள்ளும் வலிமைக்காக அல்ல, மறித்து மீட்கும் சக்திக்காகவே தகுதியானவன் ஆனா. அவ அர்ப்பணம் தானே, எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் உரிமைய வாங்கிய வேலை. பூஜை ஒரு அடக்க முடியாத அலை போல பெருகியது. அல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் கூவி பாடினர்.

ஏழு தெய்வீக பண்புகள், ஏழு பரிபூரண அறிவிப்புகள், அது பரிபூரணத்தின் எண். இறுதியில படைப்பு முழுவதும் இதுல கலந்து கொண்டது. பரலோகத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழேயும் கடலிலும் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உள்ள அனைத்தும் ஒரே சத்தத்துல கூவி அழைத்தன.

0: இந்த கதையின் முடிவை எழுத தகுதியான ஒரேவன் அதற்காக தன்னை அர்ப்பணித்தவனே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மட்டுமே அந்த ஏழு முத்திரைகளையும் திறக்க முடிஞ்சவன். அவனது வெளிப்படையான தோல்விதான் இறுதி வெற்றியாக இருந்தது. அத்தியாயம் 6. நான்கு குதிரை வீரர்கள் பரலோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைந்த அமைதி நிலவியது. ஆட்டுக்குட்டி அந்த சுருளை எடுத்துக்கொண்டு முதல் முத்திரையை உடைச்சான். அந்த கணத்துல நான்கு உயிருள்ளவைகள்ல ஒருவர் என்னிடம் சொன்னார்,
1: வா பார்த்து அறிந்து கொள்.
0: நான் ஒரு வெள்ள குதிரையை பார்த்த, அதன் சவாரிக்கார ஒரு வில்லையோ ஒரு கிரீடமோ அணிந்திருந்தான். முத பார்வையில அவன் ஒரு விடுதலைக்காரராகவும் அமைதி மற்றும் ஒழுங்குக்கான வாக்குறுதியாகவும் தோன்றினான். ஆனா ஏதோ தவறா என்னிட, இது சுவிசேஷத்தின் மூலம் வெற்றி பெறும் கிறிஸ்துவா அல்லது ரட்சகராக நடிக்கும் ஏமாற்றமா? பின்னர் ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்தான். அப்போது புதிதாக சிந்திய இரத்தம் போல் ஆழமான சிவப்பு நிறமான ஒரு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்கார ஒரு பெரிய வாழ அசைத்தான். அவனுக்கு பூமியிலிருந்து அமைதி எடுத்துக்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏமாற்றம் வெளிப்படையா புலப்பட்டது. முத சவாரிக்காரனின் வெற்றி உண்மையான அமைதி அல்ல, முழுமையான போர் ஏற்பட வழிவகுக்கும் ஒரு பொய் மட்டுமே. பொய்யான ஒற்றுமை சிதறியது, பூமி முழுவதும் வன்முறையால் நிரம்பியது. ஜாதிகள் ஒன்றுக்கு ஒன்று முடிவில்லாத கொலைகளில் எழுந்தன. சகோதரன் சகோதரனுக்கு எதிராகவும் நாடு நாட்டுக்கு எதிராகவும் போரிட்டது. அந்த தருணத்துல அங்கே எழுதப்பட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித குலத்தின் விதியே என்பதை நாம் புரிஞ்சுகிட்ட. பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை திறந்தான். அப்போது ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. ஆனா அதன் சவாரிக்காரன் எந்த ஆயுதமும் இல்லாம கையில் ஒரு தராசு மட்டும் வச்சிருந்தான். எதிர்பாராத விதமா ஒரு குரல் ஒரு டெனாரியஸுக்கு ஒரு குவாட் கோதுமை மற்றும் ஒரு டெனாரியஸுக்கு மூணு குவாட் பார்லி என்று அறிவித்தது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள, டெனாரியஸ் என்பது ஒரு முழுநாள் ஊதியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தின்ற உணவு வாமுவதற்காக விடியற் காலை முதல் மாலை வரை உழைக்க வேண்டிய நிலையை நினைத்து பாருங்கள். அதே சமயம் அதிகாரம் கொண்டவர்களின் சுகவிலாசங்கள் எண்ணெயும் திராட்சை மதமும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றன. இது பொருளாதார அநியாயம். ஏழைகள் நசுக்கப்பட அதிகாரிகள் விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனா ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை உடைத்த போது அதற்கு பிறகு வந்தது எல்லா பயங்கரவர்களின் கூட்டுத்தொகையா இருந்தது. நான் ஒரு குதிரையை பார்த்தேன். அது அழகிய இறைச்சியின் மங்கலான மஞ்சள் பச்சை நிறத்துல இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு மர என்று பெயர். மேலும் இறந்தவர்களின் உலகமான ஹாடிஸ் அவனை பின்தொடர்ந்தது. பசிக்குள்ள நாய் போன வால் பசிப்பு மற்றும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பிடிக்க தயாராக இருந்தது. அவர்கள் பூமியின் நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தீர்ப்பு இனி தனியாததாகிவிட்டது. இது வெறும் இறப்பல்ல, நம்பிக்கை இல்லாம இறப்பது, இருள்ல இழுத்து செல்லப்படுவது. பிறகு ஆட்டுக்குட்டி அஞ்சாவது முத்திரையை திறந்த போது திடீரென காட்சி மாறியது. நான் இனி பூமியில இல்ல, வானத்தில் இருந்த வான கோயிலின் பலிபீடத்தின் கீழ் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை நான் பார்த்தேன். திடீரென இதயத்தை உருக்கும் ஒரு அழுகை அமைதியை சிதறடிச்சது. எவ்வளவு நேரம் ஆண்டவரே? மரண சாட்சிகள் ஆன்மாக்கள் அழைத்தனர். அவர்கள் நீதிக்காக இயங்கினார்கள். நீரோவின் தீக்குன்றுகள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எரிக்கப்பட்டார். கொலோசியத்துல ஒவ்வொரு விசுவாசியும் சிங்கங்களால விழுந்தப்பட்டார். அனைவரும் அதே கேள்வியே கேட்டவல்ல, ஏன் கடவுள் தீமை வெற்றி பெறும் போல் அனுமதிக்கா? அந்த பதில் அவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்திருவேன். இன்னும் சிறிது நேரம் காத்துருங்க. உங்களுக்காக கொல்லப்பட வேண்டிய உங்கள் சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவடையும் வர மேலும் மரணம் மேலும் மேலன. ஆம், மரண சாட்சிகளின் பங்கு இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் அவர்களின் வேதனை வீணானதல்ல, அது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. ஏனெனில் கடவுளின் நீதிக்கு நியமிக்கப்பட்ட தருணம் வரும் வரை காத்திருந்தது. பின்னர் அந்த ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை திறந்தது. அப்போது முழு பிரபஞ்சமும் நடுங்கியது. இது சாதாரண தீர்ப்பல்ல, இது முடிவின் தொடக்கம். அந்த நிலநடுக்கம் மிகவும் பயங்கரமா இருந்தது. அது மலைகளையும் தீவுகளையும் தங்கள் இடத்தில் இருந்து நகர்த்தியது. சூரியன் கருப்பாக மாறியது, சந்திரன் ரத்தம் போன்ற சிவப்பாக மாறியது. நட்சத்திரங்கள் புயலில அத்திமரத்தில் இருந்து விழும் பழங்களைப் போல வானிலிருந்து விழுந்தன. வானமே ஒரு சுரளி போல சுருண்டது. பயம் எல்லா இடங்களிலும் பரமியது. அரசர்களும் அடிமைகளும் பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லோரும் குகைகளுக்குள் ஓடி மறைந்தனர். மலைகளிடம் எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்து எங்களை மறைத்து விடுங்கள் என்று கூச்சலிட்டனர். மற்றும் அந்த ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் அன்றோ, அவர்கள் இனி அந்த குதிரையோட்டிகளையோ மரணத்தையோ பயப்படவில்லை. அவர்கள் கடவுளையே பயந்தனர். ஆனா அந்த குழப்பத்தின் நடுவில் நான் அந்த சுருளை நோக்கி பார்த்தேன். ஏழாவது முத்திலே இன்னும் திறக்கப்படவில்லை. ஏழாம் அதிகாரம் 14,000 பேர் முத்திரை இடப்பட்டவர்கள். வானம் புகழ்ச்சியில வெடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாய் எழுந்தன, இடியோசை போல. பூதர்கள் முழங்காலில் விழுந்தனர். மூப்பர்கள் தாழ்ந்து வணங்கினர். உயிருள்ள பிராணிகள் தங்கள் முகங்களை தாழ்த்தினர். அனைவரும் வானங்களை நடந்து செய்த ஒரு இசைக்குழுவில் வணங்கினார்கள்.
1: ஆமே, ஆசீர்வாதம், மகிமை, ஞானம், நன்றி, மரியாதை, அதிகாரம் மற்றும் வலிமை எங்கள் தேவருக்கு என்றென்றும் உண்டாகட்டும். அந்த
0: ஒரு பரிபூரண தேவனுக்கா ஏழு பரிபூரண புகழ்ச்சிகள். ஆனா ஒரு கேள்விய மனதில் எரிந்து கொண்டிருந்தது, இவர்கள் வெள்ளாடைகள் அணிந்தவர்கள்தான். ஒரு மூப்பர் அருகில் இருந்தா அவர் என் கண்களை நேரா பார்த்து சொன்னா,
2: இவர்கள் தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல கழுவி சுத்தப்படுத்தினாங்க.
0: அப்போதே எனக்கு புரிந்தது, அவர்கள் மறைமுகமாக கொல்லப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், மரணம் வரை விசுவாசமாக இருந்தவர்கள். ஆட்டுக்குட்டியான இயேசுவின் ரத்தம் ஒரு கரை அல்ல, ஆனால் பாவத்தை முழுமையாக அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரே பலியாகும். அவரது பலி அவர்களை பரிபூர்ணமாக்கியது. இப்போது அவர்களின் பூமியில் அனுபவித்த துன்பம் முடிந்துவிட்டது. என்றும் நிலைக்கும் வாக்குறுதி அவர்களை காத்திருக்கிறது. இனி வேதனை இல்ல, இனி ஏக்கவும் இல்ல. அந்த காட்சியின் உள்ளத்தை உடக்குது. அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்கவும் மாட்டார்கள். சூரியன் இனி அவர்களை எரிக்காது. ஆட்டுக்குட்டி அவர்களை என்றும் மேய்க்கும். தேவன் தானே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இது உயிருள்ள தேவனின் பரிபூர்ண திட்டம். இன்று துன்பப்படுபவர்கள் நாளை ஆட்சி செய்வார்கள். இப்போது அழுப்பவர்கள் என்றும் சிரிப்பாவல. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுப்பவர்கள் என்றும் வாழ்வார்கள். நியாயத்திற்பு அவர்களை காத்திருந்துகள். கோபத்தின் நடுவுல இரக்கம் வெற்றி பெற்றது. ஏழாவது முத்திரைக்கு முன்பாக, முடிவுக்கு முன்பாக தேவன் தன் சொந்த மக்களை முத்திரையிட்டார். அத்தியாயம் 8, ஏழாவது முத்திரையும் ஏழு கரணைகளும். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை உடைத்த போது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மின்னல் இல்ல, குரல்கள் இல்ல, இதுவே மட்டும் இருந்தது. சொர்க்கத்துல சுமார் அரை மணி நேரம் அமைதி நடியல். மில்லியன் கணக்கான தேவதூதர்கள் அமைதியாகிவிட்டாங்க. சொர்க்கமே முற்றிலும் அமைதியாகிவிட்டது. இது வரப்போகும் மிக கொடிய புயலுக்கு முன்பான அமைதியா இருந்தது. அப்போது நான் தேவனின் முன்பாக நிற்கும் ஏழு தேவதூதர்களையும் அவர்களுக்கு ஏழு கரணைகள் கொடுக்கப்பட்டதையும் பார்த்தேன். ஏழாவது முத்திரை வெளும் தீர்ப்பல்ல, அது இன்னும் மோசமான ஒன்றுக்கான கதவாயிருந்தது. ஏழு தீர்ப்புகள், ஏழு கரணைகள். எதிர்பாராத விதமாக ஒரு தேவதூதர் பொன்னான புகையிலை பாத்திரத்துடன் பலிபீடத்திற்கு வந்தார். அவருக்கு அனைத்து பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்க்க அதிகமான தூபம் கொடுக்கப்பட்டது. தூபத்தின் புகை எல்லா ஜபங்களோடும் சேர்ந்து தேவனிடம் எழுந்தது. ஒவ்வொரு ஜபமும், நீதிக்காக எழுந்த ஒவ்வொரு வேண்டுகோளும், நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க தேவனின் சிங்காசனத்தின் முன் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்று இழக்கப்படுதுகா. ஆனா எதிர்பாராத விதமா அதே தேவதூதர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். அவர் தூப்பு பாத்திரத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்து நெருப்பு நிரப்பி அதை பூமிக்கு தூக்கி எறிந்தார். உடனே இடியோச, மின்னல் மற்றும் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனக்கு உடல் நடுங்கியது. வானத்துல ஆராதனையின் அடையாளமா இருந்த அந்த சித்த நெருப்பு பூமியில தீர்ப்பு தூண்டும் வெடிகுண்டாக மாறியது. அந்த அறிகுறியை பார்த்து ஏழு தேவதூதர்களும் தங்களை தயாரித்துக் கொண்டார்கள். எச்சரிக்கையின் காலம் முடிந்தது. வானமே மூச்சை தடுத்து கொண்டது போல உணர்ந்த அப்போது முதல் தேவதூதர் முதல் கர்ணை ஊதினார். நெருப்பும் பனியுமாக ரத்தத்துடன் கலந்தது வானத்திலிருந்து விழுந்தது. பூமி எரிந்தது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்தன. எல்லா பசுமை புல்வெளியும் அழிந்தது. மனிதர்களுக்காக, நன்மைக்காக தேவன் படைத்த படைப்பு அழிக்கப்பட்டது. மனிதன் பாதுகாக்க வேண்டிய பூமி அவனது பாவத்தால் கெடுபிடிக்கப்பட்டு விட்டது. இது பழமையான எகிப்தின் பயங்கரமான ஒளிப்பின்னல் போல் இருந்தது. ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. தீர்ப்பு முழுமையா இல்ல, மூன்றில் ஒரு பகுதியே. தேவன் எச்சரித்தா அழிச்சு விடவில்லை. இன்னும் நேரம் இருந்தது. ஆனா திடீரென இரண்டாவது தேவதூதர் இரண்டாவது கரணை ஓதினார். ஒரு பெரிய மலை எரிந்து கடலில் வீசப்பட்டதை போல நான் பார்த்தேன். கடல் சிவப்பா மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தல. கப்பல்கள் மூழ்கின. உலகின் வர்த்தகம், அதன் முக்கிய நரம்புகள் முற்றிலும் சிதைஞ்சன. மீண்டும் இது எகிப்தின் ஒளிப்பினல் போல் இருந்தது. ஆனா உலகளாவிய அளவில் வர்த்தகத்தையும் நாடுகளின் சக்தியையும் குறிக்கும் கடல் இரத்தம் சிந்து தொடங்கியது. கடல் இரத்தம் சிந்தும் போது பேரரசுகளும் சோர்ந்து போகும். முதல் தீர்ப்பு நிலத்தில் விழுந்தது. இப்போது தீர்ப்பு கடலையும் தாக்கியது. பின்னர் மூன்றாவது தேவதூதர் மூன்றாவது கரணி ஊதினான். ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கேற்று போல ஜொலித்து வானிலிருந்து விழுந்தது. அதன் பெயர் வெண்மொழி, அதாவது கசப்பு என்று பொருள். இந்த முறையில் அது நிலத்திலும் கடலிலும் விழவில்லை. அது பசுமை நீர்களில், ஆறுகளிலும், ஊற்றுகளிலும், அமைதியாக எழும் உயிரின் ஊற்றுகளிலும் விழுந்தது. அவை நகரங்கள், ஊர்கள், நாடுகளை வாழ வைத்தன. ஒரு காலத்துல பயிர்களுக்கு, மிருகங்களுக்கு, மக்களுக்கு உயிர் கொடுத்தது இப்போது மரணத்தை கொண்டு வந்தது. மூன்றில் ஒரு பகுதி நீர்கள் விஷமாயிருக்க அவை கசப்பமானின. வெண்முள்ளியாகி அவற்றை குடித்த பலர் உயிரிழந்தனர். பூமி காயமடைந்தது. கடல் ரத்தத்தால் கரைப்பட்டது. பசுமை நீர்கள் விஷமடைந்தன. ஆனா நான்காவது தேவதூதர் தனது கர்ணையை ஊதிய போது பிரபஞ்சமே நடுங்கியது. உலகின் ஒளி மங்கியது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி, நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. இரவை ஒளியூட்டிய சந்திரன் இருண்டது. வானத்தை வழி நடத்திய நட்சத்திரங்கள் அணைந்தன. சூரியனும் மூன்றில் ஒரு பகுதி இருண்டது. பகல ஆளும் ஒளி தாக்கப்பட்டது. இனி அது பழைய போல் பிரகாசிக்கவில்லை. இனி அது பழைய போல் வெப்பத்தையும் தரவில்லை. இரவு இன்னும் அடர்த்தியாகியது. பகல் இன்னும் குளிர்ந்தது. மூன்றில் ஒரு பகுதி நேரம் நிழல்ல மூழ்கியது. மனிதர்கள் தங்களது இயற்கை கடிகாரத்தை இழந்தனர். சுழற்சிகள் குழப்பமடைங்க. வானிலை பாதிக்கப்பட்டதில் அருவங்கள் தெளிவில்லாம மங்கிலா. விவசாயம் பாதிக்கப்பட்டது. மனித உடல் தான் இயல்பான ஒத்திசைவை கலைந்தது. மற்றும் குழப்பகம் உலகை ஆட்கொண்டது. இது வெறும் இருட்டல்ல, இது ஒரு மறுபடியும் உருவாக்கம் இல்லாத நிலா. தேவ ஆதி ஆகமத்தை பின்னோக்கி நகர்த்துவது போல அந்த கணத்தில் எனக்கு புரிஞ்சது. இந்த தீர்ப்புகள் அர்த்தமற்ற குழப்பம் அல்ல, இது ஒரு புதிய விளையாட்டோ. ஒவ்வொரு கம்பையும் ஒரு விக்கிரகத்திற்கு எதிரான தாக்குதலா இருந்தது. முத கம்ப மக்கள் வழிபடும் பூமிக்கு எதிராக, இரண்டாவது கடலுக்கு எதிராக, அது வணிகத்தின் கடவுள், மூன்றாவது உயிர் தரும் நீர்களுக்கு எதிராக, நான்காவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபடப்பட்ட சூரியனும் சந்திரனும் போன்ற வானவொலிகளுக்கு எதிராக. ஆனா அந்த இருளின் நடுவுல நான் வானில் ஒரு வல்லமை வாய்ந்த குரலை கேட்ட. மேல உயர்ந்து பறக்கும் ஒரு கழுகு கூவி பூமியில் வாழும் மக்களுக்கு, இன்னும் ஒலிக்கவிருக்கும் கம்பை ஒளிகளுக்காக ஐயோ ஐயோ ஐயோ என்று அழைத்தது. அந்த செய்தி தெளிவாக இருந்தது. மிகவும் மோசமானது இன்னும் வரவே உள்ளது. அத்தியாய 9, 5வது மற்றும் 6வது கம்பை ஒளிகள். 5வது தூதன் தனது கம்பையை ஊதிய போது என் கண்கள் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரத்தை கண்டன. நான் வானிலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழுவதை கண்ட. ஆனா அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது ஒரு விழுந்த தூதன். அது தரையில் விழுந்த போது பூமி பிளந்து நரகத்திற்கே ஒரு பிளவு உருவானது. அந்த அகழி பூமியில வெளிப்பட்டது. அவன் அந்த அகழியின் துருவை திறந்தான். அந்த துருவிலிருந்து புகை எழுந்தது. அது ஒரு பெரிய அடுப்பின் புகைய போல இருந்தது. சூரிய மறைஞ்சு விட்டுச்சு. காற்று மூச்சு விட முடியாததாக மாறியது. ஆனா அந்த அது வெறும் ஆரம்பமே. அந்த புகையிலிருந்து ஏதோ வண்டிகள் போன்றவை தோன்றின. அத போன்றத நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவ போர் குதிரைகளை போல போருக்கு தயார் நிலையில இருந்தன. போலியான தங்க கிரீடங்களும் மனித முகங்களை போலவே உருவாக்கப்பட்ட முகங்களும் இருந்தன. அவர்களுக்கு பெண்களின் நீளமான முடி போல முடியும், சிங்கத்தின் பற்கள் போல பற்களும் இருந்தன. அவர்களின் இறக்கைகளின் சத்தம் போர் ரதங்கள் படையெடுக்கும் போது எழும் இடிமுழக்கம் போல இருந்தது. அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தா, அது அகழியின் தூதன். அவனது பெயர் எபிரேயில் அபாடோன், கிரேக்கத்தில் அபுல்லியோன். ஆனா இரண்டுமே ஒரே பொருள், அழிப்பலா. அவர்கள் பாம்புகளுக்கு இருக்கும் சக்தியை போல ஒரு பயங்கரமான சக்தியையும் மிகவும் குறிப்பிட்ட ஒரு கட்டளையும் வைத்திருந்தார்கள். பூமியின் புல்லையோ பச்சை நிறமுள்ள எதையுமோ எந்த மரத்தையோ சேதப்படுத்தக் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாதவர்களை மட்டுமே. ஆனா அவர்களின் நோக்கம் கொல்வதல்ல, அது அதைவிட மோசமானது. 5 நீண்ட மாதங்களுக்கு துன்மார்க்கர்களை துன்புறுத்த அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த வலி தாங்க முடியாததா இருந்தது. சதைக்குள் ஊடுருவும் தேளின் கொட்டு போல. அந்த நாட்கள்ல மக்கள் மரணத்தை தேடுவார்கள், ஆனா அதை கண்டடைய மாட்டார்கள். அவர்கள் இறக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களிடமிருந்து தப்பியோடும். அந்த வேதனை மிக அதிகமா இருந்ததால அவர்கள் இறக்க விரும்பினார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனா முத பேராபத்து கடந்து விடுவேன். இதற்கு பிறகு இன்னும் 2 பேராபத்துகள் வரப்போகின்றன என்று பாருங்கள். 6வது தூதன் தன் கர்ணையை ஊதிய போது ஒருபடி திறக்கப்படப்பட்டது. அது ஒருபோதும் திறக்க கூடாதது. புன்னாலான பலிபீடத்திலிருந்து ஒரு குரல், பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றிலே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கட்டளையிட்டது. யூப்ரேதேஸ் ஒரு சாதாரண ஆறு அல்ல. இது ரோம பேரரசையும் கிழக்கில பயங்கரமான பார்த்திய பேரரசையும் பிரிக்கும் எல்லையா இருந்தது. அது அறியப்பட்ட உலகத்தின் எல்லையாக இருந்தது. அங்கிருந்து எதையாவது விடுவிப்பது ஒரு விசித்திரமான மற்றும் அழிவுக்குரிய சக்தியை வெளிப்படுத்துவது பொருள்படும். இவர்கள் ஒடியின் தூதர்கள் அல்ல, இவர்கள் கைதிகள். அந்த மணி, அந்த நாள், அந்த நாள், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்கள் ஒரு 3 கொல்ல தெய்வீகமான துண்டியம். எதுவும் விதிப்படி நடக்கறங்க. அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது ஒரு பேய் கட்சி அவர்களுடன் சேர்ந்தது. அந்த இராணுவத்தின் அளவு என் ரத்தத்தை உறைய வைத்தது. 200 மில்லியன், கருத முடியாத ஒரு எண்ணிக்கை. அந்த குதிரை ஓட்டைகள் சாத்தியமில்லாத நிறங்கள்ல மார்பு கவசம் அணிந்திருந்தார்கள். பீ சிவப்பு, ஹயாசின்த் நீலம், சல்பர் மஞ்சள். அவர்களின் குதிரைகளுக்கு சிங்கத்தின் தலை இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் சல்பர் வெளியே வந்தன. இந்த 3 பேரழிவுகளால் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு பிறகு வந்தது மிக கொடூரமான ஒன்று. அது அழிவோ இல்ல, பில்லியன்கள் உயிரிழந்ததோ இல்ல. மிக கொடூரமானது என்னவென்றால், இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்பது. பூமியில நரகம் வெளிப்பட்டதை பார்த்த பிறகும் அவர்கள் பேய்கள், தங்கம் மற்றும் வெள்ளி சிலைகள், பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாத பொருட்கள் ஆகியவற்றை வழிபட தொடர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றில் இருந்து விலகவில்லை. மனித மனம் கல்லவிட கடினமானது. வானிலிருந்து வரும் தீயும் சுற்றிலும் நடக்கும் மரணமும் கூட அவர்களை கடவுளிடம் திரும்ப வைக்க முடியவில்லை. இரண்டாவது பேராபத்து கடந்துவிட்டன. இன்னும் ஒன்றை மட்டும் மீதம் உள்ளது. அத்தியாயம் 10, தூதரும் சிறிய புத்தகமும். எதிர்பாராத விதமாக நான் வலிமையான ஒரு தூதரை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவர் மேகத்தில் மூடப்பட்டிருந்தாரு. அவரது தலையில் வானவில் கிரீடமாக இருந்தது. அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மேலும் அவரது கையில் ஒரு சிறிய திறந்த புத்தகம் இருந்தது. பின்னர் அந்த தூதர் ஒரு அதிசயமான காரியத்தை செஞ்சார். அவர் தனது வலது கால கடல்ல வச்சார், இடது கால கரையில வச்சார். இது முழுமையான ஆட்சி காட்டும் செயல். கடவுள் அனைத்து படைப்புகளிலும் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தார். அந்த தூதர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த கணத்துல ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. 7 இடியொலிகள் பரலோகத்திலிருந்து பதில் அளித்தன, ஒவ்வொன்றும் தனித்தனி குரலுடன். அந்த மர்மமான செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுத தயாராக என் பேனாவை எடுத்தேன். ஆனா முதல் எழுத்தை எழுதும் முன்பே பரலோகத்திலிருந்து ஒரு குரல் என்னை நிறுத்தி,
2: அந்த 7 இடியொலிகள் சொன்னதை மூடிவை, அதை எழுதாத.
0: கடவுளுக்கே சொந்தமான ரகசியங்கள் இருக்கின்றன. அவர் தீர்மானிக்கும் வரை நாம் அறியக்கூடாத மர்மங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். பின்னர் அந்த தூதர் இன்னும் கடலிலும் நிலத்திலும் நின்றபடியே தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தினார். எல்லாவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் ஒருவரை சத்தியமாக அவர் உறுதிமொழி எடுத்தார். அவர் எடுத்த அந்த உறுதிமொழி எக்ஸே அடித்தளங்களை நடுங்க வைத்தது.
2: இனி தாமதம் இருக்காது.
0: இந்த சொல்காலம் நிற்கும் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அதைவிட அதிகமாக அதிர்ச்சி தரும் ஒன்றை குறிக்கிறது. இனி தாமதம் இருக்காது, காத்திருப்ப முடிஞ்சுத. கடவுளின் மறைந்த திட்டம் நூற்றாண்டுகளாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவிக்கப்பட்டது நிறைவேறப் போகிறது. பின்னர் அதே வானொலி மீண்டும் என்னிடம் பேசியது. அந்த தூதரின் கையில திறந்திருக்கின்ற சிறிய சுருளை எடுத்து வா. நான் கியூ படின. நான் அந்த மகத்தான தூதரிடம் அருகில் சென்று அந்த சுருளை தருமாறு கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு கலக்கம் தரும் வார்த்தையை சொன்னார்.
2: அதை எடுத்து சாப்பிடு, அது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும், ஆனா உன் வாயில தேனிலே போல் இனிப்பாக இருக்கும்.
0: நான் தயங்கினாலும் கீழ்ப்படின. நான் அதை என் வாயில எடுத்து சாப்பிட்டேன். தூதர் சொன்னபடியே அதன் சுவை ஆச்சரியமாக இனிப்பாக இருந்தது, தூய தேன் போல. இது கடவுளின் வெளிப்பாட்டை நேரடியாக பெறும் இனிமை, அவருடைய உண்மையை அறியும் இனிமை. ஆனா அதை விழுங்கியவுடன் ஒரு ஆழமான கூர்மையான கசப்பு என் வயித்த பிடிச்சது. அந்த தருணத்துல எனக்கு எல்லாமும் புரிஞ்சல. கடவுளின் வார்த்தை இனிமையாக இருக்கிறது, ஏனெனில் அது உண்மை மற்றும் ரட்சிப்பு. ஆனால் அது கசப்பாகவும் இருக்கிறது, ஏனெனில் அது தீர்ப்பு, வேதனை மற்றும் கேட்க விரும்பாத உலகிற்கு அதை அறிவிக்கும் கடுமையான பொறுப்பையும் அறிவிக்கிறது. அதை உணர்ந்த முதல் நபர் நாய்ய. எசக்கியல் தீர்க்கதரிசியும் கடவுளின் செய்தியுள்ள ஒரு சுருளை உண்டார். அதே இரட்டை உணர்வையும் அனுபவித்தார். இறுதியில அந்த பணி எவ்வளவு பாரமானது என்பதை நான் உணர்ந்தேன்.
2: நீ பல ஜனங்கள், நாடுகள், மொழிகள், அரசர்களை பற்றி மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும்.
0: அந்த புத்தகம் முடிவல்ல, அது துவக்கம். என் அடுத்த கட்ட பணிக்கான எரிபொருள். நான் என் புதிய கட்டளைகளை பெற்றேன். அத்தியாயம் 11, 2 சாட்சிகள் மற்றும் 7வது காரணம். பின்னர் ஒரு அளவுகோல் போல் ஒரு நாணல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு தெளிவான ஒரு கட்டளையும் வந்தது.
2: எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அங்கே வழிபடுகிறவர்களையும் அளவு போடு. ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள முற்றத்தை விட்டுவிடு. அதை அளவிடாதே, ஏனெனில் அது ஜென்டைல்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் மிதிக்கப் போகிறார்கள்.
0: காரணத்தை உடனே புரிஞ்சு வந்த. அளவிடுவது பாதுகாப்புக்கான ஒரு செயல். தேவன் தன் விசுவாசமான ஜனங்களை முத்திர வச்சு பாதுகாத்தார். இதற்கு மாறாக வெளிப்புற முற்றம் உலகத்தை குறிக்கிறது. அது குழப்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு 42 மாதங்கள் மிதிக்கப்படும். இந்த கால அளவு முக்கியமானது மற்றும் தீர்க்க தரிசனங்கள்ல மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த 42 மாதங்கள் என்பது முற்றிலும் 3 மற்றும் அரை ஆண்டுகள். இது தீர்க்கதரிசி தானியல் குறிப்பிடும் பெரிய உபத்திரவத்தின் கால அளவாகும். இது முடிவுக்கு முன் வரும் சோதனை காலம். அந்த குழப்பத்தின் நடுவிலேயே இரு மர்மமான உருவங்கள் தோன்றுவார்கள், இரு சாட்சிகள். அவர்கள் யார், அவர்களின் பணி என்ன எனக்கு கூறப்பட்டது.
2: நான் என் இரு சாட்சிகளுக்கு 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்ய அனுமதிப்பேன்.
0: 1260 நாட்கள் என்பது மீண்டும் அதே 42 மாதங்கள் தான். அவர்களின் பணி தெளிவா இருந்தது. தேவனை நிராகரிக்கும் உலகத்துல அவருக்காக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா இந்த சாட்சிகள் யார், அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பூமியின் ஆண்டவரின் முன் நிற்கும் இரண்டு ஒலிவு மரங்களாகவும் இரண்டு விளக்கு தூண்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளனர். அந்த உருவம் செக்கரியா 4 இருந்து வருகிறது. அங்கு ஒலிவ மரங்கள் தூய ஆவியின் தொடர்ச்சியான ஓட்டத்தை குறிக்கின்றன. அவர்களின் சக்தி அவர்களுடைய அல்ல, அது நேரடியா தேவனிடமிருந்து வந்தது. மேலும் அவங்களுடைய சக்தி முழுமையானது. யாராவது அவர்களுக்கு தீங்கு செய்ய முயன்றா அவர்களின் வாயிலிருந்து தீவெளி வந்து எதிரிகளை அழித்துவிடும். அவர்கள் வானத்தை மூடி வச்சு மழை பெய்யாம செய்ய முடிஞ்சது. எப்படியோ தீர்க்கதரிசி எலியாவும் செஞ்சார் போல. அவர்கள் அகாப் ராஜாவின் நாட்கள்ல வானத்தை மூட முடிந்தது. மேலும் மோசே எகிப்தில் செய்தது போல நீரை ரத்தமாக மாற்றவும் முடிந்தது. அவர்கள் சட்டத்தையும் தீர்க்கதரிசிகளையும் தேவனின் முழு சாட்சியையும் பிரதிபலித்தார்கள். ஆனால் அவர்களின் சாட்சி முடிவுக்கு வந்தது. பிறகு ஆழத்தில் இருந்து எழும் மிருகம் அவர்களுடன் போர் செய்து அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த பெரிய நகரத்தின் சதுக்கத்திலே வெளிப்படையாக கிடந்தன. அது சோதோ மற்றும் எகிப்து என்று உருவகமாக அழைக்கப்படும் இடம், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், அதாவது எருசலேம். உலகம் முழுவதும் அவர்களின் மரணத்தை கொண்டாடியது. இந்த தீர்க்கதரிசிகள் இனி தங்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள் என்று மகிழ்ச்சியுடன் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பினார்கள். தீமை வெற்றி பெற்றது போல தோன்றியது. ஆனா அந்த அமைதி 3-6 நாள் மட்டுமே நீடித்தது. எதிர்பாராத விதமாக தேவனிடமிருந்து உயிரின் மூச்சு அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்தவர்கள் பயத்தில் உறைந்தாடு. கொண்டாட்டம் பயமா மாறியது. அப்போது திடீரென வானத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் முழங்கியது.
2: இங்கே கிளந்து வருங்க.
0: அவர்களின் எதிரிகளின் அதிர்ச்சி நிறைந்த பார்வையின் முன் அவர்கள் மேகத்தில வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அந்த நிமிடத்திலேயே பூமி நடுங்கியது. ஒரு பேரழிவான நிலநடுக்கம் அந்த நகரத்தின் 10 இலக்கு ஒரு பகுதியை அழித்து 7000 பேரை கொன்றது. ஆனால் முதன்முறையாக உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தின் தேவனுக்கு மகிமை அளித்தார்கள். அந்த செய்தி தெளிவாக இருந்தது. தேவனுடைய குரலை யாராலும் அடக்க முடியாது. 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் 3வது வரப்போகிறது. பின்னர் 7வது தூதர் 7வது கம்ப ஊழிய வானத்துல ஒரு அறிவிப்பு ஒழித்தது. அது அனைத்தையும் மாற்றியது. வல்லமையான குரல்கள் அறிவித்தல. உலகத்தின் ராஜ்யங்கள் இப்போது எங்கள் ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமானவை. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இறுதி வெற்றி அறிவிக்கப்பட்டது. வானத்தில் உள்ள 24 மூப்பர்கள் கீழே விழுந்து வழிபட்டார்கள். அந்த தருணம் வந்துவிட்டது. இறந்தவர்கள் நியாயம் செய்யப்படுவார்கள், விசுவாசிகள் வெகுமதி பெறுவார்கள், அழிப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். இறுதியாக வானத்தில் தேவாலயம் அகலமாக திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அதற்குள் பலகாலமாய் யாரும் காணாத தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை நான் பார்த்தேன். அத்தியாயம் 12. பெண் மற்றும் பாம்பு. எதிர்பாராத விதமா வானில் ஒரு விசித்திரமானதை நான் பார்த்தேன். சூரியனை உடைய அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் நிலா, அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கிரீடம். அவள் தூய ஒளியாக இருந்தா. ஆனா அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால் பிரசவ வேதனையில கத்தி கொண்டிருந்தா, குழந்தைய பெற்றெடுக்கும் வேதனையில தவித்தா. பிறகு நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த மர்மமான பெண் யார் என்று. அந்த காட்சியில் வந்த பெண் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சின்னம் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் இஸ்ரேல் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாள். அவர்கள் 100 ஆண்டுகளாக மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். அதே போல் தேவனுடைய புதிய ஜனமாகிய திருச்சபையையும் குறிக்கிறாள். 12 நட்சத்திரங்கள் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை குறிக்கின்றன. யோசேப்பு இந்த சின்னங்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பு கனவில் கண்டிருந்தார். அப்போது சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் அவருக்கு முன்பு வணங்கின. அந்த பெண் வேதனைப்பட்டாள். ஏனெனில் மனித குலத்தின் ரட்சிப்பு திட்டம் பகைமையுள்ள உலகில் பிறக்க போகிறது. ஆனா திடீரென மற்றொரு அடையாளம் வானில் தோன்றியது. அது ஒரு பரந்த சிவப்பு நிறமான அரக்கன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதிகாரமும் ஆற்றலும் கொண்ட ஒரு மிருகம். அதன் வால் ஒரே தடவையில வீச அது வானிலிருந்து 1/3 நட்சத்திரங்களை கிழிச்சு எடுத்து பூமிக்கு வீசிவிட்டது. இது சாதாரணமான ஒரு ராட்சசம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது பழமையான பாம்பு, சாத்தானே. அவன் தன்னுடன் கிளர்ச்சியில் இழுத்து வந்த விழுந்த நட்சத்திரங்கள், அவன் தூதர்கள் அரக்கன் நின்றுவிட்டான். அவன் அந்த பெண்ணின் முன்பாகவே தன்னை நிலைநிறுத்தினான். அவனுடைய நோக்கம் தெளிவும் பயங்கரமோ. அந்த குழந்தை பிறந்தவுடன் அதை விழுங்க வேண்டும் என்பதே. அந்த பதட்டம் தாங்க முடியாததா இருந்தது. அந்த பெண் ஒரு மகனை பெற்றால் அவன் இரும்பு கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளப்போகிறவன். அவனை பார்த்ததும் அரக்கன் அந்த குழந்தையை பிடிக்கத்தான். ஆனா அரக்கனின் வாய்கள் மூடுவதற்கு முன் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த கணத்துல அந்த குழந்தை பிடிக்கப்பட்டு நேராக தேவனுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேசியா கிறிஸ்து இயேசு பாதுகாப்பாக இருந்தார். அரக்கன் தோல்வி அடைஞ்சதால் அவன் அந்த பெண்ணை நோக்கி திரும்பி அவளை துரத்தினான். ஆனா அந்த பெண் காட்டுல ஓடி போனா அங்கு தேவன் தானே அவளுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தயார் செய்து 1260 நாட்கள் அவளை பாதுகாக்கவும் வாழ வைக்கும் இடமாக அமைத்திருந்தார். அந்த பெண்ணை அழிக்க முயன்றதுல தோல்வி அடைந்த அரக்கன் ஒரு பயங்கரமான முடிவெடுத்தான். அவன் பரலோகத்திற்கு ஏறி போர் தொடங்கியது. இஸ்ரவேலின் காவலர் பிரதான தூதர் மிகேல் மற்றும் அவனுடைய தூதர்கள் அரக்கன் மற்றும் அவனுடைய படைகளை நேரடியாக எதிர்கொண்டார்கள். போர் முழுமையா நடந்தது, ஆனா கிளர்ச்சியாளர்கள் வெற்றி பெற முடியல. அவர்களுக்கு இனி பரலோகத்தில் இடம் கிடைக்கவில்லை. பெரிய குற்றம் சாட்டுபவன் சாத்தான் வெளியேற்றப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டான். பரலோகத்துல ஒரு வல்லமையான குரல் வெற்றியை அறிவித்து தீமையை வெல்லும் இரகசியத்தை வெளிப்படுத்தியது. அவர்களை அவரை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் என்றார்கள். அவர்கள் வாள்களால் அல்ல, நம்பிக்கையாலும் தியாகத்தாலும் என்றார்கள். பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தனது தோல்வியிலே கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த பாம்பு இன்னும் அவனது அடையக்கூடிய ஒரே இலக்கான அந்த பெண்ணை நோக்கி தனது கோபத்தை முழுமையா திருப்பினான். அவ அவளை விடாம துரத்தினான். ஆனா அவளுக்கு பெரிய கழுகின் இரு இறக்கைகள் கொடுக்கப்பட்டு காட்டில் உள்ள தன் அடைக்கலத்திற்கு பறக்க அனுமதிக்கப்பட்டா. தடுக்கப்பட்ட பாம்பு கடைசியாக ஒரு பரிதாபகரமான தாக்குதலை முயற்சித்தான். அவன் தன் வாயிலிருந்து ஒரு ஆற்ற பீசி அந்த பெண்ணை மூழ்கடிக்க முயன்றான். ஆனால் பூமி தானே அவளுக்காக தன்னை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கி அவளை காப்பாற்றியது. பாம்பு மீண்டும் தோல்வி அடைந்தது. அவன் குழந்தையே விழுங்க முடியல, பெண்ணையும் அழிக்க முடியல. அப்போது பாம்பின் கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. அவன் தாயை அடைய முடியாவிட்டால் அவளது மற்ற பிள்ளைகளை துரத்த முடிவு செய்தான். அதனால் அவன் அவளது மற்ற சந்ததியினருக்கு எதிராக போர் செய்ய புறப்பட்டான். அவர்கள் யார்? அது நான் தான். தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வச்சிருப்பவர்கள். இந்த போர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் எதிரான தனிப்பட்ட யுத்தமா மாறியது. மேலும் பாம்பு அடுத்த தாக்குதல்ல தனியா இருக்க போவதில்லை. அத்தியாயம் 13. இரண்டு மிருகங்கள். நான் கடற்கரையில மணலில் நின்றிருந்தேன். காற்று குளிரா இருந்தது. எதிர்பாராத விதமா நீர்கள் கொந்தளித்து சீற்றமடைஞ்சன. ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று எழுந்து வந்தது. ஒரு பெரும் மிருகம் மேற்பரப்பை உடைத்து வெளிவந்தது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் தேவனை அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினமா இருந்தது. உடல் புலி போல், கால்கள் கரடி போல், சிங்கத்தின் வாய். இருப்பினும் அதை உடனே நான் அறிந்த அது தீர்க்கதரிசி தானியேலின் தரிசனங்களில் வந்த மிருகம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு பேரரசு குறித்தது. பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம். ஆனா இந்த உயிரினும் அவற்றை அனைத்தையும் ஒன்றா சேர்த்தது. ஆனா அதன் சக்தி அது சொந்தமானது அல்ல. நான் பார்த்த அந்த பழமையான பாம்பு சாத்தான் அதற்கு தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தான். பிறகு நான் ஒரு விசித்திரமானதை பார்த்தேன். அதன் தலைகளில் ஒன்று மரணத்துக்கு ஆளானது போல தெரிஞ்சது. அது இருந்திருக்க வேண்டும். ஆனா அந்த காயம் அதிசயமா குணமடைந்தது. அந்த போலியான அதிசயம் உலகத்தை முழுவதும் ஏமாற்றியது. மனிதர்கள் அதனால் மயங்கினார்கள். கூட்டம் கூச்சலிட்டது. மிருகத்தை போல் யார் இருக்க முடியும்? யார் அதற்கு எதிராக போர் செய்ய முடியும்? பிறகு அந்த மிருகம் தன் வாயை திறந்து தேவனை, அவ வாசஸ்தலத்தையும், பரலோகத்துல வாழும் அனைவரையும் நிந்தித்து அவமதித்தது. அதற்கு 42 மாதங்கள், அதாவது 3 ஆண்டுகள் மற்றும் அரையாண்டு நேரம் செயல்பட அதிகாரம் வழங்கப்பட்டது. அதே கால அளவு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கும் இருந்தது. ஆனா இது காப்பாற்ற அல்ல, அழிக்கவே பயன்படுத்தப்பட்டது. அதன் ஆட்சி உலகளாவியதாக இருந்தது. அது விசுவாசிகளுக்கு எதிராக போர் செய்து அவர்களை வென்று ஒவ்வொரு பழங்குடி மக்கள் மற்றும் தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் மட்டுமே அதை வணங்க மறுத்தார்கள். பிறகு நான் பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கூவுவதை கேட்ட. யாருக்காவது செவி இருந்தால் அவர் கேட்கப்பாவும். இது ஒரு எச்சரிக்கை. பீடிப்பவர்கள் தாமும் பீடிக்கப்படுவாது. வாளால் கொல்லும் ஒருவர் வாளால் தான் மரணிப்பார். பரிசுத்தர்களின் பொறுமை சோதிக்கப்படும். இந்த பயங்கரம் முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த நேரத்துல பூமியிலிருந்து இன்னொரு மிருகம் எழுந்ததை நான் பார்த்தேன். அதன் தோற்றம் ஏமாற்றும் வகையில இருந்தது. அதற்கு ஆட்டுக்குட்டியின் போல 2 கொம்புகள் இருந்தன. அது ஆபத்தற்றதாக தோன்றினாலும் அதன் குரல் அதை வெளிப்படுத்தியது. அது பாம்பு போல பேசியது. இந்த இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் வாயே அதே இருந்தது. உலகம் கடலிலிருந்து வந்த அந்த பிசாச வணங்க செய்வதே அதன் பணி. அதை சாதிக்க அது மோசடியில நம்பிக்கை வச்சது. அது அதிசயமான அடையாளங்களை செய்தது. வானிலிருந்து தீய கூட கீழே வரவழைத்தது. பிறகு இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் உருவத்தை உருவாக்க உத்தரவிட்டது. அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கப்பட்ட போது அந்த சிலை உயிருடனாகி அதை வணங்க மறுப்பவர்களை யாரும் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. நடக்க முழுமையாக அகல. அந்த மிருகம் யாரும் விலகாம பணக்கார, ஏழை, சுதந்திர, அடிமை, சுதந்திர என அனைவரும் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியல. அனைவரும் தேர்வு செய்ய வேண்டிய நிலை மிருகத்தை வணங்குவது அல்லது பசிக்கொள்வது. இப்போது கவனமா கேளுங்கள், ஏனெனில் இதைத்தான் நான் பார்த்தேன். உணர்வு உள்ளவர் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அதன் எண் 666. 6 என்பது மனிதனின் எண். அது முழுமையற்றதின் குறி. அதனால் 6:60:60 என்பது குறைபாட்டின் உச்சம். மனிதன் தன்னை கடவுளாக நடிப்பது. இது குறைபாட்டின் முழுமை. இறுதியில் தோல்வி அடையவே தீரும். மனிதன் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியின் உச்ச வெளிப்பாடு. 14 தீர்ப்பின் அறிவிப்பு. எதிர்பாராத விதமாக காட்சி மாறியது. என் கண்கள் சியோன் மலைய தேவனின் பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நிலை பெற்றன. அங்கே வெற்றி கொண்டு நின்றிருந்தவர் ஆட்டுக்குட்டி. அவருடன் அவருடைய பெயரும் அவருடைய பிதாவின் பெயரும் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் இருந்தனர். இவர்கள் முன்பே பாதுகாப்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களே என்று எனக்கு புரிந்தது. முன்பு அவர்கள் சோதனைக்கு தயாராகி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இப்போது அவர்கள் மகிமையில் மெசியாவுடன் சேர்ந்து வெற்றி பெற்றவர்களாக இருப்பதை நான் கண்டேன். சியோன் மலையில தாவீதின் நகலிலும் நித்திய ராகியத்தின் சின்னத்திலையும் அவர்கள் இருப்பது அவர்களின் இறுதி வெற்றிக்கு சான்றாக இருந்தது. எதிர்பாராத விதமா வானம் முழுவதும் ஒரு ஒளி பரவியது. அது பல நீரின் பெருமுழக்கம் போலவோ வலிமையான இடியோசை போலவோ இருந்தது. அந்த 144,000 பேர் வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அவர்கள் மட்டுமே அதை பாட முடிந்தது. ஏனெனில் அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அதே நேரத்துல ஒரு தூதர் அவசரமா வானத்தை கடந்து பறந்து செல்லும் காட்சியை நான் பார்த்தேன். அவன் ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சென்றான். மேலும் ஒரு எச்சரிக்கையும் அறிவித்தான்.
3: கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்கள், ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்து விட்டது.
0: அது இறுதி அழைப்பு, கடைசி வாய்ப்பு. உடனே 2வது தூதர் பின்தொடர்னா, ஆனா அவனுடைய செய்தி ஒரு தீர்ப்பாக இருந்தது.
3: விழுந்தது பாபிலோன், அந்த மகா நகரம்.
0: ஆனா பொறு, எந்த பாபிலோன்? அது பழைய நகரம் அல்ல என்று எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு சிண்டம். அது முழு கிளர்ச்சி கொண்ட உலக அமைப்பையும் ஊழல் நிறைந்த அரசியல் அதிகாரத்தையும் பேராசையில கட்டப்பட்ட பொருளாதாரத்தையும் உண்மையான கடவுளை விட்டு விலகச் செய்யும் பொய்யான மதத்தையும் குறிக்கிறது. அதன் வீழ்ச்சி என்பது கடவுள் இல்லாத ஒரு நாகரிகத்தின் முழுமையான முற்றுப்புள்ளி என்று அர்த்தம். அதற்கு பிறகு மிகவும் பயங்கரமான எச்சரிக்கை வந்தது. 3வது தூதர் தோன்றினான். இதுவரை கூறப்பட்ட மிக கொடூரமான அறிவிப்பை எடுத்துக்கொண்டேன்.
3: யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்களும் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரத்தினை குடிப்பார்கள்.
0: அந்த செய்தி மிக கடுமையாக தெளிவாக இருந்தது. இங்கே நடுநிலை எதுவும் இல்ல. நீங்கள் கடவுளுக்கே சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லையெனில் மிருகத்தையே பின்பற்றும் ஒருவராக இருக்கலாம். மிருகத்தை பின்பற்றுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்றா என்னாலும் முடிவில்லாத வேதனை, தீயும் கந்தகமும் பகலும் இரவும் ஓய்வில்லாம. ஆனா அந்த பயங்கரமான சூழ்நிலையிலேயே வானத்திலிருந்து ஒரு குரல் அவர்கள் போராட்டத்திற்கு ஆறுதலும் நோக்கமும் அளித்தது. அது அறிவித்தது,
3: கர்த்தருக்குள் இறக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டனர்.
0: அந்த நேரத்துல ஒரு பெரிய வெள்ள மேகம் திடீரென தோன்றியது. அதன் மேல் மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் தங்க கீடம் அணிந்தும் கூரிய அறிவாளை தாங்கியும் இருந்தார். கிறிஸ்துவே தானாகவே அறுவடை செய்ய வந்தார். அவர் தான் அறிவாளை ஊண்டினார். நீதிமான்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டனர். கோதுமை அறுத்தெடுக்கப்பட்டது. இதுவே முதல் அறுவடை, நீதிமான்கள் சேர்க்கப்பட்ட நிகழ்வு. ஆனா இன்னொரு அறுவடை இருந்தது. மற்றொரு தூதர் தோன்றினார். அவரும் கூரிய அறிவாளுடன். 3வது தூதர் அவருக்கு கட்டளையிட்டார்.
3: உன் கூரிய அறிவாளை ஊன்றி பூமியின் திராட்சை தொட்டிகளில் இருந்து கொத்துகளை சேகரி, ஏனெனில் அதன் பழங்கள் பழுத்து விட்டன.
0: இந்த முறையில தீமையின் திராட்சை பழங்கள் தேவனுடைய கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் வீசப்பட்டன. அந்த காட்சி பயங்கரமா இருந்தது. அந்த சுத்தியில மிதிக்கப்பட்ட போது அதிலிருந்து ஒரு பெரும் ரத்த நதி வெளியேறியது. அது குதிரைகளின் வாய்க்கவசம் வரை 1600 ஸ்டாடியா தூரம் பரவியது. அது சுமார் 300 கிலோமீட்டர் ஆகும். இது தீயவர்களின் தீர்ப்பு இப்போது முழுமையாக பழுத்துவிட்டது. உலகளாவியதும் இறுதியுமானதும். 15 7 தூதர்கள். பின்னர் என் கண்களுக்கு முன் வானம் திறக்கப்பட்டது. 7 தூதர்கள் தோன்றினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு நோய் எடுத்து சென்றார்கள். தேவனுடைய கோபத்தை நிறைவு செய்யும் 7 நோய்கள். உலகின் மீது இறைவனுடைய தீர்ப்பின் இறுதி உச்சக்கட்டம் வரப்போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்தேன். என் முன் ஒரு கண்ணாடி பெருங்கடல் விரிந்திருந்தது. அது சாதாரண கடல் அல்ல. அது தீயுடன் கலந்திருந்தது. தீர்ப்பும் தூய்மைப்படுத்தலும் பிரதிபலித்தது. அந்த கடற்கரையில் வெற்றி பெற்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் அமைப்பையும் வென்று அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள். அவர்கள் மிருகத்தின் முத்திரையை நிராகரித்தாரே. அவர்கள் கடைசி வரை தாங்கி மிகப்பெரிய விலையை செலுத்தினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தேவனுடைய யாழ்களை பிடித்திருந்தார்கள். வெற்றி அவர்களுடையது. இது மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒரே குரலில் 2 விடுதலைகள். இஸ்ரேவேல் செங்கடலை கடந்த போது மோசே பாடினார். இப்போது மீட்கப்பட்டவர்கள் மற்றொரு கடலின் அருகே பாடினார்கள். வரலாறு மீண்டும் நிகழ்ந்தது. ஆனால் இந்த முறையில் அது பிரபஞ்ச அளவில் நடந்தது. பின்னர் பரலோக ஆலயம் திறக்கப்பட்டது. சாதாரண இடம் அல்ல, மிகவும் பரிசுத்தமான இடம், சாட்சியின் கூடாரம். அதற்குள் இருந்து 7 தூதர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய பருத்தி உடையில் பொன்னால் ஒளிரும் பட்டைகளுடன் இருந்தார்கள். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் 4 உயிருள்ள விலங்குகளில் ஒருவன் அவர்களுக்கு 7 பொன் பாத்திரங்களை கொடுத்ததை நான் பார்த்தேன். ஆனா அவர்கள் கையில திராட்சை மதுவோ அல்லது தண்ணீரோ இல்ல. அவை முழுமையா தேவனுடைய கோபத்தால் நிரம்பியிருந்தன. அந்த நிமிஷத்துல ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தீயின் புகை அல்ல, தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நிறைந்த புகை. தெய்வீக இருப்பு மிகவும் வலிமையா இருந்ததால் யாரும் ஆலயத்தில் நுழைய முடியவில்லை. அந்த தருணம் வந்து விட்டது. கருணையின் காலம் முடிந்து விட்டது. மீதமிருந்தது தீர்ப்பே. இப்போது இறுதி 7 பேரழிவுகள் ஊற்றப்படவிருக்கின்றன. அவை முடிந்ததும் தேவனுடைய தீர்ப்பு முழுமையாக நிறைவேறும். 16 அதிகாரம், 7 பாத்திரங்கள் ஊற்றப்படுகின்றன. எச்சரிக்கைகளுக்கான காலம் முடிந்து விட்டமே. எதிர்பாராத விதமாக நான் பரலோக ஆலயத்திலிருந்து ஒரு குரல் முழங்குவதை கேட்டேன். அது 7 தூதர்களுக்கு தெளிவான இறுதியான கட்டளையை வழங்கியது.
4: போங்கள், பூமியில் தேவனுடைய கோபத்தின் 7 பாத்திரங்களையும் ஊற்றுங்கள்.
0: ஏ, இதயம் நின்று விட்டது. இப்போது திரும்பி செல்ல வழியில்ல. இறுதி தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. முத தூதர் முன்னே வந்து தம் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திரை வைத்திருந்த அனைவரின் தோல்ல தீவிரமான வேதனையூட்டும் புண்கள் தோன்றின. இது சாதாரண தொற்று நோய் அல்ல, இது முத்திரை வைத்தவர்களை தேவனுடைய நீதியால் குறியிடும் நிகழ்வாய் இருந்தது. மறுமொழி எதிரி உருவத்தை வணங்கியவர்களின் தோலில ஒவ்வொரு புண்ணும் தீய போல இருந்தது. அவர்கள் விசுவாசத்தின் சின்னம் அவர்களின் தண்டனையின் மூலமாக மாறியது. இந்த பரிதாபமான விஷயம் கொடூரமான பரிகாசமா இருந்தது. பிறகு 2வது தூதர் தன் பாத்திரத்தை கடல்ல ஊற்றினார். வாழ்க்கையின் ஆதாரமான நீர் அடர்த்தியாகவும் இருண்டதாகவும் மாறி இறந்த மனிதனின் ரத்தமாக மாறியது. கடல் ஒரு சடலத்தின் இரத்தம் போல அடர்த்தியானதா மாறியது. முன்பு தீர்ப்புகள்ல 3ல் ஒரு பகுதி மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது, ஆனா இப்போது முழுவதும் பாதிக்கப்பட்டது. கடல் ஒரு திரவ சமாதியா மாறியது. அதில் இருந்த ஒவ்வொரு உயிரும் அழிந்தது. மரணத்து வாசனை காய்ச்சி நிரப்பியது. ஆனா இது ஆரம்பம் மட்டுமே. 3வது தூதர் வந்தார். அவர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார், ஊற்று நீரிலும் ஊற்றினார். பூமியில் உள்ள அனைத்து குடிநீரும் ரத்தமாக மாறியது. முழு உலகமோ குடிக்க நீர் இல்லாம விட்டு வைக்கப்பட்டது. அந்த தாங்க முடியாத துர்நாற்றத்துல தூதரின் தூய்மையான குரல்ல இந்த பயங்கர செயலுக்கான காரணத்தை அறிவித்ததை நான் கேட்டேன்.
2: அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். அதனால் நீ அவர்களுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுத்திருக்கிற. அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள்.
0: நியாயம் கவிதை போலும் ஆனா பயங்கரமானதா இருந்தது. அப்பாவி ரத்தத்தை சிந்துவதுல மகிழ்ந்த உலகம் இப்போது குடிக்க வேறு எதுவும் இல்லாம போனது. பின்னர் 4வது தூதர் தன் கைய வானத்தை நோக்கி உயர்த்தி தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினார். ஒளியும் வெப்பமும் வழங்கும் சூரியன் இப்போது ஒரு சித்திரவதை கருவியாக மாறியது. தாங்க முடியாத வெப்பம் மனிதர்களை எரிச்சது, அவர்களை நெருப்பால் சுட்டது, நிலத்தை வறட்சி செய்தது. ஆனா அவர்கள் வேதனையில் இருந்த போதிலும் இரக்கம் கேட்காம அவர்கள் தேவனுடைய நாமத்தை அவமதித்து மனம் திரும்பவில்லை. அவர்களின் பெருமை அவர்களின் வழிய விட வலிமையானதா இருந்தது. தேவன் பூமியின் பாவத்தை எரித்து அழித்தார். 5வது தீர்ப்பு தீமையின் அதிகாரத்தின் இதயத்தையே தாக்கியது. 5வது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். ஒரே கணத்துல ஒருபோதும் தோற்க முடியாதது போல இருந்த எதிர் கிறிஸ்துவின் பேரரசு முழுமையான மூடுபணியான இருளிலும் மூழ்கியது. அவருடைய அனுயாயர்கள் நிழல்களில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய புண்களால் ஏற்படும் வேதனையில் முழுமையா விழுங்கப்பட்டு தங்கள் நாவை கடித்து கடும் வேதனையில் தேவனை சபித்தார்கள். எதிர்கிறிஸ்துவின் அதிகாரம் அவனுடைய சொந்த சிங்காசனத்துல அவமானப்படுத்தப்பட்டது. ஆனா இது இறுதி போர் அல்ல, இது வெறும் முன்னோட்டம் மட்டுமே. இதைவிட மோசமானது என்ன இருக்க முடியும்? அதற்கான பதில் 6வது தூதருடன் வந்தது. 6வது தூதர் தன் பாத்திரத்தை மகா யூப்ராத்து நதியில ஊற்றினார். உடனே அந்த வல்லரசு நதியின் நீர் முழுமையாக உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்காக ஒரு நெடுஞ்சாலையே திறந்தது. அப்போது பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளைப் போல தோற்றமுடைய 3 பேயாவிகள் வெளியே வந்தன. அவர்கள் செய்யும் பணி உலகின் அனைத்து தலைவர்களையே ஏமாற்றி கடைசி போற தேவனுக்கு எதிராக நடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைப்பதுதான். அந்த இடம் என்றென்றும் ஒலிக்கும் ஒரு பெயரை கொண்டது, ஆர்மகெட்டோன். எபிரேயில் மெகித்தோ மலை என்று பொருள். அங்கே அந்த பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் அதன் வரலாற்றில் மிக கொடிய போர்களை நடத்தியுள்ளது. அந்த நேரத்திலேயே நான் ஒரு குரல் எச்சரிக்கையாக பேசுவதை கேட்டேன்.
4: இதோ நான் திருடன் போல வருகிறேன், விழிப்புடன் இருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: அப்போது 7வது தூதர் வந்தார். அவர் தம் பாத்திரத்தை நிலத்தில் அல்லது கடல்ல ஊற்றவில்லை, அவர் அதை காற்றில் முழு வானிலையிலையும் ஊற்றினார். எதிர்பாராத விதமாக பரலோகத்தில் தேவனின் சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் முழு அதிகாரத்துடன் இடித்தது.
5: அது முடிஞ்சது.
0: அந்த கணத்துல உலகம் முடிஞ்சது. முழு பிரபஞ்சமே திடீர்னு நடுங்கியது போல இருந்துச்சு. வரலாற்றிலேயே மிக மோசமான நிலநடுக்கம் அந்த பெரிய நகரத்தை மூன்று பகுதிகளா பிரிச்சது. பாபிலோன் மகாநகரம் ஒவ்வொரு ஊழல் உலக அமைப்பின் சின்னமா இருந்தது. இறுதியா விழுந்தது. தீவுகள் நீருக்கடியில மறைந்தன. மலைகள் செதறி விழுந்தன. வானிலிருந்து பெரும் பனிக்கட்டிகள் இடிந்து விழுந்தன. அந்த நேரத்திலும் கூட மனிதன் அளவுக்கு பெரிய பனிக்கட்டிகளை தவிர்த்து தங்கள் உலகம் சிதறி விழுவதை கண்டபோதும் உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தை நோக்கி தங்கள் கையையும் உயர்த்தி தேவனை நிந்தித்தார்கள். இறுதி வர கிளர்ச்சி மனம் கொண்ட மனித இறுதியும் மனம் திரும்புவதை விட சபிப்பதையே தேர்ந்தெடுத்தது. ஏழு பாத்திரங்களும் ஊற்றப்பட்டு விட்டன. தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் தீர்ப்பு இன்னும் முடிவடையவில்லை. 17 மகாவேசித்தனம். ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து சொன்னான்,
5: வா, நான் உனக்கு பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் அந்த மகாவேசித்தனத்தின் தீர்ப்பை காண்பிப்பேன்.
0: நான் அவனை பின்தொடர்ந்து அவ என்னை ஒரு மர்மமான பெண்ணிடம் அழைத்து சென்றான். அவள் ஜனங்களையும் முழு நாடுகளையும் ஆட்சி செய்தாள். பூமியின் அரசர்கள் அவளால் கெடுப்புக்குள்ளானார்கள் என்று தூதர் விளக்கினார். அவளது கவர்ச்சியின் திராட்சையரசில் முழு உலகமும் மதுபானம் போல் மயங்கிவிட்டது. அவள் ஒரு நபர் அல்ல, ஆனா ஒரு அமைப்பு. உலக அதிகாரம், செல்வம் மற்றும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சி ஆகியவற்றின் உருவாக்கம். அப்போது அந்த தரிசனம் என்ன ஆழமாக பாதிச்சது. ஆவி என்ன வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே நான் அவளை பார்த்தேன். அவள் ஒரு செம்பு நிற கயிற்றின் மீது அமர்ந்திருந்தாள். அந்த உயிரினம் கடவுளை நிந்திக்கும் பெயர்களால மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் செம்பு நிற ஆடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். தங்கம் மற்றும் முத்துகளால் ஜொலித்தாள். அவளது கையில் ஒரு பொன்னாடை இருந்தது. ஆனால் அதில் திராட்சரசு இல்ல, அக்கிரமங்களும் அறிவிப்புகளும் மட்டுமே இருந்தன. அவளது நெற்றியில் நான் ஒரு பெயரை தீயில் பதிக்கப்பட்டதை பார்த்தேன். மர்மம், மகாபாபிலோன், விபச்சாரங்களின் தாய். பின்னர் நான் பார்த்தது ரத்தத்தை உரைய வச்சல. அந்த பெண் குடித்துக் கொண்டிருந்தால், ஆனால் அது திராட்சை ரசம் இல்ல, அது பரிசுத்தர்களின் ரத்தமும் சாட்சிகளின் ரத்தமும் தான். என் ஆச்சரியம் மிக அதிகமாயிருந்ததா. தேவதூதர் என்னிடம் சொன்னார்,
5: நீ ஏன் அதிசயப்படுகிறாய்? அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை ஏந்தி கொண்டு வரும் மிருகத்தின் மர்மத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன்.
0: முதல்ல அவர் எனக்கு அந்த மிருகத்தை பத்தி பேசினார்.
5: நீ பார்த்த மிருகம் இருந்தது, இப்போது இல்ல. ஆனா அது விரைவில் ஆழத்திலிருந்து எழும்.
0: அது தோற்கடிக்கப்பட்டதாக தோன்றிய ஒரு அதிகாரம், ஆனால் மீண்டும் எழும். உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுத்தப்படாத அனைவரையும் ஏமாற்றும் சக்தி. பிறகு அவர் அந்த சின்னங்களை விறக்கிறார். அந்த ஏழு தலைகள், பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகள். என் மனது ரோமிங் ஏழு மலைகளை நினைச்சது. ஆனா தேவதூதர் தொடர்ந்தார்,
5: அவை ஏழு அரசர்கள். 5 விழுந்து விட்டனர். ஒன்று உள்ளது, மற்றொன்று இன்னும் வரவில்லை.
0: நான் பேரரசுகளின் தொடர்ச்சியை நினைத்தேன். எகிப்து, அசீரியா, பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம். அப்போது ரோம் ஆட்சி செய்தது. இன்னும் ஒண்ணு வரப்போகிறது. ஆனா தேவதூதர் எனக்கு இன்னொரு கடைசி சின்னத்தை தந்தார், அந்த 10 கொம்புகள்.
5: இன்னும் ராஜ்யம் பெறாத 10 அரசர்கள்.
0: அவர்கள் இறுதியா ஒரு கூட்டமைப்பாக, அதிகாரத்தின் கூட்டமைப்பா உருவாகி தங்கள் அதிகாரத்தை மிருகத்திற்கு ஒப்படைப்பார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே நோக்கில் ஒன்றிணைவார்கள். பிறகு அனைத்தையும் மாற்றும் ஒரு அறிவிப்பு வந்தது.
5: அவர்கள் ஆட்டுக்குட்டியுடன் போர் புரிவார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லுவான், ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன்.
0: அவர்களின் விதி தோல்வினார். யாரும் கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்க முடியாது. அவரோடு இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். பூமியின் அனைத்து அதிகார அமைப்பும் நேரடியாக கிறிஸ்துவை எதிர்கொண்டு தோல்வியடையும். ஆனா என் மனசுல இன்னொரு கடைசி கேள்வி எழுந்தது, அந்த பெண்ணுக்கு பாபிலோனுக்கு என்ன ஆர்வம்? அவளது கூட்டாளிகள் தோல்வி அடைந்தால் அவளது விதி என்ன? அப்போது தேவதூதர் பதிலளித்தார்,
6: நீங்கள் அந்த மிருகத்தின் மீது பார்த்த 10 கொம்புகள், அவை அந்த வேசியே வெறுக்கும்.
0: அவ கட்டிய அமைப்பே அவளுக்கு எதிராக திருந்தோம். அவளது கூட்டாளிகள் அவளை அழித்து விடுவார்கள். அவர்கள் அவளை வெறுமையாக விட்டுவிட்டு அவளை விழுங்கி தீயில் ஏற்றி விடுவார்கள்.
6: தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் உள்ளத்துல வைத்துள்ளார்.
0: தீமை தானாகவே தன்னை அழித்து தெரியாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ஆனால் அந்த தூதர் அவளது அடையாளத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு கடைசி வெளிப்பாட்டை தந்தார்.
6: நீங்கள் பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்களாலும் மகாநகரம் தான்.
0: அப்போதெல்லாம் தெளிவாகிவிட்டது. பாபிலோன் மகாநகரம் உலகளாவிய அதிகாரம், ஊழல், மதம் மற்றும் வர்த்தகத்தின் இயந்திரம் வெளிப்புற எதிரிகளால் அல்ல, அவளது சொந்த கூட்டாளிகளின் துரோகத்தால் வீழும். இது எல்லாம் தேவனுடைய அதிகாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ராஜ்யத்திற்கு வழி செய்யும். ஊழல் அதிகாரங்கள் தோற்க முடியாதவை போல தோன்றும். அவ ஜாதிகளை கவர்ந்து பரிசுத்தர விழுங்கினாலும் அவற்றின் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி எப்போதும் வெற்றி பெறுவான். 18 பாபிலோனின் வீழ்ச்சி. காட்சி மீண்டும் மாறியது. நான் ஒரு தூதர் வானிலிருந்து இறங்குவதை பார்த்தேன். அவனுடைய சக்தி மிகப்பெரியது. அது முழு பூமியையும் ஒளிரச் செய்தது. மேலும் அவன் அமைதியாக வரவில்லை. ஒரு வல்லமையான குரலில் அவன் கூறினான்,
7: வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மகானாரோ.
0: இந்த செய்தி எனக்கு கடுமையா தாக்கியது. ஆனாலும் உடனே இது ஒரு குறியீடு என்பதை நான் அறிந்தேன். பாபிலோன் நூற்றாண்டுகளுக்கு முன்பே விழுந்து விட்டது. அது கடவுளுக்கு எதிராக தன்னை எழுப்பும் ஒவ்வொரு உலகாட்சியின் சின்னமாக இருந்தது. அதிகாரம், பேராசை மற்றும் விக்கிரகாராதனையில கட்டப்பட்டது. ஜாதிகள் அவளது கெட்ட திராட்சரசை குடித்தன. அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்தார்கள். வணிகர்கள் அவளது சுகவிலாசங்களில் செல்வம் சேர்த்தார்கள். உண்மையில ஒரு முழு அமைப்பு முற்றில் இழிந்து விழுந்தது. பிறகு மற்றொரு குரல் வானிலிருந்து இடிமுழக்கமாக ஒலித்தது,
8: என் மக்களே, அவளை விட்டு வெளியேறுங்கள். அவள் பாவங்களில பங்கெடுக்காதீர். அவளது துன்பங்களில சிக்காதிருங்கள்.
0: அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. ஆபாயம் பாபிலோனின் அழிவில மட்டும் இல்ல, அவளோட இணைந்திருப்பதில் உள்ள ஆபத்து இருந்தது. அவளது பாவங்கள் வானத்தை தொடும் கோபுரமா குவிந்திருந்தன. கடவுள் அவற்றை நினைவில் வைத்திருந்தார். பாபிலோனின் பெருமை அவளது விதியை முடிவு செய்தது. ஆனா கடவுள் எப்போதும் தன் ஜனங்களை எச்சரிக்கிறார், தண்டனை விரைவாக வருவது.
8: ஒரே நாள்ல அவளுக்கு வேதனைகள் வரும், மரணம், புலம்பல், பஞ்சம் மற்றும் தீ.
0: நூற்றாண்டுகள் எடுத்து கட்டியத ஒரு மணி நேரத்துல இடிந்து விழும். ஆனால் திடீரென காட்சி மாறியது. பூமியின் அரசர்கள், அவளது செல்வ சுகங்களில் மகிழ்ந்தவர்கள், நகரம் தீயில் எரிந்து கருப்பு புகை எழும் காட்சிய தொலைவில் நின்று பார்த்தார்கள். அவர்கள் அருகில் வந்து உதவவில்லை. பயம் அவர்களை முடக்கிவிட்டது. அவர்களின் புலம்பல் சுயநலமானதாக இருந்தது. அவர்கள் சொன்னாங்க,
8: ஐயோ ஐயோ, மகத்தான நகரமான பாபிலோன், வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்தில் உன் தீர்ப்பு வந்துவிட்டது.
0: பிறகு நான் உலகின் மிக செல்வந்தர்களான வணிகர்களை தங்கள் அழிந்த வர்த்தகத்தை பார்த்து அழுது புலம்புவதை கண்ட. அவர்களின் இழப்புகளின் பட்டியல் முடிவில்லாதது. தங்கம், வெள்ளி, முத்துக்கள், பட்டு, வாசனை பொருட்கள் மற்றும் வைன். அந்த பட்டியலின் முடிவுல எல்லாவற்றிலும் மிக கொடூரமான பொருள் மனிதர்களின் உடலும் ஆன்மாக்களும். பாபிலோன் எல்லாவற்றிலும் மனித உயிர்

0: பொருட்களா மாத்தி விட்டா. ஆனா பூமியில் அழுது இருந்த போது பரலோகத்துல வெற்றி பாடல் ஒலித்தது. அவளுக்காக மகிழுங்க, பரலோகம் நீங்களும் பரிசுத்தர், தூதர்கள், தீர்க்கதரிசிகள், ஏனெனில் கடவுள் உங்களுக்கு நீதியை வழங்கியுள்ளார். அழுத்தும் அதிகாரத்தின் வீழ்ச்சி அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான காரணமா இருந்தது. இறுதியா கடவுளின் நீதி தான் வந்தடைந்தது. அதன் முடிவில் எந்த சந்தேகமும் இருக்காம செய்ய ஒரு வல்லமையான தூதர் ஒரு சின்னமானதும் பயங்கரமானதும் செயல்பாட நிகழ்த்தினார். அவர் ஒரு அரைச்சல் கல்லளவு பெரிய கல்லை எடுத்து அதனை இடிமுழக்கத்துடன் கடலில் எறிந்தார்.
1: அதே வலிமையுடன் பாபிலோன் என்ற மகா நகரம் கீழே வீசப்படும். அது இனி ஒருபோதும் காணப்படாது.
0: அந்த நகரம் மறக்கப்பட்டு மூழ்கியது. அங்கு இனி ஒருபோதும் திருவிழாக்களின் இசை கேட்கப்படாது. தொழிலாளியின் வேலை சத்தமோ, புதுமண தம்பதிகளின் சிரிப்போ இல்ல, மௌனம் மற்றும் வெறிச்சோடிய நிலை மட்டுமே இருக்கும். இறுதியில அந்த தூதர் இவ்வளவு பேரழிவான தீர்ப்புக்கான முக்கிய காரணத்தை வெளிப்படுத்தினார். அது ஒரு இரத்த கடன்.
1: ஏனெனில் அவளில் தீர்க்கதரிசிகளின் ரத்தமும் பரிசுத்தர்களின் ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது.
0: நான் அசையாம நின்று அந்த தரிசனத்தை மனதில் பதித்துக் கொண்டிருந்தேன். பாபிலோன் என்பது வெறும் ரோம் மட்டும் அல்ல. அது தன்னை வெல்ல முடியாததாக நினைக்கும் ஒவ்வொரு அமைப்பும், பலவீனர்களை சுரண்டும், நீதிமான்களை துன்புறுத்தும், பணத்தை உயிரை விட மேலாக மதிக்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஆகும். பாபிலோன் வீழ்ந்தது, அதனுடன் உலகத்தின் அகந்தையும் வீழ்ந்தது. அத்தியாயம் 19, ராஜாதிராஜாவின் வெற்றி. இதற்கு பிறகு பரலோகம் கொண்டாட்டத்துல விடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாக கூவி ஹல்லேலூயா என்று சொன்னன. கடவுள் நீதிய வரந்தனா. பெரும் வேசியாகிய பாபிலோன் உலகத்தை முழுவதும் கெடுப்பதற்கு காரணமான அந்த அமைப்பு இறுதியா விழுந்தது. பின்னர் நான் அவளது தீர்ப்பின் புகை என்றென்றும் எழுந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். தீமைக்கு கடைசி காலத்தில் வெற்றி கிடையாது என்பதற்கான நிலையான நினைவாக அது இருந்தது. 24 மூப்பர்கள் கூட தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அரியணைக்கு அருகில் உள்ள 4 உயிருள்ள உயிரினங்களும் தாழ்ந்து வணங்கி ஆமேன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். இது நீண்ட போர் முடிவாக தோன்றியது. ஆனா உண்மையில இது இன்னும் பெரிய ஒன்றின் தொடக்கமே. அதிகார நிறைந்த அரியணையில் இருந்து திடீரென ஒரு குரல் பேசியது. எங்கள் கடவுளை புகழுங்கள், அவருடைய ஊழியர்களே அனைவரும். உண்மையில கடவுளுக்கு புகழ் தேவையில்லை, நாம் தான் அவரை புகழ வேண்டியவையில. பெருவிழாவின் உண்மையான காரணம் அப்போது வெளிப்பட்டது. ஒரு பெரிய அருவி அல்லது சக்தி வாய்ந்த இடியொலி போல் ஒலி பரலோகம் எங்கும் பரவியது. இது வெற்றி பெற்ற போருக்கான வெற்றி கூச்சல் அல்ல, ஆனால் தொடங்கவிருக்கும் திருமணத்திற்கு மகிழ்ச்சியோடு எழுந்த கூச்சல். ஹல்லேலூயா, ஏனெனில் எங்கள் ஆண்டவர் சக்தி வாய்ந்த கடவுள் ஆட்சி செய்கிறார். நாம் மகிழ்ச்சி அடையவும் சந்தோஷப்படவும் அவருக்கு மகிமை அளிக்கவும் வேண்டும். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணமகள் தன்னை தயாராக வைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியா? தம், இயேசு கிறிஸ்து தன் மணமகளான திருச்சபையுடன் இணைக்கப்படவிருந்தார். என் முழு உடம்பிலும் ஒரு அதிர்ச்சி ஓடியது. என் முன் வரலாற்றிலேயே மிக முக்கியமான தருணம் இருந்தது. அதாவது கடவுளும் அவருடைய ஜனங்களும் இடையே நிகழும் பரிபூர்ணமான ஒன்றினை. அப்போது ஒரு தேவதூதர் என்னிடம் வந்து சொன்னார்,
1: இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: அது எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. அந்த தருணத்தின் மகிமையாலும் தூதரின் பெருமையாலும் நான் ஆழ்ந்து விட்டேன். அவனது காலடியில் விழுந்து அவனை வணங்க முயன்றேன். ஆனா தேவதூதர் உடனே என்னை தடுத்து கூச்சலிட்டார்.
1: அப்படி செய்யாத, நானும் உங்களும் உங்கள் சகோதரர்களும் போலவே ஒரு ஊழியன், கடவுளையே மட்டும் வணங்குங்க.
0: மிகவும் மகிமை மிக்க தேவதூதர்களும் வெறும் ஊழியர்களே, வணங்கப்பட தகுதியானவர் ஒருவரே. பிறகு இதையெல்லாம் புரிந்து கொள்ள இறுதி விசையை அவர் எனக்கு கொடுத்தார்.
2: இயேசுவின் சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆலி.
0: அந்த கணத்துல எல்லாமே எனக்கு தெளிவாகிவிட்டது. தீமையின் வீழ்ச்சி, பரலோகத்தில் கொண்டாட்டம், திருமண விருந்து விழா, இவை அனைத்தும் ஒரே நபரை சுட்டிக்காட்டின, இயேசுவை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர அவரே கதையின் மையம், கொண்டாட்டத்தின் காரணம், தீர்க்க தரிசனங்களின் இதயம். எதிர்பாராத விதமாக வான ஒரு திரை போல் இரண்டாக பிளந்து ஒரு வெள்ள குதிரையில ஒரு சவாரிக்காரர் தோன்றினார். அவர் விசுவாசமும் உண்மையும் உடையவர். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலிக்கல. அவரது பார்வை அனைத்தையும் ஊடுருவி பார்த்தது. அவரது தலையில் ஒன்றல்ல பல பட்டங்கள் இருந்தன. இது முழுமையான அதிகாரத்தின் அடையாளம். மேலும் அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. அந்த இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது ஆடை ஆழமான சிவப்புல நனைந்திருக்குது. அது ரத்தத்துல முழுகியது போல் தெரிந்தது. ஆனா அது போரி ரத்தம் அல்ல, அது பல வருடங்களுக்கு முன் ஒரு சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம். அவரது பெயர் தேவனுடைய வார்த்தை. நான் அவரை உடனே அறிந்த. அது என் சுவிசேஷத்தை தொடங்கிய அதே பெயர், அதே இயேசு. ஆனா இப்போது மாற்றப்பட்டவராக. அவருக்கு பின்னால் பரலோக இராணுவங்கள் வெள்ள குதிரைகள்ல ஏறி வந்தன. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மிகச்சிறந்த பருத்தி, பளிச்சிடும் வெள்ள. இது தேவனுடைய வார்த்தையின் ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் தெளிவான வேறுபாட்டை காட்டியது. அந்த சவாரிக்காரரின் வாயிலிருந்து போர்க்கூச்சங்கள் எதுவும் வரவில்லை.

0: ஆனால் அதைவிட பயங்கரமான ஒன்று, ஒரு கூரிய வாள் வந்தது. அது இரும்பு வாள் அல்ல, அவருடைய வார்த்தையின் சக்தி. அது பேசப்பட்ட அந்த நிமிடத்துல தெய்வீக தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. பிறகு நான் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் ஊசி தையால் எழுதியிருந்த அவரது இறுதி பட்டத்தை பார்த்தேன். அது அனைத்தையும் சொல்லும் ஒரு பெயர், அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர். அந்த தரிசனத்தை நான் உலர்ந்து கொண்டிருந்த போது ஒரு தூதர் திடீரென சூரியன் மீது நின்று தோன்றினார். அவரது குரல் இடியென ஒலித்தது. ஆனா அதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அது மனிதர்களுக்காக அல்ல, ஆகாய பறவைகளுக்காகவே இருந்தது. அவர் வானில் உள்ள எல்லா பறவைகளையும் ஒரு பயங்கரமான அழைப்புடன் வரவழைத்தார்.
1: தேவனுடைய மகாவிருந்துக்கு வாருவல்.
0: எனக்கு உடம்பு நடுங்கியது. இது சாதாரண உணவு அல்ல, இது சடலங்களின் விருந்து. அரசர்கள், தளபதிகள், வல்லமையுடையோர், அவர்களில் ஒவ்வொருவரும் கழுதுகளுக்கான உணவாக மாறுவார்கள்.
1: வாருங்கள், அரசர்கள், தளபதிகள், பலசாலிகள், சுதந்திரர், அடிமை, சிறியோர், பெரியோர் என அனைவரின் மாமிசத்தையும் உண்ணுங்கள்.
0: இதற்கிடையில் பூமியில் மிருகமும் அரசர்களும் அவர்களது படைகளும் ஒன்றிணைந்தனர். உலகளாவிய கூட்டணி, அந்த சவாரிக்காரனும் அவனது சேனையும் எதிர்த்து இறுதி போர் நடத்த தயாரானது. மிருகம் பூமியில் உள்ள ஒவ்வொரு படையுடனும் அரசர்களும் நாடுகளும் கோடிக்கணக்கான சிப்பாய்களும் தோன்றியது. இறுதி போர் உடனடியா நடக்க போகும் போல இருந்தது. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு எந்த போரும் நடந்ததே இல்லை. அது எதிர்பாராத வகையில எவ்வளவு விரைவாக தோங்கியதோ அதே போல் விரைவாக முடிந்துவிட்டது. உலகத்தை அச்சுறுத்திய தீமையின் சக்தி எளிதாக அழிக்கப்பட்டது. போர் துவங்குவதற்கு முன்பே முடிந்துவிட்டது. கிறிஸ்துவுக்கு போரிட தயாரில்லை. மிருகமும் பொய்யான தீர்க்க தரிசியும் ஒரு கணத்துல பிடிபட்டன. அங்கு எந்த விசாரணையும் பாதுகாப்பும் முறையீடும் இல்ல. இருவரும் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். மீதமுள்ள படைகள் சவாரிக்காரனின் வாயிலிருந்து வந்த வாளால் கொல்லப்பட்டனர். தூதரின் அழைப்பை கேட்டு பறவைகள் கீழே இறங்கி தங்களை திருப்திப்படுத்திக் கொண்டன. நான் நடுங்கிக்கிட்டே இருந்தேன். ஆசிரியராக அறிந்த இயேசுவும், பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்த்தவரும், இப்போது வெல்ல முடியாத போராளியாகவும் ராஜாதிராஜராகவும் நின்றார். அந்த கூட்டணி நசுக்கியது. உலகம் என்றும் இரண்டாக பிரிந்தது. ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மற்றும் பறவைகளுக்கு போஜனமாக ஆனவர்கள். 20வது அதிகாரம் 1000 ஆண்டுகள். எதிர்பாராத விதமாக ஒரு தூதர் வானிலிருந்து மின்னல் போல் கீழே பாய்ந்தார். அவர் ஒரு சாவி மற்றும் ஒரு கனமான சங்கிலியை கொண்டிருந்தார். ஒரே வேகமான உறுதியான இயக்கத்துல அவர் அந்த பெரிய நாகத்தையும் பழமையான பாம்பையும் சாத்தானாகிய பிசாசையும் பிடித்தார். பின்னர் அந்த தூதர் அவன சங்கிலியால் இறுக்கமா கட்டி அவன ஆழ்குழியில் எரிந்து வாயிலை கடுமையா மூடி இனி அவன் தேசங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். இப்போது 1000 ஆண்டுகளுக்கான சிறை வாழ்க்கை தொடங்கியது. தீமை சங்கிலியில கட்டப்பட்டிருந்தது. ஒரு ஆழமான அமைதி பூமியில நிலை பெற்றது. நான் ஒரு நிம்மதியை உணர்ந்தேன். ஆனா தீர்க்க தரிசனம் ஒரு எச்சரிக்கையை காட்டுல தொங்க விட்டது, கதையில ஒரு முடிக்கப்படாத நூலாக. இந்த அமைதிக்கு ஒரு காலாவதி தேதி இருந்தது. சாத்தா 1000 ஆண்டுகள் சிறையில வைக்கப்படுவான். ஆனா அதற்கு பிறகு சிறிது நேரம் அவனை விடுவிக்க வேணும். அப்படி என்றால் தீமை மீண்டும் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? எதிர்பாராத விதமாக அந்த தரிசனம் என சிங்காசனங்கள் இருந்த ஒரு மண்டபத்திற்குள் அழைத்து சென்றது. நீதிபதிகள் அந்த சிங்காசனங்களில் அமர்ந்தனர். மேலும் நான் மறைசாட்சிகளின் ஆன்மாக்களை பார்த்தேன். அவர்கள் வார்த்தைக்காக கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் மிருகத்தை வணங்க மறுத்தவர்கள், அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள், இயேசுவுக்காக தலையெடுக்கப்பட்டவர்கள். பூமியில் அவர்கள் அனுபவித்த வேதனை வீணாகவில்லை. ஏனெனில் இப்போது அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தார்கள். அப்போது இதுவே முதல் உயிர்த்தெழுதல் எனக்கு புரிந்தது. அப்போது ஒரு குரல் அறிவித்தது.
1: முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் பரிசுத்தரும் ஆவார். இவர்களுக்கு 2வது மரணம் எந்த அதிகாரமும் இல்லை.
0: அவர்களுக்கு மரணமும் தீர்ப்பும் என்ற சுழற்சி முடிந்தது. அவர்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவ்வாறு 1000 ஆண்டுகள் கடந்தது. நீண்ட சமாதானமும் நீதியும் நிறைந்த காலம். ஆனால் எச்சரிக்கை இன்னும் நிலைத்திருந்தது. 1000 ஆண்டுகள் முடிந்ததும் ஆழத்தின் முத்திரை உடைக்கப்பட்டது. சாத்தான் தனது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். மீண்டும் ஒரு முறை சுதந்திரமானவன் அவன் ஒரு பசிக்குள்ள மிருகம் போல் வெளிவந்தான். அவனது இயல்பு ஏமாற்றுவதுதான். அதைத்தான் அவன் செய்தான். அவன் உலகம் முழுவதும் பரவி பூமி 4 மூலைகளிலிருந்தும் ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகை கடைசி ஒரு துடிப்பான கிளர்ச்சிக்காக திரட்டினான். கோக் மற்றும் மேகோக் என்பது நேரடி பெயர்கள் அல்ல, ஆனால் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து எடுத்த பெயர்கள். அவ கடவுளுக்கு எதிரான எல்லா தொலைவில் உள்ள சக்திகளையும் குறிக்கின்றன. அவர்கள் கடற்கரையில் மணல் எத்தனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு எண்ணிக்கையற்ற ஒரு படையை திரட்டுவதை நான் பார்த்தேன். அவர்கள் பரிசுத்த முகாமை சுற்றி வளைத்தாருங்க. இறுதி தருணம் வந்துவிட்டது. தீமாத உச்சியில கடவுளின் மக்களை மூளக்கொண்டியது. இது ஒரு காவியமான இறுதி போர் தொடக்கமாக தோன்றியது. ஆனால் மீண்டும் எந்த போரும் நடந்ததே இல்லை. அந்த தாக்குதலின் அதே கணத்துல கடவுளின் பதில் தெளிவா இருந்தது. வானிலிருந்து தீ விழுந்து அவர்களை விழுங்கியது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி, ஒரு தெய்வீக நீதியின் செயலில் ஒரே முறையில் அளிக்கப்பட்டது. அந்த முடிவில்லா அச்சம், நிலைத்திருக்கும் அச்சுறுத்தல் என்றென்றும் தீர்க்கப்பட்டது. பின்னர் இதற்கெல்லாம் காரணமான சாத்தானோ ஒரு முறை என்றும் பிடிப்பட்டான். அவன் தீ மற்றும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். திருத்த முடியாத தீமைக்கு ஒதுக்கப்பட்ட இறுதி விதி அது. அங்கே அவன் மிருகத்தையும் பொய்யான தீர்க்கதரிசியையும் ஏமாற்றத்தில் அவனுடன் இருந்த பழைய கூட்டாளிகளையும் சந்தித்தான். தீர்ப்பு என்றென்றும் நிலைத்தது. அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். அது எல்லாவற்றுக்கும் முடிவாக இருந்தது. இனி ஏமாற்றங்களும் இல்ல, போர்களும் இல்ல. தீமையின் கதம் முடிவடையும். இதை என்றென்றும் திரும்ப முடியாது. எதிர்பாராத விதமா எல்லாம் நின்று விட்டது. ஒரு பெரிய வெள்ள சிங்காசனம் தோன்றியது. அளவில்லாதது, பிரகாசமானது. அதில் அமர்ந்திருந்தவர், அவருடைய பரிசுத்தம் மிகவும் தூய்மையானது, முற்றிலும் முழுமையானது. அதனால் பிரபஞ்சமே அதை தாங்க முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளவு தீவிரமா இருந்தது, பிரபஞ்சமே நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனம் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்ததால் அவருடைய முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடி போனது. அவற்றுக்காக எங்கும் இடம் காணப்படவில்லை. நாம் அறிந்த அனைத்தும் நீதிபதியின் முன் மறைந்து விட்டது. ஆனா படைப்புகள் எல்லாம் ஓடி போன போது யார் தீர்ப்பு பெற இருக்கிறார்கள்? பின்னர் வரலாற்றிலேயே மிக கடுமையான காட்சி தொடங்குது. மரணமடைந்தவர்கள் அனைவரும், பெரியவர்களும் சிறியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், அரசர்களும் பிச்சைக்காரர்களும் அனைவரும் தோன்றினார்கள். ஒருவரும் குறைவாக இல்ல. அனைவரும் கூடிய போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. பல புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வாழ்க்கையும் குறைபாடற்ற பதிவையும், எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவையும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் சுமந்திருந்தது. ஒவ்வொரு வாழ்க்கையின் பாரமும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யாரும் தாங்கள் செய்ததை மறுக்க முடியவில்லை. புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின் படி, அவர்கள் செயல்களின் படி இறந்தவர்கள் தீர்ப்பு பெற்றார்கள். தடலும் தன்னுடைய இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் பாதாளமும் தங்களுடையவர்களை ஒப்படைக்கின. இது விதிவிலக்கில்லாத ஒரு உலகளாவிய கூடுகை. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள். ஆனா வேறொரு புத்தகம் உள்ளது. அது ஜீவ புத்தகம். இது செயல்களின் கணக்கு புத்தகம் அல்ல, ஆனா பெயர்களின் பட்டியல். ஆட்டுக்குட்டிக்கு சொந்தமானவர்களின் பெயர் பட்டியல். இதுவே தீர்ப்பின் முக்கியமான பகுதி. செயல்கள் ஒவ்வொருவரின் நிலையை வெளிப்படுத்தின. ஆனா ஜீவ புத்தகம் அவர்களின் இறுதி விதியை வெளிப்படுத்தியது. அப்போது ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. மரணமே தீர்ப்பு பெற்றது. மரணமும் பாதாளமும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணமா? இறுதி எதிரி என்றென்றும் அழிக்கப்பட்டது. இது உடமின் மரணம் அல்ல, ஆனால் கடவுளிடமிருந்து நிலையான பிரிவு. அந்த தருணத்துல எனக்கு புரிஞ்சது, செயல்களின் புத்தகங்கள் தீர்ப்பின் நீதியை வெளிப்படுத்தின, ஆனா ஜீவ புத்தகம் இறுதி விதியை தீர்மானிச்சது. இதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது, தெளிவாகவும் முறையீடு இல்லாம. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர் யாரும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டார். ஒரு ஆழமான அமைதி நிலவியது. முழு வரலாற்றின் வளைவு அதன் முடிவை எட்டியது. சாத்தானின் இறுதி கிளர்ச்சி நசுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சமாதான ராஜ்யம் நிறைவேறியது. இப்போது அந்த கெரிய வெள்ளையாசன தீர்ப்பில் எல்லாம் இரண்டு பதிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொருவரும் செய்த செயல்கள் மற்றும் ஜீவ புத்தகம். அந்த அமைதிக்கு பிறகு, அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தொடர முடியும். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. அங்கு இனி மரணம் இருக்காது. 29 அதிகாரம், புதிய எருசலேம். எல்லாமும் மறைஞ்சு விட்டது. நான் அறிந்த உலகம் இனி இல்ல. முத வானமும் முத பூமியும் கடந்து போயின. கடலும் என்றென்றும் மறைஞ்சு விட்டன. பழையவ அனைத்தும் அதன் வலி மற்றும் காயங்களுடன் மறைந்து விட்டன. அமைதி மட்டுமே மீதம் இருந்ததே. அந்த நேரத்துல நான் அதை பார்த்தேன். ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நான் பார்த்தேன். என் கண்களுக்கு விவரிக்க முடியாத ஒன்றாக புதிய எருசலேம், பரிசுத்த நகரம், தூய கிறிஸ்டல் போல பிரகாசித்தது. அது காதலாக ஒரு நகரமாக மாறியது. திருமணத்திற்கு தயார் செய்யப்பட்ட மணப்பெண் போல ஒளிரும், தூய்மையானதும் பிரகாசமானதும், கணவருக்காக அலங்கரிக்கப்பட்டதும். அது தேவனுடைய நகரம். பின்னர் அரியாசனத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் இடித்தது. எல்லாவற்றிலும் அழகான வாக்குறுதியை அறிவித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது. அவர் அவர்களுடன் வாழ்வார். அவர்கள் அவர்களுடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். இந்த வாக்குறுதி தெளிவாக இருந்தது. இப்போது தேவனின் வீடு அவருடைய ஜனங்களுக்குள் இருந்தது. நடையில் ஏற முடிந்து விட்டது. இனி தேவன் தொலைவில் இருக்க மாட்டார். அவர் எப்போதும் தனது ஜனங்களுக்குள் வாசம் செய்வார். பின்னர் நான் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு புண்ணையும் குணப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டேன். தேவன் அவர்களுடைய கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இருக்காது. துக்கமும் இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்லை. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து விட்டன. முதலாவது அழுகையிலிருந்து கடைசி வரை மனிதர்களின் அனைத்து வேதனையும் அழிக்கப்பட்டது. மற்றும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் நித்தியத்தின் குரலுடன் பேசினார். இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். பின்னர் அவர் எனக்கு கட்டளையிட்டார்,
2: இதை எழுதிவை, ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும்.
0: நான் கீழ்ப்படியின, என் கைகள் நடுங்கினாலும் எழுதின உணர்ச்சியில மூழ்கி மற்றும் முழுமையான உறுதிப்பாட்டுடன் அவர் அறிவித்தார்,
2: முடிஞ்சது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரை நீரூற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன்.
0: வாக்குறுதி தெளிவா இருந்தது. ஆதாம் ஏரின் தோட்டத்தில் இழந்தது என்றென்றும் நீடிக்கும் ஜீவநீரை இப்போது எந்த செலவும் இன்றி இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்றும் அந்த குரல் மேலும் சொன்னது,
2: வெற்றி பெறும் ஒருவன் அனைத்தையும் உரிமையாக்குவான். நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான்.
0: நான் நடுங்கிற நம்பிக்கை உள்ளவர்களின் இலக்கு வெறும் உயிர் வாழ்வதல்ல, முழுமையையும் உரிமையாக்கி பிதாவுடன் மகனாக என்றென்றும் உறவாவிடுதுதான். இருப்பினும் இந்த மகத்தான வாக்குறுதிக்கு ஒரு கடுமையான அவசியமான எச்சரிக்கை இணைந்திருந்தது.
2: ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில தங்களுக்கான பங்கை காண்பார்கள். இதுவே இரண்டாவது மரணம்.
0: பரிசுத்தமும் தீமையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவர் பாவத்தோடு எந்த விதமான சலுகையும் செய்ய மாட்டார். பின்னர் கடைசி பூதங்களால் நிரப்பப்பட்ட ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேர் என்று சொன்னான். அப்போது அந்த ஏழு தூதர்கள் ஒருவன் என்னிடம் அருகில் வந்தான். அவன் சாதாரண தூதர் அல்ல, அவன் பூமியில இறுதி பூதங்களை ஊற்றியவர்களில ஒருவன். அவனது இருப்பு அதிகாரமிக்கதா இருந்தது. மேலும் தெளிவான குரலில் அவன் சொன்னான்,
2: வா, நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேன்.
0: என் இதய நின்றது. ஆனா ஆட்டுக்குட்டியின் மனைவி ஒருவர் அல்ல, கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களும் சேர்ந்துள்ள அந்த பரிபூர்ண ஒன்றிணைவு என்பதை நினைவுபடுத்திக் கொண்டேன். ஒரு கணத்துல ஆவி என்னை தூக்கி ஒரு உயரமான மலை உச்சிக்கு அழித்து சென்றது. அங்கிருந்து என் கண்கள் சாத்தியமற்றதை பார்த்தல. நான் ஒரு பெண்ணை பாக்கங்கி, நான் அதை விட பெரிய ஒன்ன பார்த்தேன். ஒரு பரிசுத்த நகரம் புதிய எருசலேம், அது விண்ணிலிருந்து தேவனுடைய சந்நிதியிலிருந்து இறங்கி வந்தது. அது இந்த உலகத்துக்கு சொந்தமான ஒளி அல்லாத ஒளியால் பிரகாசித்தது. குறைபாடற்ற வைரம் போல், ஜாஸ்பர் கல்ல போல, சுத்தமான கிறிஸ்டல் போல ஜொலித்தது. அந்த நகரம் ஒரு பெரிய மதிலால் பாதுகாக்கப்பட்டது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அவற்றில் இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனா அந்த மதில் வெறுமையில தொங்கி கிடக்கவில்லை என்று நான் பார்த்தேன். அது 12 அடித்தளங்களின் மீது அமைந்திருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எல்லாம் திடீரென்று தெளிவாகிவிட்டது. அந்த நகரம் ரட்சிப்பின் வரலாற்றை கட்டிட வடிவில் வெளிப்படுத்தியது. அது இஸ்ரவேல் அல்ல, தேவாலயமும் அல்ல. இவை இரண்டும் ஒன்றாக தேவனுடைய முழுமையான திட்டம் என்றும் இணைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தேவதூதர் தங்கத்தால் ஆன ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு நகரத்தை அளக்க தொடங்கினார். அதன் பரிமாணங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? அதன் மர்மா அதன் வடிவத்தில் இருந்தது. அந்த நகரம் ஒரு சரியான கனசதுரமா இருந்தது. அதன் நீளம், அகலம், உயரம் அனைத்தும் ஒரே மாதிரியா 12,000 ஸ்டேடியா, ஒரு முழுமையான கனசதுரம். உடனே எனக்கு பழைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த ஸ்தலம் நினைவுக்கு வந்தது. அங்கு தேவனுடைய சந்நிதி தங்கியிருந்த அந்த கனசதுர அறை. ஆனா இது ஆலயத்தில் உள்ள ஒரு சிறிய அறை அல்ல, முழு நகரமே பரிசுத்த ஸ்தலமா இருந்தது. எல்லோரும் தேவனுடைய நேரடி சந்நிதியில என்றென்றும் வாழ்வார்கள். அந்த நகரத்தின் பொருட்கள் என் மூச்சை பிடுங்கின. சுவர் ஜாஸ்பரில் செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய தங்கத்தில் ஆனது. ஆனால் நான் இதுவரை பார்த்திராத வகை தங்கம், படிகம் போல தெளிவா இருந்தது. வீதிகள் மிகவும் தூய தங்கத்தில் செய்யப்பட்டிருந்ததா, அது கண்ணாடி போல தெரிஞ்சது. அடித்தளங்கள் 12 விதமான ரத்தினங்களின் வண்ணங்கள்ல பிரகாசித்தன. அந்த 12 வாசல்கள் மரம் அல்லது உலோகம் அல்ல, அவ 12 பெரிய முத்துக்கள். ஒவ்வொரு வாசலும் ஒரு பெரிய முத்து. மேலும் பிரதான வீதி, எல்லோருடைய காலடியில் இருக்கும் பாதை, கண்ணாடி போல தெளிவான தங்கத்திலானது. நம் உலகம் மிகப்பெரிய செல்வமாக மதிப்பது சொர்க்கத்துல வெறும் காலடியில் இருக்கும் பொருளா இருந்தது. ஆனா அந்த மகிமையை மனம் புரிந்து கொள்ள முயன்ற போது ஏதோ ஒன்று இல்லை என நான் உணர்ந்தேன். எந்த ஒரு பரிசுத்த நகரத்திலும் மிக முக்கியமான கட்டிடத்தை நான் தேடியேன், ஆனா அது அங்கே இல்ல. ஆலயம் அங்க. அப்போது நான் இன்னொரு இல்லாமே கவரிக்க, ஆகாயத்துல சூன்யனோ சந்திரனோ இல்ல. அப்படி என்றால் அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வந்தது? அந்த ஒளி ஒவ்வொரு மூளையையும் எப்படி ஒளிர செய்தது? இரண்டு மர்மங்களுக்கும் பதில் ஒன்றே, அது மிகுந்த அதிர்வா இருந்தது. நகரத்தில் ஆலயம் எதுவும் இல்லை, ஏனெனில் கர்த்தராகிய தேவனும் ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாக இருக்கிறார்கள். இனி தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில் எந்த கட்டணமும் தேவையில்லை, ஏனெனில் தேவன் தாமே அவர்களுடன் வாழ்வார். அந்த நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை, ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிரச் செய்தது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காக இருந்தார். அந்த ஒளிப்படைப்பிலிருந்து வரவில்லை, படைத்தவரிடமிருந்து வந்தது. நான் தேசங்கள் அந்த தெய்வீக ஒளியில நடக்கவும் பூமியின் அரசர்கள் தங்கள் மரியாதையை அந்த நகரத்துல கொண்டு வரவும் பார்த்தேன். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது, ஏனெனில் அங்கே இருள் இல்லை. அங்கு இரவு இருக்காது. இந்த அளவில்லாத திறந்த தன்மை மற்றும் மகிமையின் நடுவிலும் ஒரு இறுதி நிபந்தனை, ஒரு நித்திய எல்லை இருந்தது. எல்லோரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
2: அதற்குள் எந்த அசுத்தமோ அருவறுப்பான செயல்களையோ பொய்யையும் செய்வோரும் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில பெயர் எழுதப்பட்டவர்களே மட்டும் நுழைய முடியும்.
0: அந்த தருணத்துல நான் இறுதி உண்மைய புரிஞ்சுகிட்டேன். புதிய எருசலேமின் அழகு அதன் தங்கத்திலோ ரத்தினங்களிலோ மட்டும் இல்ல, அதன் முழுமையான தூய்மையில தான் அது இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் வெறும் ஒரு விதி அல்ல, அது அந்த நித்திய இடத்துல சுவாசிக்கப்படும் காற்றே ஆகும். அத்தியாயம் 22, புதிய எருசலேம். எல்லாவற்றின் முடிவும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரு புதிய தொடக்கமா இருந்தது. எதிர்பாராத விதமாக நான் ஒரு நதியை பார்த்தேன். அது ஜீவனின் நீர், படிகம் போல தெளிவாக தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வந்தது. ஆனால் அந்த நீர் வெறும் நீராக இல்லை என்று எனக்கு புரிந்தது. அது நித்திய ஜீவன், தூய்மையானது, எந்த களங்கமும் இல்லாதது. அது பிரபஞ்சத்தின் இதயத்திலிருந்து நேராக பாய்ந்தது. ஒவ்வொரு துளியிலையும் தேவனுடைய சாராம்சமே இருந்தது. பிறகு அதை விட அதிசயமான ஒன்றை நான் பார்த்தேன். நகரத்தின் பிரதான தெருவின் நடுவிலும் நதியின் இருபுறங்களிலும் ஜீவ விருட்சம் நின்றிருந்தது. அதே ஏதேன் தோட்டத்துல இருந்த மரம், ஆதாமும் ஏவாளும் தங்களது கீழ்ப்படியாமையால் இழந்த மரம். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் அதை மீண்டும் அமைத்திருந்தா. எந்த நிழலும் எந்த அச்சமும் இல்லாம. ஆனா இதுல ஏதோ வித்தியாசம் இருந்தது. அது 12 விதமான பழங்களை தந்தது, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று. அதன் இலைகள் ஒரு புனித நோக்கத்திற்காக இருந்தன, ஜாதிகளின் குணமாக்கலுக்காக. மனித குலத்தின் பழமையான புண்ணு சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது, இறுதியாக மூடப்பட்டது. அதனுடன் அந்த புண்ணின் விளைவுகளும் மறைந்து விட்டன.
2: இனி சாபம் இருக்காது.
0: இனி வேதனை இல்ல, மரணம் இல்ல, பிரிவோ இல்ல. நகரத்தின் மையத்துல தேவனின் சிங்காசனம் நின்றது. தேவனுடைய ஊழியர்கள் எந்த மனிதரும் செய்ய முடியாததை செய்கிறார்கள். அவர்கள் தேவனின் முகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களது நெற்றியில் அவருடைய பெயரை சுமந்ததை நான் பார்த்தேன். அந்த சொந்தத்தின் அடையாளத்தை யாராலும் அளிக்க முடியாது. அங்க இரவு என்றே இல்ல. அவர்கள் சூரிய ஒளியையும் விளக்கு ஒளியையும் தேவையில்லை. ஆண்டவர் தாமே அவர்களுக்காக ஒளியாக இருந்தார். அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்தார்கள். அந்த தரிசனம் மிகவும் அதிர்வுபடுத்தியது. ஒரு கணம் அது உண்மையா இல்ல ஒரு மகத்தான கனவா என்று நான் சந்தேகித்தேன். அந்த நேரத்துல என்னை வழி நடத்திய தூதர் உறுதியா சொன்னார்,
2: இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். தீர்க்க தரிசிகளின் ஆவிகளின் தேவனாகிய ஆண்டவர் தமது தூதரை அனுப்பி விரைவில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை தமது ஊழியர்களுக்கு காண்பிக்க செய்தார்.
0: அந்த நேரத்துல எனக்குள் ஒரு வலிமையான குரல் இடிமுழக்கமா ஒலித்தது. அது கிறிஸ்துவின் குரலாகவே ஒலித்தது, மேலும் அறிவித்தது,
2: இதோ நான் விரைவில் வருகிறேன். இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசி வார்த்தைகளை காத்துக் கொள்ளும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
0: உணர்ச்சி என்ன ஆட்கொள்தல்லே. நான் யோவா இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இருக்கிறேன். அதிக உணர்ச்சியில நான் தூதரின் காலடியில் விழுந்து அவரை வழிபட முயன்றேன். ஆனால் அவர் உடனே என்னை தடுத்தார் மற்றும் எச்சரித்தார்,
2: அப்படி செய்யாத, நானும் உன்னுடன் சேர்ந்து ஊழியம் செய்யும் ஒருவன், தேவனை மட்டுமே வழிபடு.
0: அவர் மேலும் கூறினார்,
2: இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசி வார்த்தைகளை மூடி வைக்காத, ஏனெனில் காலம் அருகில் உள்ளது.
0: பழைய கால தீர்க்க தரிசிகளை போல எதிர்காலத்திற்காக மறைத்து வைக்க வேண்டியவை அல்ல. இது உடனடியாக அறிவிக்க வேண்டிய அவசரமான செய்தி. ஆனா அந்த குரல் மீண்டும் பேசியது. அது சொன்னது என் எலும்புகளையும் உரைய வைத்தது. அந்த குரல் அறிவித்தது,
2: தவறாக செய்பவன் தொடர்ந்து தவறாக செய்யட்டும், அசுத்தமானவன் அசுத்தமாகவே இருக்கட்டும், நீதிமான் தொடர்ந்து நியாயமாக செய்யட்டும், பரிசுத்தர் தங்களை பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ளட்டும்.
0: இறுதி என்பது முடிவெடுக்க வேண்டிய நேரம் அல்ல. நாம் ஏற்கனவே யார் என்பதை உறுதிப்படுத்தும் தருணம் என்பதை நான் உணர்ந்தேன். விளைச்சல் நேரம் வந்துவிடும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் விதைத்த விதையின் பழத்தை அறுவடை செய்வார்கள். தீர்ப்பு நாள் மனிதர்களை மாற்றுவதில்லை. அவர்கள் எப்போதும் யார் என்று வெளிப்படுத்தும். ஒவ்வொருவரும் என்றும் மாற்றம் இல்லாமல் நிலைத்து விடுவார்கள்.
2: பின்னர் அந்த குரல் இந்த தீர்ப்புக்கான காரணத்தை எனக்கு விளக்கியது. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன்.
0: இறுதியில அந்த குரல் தானாகியவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார்.
2: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறேன்.
0: கிரேக்க எழுத்து முறையில ஆல்பா என்பது முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. கிறிஸ்து முழு இருப்பையும் உள்ளடக்கியார். பின்னர் அவரது குரல் மனிதர்களை இரண்டு குழுக்களாக பிரித்தது.
2: தங்கள் ஆடைகளை துவைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்வின் மரத்தில் உரிமை பெற்றும் நகரத்திற்குள் நுழையவும் முடியும்.
0: பிறகு மற்றொரு குழு,
2: வெளியில் நாய்கள், மந்திரவாதிகள், பாலியல் ஒழுங்கின்மையுடையவர்கள், கொலைகாரர்கள், விக்கிரக ஆராதகர்கள் மற்றும் பொய்யை நேசித்து அதை செய்பவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
0: வாதிகள் கரும்பாட்டினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே திறந்திருந்தன. தேவனின் அன்ப வெளியே வாழ தேர்ந்தெடுத்தவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த இடத்திலே இருப்பாங்க. யார் பேசுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாம இருக்க அவர் தன் முழு அதிகாரத்துடன் முன்னே வந்தார்.
2: நான் இயேசு, இந்த சாட்சியத்தை உங்களுக்கு வழங்க என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேர் மற்றும் சந்ததி, பிரகாசமான காலை நட்சத்திரம்.
0: பிறகு ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. பரிசுத்த ஆவியும் தேவாலயமும் ஏங்கும் மணமகளாக ஒரே குரலில் வாரும் என்று சொன்னார்கள். அந்த ஒளி பரவியது. கேட்பவர் வாரும் என்று சொல்லட்டும், தாகமுள்ளவர் வாருங்கள், விரும்புபவர் யாரும் உயிரின் நீரை இலவசமாக எடுத்துக் கொள்ளட்டும். இது இறுதி அழைப்பு. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பரிசு. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்ல, விலை இல்ல, முன்பதிவும் இல்ல. தாகமுடன் மட்டும் வாருங்க. ஆனா அந்த அழைப்புடன் கூட மிக கடுமையான எச்சரிக்கையும் வந்தது. எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது, இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள்ல யாராவது சேர்த்தாலோ அல்லது குறைச்சாலோ அந்த நபருக்கு இதில் விவரிக்கப்பட்டுள்ள பேரழிவுகளை தேவன் வரவழைப்பார். அவருடைய பெயரை உயிரின் புத்தகத்திலிருந்து நீக்குவார் என்று சாட்சி சொல்லும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த செய்தி பரிசுத்தமானதோ தொட முடியாததோ ஆகும். இது தேவனின் இறுதி வார்த்தை. மீண்டும் ஒரு முறை இயேசு தெளிவாக உறுதிப்படுத்தினார்,
2: நிச்சயமாக நான் விரைவில் வருகிறேன்.
0: என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காத்திருப்பவர்களுக்காக நான் பதிலளித்தேன், ஆமென், ஆம் வாரும் கர்த்தராகிய இயேசுவே. தெரிவிப்பு முடிந்தது. கிருபை மட்டுமே மீதம் இருந்தது. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. ஆமா, நீங்கள் முடிவு அடைந்துள்ளீர்கள். பைபிளின் கடைசி புத்தகத்தின் கடைசி வசனத்தை மற்றும் நீங்கள் இப்போது ஒரு தனித்துவமான ஒன்றை பெற்றுள்ளீர்கள். வெளிப்படுத்தல் என்பது முழு வேதாகமத்திலையும், அதை வெறும் வாசிப்பவர்களுக்கு அல்லாம அதை வாசித்து கேட்டு இதயத்தில் மதிப்பிடுபவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை வாக்குறுதி அளிக்கும் ஒரே புத்தகம்.
2: இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை வாசிப்பவரும் கேட்பவர்களும் அதில் எழுதப்பட்டவற்றை காத்துக் கொள்பவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: முதற்கால கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை மனப்பாணம் செய்தார்கள். ரோமா அவர்களை துன்புறுத்தும் போது அவர்கள் இந்த புத்தகத்தை குகைகள்ல உரைத்தார்கள். அவர்கள் இதில் சக்தி இருக்கிறது என்பதை அறிவார்கள். அதாவது ஜெயிக்கவும் எல்லாம் இழந்தது போல தோன்றும் போது நிலைத்திருக்கவும் சக்தி. இப்போது நீங்களும் அதை அறிந்துள்ள இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அன்புக்குரியவர்களும் பெறும் வகையில் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். நீங்க மனித வார்த்தைகள் அல்ல, விரைவில் நடக்க போகும் ஒரு உயிருள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கீங்க. நேரம் போய்வு. அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உள்ளது. அதனாலதான் இந்த முழு புத்தகம் அதன் முத்திரைகள், கம்பிகள், தீர்ப்புகள் ஆகியவற்றுடன் உங்களை இந்த தருணத்திற்கு இறுதி முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. ஏனெனில் இரண்டு வகையான மனிதர்கள் மட்டுமே உள்ளனர், புனித நகரமான புதிய எருசலேமில் உள்ளவர்கள் அல்லது அதற்கு வெளியே உள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியுடன் இருக்கலாம் அல்லது அவருக்கு எதிராக இருக்கலாம். நடுவில் இடமில்லை, கதவு மூடப்படும். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கருத்துகளில் எழுதுங்க. மேலும் நீங்கள் லைக் செய்தால் இந்த வீடியோ உலகம் முழுவதும் உள்ள மற்ற விசுவாசிகளிடம் சென்றடைய உதவும். இந்த செய்தியை ஆதரிப்பதன் மூலம் ஒரு வாழ்க்கை மாற்றப்படலாம். இந்த மாதிரியான அதிக முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படும் உள்ளடக்கங்களை உருவாக்க நாம் தொடர உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம். இப்போது இந்த புத்தகம் உங்கள் வாழ்கிறது. வாக்குறுதியான ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுடையது. அதை பொக்கிஷமாக காக்கவும் பகிரவும் வாழவும், ஏனெனில் அவர் விரைவில் வருகிறார். எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபா உங்க அனைவருடனும் இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தல் என்பது உலக முடிவு பற்றியது மட்டும் அல்ல, இது மகிமையுடன் இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெளிப்பாடு மற்றும் அவருடைய இரண்டாவது வருகை. ஆனா அந்த இயேசு யார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்ள ராஜாவாகவும் நீதிபதியாகவும் வாளுடன் திரும்பி வருகிறவரை நீங்கள் இப்போது திரையில் காணும் யோவான் சுவிசேஷம் பற்றிய வீடியோவை பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல்ல அதிகாரத்துடனும் தீர்ப்புடனும் வருகிற இயேசுவும், யோவானில் உலகத்தின் பாவத்தை அகற்ற அன்புடன் வருகிற இயேசுவும் ஒரேவர் என்பதை காண்பீர்கள். யோவான் பூமியில் இயேசுவை பார்த்த கோணத்தை பார்க்காம வெளிப்படுத்தல முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அதை முழுமையா புரிந்து கொள்ள இதுதான் குறைவான துண்டு. அதை நீங்கள் தவற விட விரும்ப மாட்டீர்கள்.

நீங்க பைபிள் சாட்சிய பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தீர்க்கதரிசியை கேட்கும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஏனெனில் முடிவு காலம் அருகில் உள்ளது. என் பெயர் யோவான் தூதர். இயேசுவர் ராஜாவாக அறிவித்ததற்காக என்னை உயிரோடு கொதிக்கும் எண்ணெயில போட்டு வேதனைப்படுத்தினார்கள். ஆனா கடவுள் என்னை காத்தா, எனவே எனக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. தோல்வி அடைந்த ரோமர்கள் என்னை நார்கடக்கிற பயணம் எளிதாக இருக்கவில்லை. ஆனாலும் என் உள்ளத்துல அமைதியே நிரம்பியிருந்தது. இந்த நாடகத்துல நான் அமைதியா ஏத்துக்கொண்டேன். இறுதியில் புயல் தணிந்தது. நான் பாட்டமோ சென்ற வெறிச்சோடிய கரையில அடைஞ்சேன். ஒரு ஓலைச்சீட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு என் புதிய வீட்டுல நான் காலடி வைத்தேன். குளிர்ந்த கல்லில் அமர்ந்தேன். ஆனா அடுத்ததாக என்ன நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் யோவா, அவர்கள் அன்புக்குரிய சீடன் என்று அழைத்தவர். நான் ஒரு காலத்துல இயேசுவும் பின்னால் நடந்தேன். இறுதி உணவுல நான் அவருடைய தோள்ல சாஞ்ச. அவரை சிலுவையில உயர்த்தினார்கள் என்ற போது நான் அங்கே இருந்தேன். வெறுமையான கல்லறையின ஒரு முறை பார்க்க அவர் வானில் ஏறி சென்றது நான் பார்த்த. எங்கள் கண்களுக்கு முன்னால் ஒளியில் உயர்ந்தார். இப்போது என் குகையின் அமைதியில் திடீரென ஒரு ஒளி அறையை நிரப்பியது. நான் திரும்பி பார்த்தேன், அவர் அங்கே இருந்தார். வெள்ள ஒளி ஆடையில அவரை சுற்றி ஒளி வீசியது. பிறகு அவர் எனக்கு தரிசனங்களை அளித்தார், காலத்தின் முடிவின் தரிசனங்களை. நடக்கிறத புரிஞ்சு கொள்ளும் முன்பே அந்த ஒளி என்னை தரையிலிருந்து தூக்கி எடுத்தது. மேகங்களும் நட்சத்திரங்களும் கீழே விழுந்தன. நான் மேலும் உயர்ந்த காவை ஒளியை தாண்டி உலகையே மேலே மிதந்த. என்னை சுற்றி விண்வெளி அமைதியாக விரிஞ்சது. பிறகு அதை நான் பார்த்தேன், ஒளியும் வண்ணங்களும் நிறைந்த மேகத்தின் மீது ஒரு பெரிய வாயில் நின்றது. அதற்கு முன் நான் சிறியவனாயிருந்தே, அருகில் மிதந்து நடுங்களே. நான் உள்ளே சென்றேன். தொலைவில் உள்ள இடத்துக்கு தள்ளப்பட்ட தேவதூதர்கள், உண்மையான தேவதூதர்கள் என்னை வரவேற்றாங்க. நான் வானத்தின் வாயில நுழைஞ்சு விட்டு, நான் நுழைந்த இடத்தில் தரை மேகங்களாகவும் மேல வானம் தெளிவாகவும் இருந்தது. நான் முன்னே மிதந்த போது தேவதூதர்கள் என்னை சுற்றி நின்றனர். பேச முடியாம இருந்தேன். நான் மேல பார்த்த, ஆண்டவர் நடுவில் அமர்ந்திருந்தார். பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமா தூய ஒளியிலும் மூடப்பட்டிருந்தார். அவரை சுற்றி 24 மூப்பர்கள் இருந்தனர். ஒவ்வொருவரும் அமர்ந்தும் கேடம் சூடியும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தனர். நான் என் முழங்கால விழுங்க. அரியணை அருகே 7 தீப்பந்தங்கள் எரிந்ததை நான் பார்த்தேன். அவை அவருடைய ஆணிக. பின்னர் நான் 4 உயிருள்ள உருவங்களை பார்த்தேன். ஒவ்வொன்றுக்கும் இறக்கைகள் மற்றும் உடல் முழுவதும் கண்கள் இருந்தன. ஒன்று சிங்கத்து போல, ஒன்று கழுகை போல, ஒன்று மனிதனை போல, மற்றொன்று காளையை போல இருந்தது. மூப்பர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் முன்பாக விழுந்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் கிரீடங்களை அகற்றுக்கி அவருடைய முன்தரையில வைத்தனர். மூப்பர்கள் ஒருவர் ஆண்டவரின் கையை பார்க்கும்படி என்னிடம் சொன்னார். பின்னர் நான் ஆண்டவரின் வலது கையில் ஒரு சுருளை பார்த்தேன். அது 7 முத்திரைகளால் மூடப்பட்டிருந்தது. ஒரு வல்லமையான குரல் இந்த சுருளை திறக்க யார் தகுதியானவர் என்று அறிவித்தது. ஆகாயத்திலையும் பூமியிலையும் யாரும் அதை திறக்கவோ உள்ளே பார்க்கவோ முடியல. யாரும் தகுதியானவர் என்று காணப்படவில்லை என்பதால் நான் அழுதேன் அழுதேன். பின்னர் மூப்பர்கள் ஒருவர் என்னிடம் வந்து தனது கரியை என் தோளில் வைத்து முன்னோக்கி சுட்டிக்காட்டினார். பின்னர் நான் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். அது கொல்லப்பட்டது போல் கிடந்தது. ஆனால் திடீரென அந்த ஆட்டுக்குட்டி உயிருடன் எழுந்தது. ஆட்டுக்குட்டி எழுந்து முன்னே வந்தது. அவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரிடம் சென்று அவருடைய வலது கையில் இருந்த சுருளை எடுத்தான். அவ அந்த சுருளை எடுத்த போது அது என் அன்பு ஆசானேன்னு நான் கண்டேன். 4 உயிருள்ள ஜீவராசிகளும் அவனுக்கு முன்பாக விழுந்தன. 24 மூப்பர்களும் அவனுக்கு முன்பாக விழுந்தனர். தேவதூதர்களின் குரல்கள் எங்களை சுற்றி இருந்தன. ஆட்டுக்குட்டிய தகுதியாவா? அவன் கொல்லப்பட்டான். அவன் ரத்தத்தால தேவனுக்காக மக்களை மீட்டான். நான் மீண்டும் பார்த்த என் கண்கள் கண்ணீரால நிரம்பின. துக்கத்தால் அல்ல, மகிமையின் பாரத்தால். ஆட்டுக்குட்டி முதல் முத்திரையை திறந்தது நான் பார்த்த. அப்போது நான் முத உயிருள்ள ஜீவராசியின் குரலை கேட்ட. அது வா என்று சொன்னது. ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் உடல் தீயின் வார்த்தைகளால் உருவானது. அதன் சமாரிக்காரரின் பெயர் பாவித்து. அவன் வாசலிருந்து வெளியே வந்தான். அவன் குதிரை பூமியை தட்டியது. அதன் குதிரையின் குதிரை விரல்களுக்கு கீழே தூசி எழுந்தது. அவன் சவாரி செய்து செல்லும் போது நான் பார்க்க, அவன் தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு பொன்வில். நாம் பாதிப்பு பூமியில பரவுவத பார்த்தேன்.
அவன் மூச்சு விட்டா மனிதர்கள் விருந்தார். தாயின் கைகளில் குழந்தைகள் அமைதியாக கிடப்பதை நான் பார்த்தேன். அவனை தாண்டி நீர்கள் விஷமா மாறிட விழுந்தவர்கள் கல்லின் மீது அமைதியா கிடப்பதை நான் பார்த்தேன். கண்கள் மூச்சில்லாம பார்த்தற, எந்த உயிரும் மீதவில்லை. அவ வீடு, கோவில், வயல், சந்தை எல்லாம் கடந்து சென்ற. மூதாட்டிகளும் விடுவிக்கப்படாதீங்க. மரண விரைவாக வந்தது. அவர்கள் குவியலாக கிடப்பதை நான் பார்க்க, அவர்களை எடுத்துச் செல்ல யாரும் இல்லை. வலிமை மிக்கவர்கள் தங்கள் பொருட்களின் அருகே விழுந்து மீண்டும் எழ முடியாமல் போனார்கள். ஒரு காலத்துல கூட்டம் கூடிய இடங்கள்ல இப்ப அமைதி இருக்கைகளை கட்டியிருந்தது. எலி கூட்டங்கள் அலபாய்ந்து நோயை பரப்பின. மக்கள் அந்த நோய்க்கு பெயர் வைக்க முயன்றார்கள். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் அவர்களை விட்டு விலகின. நான் தீ இறந்தவர்களை விழுங்குவதை பார்க்க, உயிருடன் இருப்பவர்கள் அனைவரையும் புதைக்க முடியல. அவனை எதிர்த்து எதுவும் நிலைக்கவில்லை. விலங்கோ மனிதனா? இளம் வயதினர் தனியா அமர்ந்திருந்தாங்க. தாங்க உயிர் வாழ்ந்திருக்கிறோம் என்பதே தெரியாம இறந்தவர்கள் மறைந்திருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் ஏற்கனவே மறக்கப்பட்டு விட்டன. அதிக சிறிய அசைவு கூட அமைதியா இருந்தது. கைகளும் குளிர்ந்து விழுந்தத நான் பார்க்க, முன்பு மதிப்பானவை இனி முக்கியமில்ல. அவன் எங்கு சென்றாலும் பணி கூட அவனை பின்தொடர்ந்தது. இது ஆரம்பமேனு எனக்கு புரிஞ்சது. ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை திறந்த போது மற்றொரு குதிரை வெளியே வந்தது. அது தீப்பொறி போன்றது. அதன் சவாரிக்காரரின் பிளப்போர் அவ வானில் தீ போல விழுந்ததை நான் பார்த்தேன். பூமியில் அமைதியாகட்டும் அதிகாரம் அவனுக்கு வழங்கப்பட்டது, மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும்படி. அவன் குதிரை பூமியை தட்டிய போது அது அவனடியில் உடைந்தது. பூமியில் அமைதி அகற்றப்பட்டது என்பதை நான் பார்த்தேன். நகரங்கள் இருந்தன, சுவர்கள் அடிங்கன, பீடங்கள் பிளந்தன திறந்தன, மற்றும் சிலைகள் விழுந்தன. கோவில்கள்ல வாழ்கள் உயர்த்தப்பட்டன. சந்தைகள்ல இரத்தம் சிந்தப்பட்டது. சகோதரன் சகோதரமே எடுத்தா ஒரு இடமும் விளக்கப்பட போனாங்க. வலிமை மிக்கவர்கள் பலவீனர்களை அடிமைப்படுத்தினாண்டு, வெற்றி பெற்றவர்கள் தாங்கள் அறியாத கடவுள்களை இடிச்சு விட்டார்கள். போர்க்கட்டளை கொடுத்தா மனிதர்கள் அதனை கடைபிடிக்கார்கள். ஹிங்கோ ஹிங்காதவன் முளைப்பருவியது. வாழ் எந்த பக்கத்தையும் அறியறல. அவன் போற மேலும் தள்ளி செல்கிறான். உலகம் தன் சொந்த ரத்தத்துல மூழியத. அவர்களை தொடர்ந்து தீ வந்தது மற்றும் அவர்கள் பாதையில் சாம்பல் பரவியது. புனிதமானவை அவமதிக்கப்பட்டு கீழே வீசப்பட்டன. சிலர் கற்களை சுமக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். மற்றவர்கள் ஈட்டியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அரசர்கள் கட்டப்பட்டு பலியிடப்பட்டார்கள். புகையினூடாக சவாரி வந்தான். அவன் பாதம் விழுந்தவர்களின் மேல் இருந்தது. இரும்பு வயல்கள் பின்னால் விட்டுவிட்டு போர் புறப்பட்டான். அவன் நிழல்ல அமைதி மட்டும் மீதம் இருந்தது. ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை திறந்த போது மூன்றாவது உயிருள்ள உருவம் வா என்று சொல்வதை நான் கேட்டேன். பிறகு ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்கு பசிப்புன்னு பெயர். நான் மேகங்கள் பூமியின் மீது இருண்டு திரண்டத பார்த்தேன். அவன் பிளந்த நிலத்தில் நின்றான். வயல்கள் வறண்டு காலியாக இருந்தன. பசிப்பின் தொடுதல் பழுத்த பழங்களை அழுகையாக்கியது. அவன் சென்றபோது வயல்கள் வாடின. அறுவடை எங்கிருந்ததோ அங்கே சாம்பலாகி உயிரற்றதாக விழுந்தது. பசிப்பால் மனிதர்களின் கண்களில் இருந்து நம்பிக்கை களையப்பட்டது. நிலம் பிளந்து விரிச்சோனியது. அவர்கள் ஒரு பிடி துகளுக்காக தேடினார்கள். ஆனா அது ஒருபோதும் வரவில்லை. கூட்டம் மீதம் இருந்த சிறிதையும் விழுங்கியது. குழந்தைகள் ஊட்டத்திற்கு சாம்பலம் என்றார்கள். மிருகங்கள் கூட பசித்து விட்டன. அவற்றின் எலும்புகள் வெயிலில் வெண்மையாகி போனது. இறுதியாக இருந்த ஒரு பிடி தானியம் பொன்னாக விழுந்தது. ஆனால் அது போதவில்லை. பசிப்பின் தராசில கோதுமை இல்ல, எடை இல்லாத தூசிதா இருந்தது. பயிர்கள் தங்களது துக்கத்தால் தானே சாய்னர. இச்சகாரர்கள் எதற்கும் வரிசையில் நின்றது. மக்கள் தெருக்கள்ல மனித இறைச்சிய வெளிப்படியா விற்றனர். குடும்பங்க தங்கள் குழந்தைகளை பரிமாறி ஒருவரது குழந்தையே மற்றவர் சாப்பிடும் நிலைக்கு வந்தனர். சில பெற்றோர் தங்கள் குழந்தைகளை ஊட்ட முடியாம உயிரோட புதைத்தனர். மற்றவர்கள் மண்ண உணவாக வடிவமைத்து பசிக்கு இன்னொரு நாள் ஏமாற்றினர். ஆனா அரசர்கள் பொன்னான மண்டபங்களில் தங்களை தாங்களே நிறைத்துக் கொண்டனர். பிரபுக்கள் உணவை வீணடித்தனர். மற்றவர்கள் பசியில வாடினர். பொய்யான கடவுள்களுக்கு கூட உணவளிக்கப்பட்டலை. பசிப்பின் பிடிப்பு காட்டு தீ போல பரவியது. சாம்பல் பசுமையை விழுங்கியது. பசிப்பு தெய்வம் இறக்கும் வானின் கீழ் பயணித்தது. அவனுக்கு பின்னால் பூமி அமைதியா கிடந்தது. அவன் நான்காவது முத்திரையை திறந்த போது நான் அந்த சுருளை மீண்டும் பார்த்தேன். மூன்று முத்திரைகள் மீதமரல.
நான்காவது உயிரினத்தின் குரல் வா என்று அழைத்தது நான் பார்த்தேன். சுருள் குதிரை கத்தியவரு. ஒரு சவாரி வெளியில வாங்க. அவ ஒரு வெளிர் குதிரையில் அமர்ந்திருந்தா அவளது கையில் ஒரு பொன்னான அரிவாள் இருந்தது. மேல இருந்து ஒரு ஒளிக்கதிர் விழுந்தது. அவ எதுவும் உயிர் வாழாத இடத்துல மீந்தா. நான் பூமியின் அருகில் இருந்து நிழல்கள் இருந்ததை பார்த்த. ஒருவன் பழைய கவசம் அணிந்திருங்க. அவன் ஒழிக்கு திசையாமடுவா. பலர் அவனை தொடர்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் அடிமைத்தனத்தின் கருவிகளை எடுத்து சென்றனர். அவர்கள் தங்கள் முன்னாள் அரசனின் அரண்மனைக்குள் நுழைந்தனர். அவன் பயத்தில் விழுக்க அவர்கள் அவனை முற்றிலும் பிடித்தனர். அவனது கத்தல்கள் மங்கின. அவ என்னை நோக்கி திரும்புற. அவளது கண்கள் இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. மற்றொரு ஆன்மா தன் சொந்த உடலின் கலரிய தொடுவது நான் பாட்ட. அவர்கள் ஒரு காலத்துல பொய்யான கடவுள்களை மதித்த இடங்களின் இடிபாடுகள்ல நகர்ந்தனர். சிலர் இரத்த சிந்தப்பட்ட பலிபீடங்களை கடந்தனர். அவர்கள் கோயில் படிக்கட்டுகளை ஓசை இல்லாம ஏறிவார். ஒரு ஆன்மா தூசியில் உள்ள உயிரற்ற உடலிருந்து எழுந்தது. மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். உடல் பின்னால், ஆன்மா முன்னால். ஒரு சிறிய குழந்தை உடஞ்ச சுவர்களுக்கு இடையே அலைந்தது. போர்க்களமெல்ல ஆன்மாக்கள் எழுந்தது நான் பார்த்தேன். பொது போற அவர்கள் மலைகள்ல பனிப்பொழிவு போல நகர்ந்தனர். ஒரு ஒளி அவர்களை இறந்த நிலங்களை கடந்து வழி நடத்தியது. சவாரி செய்பவர் அவர்களின் முன்னிலையில் நிறுத்தார். அவர்கள் அவளது பின்னால் திரும்பினர். அவர்கள் அனைவரும் முடிவில்லாத வெண்மையில சென்றனர். நான் பார்த்தேன், இதோ நான்கு சவாரிகள் ஒன்றாக சவாரி செய்தனர். பூமி நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்னர் ஆட்டுக்குட்டி ஐந்தாவது முத்திரையை திறங்குது. நான் ஆண்டவரை அவரது சிங்காசனத்துல ஒரு கட்டளையை வழங்கும் நிலையில பார்த்தேன். அவர்களது விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் தோன்றின. அவர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் எல்லாரும் என் சகோதரரும் சகோதரிகள் தான். ஆம்ப்ரூ சிலுவையில் அருளப்பட்டார். பர்த்தலோமியோ சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட. பிலிப் உயிரோடு எரிக்கப்பட்டாய். தோம தலை வெட்டி கொல்லப்பட்டார். நான் யோவா மரண தண்டனை விதிக்கப்பட்ட. ஆனா நான் உயிருடன் இருங்க. மற்றவர்கள் காட்டு மிருகங்களுக்கு எரியப்பட்டார்கள். மரியாவின் நிலை என்னவாயிற்று எனக்கு தெரியவில்லை. ஆன்மாக்கள் நீதிக்காக கூச்சலிக்கல. சிலர் தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபித்தார்கள். அனைவரும் வானத்தை நோக்கி காத்திருந்தானே. ஆனா இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பின்னர் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு நியமிக்கப்பட்டபடி அவை பெற்றுக் கொடுக்கப்பட்டன. அவர்கள் பலிபீடத்தின் கீழ் நின்று ஆடைகள் அணிந்து காத்திருந்தார்கள். ஆண்டவர் தனது சிங்காசனத்துல அமைதியா அமர்ந்திருந்தார். அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவர்களில் ஒருவர் எப்போது நீதியினை பெறுவோம் என்று கூச்சலிட்டார். ஆண்டவர் பதிலளிக்கலைய. நேரம் இன்னும் வரவங்க. ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை திறந்தபோது அதன் பின்பு என்ன நடந்தது என்று நான் பார்த்தேன். ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுன. முழு பூமியும் நடுங்கியது. சூரியன் ஆட்டுக்குட்டி முடிக்கொண்டு செய்யப்பட்ட பையல் போல் கருப்பாக மாறியது. முழு நிலா ரத்தம் போல் சிவப்பாக மாறியது. நட்சத்திரங்கள் பூமிக்கு விழுந்தன. ஒரு அத்திமரம் பலியாகாத பழங்களை பலமான காற்றால் அசைக்கப்படும் போது அவை ஒன்றுக்கொன்று விரைவாக விழும் போல அவையும் அதே போல் விழுந்தன. ஆகாயம் ஒரு சுருளாக சுருட்டப்படும் போது போல இரண்டாக பிளந்தது. ஒவ்வொரு மலைவும் தன் இடத்திலிருந்து நகவது. தீவுகளும் நகர்ந்து கடலில் விழுந்து மறைந்தன. பிறகு பூமியின் அரசர்கள் தங்களை மறைச்சுக்கிட்டாங்க. அதே போல் உயர்ந்த அதிகாரிகளும் பெருமக்களும் தங்களை மறைச்சன. படைத்தலைவர்கள் பயத்தில குனிஞ்சிவர். பணக்காரர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ஆசாரியர்களும் தங்களை மறைச்சிக்க முயன்றனர். அடிமைகளும் சுதந்திரமானவர்களும் கூட நடுங்கி மறைந்தனர். இளம் தலைமுறையினர் தப்பிக்க இடங்களை தேடினார்கள். எல்லோரும் மலைகளுக்கும் பாறைகளுக்கும் கூச்சரிட்டார்கள். எங்களை மேல் விழுங்க. சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் எங்களை மறைத்து வையுங்க என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு நான் ஆண்டவர் மீண்டும் கட்டளை அளிப்பதை பார்த்தேன். நான் பார்த்தபோது சியோன் மலையில ஒரு பெரும் கூட்டம் நின்றிருந்தது. அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்தினார்கள். அவர்கள் பலர் ஒழுங்காக நின்று தொலைவுக்கு விரிந்திருந்தார்கள். ஒருவர் அசையாமல் நின்றார். கண்கள் மூடியிருந்தன. அவரது நெற்றியில் ஒரு முத்திரை தோன்றியது. அந்த குறி பிரகாசித்தது. அது உயிருள்ள தேவனின் முத்திரை என்று எனக்கு தெரிந்தது. மற்றவர்களும் அந்த குறியை தாங்கியிருந்தார்கள். அவர்கள் மேல பார்த்தார்கள். முத்திரை பெற்றவர்களின் எண்ணிக்கை 144,000.
இஸ்ரவேல் மக்களின் எல்லா கோத்திரங்களில் இருந்தும். இதற்கு பிறகு நான் பார்த்தேன், அப்போது ஒவ்வொரு ஜாதி மற்றும் மொழியிலிருந்தும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அவர்கள் வெள்ளையாடைகள் அணிந்திருந்தார்கள். அவர்களது கைகளில் பனை இலைகளை பிடித்திருந்தார்கள். ஒரு மனிதர் தன் கண்களை ஆசனத்தின் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை செய்ததை நான் பார்த்தேன். அவர்கள் ரட்சிப்பு நம் தேவனுக்கே, அவர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கு என்று கூறினார்கள். அனைவரும் ஆசனத்தின் முன் முகங்குப்புற விழுந்து தேவனையே ஆராதித்தார்கள். தூதர்கள் ஆசனத்தை சுற்றி நின்றிருந்த மூப்பர்கள் மற்றும் நான்கு உயிருள்ள பிராணிகள் சுற்றிலும் நின்றிருந்தார்கள். ஆமா, ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றி செலுத்தலும் மரியாதையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் தேவனுக்கே என்றும் என்றும் உண்டாகட்டும். ஆமா, மூப்பர்கள் ஒருவர் பின்னால் சென்று தலையை வணங்கி கையை இதயத்தை மீது வைத்தார். முழு கண்களுடன் இருந்த உயிருள்ள பிராணி தரையில் தன்னை தாழ்த்தியது. அனைத்து தூதர்களும் மக்கள் அனைவரும் ஆசனத்தின் முன் வணங்கினார்கள். அந்த பெரிய கூட்டத்தில் உள்ள சிலர் ஒன்றாக பேசினார்கள். அவர்களின் கண்கள் மேல நோக்கியிருந்தன. பின்னர் மூப்பர்கள் ஒருவர் என்னிடம் இவர்கள் யார் என்று கேட்டார். நான் அவரிடம் கடமுறுக்கே மட்டும் தெரியும் என்று சொன்னேன். இவர்கள்தான் பெரிய துன்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். இவர்கள் தங்கள் ஆடைகளை துவைத்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வெண்மையாக மாற்றியுள்ளனர். ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆசீர்வதிக்க தனது கையை முன்னோக்கி நீட்டினார். ஆட்டுக்குட்டி ஆலயத்திற்குள் நடந்தா அவனது நிழல் பின்னால் இழுத்துக்கொண்டே வந்தது. அவன் பொன்னான வயல்களின் நடுவில் நின்றான். சுத்தமான வெள்ள ஒளியால் சூழப்பட்டிருந்தான். அவன் தண்ணீரை நோக்கி வளைந்து மெதுவாக அதை தொடினான். கடவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை திறந்தபோது சுமார் அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி நிலவியது. பின்னர் நான் கடவுளின் முன்னிற்கும் ஏழு தூதர்களை கண்ட. அவர்களுக்கு ஏழு கம்பிகள் கொடுக்கப்பட்டன. ஏழு தூதர்கள் அமைதியாக பக்கத்துல பக்கமாக வரிசையாக நின்று காத்திருந்தனர். ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொன்றாக ஒரு கம்ப வழங்கப்பட்டது. ஒரு தூதர் வேதிக்கையை நோக்கி முன்னே வந்தார். அவர்கள் தூபு பானை எடுத்தம. அவர்கள் நகரும் போது புகை எழத் தொடங்கியது. தூபம் அடர்த்தியா இருந்தீங்க, புகை மேல சுருந்து என்பது. கொலை செய்யப்பட்ட எழுத்தாளிகள் அழுதும் கூவியும் நீதிக்காக அழைத்தும் கொண்டிருந்தனர். அரியணையில கடவுள் கவனமா பாத்துக்கிட்டு இருந்தார். தூதர் தூபப்பானையில எரியும் நிலக்கரிகளை சேர்த்தார். பின்னர் அவர்கள் அந்த நெருப்பை உலகில் ஊற்றினார்கள். ஏழு தூதர்கள் தங்கள் கம்பைகளை உயர்த்தி ஊதினார்கள். அவர் மீண்டும் என்னிடம் வந்தபோது நான் பத்மோஸ் தீவுல நிர்பந்தமாக இருந்தேன். என் கடவுளே, எனக்கு தரிசனங்களை காண்ணு. அனைத்து மாறிவிட்டது. என் கண்கள் திறக்கப்பட்டன. ஏழு முறை முத்திரை போடப்பட்ட சுருளை நான் பார்த்தேன். அது தீர்ப்புடன் எரிந்து கொண்டிருந்தது. பின்னர் நான்கு சவாரிகள் வந்தனர். வெற்றி, போர், பஞ்சம் மற்றும் மரணம். ரட்சிக்கப்பட்ட மக்களின் பெரும் கூட்டத்தை நான் பார்த்தேன். ஒளி இருளுடன் மோதியது. ஆனா அடுத்ததாக வந்தவை மிகவும் பயங்கரமானவை. தூதர்களின் ஏழு கம்பைகள். அது முதல் கம்பையோடு தோங்கியது. தூதர் ஊதிய போது அமைதி சிதறியது. தீர்ப்பு விழுந்தது. நான் பனிய மழையா விழ நகரங்கள் தாக்கப்பட்டதை பார்த்தேன். சந்தைகள்ல கூட்டங்கள் எரிஞ்சு விழுந்தன. கற்கள் மற்றும் குழப்பத்தில் நசுங்கினார்கள். பின்னர் தீ வந்தது. அது வானிலிருந்து புலிந்தது. நகரங்களை எரிய வைத்தது. மக்கள் பயத்துல ஓடினார்கள். ஓடிக்கொண்டே எரிந்தார்கள். சிவப்பு வானிலிருந்து ரத்தம் பாய்ந்தது. முழு நகரங்கள் ரத்தத்துல மூழ்க தெருக்கள் சிவப்பாக மாறின. அவர்கள் அழுதார்கள். அவர்கள் மூச்சு இழந்தார்கள். மிதந்திருக்க போரோடிமாங்க. நான் பார்த்து கொண்டிருந்தேன். உதவ முடியாம என் மூச்சு நின்றது. இது ஆரம்பம் மட்டுமே. நிலமே உறைஞ்சுது. மூன்றில் ஒரு பகுதி எரிஞ்சுக்கு. சாம்பல்ல மூடப்பட்ட வயடு. விலங்குகள் தூளில் இறந்து கிடமன. பசுமை மேய்ச்ச நிலங்கள் எரிந்த மண்ணை சந்தித்தன. பூமியின் மூன்றில் ஒரு பகுதி உயிரற்றதாக இருந்தது. யாராலும் இது தடுக்க முடியற. முத கம்பம் முடங்கியாரு. இரண்டாவது கம்பை முழங்கியதன் நான் வானிலிருந்து ஒரு பெரிய எரியும் மலை கடலை தாக்கி விழுவதை கண்டேன். அந்த தாக்கம் கடலை விரித்திருத்துகள. தண்ணீரின் சுவர்தொழி எழுந்தன. கடல் சிவப்பா மாறியது. ஆழத்தின் நிறத்தம் மேற்பரப்புக்கு எழுந்தது. எண்ணற்ற கடல் உயிரினங்கள் இறந்தன. மூன்றில் ஒரு பகுதி கப்பல்கள் அழிக்கப்பட்டன, உடைந்தன, கவிழ்ந்தன அல்லது தீப்பிடித்தன.
மூன்றில் ஒரு பகுதி கடல் சிவப்பாக இருந்தது. ஒரு காலத்துல உயிரால் நிரம்பிய அந்த நீர் இப்போது மரணமா மாறிவிட்டது. மூன்றாவது கம்பை முழுங்கியது. ஒரு எரியும் நட்சத்திரம் விழுந்து வெண்முள்ளி என்று அழைக்கப்படும் நதிகளை தாக்கியது. நீர்கள் கசப்பாக மாறிய முதல்ல ஒவ்வொரு மீனும் இறங்குது. மக்கள் அறியாம அந்த நீரை குடித்த போது அவர்கள் விழுந்து விழுந்தார்கள். வாயில் கரை படிந்தும் கைகளால் தொண்டையை பிடித்தும் தவித்தார்கள். சூரியன் மேல எழும்பும் நேரம் வந்தபோது பலர் இறந்திருந்தார்கள். மேலிருந்து பார்த்தபோது மூன்றில் ஒரு பகுதி நதிகள் பச்சை ஒளியுடன் பிரகாசித்தன. ஒரு காலத்துல உயிரை வழங்கியது இப்போது மரணத்தை கொண்டு வந்தது. நான்காவது கம்பி முடிஞ்சது. மூன்றில் ஒரு பகுதி சூரியன் இருண்டது. வெளிச்சம் பகலில் இருந்து விலகியது. அதன் ஒளி மங்கியது. வானம் அமைதியற்றதாக மாறியக. மூன்றில் ஒரு பகுதி நிலவு மங்கியது. இரவு இன்னும் கனமாகியது. வானம் இனி முழு ஒளியை கொடுக்கவில்லை. வானில் உள்ள நட்சத்திரங்கள் தங்கள் ஒளியின் ஒரு பகுதியை இழந்தன. பூமி நிழல்ல நின்றது. மூன்றில் ஒரு பகுதி வானம் இருந்து கிடந்தது. பிறகு நான் பார்த்தேன், வானத்தின் நடுவுல பறக்கும் ஒரு கழுகை உரக்க குரலில் ஆபாயம் ஆபாயம் ஆபாயம் என்று கூறியது. பூமியில வாழும் மக்களுக்கு மற்ற மூன்று தூதர்களின் கம்பி உதல்களின் சத்தத்தினால். ஐந்தாவது கம்பி உதப்பட்டது. கர்த்தர் விசையை பிடித்து ஆழமான குழியை திறங்க அந்த குழியிலிருந்து புகையல்னது. அது புயல போல பரவி சூரியனை மறைச்சது. ஒளி மறைஞ்சது. இருள் நிலத்தை மூடியது. பிறகு அவை வந்தன. இந்த உலகத்திற்கு சொந்தமானவை அல்லாத உயிரினங்கள் கூட்டமாக. பெண்முகம், தலையில கிரீடம். அவற்றின் உடல்கள் வண்டுகளின் போல், அதன் கொடிகள் பாம்புகளின் விஷப்புழுக்களின் போல் இருந்தன. அவ வேகமா நகர்ந்தன. தங்கள் வழியில் உள்ள அனைவரையும் வேதனைப்படுத்தின. மக்கள் கத்தினார்கள். வலி பிடித்துக் கொண்டிருந்தது. ஆனா மரணம் வரவில்லை. வானம் அவற்றின் இறக்கங்களால நிரம்பியது. யாரும் தப்பிக்க முடிய. பாதுகாப்பு இல்லாத அனைவரும் வேதனைப்பட்டார்கள். அவர்கள் தீயாய் எதிர்க்க முயன்றார்கள். ஆனால் முழுமையாக அடைக்கப்பட்டார்கள். சிலர் தாங்க முடியாம விழுந்து விட்டார்கள். அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியல. ஒருவர் தன் வேதனையை முடிக்க முயன்றதை நான் பார்த்த. ஆனா மரணமும் அவளுக்கு மறுக்கப்பட்டது. ஆறாவது கம்பி ஊதப்பட்டது. இன்னும் வானத்திலிருந்து விளங்கத. மேலிருந்து கட்டளை வந்தது. யூப்ரேட்ஸ் ஆற்றின் நான்கு தூதர்கள் காத்திருந்தனர். இந்த நேரம் வரைக்கும் அவர்கள் பிடித்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் எழுந்தனர். அவர்கள் வணங்கப்பட்டதை செய்ய தயாராகினர். அவர்களின் விலங்குகள் அவர்களை உலகத்தில் கொண்டு சென்றன. அவர்களின் வாயிலிருந்து நிலம் எடுத்தது. தீ பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் மூடியது. பொய்யான புனித இடமின் நெலிங்கல. காற்று சாம்பலாகவும் தீயாகவும் மாறியது. அங்கு ரத்தமும் கருப்பு தூளும் இருந்தது. அவர்களின் எண்ணிக்கை கண்ணோட்டத்தை நிறந்தது. மனிதர்கள் மூணில் ஒரு பகுதி அழிஞ்சு விட்டது. பூமி எரிந்தோ அமைதியாகவும் கிடந்தக. இவ்வளவு நடந்த பிறகும் அவர்கள் திரும்பவில்லை. அவர்கள் தங்கம், வெள்ளி, வெண்கலம், மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு வணங்கினார்கள். சிலைகள் கேட்கவோ நடக்கவோ பார்க்கவோ முடியாது. அவர்கள் பொய்யான கடவுள்களுக்கு பிரார்த்தனை செய்து பதிலுக்காக காத்திருந்தார்கள். அதோடு அவர்கள் இன்னும் கொலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்னும் மந்திரவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர்கள் வெக்கமின்றி திருடி கொண்டிருந்தார்கள். ஏழாவது கம்பி ஊதப்பட்டது. புயலின் வழியாக நான் ஒரு பெரிய தூதரேட ஆரம்பிப்பதை பார்த்தேன். அவர் மிகப்பெரியவராக இருந்தார். மலைகளும் கடலும் இரண்டும் அவரது காலடியில் இருந்தன. பின்னர் ஏழு மின்னல்கள் ஒன்றுக்கொன்று தொடர்ந்து அருகிலும் தொலைவிலும் பூமியை தாக்கின. நான் மேல உள்ள அடையாளங்களை நோக்கி பார்க்க எனக்கு காண்பிக்கப்பட்டதை எழுத தொடங்கின. ஆனா ஒரு ஒளி என்னை மூடியது, என் கையை நிறுத்தியது. ஏனெனில் கடவுள் சொல்கிறார், ஏழு இடியொலிகள் சொன்னதை மூடிவை, அவற்றை எழுதாதே. பிறகு அந்த தூதர் மண்டியிட்டு தனது உள்ளங்கையை தரகா. அதில் மெதுவா பிரகாசிக்க ஒரு சுரு இருந்தது. அவரது கையின் முன் நின்று வழங்கப்பட்டதை நான் பார்த்தேன். இரு கைகளாலும் அழுத்த எனக்கு சொன்னபடி அதை என் உதறுகளுக்கு எடுத்துச் சென்ற. அந்த சுருளை விழுங்கினேன். அது என் நாவுக்கு இனிப்பாக இருந்தது. ஆனால் என் வயிற்றுக்குள் சென்றதும் கசப்பாக மாறியது. இரு சாட்சிகள் வெளிவருவதை நான் பார்த்தேன். ஒருவர் விளக்கு தண்டிலிருந்து, மற்றவர் மரத்திலிருந்து. அவர்கள் ஆண்டவரின் முன் நின்று அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. அவர்கள் அனுப்பப்பட்டதை நான் பார்க்க அவர்கள் சொன்னபடி மக்களுக்கு பேசினாங்க.
அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி நகரங்களில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை கூறினார்கள். அதே செய்தியை அவர்கள் கிராமப்புறங்களிலும் அறிவித்தார்கள். யாரும் சாட்சி இல்லாம விடப்படப்படல. சிலர் எதிர்த்து தாக்க முயன்றார்கள், ஆனால் அவர்களின் வாயிலிருந்து தீ பறந்து தாக்கியவர்கள் அழிந்து விட்டார்கள். மேல வானம் கருப்பா மாறியது, நீர்கள் ரத்தமா மாறினார். அவர்கள் சென்ற இடங்கள்ல பூமியில தீ விழுந்தது. ஒருவர் ஒரு சுருள தரையில் அழுக்கல. வான மாற்றம் நடந்தது. பறவைகள் பறவையாய் பரம்பர. அவர்கள் பலிபீடத்தின் முன் நின்று கைகளை தங்கள் இதயத்தில் வச்சிருந்தாங்க. அவர்கள் அனுப்பப்பட்டதை முடிச்சு விட்டார்கள். ஆனா அப்போது நான் ஒரு பயங்கரமான விலங்கு குழியிலிருந்து ஊர்ந்து வெளியே வருவதை பார்த்தேன். சாட்சிகள்ல ஒருவர் தன் கையை நீட்ட மின்னல் பாய்ந்தது. அந்த விலங்கின் ஒரு தலை அழிவை ஏற்படுத்தும் சக்தியை வெளியிட்டது. மின்னல் அவனை ஊடுருவ மற்றொரு சாட்சி கீழே விழுந்தார். அந்த விலங்கு முன்னே பாய்ந்து மற்றவரை பிடித்தது. அது ஒரே இயக்கத்துல அவனை முழுவதும் விழுங்கியது. அவர்கள் அசைவில்லாம விழுந்தனர். அவர்களின் உடல்கள் தரையில் பரவி கிடந்தன. மக்கள் பார்த்து நம்ப முடியாம எதிர்வினை காட்டினார்கள். அவர்கள் கொண்டாடினார்கள். எதுவும் நடக்காதது போல பொருட்கள் பரிமாறினார்கள். புகை சிலைகளின் மேல் பின்னால் சுழன்றபடியே விளையாடி விருந்தாடினார்கள். இன்னும் அவர்கள் அங்கே தூளில் அமைதியா கிடந்தார்கள். பிறகு அவர்களின் விரல்கள் அசைந்தன. அவர்களின் கை மெதுவாக உயர்ந்தது. அவர்கள் பார்த்ததை பார்த்த கூட்டம் அதிர்ச்சியில மூச்சு விட மறந்தது. அவர்கள் மேலே எழ ஆரம்பிச்சார்கள். ஒரு வெள்ள மேகத்தால் தூக்கப்பட்டார்கள். நான் அவர்களை மேல ஏறி மேல உள்ள பிரகாசத்திலும் மறைஞ்சு போனதை பார்த்தேன். முகங்கள் மேல திரும்பின. வாய் திறந்த நிலையில ஆச்சரியத்துல. பூமி அதிர்ந்தது, கல் உடைஞ்சது, கட்டிடங்கள் விழுந்தன. அந்த இரண்டு சாட்சிகள் தங்கள் பங்கு முடித்து விட்டார்கள். ஏழாவது கம்ப ஊதிய போது வான அதிர்ந்தது. நான் 24 மூப்பர்களை தங்கள் அரியணைகளிலிருந்து எழுந்து தாழ்மையா வணங்குவதை பார்த்தேன். அவர்கள் தங்கள் கைகள்ல நடுமும் நிலையில தங்கள் கிரீடங்களை தரையில வச்சனர். கடவுளின் ஒளி மனித கண்களுக்கு தோன்றியது. பூமியில் உள்ள எல்லா மக்கள் முழங்கால விழுந்து தங்கள் முகங்களை தாழ்த்தினார்கள். பிறகு நான் பெரிய வாயில்கள் திறக்கப்பட்டு உடன்படிக்கையின் பெட்டி தோன்றுவதை பார்த்தேன். தோன்றியது. அந்த பெட்டிக்கு மேல் மின்னல் பளிச்சுகிறேன். மேகங்கள் அதை சுற்றி இறுக்கமாக கூடியல. மின்னல் மலைகளிலும் கடலிலும் கோபுரங்களிலும் தாக்கியது. கிழக்கு எல்லை வெண்மையாக ஒழிந்தது. ஒளிரும் பனிக்கற்கள் மழையாக விழுதற. மக்கள் கத்தும் சத்தத்தை நான் கேட்டேன். என் முன் ஒரு பெரிய ஒளி தோன்றுவதை நான் பார்த்தேன். பிறகு அவ வந்தா ஒளிரும் கர்ப்பிணியாகவும் கிரீடம் சூடியும் அவளது தலையின் மேல் 12 நட்சத்திரங்களுடன். வலி அவளை ஆட்கொண்ட போது அவள் நொறுங்கி இயற்கையும் அதிர்ந்தது. மூடு பணியிலிருந்து ஒரு பெரிய கோபமுள்ள பாம்பு எழுந்தது. அதன் இறக்கைகள் பரவலாக விருந்தன. அது கர்ஜித்தது. 10,000 போராளிகள் அதன் பின்னால் தயார் நிலையில் நின்றனர். அம பாய்ந்த போது அம வால் நட்சத்திரங்களை வானில் வீசியது. நட்சத்திரங்கள் இரவின் இருள பாய்ந்து செல்லும் மீட்டியோர்களை நான் பார்த்தேன். பாம்பு அவளை கடுமையா எதிர்கொண்டு தாக்க தயாரா நின்றது. அவ காடுக்குள் ஓடி மறைந்து சோர்வா இருந்தா. அங்கே அவளை நான் பார்த்தேன். வயிற்ற புடிச்சுக்கிட்டு கண்கள் வானத்தை நோக்கி உயர்ந்திருந்தன. அவ வானத்தை நோக்கி தன் கைகளை அமைதியா வேண்டி உயர்த்தினான். அந்த எளிய குடிசையில அவள் ஒரு பாத்திரத்தை பிடிச்சு அதில் குடித்து தன்னை தயார் செய்தாள். வலி அவளுக்குள் ஊடுருவியது. உடல் பதற்றமா இருந்தது. ஆனா அவள் குழந்தைய பெற்றெடுப்பா. குழந்தை பிறந்த போது தூய்மையும் பிரகாசமும் கொண்டதாக அது மேலே உள்ள அரியணை அறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. அவன் பண்டையவரின் முன் ஒளிவட்டத்துக்குள் நின்றான். அந்த குழந்தைய நான் அங்க பார்த்த முழுமையான மகிமையில மையமாக இருந்தது. அப்போது அவளிடமிருந்து எந்த அழுகையும் நான் கேட்கவில்லை. அவள் தானாகவே மந்தமான பணியிலிருந்து பார்த்தார். மரமேசையின் முன் அவந்தவாரே அவ மூச்சு திறத்தினா. ஒரு பாத்திரத்திலிருந்து மெதுவா குடிச்சு கண்களை மூடி சோர்வுல ஓய்வெடுத்தா. பின்னர் நான் மைக்கேல எழுந்து வருவதை பார்த்தேன். அது பரலோக ராணுவத்தின் தளபதி. அவ ஒரு பெரிய படையின் முன் பரமா. ஒவ்வொரு படை வீரனும் ஒளி அடையில இருந்தா. மேகங்களுக்கு பின்னால் எதிரிகள் வந்தன. அந்த பாம்பு தீயில் சுழன்று இரண்டு வீரர்களின் படைகளை வழி நடத்தியது. இரு படைகளும் வானில் மோதின. வெள்ளை இறக்கைகள் கருப்பு இறக்கைகளுக்கு எதிராக. மைக்கேல் பாம்பை நேரடியா எதிர்கொண்டான். தீய நோக்கி பறந்தான். அவ தனது வாளை உயர்த்தினா அதன் ஒளி இருள உடைத்தது.
அந்த மிரவம் வலியில கர்ஜித்தது. அதன் மார்பிலிருந்து உருகிய தீ வெளியேறியது. பரலோகத்துக்கு வெட்டி பாம்பு கீழே உள்ள மேகங்களை உடைச்சு விழுந்தது. அதன் பின்னால் எரிமலை சாம்பல் இழுத்துக்கொண்டே அது பூமியில விழுந்ததை நான் பார்த்தேன். அதன் உருவம் சுருண்டும் உடைந்தும் இருந்தது. ஆனா நான் இன்னும் இறக்கவில்லை. பாம்பு அந்த பெண்ணை தொலைவிலிருந்து பார்த்தது. அவள் வெறிச்சோடி நிலத்தில் ஓடினால் மணலில் அவரது அடிகள் வழுக்கின. அவ உலர்ந்த நிலத்தை கடக்கும் போது சமநிலைக்காக தன் கைப்பிடிகளை நீட்டினான். அது அவளை தொடர்ந்து விரைந்தது. அவள் அதன் கோபத்திலிருந்து தப்ப முடியல. ஆனா அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. அவளது முதுகில் இறக்கைகள் விரிந்தன. அவ மலையின் மறைந்த பிளவுகளுக்கு தாவி பறந்தார். பாம்பின் உடல் தாக்க தயாராக இறுக்கமடைந்தது. அதன் வாயிலிருந்து ஒரு பெரும் நீர் வெள்ளம் பாய்ஞ்சது. அவ இறக்கைகளை சுற்றி கட்டிக்கிட்டு தரையில இறங்கினால் தன்னை தாங்கிக்கிட்டா. பூமி பிளந்து பாயும் வெள்ளத்தை விழுங்கியது.

விழுந்தா நனைந்து மூச்சை எடுத்தான். ஆனா அவ கப்பித்துரிட்டா. பாம்பு கடற்கரையில தனியாக நின்றது. அதன் இறக்கைகள் கோபத்துல விரிந்தன. கடல் அமைதியா இருந்தது. அதன் நீர் வானின் கீழ் அமைதியா இருந்தது. நான் கடல்ல இருந்து பார்த்த நீர் வன்மையா குழம்ப தொடங்கியது. ஒரு கொம்பு மேற்பரப்பு துளைத்தது. பிறகு மற்றவையும் பின்தொடர்ந்தன. அந்த மிருகு வெளியில வந்தது. தலைக்கு பிறகு தலை. அதன் சுற்றிலும் நீர் வெடிச்சது. அது முழுமையாக ஆழத்திலிருந்து வெளியேறியது. பெரிதும் பல தலைகளுடன் ஒரு கனமான கால் மணல்ல மோதியது. அதன் வாய் அகலமாக திறந்தது, சிங்கத்தை போன பல்லுடன். நான் அந்த ஏழு தலைகளையும் பார்த்தேன். ஒவ்வொன்றும் தனித்துவமா இருந்தாலும் ஒன்றாக இணைந்திருந்தன. பாம்பு இன்னும் கடற்கரையில நின்று பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த மிருகம் பாம்புக்கு முன் தலை வணங்கியது. பாம்பின் வாயிலிருந்து சிவப்பு ஒளி ஒளிந்தது. அந்த மிருகத்தின் தலைகளை தொட்டது. மிருகத்தின் தலைகள்ல ஒன்று விழுந்தது. மரணமடைந்தது போல காயமடைந்தது. ஆனா அது கண்களை திறந்தது. அந்த காயம் ஆறியது. அது மீண்டும் எழுந்தது. உலகிற்கு ஒரு அறிகுறியாக மக்கள் தலைமணங்கினாங்க. ஒருவர் அல்ல, ஒவ்வொரு நாட்டிலிருந்து பலரும். மீண்டும் பிறந்த அந்த தலை வெளியில நின்றது, கைவிரித்த. மக்கள் அவரை பக்தியுடன் மேல பார்த்தாடு. அவர் மேல ஏறினார். கை உயர்த்தினார். அவர் வானத்தை சுட்டிக்காட்டி அதிகாரம் கொண்டதாக கூறினார். அவரது குரல் கடுமையா இருந்தது. யாரும் எதிர்க்க துணியவில்லை. பல தலைவனன் மேனே, அவர்தான் கிறிஸ்துவே அவர்கள் நம்பினார்கள். அவர் ஒப்புக்கொள்ளாத ஒருவரை நேரிலே எதிர்கொண்டார். அவர் அவனை பிடித்து இரக்கத்தை மறுத்த. நல்லவர்கள் அவருடைய அதிகாரத்திற்கு கீழ் விழுந்தார்கள். அவர் எல்லா கலாச்சாரங்களுக்கும் மொழிகளுக்கும் மேலாக நின்றார். கிழக்கில் ஆண்கள் தலைவணங்கினார்கள். தெற்கிலும் அதே போல். போராளிகள் அவருடைய கைகளை சரணாகதி அடையாளமா உயர்த்தினாங்க. வடக்கில் பணியும் அமைதியும் நிறைந்த இடத்துல மற்றவர்கள் முழங்கால விழுந்தார்கள். அவர் பூமியில நடந்தார். பெரும் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. நாம் பழங்குடிகள் மற்றும் மக்களை அவரிடம் ஈர்க்கப்பட்டு அவர்கள் உண்மைக்காக அல்ல, அவர் இறந்து விட்டார் என்பதற்காகவே வழிபட்டதை பார்த்தேன். ஆனா இன்னும் உயிரோடு இருந்தார். அவர் தனது கல்மேசையில அமர்ந்திருப்பத, கையில் வாளுடன் இருப்பதை நான் பார்த்தேன். அவர் அந்த கல்லில் மூன்று எரியும் கோடுகள் 666 செதுக்கியார். ஒரு மனிதன் முன்ன வந்து தனது மணிக்கட்டைய மேசையில வச்சா. அவன் கண்கள் அந்த ஜொலிக்கும் குறியீட்டுல பதிந்திருந்தன. 666 என்ற குறி அவன் மணிக்கட்டுல சிவப்பு நெருப்பா தோன்றியது. அதே சின்னம் அவன் நெற்றியிலும் எரிந்தது. அந்த குறியீட்ட மனிதன் அனைவரும் பார்க்கும்படி தனது கையை உயர்த்தினார். அந்த குறியீட்ட மனிதர் தலையசைவுக்கு பிறகு வாயில கடந்து சென்றார். பெரும் மழையில இன்னொருவர் சுவர் அருகே மறைந்து தனது நெட்டியை மறைத்துக் கொண்டிருந்தார். அவர் சேற்றில் விழுந்தார். முழுக்க நனைஞ்சு பசி கொண்டு தோல்வியடைந்தார். நான் அந்த கல் சுவர்ல உலர்ந்த ரத்தத்தில் எழுதப்பட்ட 666 என்ற எண்ணை பார்த்தேன். அந்த மேசை அந்த சின்னம் நோக்கி நீண்ட வரிசை அமைந்தது. எல்லோரின் தலை மற்றும் கைகளிலும் அந்த குறி இருந்தது. அந்த இறுதி நேரத்துல நான் உண்மையான கிறிஸ்துவ சியோன் மலையில பார்த்தேன். அவரை சுற்றி நீதிமான்கள் திரண்டிருந்தனர். அவர்கள் அசைக்கப்படாமல் ஒலியன் சின்னத்துடன் குறியிடப்பட்டிருந்தனர். ஒருவர் அவரின் முதுகிலிருந்து பாயும் ஒளிக்குள் மேல பார்த்தார். அந்த ஒளி அவர் மேல் ஒரு முத்திர போல் விழுந்தது. அப்போது எனக்கு தெரிஞ்சது, அங்கு நிற்பத எந்த பொய்யான சின்னமோ எந்த மிருகமோ எந்த நிழலோ மாற்ற முடியாது. நான் அந்த குழந்தை நிறம் கொண்ட வெண்கலவனாகிய விபச்சாரியை உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவளது கையில் ஒரு பொன்கோப்பை, அவளது நெற்றியில் பெருமை. அவளுடன் கடலில் இருந்து வந்த மிருகமும் இருந்தது. அதன் பல தலைகளும் கவனித்து காத்திருந்தன. பின்னர் பூமியின் அரசர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் சந்தேகத்தையும் பயத்தையும் சுமந்திருந்தார்கள். அவர்கள் அவளது ஆசனத்தின் முன் தலை வணங்கி அவள் கேட்க விரும்பிய நம்பிக்கையை அவளுக்கு உறுதிப்படுத்தினார்கள். அவர்கள் அனைவரும் அவளது காலணிகளை நக்க விரும்பினார்கள். அவளது அன்பையும் அவளது அருளையும் பெற விரும்பினார்கள் என்பதை நான் பார்த்தேன். என் சகோதரர்களும் சகோதரிகளும் கொல்லப்பட்டதை நான் பார்த்த. சிவப்பு நிறம் சாலையில துடிகள் துடிகளா ஊறி சிந்தப்பட்ட திராட்சசார போல பரவியது. விபச்சாரி வளர்ந்து சென்று பரிசுத்தர்களின் ரத்தத்திலிருந்து தனது கோப்பையை நிரப்புவதை நான் பார்த்தேன். அவள் அவர்களின் ரத்தத்தை ரசித்தாள். பின்னர் அரசர்கள் மீண்டும் வந்தார்கள். விபச்சாரி அவர்களுக்கு பரிசுத்தரின் ரத்தத்தை ஊட்டினார். அந்த இரத்தம் அவர்களின் முகத்தில் சிந்தி அவர்களின் ஆடைகளை உறவைத்தது. அப்போது எனக்கு தெரிந்தது அவளது முடிவு அருகில் உள்ளது என்று. நான் யோவான் தூதர்.
தேவனுடைய வார்த்தைக்கும்.

இயேசுவின் சாட்சிக்கு நான் நாடுகடத்தப்பட்டேன். அவர் என்னிடம் வந்தபோது ஆண்டவர் தாமாகவே ஒளியில் நின்றார். அவரது முகம் காலை நேரத்தை போல இருந்தது. அவர் தனது கையை என் கையோடு சேர்த்தார். என் கண்கள் திறக்கப்பட்டன. என்னாக வேண்டும் என்பதை நான் பார்த்தேன். 4 குதிரை வீரர்கள் விடுவிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அப்பத்தோனின் எழுச்சியை நான் பார்த்தேன். ஒரு கிரீடம் சூடிய கொடூரமான உயிரினம் மற்றும் அரக்கன் வெறுமையில காத்திருந்தான், குழந்தைய விழுங்க தயாராக. பின்னர் கடலில் இருந்து மிருகம் எழுந்தது. அதன் தலைகள் ஒன்றொன்றாக மேற்பரப்பை உடைத்தன. பெரிய நகரங்கள் வீழ்ந்தன. இது முடிவல்ல என்று எனக்கு சொல்லப்பட்டது. பாத்திரங்கள் இன்னும் ஊற்றப்படவில்லை. தேவனுடைய கோபம் இன்னும் வரவேணும். பூமியில் உள்ள மக்கள் தாங்களாகவே பாபிலோனுக்குள் நுழைஞ்சார்கள். நான் மகாவேசியை பார்த்தேன். அதிகாரத்தில் அமர்ந்தவளா, அதிகாரமும் துரோகமும் அணிந்தவளா இருந்தா. மக்கள்ல ஒரு அருகில் வந்தது நான் பார்க்க. அவன் எதிர்ப்பு காட்டறல. மிருகத்தின் குறி அவன் நெற்றியில தோன்றியது. அவன் கப்பீரோ முழு கூட்டத்துக்கும் குறி பறிக்கப்பட்டது. அவர்களின் முகங்கள் வெறுமையா இருந்தன. அவர்களின் மனவழிம போய்விழுச்சு. சிலர் அந்த குறிய மறுத்தாரன். ஒரு சிறு பிரிவு ஓடினார்கள். குறியிட்டவர்கள் வேட்டையாடிகளாக மாறினார்கள். அவர்கள் குறியிடப்படாதவர்களை துரத்தினாண்டு. அந்த அமைப்பு எவருக்கும் தப்பிக்க வாய்ப்பு அளிக்கவில்லை. அந்த சிறு பிரிவினர் வேட்டையாடப்பட்டார்கள். அவர்கள் எங்கும் தங்கும் இடம் காணவில்லை. அவர்கள் வாங்கவும் விற்கவும் பரிமாறவும் முடியாது. பலர் விழுந்து விட்டார்கள். சிலர் இன்னும் உயிரை பிடிச்சு கொண்டிருந்தாண்டு. பெரும்பாலானவர்கள் தொலைஞ்சு காண. அவர்களுக்கு மரணம் தவிர வேறு வழி இல்லை. நான் மகாவேசிய மிருகத்தின் உருவத்தின் முன் நின்றதை பார்த்தேன். அந்த சடங்கு தொடங்கலது. அவ வழிபாட்டை நடத்த தன் கலிகளை உயர்த்துற. மக்கள் தலை வணங்குகிறார்கள். அவர்கள் மிருகத்தை வழிபட்டார்கள். கண்ணீர் விழுந்தது. ஆனா அந்த குறிய மாற்ற முடியல. அந்த இரவில் அவள் தன் சுஜரனை சந்திக்க 2 அறைக்குள் நுழைந்தாள். சாத்தான் கொம்புகளோட அமைதியா காத்திருந்தா. அவள் தன் அவனிடம் ஒப்படைத்தா. பாபிலோன் அவனுடையதாகி வத்தின. நான் வானிலிருந்து ஒரு குரல் கீழே வந்ததை பார்த்த. அந்த தூதர் சக்தியுடன் வந்தார். அவர் தரையில இறங்கின போது பூமி நடுங்கியது. அவர் எடுத்து சென்ற செய்தியால் அவரது கண்கள் எரிந்தன. அவர் வாயை திறந்து பாபிலோன் வீழ்ந்து விட்டது என கூவினார். தீர்ப்பு இங்கே வந்துருட்டுல. ஒளியும் ஒளியும் எல்லா எல்லைகளையும் தாண்டி பரவின. அதை எதிர்த்து எந்த சுவரும் நிலைக்கவில்லை. கிழக்கில் அவர்கள் மேல பார்த்து நடுங்கினாங்க. வடக்கில் அவர்கள் அந்த ஒளியை பார்த்து அது இந்த உலகத்திலிருந்து அல்ல என்பதை உணர்ந்தார்கள். தெற்கில் அவர்கள் வார்த்தைகள் இல்லாம முழங்கால விழுந்தார்கள். தங்கமோ ரத்தனங்களும் வைத்திருந்தவர்கள் எந்த செல்வமோ அமைதிப்படுத்த முடியாததை பார்த்து பயந்தார்கள். குறிப்பெற்றவர்கள் கூட அதை கேட்டாங்க. அரசர்கள் தங்கள் முகங்களை மேல திருப்பி தங்கள் கிரீடங்களை மறந்து விட்டார்கள். எல்லா ஜாதிகளும் கேப்பட. உண்மை ஒவ்வொரு சிங்காசனத்துக்கும் ஒவ்வொரு பழங்குடிக்கும் சென்றடைந்தது. கோபத்தின் 7 பாத்திரங்கள் தயார் செய்யப்பட்டன. 7 பேர் நியமிக்கப்பட்டத. அவர்கள் கட்டளைக்காக காத்திருந்து தயார் நிலையில் நின்றனர். கோபத்தின் பாத்திரங்கள் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு சென்றன. பிறகு ஆண்டவர் விரல் காப்பீடா கட்டளை வழங்கப்பட்டது. அந்த 7 பேர் பாத்திரங்களை தூக்கின. தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டங்க. முத தூதர் தனது பாத்திரத்தை ஊற்றினார். தீர்ப்பு உருவம் எடுத்தது. அந்த பிணி கனமான விஷம் போல விழுந்த. இரக்கமின்றி கீழே பாய்ந்தது. குறிப்பெற்றவர்கள் முதல்ல தாக்கப்பட்டாங்க. அவர்களின் தோல் வெடிச்சது. அவர்களின் குரல்கள் வலியில் உடைந்தன. அந்த புண்கள் விரைவாக பரவி உடல் உறுப்புகளை அழிவாக்கின. மிகவும் வலிமையானவர்கள் கூட அந்த சாபத்திற்கு எதிர்க்க முடியல. அவர்களின் முதுகுகள் எரியும் சதையின் பாரத்தில் வளைந்தன. முகங்கள் அழுகியதால் மூடப்பட்டன. மூச்சு எடுக்கவும் வேதனையுடன் இருந்தது. அவர்கள் தங்கள் முகங்களை வெட்கத்தில் மறைத்தனர். ஆனா அந்த வேதனை அவர்களுடன் மறைந்து விடவில்லை. அவர்கள் தங்களை காப்பாற்றும் என்று நினைத்ததை குடிச்சார்கள். அது அவர்களை காப்பாற்றவில்லை. அந்த புண்கள் நீங்காமல் இன்னும் வேகமா பரவின. மருத்துவர்கள் கூட அந்த நோயில விழுந்தார்கள். அவர்களின் கலை அவர்களுக்கு உதவல. கங்கை நதியில கூட கோபத்திற்காக குறிக்கப்பட்டதை சுத்தம் செய்ய முடியல. அவர்கள் அழுத போது கண்ணீர் மற்றும் இரத்தம் கலந்து ஓடியது. ஆனா எந்த பதிலும் வரவில்லை. இறந்தவர்கள் புதைக்கப்படாம கிடந்தார்கள். ஈக்கள் சாட்சிகளாக கூடின. 2வது தூதர் தனது பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அதன் மேற்பரப்பு மாறி நீர் ரத்தமாக ஆனது.
கீழே உள்ள உயிரினங்கள் துடிச்சன, பின்னர் உயிர் இல்லாம மிதந்தன. பெரிய கடல் மிருகங்கள் கூட இறந்து அவற்றின் உடல்கள் கரையில வீசப்பட்டன. உலகம் முழுவதும் கடல்கள் சிவப்பா எரிமிர. கடல் கோபத்துல எழுந்து நிலத்தை நோக்கி நகர்ந்தது. அலைகளால கப்பல்கள் உடிகன. ஒரு கப்பல் கூட நிலைநிறுத்தல் இல்ல. சிவப்பாலைகளில் சிதைந்த பொருட்கள் காற்றால் அடையாளம் காணப்பட்டன. பணியில வாய்ப்பவர்கள் கீழே பார்த்து வாழ்வதற்கான வாய்ப்பு முடிவடைந்ததை கண்டாங்க. தொலைவில் உள்ள தீவுகள்ல அவர்கள் கடல் தங்களை எதிர்த்து மாறுவதை பார்த்தாங்க. அவர்களின் வலைகள் மரணத்தை மட்டுமே பிடித்தன. அவர்களின் வாய்கள் அமைதியாகிவிட்டன. மூன்றாவது தூதர் தனது பாத்திரத்தை ஊற்றினார். நதிகள் இரத்தமாக மாறின. ஒரு காலத்துல உயிர் தந்த நீர்கள் இப்போது உயிரோடு இருப்பவர்களுக்கு எதிராக சாட்சி அளித்தன. பண்டைய ஓடைகளில் இருந்து மறைந்துள்ள ஊற்றுகள் வர அனைத்தும் மரணமா மாறின. நீரோட்டத்துல நம்பிக்கை வைத்தவர்கள் கீழே பார்த்து தீர்ப்ப கண்டாருங்க. அவர்களின் சடங்குகள் தோல்வி அடைஞ்சல. அவர்களின் கண்கள் பெரிதாக விரிதன. அவர்கள் எதையும் குடிக்கிறல்ல. அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் எந்த நிவாரணத்தையும் தரவில்லை. பூமியை நம்பிய மிருகங்கள் கூட விடுவிக்கப்படல. சிவப்பு நீரை தொட்டது அமைதியாகிவிட்டது. ஒரு காலத்துல பாடல்களால நிரம்பிய நதிகள் இப்போது விண்ணின் கோபத்தின் பாரத்தை மட்டுமே பிரதிபலித்தன. நான்காவது தூதர் தனது பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றின. அதற்கு தீ வழங்கப்பட்டது. கட்டுப்பாடின்றி எரிந்தது. அந்த ஜுவாலைகள் பாய்ந்து பூமியை எரித்தன. அதிகமானவர்கள் இருந்து குறைந்தவர்கள் வரை எல்லா நிலங்களிலும் வெப்பம் விழுந்தது. தொழிலாளர்கள் அதன் பாரத்துல வளைந்து அவர்களின் வலிமை வாடியது. ஒரு காலத்துல கைவேலை செய்த இடங்கள்ல புண்கள் எழுந்தது. கற்கள் வெடிச்சன. உழைப்பு ஓசையுடன் விலகியது. அவர்கள் உடல்கள் அந்த வெப்பத்துல நடுங்குடா. அவர்கள் மேல பார்த்தாங்க, ஆனா எந்த இறக்கமும் வரவில்லை. அவர்கள் பொய்யான விக்கிரகங்கள் வெப்பத்தில் சிதைந்தன. அவர்கள் பிரார்த்தித்தார்கள், ஆனா விண்ணகம் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் உதடுகள் வெடிச்சன. எந்த நீரும் அவர்களை தணிக்கவில்லை. அவர்கள் ரத்த சிந்தினார்கள், ஆனாலும் மேல இருந்து எந்த பதிலும் வரல. பொய்யான பக்தர்கள் தங்க கைகளை உயர்த்தினாங்க, ஆனா அமைதி மட்டுமே திரும்பியது. பூமி இறந்தவர்களை இரக்கமின்றி விழுங்கியது. காடுகள் புகையா மாறின. வானம் தடிமனாகியது. ஆழம் வெடிச்சது. நெருப்பு நெருப்புடம் சேர்ந்தது. மிருகங்கள் தாங்கள் சுற்றிய இடங்கள்ல விடுக. ஆறுகள் எதையும் தரவில்லை. அழுக மட்டுமே. எல்லா பணியும் சூரியனின் கீழ் நீராக உருகியது. யாரும் தஞ்சம் பெறவில்லை. இவையெல்லாம் நடந்த போதும் அவர்கள் இன்னும் கோபத்துடன் தங்கள் குரலை உயர்த்தி கடவுளை திட்டினாங்க. அவர்கள் மேல சுட்டி காக்கி நோய்களை வைத்திருப்பவரை குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை. மாறாக மனித பலி மற்றும் சிலைகளுக்கு திரும்பினார்கள். அவமதிப்பாளர்கள் தீயை ஏற்றினர். பலிபீடங்கள் கவிழ்க்கப்பட்டன. பரிசுத்தமானவை அவமதிக்கப்பட்டன. புத்தகங்கள் கிழிக்கப்பட்டு தரையில வீசப்பட்டன. ஆசீர்வதிக்கப்பட்டவரின் உருவம் கூட பாதுகாக்கப்படல. அவர்கள் மிருகத்தின் சின்னத்திற்கு முன் தலைவணங்கினார்கள். சாத்தானின் நிழல் அவர்களின் நகரங்களுக்கு மேல தூக்கப்பட்டது. ஆனா சிங்காசனத்தில் இருப்பவர் பதிலளிக்கவில்லை. அவர் அமைதியாகவும் பிரகாசமாகவும் பார்த்துக் கொண்டிருந்தார். பின்பு ஐந்தாவது ஒருவர் தனது பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். ஒரு இருள் தடித்த விஷம் போல பரவியது. அது நீர்வீழ்ச்சி போல பூமிக்கு இறங்கியது. அந்த இருள் நகரங்களும் நாடுகளும் முழுவதும் ஊடுருவியது. மிருகத்தின் சிங்காசனம் முதல்ல அந்த இருளால் விழுங்கப்பட்டது. அதன் வாய்கள் திறக்கப்பட்டன. உள்ளிருந்து கருப்பு திரமம் வெளியேறியது. அது கூரைகள்ல ஒட்டி கொண்டு தெருக்களை விழுங்கியது. அது உயரமான கோபுரங்களையும் பண்டைய ஆலயங்களையும் மூடியது. அது சிலைகளையும் வீடுகளையும் ஒரே மாதிரியா மூடியது. ஆண்கள் தரையில விழுந்து தங்கள் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு பயத்துல கண்கள் பெரிதாயிருந்தன. பெண்கள் அந்த கருப்பு அவர்களின் சரீரத்தை தொடும்போது கத்தினார்கள். குழந்தைகள் குழப்பத்தில் அழுதார்கள். இருள் அவர்களின் கால்களை விழுங்கும் போது ஒவ்வொரு நாட்டிலையும் அவர்கள் விழுந்து ஒளிய சபிச்சார்கள். அவர்கள் நிழல்ல வலித்தார்கள். ஆனா யாரும் திரும்பவில்லை. யாரும் மனம் திரும்பவில்லை. பின்பு ஆறாவது தூதர் தனது பாத்திரத்தை ஊற்றினார். யூப்ரா நதி உலர்ந்தது. அதன் படுக்கு விருந்துவிட்டது. விதியின் பாதையை வெளிப்படுத்தியது. பெரிய நதி உலர்ந்து இரண்டாக பிளந்தது. பூமி அதன் பிளவுக்கு துக்கம் கொண்டது. பாம்பின் வாயிலிருந்து ஒரு கேவலமான அறிகுறி வந்தது. அதன் வாயிலிருந்து தவளைகள் வெளியே வந்தன. அவை மோசடியின் சின்னங்கள். மிருகத்தின் தலை அகன்று அவற்றை அழைத்தது.
தவணைகள் ஒவ்வொரு நாக்கிலையும் இருளின் தூதர்களா குதித்தன. பிரதிவேற்கிலிருந்து தவளைகள் வந்தன. இருண்ட அறைகள்ல அந்த தவளைகள் தூய்மையற்ற தூதர்களா மாறின. அந்த தூதர்கள் கிழக்கின் போராளிகளிடம் பேசினார்கள். அந்த கேவலமான உயிரினங்கள் அதிகாரத்தின் ஆடைகள்ல ஒட்டி கொண்டன. மேற்கு ஆட்சி நடத்துவோர் அவர்களை கேட்டல. காணாத உதடுகளில் இருந்து விஷம் சொட்டியது. வடக்கு அரசர்கள் முதல்ல மறுத்தனர், ஆனா தனியா நிற்கவில்லை. அந்த உயிரினங்கள் அமைதியான நோக்கத்துடன் கேப்படியில்ல. பழமையான அரசர்கள் அந்த காணாத கட்டளைக்கு தலை வணங்கினாங்க. தவள சிங்காசனத்துக்கும் நிழலுக்கும் இடையே சென்றது. போராளிகள் தூய்மையற்ற அதிகாரத்துக்கு முன் வரிசையா நின்றன. ஆடைகள் இருளை அவர்களது நடுவுல கொண்டு வந்தர. கிழக்கு மன்னர்கள் அந்த அமைதியான கூட்டணியில் சேர்ந்தனர். முகமூடியின் பின்னால் உள்ள கண்கள் அவர்களது கீழ்ப்படிதலை பிரதிபலித்தன. தூதர்கள் தங்களது பங்கு சிறப்பா செய்தனர். அவர்கள் உலகம் முழுவதும் பொய்களை பரப்பினார்கள். குதிரையில் அமர்ந்த மன்னர்கள் தங்களது படைகளை அழித்தனர். கிழக்கு படைகள் அமைதியான குடிகளின் கீழ் திரண்டன. வடக்கு படைகள் அவர்களின் போராழைப்பு பின்தொடர்ந்தவை. அமெரிக்க காடுகள்ல ஒரு ஆட்சித் தலைவர் பாபிலோனை நோக்கி வாளை எடுத்து சென்றார். பல நாடுகளின் மன்னர்கள் நகரின் வாயில்களுக்கு முன் ஆயுதமேந்தி நின்றனர். மன்னர்கள் ஒருவரையொருவர் நேரில் பார்த்து ஒன்றுபட்டு இரும்ப உயர்த்தினர். உள்ள அந்த வேச பெருமையுடன் சிரித்தாள். அதிகாரத்தில் அமர்ந்தவளாக தன் அழிவை அறியாமல் இருந்தாள். ஏழாவது தனது பாத்திரத்தை காட்டுல ஊற்றுவதை நான் பார்த்தேன். வானிலிருந்து ஒரு வானை போல ஒளி விழுந்தது. கடவன் தனது கடைசி கட்டளையை வழங்கினார். ஒளி வெளியில பரவுவதை நான் பார்த்தேன். அது எல்லா திசைகளிலும் விரிங்குது. ஒளியிலிருந்து ஒரு வன்மையான மின்னல் வெடிச்சது. அதனை தொடர்ந்து ஒரு மின்னல் தாக்கியது. வானம் பிளந்து இடியால் வெட்டப்பட்டது. ஒரு மின்னல் மலை உச்சியை தாக்கி கல்லை எரிய வைத்தது. பூமி பிளந்து ஆழமான ஒரு பிளவா விரிந்தது. சுவர்கள் உடைஞ்சன, உள்ளிருந்து தள்ளப்பட்டது போல். பாபிலோனின் சுவர்கள் சாய்ந்தன, அவற்றின் நீல மேற்பரப்புகள் முறிந்தன. நகர மையத்துல ஒரு ஆழமான பிளவு வெட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள் சமநிலையை இழந்து சாய்ந்தன. விக்கிரகங்கள் முகம் கீழாக தூளில் விழுந்தன. கோயில்கள் அழுத்தத்தா இடிந்து விழுந்தன. மரத்தாலான பகோடாக்கள் முறிங்கின. பிரமிடுகளிலிருந்து கற்கள் சிதறிய பற்கள் போல விழுந்தன. புல் குடிசைகள் காணாத ஒரு சக்தியால் சிதறின. பூஜமேசையின் கற்கள் நடுவுல பிளந்தர. வானிலிருந்து நிலத்தில் ஒரு பெரிய காயம் திறக்கப்பட்டது. கடல்கள் பெரிதாகி கடைசி உயரமான இடங்களை மூடின. கீழே இருந்து மலைகள் அமைதியான நீர்ல வரைஞ்சன. பெரிய ஆலங்கட்டி கற்கள் இருண்ட வானிலிருந்து விழுந்த ஒன்று ஒரு கல் கூரைய துண்டுகளாக உடைச்சது. பனிக்கட்டி பூமியை தாக்க கற்கள் மற்றும் மண் பறந்தன. வளைந்து கூரைகள் அந்த தாக்கத்துல உடைந்து விழுந்தன. தோண்கள் நடுவுல முற்றிலும் முறிந்தவ. பனிக்கட்டி பாரத்துல புல் குடிசைகள் சுருண்டு விழுந்தன. விக்கிரகங்கள் உடைந்த கைகால்களும் சிதைந்த முகங்களும் கொண்டு விழுந்தன. ஒரு பொன் மேடையில பனிக்கட்டி கூரிய முனையில பிளந்தது. பூமி அந்த தாக்கத்தின் சுவடுகளை சுமந்தது. சிலர் கைமுறுக்கி தூக்கி தெய்வ நிந்த செய்து கத்தினார்கள். மற்றவர்கள் வானத்தை நோக்கி விரல் காட்டி ஆண்டவரை திட்டி வாயில சாபம் சொன்னாங்க. பலர் முழங்கால விழுந்து நிலத்தை அடிச்சனர். பொய்யான புனிதர்கள் தங்கள் குரலை உயர்த்தி தெய்வ நிந்தை செய்தார்கள். நான் அசைக்காம நின்றேன். நான் பார்த்தது இன்னும் அதிர்ச்சியுட இருந்த. அப்போது என் பின்னால் ஒரு இருப்ப உணர்ந்த. உறுதியும் அமைதியும் கொண்டது ஒரு கை என் தோளில் ஓய்வாக வச்சது. நான் திரும்புறேன். ஒரு தேவதூதர் விரல் காட்ட என் கண்கள் அதை பின்தொடர்ந்தன. நான் அந்த விபச்சாரியும் அவளை ஏந்தும் மிராண்டியும் பார்த்த. அவ உயர்ந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தா. கல் மற்றும் பெருமை அவளை தூக்கி வச்சிருந்தது. ஒன்றொன்றாக ஆட்சி புரிபவர்கள் நுழைஞ்சனர். பெருமையுடன் அலங்கரிக்கப்பட்டு அதிகாரத்தில் மூடப்பட்டு தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆன பசிக்கேற்ப அவளிடம் இழுக்கப்பட்டனர். அவர்கள் வணங்கினார்கள். அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் எத்தினார்கள். ஒருவர் அவளது பார்வையில தாழ்ந்து முழங்கால விழுந்தார். அவள் பின்னால் சாஞ்சா தன் மகிமையில மூடப்பட்டு அவர்களை வரவழைத்தார். நான் அந்த பாதையை பார்த்தேன். அது தொலைவில் விரிஞ்சிருந்தது. மரங்களும் மரச்சாட்சிகளின் உடல்களும் வரிசையாயிருந்தன. ஆணிகள் அவர்களை நிலத்துல பிடிச்சிருந்தன. இரத்தம் தூசியை நோக்கி சுதந்திரமா ஓடினது. மண்ணத குடிச்சது. உடைந்த கற்கள்ல இருண்டு தேங்கியது. ஆண்ட்ரூவை கொன்ற கற்கள்ல அவ அமைதியா கிடந்ததை நான் பார்த்தேன்.
விழுப்பு தீயில் நின்றது நான் பார்த்தேன். அவன் உயிரோட எரிக்கப்பட்டான். பர்தோலோமியோ தலையிறக்கப்பட்டான். லேடு எந்த தயக்கமும் இல்லாம இறங்கியது. நானே உயிரோட குதிக்க வைக்கப்பட்டதை பார்த்தேன். இருந்தாலும் நான் தாங்கடு. மற்றவர்கள் அரங்கில் கூடி விலங்குகளுக்கு உறவாக விட்டனர். அவர்கள் மேல பார்த்தார்கள், கைகள் நடுங்கின, முடிவுக்காக காத்திருந்தார்கள். அவள் ஒரு கோப்பையை துர்க்கினான். அவள் அதை எங்கள் காலடியில் ஓடிய சிவப்பில் மூழ்க வைத்தாள். அவ அதை உயர்த்தி பிடிச்சா பார்வை உறைந்து வெறுமையா இருந்தது. ஒருவருக்கொருவர் அரசர்கள் அதை பெற்றங்க. மற்றொருவரின் கண்கள் நிரம்பின. அவ அதை எடுத்த போது கைகள் விரிந்த நிலையில அவ அதை குடிச்சா தீர்ப்ப வரவேற்கும் போல். இறுதியில அவன் அதை சிந்தவிட்டான். சிவப்பு தடம் அவன் வாயில ஊற்றியது அவன் தேர்ந்தெடுத்த ஒரு குறி போல. அவளை சிங்காசனமாக சுமந்த விலங்கின் மீது அவள் பெரிதாக சிரித்ததை நான் பார்ப்பேன். ஆனா திடீரென அந்த விலங்கு அவளிடம் திரும்பி இருவரின் வாயும் திறந்தன. நெருப்பு வந்தது முழுமையாகவும் கொந்தளிப்பாகவோ. அவளது குரல் வான கிழிச்சது. தீ அவளது ஆடையை பிடித்து மேலே ஏறியது. நான் அவளது முகம் தீக்கதிரின் பின்னால் மறைந்ததை பார்த்த. அவளது கைகள் அதை தடுக்க தாமதமாகிவிட்டன. பாபிலோன் எரிந்தது. அதன் வாயில்கள் தீக்கும் கருப்பு புகைக்கும் இடம் கொடுத்தன. கோபுரங்கள் உடைஞ்சன, உள்ளிருந்து வெடிச்சன. வரிசையாக வீடுகள் விழுந்தன. தீ அவற்றின் கூரைகளில் பாய்ந்தது. துணி, மசாலா, வில்லி இவை அனைத்தும் தீயை ஊட்டின. கட்டமேட்டுகள் இடிஞ்சு விழுந்தன. புக வானத்தை நோக்கி ஏறியது. ஒரு இரண்ட திரை நிலத்தை முடியல. அவளது மக்கள் அமைதியாக தப்பினர். தலைகளை குனிந்து எடுத்து செல்ல முடிந்ததை பற்றி கொண்டு ஓடினர். உயரமான நிலத்தில அரசர்கள் நின்று எழும் புகைய பார்த்தனர். ஒருவர் தீ அவனது மார்பு எட்டியது போல அழுதான். வணிகர்கள் முழங்காலில் விழுந்தனர். கையும் இறுக்கி தங்கள் வியாபாரம் தீயில் அழிகின்றதை பார்த்தனர். ஒரு காலத்துல செல்வத்தை சுமந்த பட்டு கூட இப்போது தூளாய் எரிந்தது. கூட்டிய பொருட்கள் வெப்பத்துல முறிந்து காணாம போனதே. கடல் இருந்தோ கடற்படையினரும் அதே துயரத்தை அனுபவித்தனர். ஆனா இறுதியில் ஆண்டவர் அவர்களுடன் அமைதியாகவும் பிரகாசமாகவும் நின்றதை நான் பார்த்தேன். மூட பணியிலிருந்து குதிரை வந்தது. மக்கள் கவனமா கையால கவசத்தை அணிந்து அதை தங்களிடம் இறுக்கமா பிடிச்சனர். கயிறுகள் இறுக்கப்பட்ட இன்னர் அவர் குதிரையில எழினார். அவரது பிரியில கட்டுப்பாடுகள் நகர்ந்தது. வால் உயர்த்தப்பட்டது. அவருக்கு பின்னால் அவர்கள் கம்பிகளை உயர்த்தி பதில் அளித்தனர். அதற்கு பிறகு ஏற்பட்ட அமைதி அமைதி அல்ல, அது மகிமைக்கு முன்வரும் மூச்சாக இருந்தது. மேசியா முன்னிலை வகித்து வானவர்களின் படைகளை வழி நடத்தினார். அவர்களின் குதிரைகளின் குதிரை விரல்கள் கீழே பனிமூட்டம் சுருண்டது. மூடு பணியிலிருந்து அவரது படை வெளிப்பட்டது. அது தெய்வீக கட்டளையின் படை. அவர்களுக்கு முன்பாக பனி குழம்பியது. அதன் ஆழத்திலிருந்து பாம்பு மற்றும் அதன் படை எழுந்தது. இருதரப்பும் மோதி ஒளி எதிராக நிழல், நீதிக்கு எதிராக கிளர்ச்சி. அந்த குழப்பத்தின் நடுவில் அவர் முன்னேறினார். பாம்பு தனது கோபத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் அவர் நேராக அந்த அக்னிக்குள் பாய்ந்தார். பின்னர் அவர் தனது வாளை தூக்கி பாம்பின் மார்புல தள்ளினார். அந்த உயிரி அலறியது. அந்த காயம் திறக்கப்பட்ட போது மேல் நோக்கி தீவெடிச்சது. அதன் கர்ஜன அவனமாவோ உடைந்ததாவோ இருந்தது. போர்க்களம் இப்போது அமைதியாகியது. எதிரிகள் உடைஞ்சு விடுதல. போர் முடிஞ்சவே வெற்றி அவருடையது. நான் யோவான் தூரர். இயேசுவை உண்மையான அரசனாக அறிவித்ததற்காக இந்த பட்மோஸ் தீவுக்கு என்ன நாடு கடத்தினார்? ஒரு நாள் ஒளி இறங்கி வந்தது. அவர் தோன்றினார். எனக்கு ஒரு தரிசனம், எனக்கு பிறகு வருபவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் என்று அவர் சொன்னார். நான் பார்த்ததை எழுத வேண்டும் என்று கூறினார். அவர் எனக்கு முடிவை காண்பிக்கார். நான் அந்த நாசக்குதிரையோர்களை பார்த்திருக்கிறேன். நரகத்தின் இடுக்கி ஒரு கூட்டம் எலும்பூசி போல மக்கள் மீது வேதனை ஏற்படுத்தும் காட்சியையும் பார்த்தேன். நான் நதிகள் ரத்தமாக மாறியதை பார்த்தேன். நான் பாபிலோனின் வேசிய பார்த்தேன். அவள் தான் அருவறுப்புகளால நிரம்பிய ஒரு கிண்ணத்தை பிடிச்சிருந்தா. ஏழு கர்ணங்கள் ஒலிக்கும் சத்தத்தை நான் கேட்டேன். ஒவ்வொரு கர்ண ஒளியும் ஒரு தீர்ப்பு அறிவிச்சுன. அறிவிக்கப்பட்டவற்றின் பாரத்துல உலகம் நடுங்கிருது. ஆனா இவை எல்லாவற்றுக்கும் பிறகும் நான் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் பார்த்தேன். நான் 1000 ஆண்டுகளுக்கான கடவுளின் ராஜ்யத்தை பார்த்தேன். பிறகு வானம் திறக்க போதுங்க. மேகங்களின் மீது அமைக்கப்பட்ட பெரிய வெள்ள சிம்மாசனத்தை நான் கண்டேன். அவர் அதன் மீது அமர்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவே ராஜா. கல்லற பிளந்து
இறந்தவர்கள் எழுந்தனர். மரியா மகதலேனா அமைதியான கருணையுடன் முன்வந்தார். நான் நினைவில் வைத்திருந்தபடி பேதுரு இன்னும் வலிமையாக இருந்தார். நான் முழங்காலிட்டு என் முகத்துல அமைதியுடன் இருப்பதை கண்டேன். ஒரு ரோமானிய பேரரசர் வெளிப்பட்டார். அவரது பெயர் மகா கான்ஸ்டன்டைன் என்று நான் கேள்விப்பட்டேன். பின்னர் தாமஸ் அக்வினாஸ் வந்தார். அவர் பெரும்பாலானவர்களை விட கடவுளை நன்றாக புரிந்து கொண்டவர். மேலும் அந்த பெண் தெரேசா, அவள் கடவுளின் பெயரில் பல உயிர்களை காப்பாற்றினாள் என்று நான் கேட்டேன். மேலும் அனைத்து பரிசுத்தர்களும் விசுவாசிகளும் கொல்லப்பட்டவர்களும் எழுந்தனர். ஒருவருக்கொருவர் அவர்கள் சிம்மாசனத்தின் முன் முழங்காலிட்டனர். பிறகு நான் ஆட்டுக்குட்டியின் மனப்பெண்ண கண்ட. அவ வெள்ள ஆடையில தனியா நின்றா. பிறகு வாசல்கள் திறக்கப்பட்டின. அவள் அதில் மெதுவாகவும் விருப்பத்தோடு நடந்தா. பெரும் கூட்டம் மகிழ்ச்சி அடைஞ்சு தேவதூதர்கள் தங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது அவரை நான் பார்த்தேன். அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். கிரீடம் சூடி கதிர்வேசினார். அவளை ஏற்க தன் கைவிரித்திருந்தார். அவள் அருகில் சென்றால் அவரது சிம்மாசனத்தின் அடியில் முழங்காலிட்டார். அவர் தனது கையை அவளது தலையில வைத்தார். அந்த தொடுதலில் இருந்து ஒரு ஒளி மலர்ந்து விரியும் ஒரு பூ போல வெளிப்பட்டது. மிகவும் தூய்மையானதும் விரிவடையும் ஒன்றா இருந்தது. பிறகு ஒவ்வொரு முழங்காலும் வணங்கியது. ஒவ்வொரு குரலும் அமைதியாகியது. அவர்கள் இருவரும், ஆட்டுக்குட்டியும் அவனது மணமகளும், சிம்மாசனத்தில் ஒன்றாக நின்றனர். திருமண நிறைவேறியது. அது என்றும் மறையாது. புதிய எருசலேம் அமைதியில இறங்குவதை நான் பார்த்தேன். அதன் இதயம் மெசியாவின் ஒளியில பிரகாசிச்சது. திரும்பி வந்த தேவனுடைய எல்லா பிள்ளைகளையும் அது வரவேற்றது. மக்கள் மெதுவா நடந்தார்கள். நீண்ட நாட்களாக உறுதிமொழி செய்யப்பட்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்கள். சிலர் தோட்டங்கள்ல முழங்காலிட்டு மகிமையின் பாரத்துல நடுங்கினார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீர்நிலைகளை நோக்கி விரைந்தார்கள். உண்மையில் தங்களது பிரதிபலிப்பை தேடினார்கள். நம்பிக்கையுள்ளவர்கள் தங்கள் முகம் கல்லை தொடும் வரை தாழ்ந்து வணங்கினார்கள். அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். மாம்சமும் ரத்தமும் கொண்டு ஆட்சி செய்தார். புலம்பியவர்கள் எல்லோரும் உயர்த்தப்பட்டார்கள். அவரது கை ஒவ்வொரு கண்ணீரையும் அவர்களது கண்களில் இருந்து துடைத்தது. பழையவை கடந்துவிட்டன என்பதை நான் அறிந்தேன். எல்லாவற்றும் புதியதாக அறிவு. கடலின் உயிரினங்கள் மீண்டும் மேற்பரப்புக்கு எழுந்ததை நான் பார்த்தேன். வானில் உள்ள உயிரினங்கள் ஒன்றுபட்டு நகர்ந்தன. மேகங்களில் ஒளியின் பாதைகளை வெட்டின. நிலத்தில் உள்ள உயிரினங்கள் பயமின்றி வெளிப்பட்டன. தேவனுடைய மக்கள் படைப்புல மிக குறைவானவர்களையும் அழைத்துக் கொண்டார்கள். மென்மையுடன் வலிமையுள்ளவர்களும் சிறியவர்களும் ஒன்றாக நடந்தார்கள். நாடுவை எழுந்து உளிய நோக்கி நடந்ததை நான் பார்த்தேன். கிழக்கிலிருந்து சீன மக்கள் வந்தார்கள். இனி அவர்கள் தங்கள் அரசனை வானின் சூரியன் என்று அழைக்கவில்லை. அவர்களுக்கு பின்னால் ஜப்பான் மக்கள் வந்தார்கள். இனி அவர்கள் தாங்கள் சூரிய தேவியின் சந்ததிகள் என்று நம்பவில்லை. பின்னர் அரேபியர்கள் வந்தார்கள். குரானை விட்டு வைக்கின்றனர். இப்போது அவர்கள் தேவனை அவரது சரியான பெயரில் அழைக்கின்றனர். இந்தியாவும் பின்தொடர்ந்தது. தங்கள் கடவுள்களின் கோடி முகங்களை விட்டு ஒருவரின் முகத்தை தேடி வந்தார்கள். பின்னர் தென்கிழக்கு ஆசிய மக்கள் வந்தார்கள். நிபந்தனை இல்லாத நிர்வாணத்தை நாடி எல்லா மாயைகளையும் விட்டுவிட்டார்கள். மேற்கில் இருந்து அஸ்டெக் மக்கள் வந்தார்கள். இனி அவர்கள் வீழ்ச்சி கடவுள்களுக்கு ரத்தத்தை அர்ப்பணிக்கவில்லை. ஆப்பிரிக்க மக்கள் தங்கள் மூதாதையர் ஆவிகளுக்காக உயர்த்திய ஈட்டிகளை உடைச்சாங்க. இஸ்ரவேல் மக்கள் வாசல்களில் நின்றனர். வரவேற்பாக கைகளை உயர்த்தி ஒரு காலத்தில் சிதறியிருந்தவர்கள் இப்போது மீண்டும் ஒன்றிணைந்துள்ளனர். வடக்கிலிருந்து வைக்கிங் மக்கள் வந்தார்கள். தங்கள் வால்கல்லாவை விட்டுவிட்டு சொர்க்கத்தை நாடி வந்தார்கள். பின்னர் ரோம் மக்கள் வந்தார்கள். அவர்கள் ஜூஸ் கோயில்களை எல்லாம் எரித்துவிட்டு அனைத்திற்கும் மேலாக இஸ்ரவேலின் கொடி உயர்ந்து ஒளியை பிடித்தது. நான் ஆட்சி செய்பவரை பார்த்தேன். அமைதியில் அமர்ந்திருந்தார். அவரது கைகள் திறந்திருந்தன அமைதியில். அவரை சுற்றி அனைத்து நாடுகளின் அரசர்களும் தங்கள் கிரீடங்களை விட்டு வணங்கி நிமிர்ந்தனர். ஏனெனில் அவருடைய அரியணை தவிர வேறு எந்த அரியணையும் இல்லை. அப்போது எனக்கு அந்த வாக்குறுதி நிறைவேறியதாக தெரிந்தது. நாரிவில் தங்க இல்லத்துக்கு வந்திருந்தார். அவரது 1000 ஆண்டுகளான ஆட்சிக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நான் பார்த்தேன். பூமியின் மக்கள் உரிமையாக வாழ்ந்தனர். வண்ணத்தால் பிரிக்கப்பட்ட மக்கள் ஒன்றாக நின்றனர்.
நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த பண்பாடுகள் ஒன்றாக சின்னங்களை வரைந்து பூமியில ஒரு கூட்டுக்கதையை எழுதியன. மிருகங்கள் கூட ஓய்வே அடங்கல. வலிமையானவரும் மென்மையானவரும் பயமன்றி பக்கத்துல பக்கமா படுத்திருந்தன. குழந்தைங்களுக்கு எந்த தீங்கும் நேரவில்ல. கரையோரங்கள்ல இசை எழுந்தது மற்றும் நெருப்பை சுற்றி பல குரல்கள் ஒரு பாடலா இணைந்தன. பூமி எந்த எதிர்ப்பும் இல்லாம உணவும் வெப்பமும் வழங்கியது. ஒவ்வொரு கிளையிலும் கனிகள் நிறைந்திருந்தன மற்றும் எந்த கையும் பசிக்காக எட்டவில்லை. இங்கேயும் கூட துக்கம் முற்றிலும் அழிக்கப்படப்படும். சிலர் இன்னும் பழைய புண்களின் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவரை நான் அவர்களிடையே நடக்கும் போது பார்த்தேன். தாழ்ந்தவர்களின் மீது அவர் தனது கையை வைத்தார். குணமளிப்பு பாய்ந்தது. துக்கத்தில் மறைந்த முகங்கள் ஒளிக்குள் உயர்ந்தன. பரிசுத்தவர்கள் அவருடன் சேர்ந்து சேவை செய்ய எழுந்ததை நான் பார்த்தேன். அவர்கள் அதிகாரத்தால் அல்ல, பொறுமையுடன் அமைதியின் காவலர்களாக கற்றுத்தந்தனர். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில அவரது ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை என்பதை நான் அறிந்தேன். இரட்டையர்களை மனிதம் எவரும் செல்லக்கூடாத இடங்களை நான் பார்த்தேன். அவர்கள் இருவரும் இளம் வயதிலையும் அறியாமையிலையும் இருக்கிறாங்க. ஆர்வத்தா இருக்கப்பட்டவர்கள். அவர்களை சுற்றி உலகமே மூச்சு பிடிச்சு கொண்டது. அவர்கள் ஆழத்தின் வாயிலுக்கு வந்தபோது அது அவர்களை வரவேற்றது. அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அடியில சிவந்த ஒளி மினுக்கியது. சுவர்களை நோக்கி மேல அந்த வெறுமையான உலகில் அவர்களின் உருவங்கள் சிறிதாகி நெருப்பும் நிழலும் அவர்களை விழுங்க நான் பார்த்த அப்போது அவர்கள் அவரை சாத்தான பார்த்தாங்க. அர்மகைத்தானுக்கு பிறகு அவர் இங்கே சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளார். இரட்டையர்கள் பயந்து விட்டார்கள். ஆனா அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தானோ அர்மகட்டானுக்கு முந்தைய உலகமும் மறக்கப்பட்டு விட்டன. இறுதி தலைமுறையினர் அவர் இருப்பதை கூட அறியவில்லை. அப்போதான் அவர் சரியான நேரம்னு அறிந்தான். போக் முன்னே வந்தான். மகோக அவனை தடுத்து வைக்காருங்க. அவன் அவனது காதில பொய்களை இரகசியமாக சொன்னான். முதல்ல அவர்கள் சண்டைகித்தார்கள். ஆனா சாத்தானின் வார்த்தைகள் அவர்களது காதுக்கு மிக இனிமையாக இருந்தன. அவர்கள் நம்ப தொடங்கினார்கள். அவர்கள் அந்த பொய்கள்ல வாழத் தொடங்கினாங்க. அது அப்படியே நடல. ஆயிராண்டு ராஜ்யம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பொய்கள் மனித உடலை விட வேகமாகவும் எண்ணத்தை விட அமைதியாகவும் பரவின. ஒரு வாயிலிருந்து மற்றொரு வாயிற்கும் ஒரு கையிலிருந்து மற்றொரு கையிற்கும் அது வழிந்தோடியதை நான் பார்த்தேன். ஒரு மேசையில பகிரப்பட்ட ஒரு வார்த்தை தெருவில் ஒரு நம்பிக்கையா மாறியது. எந்த வாத்தியமும் ஒலிக்கவில்லை. ஆனாலும் முழு கூட்டங்களும் ஒரே பொய்க்கு தங்கள் தலைகளை திருப்பினார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் அது வேரூன்றியது. அது பல மொழிகள் அணிந்து உண்மையாக வரவேற்கப்பட்டது என்பதை நான் பார்த்தேன். அது இதயத்தின் ஆழத்தில் ஒளிஞ்சுகிருந்தது. பசிக்காக காத்திருந்து சகோதரர்களிடையே ஞானத்தை விட பொய்களை வழங்கியது. அந்த பொய் வெறும் பரவவில்லை, அது தன் சிங்காசனத்திற்காக தயார் செய்து விட்டது என்பதை நான் அறிந்தேன். நிறைய பேர் அமைதியாக நின்று அவர்கள் உண்மை என்று நம்பிய ஒன்றால் ஒன்றிணைந்திருந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டும் கிசுகிசுக்கவில்லை. அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். போதுமானதை பார்த்துவிட்டு அவர் திரும்பி அந்த கூட்டத்திலிருந்து விலகினார். தொலைவில் இருந்து அவர் மீண்டும் ஒரு முறை நடப்பதை பார்த்தார். பின்னர் அவரது இறக்கைகள் வெளிப்பட்டன. மறைமுகம் இனி தேவையில்லை. அவர் ஒரு தேவதூதர். அவர் விரைவாக மேலேறினார். மேகமூடிய இரவில் அவர் பறந்து கட்டளையிடும் இடத்திற்கு திரும்பினார். அவர் அரசரின் வெளிப்புற நீதிமன்றத்தில் இறங்கல. கர்த்தர் ஏற்கனவே சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். தேவதூதர் முழங்கால் மடிஞ்சு தன் அறிக்கையை வழங்கினார். கர்த்தர் அவரை ஆச்சரியமோ தாமதமோ இல்லாம ஏற்றுக்கொண்டார். அமைதியான ஒரு சைகையில தம் முன்னறிவுக்கு வெளியே எதுவும் நடக்கவில்லை என்பதை அவர் வெளிப்படுத்தினார். புரட்சி தொடங்குவதற்கு முன்பே அவர் அதை பார்த்திருந்தா. இப்போது தேவதூதர் புரிஞ்சு உண்டார். நடந்தது அனுமதிக்கப்பட்டது, மேலும் நடக்கப்போவது ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த மனிதர்களின் அவசரத்துடன் அவர்கள் தேடினார்கள். நான் பார்த்தேன், மகோக் தோண்டினார். ஒவ்வொரு இயக்கமும் ஒரு பசிக்காக இருந்தது. பின்னர் கோக் உறைந்தார். அவரது கை உடைந்த கல்லின் கீழே சென்றது. அங்கே அது இருந்தது. அந்த புத்தலோ? அவர்கள் இருவரும் பக்தியுடன் உட்கார்ந்தனர். புத்தகத்தை விரைவில் தொடர்ந்தா அது மறைந்து போய்விடும் போல.
அவர்கள் மந்திரத்தை கண்டுபிடிச்சு விட்டார்கள். வானமும் இனி நீண்ட நேரம் அமைதியா இருக்காது. அவர்கள் அமைதியா கூடி அந்த சடங்குக்காக தயாரானாங்க. கோக்கு தாழ்ந்து உறுதியான கையால் செதுக்க தொடங்கின. இறுதி வளைவு சிவப்பாய் இருந்தபோது நிலா அந்த குறியை ஏற்றுக்கொண்டது. மகோக அந்த புத்தகத்தை ஒரு உடன்படிக்கையை போல பிடிச்ச கோக் தயக்கமின்றி உறுதியுடன் அதை திறந்த. காற்று கனமானது, யாரும் அசையம் இல்லை. நெருப்பு துடிப்புடன் காத்திருந்தது. கோக் இறந்தவர்களை நினைவு கூறக்கூடிய பாடல்களை மெல்ல சொன்னார். பக்கம் சுவாசிக்க தொடங்கியது. பின்னர் காணிக்கை கொண்டு வரப்பட்டது. கட்டப்பட்டும் அமைதியாகவும் அந்த சிறுவன் கட்டளைப்படி நீங்க நெருப்பின் வளையத்தில் விழுங்கப்பட்டு கோக் ஒரே ஒரு பணிக்காக உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை தூக்கி அதை சிறுவனின் மார்பில் வைக்கிறார். இவ்வளவு செதுக்கிய சின்னங்கள் அனைத்திலும் ரத்தம் ஓடியது. அந்த சின்னங்கள் விழுத்தர ஒவ்வொரு கோட்டிலும் ஒளிப்பாய்னது. நெருப்பு உடலை வீழியல, வடிவமைப்பு எரிஞ்சல. உக சிறந்த சமநிலையோட சுருண்ணது. உகையின் இதயத்துல ஒரு சிவப்பு சினை வெடித்தது. அந்த பிளவுல இருந்து அந்த உருவம் வெளியே வந்தது. சாத்தா விடுவிக்கப்பட்டா. கோக் மற்றும் மகோக்கு அவர் முன் மண்டியிட்டு அவரை வரவேற்றனர். வானம் பின்வாங்குவதை நான் உணர்ந்த அவர்கள் விடுவித்ததை மீண்டும் கட்டுப்படுத்த முடியாது. பின்னர் அவர்கள் போர் தயாரிப்பை தொடங்கினார். ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டவர். சோதனை செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆயுதமும் பயன்படுத்தப்படும். அவர்களின் மூச்சு உறைந்தது. ஆனால் அவர்களின் குறிக்கோள் தடுமாறவில்லை. மில்லியன்கள் கேள்வி கேட்காம பின்தொடர்ந்தன. போக்குவரத்து வரிசை ஏற்கனவே தொடங்கியிருந்தது. கோக் மற்றும் மகோ கட்டளைகள் ஆறுகர். வரைபடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வெற்றிக்காக குறிக்கப்பட்டன. கட்டளைகள் வழங்கப்பட்டதும் படை கீழ்படியது. இது அவர்களின் படையெடுப்பின் தொடக்கோல். அவர்கள் சேவையாற்றியது நெருப்பை விட அதிகமாய் இருந்தது. செய்தி ஒளியில முத்திரையிட்டு வந்தது. கர்த்தர் அந்த கட்டளையை வாசித்தா போர் தொடங்கியது. நியாயமான நாடுகள் தங்கப்பக்கம் தேர்ந்தெடுத்தன, அவரை தேர்ந்தெடுத்தன. தேவதூதர்கள் அழைப்பை ஒழிக்கிற காற்று நில மாறியது. ஆயுத கவசம் இருக்கப்பட்டது. ஒவ்வொரு இயக்கமும் தயார் நிலையில் இருப்பது பேசியது. உலை ஒளியின் ஆயுதங்களை உருவாக்கியது. ஒவ்வொரு அடியும் ஒரு நோக்கத்துடன் இருந்தது. படைகள் திறந்தங்க. வானகம் தாக்க தயாராகியில்லை. அவர் அமைதியுடன் நகர்ந்தார். தயக்கமின்றி விதியினி காத்திருக்க வரிய சாத்தான் முதன்மை நகர்ந்திருத்தான். இப்போது ஆட்டுக்குட்டி பதில் அணிக்கும். இயேசு முன்னணியில வழி நடத்தினார். அவரது படை அவரை பின்தொடர்ந்தது. புல்வெளி முழுவதும் இருளின் படைகள் முன்னேறின. அடிபடும் போதே அது உலகில ஒரு பிளவு போல இருந்தது. நல்லவர்கள் விழுந்தனர். ஒளி இரத்தம் கலந்த தரையில் சிதறியது. பகைவர் வெறி சொல்லும் வெறியுடன் தாக்கில. வானத்தின் சேனை ஒவ்வொரு வாளுக்கும் வாளாக ஒவ்வொரு தீக்கும் தீயாக எதிர்கொண்டது. இயேசு போர் நடுவில் நுழைங்கா. அவர் தயங்குல்ல. பிறகு இறுதியா சாத்தான் முன் வந்து கோபத்திலே இருந்தான். அவ வாயை திறந்தான். தீர்ப்ப போல சிதைந்த தீ வெளிப்பட்டுச்சு. அவனது உடல் கிழிந்து பெரிதாகியது. இறக்கைகள் விடுச்சு பெறுவல. அறக்க எழுந்தா. அவ ஒரு பாம்பாக மாறினா. அதன் தீ கீழுள்ள நிலத்தை சிதைத்தது. ஒளியின் படைவீரர்கள் தங்கள் கேடயங்களை உயர்த்தினர். அசைக்கப்படாமல் இருந்தனர். இயேசுவின் கண்கள் அரக்கனை நோக்கி உறுதியாக பார்த்தன. அவரது பிடி இறுக்கமானது. பாம்பு கோபம் அடைந்தது. அவர் ஒடியின் வாளை உயர்த்தல. அது இறுதி ஒளியில பிரகாசித்தது. இயேசு தாக்கிங்க. அந்த வாழ்பாம்பின் மார்பில் ஊடுருவியது. ஒளிவடிச்சது. அரக்கம் கத்தினா அதன் காயத்திலிருந்து எரிமலை போல் உருகும் கல் வெளியேறியது. அந்த தீ அதன் உடலை தானாகவே விழுங்கியது. இருள் படை உடையல். அவர்கள் திரும்பி நிழல்ல ஓடிங்க. வானத்தின் சேனை தங்கள் ஆயுதங்களை உயர்த்தல. ஒளி இருள நிலத்திலிருந்து விரட்டியற. இயேசு தனது வாளை கீழறுக்கினார். அவரை சுற்றி இருந்த தீ அவருக்கு கீழ்ப்படியது. வானம் திறந்தது. தீர்ப்பு முடிந்தது. வானம் அமைதியா வெற்றிகரமா நின்றது. அவர் தனியாக இடிந்த இடங்கள்ல நடந்தார். ஒவ்வொரு அடியும் ஒரு காலத்தில் இருந்த வெறுமையின் எதிரொலியா இருந்தது. பாதையில கிடந்த உடல்கள் எதுவும் பேசவில்லை. ஆனா அவற்றின் அமைதி எந்த கதறலையும் விட அதிகமாக அந்த வானம் நிரப்பியது. இரத்தம் கல்லில் ஊறி ஊறியது. உளர மறுத்தது. அவர் நின்றார். அவரது தோள்கள் நனுங்க. அவர் தனது மார்பில ஒரு கைய வச்சார். ஒரு கணம் அரசன் அழுதார். போர் விழுங்கிய ஆன்மாக்களுக்கு அவர் அழுதார்.
ஒளி கூட இறப்பென்று வெல்ல முனையால. பின்னர் திடீரென அவர் ஒளியிழந்தார். தந்தை பிரகாசமாகவும் அமைதியாகவும் இறங்கினார். பின்னர் தந்தை அவருக்கு உயர்ந்த அதிகாரத்தை வழங்கினார். இறுதி தீர்ப்பு அவரால் வழங்கப்பட வேண்டியது. அவர் தீர்ப்பு வழங்கும் அரியணையில் அமர்ந்தார். அவருக்கு கீழே உள்ள அனைத்தும் காத்திருந்தன. எண்ணற்ற மக்கள் நின்றனர். அனைவரும் அவரை நோக்கி அழைக்கப்பட காத்திருந்தனர். மக்கள் முன்னே வந்து சொல்லாமலே முழங்கால் விழுந்தனர். அவர் அவர்களது தோளில் கையை வைத்து தனது தீர்ப்பை வழங்கினார். எழுத்தாளர் மகிழ்ச்சியுடன் தலையை உயர்த்தினார். இனி நடுங்கவில்லை. மற்றவர்கள் பெருமையுடன் அகந்தையுடன் நடந்து வந்ததல். அவரும் அவர்களை அதே போல் தொடினார். ஆனா தீர்ப்பு வேறுபட்டது. அதை கேட்ட பிறகு அவர்கள் நிற்க முடியல. ஒரு தேவதூதர் வந்து அவர்களது கையை பிடித்து வரிசையிலிருந்து வெளியே இழுத்துச் சென்றார். எதிர்கொள்ள வேண்டியது அவர்கள் தயாராகவில்லை. அடுத்த குழு ஏற்கனவே இடத்தில் இருந்தது. அழைக்கப்படும் போது முன்னே வர தயாராக இருந்தது. மேலும் பலர் அந்த பாதையில படிக்கட்டுகளுக்கு நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். முன்னதாக வந்த அனைவரை போலவே அந்த வரிசை ஒரு போது நிக்கவில்லை போல தோன்றியது. இதுவே முடிவை முழுமையாக்கும் விதம் என்று நான் பார்த்தேன். நான் பிதாவை விண்ணில் நட்சத்திரங்களை கடந்தும் எழுந்து பழைய உலக தனது கைகளை எடுத்துக்கிட்டு சென்றதை பார்த்தேன். ஒரு வார்த்தையுமின்றி எந்த போராட்டமும் இன்றி அவர் அதை உடைத்தார். மண் பிளந்து உலகம் துண்டாகி விழுந்துகு. அதன் முடிவு இறுதியானது. பிறகு அவர் தனது கைகளை நீட்டினார். எதுவும் இல்லாத இடத்திலிருந்து ஒரு புதிய வானமும் பூமியும் தோன்றின. புதிய பூமி இனி ஒரு கோளாக இல்லை. அது சமதளமாகவும் எல்லை இல்லாததாகவும் இருந்தது. மறுபடியும் உயிர் திரும்பி வந்ததை நான் பார்க்க மக்கள் நிலத்தில் நடந்தாங்க. மீண்டும் முழுமையாக இயற்கையும் உயிர்ப்பிச்சப்பட்டது. கடவுளின் மண்டபத்தில் அனைவருக்கும் அறைகள் உள்ளன. பழைய உலகில் விழுந்த எழுத்தாளியை இப்போது புதிய உலகில் உயிருடன் இருப்பதை நான் பார்த்தேன். அவர்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள். அவர்கள் உடைக்கவோ துக்கிக்கவோ இல்லை. அவர்கள் இடையே எந்த தீமையும் இல்லை. ஏனெனில் அது ஏற்கனவே தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டது. இது எல்லாம் கடவுளூர் உள்ள ஒற்றுமையை பற்றியது. சாத்தானோ அவனை பின்தொடர்ந்தவர்களும் எப்போதும் நெருப்பிலையும் வேதனையிலையும் தண்டிக்கப்பட்டாங்க. முடிவில் மூவர் சேர்ந்து அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். பிதார், குமாரன், பரிசுத்தாலி. நித்திய ராஜ்யம் தொடங்கியது. நான் கண்டவ திறந்த காணிக்க மறைஞ்சு விட்டது. ஆனா அதன் பாரம் இருந்து கொண்டே இருந்தது. நான் அழுத. நான் முடிவையும் ஆரம்பத்தையும் பார்த்தேன். நான் எழுந்து உட்கார்ந்து எழுத்துக்கோலை எடுத்தேன். காலியான பக்கத்தை பார்த்தேன். நான் எழுத தொடங்கினேன். ஒவ்வொரு வார்த்தையும் நான் பார்த்ததை ஏந்திக்கிட்டு இருந்தது. ஒலி எதுவும் இல்லை. மை உரச சத்தத்தவில்ல. என் பின்னால் உலகம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனா நான் அதன் எல்லையை தாண்டி அதை எழுதினேன்.

0: பலத்தினாலும் அல்ல,
1: பயத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல.
1: என்னதான் எனக்கு பராக்கிரமம் இருக்கு, நான் பெற்றுவேன், என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றதுனால அல்ல.
0: என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
1: என்னுடைய ஆவியினால்தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். நான் அப்படி இருந்துருவேன், நான் இப்படி இருந்துருவேன், என்னால முடியும், நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படி இல்லை. யாரால முடியும்? தேவனுடைய ஆவியினால்தான் முடியும். தேவனுடைய ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனுடைய அபிஷேகம் நிறைந்து கொண்டே இருக்கணும். நேற்று பெற்றோம், இந்த நாள் பெற்றோம் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும். அதனால்தான் தாபீராஜா சொல்றாரு, புதிய நாள் அபிஷேகம் பண்ண படுகிறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைஞ்சு கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் இல்லைன்னு சொன்னால் பரலோகத்துக்கு நான் போக முடியாது. மீட்கப்படும் நாளுக்கு, மீட்கணும்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று கொடுத்துருக்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இருக்கிற அப்படியே அதிகமாக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் பரிசுத்தாவில் நிறைஞ்சு கொண்டே இருக்கணும். அக்கில் நிறைஞ்சு கொண்டே இருக்கணும். இயேசுகிறது பரிசுத்தாவில் நிறைந்திருந்தார். லூக்கா 1:1 பாருங்க.
0: இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவரா?
1: பரிசுத்தாவினால் இயேசு என்ன செஞ்சாரு? நிறைந்திருப்பா. அப்ப உங்களுக்கும் எனக்கு எவ்வளவு தேவை? நம்ம அற்ப மனிதர்கள், பரிசுத்தாவில் இயேசு கிறிஸ்தே நிறைஞ்சிருந்தாருன்னா நமக்கு எவ்வளவு தேவை? பரிசுத்தாவில் பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவதாக நிறைய சொல்லிட்டு போனா பரிசுத்தாவியனர் பற்றி பேசினா ஒரு நாள் புல்லா போதாது. ரெண்டாவதாக பரிசுத்தாவினர் எதுக்கு தேவை? ரோமர்கள் நிருபம் 8:26
0: அந்தபடியே ஆவியானவரும், நமது பலவீனங்களில், நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, அறியாமல் இருக்கிறபடியால், ஆவியானவர் தாமே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
1: நமக்காக வேண்டுதல் செய்யல, பரிசுத்தம் இருந்தால்தான் நமக்காக வேண்டுதல் செய்ய நம்மளும் ஜெபிக்க முடியும். பரிசுத்தவர் மக்கள் இல்லைன்னா செபிக்கணும்னு தோணாது. அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், இப்ப பேசிக்கலாம், இப்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா செபிச்சு இந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம செய்யலாம். செபிக்கலாம், இந்த வேலை முடிச்சுட்டா தான் நல்லது. இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், செபிக்கலாம். அப்புறம் நேரம் கடந்தே போயிடும், அப்புறம் நாளைக்கு செபிச்சிடலாம், நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு செபிச்சிடலாம் அப்படின்னு பரிசுத்தவன் இருந்தா நான் பேசிட்டே இருப்பேன். மகளே செவம் பண்ணு, மகளே செவம் பண்ணு, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, வேஸ்ட் பண்ண பரிசுத்தன் கூட பேசிட்டே இருப்பார். பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்போ பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்தவனை வரும்போது பலன் அடைவோமா? ஏன் பரிசுத்தவன் வேர் ஆசிங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1:8
0: பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் பலனடைந்து,
1: போதும். நம்ம பரிசுத்தாவை நம்ம சாப்பிட்றது, நம்ம சரீரத்துக்காக சாப்பிட்றோம், அது இது சாப்பிட்றோம், இதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் பரிசுத்தாவே நம்ம ஆத்மத்தில் பலன் அடையணும். என்ன செய்யணும்? பரிசுத்தாவினை பிறந்தால் தான் நம்ம ஆத்தம் பலன் அடைய முடியும். இல்லாட்டி நம்ம ஆத்தம் சோர்வாயிரும், சோர்ந்து போயிட்டா, சோர்ந்து போயிடும் ஆத்மா, சோர்ந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பரிசுத்தவன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே இப்படி அபிஷேகனுக்கு தாங்கப்பா, உடைய அபிஷேகனை தாங்கப்பா, அபிஷேகத்தை தாங்கப்பா. கெட்டே இருக்கணும், அலட்டிகிட்டே இருக்கணும். யாசப்பாட்டை நம்ம ஆத்மா தோய்ந்து போயிருமா? அப்படியே இறையமே 31 சொல்கிறார் பாருங்க, 25 31:25 ஆயிட்டு போயிடுது, ஆயிட்டு போயிடுது. ஒன்றும் இல்லாமல் அப்படியே சோர்ந்து போயிடுறோம். நம்ம ஆத்மா விடாய்த்த ஆத்மாவை
0: சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன்.
1: நம்ம ஆத்மா எப்படி இருக்கு? தோய்ந்து போயிருது, ஒன்றும் இல்லாமல் போயிருது. அந்த தோய்ந்து போன ஆத்மா நிரப்புவேன்னு சொல்றார். எப்போ கேட்கணும்? கண்ணீரோடு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு அபிஷேகம், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தாங்கப்பா, எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க தந்துதான் ஆகணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சகரியான் புஸ்தகம் 12:10
0: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
1: தாவீதின் குடும்பத்தார் மேலும்
0: எருசலேம் குடிகளின் மேலும்
1: எருசலேம் குடிகள் மேலும்
0: கிருபையின் ஆவியையும்
1: கிருபையின் ஆவியையும்
0: விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்.
1: விண்ணப்பங்களாகி ஊற்றுவேன் பார்த்தீங்களா, நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தினாவி ஊற்றுறாரு. கேளுங்க, ஆண்டு விரிச்சு வாக்கு பண்ணிருக்கீங்க தானப்பா, எனக்கு கிருபையின் ஆவியை தாங்க, விண்ணப்பங்கள் ஆவியை தாங்க, எனக்கு தாங்க ஏசப்பா, அக்கினியல் நிரப்புங்கப்பா, ஷபால பரபல கரவலிரி கிளிரிக்க பரவ, பசுத்தவ நிரப்புங்கப்பா, பசுத்தவ நிரப்புங்கன்னு கேட்டே இருங்க, எனக்கு பசுத்தவ நிரப்புங்கப்பா, அக்கில் நிரப்புங்க ஏசப்பா, உங்களுடைய அக்கில் நிரப்புங்கன்னு கேட்டே இருங்க, கேட்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. எபேசியர் புத்தகம் 6:12-18
0: எந்த சமயத்தில்
1: எந்த சமயம் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, கண்ணீரா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, அதான் சொல்ற எந்த சமயத்திலும்
0: சகலவிதமான வேண்டுதலோடும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: விண்ணப்பத்தோடும்
0: ஆவியினாலே ஜபம் பண்ணி.
1: நம்ம எப்படி ஜபம் பண்ணணுமா, அன்னி பாச நிறைஞ்சி கண்ணீரோடு ஜெபிக்கணும். அதுதான் பவுலு சொல்றாரு, ஆவியோடும் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். வாசிங்க 1 Corinthians 15:14 நம்ம ஜெபத்தில் ரொம்ப வீக்கா இருக்கோம், ரொம்ப பேர் ஜெபத்தில் வீக்கா இருக்கோம்.
0: கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்,
1: ஆவியோடு பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு சேவம் பண்ணக்கூடாது. ஏதோ நம்ம சேவம் பண்ண தெரியும், இப்படியோ நான் சேவம் பண்ணுவேன், அப்படிலாம் சேவம் பண்ணக்கூடாது. எப்படி சேவம் பண்ணுமா, ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களப்பா, எனக்கு சொல்லித்தாங்க, நான் செபிக்கணும் சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் சொல்லி தருவாரு. ஹலேலூயா. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். எப்படியும் நம்ம செபிக்க கூடாது, நம்ம செபி நம்ம செபிச்சவங்க ஒண்ணு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, வெளியெல்லாம் போய் செபிக்கும் போது நம்மளை கவனிப்பாங்க. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தா செபிக்கணும், கருத்தா செபிக்கணும். ஆண்டோட கேளுங்க, இருவையும் நாவியை தாங்கப்பா, விண்ணப்பத்து நாவியை தாங்கப்பா, நாவியோடும் கருத்தோடும் செபிக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க, கர்த்தர் சொல்லி தருவார். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: அது தாங்க சொல்லு, யூதா 20:20
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
1: எங்கள் மகா பரிசுத்தமான பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல
0: உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு,
1: விசுவாசம் வேணும், அதான் விசுவாசத்து மேல என்ன செய்ய, நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு
0: பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி,
1: பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி, நல்ல அன்னை பாச நிறைஞ்சி கர்த்தருக்குள்ள கடந்து, ஒரே பாசை பேசிட்டு இருக்க கூடாது, கர்த்தருக்கு கடந்து போகணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும், அன்னை பாசையில் நிறைஞ்சி கண்ணீரோடு அழுது புலம்பி செபிக்கணும், அன்னை பாசையில் செபிக்கணும், கருத்தோடு செபிக்கணும், ஆவியோடும் செபிக்கணும். நான் ஒரே பாசை பேசுகிறோம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பாசை புதிதாக மாற்றுங்க, ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. முதல் கர்த்தர் வந்து என்ன செய்யணும், பரிசுத்தம் பரிசுத்தாவினர் வந்து முதல் என்ன செய்கிறாரு, பரிசுத்தம் ரெண்டாவது என்ன செய்கிறாரு, செபிக்க வைக்கிறாரு. மூன்றாவதுக்கு பாருங்க, 1 Corinthians 2:27
0: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
0: உங்களில் நிலைத்திருக்கிறது,
1: உங்கள் நிலைத்திருக்கிறது,
0: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
1: ஒருத்தர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை,
0: அந்த அபிஷேகம்,
1: அந்த அபிஷேகம்
0: சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
1: அந்த அபிஷேகம் என்ன செய்யும், நமக்கு சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது,
0: அது சத்தியமா இருக்கிறது,
1: சத்தியமா இருக்குது,
0: பொய்யல்ல,
1: பொய்யல்ல,
0: அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நினைத்திருப்பீர்களாக.
1: பரிசுத்தாவி என்ன போதிக்கிறாரோ நம்ம உள்ளத்துல பேசுவாரு, பரிசுத்தாவி என்ன போதிக்கிறாரோ அதுலயே நம்ம நிலைச்சிருக்கணும். போதிக்கிறாரு, முதல்ல பரிசுத்தமாக்குறாரு, ரெண்டாவது என்ன செய்யறாரு, செபிக்க வைக்கிறாரு, மூன்றாவது என்ன செய்யறாரு, போதிக்கிறாரு. நம்ம கடமைக்காக இருந்துடக்கூடாது. அருமையானவர்களே, நாட்கள் வேண்ட பண்ணிடாதீங்க. கத்துன ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கும் அவர் வருக. நீங்க எப்படியாவது நல்லா செபிச்சு ஆயத்தப்படுங்க, கண்ணீரோடு செபிங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க நேரத்தை. நாட்கள் பல்லாத ஆன அப்படின்னால காலத்தை என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்திக்கலன்னு அவர் போதித்தபடியே நடப்பீர்களாக. அவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறார் அதன்படி நடக்கணும். அதனாலதான் சொல்றார் தாவீராஜா, சொல்றாரு பாருங்க, 73:24
0: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
1: அவருடைய ஆலோசனையின்படி நீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
0: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
1: முழுமையிலே நமக்கு ஆலோசனை சொல்ற உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தவர் நமக்குள்ள இருந்து போதித்து நமக்கு ஆலோசனை சொல்றாரு. அவர் ஆலோசனை நடந்தபானால் முடிவில் எங்க கூட சேர்க்கிறாரா, மகிமையிலே சேர்க்கிறார். ஹலிலுயா, முடிவில் மகிமையில சேர்க்கிறாரு. அன்றைய ஆலோசனைபடி நடந்தாத்தான் முடிவில் மகிமையில சேர்ப்பாரு. அவர் போதித்தபடியே நடப்பீர்களாக. அவர் என்ன போதிக்கிறோம் அதன்படி நம்ம நடக்க வேண்டும். இன்னொரு தடவை வாசிச்சா, 1 யோவான் 2 அதிகாரம் நல்லா கவனிச்சுக்கோங்க. வசனத்தை விட்டுறாதீங்க, விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வசனம் கிடைக்கக்கூடாது, காலம் வந்துடும். 1 யோவான் 2:27
0: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம், சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
1: சகலத்தையும், உங்களுக்கு எல்லாமே சகலத்தையும் குறித்து பரிசுத்தர் நினைச்சுவாரு, உங்களுக்கு போதிக்கிறது.
0: அது சத்தியமாய் இருக்கிறது,
1: சத்தியமாய் இருக்கிறது,
0: பொய்யல்ல,
1: பொய்யல்ல, அது என்ன இல்ல, பொய்யல்ல.
0: அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
1: அவர் போதித்தபடியே அவர்கள் என்ன செய்ய நம்ம நிலைத்திருக்கணும். நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சும்மா பேசி வீணா பேசி அதை பேசி இதை பேசி வீண் பண்ணிடாதீங்க. நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கத்தர் வரப்போறாரு, கத்தர் வருது ரொம்ப சமீபம். நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. பரிசுத்தவர் என்ன போதிக்கிறாரோ அதன்படி நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போதித்தபடி நம்ம நினைக்கணும். அவர் என்ன போதிக்கிறாரோ அதன்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 16:8
0: அவர் வந்து பாவத்தை குறித்தும்
1: நீதியை குறித்தும்
0: நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
1: அவர் வந்து என்ன செய்வாராம், பாவத்தை குறிச்சோ, நீதியை குறிச்சோ, நியாயத்தீர்ப்பை குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தவன் இருந்தா தானே நம்ம கண்டித்து உணர்த்துவாரு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் போன வாரம் பெற்றோம் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவன் அறிய வேண்டும். ஆண்டவற்றை ஒவ்வொரு நாள் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மற்ற முதல்ல என்ன செய்யணும், எது பரிசுத்தவன என்ன செய்யறார், வந்து பரிசுத்தமாக்க. ரெண்டாவது விண்ணப்பம் பண்ண செபிக்க வைக்கிறார். மூன்றாவது நம்மளுக்கு போதிக்கிறாரு. அது போதித்தபடியே நம்ம நடக்கணும். என்ன போதிக்கிறாரா, யோவான் சுவிசேஷம் 16:13
0: சத்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
1: எவ்வளவு நடத்துறாரா, சகல சத்தி 66 புருஷத்துல ஒவ்வொரு வசனத்தும்படி நம்மளை நடத்துவார். பரிசுத்தவர் வந்து சகல சத்தியத்துக்களும் நடத்துவாரா, ஒரு வசனத்தை மட்டும் இல்ல, சகல சத்தியம் 66 புருஷத்துல என்னென்ன வசனம் இருக்கோ அதன்படி நடத்துவார். அதுக்குத்தான் பரிசுத்தர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்தன் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பா, அக்கினி அபிஷேகங்கள் ஊற்றும் ஆண்டவரே, நான் உம்முக்களை நெருங்கி செவிக்க வாஞ்சிக்கிறப்பா. நம்ம உலகத்துக்கு பாதியை கர்த்தருக்கு பாதி பற்றி வாழ்ந்தோம்னால் கர்த்தரில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை இயேசுக்கிட்ட சொன்னான், உலகத்தை நல்லதை போல நீங்களும் உலகத்தை நல்ல, உலகத்துக்கு பாதி நம்ம கர்த்தருக்கு பாதி வாழ்ந்தா வாழ முடியாது, கர்த்தருக்காக வாழ வேண்டும். தானியேல் புஸ்தகம் 5:12
0: ராஜாவினால்
1: ராஜாவினால்
0: பெல்ஷத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள்
1: சொப்பனங்களை
0: வியாதி பண்ணுகிறதும்
1: புதை பொருள்களை
0: வெளிப்படுத்துகிறதும் கருக்களானவைகளை
1: தெளிவிக்கிறதுமான
0: அறிவும் புத்தியும்
1: அவருக்கு தானியல் என்ன இந்த பரிசு தானியல் இருந்தா என்ன கொடுக்கிறாரா அறிவையும் கொடுக்கிறார் புத்தியும்
0: விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது
1: விசேஷ ஆவி உண்டென்று காணப்பட்டது பாத்தீங்களா கருகுலானதை சொல்லி தராராம் பரிசுத்தன் வந்து சத்தியத்தை சொல்லி தராரு நமக்கு அது மாத்திரம் இல்லாம விசேஷ ஆவி நமக்குள்ள இருந்திருக்கு அறிவையும் புத்தியும் கொடுக்கிறாரு பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம் கேளுங்க இப்ப கேக்குறேவனும் பெற்றுக்கொள்வோம் கேட்கணும் கேட்காம இருந்தா விட்டு நம்ம சரி தேவையில்லை போலன்னு விட்டுருவாரு கேட்கணும் கண்ணீரோடு கேட்கணும் அழுது புலம்பணும் ஒரு உலக காரியத்துக்கு ஒரு காரியம் வேணும்னா எப்படி நம்ம அது அதை வந்து வாங்குற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம் அதில் வாங்குற வரைக்கும் அப்படியே அது என்ன நம்ம ஃபுல்லாக அதுலேயே தான் இருக்கும் அவங்க வாங்கிட்டாங்க நம்ம வாங்கணும்னு இருப்போம் அதை பறிக்கலாம் கோடி படுங்க பரிசு தேவை நமக்கு தேவை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் முதல் பரிசுத்தன் பரிசுத்தமாக்குறாரு ரெண்டாவது செபிக்க வைக்கிறார் மூன்றாவது என்ன செய்யறாரு போதிக்கிறார் கேட்டு பெற்றுக்கொள்ளுமா கத்த நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் கேளுங்க பெற்றுக்கொள்ளுங்க விட்டுறாதீங்க தயவு செய்து விட்டுறாதீங்க கடைசி வினாடியில் இருக்கும் தயவு செய்து விட்டுறாதீங்க கேட்டு பெற்றுக்கொள்வோம் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக
2: இருந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?

ரத்தத்தினால் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு ஆவியானவர் எனக்கு வேண்டும். வாங்க பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆமென். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். நன்றி. ஆவியானவர் வருமா ஜெபிக்க வைக்கிறார். எவ்வளவு பேர் ஜபத்துல குறைவுள்ளவர்களாம் நம்ம இருக்கிறோம், ஜபத்துல குறைவுள்ளவர்களாம் இருக்கிறோம், ஜெபிப்பது போல நடிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜெபிக்கிறோம், இன்னிலிருந்து நான் ஜெபி

காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறேன். மன்னியாண்டவர், இன்றைக்கு எனக்கு ஜெபிக்கிற ஆவியை தாங்க, ஜெபிக்க வைக்கிற ஆவியானவரை தாரும். வாய் திறந்து கூப்பிடுங்க. எனக்கு பைபிள் படிச்சா விளங்க மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆண்டவரே. வரப்போகிற காரியத்தினால் விளங்கி கொள்ள முடியல, எல்லாம் எனக்கு கருகலா கடினமா இருக்கிறது. பரிசுத்தாவியினவரே மறைப்பொருளை சொல்லி தருகிறவரே, எனக்குள் இறங்குவீராக இப்பொழுது. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விட்டுட்டீங்கன்னா என்னைக்கு நீங்க பெற்றுக் முடியும்? எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க நீ விட்டுட்டீங்கன்னா எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? வாய் திறந்து கூப்பிடுங்க.

குழம்பி அழுது ஜெபிக்கணும். வாங்க பரிசுத்தாவியானவரே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி அப்பா, இழந்து போன ஒவ்வொரு மீது ஊற்றும் அவியனவரே, தொடும் தொடும் தொடும் தொடும். யாரையும் இழந்து நிற்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. இப்பொழுது பலத்தினால் அல்ல, பரக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்தாவியினால் ஆகும். தானியலுக்கு கொடுத்த விசேஷத்தை ஆவியானவர் இறங்குவீராக. இப்பொழுது ஜெபிக்க வைக்கிற விண்ணப்பத்தின் ஆவியான இறங்குவீராக. பரிசுத்தமாக்கிற பரிசுத்தாவி இறங்குவீராக.

சிலர் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் கடினமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆதாயப்படுத்த விட்டால் ஒரு நாள் கைவிடப்பட்டு சீழ்நாள் வரும். இப்பயே இன்றே ரச்சனை நாள், இன்றே அனுக்கிற நாள். தேவனை தேடுங்க, தேவனை தேடுங்க. மனசுல எனக்கு எல்லாம் தெரியும் கடினமா உட்காராதீங்க. சிக்கமால சிக்கமால ரீக்கமால ஏசா சொல்றாங்க எல்லாம். நீங்க இருதயத்துல கடினப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க, உட்காராதீங்க. ஆண்டவரே கேளுங்க, கேளுங்க, கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். என் உள்ளத்துல வரணேச்சப்பா, என் உள்ளத்தை மாற்ற வேண்டும் ஏசப்பா. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் நினைக்காதீங்க. உங்க உள்ளத்தில் கர்த்தர் வந்தாலும் உங்க உள்ளத்தை மாத்துவார். பாவமான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்து விடுதலை தருவார். ஆண்டவரே இயேசு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ரீக்கபா ரீக்கபா ரீக்கபா ரீக்கபா ரீக்கபா ரீக்கபா ரீக்கபா. கடினமான இதயங்களை மாற்றமே கேட்கறீங்க ஆண்டவரே. ஐயா கேட்க உதவி செய்யுங்க, கேட்க உதவி செய்யுங்க அப்பா. ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழைய சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளையும் பழைய சுபாவம் மாறணும்னு கேள்வி சொல்றீங்க ஆண்டவரே. பழைய சுபாவை ஒவ்வொருக்குள்ளையும் மாற வேண்டும்னு சொல்றீங்க ஆண்டவரே. ரீ பலக்கரபா ரீ கலபா ரீ கலபா ரீ கலபா ரீ கலபா ரீ கலபா. சர்வல்லம்ல தேவனே பழைய சுவா மாறட்டும் ஆண்டவரே. பழைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவோடு இணையணும் ஆண்டவரே. கபரி கபரி கபரி கபரி கபா ரீ கபா ரீ கபா ரீ கபா ரீ கபா ரீ கபா ரீ கபா ரீ கபா. சிக்கபா ரே சிக்கர வருவா சிக்கர வருவா சிக்கர வருவா சிக்கர வருவா சிக்கர வருவா சிக்கர வருவா. மகிமை மகிமை மகிமை இயேசுவே மக்கு மகிமை இயேசுவே மக்கு மகிமை. கபரி கபரி கபரி கபரி கபரி கபரபா. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும்ப்பா. வல்லமை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. அக்கில் நிரப்புங்கப்பா வல்லமை நிரப்புங்கப்பா. தேவ பிரசவத்தில் நிரப்புங்கப்பா. தேவ மகிமையில் நிரப்புங்கப்பா. புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவர். புது பலத்தால் இடக்கட்டு ஆண்டவர். கபரி கபரி கபரி கபர ஆண்டவர். வீணான பேச்சை வெறுக்க உதவி செய்யுங்கப்பா. வீண் பேச்சை வெறுக்க உதவி செய்யும் ஆண்டவரை. கபரி கபரி கபரி கபா. சிக்கபல சிக்கபல சிக்கபல சிக்கபல சிக்கபல சிக்கபலபா. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. தகப்பரே பரிசுத்தம் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும் ஆண்டவரே. வல்லமை நிரப்பும். வீண் பேச்சு பேசுகிற மக்கள் மாற்றும் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. முடி வல்லமைக்குள்ள இழுத்து கொள்ளும் அப்பா. இழுத்து கொள்ளும் பிதாவர்கள் இழுத்து கொள்ளாவிட்டார் அவனிடத்தில் வரண்டு சென்னீரே. பரிசுத்தாவினவரே பரலோக பிதாவை இழுத்து கொள்ளும் அப்பா. இழுத்து கொள்ளும் அப்பா. ஒவ்வொருவரையும் உங்களோடு இணைத்து கொள்ளும் அப்பா. சிக்கமல சிக்கலபர சிக்கலபர சிக்கலபர சிக்கலபர ரீக்கலபா ரீக்கலபா ரீக்கலபா ரீக்கலபா ரீக்கலபா ரீக்கலபா. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. மூடுவதாக தக்கினி மூடுவதாக தேவ பிரச்சனை மூடுவதாக. பழத்த காரியத்தை செய்வீங்க. பலமா கிரியை நடப்பீங்க சப்பா. பரிசுத்தவனர் பலமா கிரியை நடப்பீங்க. பரிசுத்தவனவரே பலமா கிரியை நடப்பிப்பீராக. கர்த்தாவே பலமா கிரியை நடப்பிப்பீராக. பரிசுத்தவன் அபிஷேகத்தில் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். வல்லமேல் நிரப்பு அகில் நிரப்பும் தேவாமில் நிரப்பும் ஆண்டவரே. சிக்கமல சிக்கமல சிக்கமல சிக்கமல சிக்கமல சிக்கமல சிக்கமல பரிக்கபா. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும். தேவப்பிரசரம் இறங்கட்டும். மகிமை ஓடட்டும் ஆண்டவரே. நீ வரங்க வாங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு காட்சி எபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. பரிசுத்தம் நிரப்புங்க. வல்லமேல் நிரப்புங்க. தேவாக்கில் நிரப்புங்க. தேவ பலத்தை எகட்டுங்க. வியாதி சுகமாக்குங்க சப்பா. நோய் சுகமாக்க பலனத்தை குணமாக்குங்க. கட்டை உடைங்கப்பா. கால் வெளியை சுகமாக்கப்பா. கைவெளியை சுகமாக்குங்கப்பா. கட்டுகளை உடைங்கப்பா. ஆற்றை குணமாக்குங்கப்பா. புதிய ஆற்றை வைங்கப்பா. ஆற்றை குணமாக்குப்பா. ஹாய் ஆற்றை குணமாக்குமப்பா. வியாதியை சுகமாக்குப்பா. பலவீனத்தை குணமாக்குப்பா. கட்டுகள் உடைச்சி போடுங்க ஆண்டவரே. சாத்தன் கிரி அழிக்கப்பட்டு போட்டும் ஐயா. காது கேட்காதவர்கள் காது கேட்கணும் ஐயா. வாய் பேச அப்போ இந்த கண் வர குறைவுள்ள மக்களை தொடுங்கப்பா. தொடுங்க தொடுங்க அப்பா. கேன்சர் வியாதியை சுகமாக்குமப்பா. கட்டி சுகமாக்கும் ஐயா.
எல்லாம் பலவென்றி குணமாக்கும் ரத்தத்தை ஊற்று மாண்டவரை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அப்ப எந்த தோல்ல பலவென்றாலும் அலர்ஜினால் குணமாக்குமாப்பா, குணமாக்கப்பா. அலர்ஜி குணமாக்கப்பா, அலர்ஜி குணமாக்கப்பா, அலர்ஜி குணமாக்குங்கப்பா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ அக்கினி மூடட்டும், தேவ பிரசரம் மூடிக்கலட்டும். வியாதி சுகமாக்குமாப்பா, கிட்னி பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவர். மனநோய் உள்ள மக்களை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. மனநோய் குணமாக்கும், மனநோய் குணமாக்குமாப்பா. சர்வல்லம் தேவனே மனநோய் குணமாக்கும், குணமாக்கப்பா. வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமாப்பா. மகத்தான காரியத்தை செய்ய வியாதியை சுகமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. கட்டுகள் உடைச்சி போடுங்கப்பா, பிசாசின் கிரியை அழித்து போடுங்க ஆண்டவர். வேலை இல்லாத மக்களை கிப்பிடுங்க, வேலையை தாங்கப்பா. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. அந்த 12 பேருக்கு குழந்தை தாங்கப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்கணும், பிரிந்து குடும்பம் அணைக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு குழப்பங்கள் மாறணும் ஆண்டவர். குடிக்கிற குடும்பம் விடுதலை பெறணுமாப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். கேசில் இருக்க மக்களை வெற்றி தரும். பிரிந்து குடும்பம் அணைக்கணும். ரீமா லாமா ரமா லக்கரமா ரீதி ரிவிக்கரவா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பலத்த காரியத்தை செய்ய, மகிமையான காரியத்தை செய்ய. இறக்கத்தை கட்டிடுங்க, கிருபை கட்டிடுங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதியாலும் சுகமாக்குங்க ஆண்டவரே. பல் வலியை குணமாக்குமாப்பா, பல் வலியை கூட குணமாக்குங்க ஆண்டவரே. பல் வலியை குணமாக்க கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே குணமாக்க பல் வலிக்காய் செபிக்க சொல்றீங்க. யாருக்கு இருந்தாலும் பல் வலியை குணமாக்குங்க. வல்லமை, வல்லமை, வல்லமை இறங்கட்டும். கால் வலி சுகமாக்க, கை வலி சுகமாக்குங்கப்பா. இடுப்பு வலி குணமாக்கப்பா. அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. குழந்தை அப்பாமி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குழந்தை பைக்கல சகுலி குழந்தை பை தாரும். வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை இறங்கட்டும். புதிய எண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புது பலத்தை நிகட்டுங்கப்பா. என் பலனாய் கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் பலன் நீராண்டவரை கபரி கபரி. ஒவ்வொருக்கும் நீ பலனாய் மாறும், ஒவ்வொருக்கு நீ பங்காய் மாறும். ரீபா லாக்கா பாரி சீரி வீக்கரி வீக்கரவா. மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா. சக்கல பரவ, சக்கல பரவர, சக்கல பரவர், கபல வரிக்க வரவா. விரிக்க வரவர், விரிவிக்கர வரவர், விரிவி விரிவிர வர வர வரவா. மகிமை, மகிமை, மகிமை. உங்க நாம மகிப்படட்டும். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ் பண்ணாமல் தாழ்மையாக்கே ஜீரோ பரமபிதாவே. ஆமென்.

அல்லேலூயா. சாட்சி நேரம் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் நாம மகிமைக்காக உங்க சாட்சிகளை நீங்க சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை கர்த்தர் நாம மகிமைக்காக சாட்சிகளை சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம்.

Cebim Seyfo. பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, நன்றியோடு கூடமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை நிறைந்தவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அப்போட மகிமையின் பிரசனம் எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக. இந்த ஜெப நேரங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இயேசுவின் ரத்தம் இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படட்டும் ராஜா. இந்த கூட்டங்களின் முழு பொறுப்பையும் அப்பா எடுத்து நடத்துங்க. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக எழுபுற எல்லா பொல்லாத அந்தகார ஆவிகளும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா அந்தகார வல்லமையிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு உரதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். பாடவும் பாடகர் துதி ஆராதனைகள், ஏறெடுக்க போகிற ஜபங்கள், கேட்க போகிற தேவ செய்திகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. மின்கருவிகள், இசைக்கருவிகள், இயக்கிறோம் பிள்ளைகள் எல்லாருமே ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஆளுக இறங்குவதாக. எடுத்த சுற்றி உங்க ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், அக்னியால், ஆவியானவரால் வேலையடைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அப்பா ஆலயத்து வர முடியாமல் வெளியிருந்த வண்ணமாய் அப்பா பலவீனப்பட்ட நிலையோடு இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை காண்பியும். எல்லாவற்றும் நட்பின் கருத்தில் தருகிறோம். மின்சாரத்தை ஆசீர்வதிங்க, நெட் ஆசீர்வதிங்க, இங்க வந்திருக்க சபையாரை ஆசீர்வதிங்க. கத்துடி கிருபை பிள்ளையோடு தங்கி தாவரித்து பாதுகாத்து வழிநடத்தணும்னு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மை ஜெபிக்கிறோம் பிதாவே.

தேவன் நம்மை நேசித்து பாதுகாத்து பராமரித்து, சங்கீதக்காரன் சொன்னது போல 86 சங்கீதத்தில் எவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்கிறார் எடுத்துக்கொள்ளுங்க. 86 சங்கீதம் 12 வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறார். சேர்ந்து வாசிக்கலாமா? என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழுதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின் உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து. நம்முடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவிக்கிற தேவன். சிந்தித்து பாருங்க, எவ்வளோ ஆபத்துகள், இக்கட்டுகள், விபத்துகள், எவ்வளோ துன்பங்கள், துக்கங்கள், பிசாசின் கையிலிருந்து நம்மை எவ்வளோ அழகாக ஆண்டவர் காப்பாற்றினார் இல்லையா? நம்முடைய ஆத்மாவை நேசித்து அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அதெல்லாம் நினைத்து மகிழ்ச்சியோடு நம்ம எல்லாம் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடலாமா? துதிகள் செலுத்தி போற்றியே, தூயவர் புகழ் பாடுங்கள். எல்லாம் இணைந்து இந்த பாடலை பா எல்லாம் தெரிஞ்ச பாட்டு கையில் தட்டி நம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.

ஹல்லேலூயா. துதி நடுவே வீற்றிருக்கிற கர்த்தரை நாம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு கையில் தட்டி மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் காட். சேர்ந்து பாடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். சில பாடாமல் இருக்கிறீங்க, பாட்டு தெரியலன்னு பாடலையா? எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். பழைய பாடல் எல்லாம் சேர்ந்து கையில் திருப்பி பாடலாமா?

உடைய கத்தனை மகிமைப்படுத்தும் நன்றி ஆவியானவரே. தேவன் நம்ம கொடுத்திருக்க இந்த அருமையான தருணங்களுக்காக நன்றி சொல்லுவோம். கத்தரோடு கூட ஒப்புறவாக்கி வாண்டுவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை எம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா. சொல்லாமா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என் கரத்தை பிடித்து கொள்ளும். தேவன் நமக்கு நல்ல தருணங்களை தருகிறார், நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். அப்பா என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி சொல்லுங்க, மோர் இணைத்து கொள்ளுங்கப்பா. கேட்கலாமா, எல்லாம் வாய் திறந்து கேட்கலாமா, என்னை மன்னி ஆண்டவரே. எவ்வளோ உங்களை துக்கப்படுத்திட்டு இருக்கேன்ப்பா, என்னை மன்னியும் ஆண்டவர். வாய் திறந்து சொல்லலாமா, என்னை மன்னியும் ராஜா. உங்களுக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஜபம் பண்ணலாமா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தேங்க்யூப்பா, நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி ராஜனே, கேட்பமா என்னை போல மாற்றுங்கப்பா. உங்களுக்கு பிரியமாய் வாழ எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, உங்களுக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா.

கேட்கலாமா? மன்னித்தரலுமா? உங்களோட நினைச்சுக்கங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்கப்பா. உங்களோட நினைச்சுக்கங்கப்பா. உங்க கூடையே நான் இப்போது இருக்கணும்ப்பா. உங்க கூடையே நான் இருக்கணும். உங்க கூடையே நான் வரணும் ஆண்டவரே. உங்க திட்டத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. கேட்கலாமா?

என் கரங்களை உயர்த்தி சொல்லு, கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. இயலான வாழ்க்கையை வெளிச்சம் தந்த தேவன், உயிரற்ற என் வாழ்க்கையில ஜீவனான தேவன், கண்ணீர் சிந்த நேரத்தில் தாயுமான தேவன், காயப்பட்ட நேரத்திலே என் தகப்பனான தேவன், எனக்கு அம்மா அப்பா நீங்க தான், என் வியாதி நேரத்தில் வைத்தியனான தேவன், என் சோதனை நேரத்திலே எனக்கு நண்பனான தேவனே, என்

ஆராதிக்கிறோம். மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தாவே மேராதிக்கிறோம். அதிசயமா நாமத்தை உடையவரே மேராதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே மேராதிக்கிறோம். அப்படியே ஆராதனை பண்ணுங்க. கர்த்தர் நாமத்தை சொல்லி துதிங்க.

இருக்கிறது. உம்மை ஆராதிக்கிறோம், சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓரி கபோஷ அல்லாமா, நல்லாவே நிரம்பி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? கூப்பிடுங்க, நல்ல கரல தட்டி வாய் திறந்து ஆவியானவரை நிரப்புங்க. ஓ ஷபா பா பா பா பா, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, சும்மா இருக்க கூடாது, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.

ஆமா ஆமா ஒவ்வொரு நிரப்பும் நிரப்பும் பல்லவுதாக்கினி இறங்குவராக உன் பிள்ளைகள் மீது ராமதா சாகராதோ ராமா ராமா ராமா விடுதலை உண்டாவதாக சுகம் உண்டாவதாக நாமது அக்கினி அக்கினி அக்கினி ஓ பரலோகத்தில் அக்கினி ஒவ்வொரு மூடுவதாக ஓரி பிரி பரபரா கதா பரபரபா

0: ஸ்துதிக்கிறேன். ஆராதிக்கும்படியான கிருபை கொடுத்தீரேன். உங்க பிரசனம் எல்லாரும் உள்ளத்தையும் மூடட்டும் ஐயா. உங்க கிருபை எல்லாருக்குள்ள இறங்கட்டும் ஐயா. உங்க பிரசனம் இறங்கட்டும் ஐயா. நீர்தான் எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. எங்களுக்கு கரங்களை பிடித்து நடத்தும் தேவ கிருபை எல்லாரையும் மூடட்டும். சுகவீனங்கள் பலவீனங்கள் நோயுடைகள் இயேசுவி நாமத்தில் பிள்ளைகளை நீங்குவதாக, கட்டுகள் இயேசுவி நாமத்தை உடைந்து போவதாக, இயேசுவி நாமத்து விடுதலை உண்டாவதாக தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவி நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கத்திரி பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்புகிற அந்தகார வல்லமைகள் சாத்தான் கோட்டைகள் உடைக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணலாமா? யாராவது ஒரு ஜெபம் ஆண்டவரே, கத்திரி பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளாம் அகன்று போகட்டும் ராஜா என்று சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை. பரலோக பரிசுத்த பிதாவே, உன் அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் பரலோக பரிசுத்த அக்கினி அனுப்பி எல்லாவற்றையும் நீர் அழித்து போடுங்க, நிர்மலமாக்குங்க அப்பா. ஆண்டவரே, ஊழியர்கள் இந்த நாளில் ஊழியம் செய்ய முடியாதபடி எத்தனையோ தடைகள் அப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவர் நல்லவர் போதுமானவர் அப்பா. நீர் இறங்கும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம் அம்மாப்பா. எல்லா மந்திரங்கள் மாயைகள் எல்லாம் அழிச்சு போவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஆண்டவரே, கர்த்தாவே, ஊழியர்களே பாதுகாக்கும்படிக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அவளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அனைத்தையும் அழித்து போடுங்கப்பா. வெள்ளம் போல சத்துருக்கள் திரண்டு வந்தால் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் இறங்கி பாதுகாத்துக்கோங்க. எல்லா ஊழியர்களை சுற்றி வேலையடிச்சிருங்கப்பா. எல்லா மிஷினரி சுற்றி வேலையாடு எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க, பொறுப்படுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: கர்த்தரின் ஜெபம் கேட்டதுக்காக கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தரின் பிள்ளைகளை சுற்றி வேலையடைங்கப்பா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானுடைய கோட்டைகள் உடைக்கப்படட்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சுற்றி நீங்க வேலையடைங்க என்று சொல்லி எல்லா கத்துடைய பிள்ளைகளுக்காக, எல்லா கத்துடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களை சுற்றி, எல்லா தேவ பிள்ளைகளை சுற்றி வேலையடையும் என்று சொல்லி ஜபம் பண்ணுவோமா?
2: ஸ்தோத்திரம் ஏசப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை கொடுத்த காம் கோடான கொடி நன்றி ஏசப்பா. பரலோகத்தின் தேவனே, அன்பின் அன்பரே, பரிசுத்த பிதாவே அப்பா, இந்த நாளை கொடுத்திருக்கீங்க கோடான கொடி நன்றி ஏசப்பா. அதே போல எல்லா தேவ பிள்ளைகளும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா கர்த்தாவே அப்பா. அவங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா அப்பா, உங்களுடைய கரத்தினால் அவர்களை

0: தொட்டு ஏசப்பா ஒவ்வொருத்தரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு பிசாசினுடைய தொடுதலும் அவங்க கூட இருக்கக்கூடாது ஏசப்பா. அந்த எந்த பிசாசும் ஆண்டவர் அவங்களை தொடக்கூடாது ஏசப்பா. அவங்க பரிசுத்த வாழ்க்கையை சீர்குலைக்க கூடாது ஏசப்பா. அவங்களை குறித்து நீங்க என்ன நோக்கம் திட்டம் வைத்திருக்கீங்களோ அதன்படி நடத்தி செல்லணும்ப்பா. எந்த பொல்லாத ஆணவனும் ஆண்டவரே ஏசப்பா மேல கை போடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே ஆண்டவரே போக்கின வரத்தில் அவர்களோடு கூட இருங்க ஏசப்பா. எல்லா குடும்பங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அவர்களின் சுற்றி நீங்க வேலை எடுத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பொல்லாத ஆண்டவரே ஏசப்பா சத்ருவின் ஆவிகள் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குடும்பமாய் சேவிக்கத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா அக்னி வேலி போடுங்க ஏசப்பா. கர்த்தாவே நீ தாம் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் ஏசப்பா. எந்த விதத்தில் சீர்குலைந்து போகாதபடி தவறான வழியில போகாதபடி அப்பா அவர்களை சுற்றி வேலை எடுத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பிசாசனுடைய எண்ணத்துக்கு செயல்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுற்றி வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்க திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படணும் இயேசப்பா. அப்பா ஆண்டவரே நீங்க தேவ பிள்ளைகளை தொட்டு பாப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா. போகிற போக்கில் ஆண்டவரே வருகிற வழியிலும் அப்பா அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே இயேசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த மிருகங்களினாலும் ஆண்டவரே இயேசப்பா எந்த ஆண்டவரே ஆபத்துகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த விஷப்பூச்சிகளாலும் ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி வேலி போடுங்க இயேசப்பா. உங்க நாமம் உயரப்படணும் இயேசப்பா. உங்க ஆண்டவரே மகிமைப்படுத்தணும் இயேசப்பா. குடும்பங்கள் எல்லாரும் நோக்கி கூப்பிடத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. எந்த தேவ பிள்ளைகள் மின்னணு அப்பா எந்த பொல்லாத மனிதர்களும் கை வைக்கவே கூடாது ஏசப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி வேலி போடுங்கப்பா. நீங்க அப்படியாய் செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜப கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே.
1: கத்தனும் ஜபம் கெடுத்துக்கா. கத்தரை நாம மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க. தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்கலாம். தேசத்தில் பாதிக்கு பாதி வாலிபர்கள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவருடைய பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபம் பண்ணலாமா? தேங்க்யூல்லா. எல்லாம் ஜபம் பண்ணுங்க. நம்ம குடும்பங்களையும் எவ்வளோ சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ரட்சிப்புக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம்.
2: அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு ஏசப்பா அவங்களை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எந்த வன்முறைகளிலும் எந்த பாபத்திலையும் ஆண்டவரே அவங்க வீழ்ந்து விடக்கூடாது ஏசப்பா. எல்லா வாலிபரும் உம்ம கண்டு எழும்பக்கூடிய கருவே நீங்க தருமுடிக்க நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு நன்றி சொல்றோம் ஏசப்பா. எங்க சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசுவே எங்க தேசம் முழுமா இருக்கு. எங்க சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகள் யாரும் கடத்திட்டு போயிடக்கூடாது ஏசப்பா. எங்க சிறு பிள்ளைகளை மாத்திர எழுப்பில ரட்சிப்பை நீங்க தருமடிக்கம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நீங்க இறங்க மடிக்கம் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவன் ஏசப்பா எங்க சபையில இருக்கிற சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். எங்க வாலி பிள்ளைகளை காத்துக்கொள்ள எங்க வாலிபுரில் நீங்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா வாலிபுரும் எல்லா வாலி பிள்ளைகளும் தகப்பனே. எல்லா திரைப்பள்ளியும் உண்மை கண்டு எழுமணும் ஏசப்பா. எங்க பிள்ளைகளை யாரு உலகம் தொடக்கூடாது ஏசப்பா. எங்க பிள்ளைகளும் தகப்பினை உலகத்தையும் பின்னாடி போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே என்னதான் படித்தாலும் தகப்பின் உண்மை கண்டு எழுமணும் ஏசப்பா. எங்க பிள்ளைகளை எல்லாரும் உண்மை கண்டு எழுமே தகப்பினே. உங்க நாம மகிப்படுத்த முடிக்கும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக்கொள்ளும். நம்ம ரத்த கோட்டுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ள முடிக்கும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறக்காக நன்றி சொல்றோம். எல்லா துதி கனமாக்கியுமே உண்மைக்கு சொல்றோம்.
1: இயற்கை சீற்றங்களுக்கு பஞ்சங்களுக்கு இனிவரும் காலம் பயங்கரமான இயற்கை சீர்கிற காலம். இயற்கை சீற்றங்கள், பஞ்சங்கள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எல்லாவற்றுக்கும் நம்முடைய தேசத்தின் மக்களை கர்த்தர் பாதுகாக்க முடிய ஜெபிக்கலாமா? கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இயற்கை சீற்றங்களுக்கு நம்ம தேசத்தை ஆண்டவரை கர்த்தர் பாதுகாக்க முடியாக நம்ம இணைந்து ஜபம். சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபிங்க. பார்க்கல பாரத்தோடு ஜபம் பண்ணுவோம்.
3: பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, எசப்பா இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனை நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசப்பா இந்த நாளிலும் கூட இயேசப்பா எங்களுடைய தேசத்திலும் மற்ற உலக தேசங்களிலும் இயேசப்பா இந்த கடைசி காலகட்டங்களிலே ஏற்படுகின்ற இந்த இயற்கை சீற்றங்களுக்காக இயேசப்பா நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. பேரிடர்கள் ஏற்படக்கூடாது தகப்பனே, பஞ்சங்கள் வரக்கூடாது இயேசப்பா, கொள்ளை நோய்கள் ஏற்படக்கூடாது இயேசப்பா, ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா தகப்பனே. ஏசப்பா தகப்பனே, நாளுக்கு நாள் உபத்திரவங்களும் போராட்டங்களும் உங்க வேத வசனத்திலே சொல்லப்பட்டபடி ஏசப்பா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது தகப்பனே. ஏசப்பா நீங்க இறங்குங்க ஏசப்பா. அப்பா தேசங்களுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கின்ற போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஏசப்பா தகப்பனே. ஒவ்வொரு தேசத்துக்குள்ள சமாதானத்தை கத்தர் கொடுங்க ஏசப்பா. பஞ்சங்கள் வரக்கூடாது ஏசப்பா, பட்டினி ஏற்படக்கூடாது தகப்பனே. அப்பா தகப்பனே, நிலச்சரிவு ஏற்படக்கூடாது தகப்பனே. ஏசப்பா நீங்க கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. இந்த கொள்ளை நோய்கள் எழும்பி விடக்கூடாது ஏசப்பா. ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுங்க ஏசப்பா. உங்க ரத்தத்தை கத்தாவே நீங்க ஊற்றி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு தேசங்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ரத்த சிந்தி இருக்கிறீங்களே ஏசப்பா. உங்க கிருப ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாய், எங்களுடைய தேசங்களுக்குள்ளாய் கத்தர் நீர் இறக்க வேண்டும்படியா, இறக்கத்தை காண்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: ஆமென். கர்த்தரின் ஜெபம் கேட்டுக்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க ரட்சிப்புக்காக, உங்க குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக, உங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் அப்பா இங்க வந்திருக்க குடும்பங்களுக்காக, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாய் நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஜெபிக்கிற மக்களாய், துதிக்கிற மக்களாய் அப்பாவுமே அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை தார் ஜபத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், அறிகிற அறிவில் வளரணும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை தார், விசுவாசத்தில் வளரணும், தேவ பக்தியில வளரணும் அப்பா. அப்படி எங்களை எல்லாம் நீர் உருவாக்குவீராக அப்பா. உமை அறிகிற அறிவில் வளரக்கூடிய இருதயத்தை எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே அப்பா. அப்போ உலகத்தின்கு அப்பா யாரும் இடம் கொடுத்து விடாத படிக்கு, உலகத்தின் பாவங்களுக்கு இடம் கொடுத்து விடாத படிக்கு பார்த்து கத்துக்கொள்ளுங்க. பாவத்தை ஜெயிக்க அப்பா, மரணத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க ஒவ்வொருக்கும் அந்த கிருபை கொடுங்கப்பா. நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானத்தை தருவீராக, சண்டைகள் குழப்பங்களை மாற்றுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே, ஒவ்வொருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. வியாதிகள் பலவீனத்தை மாற்றுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கிற மக்களுக்கு குழந்தைய பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல யாரையெல்லாம் அவ வேலைக்காக ஜெபிக்கிற நல்ல வேலையை தாங்கப்பா. வியாபாரங்களை செய்கிற பிள்ளைகளை வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. வண்டி வைத்து சம்பாதியம் பண்ணுக்கு வண்டியை ஆசீர்வதிப்பீராக, தொழிலை ஆசீர்வதிப்பீராக, கடைகளை ஆசீர்வதிப்பீராக, வியாபாரத்தில் நல்ல பெருத்த ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக. வீடு இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு வாசலை வாங்கி தருவீராக. வாடகை வீடுக்காக ஜெபிக்கிற நல்ல வாடகை வீடு தருவீராக. படிக்கிற மாணவ மாணவருக்கு ஞானத்தை தருவீராக. எல்லாரும் மாடல் எக்ஸாம் எழுதுறாங்க, ரீசன்ட் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம் எதிர்பார்த்திருக்க பிள்ளைகள் ஞானத்தை தருவீராக, அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. பலவீன தோடருக்கு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையை மாற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக. தேவ பிரசனம், தேவ கிருபை எல்லார் மீது இயேசுவின் நாமத்தை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரியஸ்தருக்காக பலப்படுத்துங்க. நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, நல்ல பாதுகாப்பை தந்து உங்க ரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலி வயதின் பலத்தை அவர்களுக்கு தாரும், உங்க உன்னத பலத்தை தாரும். நல்ல ஆகாரம் பூசிக்க, நல்ல நடக்கும், நல்ல ஒளிச்சு அவர் பலன் கொடுங்க. வல்லமையாக பயன்படுத்துங்க. கிருபை தாரும், வசந்தியாக்க பலப்படுத்தும். அவர்களுக்கும் நல்ல சுக பலன் தந்து அப்ப வல்லமையாக பயன்படுத்தும். ஒரு உடன் ஊழியர்களுக்காக, சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் எல்லார் மீது இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா இயேசுங்கிற ஊழியங்களை பொறுப்பிடுங்க. அண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் இந்தி சேனல் நல்ல ஸ்டக்காக ஓட கிருபை தருவீராக. பத்திரிகை ஊழியத்திற்கு தடைகளை மாற்றுவீராக. தொலைக்காட்சி ஊழியத்தில் பெரிய காரியம் செய்யுங்க. கடித ஊழியங்கள், இன்னும் டெய்லி வாக்குத்தத்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சண்டே கிளாஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. பாஸ்டிங் பிரேயர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. முழு ஜப கூட்டங்களை ஆசீர்வதிங்க அப்பா. சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியத்தின் மூலம் கர்த்தர் மகிமை அடைவீராக. நமது இயேசுங்கிற ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்க நீ எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்துக்கென்று கொடுக்க உதவி செய்கிறீர். அவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. துதிகன மகிமன்னர் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. கண்டு கொள்ளலாம். இப்பொழுதும் நாம் வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் திருமறை பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம். சகோதரிகள் யாராவது வந்து வாசிக்கலாம். அதே அங்க கொண்டு பேசிட்டு இருக்கீங்க, ஏன்பா நீங்க வீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம். அது சின்ன பிள்ளை விளையாண்டு கூடாதுப்பா, அங்க வைங்க, ஒரு பக்கம் வைங்க, அதையும் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் முன்னால வைங்க, அங்க வைங்க. வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் வாசிக்க கேட்போம்.
4: வாசிக்க கொடுக்கும்படியாக தந்த வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களில் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் நாலாம் முத்திரையை உடைத்தபோது நாலாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொள்ளை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். வாசிக்கபடியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் திருமறை பாடமாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 21 லூக்கா சுவிசேஷம் 21 இரண்டாம் திருமறை பாடமாக வாசிக்க கேட்போம்.

0: வாசிக்கும் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி லூக்கா 21 அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றாள். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தை நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவும் சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்க கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிகட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த எடுக்கணும். இந்த ஜனத்தின் மேல் கோவாக்கினியும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். இப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் குடி வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் இழந்து நின்று 91 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க வரும். சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேலனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கும் தப்பிவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியின் பாமை மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சருபத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். கத்துக்கொள்ளலாம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். முதலாவது மிஷினரி காணிக்கை சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாக 5 மிஷினரிகள் தாங்கப்பட்டு வருகிறார்கள். தேவனை கர்த்தர் அவர்களை ஆசீர்வித்து வல்லமையாக அவர்களை பாவித்து பயன்படுத்த வேண்டும். நாம் எல்லாம் சேர்ந்து கொடுக்கின்ற இந்த காணிக்கை சிறுதுளி பெருவெள்ளமாக நம் எல்லாரும் படைக்கின்ற இந்த காணிக்கை தான் அவர்களுக்கு மாதந்தோறும் தவறாமல் அனுப்பப்படுகிறது. அதன் மூலமாக அவர்கள் செய்கின்ற ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காணிக்கை செய்கிறார். ஆகவே முதலாவது பாடல் பாடும்பொழுது முதலாக மிஷினரி காணிக்கை சேகரிக்கப்படும். அதற்கு பிறகு பொதுவான காணிக்கை சார் குரூஸ் அவர்கள் பாடல் பாடுவார்கள். அப்பொழுது மிஷினரி காணிக்கை முதலாவது சேகரிக்கப்படும். அதற்கு பிறகு பொதுவான காணிக்கை.

0: அழைக்கப்படைத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? மிஷனரிமார்களுக்காக எல்லாம் இணைந்து எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபிங்க. தேங்க்யூ எல்லார், நன்றி. ஜேம்ஸ் மூலமாக ஊழியம் செய்கிற ஜித்தேந்திரர் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். எஃப்எம்பி ஒளித்தினோடுமாய் ஊழியம் செய்கிற சுவாதி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஐசிஜிஎம் அதே போல் ஐசிஆர்எம் மூலியமாக உழைச்சிற ரெண்டு சலாம், ரெண்டு பேரும் சலாம் சலாம், அவங்க ரெண்டு பேருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை கருத்தர் அதே போல் மணிப்பூரில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறதான மிஸ்ரீமார்களுக்கும் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் அனுப்ப உதவி செய்கிறார். ஆகவே இந்த ஐந்து மிஸ்ரீமார்களை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கணும், அவருடைய ஊழியங்கள் செழிக்கணும், தேவன் அவர்களுக்கு பாதுகாவலை கொடுக்கணும். அதற்காகவும் பொதுவான காணிக்க படைத்தவர்களுக்காகவும் வசதியாக ஜெபம் பண்ணுவாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா?
1: ஸ்தோத்திரமா பார்த்து துதிக்கிறோம் ராஜாங்கிற பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. மிஷினரி ஜித்தேந்திர அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எப்பவும் நிமித்தம். ஆண்டவரே தகப்பனே சுவாதி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் ஆசீர்வதி தரணும், பாதுகாத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. ரெண்டு சாலம் பிரதர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவங்களெல்லாம் நீர் பாதுகாத்துக்கோங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. தூர இடங்களிலே ஒளியத்திலே கத்தர் தாமே கூட இருந்து மறைத்து செயலாற்றுங்கப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அதிசத்தை அற்புதத்தை நீர் செய்ய முடிக்காய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. மணிப்பூரில் ஊழியம் செய்கிறதான சகோதரர் பலப்படுத்துங்கப்பா, அந்த குடும்பங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த ஐந்து மிஷினரி குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பாதுகாக்கும்படிக்கா கெஞ்சி கேட்குறோம். யா பேச ஆசீர்வதித்து யா பேச நீ எல்லை பெருக பண்ணினீங்களப்பா. அவர் மீது உடைய கரம் இருந்தது, அப்படியாக இந்த குடும்பத்தையெல்லாம் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்த ஒழுங்குங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கோங்கப்பா. ஆண்டவரே சபையார் கொடுத்த எல்லா காணிக்கையும் ஆசீர்வதித்தல்லும் எல்லாருக்கும் ஆயிரம் மடங்காக பெருக கத்தர்த்தாமே கிருபை பாராட்டுங்கப்பா. அவங்க கையின் பிரயாசைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீங்க இப்படி செய்ப்பார்த்தாய்க்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே,
0: ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். சற்று நேரம் திரு வசனங்களை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க, எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துங்க. இதற்கு குரதமாக எலும்புற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவை நாமத்தில் கட்டப்படுவதாக கர்த்தர் கிரியை செய்யுங்க, பொறுப்பிடுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்துடைய பரிசுத்தமான நாமம் மகிமடைவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் பரிசுத்த லூக்காஸ் விசேஷம் மூன்றாவது அதிகாரம், லூக்காஸ் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்காஸ் விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யோவான் ஸ்தானன் கேட்கிறார், ஞானஸ்தானம் பெற வந்த திரளான ஜனங்கள், புருஷர்கள் ஸ்திரீகள் அனைவரையும் பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படி என்றால் என்ன பொருள்? வரும் கோபம், தேவனுடைய கோபம் அந்த உலகத்திலே வெளிப்பட போகிறது. யோவான் தன்னை தேடி வந்து ஞானஸ்தானம் பெற வந்த மக்களை பார்த்து கேட்கிறார், பயங்கரமாய் கோபம், கர்த்தருடைய கோபம் வெளிப்பட போகிறது, இந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நம் வாசித்த முதலாம் திருமறை பாடம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் அந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதிலிருந்து நாம் வாசிக்கலாம். சேர்ந்து வெளிப்படுத்தல் 6:15 சத்தமா எல்லாம் வாசிங்க. எல்லாருக்கும் நல்ல வாயை கொடுத்துருக்கிறாரு. பேச நாக்கு நல்ல வாய் இருக்கு, நாக்கு இருக்குது. இங்க பேசினா பெரிய பொடுக்கே கேட்க அந்த அளவுக்கு நம்ம நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்காரு. வாயை திறந்து வாசிங்க. வாசிக்கலாமா? பூமியின் ராஜாக்களும் பெரியர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒழித்து கொண்டு என்ன சொல்றாங்களாம் பாருங்க. பர்வதங்களையும் கண்மலையில் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவருடைய கோபத்திற்கும் முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகானால் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும். அப்போ இதில் என்ன விளங்குறது? இந்த ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது. அது என்ன? சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவர் அவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும். இந்த கடைசி காலத்தில் அதுதான் நடைபெற போகிறது. கர்த்தருடைய கோபம் அதிகமாய் ஊற்றப்படுகிற ஒரு காலம். நம்ம வெளிப்படுத்தல 6:10 வாஸ்தவம் எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்பட்ட போது நடந்த காரியம், பூமியில சமாதானத்தை எடுத்து போடுகிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படியான அதிகாரம். சிந்திச்சு பாருங்க, அது ஃபுல்லா வீட்டில் வாசித்து பாருங்க. பஞ்சம், யுத்தம், அப்புறம் நீ அப்படியே தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ மக்கள் காட்டு பூமியின் மிருகங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் இதில் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த பூமியில் நடக்கிற காரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது மேலே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? 6:3 உடைத்த போது சூரியன், 12 வசனம், சூரியன் அதுக்கு முன்னால் பாருங்க, பூமி மிகவும் பூமி எதிர்ச்சி. அப்புறம் மேலே சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்து, சந்திரன் ரத்தம் ஆயிற்று, ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்கட்டினால் அசைக்கப்படும் போது இதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்களும் பூமியிலே. அப்போ இது எதை குறிக்கிறது? அஸ்டராய்டுகள் அப்படின்ற கற்கள், பெரிய கூட்டம் இருக்குதான் வானத்தில். அந்த கல்லோட ஒரு சுற்றளவு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 600 கிலோமீட்டர் தூரம் சுற்றளவு கொண்டது. அப்படின்னா இங்கிருந்து எது வரைக்கும்? மெட்ராஸ் வரைக்கும் ஒரு கல். அப்படிப்பட்ட நிறைய நிறைய கற்கள் எங்க சுற்றி கொண்டு இருக்குது? மேலே. அதுக்கு பேர் தான் அஸ்டராய்டுகள் இருக்க, அதெல்லாம் மேலே அந்த வேலையை சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்ப இதன் மேல சூரிய வெளிச்சம் படும் பொழுது அது எப்படி என்னாகுது? அதெல்லாம் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. ஒருவர் யோவன் பார்த்த அந்த தரிசனம், ஒருவர் அஸ்டராய்ட் கற்களை பார்த்தாரோ அல்லது நட்சத்திரங்களை பார்த்தாரோ, அவர் சொல்கிறார் ஒரு அத்தி பழத்தை மரத்தை அஸ்தை எப்படி எல்லாம் அத்தி காய்கள் பழனம் கொட்டும், அது மாதிரி பூமியிலும் அங்கே வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே விழும். இதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் விடை கிடைக்கும், எப்படி நட்சத்திரம் கீழே விழும், நட்சத்திரம் கீழே விழும் நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு ப்ரூஃப் இருக்குது என்னென்னா, நிறைய ஆயிரக்கணக்கான அஸ்டராய்டுகள் நம் தலைக்கு மேலே சுற்றி கொண்டிருக்கிறது. அதான் நீங்க பார்க்கலாம், திடீர்னு நியூஸ் பார்ப்பீங்க, ஒரு பெரிய விண்கல் வருகிறது பூமியை நோக்கி, பெரிய கல் வந்துகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வந்து கொண்டிருக்கிறது, அந்த பூமி மேல மோத போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீரென்று பார்த்தா சொல்லுவாங்க, திடீரென்று அந்த கல் தன்னுடைய சுற்றுப்பாதையை மாற்றி விட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் அதை மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கல்கள் விழுகிற காலம், அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ கோபம் மேல, அந்த கல் விழப்போகுது, பூமி எதிரப்போகுது, சூரியன் கருப்பா மாறப்போகுது, சந்திரன் தன்னுடைய அங்கே என்ன ரத்தமா மாறப்போகுது. இதெல்லாம் மேல நடக்கிற விஷயம். கீழே நடக்கிற விஷயம் பார்த்தா பூமியில பல மிருகங்கள் தோன்றி எல்லாரையும் இருக்கிற மிருகம் எல்லாத்தையும் கடிச்சு போடும், கொதறி போடும். காட்டு மிருகங்கள், ஒருபுறம் கொள்ளை நோய், ஒருபுறம் பஞ்சம், யுத்தங்கள், சமாதானமே பூமியில் இராதபடியான ஒரு காலம். இதுதான் வெளிப்படுத்த 6 சுட்டி காண்பிக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன யார் இருப்பாருங்க? பூமியின் ராஜாக்கள், சேனை தலைவர்கள். சேனைன்னா என்ன அர்த்தம்? மிலிட்டரி. ராஜாக்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யவான்கள், பணம் படைத்தவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், எல்லா மக்கள் வந்து என்ன செய்வாங்களாம் போயிட்டு பர்வதங்களையும் மலைகளையும் பார்த்து என்ன சொல்லுவாங்களா? தைசியங்கள் மேலே விழுந்துருங்க, நீங்களாம் மலைகிட்ட போய் மலைகிட்ட போய் ஜோமன் வானா, என் மேலே விழுந்துரு, பாறாங்கிட்ட போய் சொல்லுவான் எல்லாம் என் மேலே விழுந்துரு. ஏன்னா ஆட்டுக்குட்டியோட கோபம் வந்துவிட்டது, யார் நிலையில் இருக்கக்கூடும். அதனால தான் அங்கே யோவான் கேட்குறாரு, வருங்கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யா பார்த்தீங்களா? அதனால நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இனி காலம் அது வேற மாதிரி இருக்கும். க கர்த்தர்கிட்ட வந்துட்டா சேஃப், இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. வெளிப்படுத்த ஆறுக்கு அப்புறம் வாஸ்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழிவுகள். வெளிப்படுத்த ஆறே நம்ம கொலை நடங்க வைக்கிற சம்பவங்கள் வெளிப்படுத்தல் ஆறில் இருக்குது. அதனால் ரொம்ப நம்ம ஜாக்கிரதை. ஒரு தாளந்து அளவு மழை பெய்யும், ஒரு தாளந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன சொல்கிறாங்க, கிலோ கணக்காக, ஒரு பெரிய கிலோ கணக்கான அளவு தான் ஒரு தாளந்து. அதுக்கு மழை கொட்டுமா? ஒரு மலையில் கல்மலையில் போய் நிற்க முடியுமா? இவ்வளோ கல்மலை போய் நின்று பாருங்கள், சுழி சுழி சுழி விழும். அப்போது ஒரு தாளந்துனா ஏறக்குறைய ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கும், 50 கிலோக்கு மேலேயாவது இருக்கும் ஒரு அந்த தாளந்துன்னு. அப்போ ஒருத்தர் மேல தொடர்ந்து 50 கிலோ விழுது கல் என்ன ஆகும்? நம்ம குட்டி மண்டை என்ன ஆயிரும்? குட்டி மண்டை என்ன ஆயிரும்? யாருக்கோ ஒருத்தர் தான் பெரிய மண்டை இருக்கும், குட்டி மண்டல சிந்திச்சு பாருங்க, ஒன்று டப்பட்டவன் உடஞ்சிரும், முட்டை உடையிற மாதிரி உடஞ்சிரும். அதெல்லாம் இனி வரப்போகுது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, யோவன் கேட்கிறாரு, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு இன்னைக்கு எதனால ஆண்டு வந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக. முதலாவது பாருங்க, லூக்கா சுவிசேஷ வாஸ்தவம் 2 திருமறை பாடமாக லூக்கா 21:36 இயேசு சொன்னார். லூக்கா 21:36 சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அந்த வார்த்தை போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி. என்னது தப்பித்துக் கொள்ள? மனுஷகுமாரனுக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ளவும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் பாருங்க தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரு நல்ல வழி வச்சிருக்கேன். அதுதான் என்னது, ப்ரேயர் லைஃப். இந்த ப்ரேயர் லைஃப் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த ப்ரேயரை தவிர எல்லாமே இருக்குது. ஒரு விசுவாசி வாழ்க்கையில் ப்ரேயரை தவிர எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்ட எல்லாம் வச்சுருப்பாங்க, நமக்கு வசனம் தெரியும், அரசியல் தெரியும், நாட்டு நடப்புகள் தெரியும், நமக்கு விஞ்ஞானம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் என்ன இருக்காது, ஜபம் பண்ண தெரியாது. ஆனால் இயேசு சொன்ன இதெல்லாம் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. இனி சம்பவிக்க போகிற, இனி சம்பவிக்க போகிற எவைகள் வெளிப்படுத்த ஆறு லட்சம் அத்தனை ஆபத்துக்கு நடக்க போகுது. இது யாரெல்லாம் போய் தடுக்க முடியாது, யாரும் போய் தடுக்க முடியாது. அது நடக்கிறது கட்டாயம், ஆண்டு நியமித்தது நடக்கும். ஆனால் கத்துரை பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும். நீ ஜபம் பண்ணாமல் நம்ம இருந்துட்டால் யார் யார் இப்போ நாளைக்கு மண்டை மேலே உழுகும்போது தான் தெரியும் அவ்வளோ பெரிய 50 கிலோ கல், 2 கிலோ விழுந்துச்சா நம்ம மண்டை சட்னி அவ்வளோ தான். சிந்திச்சு பாருங்க, ஒரு கட்டை தடிச்சால மண்டை உழிஞ்சு அப்படி ஒரு 50 கிலோ கல், ஒரு 4 கல் விழுந்தால் அவ்வளோ தான் சட்னி ஆயிடும். ஒரு கல் தலையில், ஒரு கல் மூக்கில், ஒரு குத்து குத்துனா மூக்கு ரத்தம் வந்துடுது. அவ்வளோ 50 கிலோ கல், 4 கல் விழுந்தால் அவ்வளோ ஆல் க்ளோஸ் எவ்வளவு. இதனால் சாக போகிற மக்கள் எண்ணிக்கை, காட்டு மிருகத்தை பற்றி போட்டிருக்கார். அது என்ன, பூமியில் காற்பங்கு உள்ளவர்கள் இப்போ ஒரு ஒரு இடத்துல 100,000 பேர் வாழ்கிறாங்கன்னா கால் பங்கு எவ்வளோ, அதில் 25,000 பேர் செத்து தான் ஆகும் காட்டு மிருகம். அதுவும் நியமிக்கப்பட்டிருக்குது, நடக்கும். அது யாரும் யாரையும் மாற்ற முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், இவெல்லாம் நடக்கும், ஆனால் நீங்கள் தப்பித்துக்கிற நான் ஒரு வழி காட்டுறேன். என்ன வழி, ஜபம் பண்ணு. ஜெபிக்க வழி காட்டுக்கிறார், நான் ஜெபம் பண்ண மாட்டேங்க இப்படித்தான் இருப்பேனா, அது நம்ம என்ன நடக்குதோ, கல் உழுகுன்னா கல் உழுந்து தாக்கணும், அப்புறம் மிருகம் கடிக்கணும் கடிச்சு தான் ஆகும், நடக்கத்தானே செய்யும். அதனால ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். எப்படி ஜெபிக்கிறதா சொல்கிறார், இரவு சொல்கிறாரு வெளித்திருந்து ஜபம், எப்பொழுதும் ஜபம் பண்ணி வெளித்திருங்கன்றாரு. லூக்கா 18:1 சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜபம் பண்ணிட்டார். அப்போ ஜபத்தை விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஒன்று ஜபிக்க முடியலையா, பாடல் பாடி பாடி ஜபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜெபிச்சா தூக்க வரத கண்ணை திறந்து ஜெபம் பண்ணுங்க, நடந்து ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, எழுந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவில் நிரம்பி ஜெபம், எப்படி ஜெபம் பண்ணிடணும். ஹல்லேலூயா, அதுதான் கர்த்தர் விரும்பு. அதனால தான் வாஸ்தவம் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு 91 சங்கீதம் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, 91 சங்கீதம் 15 வசனத்தை நான் வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. 91:15 யார் முதல் எடுக்கிற வாசிங்க பாருங்களா, 91:15 சங்கீதம் பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்பு வீத்து யாருக்கு, என்னை நோக்கி கூப்பிடுவான். அதுதான் ஜபம். நம்ம ஜபம் பண்ணாமே, நம்ம ஜபத்தை தவிர எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும். ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு என்பது எதுனா அவனுக்கு ஜப வாழ்க்கை. எனக்கு சிந்திச்சு பாரு, நம்ம ஜப வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆகவே ஜபம் பண்ணுவோம். அதனால தான் சீசரில் போய் கேட்டாங்க இயேசு கிறிஸ்துட்ட. அவர் ஜப வாழ்க்கையை பார்க்குறாங்க. திடீர்னு கண்ணை விழிச்சு காலில் பார்க்குறான், ஆலக்கான் எங்கடா போனான்னு தேடி தேடி தேடி தேடி போனான். அதிகாரம் இருட்டான நேரத்தில் போனான். அவர் போய் வனாந்தத்தில் நீடும் முழங்கால் நின்று அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. பார்க்குறாங்க, ரபி எல்லாம் உங்களை தேடுறாங்களே. அவர் சொன்னார், நான் முதலாவது அவரை தேடிட்டோம். எல்லாம் இயேசுவை தேடுறாங்க. இயேசு யாரை தேடுறாரு? இப்போ பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுறாரு. இன்றைக்கி உங்களை தேடுவோம், ஐயோ நீங்கள் நீங்கள் அப்படின்வாங்க. நம்ம இல்லைங்கன்னு அவர்கிட்ட பேசிட்டு வருவேன். பார்த்தீங்களா அந்த ஜபம். சாயங்காலத்தை எங்கடா இருக்கிறாருன்னு தேடி பார்க்குறாங்க. பார்த்தா மலையமையில் இருக்காந்த அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. மற்ற நேரங்களில் பார்க்குறாங்க, எங்கடா பகலில் காணமே இயேசு கிறிஸ்து எங்கே காணோம்னு பார்த்தா வனாந்தரத்தில் போய் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் எல்லாம் ஜபம் ஜபம். நல்லா தூங்கிட்டு இருந்த சீசர் எழுந்து பார்க்குறாங்க, எங்கடா இயேசுவை காணோம்னு பார்த்தா நடுவரை ஓடி ஈடு எங்கடா இயேசுவை காணோம் பார்த்தா நடுவரவு மலையில் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இரவெல்லாம் ஜபம் பண்ணினார். அவங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஒரு நாள் போய் கேட்குறேன், இயேசுவே லூக்கா 11 சொல்கிறார், இயேசுவை ஜபம் பண்ணி எங்களுக்கு கற்றுக்கொடுங்க பாருங்க. ஏன்னா இயேசுவின் ஜப வாழ்க்கையை பார்த்த சீசர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இவர் ஜபித்து கொண்டே இருக்கிறாரே, நமக்கு அந்த ஜபம் வேண்டுமே. லூக்கா 11:1 சொல்கிறார் பாருங்க, சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் ஒரு இடத்துல இயேசு ஒரு இடத்துல ஜபம் பண்ணி முடித்த பின்பு பாருங்க, இயேசு ஜபம் பண்ணி முடி இன்னைக்கு ஜபம் பண்ணும்போதே ஏன்ச்சு போயிடும் இருப்பார். இப்போ கொஞ்சம் இப்போ பால் போயிடுச்சு, பால் பால் பால் பாரு, யாரும் கதை திட்டுறாங்க பாரு, சார் அப்புறம் பார்த்துக்கலாம் ஜபம், அப்புறம் பார்த்துக்கலாம் ஜபம், அது போய் ஏன்ச்சு போய் ஜபம் பண்ணுறாரு. ஜபம் இங்கே சொல்கிறாரு, ஜபம் பண்ணி நம்ம ஜபம் பண்ணுறதில்ல, பண்ணிகளாக இருக்கிறோம். ஜபம் பண்ணி முடித்த பின்பு இயேசு முடிக்கிறார் பாரு. நிறைய பேர் ஜபம் பண்ணுறோம், முடிக்கிறதில்ல. ஏன்ச்சு பா ஓடிடுது, பாதையில் ஓடிடுது, ஃபோனு வர ஆமாங்க, ஃபோனு வாட்ஸ்அப்பு ஃபோன் இதிலே தான் நேரம். சிந்திச்சு பாருங்க, இயேசு ஜபம் பண்ணி செஞ்சாரா முடித்தார். ஹல்லேலூயா. முடித்த பின்னு சீசர்களுக்கு டவுட், என்ன ஐயா அவரு நைட் பார்த்தா ஜபம் பண்றாரு, மதியானம் பார்த்தா ஜபம் பண்றாரு, அதிகாலையில் பார்த்தா ஜபம் பண்றாரு, நைட்ல தேடி பார்த்தா அங்கே உட்காந்து ஜபம் பண்ணிருக்காரு, சாயங்காலத்தில் ஜபம் பண்றாரு. டவுட் வந்துருச்சு. அவங்க போய் கேட்டாங்க, அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே யோவான் தன் சீசருக்கு ஜபம் பண்ண போதித்து போற நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க. நம்ம கேட்கணும் போய் ஏசப்பட்ட என்ன கேட்கணும், எனக்கு ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க. நம்ம கற்றுக்கொடுறோம், இதை கற்றுக்கணும். வாஞ்ச எல்லா நம்ம இருக்குல்ல, நமக்கு இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், அப்படி கற்றுக்கணும், இப்படி கற்றுக்கணும். நமக்கு எல்லாம் பல பலருக்கு ஆசை, கற்றுக்கொள்கிற ஆசை. நம்ம சமைக்க எவ்வளோ ஆசைப்படுறோம்ல, யூடியூப்ல போய் கற்றுக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செஞ்சு கொடுக்கலாமா, அதை செஞ்சு கொடுக்கலாமா, கற்றுக்கொள்ள ஆசைப்படுறோம். யூடியூப்ல போய் இதை பாரு, அதை பாரு, எதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க சீசல் என்ன கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துட்ட ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க. கேட்கணும், ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க. அப்படி ஜபிச்சுட்டா இனிவர் காலத்துல வரப்போகின்ற அத்தனை தீங்குக்கும் பாதுகாக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. இல்லைங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் சும்மா நடந்தாலும் ஜபம், நான் இயேசுவேன் எப்ப பார்த்தாலும் கூப்பிடுறேன். இயேசு பிசாது கூட இயேசுவேன் சொல்லுது, பிசாது சொல்லுதுல இயேசுவையும் தெரியும், இயேசு பேர் சொல்லுத்தானே, இயேசு பேரே சொல்லாதுங்க, பிசாசுக்கு அதெல்லாம் வா இயேசுன்னு சொன்னால் வாய் எரியும், எப்படி எரியாதுக்கு. அது சொல்லுது, இயேசுவே தாவீதின் குமாரனே சொல்லுதுல, நீ யார் என்று எனக்கு தெரியும், உனக்கு எனக்கு என்ன, எனக்கு வேதனைப்படுத்த ஏன் வந்துட்டீங்க கேட்கறது கூப்பிடுதில்ல, சாத்தம் சொல்லுதில்ல. மந்திரவாதிக்கு போய் பேய தவிர்த்துறாங்க, பவுல் செய்தப்போ நாங்களும் செய்கிறோம் சொல்ல, அது சொல்லுச்சு பிசாஸ் சொல்லுச்சு, பவுலையும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீங்கள் யார். அப்போ பிசா, அப்போ பிசாஸ் கூட தான் இயேசு பேர் சொல்லுது. அதனால பரலோகம் போக முடியாது. ஜபம் பண்ணுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த நேரங்களை பொண்ணா நேரம் வீணாக்கிறாதீங்க. கர்த்தர்கிட்ட போகணும், பரலோகத்துக்கு போகணும், இனி ஒரு ஆபத்து தவிக்கணும், அதுதான் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, நம்ம தப்பித்துக் கொள்றதுக்கு என்ன வழியை வைத்திருக்கிறார்னா, தப்பிச்சுக்கணும் ஆபத்துகளுக்கு நம்ம தப்பிக்கணும்னா கர்த்தர் வைத்திருக்கிற அடுத்த வழியை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. ரெண்டு குருந்தியர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா, 1 எடுத்து பாருங்க. 2 Corinthians 1:3 என்ன சொல்லுது பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, 10 நம்ம வாசிக்கலாம். 2 Corinthians 1:10 அப்படிப்பட்ட மரணத்தின்றும் எங்களை அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்பிப்பார் என்ற அவரை நம்பி பவுல் சொல்ற எங்களை தப்பு வச்சாருங்க. இப்போ பவுல் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். ஊழியம் செய்த பவுலை தேவன் காப்பாற்றினார். நம்ம ஊழிய கர்த்தருக்கு ஆக முடிந்த ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இயேசுவை பற்றி நீங்கள் அறிவிக்க வேண்டும். நேற்று ஒரு ஐயா ஒரு செய்தியை சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு கை கால் இல்லாத ஒரு பெண் தன்னுடைய இந்த முழங்கையை வைத்து சின்ன சின்ன பேப்பரில் வைத்து அவர் எழுதுவாரலாம், இயேசு கிறிஸ்து குறித்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எழுதி அதை ஒரு நாளைக்கு ஒன்று தான் அவங்களால எழுத முடியுமா? அப்போது அவங்க உயர்ந்த ஒரு கட்டிடத்தில் இருந்தவங்க அந்த பேப்பரை ஒரு நாளைக்கு ஒன்று தான் போட முடியுமா? எட்டி அவங்கள பார்க்க நடக்க முடியாது. அப்போ அவங்க டெய்லி ஒரு பேப்பர் கீழே போடுவாங்க. ஒன்றும் இருக்காது, இயேசுன்னு நேசிக்கிற அவ்வளோதான். யார் எடுக்கிறாங்க, யார் வாசிக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாதான். ஒரு நாள் அந்த அம்மா மறித்தார்கள். அந்த அம்மாவுடைய அடக்க ஆராதனைக்கு பார்த்தா திரளான கூட்டம் வந்திருந்தார்கள். அப்போது இந்த அம்மா எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சொன்னபோது கண்ணீரோடு சொன்னார்லாம், நாங்கள் தற்கொலைக்காக முடிவெடுத்து நடந்து கொண்டிருந்த பொழுது திடீர்னு யாரோ ஒரு பேப்பர் போடுவது போல இருக்கும், அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா இயேசுவனை நேசிக்கிறார். ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு முறை பெரிய ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு பிரதர் பேசி கொண்டு வந்தார். சொன்னார் ஃபோனில், ஐயா நாங்கள் எங்கேயோ இருந்தேன், இன்றைக்கு என்னை ஆண்டவர் பெரிய வியாபாரியை மாற்றிட்டார். எனக்கு பணம் பிரச்சனை இல்லைங்க, ஒரு காலத்தில் டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி எனக்கு பிளெயினில் தான் போகிறேன். எதற்காக போகிறீங்க? பிளெயினில் என் பிஸ்னஸ் விஷயமாக போகிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அங்கேருந்து பல ஊர்களுக்கு பிளெயினில் தான் நான் போவேன். போய் என்ன செய்வீங்க? நடு ரோட்டில் என்ன கைப்பற்றி கொடுப்பேன். ஒன்றும் செய்ய மாட்டே, திட்டுவாங்க, அடிக்க வருவாங்க, கொல்ல வருவாங்க. அர்சான் இந்த உயிர் போனால் போகுது பிரதர், இந்த அடுத்த வாரம் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறாரு, எனக்கு காட்சியாகவும் பண்ணுங்க. நான் அனுச்சா கொண்டா கொண்டு போகிறானுங்க பிரதர், பரவாயில்லைங்க, என் உயிர் என்ன. பல இடங்களுக்கு நான் ஒருவேளை இன்றைக்கு பீகாருக்கு போனார், உடனே அது அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே கைப்பற்றி கொடுத்து இயேசு பற்றி சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு நான் பிளெயினில் போயிடுவேன். அப்படியே போயிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் நான் இயேசு பற்றி அறிவிக்கிறேன். பாச தெரியாத இடம் தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அது வாஞ்ச எனக்கு உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரதர், என் ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் ஆகலை, எனக்கு அது கவலை இல்லை. இந்த வாரம் அடுத்த வாரம் டைம் புக் பண்ணியிருக்க வேறு இடத்துக்கு போகிறேன். அது தானே வாஞ்ச நமக்கு சிந்திச்சு நமக்கு பாருங்கள் எங்கே வாஞ்சிருக்கு. நமக்கு சொல்லணும் இயேசுவை குறித்து. இயேசு நேசிது என்ன கஷ்டம் சொல்லுங்கள். அதுதான் கத்துருவோம். இயேசுவை பற்றி வேற யாரை பற்றி சொல்ல வேண்டாம், யாரோ யாரை பற்றி சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அவர் நேசிக்கிறார், அவ்வளோதான். ஒரு வார்த்தை, இயேசு நேசிக்கிறார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு கண்ணீரை துடைப்பார். இயேசு உன் பிரச்சனைக்கு தீர்வு அவர் தான். உன் பாவத்தை மன்னிக்கிறவர் அவர். சொல்லி பாருங்கள், அவர் பொறுப்பெடுப்பார், அவங்கள அவர் தொற்றுவார். இயேசுனா அவர் போவாங்க தொற்றுவார். அந்த பிரதர் சொன்னார், என்னை கொன்னா கொல்ட்டுங்க, அவருக்கான உயிரே கொடுக்க நானும் ரெடியாக இருக்கிறேன். அதை பற்றி நான் கவலையை பண்ண, தனியாக தான் நான் போகிறேன், என் கூட யாரும் இல்லை. பாருங்கள் அந்த வைராக்கியம், வைராக்கியமாக இருக்கேங்க நான் அப்படின்றார். அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி ஒரு இருக்கும், அந்த அளவுக்கு தீவிரம் பேசுகிறார். அந்த வைராக்கியம் நம்ம என்ன செஞ்சுருக்கான்றவருக்கு அவரை பற்றி சொல்லுவோம். இயேசு நேசிக்கிறான்னு சொல்லுவோம். அவரெல்லாம் பொறுப்பெடுத்துக்குவார். அப்படி ஊழியம் செய்கிறவர்களை தேவன் தப்பு வைப்பான். பாருங்க வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் முதல் 3 வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்து மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு, பரநல கவனிங்க, பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதலை நோக்கி. அப்போ தூதலுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாரு 4 தூதலுக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவாங்க. மழை வருதுங்க, ஒரு நியூஸ் பார்க்குறோம், இந்த கடலில் ஒரு தாழ்வழுத்த மண்டலம் வந்து விட்டுது. எங்கேயோ வருது, அரபிக்கடலில், வங்காள விரிகுடலில், இந்திய பெரு எங்கேயோ வருது, இங்கே மழை பெய்யுது. தண்ணி வந்து மூழ்குது. அங்கே மழை பெய்யுது, இங்கே பாறாங்களை விழுகுது, இங்கே ரெண்டு பேர் செத்து போகிறாங்க. கடல் சமுத்திரத்தில் சேதம், பூமியிலே சேதம். அதுக்கு நான்கு தூதருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஒரு தூதனா ஒரு தூதனா ஒரு தூதன் அர்த்தம் இல்லை. அந்த தூதருக்கு என்ன இருப்பாங்க, ஒரு அமைச்சகம், ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் யார் இருக்காங்க, இருக்காங்களே எவ்வளோ பிஎஸ் இருக்காங்க, அந்த பிஎங்கில் எத்தனை, ஒரு தனி அமைச்சகமே இயங்குது பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த தூதர்களுக்கு கூட அவங்களுக்கு நிறைய தூதர் இருப்பாங்க. இனி சமுத்திரத்தில் பூமியில் பெரிய சேதங்கள் வரப்போகுது. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரை நோக்கி நாம் நமது தேவனுடைய

முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதல் என்று மகா சத்தமிட்டு பாத்தீங்களா? யாருடைய நெற்றியில முத்திரை போடுறாங்க சொல்லுங்க? கர்த்தருக்கு ஊழியக்கம் செய்யறவங்க, வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவங்க இல்ல, பிசாசு ஊழியம் செய்யறவங்க இல்ல, பேர் புகழ்ச்சி ஊழியம் செய்யறவங்க இல்ல, யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு என்ன போட்டு பாருங்க? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் தேவனுக்கு ஊழியக்காரர் இருக்கும். அவங்க நெற்றியில் அழகா முத்திரை போடுவார். அப்போ பூமி சமுத்திரம் அடிசனும் செய்திருக்காரு, மரங்களை சேதப்படுத்த பாருங்க. இதெல்லாம் சேதம் என்ன நடக்கும்? இனி அப்படிலாம் வரப்போகுது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்ற, ஊழியம் செய்ய கர்த்தருக்கு, உங்களுக்கு முடிந்ததை செய்ய ஆண்டோருக்காக சொல்லி நினைச்சு பாருங்க. அதனால இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்பா நான் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஆண்டவரே சின்ன சின்ன ஊழியம், சின்ன சின்ன காரியம், நீங்கள் பெரிய ஸ்டேஜ் போட்டு தான் செய்யணுன்ற சின்ன ஒரு வசனத்தை அனுப்புங்க ஒருத்தருக்கு, ஒரு சின்ன ஒரு கைப்பிடுதியை கொடுங்க. வசனத்தை அனுப்புறேன்னு சொல்லி வேற ஏதாவது அனுப்பிட்டீங்கன்னா அப்போ நேர கீழே அது கீழே தான் போகணும். அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாதவங்க அந்த வேலைக்கு போகக்கூடாது. நான் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ண நேராக போய் அந்த கட்டுப்பாடெல்லாம் அந்த வேலைக்கு போகக்கூடாது. உங்கள் ஆத்மாவை காத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்புகிறேன், இன்றைக்கி ஏதோ ஆராதனை சொன்னார், இதை பண்ணு வாட்ஸ்அப் அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பி அப்புறம் அவ்வளோதான் போகிறோம், ஜீசஸ் லவ் யூன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் வேறு எதாவது அனுப்பி நேராக கீழே தான் போய் அனுப்புறோம். அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாதவங்க அந்த வேலைக்கு போகாதீங்க. உன்னை காத்துக்க தெரியலன்னா அங்கே போகாத, விட்டுரு. நீ இங்கே ஆராதனை சொன்ன தப்பாக புரிஞ்சுக்கோ, நல்லா கேள் காது கேட்கல காதுலன்னு கேட்க கிடவன். நான் சொல்கிறது ஒரு வார்த்தையாக சொல்லுங்க ஆண்டரை பற்றி. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க, நீங்கள் மேசா அவரு தான் அனுப்ப சொன்ன ஏமாலை போடக்கூடாது. உனக்கு விட்டுற கண்ட்ரோல் தான் விட்டுறது, அந்த பக்கமே போகாது. உனக்கு சொல்லலை, அது பொதுவாக சபைக்கு சொல்கிறோம். எவ்வளோ பேர் லைவில் கேட்டுருக்குறாங்க, சில நாடுகளில் கேட்குறாங்க, ரேடியோ எஃப்எம் ரேடியோ மூலம் கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்காக சொல்கிறோம். பொதுவாக ஊழியம் செய்யுங்க கர்த்தருக்கு. அப்போ அவங்க நெற்றியில் என்ன போடுவார் ஆண்டவர்? முத்திரை போடுவார். என்ன சேதம்? மரம் வந்து உன் மேலே மரம் மரம் உழுகும். எங்கே உழுகாது? உங்கள் மேலே உழுகாது. மரம் உழுகும் உங்கள் வீட்டு மேலே உழுகாது. மரம் உழுகும் உங்கள் மண்டை மேலே உழுகாது. மரம் உழுகும் உங்கள் வண்டி மேலே உழுகாது. மரம் விழுகும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. காற்றடிக்கும் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு சேதம் வராது. ஒரு முறை சுனாமியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கடலோர பட்டணத்தில் சந்தித்தோம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டுருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சுனாமி வந்தபோது அது ஒரு கோர காட்சி பார்க்க முடியாதுங்க, வானமே அவ்வளோ ஹைட்டு, அதை பார்த்தாலே நம்ம ஒருத்தன் பார்த்தா அப்படியே விழுந்துருவான், அவ்வளோ ஹைட்டு வந்தது. அது வரும் பொழுது பொதுவாக அலை எப்படி அடிக்கும்னா இப்படி அடுத்த படிப்படியாக வரும், படிப்படி. ஆனால் அவங்க சுனாமி அலை அப்படி வரலைங்க, ரிட்டர்ன் வருது இப்படி. அதில் ஒருத்தன் மாட்டான், என்ன பண்ணுவான், சுற்றிட்டு உள்ளே கொண்டு போயிடும். எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சவங்க அறிமுகம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கிட்டு போயிட்டுருக்குது. ஆனால் என் பக்கத்தில் வந்து அவன் சொல்கிறாங்க, என் கடை பக்கத்தில் வந்துடுச்சு. அப்போது நான் இயேசுவே என்னை காப்பாற்ற நான் கூப்பிட்டேன், அந்த ஆளை என் கால் பக்கத்தில் வந்துச்சு, என்ன ஒன்றும் செய்யலை, என்னை விட்டுருச்சு. இல்லையிலோயா. அலைக்கு உங்களை தெரியாது, யாருக்கு தெரியும்? இயேசுவை தெரியும். ஆமென். சொல்லுங்க. மரத்துக்கு உங்களை தெரியாது, இயேசு தெரியும். ஓஹோ, இயேசுன்னு கூடுதுப்பா, நம்ம ஆள்மா இருக்கு, இயேசு ஆள்மா இருக்கு, உன் மண்டையில் உள்ளாமல் கீழே விழுந்துடும். அதான் கடைசி காலம். கர்த்தருக்காக ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, இன்னும் இருக்காங்க அவங்க, அவங்க சொன்னாங்க, அந்த அலை எங்களை தொடல பிரதர், என் கால்கிட்ட வந்துச்சுங்க, எங்களை தொடல பார்த்தீங்களா. ஆனால் இதை தப்பித்துக்கொள்ள முதலாவது ஜபம், ரெண்டாவது என்ன செய்யணும், அவருக்காக ஒரு சிறு ஒளியத்தையாவது நம்ம செய்யணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை பார்த்து ஜபம் பண்ணலாம். 91 சங்கீத வாஸ்தவம் இல்லையா, அதுல ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்க. சங்கீதம் 3:4 ஒரு காரியத்தை சொல்லுகிறது, அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்புவிப்பார் சொல்லி சொல்றாரு. அவர் தம் சிறகளானே உன்னை மூடுவார், செட்டன் கீழே அடைக்கலம் புகுந்துக்கோ புகுவாய். அவர் தப்பு வைப்பார் கொள்ளை நோய்க்கும் வேணும்னு கண்ணிக்கும். பயங்கரமான இனி கொள்ளை நோய் தானே, இப்போ வர கொள்ளை இன்னொரு பெரிய உருவெடுத்து வரப்போதும். ஆண்டவர் அவருடைய ஊழியர் மூலம் பேசியிருக்கிறாரு. அப்போது எவ்வளோ ஃபஸ்ட்டு கொரோனாவே பாருங்கள், பேரே என்னச்சு கோவிட், பேரை வச்சு 19 வச்சுட்டாங்க.
இப்போ 24 ஆயிடுச்சு, இது பயங்கரமாக வரப்போ, இனி கொள்ளை நோய்கள் வரும், எல்லாமே வரும் பாருங்கள். நம்ம வாஸ்து வெளிப்படுத்த

வாசித்து பாருங்க. அப்போ அப்போ அப்படிப்பட்ட காதல் சொல்றார், நீ சட்டேனுக்கல என்ன செய்ய, நீ அடைக்கலை புகுந்துக்கோ. கோழி கூப்பிடுது பாக்குறீங்கல்ல, பருந்து மேல சுத்திட்டு இருக்க ஒரு கோழி சத்தம் போன கொக்கோ கொக்கோ கத்தும், உடனே என்ன செய்யும், என்ன செய்யும், தூக்கம் வர மாதிரி இருக்குங்களா, ஒரு பாட்டு பண்ணலாமா, அப்படியே தொக்குது. ஜெபல் இடத்துல ஆரம்பிச்சோன்னே கொக்கோ கொக்கோ ரொம்ப சத்தம் போய், என்னடா இந்த கத்து கத்துதுன்னு பார்த்தா மேலே யாரு சுத்திட்டு இருப்பா, கழுகு ஒட்டமிட்டுக்கிட்டே இருக்கும், அல்ல பாம்புகள் சுத்தி கொண்டு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் கோழி கத்தும். உடனே இந்த குஞ்சு கோழி என்ன செய்யும், ஓடி வந்து அம்மாவுடைய அந்த சிறருக்குள்ள போகுதுக்கும். சில தெனா வீட்டில் இருக்க கோழிங்கெல்லாம் இருக்கு, குஞ்சு கோழி அது என்னடா செய்யும் போய் குப்பை மேட்டில் இருக்கிற குப்பையை சாப்பிட்டுட்டு இருக்கும். அது கோழிக்கு பேர் தெனா வீட்டு கோழி, அது அப்படி நெஞ்ச நிமித்திட்டு போகும், அங்கிருந்து ஒரே தூக்கு தூக்கிட்டு அது அந்த ஸ்பீட்ல போயிடும். அதான் கழுகோடைய வேகம்ன்றாங்கல்ல, கழுகின் வேகம், கண்ணுமிக்க நே தூக்கிட்டு போயிரு. அவ்வளோதான், அப்புறம் ஐயா அம்மா ஐயா அம்மா கத்தினாலும் போன ஒரு ரெண்டு அதான் கழுகு வாய்க்கு ரெண்டு கொத்து அவ்வளோதான். இன்று இயேசு நம்ம கூப்பிடுறாரு, வந்துரு என் சட்டைக்கல்ல, வந்துரு சட்டைக்கல்ல வகுந்து வந்துருன்னு கூப்பிடுறாரு. இதான் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே சொல்றாருல்ல, கோழி தன் வாசித்து பாருங்க, லூக்கா 13 வாசித்து பாருங்க. லூக்கா 13 அதிகாரத்தும் எடுத்துக்கொள்ளுங்க, 34 வசனம் வாசிக்கலாமா. எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிலே கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள உங்களுக்கோ ஆண்டு கூப்பிடுற வந்துரு வந்து அதான் சொல்றாரு. அவர் உன்னை தப்புவிப்பார், நீ எங்க புகணும், செட்டைக்குள்ள புகணுமே, அவருக்குள்ள பிரசன்ஸ்க்குள் வரணுமே, அவர் சமூகத்துக்கு வரணுமே, அதை விட்டு நம்ம வேற செஞ்சாலும் ஒண்ணும் முடியாது. அவர் பிரசனத்துக்குள்ள வரணும், நீங்க அவர் செட்டைக்குள்ள வராம எங்க போய் மூடி மறைஞ்சாலும். ஒரு முறை ஒரு பெரிய தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அப்போ தீ அணைப்பு வீரர்கள் வேகமா அவங்க தீ அணைச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன உடனே ஒரு குடிசை வீடு, அது பக்கத்தில் ஒரு கோழி அப்படியே ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்குது, அது நெருப்பில் அப்படியே உட்காந்த மாதிரியே இறந்துருக்குது, ஃபுல் ரோஸ்ட் ஆகி நல்லா வெந்து கொல கொல கொல நல்லா வந்துருக்கு. அப்போ இந்த இராணுவ இந்த தீயணைப்பு வீரர்கள் அப்படியே அணைச்சிட்டு வரும்பொழுது அது அவங்க என்ன அப்படியே கால அப்படியே உதைக்கிறாங்க, ஒருத்தன அந்த வெந்திருக்கிற கோழி அப்படியே கீழே சாய்ந்தது, ஆனால் அதோட சிறகுலேருந்து குக்கு குக்குன்னு கத்திக்கிட்டு 2-3 குஞ்சுகள் வெளியே வெளியே வந்தது. அப்போ என்ன அர்த்தம், தீ பற்றி எரியும் பொழுது இந்த கோழி என்ன செஞ்சுருக்குது, சத்தம் போட்டிருக்குது, அந்த சத்தத்தை கேட்டு சில குஞ்சுகள் வந்து செட்டையின் கீழே அடைந்திருக்குது. தீ பற்றி எரிந்தது, தாயே எரிந்து விட்டது, ஆனால் அது குஞ்சுகள் இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிடுறாரு, வந்துருங்க வந்துருங்க, பாவத்தை விட்டு வெளியேவா, அக்கிரமத்திட்டு வெளியேவா, அருவருப்பை விட்டு வெளியேவா, கூப்பிட்டுட்டே இருக்காரு. இல்லைங்க நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு பருந்து கடைசி அவள் என்ன பண்ண முடியும், பருந்து தூக்கிட்டு போய் 4 கொத்து கொத்தி ஒரே முகம் முடிஞ்சிடும் அவ்வளோதான். அதுதான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் பாருங்க, 57 சங்கீதம் வாசித்து பாருங்க. 57 சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உமையின் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிலையிலே வந்து ஆபத்து காலம், விக்கனங்கள் ஆபத்து காலம் நம்ம தான் ஓடி வந்து அடையணும். அதனால தான் சொல்றார் சங்கீதக்காரன், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். என்ன சார் அவர் கோபம், கொஞ்ச காலத்து குமாரன் கோபம் என்னவா, பற்றி எரியும், ஒரு அண்டிக் கொள்கிற யாவரும் வந்துரு, அவ்வளோதான் ஒரே வழி, வந்துருங்க, எசப்பட்ட வந்துருங்க, சட்டைக்குள்ள வந்துருங்க, அதுதான் வழி, வேற வழியே இல்லை. சட்டைக்குள்ள வந்து அடைக்கலம் புகுந்துக்கிட்டோம்னா அந்த சட்டையை பற்றி சொல்றாங்க, அந்த சட்டைகளுக்குள்ள ஒரு எண்ணெய் பசை இருக்குமா, பொதுவாக பறவைகளுடைய அந்த சட்டை என்ன இருக்குமா, ஒரு ஒரு விதமான எண்ணெய் பசை இருக்குமா, அதனால தான் அது போகுது பார்த்தீங்களா, விரிச்சு போகுது இல்லை, அது எதுவும் காற்றடிச்சாலும் ஒன்றும் செய்யாது, அது அது பாடுபோ, அந்த ரக்குகளுக்கு கீழே ஒரு எண்ணெய் பசை இருக்குதான் சொல்றாங்க. இன்றைக்கு அந்த எண்ணெய் என்பது யாரை குறிக்குது, ஆவியானவரை குறிக்குது. ஹலேலூயா, அது ஆவியானுக்குள்ள வந்துடணும்.
சட்டைக்குள்ளே வந்துடணும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னாக்கா இன்னைக்கு கீழே கிடக்கிற அரிசி துண்டு மாதிரி, கீழே கிடக்கிற கோதுமை மாதிரி, கீழே சிந்தி கிடக்கிற பொருள் மாதிரி இன்னைக்கு கேக்கு துண்டு, அது இன்னைக்கு பாவம் அப்படியே கீழே கிடக்கும், சிதறி கிடக்கும். ஆனால் நம்ம அதை பார்த்து ஏமாந்துருக்கணும். கிராமங்களில் வடநாடுகளில் எப்படி காடை பிடிக்கிறாங்க தெரியுங்களா? காடை பிடிப்பதற்கு என்ன செய்கிறாங்க? குழி, அந்த குழிக்கு மேலே ஒரு சின்ன மெலிசான ஒரு செல்வத்தட்டு மாதிரி வச்சிடுறாங்க. அது மேலே சில இந்த மக்காச்சோளம், கோதுமை, அரிசி மாதிரி தோல் ஒரு நாலு அஞ்சு இடத்த அப்படியே வச்சிடுறாங்க. காடு பகுதியில் இருக்கிற இந்த காடைகள் மெதுவாக அவ்வளோ பிரச்சனை இருக்கும். காடை வந்து குத்தி குத்தி குத்தி குத்தி குத்தி குத்தி வரும்பொழுது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, குழி குழிக்கு மேலே சாதாரண ஒரு மெலிசான சில, நம்ம எப்படி நம்ம வாங்குகிற சாப்பாடெலாம் பேக் பண்ணி தராங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன மெலிசான செல்வ பேப்பர். அப்போ அந்த கோழிகள் அப்படியே சாப்பிட்டு வர சாப்பிட்டு வர சாப்பிட்டு கடைசி அது மேலே ஏறி உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுறது, தானே உள்ள போயிரு. அவங்க செட் பண்ணுறாங்க, அது மேலே வந்து நிற்கும் பொழுது அது உள்ளே போயிட்டு மூடி விட்டுறது, அவ்வளோதான். உயிரோட மாட்டி திருப்பி மூடி போட்டு வெளியே வர முடியாது. இப்படி நிறைய காடைகளை பிடிக்கிற வகைகள் வடநாட்டில் இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட காடை ஆயிடக்கூடாது. கீழே கிடக்க சாதாரண அரிசி எவ்வளோ, அந்த அரிசி எடுத்து எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும் சிந்தி பாருங்க. கீழே கிடக்குது ஒரு சின்ன ஒரு ரொட்டி, அதை எடுத்து எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும்? ஏச எவ்வளோ நேரம் அந்த கூல்ட்ரிங்க் வந்து சரி இது குடிச்சிருப்பார், அந்த கஞ்சி குடிச்சிரு எவ்வளோ நேரம் குடிக்க முடியும் சொல்லுங்க? எவ்வளோ எவ்வளோ நேரம் குடிக்கும்? ஒரு காப்பியை விட்டாமல் எவ்வளோ நேரம் குடிக்கும்? ஒரு ஒரு நாள் குடிக்க முடியுமா? கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், அவ்வளோதான். நீங்கள் போவீங்க மாட்டீங்க. யானை பிடிக்கிறவங்க தெரியல, மான் பிடிப்பு தெரியல, எல்லாம் யானை பிடிப்பது எப்படி பெரிய பள்ளத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி இலை தலை எல்லாம் மூடி இருக்கும். யானை எப்போதும் போல் வேற வேச நடந்து உள்ளே போய் மாட்டிக்கும். அதனால தான் கருத்தை சொல்கிறார். இந்த ஆபத்தை பார்த்தோம் கூப்பிடுறாரு. அவர் செட்டன் கீழே அடைக்கலும் புகுவாய், அவர் உன்னை வேறுண்டை கண்ணிக்கும், பாலாக்கும் குலை நோக்கி உன்னை தப்புவிப்பார், ரவத்தம் சிறகுலார உன்னை பாவத்தை விட்டு வந்துடுங்க, பாவத்தோடையே இருக்கணும். ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். அதுதான் யோவன் சொல்கிறாரு, வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இயேசு நமக்கு வழிகாட்டுறாரு. மூன்று வழி. ஒன்று, ஜபம். நீ நடந்தோம் நின்றோம் எப்படியும் ஜபிச்சிருங்க. படுத்து ஜபி தூங்கிடுவீங்க. அப்புறம் வந்து நம்ம கனவை தான் பார்க்கணும். படுத்து ஜபிக்குதுன்றது அது வந்து கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களுக்கு, தூக்கம் வராத முதியோர்களுக்கெல்லாம் அது. ஐயா படுத்து ஜபிக்கிறீங்களா? எப்படியாவது தூக்கம் வருதுங்களா? இப்போ படுத்து தூக்கம் வந்துடுதுங்களா? அப்போ நீங்கள் படுத்து ஜபம் பண்ணக்கூடாதுங்க, உட்காந்தான் ஜபம் பண்ணும். சில பெரியவங்களுக்கு பார்த்து அப்படியே முடிச்சே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஓகே. படுத்துட்டு தூங்கினா படுத்துட்டு ஜெபம் பண்ணோம்னா முடியாது. அப்போ நின்றோ நடந்தோ உட்கார்ந்தோ பாடல் ஒரு நல்ல ஜெபம் பண்ண முடியல, ஒரு ரெண்டு பாட்டை பாடுங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க, திருப்பி ஒரு பாட்டை பாடுங்க, திருப்பி ஒரு பாட்டை பாடுங்க, அப்படியே ஒரு அனல் வந்துடும். ஒரு பைபிள் சத்தமாக வாசிங்க, அப்புறம் அந்த அனல் வந்துடும், ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பாதுகாவலும், உங்களை வீட்டை சுற்றி அக்கினி வந்துடும். இல்லையா? ரெண்டாவது என்னது, ஆண்டவருக்காக ஒரு சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய ஆரம்பிங்க. ஊழியங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷம், அது மாத்திரம் நின்று விடாம இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லவர்னு சொல்றோம், நாமளும் நல்லவர்களா வாழணும். எல்லாருக்குமே தெரியும் இயேசு நல்லவர் சொல்ற, இயேசு நல்லவர் தாங்க, நீ நல்லவனா இல்லையா பாண்றாங்க. ஏய் இயேசு நல்லவன் தெரியாதா? இது நீ சொல்லியா தெரியணும். இயேசு நல்லவர்னு சொல்றவங்க நம்ம நல்லவங்களா இருக்கணும். இயேசு வல்லவர்னு சொல்ற நம்ம அந்த மாதிரி அவர் சொல்றமா நம்ம கேரக்டர் இருக்கணும். அப்ப அதற்கு நம்ம உருவாக்கிக்கிறோம். நம்ம வந்து நம்ம நல்லவன் சொல்லிட்டு நம்ம தவறான இது பண்ணோம்னா எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நம்ம நெற்றியில் முத்திரை. மூன்றாவது என்ன செய்யணுமா? சட்டனுக்கில் வந்துருங்க. ஆபத்து இருக்குது வெளியே, போய் கோதுமை மணியும் அரிசியும் வங்கியும் நம்ம போய் கொத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம்னா தூக்கிட்டு போயிடும். கழு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார், ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நான் ஜெபிக்க விட்டுட்டேன்ப்பா, ஜபாவி எனக்கு கொடுங்க, ஊழியம் செய்கிறத மறந்துட்டேன்ப்பா, அல்லவரே நான் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னும் அந்த பாவ சேட்டில் தான் நான் இருக்கிறேன்ப்பா, என்னை எப்படியா தூக்கி எடுங்கப்பா. ஜெபம் பண்ணுவோமா?

0: அர்ப்பணிக்கலாமா? ஜபத்தில் குறைஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஜபாவியை கொடுங்கப்பா. எதை இழந்தாலும் அவ சமூகத்தை நம்ம இழந்து வாழ முடியுமா? ஜெபிக்க மறந்துட்டோமா? கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ ஒரு அழைப்பை நம்ம அல்லல் தட்டிட்டோமா? ஊழியம் செய்து விட்டுட்டீங்களா? இன்னைக்கே தொடங்கு ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா. தேங்க்யூப்பா. பரலோகத்திலே வாசமாக இருக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. வெளிப்புறத்தில் 6 லூக்கா 21, எவ்வளோ பயங்கரங்கள் இந்த உலகத்தில் வரப்போகிறது ஆண்டவரே. இயற்கையின் மூலமாக அப்பா பல கொள்ளை நோய்கள் வருகிறது, இயற்கையின் சீற்றங்கள், கடல் மூலமாக, சமுத்திரத்தின் மூலமாக, வானத்திலே எவ்வளோ ஆபத்துகள் வர காத்திருக்கிறது அப்பா. அப்பா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், அப்பா எவ்வளோ பிரச்சனை வர இருக்குது அப்பா. அவ்வியனவரே, நாங்கள் எல்லாரும் தப்பித்துக் கொள்ள எங்களை வழிகாட்டின உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எப்பொழுதும் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, ஆவிலே ஜெபிக்க எங்களை கற்றுத்தாங்க. முடிந்த வரையில் உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்யணும். எல்லாருக்கும் பற்றி அறிவிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. பாவத்தில் உழன்று கொண்டிருக்கு, அது விட்டு ஓடி அப்போ ஒரு செட்டைக்குள்ளே மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் சிதறுண்டு போய்விடாதபடிக்கு அப்போடைய சட்டைக்குள்ளே மூடி மறைந்து கொள்ள, சட்டைக்குள் வந்து அடைய எங்களுக்கு கிருபு கொடுங்க. பாவத்திட்டு ஓய்ந்திருக்க, பாவத்தை விட்டு வெளியே வரக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறு தரலி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்ன வாக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தேவ பிரசனம், தேவ சமூகம், தேவ கிருபை எல்லாரையும் மூடி மறைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் மகிமை எல்லாருமே இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா ஆபத்துக்களுக்கும் இனி வருகின்ற உம்முடைய கோபங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி செய்வதற்காக நன்றி. துதிகன மகிமை நிறைவேற்றிக்கொள்ளும். மகிமையாக உமக்கு செலுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வசதிக்கு அவர்கள் ஜெபித்தந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்.
1: ஆசீர்வதிங்க, பாதுகாத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்ங்க தகப்பனே. சப்பா அடல் வழியிலும், ஜப வழியிலும், ஆராதனை வழியிலும், ஞான வழியிலும் நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இறங்கி வந்து எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்கப்பா ஆண்டவரே. மிஸ்தோத்திரம் சிறியோர் ஆசீர்வதிங்க, வாலிபர் ஆசீர்வதிங்க, முதியோர் ஆசீர்வதிங்க, எல்லா பெரியோரையும் ஆசீர்வதித்தரலாம் தகப்பனே. எல்லா குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தாவே செழிப்பாக நீர் மாற்றி ஆசீர்வதித்தரலும் தகப்பனே. எஸ்அப்பா அந்த ரெண்டு செய்தியும் கேட்ட எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. லை பார்த்தா அத்தனை சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கோங்க, பொருட்படுத்துக்கோங்க தகப்பனே. நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக எல்லா குடும்பங்களிலும் கரத்தை பிடித்து நடத்தி ஆசீர்வதித்து பொருட்படுத்துக்கோங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. நீங்கள் எப்படி செய்ப்பார்த்தாய்க்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் அளவாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தம் செய்யும் முறையினிடத்திலும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.

ஹல்லேலூயா. பிரைஸ் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு பார்ப்போம்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவராய், கர்த்தர் நாம் கொடுத்திருக்கிறதானே தர்மியான நேரங்களுக்காக நாம் கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரங்கள் தாவே, நன்றியோடுமை துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற ஒருவரே பரிசுத்தரப்பா, அன்புக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரங்களை கர்த்தாவே அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றல்லப்பா, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். பரிசுத்தாவியின் முழு பொறுப்பெடுத்து உங்கள் நாம மகிமைக்காக இந்த கூட்டங்களை கர்த்தாவே நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இதோ சர்வங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவும் சகல வல்ல மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே, இந்த கூட்டனுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லாம் பொல்லாத அந்தகார ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி. உன் முகங்களை முறிக்கிற அபிஷேகம் இந்த இடத்துல கடந்து வருவதாக. கட்டுகளை உடைக்கிற கத்தோட அபிஷேகம் இறங்கி வருவதாக. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ரீகாவோ ஷலாகாபா தோராபா லேபாரபா லேபலாபா அவியனவரே, ஸ்தோத்திர சிங்கத்து மேல் விரியன் பாமையும் நடந்து பாலோ சிங்கத்தையும் வலு சரபதி மிதித்து போடுவாய் என்று சொன்னீங்களே, இந்த கூட்டங்களுக்கு புறதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவே நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தாவே, நீர் தாமே தலைவராய் இருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், பாடப்போகும் பாடல்களை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனையை ஆசீர்வதிங்க, ஏறெடு போகிற மன்றாட்டுகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக வந்திருக்கும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வேலையடைத்து காப்பாற்றுங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால், உங்கள் நாமத்தினால், அக்கினியால், ஆவியானவரால், அபிஷேகத்தால், தேவத்தூதலால் இடத்தை சுற்றி வேலையடைப்பீராக. உங்கள் நாமம் மகிமை அடைவதாக. மின்கருவி இசை கருவி ரத்தம் தெளிப்பீராக. கர்த்தருடைய ஆளுகை இறங்குவதாக. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. கொண்டு வந்திருக்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து உணவதற்கு மகிமையாய் இந்த கூட்டம் நடத்தி தார். துதிகான மகிமக்கு செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து பல்லாம உன்னதமானவர்.

புது வருடத்திலும் தேவன் இந்த புதிய வாரத்திலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறார். மீண்டுமாக கர்த்தருடைய பாதத்திலே வந்து நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிறது நல்ல வாய்ப்புகளுக்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்வோமா? ஹலேலூயா சொல்லலாம். ஹலேலூயா. சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறார், சங்கீத புஸ்தகம் 22 அதிகாரம் 22 சங்கீதம் 26 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 22 அதிகாரம் 26 வசனம் சொல்கிறது பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும். இப்போ கர்த்தரை தேடி வந்திருக்கவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்ற பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் என்ன செய்வாங்களா? துதிப்பார்கள். இப்போ கர்த்தரை தேடி வந்தவர்கள் அமைதியாக அவரால் இருக்க முடியாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்களா? கர்த்தரை அவங்க துதிப்பார்கள். அவங்க துதிக்கிறதுனால அவங்களுக்கு என்னங்க லாபம் சொல்றாரு? உங்கள் இருதயம் வாழும். யார் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் இருதயம் என்னாகும்? அவங்க வாழ்க்கையிலே ஒரு உயிர்மிச்சு அவரை தேடுகிற ஒவ்வொரு இருதயம் என்ன செய்யுமா? வாழும். எப்படி துதிக்கணும்? 9 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 9 அதிகாரம் எடுத்து பாருங்க, முதல் வசனத்தில் சொல்கிறார். சங்கீதம் 9:1 முதல் சொல்கிறார் பாருங்க, கர்த்தாவே என் முழுதயத்தோடுமே துதிப்பேன். எப்படி துதிக்கணுமா? முழுதயத்தோடு எல்லாம் துதிக்கலாமா? ஓ என் தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கையில் திட்டி எல்லாம் பண்ணலாமா?

இன்றும் என்றும் என்றும் நம் கர்த்தரை பாடி துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலும் சீலாவும் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில அவர்கள் பாடி துதித்தார். கைகள் கட்டப்பட்டிருந்தது, கால்கள் கட்டப்பட்டிருந்தது, பகல் முழுதும் துன்பம், துயரங்கள், அடி வேதனை எல்லாவற்றிலும் மத்தியில் அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதன் மத்தியில் கர்த்தரை துதிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. 66வது புத்தகம் ஏசாயா 13வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 66:13-14 ஒருத்தர் வாசிக்கலாமா? ஒருவனை அவன் தாய் தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். தேவன் உங்களை தேற்ற விரும்புகிற தேவன். எல்லாரையும் போல அமைதியாக அவர் போய்விட மாட்டார். நம்முடைய பாரம், பிரச்சனை, துக்கம், துயரம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவங்க வசனம் சொல்வது, ஒருவனை அவன் தாய் தேற்றது போல நான் உங்களை தேற்றுவேன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தேர்தல், அவர் நம்ம தேற்ற ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குமா பாருங்க. 14வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் என்னாகுமா, பசம்பளை போல செழிக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆற்றி தேற்ற விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். எலும்பெல்லாம் பசம்பளை போல என்னாகுமா, அது செழிக்க ஆரம்பிக்க. எத்தனை பேர் சொல்றீங்க இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, ஆனால் தேவனுக்கு இடம் கொடுத்தான், அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தான், அவருடைய ஆறுதலுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தான், எல்லாமே நம் வாழ்க்கையில செழிக்க ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். தேங்க்யூ லார்ட். கருவிலிருந்தே தாங்கி வந்தீர், கிருபையினாலே இந்நாள் வரைக்கும் தாங்குகிறீர், இரக்கத்தாலே. தேவன் கருவிலிருந்து, தாயின் கருவிலிருந்தே அங்கிருந்தே தாங்கிட்டு வர்றார். சிந்திச்சு பாருங்க, தகப்பனம் போல தாங்குறாரு, தாயை போல தாங்குறாரு. ஒரு கழுகு தன்னுடைய பறவை குஞ்சுகளை எப்படி தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறாரு. ஆடு மாடு மேய்க்கிற மேய்ப்பனை பாருங்க, அந்த சின்ன ஆடுகளை தோல் மேல தூக்கிட்டு போறாங்க, எவ்வளவு அன்பு இல்லையா? அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். தேங்க்யூ.

ஹலேலூயா. கருவிலிருந்தே நம்ம தூக்கி வர, அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுதே தூக்குறாரு. ஹலேலூயா சொல்லுவோமா? அங்கிருந்தே தாங்கிட்டு வர்றாரு. தாயை போல நம்மளை தேற்றி தேற்றி அரவணைக்க. சிந்திச்சு பாருங்க, அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு கலங்குறான். ஆனா ஏசப்பா தான் எல்லாவற்றிலும் பெரியவர். ஆமேன். அம்மாவை போல அப்பாவை போல அதை விட கோடி கோடி கோடி மடங்கு நம்ம தாங்குற தேவன் அவர் தான். ஆமேன். தான் கருவிலிருந்தே தாங்கி வந்து என்ன கருவை நாளை நாள் வரைக்கும் தாங்குறீங்கப்பா. இறக்கத்தினாலே தாங்கி நீர், தப்பு வீத்தி சுமந்தீர், சுகம் தந்தீர். ஆமேன் சொல்லுவோமா? தகப்பன் போல சிலப்பா கிராமங்களில் பாருங்க, அப்பாங்க என்ன குழந்தை என்ன செய்வாங்க, தோல் மேல தூக்கிட்டு போவாங்க. சில குழந்தைங்க ரெண்டு காலை அப்பாவோட தோல் மேல அப்படியே போட்டுட்டு போவோம், தூக்கிட்டு போவாங்க அப்பாங்க. தூர எஸ்டேட் போறவங்கலாம் குழந்தைங்களை தூக்கிட்டு போவோம். அது மாதிரி தான் நம்ம கர்த்தர் தோல் மேல நம்ம சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தாயை போல ஆற்றி தேட்டுறாங்க. ஒரு சில அப்பா திட்டிடுவாங்க, அம்மா எவ்வளா கவலைப்படாத நான் இருக்கிறேன்ல உனக்கு, அம்மா தேற்றுவாங்க. அது மாதிரி தான் கர்த்தர், கவலைப்படாத அவனை தேற்றுவேன் நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆமே. கழுகு பார்த்தான் குஞ்சுகளை அப்படியே தூக்கிட்டு போகுது. அந்த குஞ்சு சின்ன குஞ்சுகளால் பறக்க முடியாது பல நேரங்களில், தூக்கிட்டு போகும், அப்படியே தூக்கிட்டு போகும். அது மாதிரி தான் ஏசப்பா உங்களை என்னையும் தூக்கி சுமக்கிற தேவன். ஆமேன் சொல்லுவோமா? கண்மணி போல இந்த உலகத்தில் கரைப்படாம காத்துக்குவார். சொல்லுங்க அலையிலே சொல்லுங்க. ஒரு மேய்ப்பெண் பாருங்க, ஆட்டுக்குட்டி என்ன செய்வாங்க, தூக்கி நெஞ்சு நினைச்சுக்குவாங்க, தோல்ல வச்சுக்குவாங்க, கையில வச்சுக்குவாங்க. சின்ன ஆடுகளுக்கு அவங்க பில் எடுத்து அப்படியே ஊட்டி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆடுகளுக்கு சாப்பிட தெரியாது, ஊட்டி விடுவாங்க. அதை மாதிரி தான் ஏசப்பா உங்களையும் என்னை நேசிக்கிறார். ஆமே. அவர் அன்பு அளவில்லாதது. ஆமே. நம்ம நோய், நம்ம பாவம், பலவீனம், சாபம் எல்லாத்தையும் அவருங்க சில சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா ஏசப்பா. அந்த நல்ல கர்த்தரை எழுது நின்று நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி.

0: நல்லா சொல்லுங்க. நன்றி.
1: வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. வல்லமை நான் நிரப்புங்க, நிரப்புங்க சப்பா, நிரப்புங்க சப்பா, நிரப்புங்க சப்பா, அக்கில் நிரப்புங்க சப்பா, மகிமில் நிரப்புங்க சப்பா, திருவையில் நிரப்புங்க சப்பா. ரீ கலவா, ரீ கலவா, ரீ கலவா, ரீ கலவா. சிக்க வல, ரீ கவல, ரீ கவல, ரீ கவல, ரீ கவல, ரீ கவல, ரீ கவலவா. வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை. கபரி, கபரி, கபரி, கபா. வல்லமை தாருமாண்டவர், வல்லமை தாருமாண்டவர், வல்லமை தாருமாண்டவர், அக்கினி தாருமாண்டவர், அக்கினி தாருமைய. கபரி, கபரி, கபரி, கபா. வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை. கபரி, கபரி, கபரி, கபா. ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா, ரீக்கரவா. சபல பருக்கரவா. அன்றே பரிசுத்தம் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஐயா. அப்படி அபிஷேகத்தை எனக்கு சம்பூர்மா கொடுங்க, சம்பூர்மா கொடுங்க, சம்பூர்மா கொடுங்க. அக்கில் நிரப்புங்க. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. எங்கள் ஆண்மை கண்கள் திறக்க வேண்டும் ஆண்டவரே, எங்கள் ஆண்மை கண்களை திறக்க வேண்டும் ஐயா. நாங்கள் இதை தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, எங்கள் வணக்கங்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சரோ
0: நன்றி.

0: கூப்பிட வருவார் பரலோகத்துக்கு. கடைசியில பூமியில் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: When I was committed to suicide, the Lord said that, for I know that, the God gave the verse that, for I know that the Redeemer lives and he shall stand at on the earth.
0: சகலவிதமான ஆறுதலின் தேவன்.
1: He is the all comforting God.
0: எல்லாவிதமான ஆறுதல் அவற்றில் இருக்குது.
1: He has every comfort with him.
0: அவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்ல.
1: He can do everything good.
0: அதிசயங்களை மாத்திரம் செய்யற மட்டும் இல்ல.
1: Not only doing wonders for us.
0: சகல விதமான ஆறுதலின் தேவன்.
1: He gives all kind of comfort to us.
0: இரக்கங்களின் பிதா.
1: He is the God of mercy.
0: சகல விதமான ஆறுதலின் தேவன்.
1: He is the God of comfort.
0: கலங்காதீங்க பிரியமானவர்களே.
1: Do not be troubled in your heart.
0: உங்க கண்ணீரை துடைச்சுக்கோங்க.
1: Wipe out your tears right now.
0: ஆண்டவர் கர்த்தர் உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க.
1: Give yourselves to the Lord and pray to him.
0: ஏசப்பா இதுவரைக்கும் நான் எப்படியா வாழ்ந்த ஆண்டவரே.
1: Lord, until I lived in my own wishes, Lord.
0: கர்த்தர் பயப்படாம என்னென்னமா வாழ்ந்த ஆண்டவரே.
1: I did not fear you and live little my life, Lord.
0: சின்ன டிவி பாக்கற மாத்திரம் பாவம் இல்ல.
1: That is not only the sin, the seeing, watching
0: TV. இருக்கிறது.
1: Many sins are there.
0: என்ன பார்க்கல உங்களுக்கு அதிகமா தெரியும் எதெல்லாம் பாவம்னு சொல்லி.
1: Above me, you know everything about the sins.
0: அந்த காரியத்தை விட்டு வெளியன்னு சொல்லி கர்த்தர்ட்ட அர்ப்பணிங்க.
1: Give yourselves to come out of those sins.
0: 2 கொரிந்தியர் புத்தகம்
1: 2 கொரிந்தியன்ஸ்
0: 7ஆம் அதிகாரம்
1: 7th chapter
0: 6ஆம் வசனம்
1: 6th verse.
2: ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
0: சிறுமைப்பட்டையோ யாருமே இல்லையே, கலங்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யற ஆறுதல் செய்கிறார்.
1: Nevertheless, God who comforts the downcast comforted us by the coming of Titus.
0: சிறுமைப்பட்டு
1: after having affliction
0: கஷ்டப்பட்டு
1: after having troubles
0: நீ உலகத்துல வாழவே முடியாது கலங்கி இருக்கிற உங்களுக்கு ஆறுதல் செய்வார்.
1: You may be in trouble, I could not live in this world yet.
0: எனக்கு ஆறுதல் செய்தார்.
1: The Lord comforted me.
0: சிறுமைப்பட்ட போது எங்க அம்மா அப்பா இல்ல, கூட பிறந்த யாருமே கிடையாது, கண் பார் இல்ல, கலங்கி நின்ற போது கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்தார்.
1: When I was downcast, the Lord comforted me.
0: உங்களுக்கு ஆறுதல் செய்வார்.
1: He will comfort you also.
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வார்.
1: He comforts the downcast people.
0: ஒரு வேலைக்கு நம்ம நம்ம நினைக்கல, ஐயோ பணக்காரங்களுக்கு தான் உதவிச்சுவாரு நமக்கு உதவிச்சுவாரு நினைக்காதீங்க.
1: Don't think that he will help only for the rich people.
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
1: He comforts the downcast people.
0: கலங்காதீங்க.
1: Do not be in trouble.
0: என்னைக்கு எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னாரோ அந்த நாள் இருந்து இந்த வரைக்கும் ஒரு குறையில்லாம கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: But the Lord gave the promise until this time also he is guiding me.
0: கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாள் ஊழியம் செய்ய வைக்கிறார், எல்லாமே செய்ய வைக்கிறார்.
1: Every day the Lord makes me to do as the ministry him.
0: கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார்.
1: The Lord does great things in my life.
0: நாம கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும்.
1: We must give ourselves to the Lord.
0: நீதான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே.
1: You are all for me, Lord.
0: முதலாவது பார்த்தோம் என்ன செய்யற, நமக்கு அதிசயங்களை செய்கிறார்.
1: First we saw that we God does wonders for us.
0: இரண்டாவது என்ன செய்கிறார்,
1: Second what he does.
0: ஆறுதல் செய்கிறார்.
1: He comforts.
0: மூன்றாவதாக ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம்
1: 43rd chapter
0: 19வது வசனம்
1: 19th verse.
2: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.
0: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.
2: இப்பொழுதே அது தோன்றும்.
0: இப்பொழுதே அது தோன்றும்.
2: நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும்.
0: வனாந்தரத்தில் என்ன கட்டுறாரு நமக்கு, வழியையும்.
2: அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
0: வனாந்தர வழியில நமக்கு என்னத்தை உண்டாக்குறாரு, ஆறுகளை உண்டாக்குறார்.
1: Behold, I will do a new thing. Now it shall spring forth. You shall not know it. I will even make a road in the wilderness and rivers in the desert.
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: The Lord says,
0: புதிய காரியத்தை செய்வேன் சொல்லியிருக்கிறார்.
1: I will do new thing.
0: வனாந்தரத்தில் வழியையும்.
1: He makes road in the wilderness.
0: அவாந்தர வழி ஆறுகளை உண்டாக்குறார்.
1: He makes rivers in the desert.
0: நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: Who is doing this? Our Lord Jesus Christ.
0: ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
1: He will never leave us.
0: நீங்க வந்து பாருங்க ஆண்டவர்ட்ட.
1: Come unto the Lord Jesus Christ.
0: உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க ஆண்டவர்ட்ட.
1: Submit yourselves to the Lord Jesus Christ.
0: ஒப்பு கொடுத்து திரும்ப பின் வாங்கி போயிராதீங்க.
1: Don't submit then you go backslide.
0: அசந்த கேட்ட முடிஞ்சு பிச்சு நினைக்காதீங்க.
1: After hearing the only that is enough, you don't think that.
0: நம்ம இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
1: Our hearts must be joined with the Lord Jesus Christ.
0: அதங்க சொல்ற 18வது வசனம்

0: we can read that for is Isaiah 43, 18th verse.
1: முந்தினவிகளை நினைக்க வேண்டாம்.
2: முந்தின காரியத்தை போன வருஷம் நடந்ததே நீங்க நினைச்சு கலங்கண்டார். ஐயோ இப்படியாச்சோ இப்படியாச்சோன்னு சொல்லி கலங்காதீங்க.
1: பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம்.
2: பூர்வ மாணவிகளை சிந்திக்க நடந்து போச்சு நடந்து போச்சு, ஐயோ இது போச்சு அது போச்சு, எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, அதுவே நீங்க சிந்திக்காதீங்க.
0: Do not remember the former things nor consider the things of old. Don't think about the lasting loss of your life.
2: முந்தினவில் நினைக்க வேண்டாம்.
0: Do not remember about the old things.
2: பூர்ணமாயின சிந்திக்க வேண்டாம்.
0: Don't consider the things of old.
2: நஷ்டம் ஆயிடுச்சே, போன வருஷம் இவ்வளவு கஷ்டம் ஆயிடுச்சே, இவ்வளவு போயிடுச்சே, நிலைமை எல்லாம் போச்சேன்னு நினைக்காதீங்க.
0: I met a loss last year. Many things now I got a trouble. Don't think about that.
2: கர்த்தர் தரிசனம் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
0: The Lord promised us in this new year.
2: இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்.
0: Behold, I am doing going to do new thing.
2: வனாந்தரத்தில் வழியையும்
0: I will make a road in wilderness.
2: உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கா?
0: Or is your life as wilderness?
2: உங்களுக்கு வழியை உண்டாக்குவார்.
0: He will make a way or road in your life.
2: அவாந்தர வழியா இருக்கா?
0: Or your life as a desert?
2: உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்குற ஆறுகள் என்ன தண்ணி குறையில்லாம ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார்.
0: He will make rivers. What is rivers? He will make blessings in your life.
2: உங்க வாழ்க்கையில அவாந்தர வழி போல இருக்கா?
0: Do you have life as wilderness?
2: இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க.
0: Give yourselves to the Lord.
2: ஆண்டவரோட வாழுங்க.
0: Be with the Lord.
2: உங்களுக்கு அவாந்தர வழி ஆறுகளை உண்டாக்குற தேவன்.
0: He makes rivers in desert.
2: கர்த்தரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது.
0: Everything is possible with the Lord in this world.
2: அவர் நமக்கு கட்டாயம் செய்வார்.
0: The Lord will do that things.
2: சங்கீத புத்தகம்
0: Book of Psalm
2: 114 சங்கீதம்
0: 114
2: 8th வசனம்
0: 8th verse.
1: அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும்
2: அவர் என்ன செய்யறார்? கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும்
1: கற்பாரியை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர்.
2: கற்பாரியை நீரூற்றுகளாக மாற்றுகிறவர்.
0: Who turned the rock into a pool of water, the flint into a fountain of waters.
2: கண்மலை தண்ணீர் திறமும் கற்பாரை நீர்வட்டா மாற்றுகிற தேவன்.
0: He turns the rock into a pool of water and the flint into a fountain of waters.
2: உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார்.
0: He is going to do a new thing in your life.
2: நீங்க விசுவாசிக்க வேண்டும்.
0: Have faith on this word.
2: அவரை நம்ப வேண்டும்.
0: You must have belief on him.
2: அவரை அண்டிக் கொள்ள வேண்டும்.
0: You must cling with him.
2: அவரோடு இருக்க வேண்டும்.
0: You must be with the Lord Jesus Christ.
2: ஏதோ எப்பயாச்சும் வரும் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு விட்டுட்டோம் அப்புறம் நம்ம வழியே போகலாம் அப்படின்னு போக முடியாது. அருமையானவர்களே,
0: simply praying and going in our own ways, that is not important, that is not good.
2: கொஞ்ச நேரம் ஜெபிச்சா இங்க நம்ம வழியில போகலாம்னு போக முடியாது.
0: After praying 1 hour, then we could not go in our own vision.
2: கர்த்தரோடு இணைந்து வாழுங்க.
0: We must be with the Lord always.
2: யோவான் சொல்லுகிறார்.
0: John says
2: 1 John 1:3
1: நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி
2: நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி
1: நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
2: நாங்கள் கேட்டிருக்கோம் பார்த்திருக்கோம் அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
1: எங்களுடைய ஐக்கியம்
2: பிதாவோடும்
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
2: எங்கள் ஐக்கியம் பிதாவோடு அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும்.
0: That which we have seen and heard, we declare to you, that you also may have fellowship with us. And truly, our fellowship is with the Father and with His Son Jesus Christ.
2: நாம சர்ச்சை முடிச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஜெபமணிட்டு அதோட நம்ம வாழ்க்கை முடியல. அருமையானவர்களே,
0: I went to the church and just I prayed and then there is no good thing.
2: அதான் சொல்றேன், நான் கண்டும் கேட்டு இருக்கிற காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன என்ன காரியத்தை? எங்கள் ஐக்கியம் பிதாவோட அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சிருக்குன்னு சொன்னாரு.
0: What he said, truly our fellowship is with the Father and His Son Jesus Christ.
2: முதல் அதிசயங்களை செய்கிறார்.
0: First he does wonders.
2: இரண்டாவது ஆறுதல் செய்கிறார்.
0: Second he makes comfort.
2: மூன்றாவது என்ன செய்கிறார்?
0: What he is
2: புதிய காரியத்தை செய்கிறார்.
0: He is doing new thing.
2: அவர் சொல்லாக அவர் கட்டளை நிற்கும்.
0: By His word, it will be happened.
2: Sangeetha Pustakam.
0: Psalm
2: 33. 9th verse.
0: 9th verse.
1: அவர் சொல்லாகும்.
2: அவர் சொல்லாகும்.
1: அவர் கட்டளையிட நிற்கும்.
2: அவர் கட்டளையிட நிற்கும்.
0: For He spoke, it was done. He commanded and it stood fast.
2: உங்க ஐக்கிய யாரோட இருக்கிறது?
0: With whom you are fellowship?
2: யோவான் சொல்றாரு, எங்க ஐக்கிய பிதாவோடும் அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட ஐக்கிய இருக்குன்னு சொல்றாரு.
0: John says that his fellowship is with God and the Son Jesus Christ.
2: நம்ம ஐக்கிய யாரோட இருக்கிறது?
0: Where is our fellowship?
2: நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம்.
0: Let us examine ourselves. First, what the Lord does, he is doing wonders. Second, what he does, he comforts us. Third, what he does,
2: புதிய காரியத்தை செய்கிறார்.
0: He is doing new thing.
2: நான்காவதாக,
0: fourth,
2: வாசிக்க கேட்ட
0: the red words,
2: மீகாவின் புத்தகம்,
0: மீகா
2: ஏழாம் அதிகாரம்,
0: 7th chapter,
2: 18th வசனம்,
0: 18th verse.
1: தமது சுதந்திரத்தில்,
2: தமது சுகந்திரத்தில்
1: மீதியானுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவர் இருக்கு. ஒப்பான தேவன் யார்?
2: மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் தான் நம்மளை மன்னிக்க முடியும்.
1: அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால்,
2: அவர் என்ன செய்யறாரு, என்ன விரும்புறாரு, கிருபை செய்ய விரும்புகிறபடியால்
1: அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார்.
2: அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டாரு, கோபம் வைக்க மாட்டாரு.
0: Who is a God like you, pardoning iniquity and passing over the transgression of the remnant of his heritage? He does not retain his anger forever because he delights in mercy.
2: நமக்கு என்ன செய்யற, கிருபை செய்ய விரும்புகிறார்.
0: What the Lord does, he is doing us, make us, give us mercy.
2: அதனால நம்ம மேல கோபம் என்றென்றைக்கு மாட்டாரு.
0: So he will never keep his anger always.
2: அவர் கிருபைக்காக கெஞ்சுவோம்.
0: Let us beg unto him for his grace.
2: ரோமர்கள் நிறுவோம்,
0: Romans
2: 7th அதிகாரம்,
0: 7th chapter,
2: சாரி 3rd அதிகாரம்,
0: 3rd chapter,
2: 23rd வசனம்,
0: 23rd verse.
1: எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி,
2: எல்லாரும் என்ன செய்ய, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி,
0: for all have sinned and fall short of the glory of God.
2: எல்லாரும் பாவம் செய்தான் தேவ மகிமை அற்றவர்களானோம்.
0: All have sinned and lost all the glory of God.
2: 24th வசனம்,
0: 24th verse.
1: இலவசமாய் அவருடைய கிருபையினாலே,
2: அவருடைய இலவசமா கிருபை, நம்ம கிருபை செய்யறதுக்கு நம்ம ஒன்னும் செய்யல, நம்ம எந்த தகுதியும் கிடையாது. இலவசமா அவர் கிருபையினால
1: கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை,
2: கிறிஸ்து இயேசுவில் உள்ள
1: மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள்.
2: கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பார். கிருபை இல்லாமல் என்ன செய்யற, நம்மள
0: Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus.
2: நம்ம கிருபையினால அவர் மீட்பை கொண்டு நம்மளை எப்படி என்ன மாத்துறாரா சொல்லுங்க, நீதிமான்களாய் மாற்றுகிறார்.
0: He justifies us freely by his grace through the redemption of that is in Christ Jesus.
2: நாம் எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம்.
0: We have sinned and fall short of glory of God.
2: ஆனா அவர் கிருபையினால தேவனுடைய மீட்பை கொண்டு நம்மளை எப்படி மாற்றுறாரு, நீதிமானாய் மாற்றுகிறார்.
0: But he justifies us freely his grace through the redemption that is in Christ Jesus.
2: அதுதான் தேவனுடைய கிருபை, நம்ம தேவை.
0: So we need the grace of the Lord.
2: பலமொழியின் புத்தகம்,
0: Lamentation
2: 3rd அதிகாரம்,
0: 3rd chapter,
2: 22nd வசனம்,
0: 22nd verse.
1: நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது,
2: நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது
1: கர்த்தருடைய கிருபையே,
2: கர்த்தருடைய கிருபையே.
0: Through the Lord's mercies we are not consumed.
2: நாம் நீதிமால, நாம் வந்து நிர்மூலமாகாதிருக்க யாருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை.
0: There is the grace of the mercy of the Lord only, we are not consumed.
2: பாருங்க, நிறைய பேர் கீழே விழுந்து லைட்டா அடிபட்டு, லைட்டா தான் விழுந்திருக்காங்க, கால் உடஞ்சி போச்சு, கை உடஞ்சி போச்சுன்றாங்க.
0: See, many people were falling down and having, at once they are having the bone fracture. கர்த்தர்
2: கிருபையா காக்குறாரு.
0: By the grace only he is keeping us.
2: நம்ம நிர்மலம் ஆகாதுக்கு கர்த்தருடைய கிருபை.
0: That is the mercy of the Lord only, we are not yet consumed.
2: கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா?
0: Shall we give ourselves to the Lord?
2: ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் என்னை நிர்மலமாக்குற காத்து கொண்டிருக்குதப்பா.
0: Lord, your grace and mercy is keeping me without consuming. Your grace is keeping me, Lord. Lord, thank you, Father. You are keeping me without consuming. Shall we say this through the Lord?
2: Adiyama Pustakam.
0: Genesis.
2: 6th Adhikaram.
0: 6th chapter.
2: 8th Vasanam.
0: 8th verse.
1: நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
2: கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? நோவாவுக்கு கிருபை கிடைச்சது.
0: But Noah found grace in the eyes of the Lord.
2: எத்தனை பேர் அந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்க.
0: There was many people, multitude in this world.
2: கர்த்தருடைய கண்கள் நோவா கிருபை கிடைச்சினா குடும்பத்தை கர்த்தர் காத்தார்.
0: But only Noah found grace in the eyes of the Lord, the family was kept.
2: அவருக்கு கர்த்தர் ஆலோசனை தந்தார்.
0: The Lord counseled him.
2: நீ ஒரு பேழை உண்டாக்கு என்று சொன்னார்.
0: Make an ark for yourself.
2: மழை வரப்போகுது.
0: The rain is going to come.
2: குடும்பமும் காத்துக்கொள்ளணும்.
0: You and your family should be kept.
2: ஒரு பேழை உண்டாக்கு என்று சொன்னார்.
0: Make an ark for your family.
2: நமக்கு எத்தனை ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிறார்.
0: How many counselings the Lord gives us?
2: அதெல்லாம் அக்கா சும்மா சொல்லி இருப்பாங்க.
0: Oh, sisters is saying simply.
2: அவங்க சும்மா சொல்றதெல்லாம் சும்மா நம்ப கூடாது.
0: We should not trust on that words.
2: இந்த காலத்துல யார்ட்ட சொன்னால் உண்மையாவே ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க.
0: Whom we are saying they are not giving their sisters to the Lord.
2: நோவா அப்படி இருக்கவில்லை.
0: But Noah was not like that.
2: நோவா ஆண்டவர் கண்களை கிருபை கிடைச்சது.
0: But Noah got grace in the eyes of the Lord.
2: என்ன சொன்னாரு? ஒரு பேழை உண்டு பண்ணுன்னு சொன்னார்.
0: The Lord said make an ark.
2: வேலை உண்டுனப்ப எத்தனை பேர் ஏழா நம்ம பேசி இருப்பாங்க.
0: Many people mocked him.
2: எத்தனை பேர் அவர் கேவலமா பேசி இருப்பாங்க.
0: Many people mocked him.
2: அந்த மரம் எல்லாம் கொப்பியேறி மரத்தை வெட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு.
0: They were suffering many lot to bring the wood.
2: எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு.
0: He suffered a lot.
2: அந்த மிருகங்கள் பறவைகள் பிடிச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு.
0: To catch all the animals he suffered a lot.
2: ஆனால் கர்த்தர் சொன்னானே செய்தே ஆக வேண்டும் சொல்லி அவருக்குள்ள ஒரு முழுமச்சோட செய்தார்.
0: But he did this with his wholeheartedly for this Lord.
2: அவருக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்ததனால தான் இன்னைக்கு அவர் அவர் குடும்பத்தார் பாதுகாக்கப்பட்டாங்க.
0: He did the will of the Lord, so he and his family were kept.
2: நான் இப்படி தான் செய்வேன் செஞ்சா கண்ண பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டாரு.
0: He may say, I will do my own wish, but he would not be kept.
2: இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிறேன்னா,
0: as we are seeing living in this world, evil world,
2: நான் இப்படி தான் செய்வேன்.
0: I can do my own thing.
2: இதில் என்ன இருக்குது?
0: What is in that?
2: இப்பதான் செய்ய முடியும்.
0: I can do like this.
2: கர்த்தர் விட்டுவர் அவ்வளவுதான்.
0: But the Lord will leave you.
2: கர்த்தர் நோவா கண்கள் கர்த்தருக்கு கிருபை கிடைச்சு. கர்த்தருடைய கண்களை நோவாக்கு கிருபை கிடைச்சிச்சு.
0: But Noah got grace in the sight of the Lord.
2: நோவா என்ன செஞ்சாரு?
0: What Noah did?
2: அந்த பேழை செடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு.
0: He suffered a long to do that.
2: என்ன மழை வருதா இவன் காப்பாத்த போறான்னு சொல்லி எத்தனை பேர் ஏவலமா பேசிருப்பாங்க.
0: Many have looked and laughed at him. எத்தனை
2: பேர் அவர் திட்டி இருப்பாங்க.
0: Many people grumbled about him.
2: அவர் அதெல்லாம் யோசிக்கல.
0: But he did not think about that.
2: அவர் கண்கள் கிருபை கிடைச்சதுனால.
0: Because he got favor in the sight of the Lord.
2: கர்த்தர் செஞ்சதெல்லாம் கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சாரு.
0: Whatever the Lord commanded he did.
2: நீங்கள் நான் கர்த்தர் சொன்னது செஞ்சிருக்கமா?
0: You and me doing like that?
2: ஏதாவது செஞ்சிருக்கமா?
0: Anything we have done?
2: உங்க உள்ளத்தை அலசி பாருங்க.
0: Please examine your heart.
2: கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க.
0: Submit yourselves to the Lord.
2: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது.
0: Whatever thing you thought to do, it will be not get hindrance.
2: மத என்ன செய்றாரு?
0: First what he does?
2: முதல்ல என்ன செய்றாரு? அதிசயங்களை செய்கிறார்.
0: First he do wonders.
2: இரண்டாவது ஆறுதல் செய்கிறார்.
0: Second he comforts.
2: மூணாவது புதிய காரியத்தை செய்கிறார்.
0: Third he is doing new things.
2: நான்காவது கிருபை செய்கிறார்.
0: First, finally he gives the grace.
2: ஒப்பு கொடு ஆண்டவரே நோவா போல.
0: Lord, like Noah.
2: யோவானை போல.
0: Like in
2: என் ஐக்கிய பிதாவோட அவர் குமாரன் இயேசு குத்து நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே.
0: My fellowship with the Lord,
2: Lord
0: God
2: and Father. I give myself
0: to the
2: Lord.
0: Lord,
2: please change me. There
0: is no change in my life, Lord.
2: பிறந்து எப்படி இருக்கு அந்த சென்ன சுவாய் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே.
0: I have the nature of
2: my born. எனக்குள்ள மாறலையா ஆண்டவரே.
0: Can you change my nature, Lord?
2: இருக்கிறேனே.
0: I am still like that, Lord. Change me, Lord.
2: பரிசுத்தவானுக்குள்ள சம்பூர்ணமா வாங்க.
0: come into the Holy Spirit fully.
2: நம்மள மாற்ற முடியும்.
0: He will change you.
2: ஒப்பு கொடுப்போமா?
0: Shall we submit ourselves?
2: கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: Surely the Lord will bless you.
3: நின்ற வண்ணமா கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர். அவரால் செய்ய முடியாது என்று எதுவுமே கிடையாது. கர்த்தர் நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பா. எல்லாம் நீர் இயேசுவே, என் உயிரும் நீர் இயேசுவே, என் வாழ்வும் நீர் இயேசுவே, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண் கலங்கி வந்திருக்கீங்களா? ஆறுதல் செய்ய வல்லவராக இருக்கிறார். சிறுமைப்படுகிறவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், ஆறுதல் தர வல்லமையான தேவன். தேங்க்யூப்பா. பழையதை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிற தேவன். கண்மலை கூட தண்ணீர் தடகமாய் மாற்றி, கற்பாறைகளை நீரூற்றாய் மாற்றுகிறவர். சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். வாய் திறந்து சொல்லுவீங்களா, எனக்கு புதிய காரியம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு ஆறுதலை செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. கடைசியாக சொன்னார், அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். நம்மை அவர் தனியே விடுவதில்லை, இரக்கம் செய்கிறார், கிருபை செய்கிறார். அவர் கிருபை புதியது. நோவாவுக்கு கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைத்தபடினால் பேரழிவுக்கு பாதுகாக்கப்பட்டார். எவ்வளவு பரியாசங்கள், நிந்தங்கள் வந்தாலும் நோவா அசைந்து போகாதபடிக்கு தாங்கியது கர்த்தர் கிருபை. ஆண்டவரே அவனுக்கு கிருபையான நீதிமானாய் மாற்றும். ஆண்டவரே அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீ எல்லாவற்றும் செய்கிறவர் அப்பா. நீ செய்ய நினைப்பு தடைப்படாது. நான் செய்வ தடுப்பவன் யார் என்று கேட்டீரே தேவனே. இங்க வந்திருக்க இந்த நேரலியாக ஆறுதலில் பங்கு பெற்று ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து நீர் அவர்களுக்கு அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அதிசயங்களை எதிர்பார்த்திருக்க பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யுங்க. உள்ள உடைந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலை தாங்க ஆண்டவரே, ஆறுதல் செய்யுங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்கு, ஆறுதல் செய்யுங்கப்பா. நீங்க தான் அவர்களுக்கு இறங்கணும்ப்பா. ஆறுதல் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு நிறைந்த ஆறுதல், இயேசு கிறிஸ்துவால் நிறைந்த ஒரு ஆறுதல் ஆண்டவரே. ஓ இப்பொழுதும் பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தாவே இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதல் செய்யுங்கப்பா. இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்குவதாக ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. சகல விதமான ஆறுதலின் தேவனவா இருக்கிறவர் என்று நாங்கள் கேட்டோம் மேகப்பா. அந்த ஆறுதலை இப்பொழுது ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தாவே ஆமே நீ பெருக பண்ணுவீராக. சோர்ந்து போயிருக்கிற மக்கள், பழையதையே நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு புதிய காட்சி செய்ய துவக்குங்கப்பா. இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்குவதாக, புதிய காரியங்களை தோன்ற பண்ணும் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் நிர்மலமாகாதபடிக்கு இருக்க உடைய கிருபை எங்களுக்கு தாரும். நோவாவுக்கும் கண்ணுக்கு கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் உடைய கிருபை வேண்டும். தாழ்மொழி கிருபை அளிக்கிறவரே, எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். செய்தி கொடுத்த அக்கா வல்லமையாய் பயன்படுத்தும். தேவ கரம் எங்கள் ஒவ்வொரும் தாங்குவதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்காவில் ஜெபிப்பாருங்க. இணைந்து ஜெபிக்கலாமா? நான்கு விதமான ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இணைந்து ஜெபம் பண்ணுவோம்.
1: வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க.
2: Kindly do wonders in all the people, Lord.
1: ஆறுதல் செய்யுங்க.
2: Kindly comfort all the people, Lord.
1: புதிய காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do good things in the lives, Lord.
1: கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
2: Kindly give them grace, O Lord.
1: நன்மையான காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do good things in the lives, Lord.
1: தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace of God surround them, Lord.
1: தேவ பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும்.
2: Let the presence of God surround them, Lord.
1: வல்லமையான காரியத்தை செய்ய முடியாய்
2: ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Kindly do mighty things, Lord.
1: என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா.
2: Whatever disease they have,
1: ஆட்ட குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly touch their hearts and heal them, Lord.
1: வலிப்பு வியாதி குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly heal their epilepsy right now, Lord.
1: உம்மால கூடாத காரி ஒண்ணு இல்ல ஆண்டவரே.
2: Everything is possible with you, Lord.
1: நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: We are seeing you only, Lord.
1: கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly heal the kidney problem right now, Lord.
1: தலைவலிய குணமாக்கு ஆண்டவரே.
2: Kindly heal the headache right now, Lord.
1: வயிறு வலிய குணமாக்கு ஆண்டவரே.
2: Kindly heal the stomach pain right now, Lord.
1: அது மாத்திரல்ல தகப்பனே, இன்னும் பெரும்பாடு சித்திரி மக்கள் குணமாக்குங்கப்பா.
2: Not only that Lord, many people are with the hemorrhage, please touch them and heal them Lord.
1: டாக்டர் போயும் சரியாவலேன்னு கலங்கிருக்க மக்கள் சுகமாக்குங்க.
2: Even they went to the Lord but still now they are not getting healing, so please heal them Lord. Kindly heal their wheezing trouble right now Lord.
1: Yes appa, wheezing குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Lord Jesus Christ, please heal the wheezing.
1: Wheezing குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the wheezing problem.
1: எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே.
2: Many people are suffering Lord.
1: இறங்குங்கப்பா.
2: Have mercy on them Lord.
1: இறங்குங்கப்பா.
2: Have mercy on them Lord.
1: இங்க குணமாக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Please heal them Lord.
1: ஜெபத்தை கேட்கிற மாம்சமணி யாவரும் இடத்தில் வருவாங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே.
2: Oh yeah, all flesh will come to you. You are the hearer of the prayer Lord.
1: உம்முடைய கரத்துல கெஞ்சுகிறோம் அப்பா.
2: Lord we begging unto your hands Lord.
1: என்ன வியாதியானாலும் சுகமாக்குங்க அப்பா.
2: Whatever disease they may have, please heal them Lord.
1: மனநோயில கஷ்டப்படுறவங்க சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly touch the people who are with mental illness Lord.
1: மனம் பாதிக்கப்பட்டவங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Who are affected with mentally, please touch them and heal them Lord.
1: அப்பா புத்தி சுகம் இல்லாம இருக்கிற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly touch the people
1: who இயேசுவை நோக்கி கெஞ்சுறோம்.
2: Lord we beg unto you.
1: இயேசுவை நோக்கி கெஞ்சுறோம்.
2: Lord we beg unto you Lord.
1: நீங்க புத்தி இல்ல புத்தி சுகம் இல்லாம மக்களுக்கு ஜெபிக்க சொன்னீங்க ஆண்டவரே.
2: You are saying to
1: நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
2: We are praying for
1: நீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
2: We are praying for
1: நீங்க அவங்களை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly heal the
1: எங்க இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே.
2: They may please
1: எங்க இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே.
2: They may please heal.
1: இப்ப தேவாலயம் இறங்குவதாக ஆண்டவரே.
2: Come upon them Lord.
1: தேவன் அக்கினி மூடுவதாக ஆண்டவரே.
2: Let the fire hide them Lord.
1: இதோ மாம்சமணி யாவர்க்கெல்லாம் தேவனாய் கர்த்தர்.
2: Behold I am the Lord for all flesh.
1: என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்களப்பா.
2: Everything is possible with me he said no.
1: இப்ப சுகமாக்குங்கப்பா.
2: Kindly heal them.
1: இப்ப சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Kindly heal them right now Lord.
1: எல்லா மந்திரம் செய்வினைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே.
2: Kindly break all the witchcrafts and
1: sorceries. பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே.
2: Please take away all the works of the devil right now Lord.
1: ஆண்டவரே உம்மால முடியும் ஐயா.
2: Lord it is possible with
1: you Lord. இயேசுவே உம்மால முடியும் ஆண்டவரே.
2: Lord Jesus it is possible with
1: you Lord. அப்பா சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Please heal them Lord.
1: நரம்பு தளர்ச்சியுள்ள மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Touch the people who are with nerve problems.
1: நரம்பு தளர்ச்சியுள்ள மக்களை தொடுங்க ஆண்டவரே.
2: Touch the people who are with nerve problems.
1: நரம்பு தளர்ச்சியுள்ள மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the people who are with nerve problems Lord.
1: குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க ஆண்டவரே.
2: Give them good deliverance.
1: ஐயா குடிக்கிறவங்கள மாற்றுங்க ஆண்டவரே.
2: Change the people Lord.
1: அப்பா குடிக்கிறவங்களை மாற்றுங்க ஆண்டவரே.
2: Change the people Lord.
1: எத்தனை குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்பா.
2: Many families are having fights and problems.
1: அந்த குடிக்கிற குடும்பங்களை விடுதலை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give them good deliverance for them.
1: குடிக்கிற குடும்பங்களை விடுதலை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly heal the people.
1: ஜீவுள்ள பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே.
2: Living God we are seeing you.
1: உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே.
2: God we are looking unto you.
1: நீங்க விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
2: Please deliver the people Lord.
1: அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
2: Kindly perform miracles O Lord.
1: அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
2: From wonders
1: உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே.
2: We are seeing you Lord.
1: இந்த அதிசயங்களை செய்திருக்கிறேன் நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் ஐயா.
2: You have done wonders we read Lord.
1: ஒவ்வொரு வியாதியை சுகமாக்குங்க.
2: Please heal each
1: நரம்பு தளர்ச்சி குணமாக்குங்க.
2: Can touch their nerves and heal them Lord.
1: கால் வலியை குணமாக்குங்க.
2: Take away the leg pain from their bodies.
1: முட்டி வலியை குணமாக்குங்க.
2: Take away the knee pains from them Lord.
1: என்ன பலன் இருந்தாலும் குணமாக்குங்க.
2: Whatever infirmity they have please heal them Lord.
1: அன்புள்ள தெய்வமே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்.
2: Oh loving God we are praying to you Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க இயேசுப்பா.
2: Pray for the people who are not having job please give them job Lord.
1: திருமண நடக்காத மக்களுக்கு திருமண நடக்கணும் இயேசுப்பா.
2: Can you make arrangement for the marriage for who are not having it married Lord.
1: குழந்தை பாக்கில்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தாங்க இயேசுப்பா.
2: Can you bless them with child who are not having child oh Lord.
1: கடன் பிரச்சனையோடு தவிக்கிற மக்கள் கடனைக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா.
2: Kindly give them strength to complete all their
1: கடன் அடைச்சி தாங்க இயேசுப்பா.
2: Kindly strengthen them
1: to நீயோ கடன் வாங்காம அநேக சாதியில் கடன் கொடுப்பாய்னு சொன்னீங்க தானே இயேசுப்பா.
2: You will not get loans.
1: கடன் அடைக்கு உதவி செய்யுங்கப்பா. பண கஷ்டத்துல மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all monetary problems.
1: கஷ்டத்துல நீக்கிருங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties Lord.
1: ஐயா நீங்க தான் செய்ய வேண்டும்.
2: Lord you can do Lord.
1: அபாந்தர் வலி ஆறுகளையும்
2: Sir Lord in these two services.
1: உண்டாக்குனி சொன்னீங்க இல்ல.
2: You said that I make rivers in the world.
1: எத்தனை வாழ்க்கை அபாந்தர போகல இருக்குதே சப்பா.
2: Many people's lives are with
1: நீங்க இறங்க வேண்டும் ஆண்டவரே.
2: How mercy on them Lord.
1: நீங்க அப்பா அபாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குற தேவனே.
2: Lord you are making rivers.
1: அவங்க ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் ஆண்டவரே.
2: Give them blessings Lord.
1: அவங்க கண்ணீரை துடைங்க ஆண்டவரே.
2: Wipe out all their tears.
1: கவலை மாற்றுங்க ஆண்டவரே.
2: Take all weariness from them Lord.
1: பிரச்சனை நீக்குங்க ஆண்டவரே.
2: Take all problems from them
1: Lord. நன்மை செய்யுங்க ஆண்டவரே.
2: Do good things
1: இயேசுவே.
2: Lord Lord
1: உம்மை போல வாற்று ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பரிசுத்தமா வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
2: Let us live a holy life Lord.
1: ரட்சிப்பின் பாத்திரமா மாற்றுங்க ஆண்டவரே.
2: Let them have the salvation.
1: உம்மோடு இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
2: Let them be with you Lord.
1: கர்த்தாவே இறங்கும்.
2: லார்ட் ஹவ் மெர்சி.
1: கர்த்தாவே இறங்கும்.
2: லார்ட் ஹவ் மெர்சி.
1: வியாதி சுகமாக்குங்க.
2: ஹீல் தி டிசீசஸ் லார்ட்.
1: தொழிற்சிரமாக்கள் ஆசீர்வதிங்க.
2: Father, have mercy.
1: Can
2: you give good power for the servants of God?
1: Can you
2: give them good gifts, Lord?
1: Can you
2: give them graces, Lord?
1: We should do your will and complete your grace,
2: Lord.
1: Can
2: you give us grace, Lord?
1: நாம பத்திரிகுளித்து கூட பொறுப்பெடுத்துக்கோங்க ஆண்டவரே.
2: Take responsibility over the
1: தடையலாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே.
2: Take all hindrances from the
1: நீங்க தான் பொறுப்பெடுக்கணும் ஏசப்பா.
2: You can only take
1: responsibility.
2: You can only take
1: responsibility.
2: Yes, Lord, you can only take
1: this. நீங்கள் தான் எல்லாம் செய்து
2: முடிக்கணும்.
1: தடையில்லாமல் வரிய பரிந்து பத்திரிகை நடக்கணும். ஒரு உலகம் நிக்க கூடாது.
2: No minister should be stopped.
1: அற்புதம்
2: செய்யணும்.
1: அன்புக்காக இறக்கத்துக்காக கோடி கோடி நன்றி.
2: You are going to do all these things. Thank you, Father. We give all glory to you, Lord. We ask all things humbly in the name of Lord Jesus Christ. Amen.
0: கடைசியாக நமது ஊழியத்தை தாங்குற குடும்பங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த ஆசிரியப்பட்ட நேரத்திற்காய் நன்றி. இம்மட்டுமாய் பாதத்திலே காத்திருந்து வார்த்தையில கேட்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. மே ஆராதிக்க உதவி செய்தோத்தனம். இப்பொழுதும் நமது ஊழியங்களை தாங்க கர்த்தர் எழுப்பின உது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. நீ ஜெபிக்கும் பொழுது நான் உலகத்துக்காக ஜெபிக்காமல் நீர் என் தந்தர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குங்க. சமாதானத்தை சந்தோஷத்தை பெருக பண்ணுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் பிள்ளைகளுக்கு செய்வீராக. அப்படி செய்வதற்காக நன்றி. இன்னும் திரளான ஜனங்கள் இந்த உள்ளத்தை தாங்குவதற்கு கர்த்தர் எழுப்பித்தார், ஜெபிக்க எழுப்பித்தார், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்படி செய்வதற்காக நன்றி. இம்மட்டங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்தீரே. கோடி கோடி கோடி நன்றிகள் ஆண்டவரே. துதிகன மகிமனை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
2: என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ள மேலுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வரம் வரவாதே. ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.

హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా ప్రైజ్ ది లార్డ్.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அனுகுணமான நல்ல துணையே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கோட்டையே, ஹரனே, ஜீவனே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவின் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது ராஜா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ தந்திருக்கிற அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது மகிமையின் பரிசுத்த பிரசனம் நடுவில் இறங்கி வருவதாக ஆண்டவரே, உங்கள் வல்லமை கடந்து வருவதாக ஆவியானவரே, நடுவில் இறங்கி அசைவாடுவீராக. தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கிருபை நடுவில் இறங்கி மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆராதனைக்குரமாக இளம்பெற ஆயுதங்கள் எல்லாம் நசனா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிசாசன் கிரி அழிக்கும் படிக்க தேவக்குமான் வெளிப்பட்டீரின் ஆண்டவரே, சர்வங்கத்தில் மிதிக்கவும் சத்துருன் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே, இந்த கூட்டணி புரதமாக இளம்பெற பொல்லாத அவைகளாம் இயேசுவை நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, புதிகன மகிமையில் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவை நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. 33 சங்கீதம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆகவே தேவன் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.

0: தேசத்தை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். தேசத்திற்காக போராடி ஜெபம்னுவாங்க, ஜெபக்குறி சொல்லுவாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா?
1: சில குடும்பத்தை பார்த்தா பண கஷ்டங்கள், சில குடும்பங்களை பார்த்தா கடன் பிரச்சனை, சில குடும்பங்களை பார்த்தா வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது. இந்த நிலவெல்லாம் மாறணும். எல்லா குடும்பங்களையும் தேவை சமான சந்தோஷத்தை நிறைஞ்சிருக்கணும், குடும்ப குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காக சம்பவம்
2: துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பிரச்சனைகள். ஆண்டவரே, தேவனே, நீங்கள் மனம் இறங்க வேண்டுமா? இங்கே சமூகத்தில் கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு காரியத்தினால ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த குடும்பங்களுக்கு நல்ல சமாதானத்தை தயவாய் நீங்கள் தர வேண்டுமா? கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, உங்களோட சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தயவாய் நீங்க தர வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. குடும்பம் குடும்பமாக கர்த்தரை தேடக்கூடிய அந்த இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: எங்களுக்கு நல்ல மழை தரணும், நல்ல ஆசீர்வாதமான மழையா இருக்கணும் ஐயா. தண்டனை மழை வேண்டாம். இவங்க எல்லா பகுதியும் நம்ம நீலகிரி மாத்திரல, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு தரணும். எங்கேயும் உயிர் சேதம் பொருள் சேதம் வரக்கூடாது. அதுக்காக சாம்பிடலாம்.
3: அழிவுக்குற மழை இல்லாதபடி ஆசீர்வாத மழையாய் தாங்க ஏசப்பா. எல்லாரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே அப்பா, நீங்க தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது ஏசப்பா. அப்பா, இம்மட்டுமா எங்களை காத்து நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்தி வந்தீங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஆசீர்வாத மழையை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க வல்லமை உள்ளக்கார அந்த பகுதி முழுதும் இறங்கட்டும் ஏசப்பா. ஆறு தாலுக்கா மீது இறங்கட்டும் ஏசப்பா. கர்த்தாவே அப்பா, கிருபையாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு வீடுகள் மேலும் அது கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு வீட்டுமெண்டுகள் மீதும் அது கரம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு மரங்கள் மீதும் அது கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு கரண்ட் கம்பி மீதும் அது கரம் இறங்கட்டும் ஏசப்பா. எது கீழே விழுந்து சரிந்து யாரும் ஆண்டவர் உயிரிழந்து போகாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பொருட்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: விவசாயிகள் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். எங்க விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது. எல்லா விவசாயிகளும் தேவனை தேடணும், ரட்சிக்கப்படணும். யாருக்குமே நஷ்டம் வராதபடிக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம தேசத்திலையும் பஞ்சம் வரக்கூடாது.
4: விவசாய குடும்பத்துல எந்த ஒரு ஆபத்து முதல்ல வரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல பஞ்சங்களை வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க மனம் இறங்க மணிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அழிவுன்னு மழினால தகப்பனே வெள்ளாமல் எதுவுமே தண்ணியில முழுகி போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, தண்ணியில அடிச்சு போயிடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய நிலங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் தகப்பனே. எல்லா ஆண்டவரே, இந்த வெள்ளாமைகளும் நல்ல வழிய தக்கதாக ஏசப்பா நீங்க இறக்கம் செய்ய முடிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் ஏசப்பா இந்த வெள்ளாமைகளை ஆண்டவரே தண்ணியில மூழ்கி போகாதபடி கேசப்பா. எல்லா வெள்ளமிலும் நீங்க காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல பஞ்சங்கள் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே, பொருளாதார விஷயம் எங்க தேசத்துல வராதபடி காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரையும் திதிக்கிறோம், எங்க அந்த செலுத்தணும் ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய குடும்பம் ஆசுரதி ரட்சித்து மோடி நிறுத்துக்கணும். நம்முடைய வரைய காய்த்து போட்டும் கேசப்பா. எந்த விவசாய குடும்பம் தகப்பனே யாருமே தற்கொலை பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் கேசப்பா. எல்லா துதிகணமாக்கையும் உமக்கு செலுத்தணும் ஏசப்பா. மூலம் ஜபத்தேற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
5: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24 அதிகாரம்.
6: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரிந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவறுப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலக்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடி புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாது. கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
7: பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்து நீர் அங்கீகரித்தபடிக்காக கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே உற்சாகமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் அபிரீதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பெல்லாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
8: திருடன்
6: வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
8: தேவன் எப்படி வருவாரா, எப்ப வருவாரு யாருக்கும் தெரியாது. அதான் சொல்றது, திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார். எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது.
9: For you yourselves know perfectly that the day of the Lord so comes as a thief in the night. Yes, we do not know when the Lord will come. So the Lord says here, you do not know the day when the Lord will come. The Lord so comes as a thief in the night.
8: திருடர் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு நம்ம நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவா. அவரை எப்பயுமே நம்ம நினைச்சிடணும். சந்திக்க நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும்.
9: Nobody knows when the thief will come.
8: லூக்காவின் சுவிசேஷம் 17:34.
6: அந்த ராத்திரியில்
8: ஒரே படுக்கையில்
6: படுத்திருக்கிற
8: இரண்டு பேரில்
6: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
8: மற்றவன் கைவிடப்படுவான். பார்த்தீங்களா, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில ஒரே கட்டில படுத்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுறவங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏற்றுக்கொள்றவங்க வந்து செபத்தோட துதியோட அவங்க இருதயம் இயேசுகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா கடமைக்காக சர்ச்சை போயிட்டு வந்து கடமைக்காக தேவனை தேடுறவங்க கைவிடப்படுவாங்க.
9: I tell you that in that night there will be two men in one bed. The one will be taken and the other will be left. See this verse. Bible says that one will be taken and one will be left, because the one will be taken is often praying and be with the Lord, but another is live according to his own will and wish. So we must be prepared to meet the Lord when he comes.
8: கர்த்தருக்கோடு எண்ணிக்கப்பட்டிருக்கவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தரோடு எண்ணிக்கப்பட்டிருக்கிற மாத்திரம் தான் பரலோகத்துக்கு வர முடியும்.
9: All the people who joined with the Lord Jesus Christ will be taken into the heaven, but those who are not joined with the Lord will not be taken from this earth. So we must be prepared to meet the Lord.
8: Matthew 24:27.
6: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
9: For as the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be.
8: கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறியா? அதே போல தேவன் வரும்போது அவருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்? கூட்டி சேர்ப்பார்.
9: As the lightning comes from the east to flashes to the west like this, the Lord will take the people of himself, will take with him when he comes from the people wherever they.
8: அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை.
9: It is possible with him. All things is possible with him.
1: ஒரே ஒரு காலங்களில் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வயசு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்லாட்டு பிள்ளைகள் 5 வயசு, 10 வயசு, வாலி வயசுல இருக்கலாம். ஆனால் அந்த வாலி வயசுக்கு நாட்களை கர்த்தர் நம்ம கொடுத்த நாட்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நாள் திரும்ப வரவே வராது.
9: We have only one life in this world. We may be 60 years, 90 years or 80 years or 5 years, 6 years. But we must use this time very usefully because the time is very precious before the Lord.
1: எங்க காலங்களில பாத்தீங்கனா எவ்வளவு காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு. அப்ப எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல.
9: Our days are wasted, many times are wasted because nobody was for us to preach about Jesus Christ. But we have more time.
1: இப்ப பாத்தீங்கன்னா கத்தர் எல்லா எந்த இடத்துல பார்த்தாலும் கத்தோடைய சத்தம் கேட்கறது. யூடியூப்ல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, சர்ச்சி போனாலும் சொல்லி, எங்க பார்த்தாலும் கத்தோடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
9: But in these days we are hearing the verses of the Bible and the sound of the voice of the messengers through YouTube, through radios, through many preachers. We are hearing the gospel of Jesus Christ from all above the medias.
1: நல்ல நினைச்சணும், கத்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதபடியே காத்துக்கொள்ளணும்.
9: So we should not waste the day with which the Lord gave us. So we must use the days very usefully.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம்.
9: Revelation chapter 3 verse 3.
6: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து,
1: கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து
6: அதை கை கொண்டு மனந்திரும்பு,
1: கை கொண்டு மனந்திரும்பு.
6: நீ விழித்திராவிட்டால்,
1: நீ விழித்திராவிட்டால்
6: திருடனை போல் உன்மேல் வருவேன்,
1: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
6: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பான்.
1: நான் உன்மேல் வருகிற வேலை என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். என்ன செய்யணும், மனம் திரும்பி அந்த அசந்தம் இதயத்துல பெற்று கொண்டிருக்கிறோம், அந்த வகையை நெறித்து
6: அதை கை கொண்டு மனம் திரும்ப,
1: அதுக்கு மனம் திரும்ப மாத்திர அது என்ன செய்யணும், கை கொண்டு மனம் திரும்பணும். ஒவ்வொரு வசனத்தை நம்ம கேட்கிற மாத்திரல கை கொண்டு மனம் திரும்பணும்.
9: Remember therefore how you have received and heard, hold fast and repent. Therefore if you will not watch, I will come upon you as a thief and you will not know what hour I will come upon you. Yes, according to the Bible, we have many verses from the Bible. We heard many verses and from the Bible. How we received, how we hear the verses, and we should keep all the verses and repent to the Lord.

0: we must repent to the Lord and be watchful and we must be aware to receive him.
1: மனந்திரும்பாம பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானா அதனால நமக்கு என்ன லாபம்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. அன்றுவரையே நீங்க குணமாக்க மேல முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், தேவ பிரசனை மூடட்டுமையா, நரம்பு மண்டலத்துல சுகமா இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா, கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க சப்பா, கை கால் வலியை குணமாக்குங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்க சப்பா, மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்கப்பா, மஞ்சக்காமலை வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க, மஞ்சக்காமலை கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா, பழத்த காரியத்தை செய்யுங்க சப்பா, கர்த்தருடைய கரம் தாங்கட்டுமப்பா, அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க, துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா, பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம், பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம், தகப்பனே தகப்பனே என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா, சாக்கியத்தை கொடுங்க சப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடிய பாத்துல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம், என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா, ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம், உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறப்பா, நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா, அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளும் பிதாவில்தான் இறங்கி வருகிறது, மாறுதல்மில்ல வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா, நிழலில்லாய்னு சொல்ல தேவனாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச, எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா, பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா, வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா, வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க, வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்யுங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா, ஐயாமை துதிக்கிறோம், திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தரணும், கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனை தாரும், குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே, எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே, எல்லா குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே, ஐயாமை துதிக்கிறோம், தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்களையும் உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம், ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க, போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம், கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கற்றங்கள் பிரயாசங்கள் விருதா, கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்க விருதான்னு சொன்னீரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணும், எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறதப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா, எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்கள் வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா, பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா, குழந்தை பாய்க்கலாம் சகுல குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, அதிசயங்களை செய்யுங்கே சப்பா, ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா, ஐயாமை துதிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருணு சென்னீரை ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க சப்பா, எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்புரை யேசுபா நாமத்தில் தாழ்மையா கேஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே. கர்த்தர் நம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜ

0: விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.

0: வெளிப்படுத்துற விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
0: அதன்
1: வெளிச்சத்திலே நடப்பார்கள்
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். நம்ம என்னைக்கு வச்சு ரட்சிக்கப்பட்டோம், 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்ல. கர்த்தர் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. ரட்சிக்கப்படுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் மாத்து மாத்த நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்குது, கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்த்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். 1 பேதுரு 4:14 யாக்கோபின் புத்தகம் 4:14
1: நாளைக்கு நடப்பது
0: உங்களுக்கு தெரியாதே
1: உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது
0: கொஞ்ச காலம் தோன்றி
1: பின்பு தோன்றாமல் போகிற புகை போல இருக்கிறது
0: மாளுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாத புகை போல இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைய அலசி பார்க்கணும். ஆண்டவரே பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கப்பா, என்னை ரட்சி நேற்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். கர்த்தர்கிட்ட கேட்டே இருக்கணும், என் வாழ்க்கை எங்க இருக்கு, நான் எங்க இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில ஏதாவது தடை இருக்கா, என்னை காமிங்க ஆண்டவரே, என்னை காமிங்க, நான் என்ன குறைந்தாலும் என்னை காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல. வாசிங்க பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்குது. நம்ம பரலோகத்துல குடியிருப்போம், நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. உலகத்துக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது, நம்ம குடியிருப்பு பரலோகம். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க யேசுவான்னு சொல்லி மனிதன் முகத்தை பார்க்கிறா. கர்த்தர் எங்க பாக்குறாரு, இதயத்தை பாக்குறாரு. 1 சாமுவேல் வாசிங்கன்னா 16:7
1: கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும்
0: இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்.
1: நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்.
0: மனுஷன் முகத்தை பார்ப்பான்.
1: கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
0: கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம இருதயம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் இழைக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எந்த அளவுக்கு இருக்கு நம்மகிட்ட, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வெள்ளிக்காரம் என்ன செய்வாராம், படுக்கைக்கு போகும்போது அவர் ஒரு இருதயத்தை அலசி பார்ப்பாராம். இன்னைக்கு உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசணும் ஆண்டவர், இன்னைக்கு உங்க துக்கப்படுத்துற காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவர், இன்னைக்கு நான் என்ன காரியம் உங்க பிரியமில்லாத காரியம் செஞ்ச ஆண்டவர், என்னை காமிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது டாக்டர் வெள்ளிக்காரம் அலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாராம். அதுதான் அவர் சொல்லுவாரா, நான் வந்து நேத்து பார்த்த பிள்ளைகிறம் கிடையாது, இன்னைக்கு நான் புது சிருஷ்டியா என்ன ஆண்டர் மாத்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் புது சிருஷ்டியா மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் வேதஞ்சல் கர்த்தர் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிற. வாசித்து பாருங்க 2 கொரிந்தியர் 5:17
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின.
0: பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், நம்ம பிறந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த பழையவைகள்லாம் ஒளிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின.
0: நம்ம ஆண்டு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பரலோகத்துக்கு போனா ஈஸியான காரியம் இல்ல, போகணும்னா பரலோகத்துக்கு போனா நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டுகிட்ட அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம இவ்வளோத்தை அலசி பார்த்து கத்துட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்ம முதலாவது சரி இப்போ ரட்சிக்கப்படணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளே என்ன செஞ்ச முடியாது, ஏமாற்ற முடியுமா, முடியாது.
1: அப்போஸ்தலர் அடியின் புஸ்தகம் 16 30-31.
0: அவர்களை வெளியே அழைத்து வந்து
1: ஆண்டவர் மாறே
0: ரட்சிக்கப்படுவதற்கு
1: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்
0: அதற்கு அவர்கள்
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி
0: அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
1: 1 கொரிந்தியர் 15:3-4 அந்த விசுவாசம் இருந்தாதான் ரட்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 15:3-4
0: நான் அடைந்ததும்
1: உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால்
0: கிறிஸ்துவானவர்
1: வேத வாக்கியங்களின்படி
0: நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
1: அடக்கம் பண்ணப்பட்டு
0: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள்
1: என்ன செஞ்சிட்டாரு? உயிர் எழுந்திருச்சு. நம்ம பாவங்களுக்காக அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்தாலும் பார்க்கணும், பெரிய சச்சட்டு, அது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதே என்ன செய்யணும், மூன்றாம் நாள் என்ன செஞ்சிட்டேன், உயிரோட எழுந்துச்சா? வாசிப்பா கடைசி.
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி
0: மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
1: என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்து. அதனாலதான் எங்களுக்கு அம்மா இறந்தப்ப சொன்னாரு, உங்க அம்மா அப்பா மறிக்கலாம், குடும்பத்தில் எல்லாருமே மறிக்கலாம், நான் என்ன செய்ய மறித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்ய போறேன், சதா காலமோ என் மீட்பர் என்ன செய்யறாரு, உயிரோட இருக்கிறான்னு சொன்னாரு. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார், கலங்க வேண்டாம். உங்களையும் என்னையும் படைச்சவர், உங்களுக்காக எனக்காக மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனா இருக்கிறார். கலங்காதீங்க, கண்ணீர் துளைச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். அதங்க சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 11:6
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கணும். எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு, என் பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, நான் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் அது மிக மிக அவசியம். விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனால தான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார். பேதுரை பார்த்து நான் போற வாரம் பார்த்தோம், பேதுரை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாது, உனக்காக வேண்டி கொண்டேன். வாசிங்க லூக்கா விஷயம் 22:32.
0: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன்.
1: வேற ஏதாவது வேண்டி இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, விசுவாசம் தான் மிக மிக அவசியம். உன் விசுவாசம் ஒளிஞ்சி போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நமக்காக கர்த்தர் வேண்டிக் கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசமா இருக்கலாம், நாளைக்கு சோர்ந்து போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரே முழுமையான விசுவாசம் தாங்கப்பா, எனக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியா இருக்கணுமாப்பா. எனக்காக தானப்பா மறிச்சிங்க, என் பாவங்களுக்காக மறிச்சி மூன்றாவது நாள் உயிரோடு இருந்துச்சிங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் வேணும். அதுக்கு தான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன்னு சொல்ற. விசுவாசம் நமக்கு இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் எனக்காக மரித்து மூன்றாறு உயிரோடு இருந்த என்னை நிச்சயமா கைவிட மாட்டார், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, என்னை முழுமையான ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும், மார்க்கன் சுவிசேஷம் 16:16.
0: விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
1: நம்ம சின்ன பிள்ளைகள ஞானஸ்தானம் எடுத்துற உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனா ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படும். ஏன்னா நமக்கு விசுவாசம் எப்படி 18-19 வயசுல தான் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கறம் செஞ்சோம் எல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த பாவத்தை அறிக்கிடணும். விசுவாசத்தை விசுவாசம் அப்பதான் நமக்கு வரும். சின்ன பிள்ளைலேருந்து என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கிரமம் செஞ்சோம், அது சின்ன பிள்ளையில வந்து குழந்தையில வந்து நமக்கு என்ன இல்லை, குழந்தையில வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல, குழந்தை என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. சின்ன குழந்தை 40 நாள் குழந்தைக்கு என்ன தெரியும், அப்ப வந்து என்ன அது பிரதிஷ்ட, அது என்னது பிரதிஷ்ட. இப்ப நமக்கு விசுவாசம் உள்ளவனாகிற ஞானஸ் எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்படணும். ஞானஸ் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ் எடுக்கணும், அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். சும்மா ஏனாதோன்னே ஞானஸ் எடுத்துட்டா பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும், என் விசுவாசத்தை தாங்கப்பா, என்னென்ன பாவம் உன் பிரியமில்லாத காரியம் இருக்குதோ எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு கேட்க வேண்டும். ஆண்டவர் தான் மாற்ற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1:4
2: அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது
1: அவர்களை நோக்கி
2: யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான்
1: நீங்கள்
2: சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
1: பரிசுத்த ஆவியால் நம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம செய்யறது ரைட்டா தப்பான்னு சொல்லி உணர்த்துவார். பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்து என்ன செய்வார், பாவத்தை குறிச்சோ நீதி குறிச்சோ நாயத்திருப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16:8
2: அவர் வந்து
1: பாவத்தை குறித்தும்
2: நீதியை குறித்தும்
1: நியாயத்திருப்பை குறித்தும்
2: உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
1: என்ன செய்வாரு, பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நாயத்திருப்ப குறித்தும் உலகத்தை என்ன செஞ்சாரு, கண்டித்து உணர்த்துவார். அவர் இல்லையா பிரயோஜனம் இல்லை. அது அங்க சொல்றாரு 3:5
2: நாம் செய்த நீதியின் கிரிகளை நிமித்தம்
1: நம்ம செஞ்ச பரிசுத்தம் நீதியின் கிரிகள் நிமித்தம்
2: அவர் நம்மை ரட்சியாமல்
1: நம்ம செய்த நீதி நம்ம பரிசுத்தம் அது நிமித்தமா நம்ம ரட்சியாமல்
2: தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மளை ரட்சித்தார்.
1: பரிசுத்தாவின் புதிதாக்கினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். எப்படி, அவர் வந்துதான் பரிசுத்தாவின் வந்து என்ன செய்யும், பாவத்தை குறிச்சோ நீதியை குறிச்சோ நாயத்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ செய் தப்பு, நீ செய் கரெக்டான வழி கிடையாது, நீ போகிற வழி சரியில்லை அப்படின்னு கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம பரிசுத்தாவின் அவருக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். பரிசுத்தாவினை கீழ்ப்படியாமல் வாழ்வோமானா நம்மளை விட்டுருவார். அது நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் எபேசியன் புத்தகம் 4:29
2: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்
1: அன்றியும்
2: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
1: எதுக்காக கொடுக்கிறாரு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்தில் போறது தான் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று. அவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படிந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் வந்து என்ன செய்ய, பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகம் நம்ம சொந்தல் பிரியமானங்களே, உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் நிறைய பைபிள் வாசிங்க சவம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த உலகம் நமக்கு கைவிடும். இப்பயே ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என் பரிசுத்தின் அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொன்னார் 19:9
2: இயேசு அவனை நோக்கி
1: இன்றைக்கு
2: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
1: அவருக்கு அந்த அளவுக்கு வாஞ்ச அத்தி மரம் முள்ளா இருந்துச்சான், பரவாயில்ல முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் தேவனை பார்க்கணும்னு சொல்லி மருத்துவமனை ஏறினாரு. அதை தான் அங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம கர்த்தர் மேல வாஞ்ச வரணும், அன்பு வரணும், கர்த்தர் மேல தாகம் வரணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. உடனே சகே என்ன சொன்னாரு? எட்டாம் வசனம்,
2: சகேயு நின்று,
1: சகை நின்று
2: கர்த்தரை நோக்கி,
1: கர்த்தரை நோக்கி,
2: ஆண்டவரே,
1: ஆண்டவரே,
2: என் ஆஸ்திகளில் பாதியை.
1: ஆண்டவர் சொன்னாரா? ஆஸ்திகளில் பாதியை கூட அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னே உள்ளம் குத்தப்பட்டுருச்சு. யாருக்கு? சகைக்கு.
2: என் ஆஸ்திகளில் பாதியை,
1: என் ஆஸ்திகளை பாதியே
2: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
2: நான் ஒருவனிடத்தில்,
1: நான் ஒருவனிடத்தில்
2: எதையாகிலும்,
1: எதையாகிலும்
2: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
1: அநியாயமா வாங்கினது உண்டானா,
2: நாளத்தனையாக,
1: நாளத்தனையாக
2: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
1: திரும்ப செலுத்துகிறேன். அநியாயமே ஆற்றாது வாங்கியிருந்தா அது நாளத்தனையா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா செலுத்து, திரும்ப செலுத்துறேன்னு சொன்னார். காசிடா
2: சகையும் நின்று,
1: சகை நின்று
2: கர்த்தரை நோக்கி,
1: கர்த்தரை நோக்கி,
2: ஆண்டவரே,
1: ஆண்டவரே,
2: என் ஆஸ்திகளில் பாதியை,
1: என் ஆஸ்திகளில் பாதியை, சொத்துல பாதியை
2: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
2: நான் ஒருவனிடத்தில்,
1: நான் ஒருவனிடத்தில்
2: எதையாகிலும்,
1: எதையாகிலும்
2: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
2: நாளத்தனையாக,
1: நாளத்தனையாக
2: திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
1: நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப செலுத்திடுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு.
2: இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
1: உடனே சொல்றாரு, நாளத்தனையா நான் ஏழைட்ட, நான் வாங்கினதெல்லாம் உண்டு, நாளத்தனையா குடுத்துறேன் அப்படி சொல்லு. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என்னை பார்த்து சொல்ல முடியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட கேட்போம், ஆண்டவரு என்னை மன்னியும் ஐயா, சகை ரசித்தீரே என்னை ரசித்திருப்பா, அவர் ரசித்திருப்பா என்னை ரசிச்சும் என் வாழ்க்கை மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோகம் விழிச்சு இது இப்போ நடக்க முடியும்னு சொன்னீரு. என்னை ரசியும், என்னை ரசியும் அப்பா, என்னை ரசியும், என்னை எப்படியாவது ரசித்தலும் அப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. சகை ரசித்தீரே என்னை ரசியும் ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு வேண்டாசப்பா. அப்போ சிலர் பார்க்க பாசத்தில் வாசித்த ஒன்னா முதலாவது பார்த்தோம். என்ன என்ன சொன்னாரு? அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 16:30-31.
2: அவர்களை வெளியே அழைத்து வந்து,
1: அவர்களை வெளியே அழைத்து வந்து,
2: ஆண்டவர் மாறி,
1: ஆண்டவர் மாறே,
2: ரட்சிக்கப்படுவதற்கு,
1: ரட்சிக்கப்படுவதற்கு
2: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
1: நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்.
2: அதற்கு அவர்கள்,
1: அதற்கு அவர்கள்,
2: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
1: அது வேற ஒண்ணு இல்ல, நீ என்ன செய்ய? கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி.
2: அப்பொழுது,
1: அப்பொழுது
2: நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி.
1: அப்ப என்ன செய்ய? விசுவாசித்தாப்பா ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்ய? பரிசுத்தாவியர் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சா நம்ம ரட்சிக்கப்பட முடியும். மூன்றாவது என்ன செய்யணும்? நம்ம நம்ம குத்தப்பட்டு நம்ம பாவங்களை எல்லாம் கர்த்தருக்கு அறிக்கையிடணும். அவர் சொன்னார்ல, சகே சொன்னார், நான் ஏதாவது நான் அந்நியாயம் வாங்கிருந்து உண்டானே, அந்த ஆசையில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். குத்தப்பட்டாரு. நம்ம குத்தப்பட்டு ஏதாவது திருப்பி கொடுத்துருக்குமா? யாருக்காவது கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல யார்ட்டாவது வாங்கி ஏமாத்திருக்கிறோமா? யாருக்கா யார்ட்டையாச்சும் காசு வாங்கி ஏமாத்தி கொடுக்காம இருக்கிறோமா? யார் பொருளையாவது நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோமா? அது உடனே சொல்றாரு. லூக்கா விசேஷம் 19:8.
2: சகேயு நின்று,
1: சகையே
2: நின்று,
1: நின்று
2: கர்த்தரை நோக்கி,
1: கர்த்தரை நோக்கி,
2: ஆண்டவரே,
1: ஆண்டவரே,
2: என் ஆஸ்திகளின் பாதியை,
1: என் ஆஸ்திகளின் பாதியை
2: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
2: நான் ஒருவனிடத்தில்,
1: நான் ஒருவனிடத்தில்
2: எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா,
1: ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானா,
2: நாளத்தனையாக,
1: நாளத்தனையாக
2: திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
1: திரும்ப செலுத்துறேன். உங்களுக்குள்ள அந்த பாரம் வருதா? எனக்குள்ள அந்த பாறை வருதா? அப்ப முதல்ல விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வாங்கின கடனை என்ன செஞ்சு? வாங்கின பொருட்களை திருப்பி அவங்க கிட்ட கொடுக்கணும். பரிசுத்தாவியர் என்ன உணர்த்துறாரோ அதை நம்ம அறிக்கையிடணும். பரிசுத்தாவியர் வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறிச்சோ, நீதியை குறிச்சோ, நியாயத்தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். அது கீழ்படியணும். அது மாத்திர இல்ல, நீதிமொழியில் வாசிக்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 28:13.
2: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
2: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
1: அவனை அவைகளை என்ன செஞ்சிடணும்? அறிக்கை. ஆண்டவரே, நம்ம எல்லாம் பாவம் செஞ்சு உடனே சவம் பண்ண பாவத்தை அறிக்கிடுறோம். ஆனா அப்புறம் அதை திரும்ப அதே பாவத்தை தான் நம்ம செய்யறோம். நமக்கும் தெரியும், யாசப்பாவுக்கும் தெரியும், என் பாவங்களை மன்னி மாண்டவர் அழுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பாவத்தை தான் திரும்ப செய்வோம். இங்க சொல்றாரு, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டா, வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். கத்துட்டு அறிக்கை செய்து விட்டுறணும், அவங்கதான் இறக்கம் கத்துட்டு இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் பாவங்களா மன்னிங்கப்பா, என் பாவங்களா மன்னிங்க, அதே பாவத்தை தான் செய்வோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிடுறவன் இறக்கம் பெறுவான். என்னென்ன பாவம் நமக்குள்ள இருக்குதா ஆராய்ஞ்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும், உலகம் ஒரு நாள் கைவிடும். விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, பரிசுத்தாவினால் ஞானசரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்ம பாவம் செய்து நம்ம யார்ட்டையாவது காசு எதையாவது பொருட்கள் எதையாவது வாங்கிட்டு கொடுக்காம இருப்போமானால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இங்க சொல்ற பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 4:14
2: எருசலேமே,
1: எருசலேமே,
2: நீ ரட்சிக்கப்படும்படிக்கு,
1: நீ ரட்சிக்கப்படும்படிக்கு
2: உன் இருதயத்தை,
1: உன் இருதயத்தை
2: பொல்லாப்பர கழுவு,
1: பொல்லாப்பர கழுவு,
2: எந்த மட்டும்,
1: எந்த மட்டும்
2: அக்கிரம நினைவுகள்,
1: அக்கிரம நினைவுகள்
2: உன் உள்ளத்திலே தங்கும்.
1: எந்த மட்டும் அக்கிரம நினைவு உன் உள்ளத்தில் தங்கும். என்ன, பொல்லாப்பர கழுவு. எப்படி? இயேசுக்கு ரத்தத்தை நாம இருதயத்தை பொல்லாப்பறவை கழுவணும். அண்டு என் செய்த பாவெல்லாம் மன்னியும்ப்பா, என் செய்த அக்கிரமத்தெல்லாம் மன்னியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாவத்தெல்லாம் மன்னியும்ப்பா, என்னை மன்னியும் சொல்லி கேட்க வேண்டும். மொதல் விசுவாசிக்கணும், அல்லேலூயா, ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசுத்தாவினால ஞானசரம்பர் அவரது பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய்த்திருப்பு குறிச்சு கண்டித்து வந்தார். மூணாவது, நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை சரி செய்யணும். யார்கிட்ட சரி செய்யணுமோ, யார்கிட்ட வாங்கினமா கொடுக்கலையோ, இல்லை வா யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்குதா, யாரை எது என்ன திட்டி இருக்கிறோமா, யாரை குறை சொல்லி இருக்கிறோம், அதெல்லாம் சரி பண்ணணும். சகே சொல்றாருல, என் ஆசை ஏழைகளுக்கு பாதி மட்டும் கொடுக்குற, நம்ம சரி பண்ணணும், நம்ம இதயத்தை சரி பண்ணணும். நம்ம ஒரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். அந்த வில்லி பிலிகரம் கேட்பாரு, ஆண்டவரே இன்னைக்கு உங்க பிரிவிழா கே காத்து என்ன பேசுன, என்னமை தூக்கப்படுத்தின, பிரியமில்லாத வார்த்தை எனக்குள்ள என்ன இருக்கு, என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்க, என் சீர்கெட்ட குணமாக்குங்க. சொல்றாருல ஓசியா 14:2 பாருங்க,
2: வார்த்தைகளை கொண்டு,
1: வார்த்தைகளை கொண்டு
2: கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
1: கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
2: அவரை நோக்கி,
1: அவரை நோக்கி,
2: தேவரீர்,
1: தேவரீர்
2: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி,
1: எல்லா நம்ம செய்த சின்ன பிள்ளையிலிருந்து இந்த வயசு வரைக்கும் செய்த எல்லா அக்கிரமத்தை நீக்கி
2: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோ,
1: எங்கள் தயவாய் அங்கீகரித்தருளோ,
2: அப்பொழுது,
1: அப்பொழுது
2: நாங்கள்,
1: நாங்கள்
2: எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
1: நிறைய பேர் சொல்ல செபிக்க முடியல, துதிக்க முடியல, நம் பாவங்கள் அதிகமா இருந்தா நம்மளை செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. சொல்றீங்களா, அங்கீகரித்தருளோம், அப்பொழுது எங்கள் உதடின் காலைகளை,
2: அப்பொழுது,
1: அப்பொழுது
2: நாங்கள்,
1: நாங்கள்
2: எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
1: அப்பதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆண்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டு நிச்சயமா நம்ம ஆசிப்பாரு. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்துல போகணும். யார்ட்டையாவது சொத்து பார்த்து அதிகம் வாங்கியிருந்தாலும் கூட அது நம்ம கொடுத்துடணும். அது மாத்திரல, நம்ம விசுவாசிக்கணும் தேவனை. அதனாலதான் பரிசு பேர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போக உங்களுக்காக வேண்டி கொண்டேனாரு. ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசு தேவையில நம்ம ஞானசனம் பெறணும், பரிசு சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்? சகையை இப்படி தன்னை சரிப்படுத்தினாரோ அதே போல் நம்மளும் சரிப்படுத்தணும். நம்ம பாவத்தை அறிக்கைட்டுட்டு திரும்ப திரும்ப அதை நம்ம செய்யக்கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வழிமாட்டை அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்கம் பெறுவான். கத்துட்டு அறிக்கை செய்து விட்டு விடுமா, கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்.
3: நம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், அருவறுப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை தூக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? தேவன் இன்றைக்கு நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கேட்டோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் பிரியமாயிருப்பது அது கூடாத காரியம். எனவே தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். சொல்லுவோமா, ஆண்டவரே நான் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, என்னை மாற்றம் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்பா. இரண்டாவதாக சொன்னார், விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாரும் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது அவசியம். ஒரு ஞானஸ்தானத்தை நான் பெற்று விட்டேனே என்று நினைக்கலாம். அடுத்து நாம் பெறவில்லை ஞானஸ்தானம், பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோமா? ஆண்டவரே என்னை புதிதாக மாற்றும் சொல்லுவோமா? என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். மூன்றாவதாக நாம் கேட்டோம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கு என்ன அர்த்தம்? சக்கேயு இயேசுவை வீட்டுக்களை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் சொன்னான், ஆண்டவரே நான் எதெல்லாம் நான் தவறாக வாங்கியிருக்கிறேனோ, அநியாயமாய் வாங்கியிருக்கிறேனோ, மற்றவர்கள் தீங்கிழைத்திருக்கணும், எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் என்று அவன் பேச ஆரம்பித்தான், அறிக்கையிட ஆரம்பித்தான். இன்றைக்கு நாமும் கூட அநியாயமா வாங்கியிருக்கிறோமா? திருட்டுத்தனம் இருக்கிறதா? களவு பொய்கள் இருக்கிறதா? மற்றவர்களை ஏமாற்றுகிறோமா? பொய் சொல்லுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காம இருந்தார்னா இன்று நாம் இறந்தாலும் நாம் பரலோகம் செல்ல முடியாது. கேட்கலாமா? என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. தேவன் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் தவறி இருக்கிறோமோ, எங்கெல்லாம் கத்தருடைய தூரம் இருக்கிறோமோ, என்னை மாற்று, என்னை பரிசுத்தப்படுத்து, சரி செய்ய ஆரம்பிக்கணும். சகை தன்னை சரி செய்து கொண்டு அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனே திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்டாரு. சிந்தித்து பண்ணி இவ்வளோ நம்ம அநியாயங்கள் அக்ரமங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் அறிக்கை செய்த ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுமா? ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போறோம்.

சிந்திச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் தேடி வராதிருந்தார்னா நம்ம அழிஞ்சே போயிருப்போம். அவர் கிருப மாத்திரம் கொடுக்காம இருந்தார்னா நம்ம அழிந்தே போயிருப்போம். அறிக்கை செய்து ஜபம் பண்ணலாமா? என்னை ரட்சியும் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல. இன்றைக்கு கர்த்தர் அன்போடு கூட அழைக்கிறார், தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை மாற்றும், என்னை மன்னியும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுங்க. உன் இருதயத்தை பொல்லாம் பெற கழுவு, எந்த மட்டும் நீ விலகி தெரிவாய். என் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, நீர் மாத்திரம் எங்களை தேடி வராதிருந்தால் என்றோ நாங்கள் மறித்திருப்போம். ஆண்டவரே, உன் கிருபை மாத்திரம் எங்களுக்கு தராதிருந்தால் என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, தேவனே, எங்களை ரட்சித்தருளும் அப்பா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் பரலோக வெளிச்சத்திலே நடப்பார்கள், அந்த பரலோக வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்றெல்லாம் எங்களோடு கூட பேசினீரே. நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் மீட்ப ரட்சக வர எதிர்பார்த்திருக்கிறோம் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாக ரட்சிங்க. ரட்சிக்கப்படும் ஆண்டவர் மாதிரியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன போது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீரே. தேவனே, எவ்வளோ விசுவாசத்தில் குறைந்து போயிட்டோம், நம்பிக்கையில் சோர்ந்து போயிட்டோம், எவ்வளோ பாவங்களுக்கு சோர்வுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போயிட்டோம். ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, எங்களை மன்னித்தரலும் அப்பா. எதை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்த வேண்டுமே. தக விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு தாங்க. பேதுருக்காக ஜெபித்தவரே, கெஸ்தமனி ஜெப வீரரே, எங்களுக்காக நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு எங்களுக்காக நீங்க தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்க தான் அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, மாத்திர அல்ல, பரிசுத்த ஆவியின் அந்த ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது ஆவியானவர் எங்களை வந்து புதிதாக்குகிறீர். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் தண்ணீர்னாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியினாலும் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபையும் ஒத்தாசி நல்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். மாத்திர அல்ல, ஆண்டவரே, சகையை பார்த்து சொன்னி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, சகையை இயேசு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தன்னை சரி செய்து கொள்ள தன்னை அப்ப ஒப்பு கொடுத்தார். அப்ப நாங்களும் கூட எவ்வளவு காரியம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எவ்வளவு தவறுகள் இருக்கிறது ஆண்டவரே, எத்தனையோ பேச்சுல தவறு இருக்கிறது, செயல் நடைமுறை பாவனை தவறு இருக்கிறது, வேலை செய்ய இடங்களில் தவறுகள், ஊழியத்துல தவறுகள், குடும்ப உறவில தவறுகள், எத்தனையோ தவறுகள் எங்கள் வாழ்க்கையில மலிந்து இருக்கிறது அப்பா. எல்லாவற்றையும் மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும். பாவங்களை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இறக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. எங்களை மாற்றும் பொல்லாப்புற நாங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் எங்களை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுங்க. என்னை மாற்றும், எங்களை மாற்றுங்க, நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னது உணர்த்தும் ராஜா, கற்றுத்தாரும் போதியும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக நாம் கேட்டது போல பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியன் நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். அவரது ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய் திறந்து சொல்லாமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவியினால் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். ஆவியானவர் யாருக்குள் வருகிறாரோ அவர்களை அவர் புதிதாக மாற்றுவார். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா? தேங்க்யூ லார்ட், என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்கலாமா?

0: கேட்போம் எல்லாரும் அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ராஜா. பரிசுத்தாவினவரே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, உங்கள் குமாரனாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்புவீராக, பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. இப்பொழுது இறங்கட்டும் அபிஷேகம், இறங்கட்டும் அபிஷேகம். ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக. பரிசுத்தாவிகள் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெறுவார்களாக. எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. அக்கினி நாவுகள் இறங்கட்டும், அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் இறங்குவதாக. புது புது அபிஷேகம் இறங்குவதாக. அக்கினி நாவுகள் இன்னத்தில் இறங்கி வந்திருக்க அக்கினி நாவுகள் இறங்கட்டும். ஒவ்வொரு தலைமையில் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரத்துக்குள் இறங்கட்டும், ஒவ்வொரு வாழ்க்கைக்குள் இறங்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில அக்கினி நாவுகள் இறங்கட்டும், இறங்கட்டும். நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். பரிசுத்தாவியானவரே அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் எல்லாருமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்கப்பா பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் அந்த பிள்ளைகள் உண்டாவதாக. பரிசுத்தாவிகள் ஞானஸ்தானம் பெறுவார்களாக.
1: அக்கினியில ஞானஸ்தானம் தாருமாண்டவரே இயேசுவே, பரிசுத்தாவியானவரே அக்கினால எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் ஐயா. அக்கினால ஞானத்தை தர வேண்டும் ஐயா. சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபரவா. நாங்கள் செய்த பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய்த்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும் ஆண்டவரே, வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபரவா. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே, அக்கில நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. நிரப்ப வேண்டும் ஐயா, உன்னதாவே நிரப்ப வேண்டும், உன்னதக்கில் நிரப்ப வேண்டும். உன்னத பலத்தை அடக்கத்தை அக்கில ஞான தர வேண்டும் ஐயா. பரிசுத்தாவே அக்கிரியால் ஞான தர வேண்டும். அக்கிரினால் அக்கிரின அக்கிரினால் அக்கிரினால் ஞான தர வேண்டும். எங்களை பாவத்தை குறிச்சு நீதி குறிச்சு நியாயத்திற்பை குறிச்சும் எங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். விசுவாசங்களை தர வேண்டும் ஐயா, விசுவாசம் தர வேண்டும். எங்களை நாங்கள் சரி சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். சகை எப்படி சரி செய்து கொண்டாரோ நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஐயா. நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா. புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்க. தே வல்லமை நிரப்புங்க, தே பாக்கியில் நிரப்புங்க, தே பிரசாதத்தில் நிரப்புங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிடமா அற்புதம் செய்யுங்க. வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. விசாச கிரி அடிக்கப்படட்டு. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளியாத மக்கள் சமாளித்தன. கடன் பிரச்சனை இருக்கு மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க. தர்சனம் பார்க்கட்டும், தர்சனம் பார்க்கட்டும். இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும். மனக்கண்களை திறந்து விடுங்க, மனக்கண்களை திறந்து விடுங்க. வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க. பலவீனத்தை குணமாக்க மந்திர கட்டி சிவனகட்டை உடைத்து போடுங்க. பிசாசுங்க அழித்து போடுங்க. ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் ஜீவிருந்தாலும் அழிச்சு போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்கராச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்க அறிவு அறிவில் நிரப்படணும். மண்டி கொள்ளும், சார்ந்து கொள்ளும், மோடு இருக்கணும் ஐயா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடணும். அறிவு அறிவில் நிரப்படும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். கஷ்டப்படுற மக்களுக்கு கண்ணீர் துடைக்கணும். ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். யார் சரீரத்திலயா தோல் பலவீனத்தில், தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க. உங்க நாம மகிப்பிடட்டும். எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். நாமத்தில் தாழ்மையாக கெஜிரோ பரமபிதாவே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் வருக மிகவும் சமீபம். சங்கீதக்கார சொல்றாரு 19:11.
1: Psalm 19:11, the Lord's coming is very near. So the Bible says Psalm 19:11 like this.
2: அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
0: வசனத்தால் என்ன சொல்ல முடியும், அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: அவைகளை கை கொள்கிறதினால்,
0: அதை கை கொள்கிறதினால்
2: மிகுந்த பலன் உண்டு.
0: ஆண்டோட வசனத்தை கை கொள்கிறனால என்ன உண்டா, மிகுந்த பலன் உண்டு. அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன், உங்களுடைய வசனத்தை கை கொள்கிறனால் மிகுந்த பலன் உண்டு.
1: Moreover, by them your servant is warned, and in keeping them there is great reward. The Bible says that by keeping the verses of the Bible, them there is great reward. There is, it is very useful for us when we read the Bible and meditate the Bible and repent to the Lord.
0: கர்த்தருக்கு சமீபம் வருமானவர்களே,
1: my beloved, the Lord's coming is very near.
0: நிர்வசாரம் அந்த நாட்கள் போதும்.
1: Leave the days which we are very careless.
0: இதர உலக காரியத்துக்கு அடிமை அந்த நாட்கள் போதும். தீபிக்கும் நாடகத்துக்கும் பலவிதமான பாவத்துக்கு அடிமை நாட்கள் போதும்.
1: The days enough, we wasted the time after seeing the watching the TV, watching the phones, and doing every our own mission wills.
0: கர்த்தர் வர போறார்,
1: the Lord is going to come.
0: ஆண்டவர் இப்ப சல்லடை போட்டு சலிச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறார்.
1: The Lord is very clearly examines our hearts.
0: கர்த்தர் வர ரொம்ப சமீபம்,
1: the Lord's coming is very near.
0: வெளிப்படுத்தும் விசேஷம் 22:21.
2: தன் வேசி மார்க்கத்தை விட்டு,
0: வேசி மார்க்கத்தை விட்டு
2: மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை,
0: அவருக்கு விருப்பம் இல்லை. எத்தனையோ நாட்கள் தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார், தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அவளுக்கும் மனம் திரும்ப விருப்பம் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்?
1: Revelation 2:21, and I gave her time to repent of her sexual immorality, and she did not repent. The Lord giving time for us to do, to repent unto him, but we are not doing that. So the Bible says, I gave time to repent. The Lord gave us time to repent, but we are not doing that. So we must repent to the Lord.
0: Time kuduthukonde irukkar.
1: The Lord gives time to repent unto him.
0: Namakku manam thirumba virpa illam irukkrama?
1: Are we having wish to repent or not?
0: இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடியறது இல்ல.
1: We are not completing this worldly life in this world only.
0: ஒரு நாள் பரலோகத்துக்கு நாம போணும்.
1: One day we must enter into the heaven.
0: அத யோ பிலிப்பியர் 3ல சொல்ற நம்ம குடியிருப்பு பரலோகம்.
1: In Philippians 3:20 says our habitation is
0: இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியறது இல்ல.
1: This worldly life is not completing here only.
0: பரலோகத்துக்கு போணும்.
1: We should enter into the heaven.
0: நம்ம போணும்னு சொன்னா இந்த உலகத்துல மனம் திரும்பியே ஆக வேண்டும்.
1: We want to enter into the heaven. We must repent in this world.
0: நம்ம காண்ட தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
1: The Lord gives us time to repent.
0: இன்னைக்கு என் மகன் மனம் திரும்பா, இன்னைக்கு என் மகன் மனம் திரும்பான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
1: Will my son repent today? Will my son repent this day? Like is the Lord waiting for us.
0: நம்ம இன்ன விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: But we are living according to our own vision.

0: வேண்டும், உள்ளவிலை இருக்க வேண்டும்.
1: But the day of the Lord will come as a thief in the night, in which the heavens will pass away with a great noise, and the elements will melt with fervent heat. Both the earth and the works that are in it will be burned up. Therefore, since all these things will be dissolved, what manner of persons ought you to be in holy conduct and godliness?
0: இப்படிப்பட்ட நடக்கிற நாம் எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட பரிசுத்தமா பக்தி உள்ள இருக்க வேண்டும். அந்த கடைசி மட்டும் வாசிப்பா.
2: இப்படி இவைகள் எல்லாம்
0: அழிந்து
2: போகிறதா இருக்கிறபடியா
0: அழிந்து போகிறதா இருக்கிறபடியார்
2: நீங்கள்
0: நீங்கள்
2: எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும்
0: எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும்
2: தேவ பக்தியும்
0: தேவபக்தியும்
2: உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
0: உள்ளவர்களா இருக்கும் எப்படிப்பட்ட பரிசுத்தமும் நம்ம என்ன செய்யும் தேவபக்தி உள்ளவர்களா இவ்வளவு அழிந்து போகுது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
1: Therefore, since all these things will be dissolved, what manner of persons ought you to be in holy conduct and godliness? So, the world is going to be dissolved. All the things will be dissolved. So, we must be in holy conduct and godliness. We must be in godliness and holy conduct.
0: பரிசுத்தமாதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்.
1: If we are holy, then only we can enter into the kingdom of God.
0: 1 Peter புத்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம்.
1: 1 Peter 1:15.
2: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
0: நீங்களும்
2: உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள்.
1: But as he who called you is holy, you also be holy in all your conduct.
0: நடக்கையில் எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தர் பரிசுத்தம் இருக்கிற போல நம்ம நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be holy in all our conduct and in everything.
0: பரிசுத்தம் இல்லாட்டா தேவனை தரிசிக்கவே முடியாது.
1: Without holiness we could not see the Lord.
0: தரிசிக்கவே பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்?
1: If we could not see the Lord means how can we enter into the heaven?
0: பரிசுத்தவனா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும்.
1: If we are holy then only we can enter into the kingdom of God.
0: 2 கொரிந்தியர் புத்தகம் 7 அதிகாரம் 1வது வசனம்.
1: 2 கொரிந்தியன்ஸ் 7:1.
2: இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால்
0: பிரியமானவர்களே
2: மாம்சத்திலும்
0: ஆவியிலும் உண்டான
2: எல்லா அசுசியும் நீங்க
0: நம்மை சுத்திகரித்துக்கொண்டு
2: பரிசுத்தமாக்குதலை
0: தேவ பயத்தோடு
2: பூர்ணப்படுத்த கடவும்.
1: Therefore, having these promises, beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God.
0: ஆவியிலேயும் சரீரத்திலே எல்லா அசுசை நீங்கத்தக்கதாக பயத்தோடு நாம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும்.
1: Yes, we must cleanse ourselves from all filthiness of the flesh and spirit.
0: எப்படி சுத்திகரிக்கணும்?
1: How we must cleanse ourselves?
0: இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்.
1: The blood of Jesus Christ will cleanse us from all our sins.
0: 1 John 1:7.
1: 1 John 1:7.
2: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
0: நம்மை சுத்திகரிக்கும்.
1: And the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
0: ஆண்டவராகிய இயேசுக்கு இரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும்.
1: Each and every day we must be washed by the blood of Jesus Christ.
0: நேத்து கழுவப்பட்ட இன்னைக்கு இருக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்க முடியாது.
1: Yesterday I was washed by the blood of Jesus Christ.
0: Today ஒவ்வொரு நாளும் எண்ணத்திலையும் சிந்தனையிலையும் செயல்களிலையும் பேச்சிலையும் சின்ன பேச்சிலையும் நம்ம பாவம் செஞ்சிடறோம்.
1: In our speaking, seeing and doing things, whatever it is, we are making commit sins.
0: எண்ணத்தில சிந்தனையில செய்கையில பேச்சில எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள வந்துருது.
1: Acts in our thinking, in our deeds, in our doings, everything there will be sin.
0: நம்ம ஒவ்வொரு நாள் இயேசு கிறிஸ்துவால கழுவப்பட வேண்டும்.
1: We must be washed by the blood of Jesus Christ each and every day.
0: நம்ம பாவங்களை நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும்.
1: We must examine our hearts daily.
0: இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சிருக்கோம்?
1: Today

0: I commit what sin?
1: ஆண்டவர் பிரியமுள்ள காரியம் என்னென்ன இருக்கு? ஆண்டவரே காமிங்க.
0: Is there anything against you in my heart? Lord, please examine me.
1: கர்த்தர் கேட்டா நம்ம காமிப்பார்.
0: If we ask the Lord will show our sins.
1: பரிசுத்தம் ஆழ்ந்தாதான் தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியும்.
0: If we live holy, then only we can enter into the kingdom of God.
1: இன்னொரு இடத்துல சொல்றாரு, லேவியர் புத்தகத்துல சொல்றாரு, 20:26 எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கன்னு சொன்னாரு.
0: In Leviticus 20:26 says, be saints for us, for me.
1: எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கன்னு சொன்னாரு.
0: Be holy for me, like that.
2: கர்த்தராகிய நான்
1: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
2: நீங்களும்
1: எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக.
0: And you shall be holy to me, for I am holy and have separated you from the peoples.
1: We
0: must be washed by the blood of Jesus Christ each and every day.
1: ஆண்டவரே குறைய காமிங்க.
0: Lord, show my sins.
1: என் குற்றங்களை காமிங்க.
0: Lord, show my faults.
1: உம்மை துக்கப்பட்ட காரியம் என்ன ஆண்டவரே? காமிங்க ஆண்டவரே.
0: Whatever thing is grieving you, please show me, Lord.
1: என் சீர்கேட்ட குணமாக்குங்க ஆண்டவரே.
0: Kindly take and clear all my evil things from me, Lord.
1: என் சரிபடுத்துங்க.
0: Kindly correct me, Lord.
1: கேக்கணும். முதல்ல வசந்த கை கொண்டு மனம் திரும்பி விழித்திருக்க வேண்டும்.
0: First we must hold fast the verses and repent and be watchful.
1: இரண்டாவது நாம் என்ன, பரிசுத்தமா தேவன் கேட்ட பரிசுத்தமா இருக்க வேண்டும்.
0: Second we must be holy according to the Lord.
1: மூன்றாவதாக,
0: Third
1: வெளிப்படுத்தின விசேஷம் 16:15
0: Revelation 16th chapter 15th verse.
2: இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
1: விழித்துக்கொண்டு
2: தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
1: Behold,
0: I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
1: நாம் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும்.
0: We must keep our garments.
1: கர்த்தர் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The Lord has given us garments.
1: ரட்சிப்பின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம்.
0: The Lord gave us many garments through the Bible. The garment of salvation, the highmost garment.
1: உயர்ந்த வஸ்திரம்.
0: Highmost garment.
1: சிறந்த வஸ்திரம்.
0: Special garment.
1: கல்யாண வஸ்திரம்.
0: The garment for Mary.
1: பெண் வஸ்திரம்.
0: The white garment.
1: கர்த்தருடைய வஸ்திரம்.
0: The Lord's garment.
1: கர்த்தர் சித்தமான ஒரு நாள் தியானிக்கலாம்.
0: Let us meditate these things. If the Lord wills, one day we'll meditate.
1: கர்த்தர் நிறைய வஸ்திரங்கள் கொடுத்திருக்கிறார்.
0: The Lord has given us many garments, many dresses.
1: அதான் சொல்ற, தன்மானம் காணப்படத்தக்கதாக அந்த வஸ்திரத்தை விழித்து காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
0: He must keep the verses, the garments, because the shame will not be shown to others.
1: அந்த வஸ்திரத்தை திருடி போறதான் பிசாசு விரும்பும்.
0: The Lord wants to steal the garments from you.
1: எப்ப நம்ம வஸ்திரம் காணப்படாம போவோம்?
0: When will our garments will be stolen?
1: பாருங்க இளையகுமார் என்ன செஞ்ச பாருங்க.
0: See what the prodigal son did.
1: லூக்கா 15:15
0: 15th chapter
1: 5th வசனம்.
2: அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை
1: தன் வயல்களில்
2: பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான்.
1: பாவம் செஞ்சான். அவங்க அப்பா மாட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்க போயிட்டான்? ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு நல்ல தூர தேசப்படி தூரத்தை கத்தர் விட்டு என்ன செஞ்சிட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான்.
0: Then he went and joined himself to a citizen on that country, and he sent him into his fields to feed swine. The prodigal son did that. He taken all the parts from the father and went afar off the country and wanted to live lavishly. But what happened here?
1: பணத்தை தொலைச்சு மாத்தரல, வஸ்திரத்தை தொலைத்து தொலைத்துட்டு வந்து நிற்கிறார்.
0: First, he not only lost all his money, but he had lost his dresses also.
1: லூக்கான் சுவிசேஷம் 15:22-23.
2: அப்பொழுது தகப்பன்
1: தன்
2: ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து,
1: முதல்ல சொல்ற வஸ்திரத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான் என் மகன் தான், ஆனால என்ன செய்யுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து
2: இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும்,
1: பண்டி வச்சிட்டு இருந்தான், பண்டியோட படுத்துட்டு இருந்தான், இன்னைக்கு மனம் திரும்பி என்கிட்ட என் மகன் என்கிட்ட வந்துட்டான், அதனால நினைச்சிங்க உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அவனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு
2: கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள்,
1: பாதத்துக்கு என்ன செய்யுங்க பாதரட்சையும் கொடுங்கள்,
2: கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம்
0: But the father said to his servants, bring out the best robe and put it on him and put a ring on his hand and sandals on his feet, because the prodigal son lost his robe, lost his garment. So the father said, bring the best robe and put it on him. And also he put the ring on his fingers, because he was lay down with the swines and was been with the swines. After the father said that, put him a ring, give him a best robe like this.
2: First, en kumarnagi ivan marithan, திரும்பவும் உயிர்த்தான்.
1: நான் பாவம் செய்ய என்ன செஞ்சிடறான், மறித்து போயிடுறான். அதான் மக அப்பா சொல்றாரு, இவன் என் பாவம் என் மகனாய் இவன் மறித்தான், திரும்ப உயிர்த்தான், அதனால என்ன செய்யுங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க அப்பா. அது மாத்திர உயர்ந்த வஸ்திரத்தை கொடு, மோதிரம் போடுங்க, காலுக்கு பாதரட்சை போடுங்க, எல்லாம் மாடு எல்லாம் அடிச்சு புசித்து சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு.
0: The father says that, for this my son was dead and is alive again. He was lost and is found, and they began to be merry. So the Lord also wants us to be clothed. He made him to give him a best robe and put him a ring and brought fattened calf and killed it and give him a great party there.
1: எப்போ வாசர்த்த எழக்கிறா?
0: When we lose our dresses,
1: நம்ம பாவம் செய்யும்போது வஸ்திரத்தை இழந்துறோம்.
0: When we commit sin, at the time we are losing our robes.
1: அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்.
0: So the Lord Jesus Christ said,
1: வெளிப்படுத்தல் 16:15.
0: Revelation 15:16-15.
2: இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நேரத்துல தன் மானம் காணப்படத்தக்கதாக,
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
1: விழித்துக்கொண்டு
2: தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான்,
0: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
1: வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும்.
0: We must keep our garments.
1: இளையகுமாரி எப்ப வஸ்திரத்தை அழுந்து போனா?
0: When the prodigal son lose his
1: பணத்தையும் எல்லாம் சொத்து சொகத்தையெல்லாம் வாங்கி தகப்பனை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்துக்கு போனா, அப்பதான் பணம் மட்டும் தொலைஞ்சது இல்ல, வஸ்திரத்தையும் தொலைச்சிட்டான்.
0: He went afar from the father, receiving every things from him, and lose his dresses and everything which he had.
1: நம்ம ஆண்டரோட இணைஞ்சிருக்கிறோமா?
0: Are we joined with the Lord?
1: ஆண்டரோட தூரமா போயிட்டோமா?
0: Are we go afar from the Lord?
1: நம்ம உள்ளத்தை நம்மளே அலசி பார்க்க வேண்டும்.
0: Let us examine our hearts.
1: அருமையானவரே, நம்ம உள்ளத்தை நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும்.
0: My beloved, we must examine our hearts.
1: வாழ்த்துகிறோம், அனுகிறோம் கர்த்தாவே. ஆண்டியா, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்துல எங்க குடியிருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாத செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும்னு செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குழுதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிறேங்க பரம தகப்பனை. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்தாவே குணமாக்குங்க. தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா ஆண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு வீசம் விட வல்லமை அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே. ஸ்தோத்திர வேலையில பரமோசன் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கும், வேலை கன்ஃபார்மாக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமையா கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அண்டு வரே கடன் பிரச்சனைலாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவக்கிருவை எல்லாரையும் சொல்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரண் அப்பா மே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றுவரையே எத்தனையோ வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலை கொடுங்கப்பா. பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வெளிப்பட்டல் 16:15.
1: Revelation 15:16-15.
2: இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக
0: நேரத்துல தன் மானம் காணப்படத்தக்கதாக
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
1: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
0: Vastrate kaathukolla vendum.
1: We must keep our garments.
0: Nalai kumar eppa vastrate alandu pona?
1: When the prodigal son lose his
0: panathiyum ella jottu jogathella vaangi thagapparuvittu pirinji thoorathe sethu pona appa da panam mattu tholinjadilla vastrathe tholichita.
1: He went afar from the father, receiving every things from him, and lose his dresses and everything which he had.
0: நம்ம ஆண்டோட இணைஞ்சிருக்கிறோமா?
1: Are we joined with the Lord?
0: ஆண்டோட தூரமா போயிட்டோமா?
1: Are we go afar from the Lord?
0: நம்ம உள்ளத்தை நம்மளே அலசி பார்க்க வேண்டும்.
1: Let us examine our hearts.
0: அருமையானவரே, நம்ம உள்ளத்தை நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும்.
1: My beloved, we must examine our hearts.
2: ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: அவர்கள்
2: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: எப்போ எருசலேமே தேவனுடைய வீடு விட்டுட்டு எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போயிட்டான். ஆண்டவர் பிரியமில்லாத கதை பின்வாங்கி போகும்போது பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: Then Jesus answered and said, a certain man went down from Jerusalem to Jericho, and the man went down and fell among them thieves, who stripped him his clothing, wounded him, and departed, leaving him half dead. When the man losing his Jerusalem means the house of God. When we leave the house of God, when we become backslide, the Satan will take away our garments. When we in a position of backsliding, the Satan will steal our garments.
0: இன்னுவாங்கி நம்ம போகமானால் பிசாசன் நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை திருடிட்டு போயிருவான்.
1: If we become backslided, Satan will steal all our best robes and special robes and every robe, every garments the Lord gave us, the sanctification, everything he will steal.
0: எல்லாரும் எருசலேம் போவாங்க. இப்ப எருசலேம் எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போனான். தொலைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிசாசன் வசனத்தை திருடிட்டு போயிட்டான்.
1: All people would go to Jerusalem to saw God, meet God. But this man went from Jerusalem to Jericho, so Satan stole all his garments.
0: அருமையானவர்களே,
1: my beloved,
0: கர்த்தர் விட்டு நாம் பிரியாம இருப்போம்.
1: Do not depart from the Lord.
0: கர்த்தர் விட்டு நாம் ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது.
1: Each and every minute
0: அவரோட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும்.
1: We must have fellowship with the Lord.
0: யோவான் சுவிசேஷம் 10:10.
1: John Gospel chapter 10 verse 10.
2: திருடன் திருடவும்
0: கொல்லவும்
2: அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான்.
0: நானோ
2: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: பரிபூர்ணப்பட வந்தேன்.
1: The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and they may have it more abundantly.
0: திருடவும் கொல்லவுமா வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படுங்க. அவளை பரிபூர்ணப்படுத்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசுக்கு என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறார். அவனோட வேலை அதுதான்.
1: The Satan comes to steal and kill and to destroy, but the Lord came to give us life, and it must be more abundant.
0: நம்ம வஸ்திரத்தை கலட்டுறது திருடிட்டு தான் அவனுக்கு வேலை. ரட்சிப்பை திருடுறது அவனுக்கு வேலை.
1: He has the work there to take away all the garments, all the salvation from us.
0: பரிசுத்த யோவான் சொல்றாரு, எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுகிறிஸ்துவோடு நிலைச்சிருக்குன்னு சொல்றாரு.
1: So John says that our fellowship is with God and the Son Jesus Christ.
0: 1 John 1:3.
1: 1 John 1:3.
2: நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி,
0: எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி
2: நாங்கள் கண்டும்
0: கேட்டும் இருக்கிறதை
2: உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும்
0: அவருடைய குமாரனாகிய
2: இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
1: That which we have seen and heard, we declare to you, that you also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ.
0: எங்களைக்கும் பிதாவோடு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு மட்டும்தான் நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும்.
1: We must only have the fellowship with the Lord Jesus Christ and Father God.
0: அப்ப பிசாசு நம்ம தொட முடியாது.
1: Then Satan will not touch us.
0: வந்த நோக்க என்ன? கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் அவருக்கு வேலை. ஆனா நம்ம ஐக்கிய பிதாவோடும் அவரு குமாரனாக இயேசுகுத்தோடு இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? பிசாசு நம்மளை திருட முடியாது, நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஐக்கியம் பிதாவோடும் அவரு குமாரனாக இயேசுகுத்தோடு எப்போது ஐக்கியமா இருக்க வேண்டும்.
1: The aim of Satan is to steal our garments, steal our all things, destroy us and kill us. But when we have fellowship with God Father and the Lord Jesus Christ, he will not steal anything from us.
0: முதல்ல பார்த்தோம், மனம் திரும்பி வாசந்த கை கொண்டு விழித்தறி இல்லாவிட்டால் மேல் திருடனை போல வருவே என்று சொன்னார்.
1: First we saw that we must have the verses and hold fast the verses, repent and be watchful to meet him.
0: இரண்டாவதாக பரிசுத்தமா இருக்க வேண்டும் தேவன், அப்பதான் அவர் எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கு சொன்னார்.
1: Second he said we must be holy according to the Lord.
0: மூன்றாவதாக சொன்னார், வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற பாக்கியம் என்று சொன்னார்.
1: Third the Lord said he is blessed who keeps his garments.
0: நாம பிசாசு இடம் கொடுத்தா வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: If we give room for Satan, he will steal our garments from us.
0: யோவான் சொன்னார், ஐக்கியம் பிதாவோடு அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நிலைச்சிருக்குன்னு சொன்னார்.
1: John said that our fellowship is with the Lord Jesus Christ and God Father.
0: கடைசியாக,
1: finally,
2: திருடன் இன்ன சாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார்.
0: ஆதலால்
2: நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
0: நினையாத நாள் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நீங்க நினையாத இல்ல ஆண்டு வருவார், ஆனா நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
1: But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour when you do not expect him. The Lord will come when we do not expect him. At that time the Lord will come.
0: நீங்க நினையாத நாளில தேவன் வருவார், நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him because he will come when we do not expect the coming of the Lord.
0: ஆண்டவர் எப்போ வருவாரே தெரியாது.
1: We do not know when the Lord will come.
0: ஆமோஸின் புத்தகம் 4:12 கடைசி.
1: Amos 4 and 12.
2: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி என்ன செய்ய? ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி வாழ்ந்துடலாம், நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் பரலோகத்துக்கு போறேன்னு ஏமாந்து போயிடக்கூடாது.
1: Prepare to meet your God, O Israel. But thus the Bible says, so we should not be deceived. I am praying, I am doing this thing for God, this thing, that thing for God. Prepare to meet your God, O Israel.
0: தேவனை சந்திக்க நம்ம என்ன ஆயத்தப்பட வேண்டும்.
1: We must be prepared to meet the Lord Jesus Christ.
0: கர்த்தரை எப்ப சந்திக்கணும், எப்ப வருவாரோ நமக்கு தெரியாது. ஆயத்தப்படுனா என்ன? நம்ம ஆத்துமாவை ஆயத்தத்தோடு வச்சிருக்கணும். பாவம் செய்யாத வடிக்கு நம்ம பரிசுத்தமா ஆண்டுக்கேற்ற வாழ்க்கை வாழுமானால் கர்த்தர் வரும்போது பரலோகத்துக்கு போக முடியும்.
1: We do not know when the Lord will come. What is meaning by the preparation? We must be holy, we must be without sin, we must commit ourselves very clearly holy, we must be holy before God.
0: அவர் சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him.
0: பரிசுத்த தாவீது சொல்றாரு, ஜெபிக்கிறது கூட நான் ஆயத்தமா தான் இருப்பேன் சொல்றாரு. 5வது சங்கீதம் 3வது வசனம்.
1: King David says that I am prepare myself to pray. Psalm 5 says like this.
2: கர்த்தாவே
0: கர்த்தாவே
2: காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவே,
0: என் சத்தத்தை கேட்டருளுவே
2: காலையிலே
0: காலையிலே
2: உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
0: ஜெபத்து கூட வரும்போது என்ன செய்யணும்? நாம் ஆயத்தமாகி தேவனுடைய சன்னியாலத்தில் காத்திருக்க வேண்டும்.
1: Give ear to my words, O Lord, consider my meditation, give heed to my voice, my cry, my King, my God, for you I will pray.
0: ஆயத்தமாய் தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும்.
1: We must be prepared and come to his presence.
0: பாவத்தோட ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம், சோத்திரம் பண்ணிட்டோம், பாவத்தை அறிக்கிடாம நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம சோத்திரம் பண்ணிட்டோம், ஆண்டவர் அது கேட்கவே மாட்டாரு.
1: Oh, I have praised the Lord, I have prayed to him and I came in prayer and come to the church, but the Lord will not hear the prayer of the sinner.
0: பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடனா இறக்க வருவான்.
1: He who covers the sins will not prosper. He must repent.
0: அறிக்கைட்டு தேவனிடத்தில் ஆயத்தத்தோடு நம்ம கர்த்தருடைய செவிக்கு வரும்போது ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: When we come to pray to the Lord, we must be prepared to pray.
0: அது மாத்திரம் இல்ல, எபேசியன் புத்தகம் 5:17.
1: எபேசியன்ஸ் 5:17.
2: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று என்ன உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும்.
1: Therefore, do not be unwise, but understand what the will of the Lord is.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
1: We must understand what is the will of God.
0: கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா?
1: Shall we submit ourselves to the Lord and pray to him?
0: ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆயத்தமாக நாம் பரலோகத்துக்கு போகணும்.
1: Surely we must be prepared to meet the Lord. We should go enter into the heaven.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிடுச்சு.
1: All the promises of the Lord is fulfilling.
0: நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him.
0: கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா?
1: Shall we give ourselves to the Lord?

0: திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்க தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிற மனிதன் பாக்கியவான் என்று கேட்டோம். எப்படி நாம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்து போகிறோம்? தேவன் நம்ம கொடுக்கிறதான வஸ்திரங்களை எப்படி இழந்து போகிறோம்? தேவன் திருடனை போல வருவேன் என்று சொன்னார். இருள திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும் என்று நாம் கேட்டோம். நாம் செய்ய வேண்டியதான நான்கு காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். கர்த்தரின் வருகை திருடனை போல் இருக்கிறபடியினால் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நான்கு காரியம். முதலாவது நாம் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை கை கொண்டு நாம் மனம் திறந்து வேண்டுமாம். இவைகளை கை கொள்வதனால் மிகுந்த வரத்துண்டு பலனுண்டு என்று நாம் கேட்டோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்மோடு பேசின, நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களே நம்ம அறிந்து கொண்டு அது கை கொண்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் திருடனை போல் வந்தாலும் நம் அருகிலே ஒரு அருகிலே பங்கு பெற முடியும். இரண்டாவது சொன்னால் கர்த்தரினால் திருடனை போல் இருக்கும். ஆக நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தம் நடக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி என்றால் பரிசுத்தம் குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய மாம்சத்தில் ஆவியில் இருக்கிற எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனே எனக்குள்ள வாங்கப்பா, உங்க ரத்தத்தை கழுவும், ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாம். மூன்றாவது வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். திருடனை போல கர்த்தர் வருகிறார். தேவன் நம் கொடுத்த சிறந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இளைய மகன் அப்பா விட்டு தூர இடத்துக்கு போன போது, ஐக்கியத்தை விட்ட போது அவன் வஸ்திரத்தை கள்ளர் கையிலே பறிகொடுக்க நிலை வந்துவிட்டது. நாமும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு ஒருபோதும் பிரியாதபடிக்கு தகப்பனை உம்மை விட்டு பிரியாத ஒரு வரத்தை தாரும், உம்மை விட்டு பிரியாத இருதயத்தை தாரும் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கலாம். கடைசியாக சொன்னார், கர்த்தர் வருக திருடனை போல இருக்கும், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கணும், உங்க சித்தம் என்னதென்று அறிந்து நான் ஆயத்தமா இருக்க எனக்கு உதவி செய்யும். அதை திறந்து ஜெபிக்கலாமா? ஒரு போதும் வருகளை நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு போதும் நாங்க உங்க வருகளை கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே நீ திருடனை போல வருவேன்னு சொன்னீர். அந்த மகிமையின் வருகளை நாங்கள் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியத்தை எங்களுடன் நீ பேசினீர். ஆண்டவரே அப்பா நான் கேட்டு கற்றுக்கொண்டு அந்த கார் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னீர். அப்பா சும்மா மனம் திரும்புதல்ல, அப்ப அதை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. கை கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். இதில் கை கொள்ளுதல் மிகுந்த பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு என்று சொன்னீங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே என் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்கணும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மகிமையான ஆவிக்குரிய வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரை இழந்து விடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது. ராஜா எங்களை தயவாய் பாதுகாத்து பராமரித்து நடத்துங்கப்பா. யோவான் அப்போ சொன்னது போல எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொன்னது போல எங்கள் ஐக்கியம் எப்பொழுது மோடு இருக்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல அப்பா எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, சந்திக்க ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இப்படி வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரும், வார்த்தை கேட்ட அனைத்து ஜனங்களும் கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்க என்ன வல்லமே பயன்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போ அக்கா ஜெபிப்பார்கள். உங்க தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்து ஜெபிப்பீங்களா?
1: ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தும் அப்பா.
2: Lord make me holy, make me sanctify me Lord.
1: உங்க திரு இரத்தத்தை கழுவ வேண்டுமாய் கெஞ்சுறையா.
2: Let the blood of you cleanse me Lord.
1: இயேசுக்கு இரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னீங்கப்பா.
2: The blood of Jesus Christ
1: என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்துங்க.
2: Lord make me holy.
1: உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
2: We pray for the people who hear the verses O Lord.
1: ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க.
2: Kindly perform wonders and miracles.
1: உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Let your name be magnified O Lord.
1: வியாதி சுகமாக்குங்க.
2: Heal their
1: நோய் சுகமாக்குங்க.
2: Diseases Lord.
1: நடக்கட்டும்.
2: Kindly make arrangement for their marriage who are not yet married Lord.
1: குழந்தை பாக்கில சகுல் குழந்தை பாக்கத்தை தாங்க.
2: Bless the people with child who are not having child blessing Lord.
1: கடன் பற்றியும் தவிக்கிற மக்கள் கடன் அடைச்சிட்டாங்க.
2: Kindly make the people to clear their loans Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க.
2: Kindly wipe off all the tears who are shedding tears Lord.
1: சாபத்திலிருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under curse O Lord.
1: பாவத்திலிருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under sins O Lord.
1: குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க.
2: Kindly give them good deliverance from their liquor addiction Lord.
1: வியாபாரிகள் மக்களை ஆசீர்வதிங்க.
2: Can bless the people who are doing business O Lord.
1: கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க.
2: Kindly give them good victory in the court cases O Lord.
1: தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions O Lord.
1: கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைங்க.
2: Kindly wipe off the tears who are under difficulties O Lord.
1: நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and peace.
1: கஷ்டங்களை மாத்துங்க.
2: Take away all agonies from their families Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give good wisdom for the students O Lord.
1: என்ன பிரச்சனையாலும் மாத்துங்க.
2: Whatever problems they have,
1: நீங்க தான் மாத்த முடியும்.
2: You have only possible to change the problems Lord.
1: உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே.
2: We see unto you Lord.
1: எல்லா ஆத்துமக்கள் ஆத்மம் உயிர்ப்பிச்சு உங்களோடு இணைச்சு கொள்ளுங்க.
2: Please revive all the souls and joined with the
1: ஒவ்வொரு கண்ணீரை துடைங்க ஆண்டவரே.
2: Wipe off each and every one tear Lord.
1: கஷ்டத்தை மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties Lord.
1: பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம்.
2: Lord protect them and keep them Lord.
1: பராமரிக்க முடியாது செவிக்கிறோம்.
2: Can you preserve them Lord.
1: இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல ஆண்டவரே.
2: There is no protection in this world for us.
1: பாதுகாக்கணும்
2: you are only the protection for us.
1: நீங்க தான் பராமரிக்க வேண்டும்.
2: You are only the preserver Lord.
1: நீங்க அக்கினமாலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
2: Can you be a firewall and keep us Lord.
1: எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கோங்க.
2: Can you keep us from all evils Lord.
1: எந்த தீமையும் எங்களை தொடாதபடி காத்துக்கோங்க.
2: No evil should touch us Lord.
1: ஒவ்வொருவரும் பிரியமான வணைந்து கொள்ள வேண்டுமா.
2: Each and every person must be pleased to you Lord.
1: உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும்
2: செவிக்கிறோம். Kindly change us as you like you Lord.
1: எங்கள் கரத்தில் பிடித்துக் கொள்ளுங்க.
2: Kindly hold up our hands Lord.
1: எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு.
2: My our days are in your hands.
1: நீரே பொறுப்பெடுத்து நடத்து.
2: You take response over us and guide us.
1: நீங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடுங்க.
2: Kindly interrupt with us Lord.
1: எல்லார் மக்கள் மத்தியிலும் பேசுங்க.
2: Kindly speak with all people among all people Lord.
1: யாருமே விட்டுறாதீங்க சப்பா.
2: Don't leave anybody Lord.
1: இரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க.
2: Kindly hide them under your fort of blood Lord.
1: எல்லா மக்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க.
2: Kindly give them good houses those who are not having house Lord.
1: சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace
1: Lord. பெரிய காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do great things Lord.
1: எல்லா துதி கன மகிமை முக்கே செலுத்துறோம்.
2: We give all glory and honor to you Lord.
1: யேசு நாமத்தில் தாழ்மையாக ஜெபிப்பீதாவே.
2: We ask all these things in the name of Lord Jesus humbly Lord.
1: Amen.
2: Amen.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

வருடம் 2025. உலகம் வேகமா ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி நகர்கிறது. தொழில்நுட்பம் ஒவ்வொரு மூலையிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அரசாங்கங்கள் புதிய உலக ஒழுங்கு பற்றி கலந்துரையாடக் கூடுகின்றன. குடும்பங்கள் வன்முறை, ஊழல் மற்றும் நம்பிக்கையற்ற சூழலில் உயிர் வாழ போராடுகின்றன. இந்த நிலைமையிலையும் இருள ஒளிரச் செய்யும் கிறிஸ்துவில் நம்பிக்கை இன்னும் சில வீடுகள்ல ஒளிக்கதிராக உள்ளது. அந்த வீடுகளில் ஒன்று சாமுவேலும் ராகேலும் வாழ்ந்த வீடு. இவர்கள் இருவரும் இளமையிலிருந்தே தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தவர்கள். அவர்கள் ஒரு சிறிய சுவிசேஷ தேவாலயத்தில் சந்தித்தார்கள். திருமணமான பிறகு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் பைபிளில் உள்ள பெயர்களை வைத்தார்கள். அவர்கள் தினமும் தாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவூட்டும் வகையில். மேலும் அவர்கள் ஒரு நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உருவாக்கிய குடும்பம் பெரியது, மொத்தம் 8 பேரு. தந்தையான சாமுவேல் கடுமையா உழைக்கும் மனிதர், தன் விசுவாசத்துல உறுதியானவர். தாயான ராகேல் மென்மையானவரும் பக்தியுள்ளவரும் ஓயாத ஜப வாழ்க்கையுடைய பெண்ணும் ஆவார். அவரது 6 மகன்கள் அவருக்கு ஒரு பாரம்பரியமும் தேவனுக்கு முன்பாக ஒரு பொறுப்பும் ஆகும். 4 மகன்களில் முதல்வன் எலியா வலுவான மனப்பான்மை கொண்டவர் மற்றும் இயற்கையான தலைவரா இருந்தார். யோசியா நீதியும் உண்மையும் மீது ஆர்வம் உள்ளவர். தானியல் சிந்தனையுடன் பைபிளை நேசிப்பவர் மற்றும் சிறியவன் மத்தேயு சந்தோஷமாகவும் கனவுகளுடன் வாழ்பவர். இந்த குடும்பத்தை 2 மகள்கள் பூர்த்தி செய்கிறார்கள். எஸ்தர் ஆழமான பார்வையும் உணர்வு பூர்வமான இதயமும் கொண்டவர் மற்றும் தேவோரா உறுதியும் தைரியமும் கொண்டவர். எப்போதும் தன் குடும்பத்தை பாதுகாக்க தயாராக இருப்பவர். சிறு வயதிலிருந்தே சாமுவேலும் ராகேலும் அவர்களுக்கு ஆண்டவரை நேசிக்கவும் ஒன்றாக ஜெபிக்கவும் நேர்மையுடன் வாழவும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களின் பெயர்கள் சும்மா தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் சாட்சியாகவும் தலைமுறைகளை வழிநடத்திய பைபிள் கதைகளின் நினைவாகவும் நிற்கிறாங்க. பெற்றோர்கள் சோர்ந்து போன போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் கடுமையா இருந்த போது, ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் வீட்டுக்காக கடவுளிடமிருந்து வந்த ஒரு வாக்குறுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதா நினைச்சு அவர்கள் பலம் பெற்றாங்கள். ஆனா ஆண்டுகள் கடந்தன. சாமுவேலும் ராகேலும் வளர்த்த குழந்தைகள் பிள்ளைத்தனத்தை விட்டு விலகினர். பருவமடைதல் ஒரு புயலை போல வந்து எல்லாவற்றையும் அசைத்தது. அதோடு அவர்களின் பாதைகளை வடிவமைக்கும் முடிவுகளும் வந்தன. மூத்தமை எலியாவ் தனது இதயத்தில் உறுதியாயிருந்தா. இளமையிலிருந்தே கிறிஸ்துவே தன் ஆண்டவர் என்று முடிவு செய்தார். மகிழ்ச்சியுடன் தேவாலயத்துல பணியாற்றினார், பிரசங்கம் செய்தார், ஜெபித்தார், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எஸ்தர் தனது உணர்வு பூர்வமான இதயத்துடன் தேவனுடைய வீட்டுலதான் ஆன்மாவுக்கு வலிமை கிடைக்கும் இடமாக கண்டுபிடித்து விசுவாசத்திற்கு உறுதியா இருந்தார். ஆனா எல்லோரும் அந்த பாதையை பின்பற்றவில்லை. யோசியா, டேனியல் மற்றும் மேத்யூ அவர்கள் இளமையில் அடியெடுத்து வைத்த போது தங்கள் இதயங்களை கடினப்படுத்த தொடங்கினாங்க. அவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் தேவாலயத்திற்கு செல்லுவதை நிறுத்திவிட்டார்கள். ஜப கூட்டங்கள்ல நேரத்தை வீணடிப்பதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்பினார்கள். உலகின் ஒளிவிளக்குகள் அவர்களை இழித்தன. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் இயக்கப்பட்டன. மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட வித இறக்க தொடங்கியது. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மேலும் மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட விதை இறக்க தொடங்கியது. ஒரு நாள் சாமுவேலும் ராசேலும் தங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஹால்ல கூடியிருக்க செய்தார்கள். அவர்கள் கனமான மனதுடன் பேச தொடங்கினார்கள். சாமுவேல் பேச தொடங்கி நடுங்கும் குரல்ல, பிள்ளைகளே, எவ்வளவு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்றார். உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்விற்கு தேவனிடமிருந்து கிடைத்த ஒரு வாக்குறுதி. உங்களை உண்மையில் நடக்கும் போது பார்க்கும் போது எங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. ஆனா தயவு செய்து உங்கள் இதயத்தை விரைவாக யாருக்கும் கொடுக்காம இருங்கள் என்று உங்களை வேண்டுகிறோம். கிறிஸ்து மையமாக இல்லாத காதல் எப்போது வேண்டுமானாலும் வலியாக மாறிவிடும். ராசேல் கண்களில் கண்ணீருடன் தொடர்ந்தார். என் பிள்ளைகளே, நான் அமைதியாக இருக்க முடியாது. உங்கள ஒவ்வொருவருக்கும் தேவ அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். டெபோரா, என் பிள்ளை ஆண்டவரை காத்திருக்கோ. அவர் தன் இதயத்துக்கு ஏற்ப ஒரு கணவரை உனக்காக தயார் செய்திருக்கிறார். யோசியா, நீயும் காதல் போல தோன்றும் விஷயங்களால ஏமாறாத. ஏனெனில் நிலையானதும் உண்மையானதும் ஒன்றை உனக்கு கொடுக்க இயலும் ஒரேவர் தேவன்தான். யோசியா உறுதியாக பதிலளித்தா, அப்பா அம்மா நான் அவளை விட்டு போக போவதில்லை.
அவள் என்னை புரிந்து கொள்கிறாள், என்னை மகிழ்ச்சியாக்குகிறாள். அவள் தேவாலய உறுப்பினராக இல்லை என்றாலும். அப்போது டெபோரா உறுதியான குரலில் சொன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே தேவாலயத்தை சுற்றி சுழல்வது எனக்கு இப்போது போதும், நான் சோர்ந்து விட்டேன். நீங்கள் விரும்பாவிட்டாலும் என் முடிவுகளை நான் தான் எடுக்க விரும்புகிறேன். சாமுவேல் குரல் உடைந்தாலும் உறுதியுடன் பதிலளித்தார், உண்மையான காதல் தேவனை விட்டு தூரமாக கட்டப்படுவதில்லை பிள்ளைகளே. இன்று கனவாக தோன்றுவது நாளை ஒரு புண்பாடாக மாறலாம். ராசேல் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டு முடித்தார், உங்கள் இதயங்களை மூடிக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்து ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவரிடம் உங்களுக்காக இருப்பது நீங்கள் வெளியே எதையும் தேடியாலும் அதைவிட எப்போதும் சிறந்ததாக இருக்கும். ஆனா சாமுவேலும் ராசேலின் வார்த்தைகள் ஒரு சுவரில் மோதியது போல் தோன்றின. யோசியாவும் டெபோராவும் தங்களது பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். டேனியலும் மத்தேயும் அமைதியா இருந்தார்கள், ஆனால் அவர்களது அலட்சியம் அவர்கள் கேட்க தயாராக இல்லை என்பதை காட்டியது. அந்த குடும்பம் பிளவுபட்டது. நான்கு பிள்ளைகள் இனிமேல் தேவாலயத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் சிறப்பு நிகழ்வுகள்ல மட்டும் கலந்து கொண்டார்கள். ஆனா அவர்கள் கோபத்துடன் கைகள் மடக்கி இதயங்களை மூடிக்கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில் எலியாவும் எஸ்தேரும் தங்கள் பெற்றோருக்கு விசுவாசமாக இருந்தார்கள். தங்கள் சகோதரர்கள் சோமமாகிவிட்டதை பார்த்து வலி அனுபவித்தார்கள். ஒவ்வொரு இரவும் சாமுவேலும் ராசேலும் மீண்டும் தங்கள் முழங்கால்களை மடக்குவாங்க. அவர்கள் கண்ணீருடன் ஜெபித்து யோசியா, டெபோரா, டேனியல் மற்றும் மத்தியோவுக்காக மன்றாடி நம்பிக்கையுடன் இருந்தார்கள். இளமை, தவறான காதல் மற்றும் உலகின் கவனச்சிதறல்கள் அவர்களின் விசுவாசத்தை அணைத்து விட்டாலும் அவர்களின் இதயங்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாள் பலனளிக்கும் என்று நம்பினார்கள். ஆனா பெற்றோர் ஜபத்துல தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கும் போது டெபோரா தானும் அறியாத ஒரு உலகில் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருந்தா. அங்கிருந்து எப்படி வெளியே வருவதென்று அவளுக்கு தெரியவில்லை. முதல்ல வார இறுதிகள்ல ஒவ்வொரு முறையும் தன் நண்பர்களுடன் கொண்டாட்டங்களுக்கு சென்று தானே தவறு எதுவும் செய்யவில்லை என்று நம்பினாள். அவ, நான் வெறும் நடனமாடவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தான் போகிறேன் என்று சொன்னாள். ஆனா மெதுவா அந்த சத்தமான இசை, விளக்குகள் மற்றும் சிரிப்புகள் அவளது கைகளில் இருந்த பானங்களுடன் கலந்துவிட்டன. முதல்ல ஒரு சுவை பார்த்தா, பிறகு இன்னொன்னு, இப்படி குடிப்பது சாதாரணமாகிவிட்டது. இறுதியில குடிப்பது மட்டும் போதவில்லை, அவ போதை மருந்துகளை முயற்சிக்க தொடங்கினா தன் கிளர்ச்சியை அனுமதித்து வீட்டில் கட்டுக்கொண்ட அனைத்திலிருந்தும் மேலும் மேலும் விலக செய்தது. ஒரு இரவு அவள் தாமதமாக வீட்டிற்கு திரும்பிய போது

ராசேல் கண்ணீருடன், என் குழந்தையே, நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று சொன்னாள். இப்போது மகிழ்ச்சியாக தோன்றும் அனைத்தும் நாளை கண்ணீராக மாறும். கிறிஸ்து எந்த நேரத்திலும் வரலாம். உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். அதைவிட முக்கியமானது எதுவும். ஆனா டெபோரா உடைந்து போகாம கடுமையான சிரிப்புடன் பிடிப்பு காலமா என்று கேலி செய்து பதிலளித்தாள். பெரிய உபத்திரவமா? அம்மா அப்பா, இந்த கதைகளை நான் என் வாழ்நாள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனா எதுவும் நடக்கவே இல்லையே. இயேசு உண்மையிலே வரப்போகிறவராக இருந்திருந்தா அவர் ஏற்கனவே வந்திருப்பா. என் வாழ்க்கைய நான் வாழறிடுந்தேன். இந்த எச்சரிக்கைகள் இனிமேல் எனக்கு வேண்டாம். அந்த வார்த்தைகள் பெற்றோரின் இதயத்தில் கத்திய போல் பாய்ந்தர. சாமுவேல் ஆழமாக நெடுமூச்சு விட்டார். துக்கத்துடன் பதிலளித்தார், மகளே, நீ கேலி செய்தாலும் தேவனுடைய வார்த்தை தவறாது. கர்த்தர் வருவார், அதுவும் நீ எதிர்பார்க்காத நேரத்துல, திடீரென்று வருவார். அப்பொழுது இன்று நீ விரும்பி ஓடிக்கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு என்ன பயன் தரும்? ஆனா டெபோரா கைகளை மடக்கி ஒரு வளைந்த சிரிப்புடன், அவர்கள் சொல்வது நடக்கும்போது அப்ப பேசலாம் என்று முடித்தாள். இதற்கிடையில் நான் வாழ்க்கையை அனுபவிக்க போறேன். அறையில் அமைதி நிலவியது. ராகல் தலையை கீழே தாழ்த்தி இனி கண்ணீர் தடுத்துக் கொள்ள முடியாம அழுதாள். சாமுவேல் தனது கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி வலிமைக்காக ஜெபித்தார். இதற்கிடையில டேனியல், மத்தேயு மற்றும் யோசியா மேலும் மேலும் தூரம் சென்றார்கள். அவர்களின் கிளர்ச்சி வேறு ஒரு வடிவத்தை எடுத்தது. அவர்கள் தங்களை பெண்களை கவரும் ஆட்களாக பெருமைப்படுத்தினாங்க. அவர்களுக்கு அதிகமான பெண்களை வெல்வதுதான் ஆண்மையின் சோதனைன்னு நினைத்தார்கள். ஒரு பிற்பகல்ல சிரிப்பு நகைச்சுவையுடனும் அவர்கள் தங்கள் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மத்தேயு பெருமையாக, நேற்று அந்த பெண்ணை என்னை தொடர்ந்து விரட்ட ஒரு புன்னக போதும் என்று சொன்னான். இதில் நான் உங்களை விட சிறந்தவன் என்றான். டேனியல் தன்னம்பிக்கையுடன், மத்தேயோ, நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று பதிலளித்தான். நான் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி அவர்களை வெல்ல வேண்டும் என்று தெரியும் என்றான். உங்களில் யாரும் என்ன வெல்ல முடியாது என்றான். யோசியா சிரிப்புடன், நீங்கள் இன்னும் பயிற்சியாளர்கள் தான் என்று முடிவு செய்தான். என்னை பின்தொடரும் பல பெண்கள் இருக்கும் போது அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதுதான் உண்மையான ஆண் என்பதற்கான அர்த்தம். அவர்கள் சொல்வதற்கு தோராயமாக அவர்களின் பெருமை வளர்ந்த போது சிரிப்பு முழங்கியது. அண்டத்தில இரவில் சாமுவேலும் ராசேலும் மூவரையும் கூப்பிட்டு பேச அழைத்தனர். முகத்தில் துக்கம் தெரிந்தபடி சாமுவேல் சொன்னார், குழந்தைகளே, உங்களில் நாம் காண்பதை எவ்வளவு வழி கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க கேலி செய்து வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா கிறிஸ்து கதவுலதான் இருக்கிறார். ஒரு கண்ணிமைப்பு ரட்சிப்பு நிகழும். பெரிய உபத்திரவத்தை எதிர்கொள்ள நீங்கள் பின்னால் தங்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ராசேல் குரல் நடுங்கியபடி, இப்போது பாவத்துடன் விளையாடும் நேரம் அல்ல என்று சொன்னார். இப்போது பெண்கள், இன்பங்கள் அல்லது தற்காலிக வெற்றிகளை பற்றி பெருமை பேசும் நேரம் அல்ல. உலகம் வெளிச்சத்தை வழங்குகிறது, ஆனா அதன் பின்னால் வலி மற்றும் வெறுமைதான் உள்ளது. இயேசு வருகிறார், உங்களை எல்லாரையும் நம்முடன் சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோசியா கேலி கலந்த சிரிப்புடன் பரிகாசமா சிரித்தார். இது மீண்டும் அந்த பழைய கதையா? அம்மா அப்பா, ஆண்டுகள் கடந்தும் இயேசு வருவார் என்று எல்லோரும் சொன்னாங்க. அவர் உண்மையில் வரப்போகிறவராக இருந்தால் இப்போது வரிவிட்டிருப்பார். டேனியல் பெருமை கலந்த தோற்றத்துடன், அவர்கள் உபத்திரவத்தால் நம்மை பயமுறுத்த நினைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னார். இளம் வயதில் இருப்பது எப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. மற்றும் மெத்தேயின் முடிவில் எங்களுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அந்த புகழ்பெற்ற பரலோக பறிப்பு நடந்ததை நாங்க பார்த்தா அப்போதுதான் பேசலாம். இதற்கிடையில் நாங்கள் விரும்பும் மாதிரி வாழ விடுங்க. சாமுவேல் உதவி இல்லாமல் தனது கைமுட்டிகளை இறுக்கினார். ரேச்சல் அழுதுவிட்டா. அவளது வார்த்தைகள் நம்பிக்கையின்மையும் கேலியுமாகிய ஒரு சுவரில் மோதி விழுந்தது போல இருந்தது. அவளது பிள்ளைகள் ஒவ்வொரு எச்சரிக்கையும் அவர்களை நிலையான வேதனையில் இருந்து விடுவிக்க அன்புடன் அழைக்கும் ஒரு அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வேறுபாடு மிகவும் வலியா இருந்தது. சாமுவேலும் ரேச்சலும் தங்கள் முழங்காலில் விழுந்து அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு கதவின் அருகில் இருப்பதை, பரலோக பறிப்பு கண் இமைக்கும் நேரத்தில் நடக்கும் என்பதையும், பின்னால் விடுபடுவது உலகம் அறிந்திராத மிக கொடூரமான காலத்தை எதிர்கொள்வதாக இருப்பதை அவர்கள் துடிப்புடன் உணர்ந்தார்கள். ஆனா அவர்களின் கிளர்ச்சி கொண்ட பிழிகள், கேலி, வெற்றிகள் மற்றும் விருந்துகளுக்கு இடையில்

0: ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கும் அருகில் இருப்பதை அறியாமல் தொடர்ந்தனர். இதற்கிடையில் உலகம் முழுவதும் நிகழ்வுகள் நடக்க தொடங்கின. அவை மிகவும் சந்தேகத்துடன் இருந்தவர்களையும் அதிர்ச்சி அடைய செய்தன. செய்திகள்ல கவலைக்கிடமான தலைப்புகள் நிரம்பியிருந்தன. ஒரே மாதத்துல முன்பு நிலநடுக்கம் இல்லாத பகுதிகள் பெரும் நிலநடுக்கங்களால் அதிர்ந்தன. வானில் விசித்திரமான அறிகுறிகள் காணப்பட்டன. முன்பு ஒருபோதும் காணப்படாத இடங்கள்ல பிரகாசமான ஆரோராக்கள் தோன்றின. மற்றும் விஞ்ஞானிகள் விளக்க முடியாத மர்மமான மின்னல்கள். நாடுகள் குழப்பத்தில் மூழ்கின. பொருளாதாரங்கள் தடுமாறின. அரசாங்கங்கள் சமாதானத்தை நிலைநிறுத்த புதிய உலக ஒழுங்கு தேவை பற்றி அதிகமா பேச தொடங்கின. சாமுவேலும் ரேச்சலும் செய்திகளை கவனமாக கேட்டனர். அவர்களின் இதயங்கள் கனமாக இருந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து பல ஆண்டுகளாக அவர்கள் பிரசாரம் செய்தது நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்தனர். ஒரு இரவு அவர்கள் இரவு உணவு சாப்பிடும் போது சாமுவேல் ஆழமான குரலில் அமைதியை உடைத்தார். இது ஆரம்பம் மட்டுமே. இதை இயேசு சொன்னார். போர்கள், போர் வதந்திகள், பஞ்சங்கள், தொற்றுகள், பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அவர் கூறினார். பிடிப்பு நாம் நினைப்பதை விட நெருக்கமா உள்ளது. ரேச்சல் கண்களில் கண்ணீர் விட்டு தலையசைத்தார். நம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்கவில்லை என்று நினைத்தால் மனது வலிக்கிறது என்று சேர்த்தார். நாம் அவர்களிடம் பேசினோ வேண்டினோ, ஆனாலும் அவர்கள் இன்னும் இது ஒரு கதை என்று நினைக்கிறார்கள். அந்த தேநாள்ல உலகம் முழுவதும் கூட்டங்கள் தெருக்களில் இறங்கின. திறமையற்ற அரசுகளிடம் தீர்வுகளை கோரி அந்த குழப்பத்தின் நடுவுல சர்வதேச தலைவர்கள் ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். நெருக்கடியை கட்டுப்படுத்தும் ஒரு உலகளாவிய அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதற்கிடையில் இயற்கை பேரழிவுகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகரிச்சன. பேரழிவான புயல்கள் முழு நகரங்களை சமமாக்கின. கொந்தளிக்கும் கடல்கள் கரையோரங்களை இரக்கமின்றி அளித்தன. எலியாவும் எஸ்தேரும் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து எல்லாவற்றையும் பயமுடன் கவனித்தனர். ஒவ்வொரு நிகழ்வும் தேவனுடைய வார்த்தைக்கு உறுதிப்படுத்தலாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனா யோசியா, டேனியல், மெத்தேயு மற்றும் டெபோரா தங்களது கிளர்ச்சியில் நடக்கும் அனைத்தையும் கிண்டலாக சிரித்தனர். யோசியா சொன்னார், பாருங்க, இது எப்போதும் இப்படிதான் இருந்தது. நிலநடுக்கங்கள், போர்கள், புதியது எதுவும் இல்லை. என் பெற்றோர் சிறிய விஷயத்துல கூட பயந்து விடுகிறாரு. மெத்தேயு கிண்டலாக சொன்னார், ஆம், அவர்கள் சொல்வது போல இயேசு இப்போது மேகங்கள்ல தோன்றுவார் போல இருக்கிறது. அது முட்டாள்தனமான பேச்சு போனா. ஆனா அவர்கள் கிண்டல் செய்த போது உலகில் உள்ள அறிகுறிகள் இன்னும் தெளிவாகவும் இன்னும் தீவிரமாகவும் ஆனது. பலருக்கு வெறும் தற்செயலான நிகழ்வுகளாய் இருந்தவை சாமுவேலும் ராசேலும் பார்த்தபோது தீர்க்க தரிசன கடிகாரம் இறுதி நேரத்தை நெருங்குகிறது என்பதற்கான உறுதிப்படுத்தலாக இருந்தது. அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் மனித வரலாற்றை என்றும் மாற்றிவிடும் அந்த மகா நிகழ்வுக்கு முன்பாக உலகம் இறுதி நாட்களில் நுழைந்து விட்டது என்று தெரிந்து கொண்டார்கள். அதாவது தேவாலயத்தின் பரவசம். அந்த நம்பிக்கையாலும் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரிடமிருந்து தூரமாக இருப்பதை பார்த்து ஏற்பட்ட வழியாலும் சாமுவேலும் ராசேலும் ஒரு முடிவு எடுத்தார்கள். தங்கள் பிள்ளைகள் வளர்ந்த தேவாலயத்தின் ஆசாரியர, அவர்கள் சிறுவயதிலிருந்தே பார்த்த விசுவாச மனிதர, அவர்கள் தேடி சென்று வீட்டிற்கு வந்து பேசவும் பிரசங்கிக்கவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கேட்டார்கள். ஆசாரியர் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் ஒரு ஆவியை தாமதமாகும் முன் மீட்பது போன்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று அவர் அறிந்திருந்தார். அந்த மாலை முழு குடும்பமும் ஹாலில் கூடியது. சாமுவேல் உரையாடல தொடங்கினார். அவரது குரல் நடுங்கியது. ஆசாரியரே, வருகைக்கு நன்றி. எங்கள் மனங்கள் மிகுந்த சுமையோடு நிற்கின்றன. எங்கள் பிள்ளைகள் தொலைந்து போக வேண்டாம் விரும்புகிறோம். உலகம் நடுங்குகிறது. கிறிஸ்து கதவின் அருகில் இருப்பதை நாங்கள் அறிவோம். தயவு செய்து அவர்களிடம் பேசவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும். ஆசாரியர் அமைதியான முகத்துடன் இருந்தாலும் அவரது வார்த்தைகளில் தீக்கதிர் நிறைந்திருந்தது. அவர் இளைஞர்களை பார்த்து மென்மையும் உறுதியும் கலந்த வார்த்தைகளில் பேச தொடங்கினார். பிள்ளைகளே, நான் உங்களை வளர்ந்ததை பார்த்து, நான் உங்களை தேவாலயத்தின் வழித்தடங்கள்ல ஓகி கொண்டிருந்ததை பார்த்தேன். உங்கள் குழந்தை போன்ற குரல்கள்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பாடியதை நான் கேட்டேன். நீங்கள் சிறியவர்களாக இருந்த போதிலிருந்தே கடவுள் தனது கையை உங்கள் மீது வைத்தார். இப்போது நீங்கள் விலக விரும்பினாலும் ஆண்டவர் உங்களை நேசிப்பதை நிறுத்தவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அரலோகத்துக்கு எடுத்து செல்லும் நாள் அருகில் உள்ளது. இயேசு தனது திருச்சபைக்காக வருகிறார். உங்களில் யாரும் பின்னால் விடப்படக்கூடாது என்பதே என் ஜபம். டெபோரா தனது பார்வையை கீழே இறக்கி சற்றே தயக்கத்துடன், ஃபாஸ்டர், இவையெல்லாம் உண்மை என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நான் இன்னும் இளம் வயதுல தான் இருக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். பிறகு, நான் கடவுளின் வழிகளில திரும்பவேன். இப்போது எனக்கு என் நண்பர்களையும் என் திட்டங்களையும் என் வாழ்க்கையையும் விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. யோசியா ஆழமாக மூச்சு விட்டு, ஆம் நானும் அதே போல்தான் என்று சேர்த்தார். ஒரு நாள் திரும்புவேன் போல இருக்கிறது, ஆனா இப்போது நான் இன்னும் தயாராக இல்ல. மாத்தியோ உரையாடலை சிரிப்புடன் லேசாக்க முயன்று, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். நான் இயேசு வருவதை பார்த்தவுடன் நானே மனம் திரும்பிக் கொள்கிறேன், எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. மாஸ்டர் அவர்களை பொறுமையாக கேட்டுக்கொண்டார். பிறகு உறுதியான குரலில் எச்சரித்தார், குழந்தைகளே, நேரம் உங்களுடையதல்ல, கர்த்தர் கண் இமைப்பில் வருகிறார். நீங்க நாளை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனா ஒருவேளை நாளை இல்லாம போய்விடும். இன்றுதான் ரட்சிப்பின் நாள், இன்றுதான் கிறிஸ்துவுடன் சமாதானமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் இதுவரை அமைதியாயிருந்த டேனியல் திடீரென அழ ஆரம்பிச்சார். அவரது முகத்தில் கண்ணீர் வழிஞ்சு கொண்டிருந்தது. உடைந்த குரலில் அவர், நான் இப்படி தொடர விரும்பவில்லை என்று சொன்னார். நான் விரும்பிய உணர்ந்திருக்கிற பாவம் என்னை கட்டிப்பிடிச்சு விட்டது, எனக்கு அமைதி கிடைக்கவில்லை. இன்று நான் தேவனுடன் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். அந்த நேரத்தில் சாமுவேலும் ராசேலும் தங்களது கண்ணீரை அடக்க முடியல. அவர்கள் டேனியலை அணுகி அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்தனர். மாஸ்டர் அவர் மீது ஆன்மீக அதிகாரத்துடன் ஜெபித்தார். டேனியல் முழங்காலில் விழுந்து ஆண்டவரை மன்னிப்புக்காக அழைத்தார். விவரிக்க முடியாத அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அந்த இடத்துல ஒரு புனிதமான சூழல் நிலவியது. அந்த இடத்துல தேவனின் ஆவி இயக்கப்பட்டு அனைவரது இதயங்களையும் தொட்டது. ஆனா டெபோரா, ஜோசியா மற்றும் மேத்யூ உள்ளே உறுதியாகவே இருந்தனர். அவர்கள் மனம் உருகினாலும் அந்த ஒரு படியே எடுக்கவில்லை. அவர்கள் ஒரே சத்தத்துல, பிறகு நாம் தேவனின் வழியில் திரும்புவோம் என்று மட்டும் சொன்னார்கள். அவர்களை அன்புடன் பார்த்து, பிறகு என்பது மிகவும் தாமதமாக இருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன்னு பதிலளித்தார். ஆண்டவர் தன் கரங்களை விரிச்சு காத்திருக்கிறார், ஆனா அந்த வாசல் விரைவில் மூடப்படும், அதை மறந்து விடாதீர்கள். பின்னர் அவர் முழு குடும்பத்திற்காக ஒரு ஜபத்தை எழுப்பி, தேவன் சாமுவேலும் ராசேலை பலப்படுத்தவும், எலியாவும் எஸ்தேரும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், இன்னும் தூரத்தில் இருக்கும் பிள்ளைகளின் உயிர்களை விடாமல் காக்கவும் வேண்டினார். பின்னர் அவர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் விடப்பட்டார். நம்பிக்கை இழக்காதீங்க, பெற்றோர்களின் ஜபங்களுக்கு சக்தி உண்டு. உங்கள் அழுகையை தேவன் கேட்பா. அந்த ஆசீர்வாதத்துடன் பாஸ்டர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அமைதி மற்றும் சிந்தனை நிறைந்த ஒரு சூழலை விட்டு செல்கிறார். டேனியல் ஆண்டவரின் கரங்கள்ல திருந்து விட்டார். ஆனா மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவை தொடர்ந்து தள்ளி போடுறாங்க. இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் தங்கள் தங்கள் வழிகளில் புறப்படுகிறார்கள். மேதையாவும் ஹோசையாவும் சோர்வாக இருக்க மேசையிலிருந்து எழுந்து அவர்களுக்கு வேண்டியது தூங்குவதுதான் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் டெபோரா அவசரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். ஏனெனில் அவளது நண்பர்கள் இன்னொரு இரவு கொண்டாட்டத்திற்காக ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். எஸ்தர் வீட்டிலேயே தங்கி மேசையை சுத்தம் செய்ய உதவுகிறார். ஜபத்திற்காக நாற்காலிகளை இழுத்து வைக்கிறார். சாமுவேல், ராகேல், எலியாவு, எஸ்தர் மற்றும் டேனியல் அனைவரும் ஹாலில் இருக்கிறாங்க. டேனியல் இன்னும் கண்களில் கண்ணீர் துளிகள் ததும்ப அந்த மதியத்தில் அனுபவித்த சமாதானத்தை இருக பிடித்துக் கொள்கிறார். ராகேல் அனைவரையும் பார்த்து மென்மையான குரலை, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லாம தூங்க முடியாதுன்னு சொல்றார். அதனால அவர்கள் அனைவரும் ஒன்றாம் வழங்க அணில் விழுகிறார்கள். எலியாவோ ஆர்வமா ஜபித்து ஆண்டவரின் இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறார். எஸ்தர் தீவிரமான மனதுடன் மௌனமா நன்றி இயேசுவே என்று சொல்கிறார். இறுதி வரை என விசுவாசமா வைத்திருங்க. டேனியல் நிலைத்திருக்கும் வலிமைக்காகவும் மீண்டும் திரும்பி போகாம இருக்கவும் ஜெபிக்கிறார். சாமுவேல் இன்னும் தூரத்தில் உள்ளவர்களின் இதயங்களை கடவுள் தொட வேண்டும் என்று அழுகிறான். மற்றொரு ராகேல் மனம் உடைந்தவளா தன் முழு குடும்பத்தையும் ஆண்டவரின் கைகளில் ஒப்படைக்கிறார். அந்த சூழல் விளக்கமளிக்க முடியாத அமைதியால் நிரம்பியுள்ளது. அது முடிஞ்சதும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அணைத்துக் கொண்டு ஒருவர் பின் ஒருவராக தங்கள் அறைகளுக்கு சென்று ஓய்வெடுக்கிறார்கள். இரவு அமைதியாக தெரிகிறது. தெருக்கள் அமைதியாகவும் நகரத்தை ஒரு இருண்ட வானம் போர்த்தி இருக்கிறது. ஆனால் கடவுளின் தீர்க்கதரிசி கடிகாரத்துல அந்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கண்ணிமைப்பு அந்த மகத்தான நிகழ்வு நடைபெறுகிறது. மில்லியன் கணக்கானோர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து மறைஞ்சு விடுகிறார்கள். படுக்கைகள் காலியாவிடப்படுகின்றன. உடைகள் தரையில் உழுதுண்டல. பயன்பாட்டு பொருட்கள் தரையில உருண்டு செல்ல பின்னால் விட்டுவிடப்பட்டவர்களின் கத்தல்கள் தெருக்களை நிரப்ப தொடங்குகின்றன. சாமுவேல் மற்றும் ராகேலின் வீட்டில் அந்த காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களின் படுக்கை அறையில ராகேல் படுக்கையின் அருகில் முழங்கால் மடிந்து தூங்குவதற்கு முன் அமைதியா ஜபிக்கிறார். அப்போது திடீரென அவர் மறைந்து விடுகிறார். படுக்கை தாள்களின் மென்மையான சலசலப்பு மட்டும் பின்னால் விடப்படுகிறது. ஏற்கனவே படுத்திருந்த சாமுவேலும் திடீரென மயங்கி அவரது உடைகள் படுக்கையில் மடித்து வைக்கப்பட்டபடி விடப்படுகிறார். எலியாவோ தனது விசுவாசத்தில் உறுதியாயிருந்தவர் மகிமையுடன் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். எஸ்தர் தனது மடியில் பைபிளை திறந்து வைத்தபடி வாரும் ஆண்டவரே இயேசுவே என்று மெல்ல சொன்னார். உடனே அமைதியின் ஒளியில் மறைந்துவிட்டார். மற்றும் டேனியல் சில மணி நேரங்களுக்கு முன்பு சமாதானம் செய்தவர் அவரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இரக்கத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவரை நோக்கி திரும்பும் அனைவருக்கும் கடவுள் அளித்த வாக்குறுதி அது. அறைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன. அமைதி ஒரு விவரிக்க முடியாத குழப்பத்துடன் கலந்திருக்கு. மத்தேயாவும் ஹோசேயாவும் வெளியில் இருந்து வரும் சத்தங்களால் பயந்து எழுந்து உட்கார்கிறார்கள். வீதியில கார்கள் மோதி ஹார்ன்கள் கட்டுப்பாடின்றி ஒலிக்கின்றன. ஏங்கும் குடும்பங்களின் கத்தல்கள் ஜன்னல்கள் வழியா ஊடுருவுகின்றன. திகைத்து அவர்கள் வீட்டில சுற்றி ஓடி தங்கள் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் அழைக்கிறார்கள். அப்பா, அம்மா, எலியா, எஸ்தர், டேனியல். ஆனா யாரும் பதில் சொல்லவில்லை. அவர்கள் வெறிச்சோடிய படுக்கைகள், படுக்கையிலே மடிக்கப்பட்ட உடைகள் மற்றும் விவரிக்க முடியாத ஒரு வெறுமையை மட்டுமே காண்கிறார்கள். அவர்கள் பரபரப்பா ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை மெதுவா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தேவோரா தனது நண்பர்களுடன் கொண்டாடும் விருந்தில் நடுவே எல்லாம் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்குவதை உணர்கிறாள். இசை திடீரென நிற்கிறது. யாரும் அதை நிறுத்தவில்லை. ஆனால் வெளியே கட்டுப்பாடின்றி மோதி விழும் கார்கள் உதிரும் சத்தங்கள் கேட்க தொடங்குகின்றன. பிரேக்குகள் கத்துகின்றன. இரும்பு வளைந்து விடுகிறது மற்றும் மக்கள் பரிதாபமாக கத்தும் சத்தங்கள் உள்ளே ஊடுருவுகின்றன. கண்ணாடிகள் தரையில விழுந்து உடைந்து போகின்றது. விளக்குகள் மினுக்குகின்றன. சிலர் கதவுக்கு ஓடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். வெளியில் முடிவில்லாத ஹான் சத்தமோ குடும்பங்களின் கூச்சலும் கேட்குது. அன்புக்குரியவர்கள் திடீரென இல்லாமல் போனதை நினைத்து அழும் சத்தம் கேட்கிறது. தேவரா உறைஞ்சு போயிருக்கிறார். அவளது தந்தை மற்றும் தாயின் வார்த்தைகளின் பிரதித்வனி அவளது மனதில் ஒலிக்கிறது. இயேசு விரைவில் தன் சபைக்காக வருகிறார். நீங்க பெரிய உபதிரவத்துல தங்கி பாடுபட வேண்டாம்னு நாங்க விரும்புகிறோம். பயம் அவளது இதயத்தை நிரப்புகிறது. அவளது கிளர்ச்சி புன்னகம் மறைந்து அவளது முகம் விவரிக்க முடியாத பயத்தால் நிரம்புகிறது. தான் அறியாமல் இருந்ததே உண்மையாகிவிட்டது என்றும் தானும் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேன் என்றும் அவள் பயத்துடன் உணர்கிறாள். முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. வானூர்தி ஓட்டுநர்கள் நடுவில் மறைந்து விட்டதால் விமானங்கள் வானிலிருந்து கீழே விழுகின்றன. நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிர்க்க முடியாத பேரழிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு சில நிமிடங்கள்ல கடலில், மலையில், நகரங்களில் விழுந்து நொறுங்கிய விமானங்களின் செய்தி தொலைக்காட்சி சேனல்களை நிரப்புகிறது. கேமராக்கள் காட்சியில புகை மேகங்கள் தூரத்தில் எழுகின்றன. பயந்த குரல்கள் உதவிக்காக கத்துகின்றன. தெருவில் கார்கள் கட்டுப்பாடின்றி சுழல்கிவிழ கிறிஸ்துவ விசுவாசிகள் ஓட்டும் வாகனங்கள் ஒரு கணத்தில் காணாமல் போக அவற்றின் வாகனங்கள் வழியில் உள்ள அனைத்திலும் மோதி சிதறுகின்றன. பஸ்ஸுகள் சுவர்கள் மோதி நொறுங்குகின்றன. இயக்குநர்கள் இல்லாததா ரயில்கள் தடம் விட்டு விழுகின்றன. ஹாரன்கள் இடையராது ஒலிக்கின்றன. பாதுகாப்பு அலாரங்கள் முழங்குகின்றன. காற்றில் வளைந்த உலோகம் மற்றும் உடைந்த கண்ணாடியின் சத்தம் நிறைந்துள்ளது. மருத்துவமனைகள்ல குழப்பம் முழுமையாக உள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் திடீரென காணாமல் போகின்றன. ஸ்ட்ரெச்சர்கள் காலியான வழித்தடங்கள்ல உருளுகின்றன. அறுவை சிகிச்சைகள் முடிக்கப்படாமல் விடப்படுகின்றன. அறுவை கத்திகள் தரையில் விழுகின்றன. இன்குபேட்டர்கள்ல குழந்தைகளை பிடிக்க யாரும் இல்லை. என்ன நடந்தது என்று புரியாத பணியாளர்களின் கத்தலுடன் குடும்ப உறுப்பினர்களின் அவல கூச்சல்கள் கலந்து ஒலிக்கின்றன. தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் நாற்காலிகள் தானாக சுழல்கின்றன. மேசைகள் காலியாக உள்ளன. சில வினாடிகள் முன்பு தட்டச்சு செய்த கைகள் காணாமல் போய்விட்டன. முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் காலியான இருக்கைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதிர்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இயந்திரங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருப்பதால் தொடர்ச்சியாக விபத்துகள், தீப்பற்றல்கள் மற்றும் இடிவிழுதுகள் ஏற்படுகின்றன. பள்ளிகள் ஒரு இதயத்தை உடைக்கும் காட்சியா இருக்கின்றன. வகுப்பறைகள் காலியான மேசைகளுடன் கருப்பு பலகையில் ஆசிரியர்கள் காணாமல் போயுள்ளனர். மாணவர்கள் திடீரென தங்கள் நண்பர்கள் இல்லாமல் போனதால் அழுகின்றனர். சிலர் வெறிச்சோடிய விளையாட்டு மைதானங்கள்ல தனியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பது புரிந்து கொள்ள முடியாம. கிராமப்புறங்களிலும் கடலிலும் இதே நிலைதான் நடக்கிறது. டிராக்டர்கள் ஓட்டுநர்கள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கப்பல்கள் கப்பல் முதல்வரும் கடற்படையினரும் காணாமல் போனதால் வழியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. வானொலி தொடர்புகள் பதிலளிக்கப்படாத அவசர செய்திகளால் நிரம்பி வழிகின்றன. பக்கத்துல பக்கத்துல வேலை செய்யும் விவசாயிகள் ஒருவரும் திடீரென காணாமல் போய் மற்றொருவர் மட்டும் இருப்பதை பார்க்கின்றனர். இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. இருவர் வயல் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். வீடுகளில் அந்த காட்சி இன்னும் நெருக்கமானதும் இதயத்தை உடைக்கும் வகையிலும் உள்ளது. ஒரே படுக்கையில் தூங்கும் கணவன் மனைவிகள் அதிர்ச்சியுடன் விழித்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்க அருகில் இருந்தவர் காணாம போய் படுக்க காலியாகவும் போர்வை இன்னும் சூடாகவும் இருப்பதை பாக்குறாங்க. வீடுகள்ல இயங்கும் அழுகை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது. எங்க இருக்கிறாய் என் காதலியே? இயேசுவின் வார்த்தைகளின் எதிரொலி நிஜமாகிறது. இருவர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். சில வீடுகள்ல மனைவியே காணாம போகிறார், மற்ற வீடுகள்ல கணவரே காணாம போய் அவரது துணைக்கு நிரப்ப முடியாத வெற்றியை விட்டு செல்கிறார். சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்பு அமைப்புகள் பதட்டத்தில் உள்ளன. போலீசார் காணாம போக ஆயுதங்களும் காவல் வாகனங்களும் நடுவழியில கைவிடப்பட்டுள்ளன. பணியில் இருந்த சிப்பாய்கள் ஒரு கணத்துல மறைஞ்சு இராணுவ முகாம்கள் மற்றும் எல்லைகளில் நெரிசலை ஏற்படுத்துகின்றனர். குழப்பம் முழுமையா உள்ளது. ஒழுங்க பராமரிக்க பொறுப்பா இருந்தவர்கள் இனி இல்லாததால் யாரும் அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த முடியல. குடும்பங்கள் தங்கள் அடிப்படையில இருந்து அதிர்ச்சி அடைகின்றன. பெற்றோர் தங்கள் சிறிய பிள்ளைகளை படுக்கையில காணாம ஏங்கிக் கொண்டு தேடுகின்றனர். மனைவிகள் வீட்டுல சுற்றி ஓடி தங்கள் கணவர்களை அழைக்கின்றனர். அவர்கள் கண்முன்னே காணாம போய்விட்டாங்க. சகோதரர்கள் தரையில் கிடக்கும் உடைகளை கட்டிப்பிடித்து தங்கள் அன்புக்குரியவர்களை என்றும் இழந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கண்ணீருடன் அழுகின்றனர். சில சபைகளிலும் அந்த காட்சி மனதை உருக்கும் வகையில் உள்ளது. சில இடங்கள்ல ஆசாரியரும் பல சபை உறுப்பினர்களும் மகிமையுடன் காணாமல் போக வெறுமையான இருக்கைகள், தரையில் விழும் மைக்ரோபோன்கள், அதிர்ச்சியில் எழும் அழுதி சத்தங்கள் மட்டுமே மிச்சமாகின்றன. ஆனா எல்லோரும் போகவில்லை. சில விசுவாசிகள் வசனத்தை அறிந்திருந்தும் பரிசுத்தமாக வாழாதவர்கள் ஆலயத்தின் நடுவில் உடைந்து போய் நிற்கிறார்கள். அவர்களின் கைகள் நடுங்குகின்றன, இதயங்கள் உடைந்து போயிருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டார்கள் என்பதை உணரும் போது கண்ணீர் மற்றும் நம்பிக்கை இழப்பு அவர்களை ஆட்கொள்கிறது. இதயத்தை உருக்கும் அழுதி சத்தங்களுக்கிடையே கர்த்தாவே என்னை மன்னியுங்கள், நானும் ஏன் போகவில்லை என்று சிலர் கதறுகின்றனர். நான் அறிவேன், ஆனா கீழ்ப்படைய விரும்பவுங்க. திருச்சபைகள் தாங்க முடியாத வேதனையின் இடங்களா மாறுகின்றன. காலி இடங்கள் கண்ணீரால் நனைந்த முகங்களுடன் கலந்து தரையில் விழுந்த பைபிள்கள் வலியின் அழுகை முழு இடத்தையும் நிரப்புகிறது. மற்ற சில திருச்சபைகள்ல ஆசாரியரும் கூட்டத்துடன் சேர்ந்து தங்கிவிடுகிறார்கள். அங்கு கண்ணீரும் குழப்பமும் நிறைந்த அந்த இடத்துல அழுகை சத்தங்கள் கேட்கப்படுகின்றன. ஆசாரியே, நீங்க ஏன் போறீங்க? நீங்க எங்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கும்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்கு செழிப்பை பற்றி பேசினீர்கள், ஆனால் பரிசுத்தத்தை பற்றி இல்லை. ஆசாரியின் முகம் கவலையுடன் கண்ணீருடன் பதிலளிக்கிறார். நானும் தங்கிவிட்டேன், நான் பிரசங்கித்ததை வாழவும் இல்ல, என்ன மன்னீங்க? ஓலாறு திருச்சபைகளை ஆட்கொள்கிறது. சிலர் தங்கள் முழங்காலில் விழுந்து தேவனை நோக்கி அழுகிறார்கள். மற்றவர்கள் பெஞ்சில் விழுந்த பைபிள்களை பிடிச்சு கொண்டு அழுகிறார்கள். நேரலை கேமராக்கள் சில வினாடிகளில் காலி பஞ்சுகளை பதிவு செய்கின்றன. உரையாடல் பகுதியில் இயேசு வந்தார், நாங்க தங்கிவிட்டோம் என்று செய்திகள் பெருக்கிக் கொள்கின்றன. தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் தங்கள் வழக்கமான நிகழ்ச்சிகளை இடைநிறுத்துகின்றன. வழிகாட்டிகள் அவர்களின் முகங்களில் கவலை தென்பட நேரலையில நடப்பதை அறிவிக்கிறார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாம போயிருக்கிறாங்க. இதற்கான விளக்கம் இன்னும் எதுவும் இல்லை. கேமராக்கள் நகரங்களை குழப்பத்தில் மூழ்கியதாக காட்டுகின்றன. கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, தீப்பற்றியுள்ளன, விமான நிலையங்களில் விமானங்கள் எரிகின்றன, சாலைகள் முடிவில்லாத விபத்துகளால் அடைப்படைந்துள்ளன. இந்த குழப்பம் உலகளாவியதாக உள்ளது. என்ன நடந்ததென்று யாருக்கும் புரியவில்லை. சிலர் இது வெளிநாட்டு உயிரின சம்பவம் என்று பேசுகிறார்கள். மற்றவர்கள் இது பெரிய தாக்குதல் என்று கூறுகிறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு உண்மை மிக தெளிவா தெரிகிறது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். பிடிப்பு நிகழ்ந்து விட்டது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தாங்கள் எப்போதும் கேட்டும் அவமதித்தும் வந்தது உண்மை என்பதை பயத்துடன் உணர்கிறார்கள். மத்தேயு, ஜோசியா மற்றும் டெபோரா வெவ்வேறு இடங்கள்ல அவர்களின் இதயங்கள் உறைந்து போய் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு விரைவில் வரப்போகிறார், நீங்கள் பெரிய உபத்திரவத்துல தங்கி போய் வேதனைப்பட வேண்டாம் என்று நாங்க விரும்புகிறோம். ஆனா இப்போது அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. டெபோரா வெறித்தனமாக தெருக்களில் ஓடுகிறாள். அவளது ஹீல்கள் சாலையில ஒழிக்க, சுற்றிலும் அழுகை, சைரன், மோதல் சத்தங்கள் எதிரொலிக்க அவள் கேட்கிறாள். அவளது நண்பர்கள் எல்லோரும் பின்னால் விட்டுவிடப்பட்டு நோக்கமில்லாம கத்துகிறார்கள். ஆனால் அவளுக்கு நினைவில் இருப்பது வீட்டை பற்றிதான். அவளது கண்கள் செவந்து கண்ணீர் காரணமா மேக்கப் ஓடிவிட்டது. இதையும் வேகமா துடிக்கிறது. அவ வீட்டுக்கு வந்ததும் கதவை வன்மையா தள்ளி திறந்து அம்மா, அப்பா, எலிஜா, எஸ்தர், டேனியல் என்று கூச்சலிடுகிறா. வீட்டின் அமைதி அவளுக்கு ஒரு கத்தியாக பாய்கிறது. அவள் கேட்பது அவளது அழுவியின் சத்தம் மட்டுமே சுவர்களில் எதிரொலிக்கிறது. பிறகு அவள் மாடையவும் ஹோசியாவும் ஹாலில் சுவரை ஒட்டி கூச்சமா உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறாள். அவர்கள் முகம் வெண்மையாக, கண்கள் பெரிதாக திறந்திருக்கின்றன. அவளை உள்ளே வரும்போது பார்த்ததும் அவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் போயிட்டாங்க என்று மாடையோ மேசையிலே கையெடுத்து கூச்சலிடுகிறான். அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஜோசிய தம் முகத்தை கைகளால் மூடி உடைந்த குரலில் அவர்கள் எத்தனை முறை எச்சரிச்சாங்க என்று சொல்கிறான். அவர்கள் பல முறை எச்சரிச்சாங்க, நாமும் கேட்கவே இல்லை. டெபோரா தடுமாறி வந்து அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு விழுகிறாள். அவளது வார்த்தைகள் அழுதையுடன் வெளிவருகின்றன. நான் அம்மாவை நகைச்சுவை செய்த, நான் அப்பாவை கேலி செய்ய, நான் அவர்களுக்கு இயேசு வரமாட்டார் என்று சொன்னேன். இப்போ அவர்கள் போயிட்டாங்க. அவர்கள் போயிட்டாங்க. அவர்களது மூவரின் அழுகை வீடு முழுக்க ஒலிக்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமா கட்டிப்பிடிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்க முயற்சிப்பது போல, ஆனால் உண்மையில் அவர்கள் அனுபவிப்பது தாங்க முடியாத வலி மட்டுமே. அவர்களது பெற்றோரின் வார்த்தைகள் நினைவில் கூச்சலிடும் மாதிரி தோன்றுகிறது. மாடையோ அவனது குரல் உடைந்து, நான் ஆண் என்று காட்டிக் கொள்வதில், பெண்களை வெல்ல முயற்சிப்பதில், பாவத்தில் வாழ்வதில் மிகவும் பிஸியாக இருந்தேன் என்று சொல்கிறான். இப்போ அப்பா அம்மாவுடன் இன்னொரு நிமிடம் கூட இருக்க நான் எதையும் கொடுக்க தயார். ஜோசியா மேல பார்த்து அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது. சகோதரர்களே, இப்போ திரும்பி போக முடியாது. ராப்சர் முடிஞ்சு விட்டேல. இப்போது வரப்போகும் விஷயம் பெரிய துன்பமா? நான் இங்கேதான் இருக்கிறோம். டெபோரா தன் கைகளை இறுக்கமா பிடித்தாழுகிறாள். அவளது இதயம் நொறுங்குகிறது. நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை. நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருக்க முடிந்தது? நிராசா அவர்களை முழுமையா சூழ்ந்து விடுகிறது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு குரல்கள், ஜபம், அமைதி ஆகியவற்றால் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்போது நினைவுகளின் கல்லறையாக காலியான படுக்கைகள் மற்றும் அமைதியாக மடிக்கப்பட்ட உடைகளுடன் உள்ளது. அந்த கண்ணீரும் புலம்பலின் அணைப்புல அந்த மூவரும் தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை உணர்கிறார்கள். இல்லாதவர்களின் வலி தாங்க முடியாததாக உள்ளது. ஆனா அதைவிட பயங்கரமானது, வரப்போகும் நாட்கள் மனிதகுலம் பார்த்திராத அளவுக்கு இருண்ட நாட்களாக இருக்கும் என்ற உறுதிதான். டெபோரா முதல் எழுந்து நாம் தேவாலயத்திற்கு போகலாம் என்று கூச்சலிடுகிறார். அங்கே நமக்கு பதில்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். மத்தேயும் ஜோசியாவும் ஆவலுடன் தலையசைக்கிறார்கள். அவர்கள் குழப்பமான தெருக்களில் ஒன்றாக ஓடுகிறார்கள். ஒவ்வொரு மூலையிலையும் அவர்கள் வெறுமனே நிற்கும் முகங்களை, பாதையில முழங்காலில் அமர்ந்திருக்கும் மக்களை, குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தாழும் காட்சிகளை மற்றும் இலக்கில்லாமல் ஓடும் இளைஞர்களை பார்க்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்கார்களின் சைரன்கள் இடையறாது ஒலிக்க தீயின் ஒளிகள் வானில் இரவை கதிர்விக்கின்றன. அவர்கள் எப்போதும் வெறுத்த அந்த தேவாலயத்தை அடைந்த போது காட்சி அழிவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. கோவில் திறந்திருக்கிறது, ஆனா அங்கே வழிபாடு இல்ல, புகழ்ச்சி இல்ல, ஆராதனை இல்ல. அங்கே அழுக மட்டுமே உன்னது. 16 பேர் தரையில முகங்குப்புற விழுந்து பெஞ்சுகளை தட்டி கொண்டு ஆவலுடன் அழுது உறக்க அழைத்து, ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள், நான் இங்கேயே இருந்து விட்டேன் என்று கதறுகிறார்கள். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னை இறக்கிக் கொள்ளுங்கள். 3 சகோதரர்களும் நடுங்கிக் கொண்டே தரையில் விழுந்திருக்கும் உடல்களுக்கு நடுவில் முன்னே செல்கிறார்கள். அவர்கள் சில முகங்களை அறிந்து கொள்கிறார்கள். நண்பர்கள், அண்டை வீட்டார், நியாயப்பள்ளி வகுப்பு தோழிகள் எல்லாரும் கண்களில் கண்ணீருடன் சாத்தியமில்லாததை வேண்டி கெஞ்சுகிறார்கள். ஒரு வயதான ஆண் தன் பைபிள மார்பில் கட்டி கொண்டு அவர்களை பார்த்து உடைந்த குரலில், நான் சொன்னேனே என்று கூறுகிறார். நான் உங்களை பல முறை எச்சரிக்கிறேன். இயேசு வந்தார், நம்ம விட்டு சென்றார். டெபோரா அவருக்கு அருகில் முழங்காலில் விழுந்து, இது முடியாது என்று சொல்கிறாள். இது வெறும் ஒரு கதை தான், நடக்காதுன்னு நினைச்சேன். மற்றொரு பெண் அருகில் வருகிறாள். அழுததால் முகம் வீங்கி இருக்கிறது. நான் எல்லாரும் அதே மாதிரிதான் நினைச்சோம். நாம் பாவத்துடன் விளையாடுதோ, நாம் முடிவை தள்ளி கோட்டோம். இப்போ இனி வாய்ப்பில்ல. ஜோசியா அவனது குரல் நடுங்கி, அப்போ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறான். எதை எதிர்பார்த்தோம்? ஒரு இள ஆண் மூலையில அழுது கொண்டே கோபத்திலும் வழியிலும் பதில் அளிக்கிறான். பெரிய உபக்கிரமம், அதுதான் வரப்போகிறது. பாணிப்பு, தொடர்படுத்தல், ஈர்ப்பு, நமக்கு சொல்லப்பட்டதே, நாம் அதை வாசித்தோம், அவரை நம்பல. மறுபடியும் அறையில் அமைதி நின்றுகிறது. அழுகையா சத்தமே மட்டும் கேக்குங்க. மத்தேயோ தலையை கைகள்ல வச்சுக்கிட்டு கூச்சலிடுகா. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு திரும்பி மன்னிப்பு கேட்க என் உயிரையே கொடுக்க தயார். ஆனா இப்ப மிகவும் தாமதமாகிவிட்டது. அப்புறம் ஒரு வயதான ஆள் எழுந்து நிக்கிற. அவரது குரல் உறுதியுடன் இருக்கிறது. அவர் அழுதாலும் கூட, சகோதரர்களே, நாம் இனிமேல் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நாம் இப்ப என்ன செய்ய போகிறோம் என்பதையே முடிவு செய்ய முடியும். நாம் வலிமையா இருக்க வேண்டியிருக்கும். பிரதிவேர் எழுந்து தன் முறையையும் தன் முத்திரையையும் கட்டாயப்படுத்துவான். அவன் நம்ம துன்புறுத்தினாலும் கொன்றாலும் சித்திரவதை செய்தாலும் நாம் மீண்டும் இயேசுவை மறுக்க முடியாது. தெபோரா சிவப்பான கண்களுடன் அவரை பார்த்து உரக்க சொல்கிறாள், அவனுடைய முத்திரையை நான் என்மேல் வைக்க மாட்டேன். நான் இறந்தாலும் கூட இந்த முறையில நான் கிறிஸ்துவை மறுக்க மாட்டேன். யோசியா தன் பற்களை கடித்து தலையசைக்கிறார். தேவைப்பட்டா நான் இறந்து விடுவேன், ஆனாலும் அந்த பிரதிவேர் முறைக்கு நான் விலை போக மாட்டேன். மத்தேயு தன் நடுங்கும் கையை உயர்த்தி, நாம் முன்பு தோல்வி அடைந்தோம், ஆனால் இந்த முறையில் நம் உயிர் போனாலும் கூட நாம் விசுவாசத்திற்கு உறுதியாக இருப்போம் என்று சேர்த்து கூறுகிறார். முழு ஆலயமும் ஒற்றுமையா ஒப்புதல் குரல்ல முணுமுழுகுவர். அனைவரும் கண்ணீருடன் தங்கள் கைகளை வானத்திற்கு உயர்த்தி, கர்த்தாவே தாங்கும் வலிமையை எங்களுக்கு தாரும் என்று ஒருமித்த குரலில் அழைக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் உங்களை தவற விரும்பவன. உலகத்தை மூடிக்கொள்ளும் அந்த இருளின் நடுவிலும் பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தங்கள் ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதே என்று புரிந்து கொள்கிறார்கள். தங்கள் உயிரை கொடுத்தேனும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த காட்சி இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமாகவே உள்ளது. அருளின் காலம் இன்னும் தொடர்ந்திருக்கிறங்க. இன்று இயேசு இன்னும் அன்பு நிறைந்த குரலில் அழைக்கிறார், தயாரிருங்கள், ஏனெனில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அரசர்களின் அரசன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். இப்போது நாம் தேவனுக்கு விசுவாசமாயிருப்போம். நாம் பரிசுத்தமாக வாழ்வோம். பாவத்தோட விளையாடாதிருப்போம். நம் முடிவை தள்ளி போடாதிருக்கோம். ராப்சர் நிகழும் போது நம் விளக்குகளில் எண்ணெயுடன் கிறிஸ்துவை மேகங்களில் சந்திக்க தயாராக உறுதியாக நிற்கும் நிலைமையில் நாம் காணப்படுவோம்.
1: சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யோவான் தான் கண்ட காட்சிகளை அப்படியே எழுதி வைத்துள்ளார்.

0: ஆனா அவர் பார்த்ததை அவர் புரிஞ்சுக்கவில்லை என்பதும் இருக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் நீங்கள் நினைப்பதல்ல. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை உரக்க வாசிப்பவரும் அதை கேட்டு அதில் எழுதப்பட்டதை மனதில் கொள்ளுபவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் காலம் அருகில் உள்ளது. அத்தியாயம் முன்ன இயேசு மகிமையில தோன்றுகிறார். என் பேர் யோவான். நீங்க என்ன அப்போஸ்தலர் யோவான் என்று அறிந்திருக்கலாம். பத்மோஸ் தீவுல நிர்பந்தமா இருந்த போது நான் திடீரென ஆவியில ஆழ்ந்தேன்.
1: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும் ஆக இருக்கிறேன்.
0: நீ பாக்குறதா ஒரு சுருள் எழுது. அது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு.
1: பயப்படாத, நான் முதலும் கடைசியும். நான் உயிரோடு இருப்பவன். நான் இருந்த ஆனா பார்,
0: நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிற.
1: நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி வைத்திருக்கிறேன். இதன் காரணமாக நீ கண்ட காட்சிகளையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் இனிமேல் நடக்க போகும் காரியங்களையும் தெளிவாக எழுது.
0: பின்னர் கிறிஸ்து எனக்கு அந்த தரிசனங்கள் குறியீட்டு செய்திகளாயிருப்பதை வெளிப்படுத்தினார். அந்த 7 விளக்கு தூண்கள் அந்த காலத்தில் இருந்த 7 சபைகளை குறித்தன. ஏன் இயேசு இப்படி பூஷணம் அணிந்து வாளிலிருந்து ஒரு வாள் வரும்படி தோன்றுகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதை விரைவில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து என்னுடன் இருங்கள். முதல்ல கிறிஸ்து எனக்கு 7 கடிதங்களை எழுத உத்தரவிட்டார். அதாவது அதிகாரங்கள் 2 மற்றும் 3. 7 சபைகளுக்கான கடிதம். வெளிப்படுத்தின புத்தகத்தின் முத்திரைகளை திறப்பதற்கு முன் இயேசு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆனா இயேசு 7 சபைகளுக்கே மட்டும் பேசவில்லை, அவர் எல்லா சபைகளுக்கும் பேசினார். அந்த காலத்தவருக்கும் இன்றையவருக்கும் இன்னும் வரம் இருப்பவர்களுக்கும் இங்கே ஒரு மறைமுகமான செய்தி உள்ளது. 7 என்ற எண் விபத்தாக இல்ல. இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல மட்டும் 54 முறைந்த எண் வருகிறது. எபிரேயத்துல 7 ஷவா என்பது முழுமை, பரிபூரணம், நிறைவாகியவற்றை குறிக்கும். 7 கடிதங்கள், 7 தீர்ப்புகள் மற்றும் 7 வாக்குறுதிகள் எல்லா காலங்களிலும் உள்ள அனைத்து சபைகளுக்கும். முதல் கடிதம் எபேசு சபைக்காக. வெளிப்படையா பார்ப்பதற்கு சிறப்பாகவும் கடுமையாகவும் உழைக்கும் சபை. ஆனா இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கூடிதான்.
1: நீங்கள் முதல்ல கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்கள்.
0: அவர்கள் ஆர்வத்தை வழக்கமான செயல்களுக்கு மாற்றி விட்டார்கள். நினைவில் கொள், மனமுழும முதல்ல செஞ்ச செயல்களுக்கு திரும்ப. 2வது ஸ்மிர்னா சபை. ஒடுக்குமுறையால் நசுங்கிய ஒரு 7 சபை, அது தோல்வியாக தோன்றியது. ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்.
1: மரணத்திற்கு வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் அளிப்பேன்.
0: தேவனுடைய பார்வையில அவர்கள் அளவிட முடியாத செல்வம் கொண்டவர்கள். பேர்கமோன் அடுத்ததாக வந்தது. அங்கு சியூசின் பலிப்பீடம் இருந்தது.
1: நீங்கள் வசிக்கும் இடத்தை எனக்கு தெரியும். அங்கு சாத்தானின் சிங்காசனம் உள்ளது.
0: அதன் பின் தியாத்ரா சபை வந்தது. மிகவும் கடுமையான எச்சரிக்கை.
1: நீங்கள் அந்த பெண் எசபேலை பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவள் என் ஊழியர்களை பாலியல் தவறுகளிலும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் கற்றுத்தந்து மோசடியில் ஈடுபட வைக்கிறார்.
0: அவர்கள் ஊழல உள்ளே புகுந்துவிட அனுமதித்து விட்டார்கள். அதிக ஆபத்தான விஷம் வெளியில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது.
1: மனம் திரும்புங்க. இல்லையரு, நான் விரைவில் உங்களிடம் வருவேன்.
0: சார்திசையா அவர் வாழ போன கூறிய வார்த்தைகளால் எழுப்பினார்.
1: நீங்கள் உயிருடன் இருப்பவர்களாக பெயர் பெற்றவர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
0: இது வெறும் வெளிப்படையான தோற்றங்களுக்கு எதிரான எச்சரிக்கை. பிலாதெல்பியா சபைக்கு கிறிஸ்து ஒரு வாக்குறுதியை வழங்கினார்.
1: நான் உங்களுக்காக ஒரு திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது.
0: இது ஒரு சிறிய விசுவாசமான சபையின் நிலைத்தீர்ப்புக்கு கிடைத்த வெகுமதி. லவோதிகியா சபைக்கு அவர் கடைசியாக பேசும்போது மிகவும் பயமுறுத்தும் தீர்ப்பு.
1: நீங்க வெப்பமில்லாதவர்களாக இருப்பதா, நான் உங்களை வாயிலிருந்து வாந்தி எடுப்பேன்.
0: அவர்கள் தேவையற்றவர்களாகவும் தங்கிறைவு பெற்றவர்களாகவும் நினைத்தனர். ஆனால் உண்மையில் தங்கள் குருடர்கள் என்பதை உணரவில்லை. இருப்பினும் லவோதிகியா சபைக்கும் இயேசு நம்பிக்கையை வழங்கினார்.
1: கவனித்து பாருங்க, நான் கதவின் மிகவும் நெருக்கமாக நின்று தட்டி கொண்டிருக்கிறேன்.
0: போது அந்த மர்மம் தெளிவாடியது. அனைத்து சபைகளுக்கும் ஏழு எச்சரிக்கைகள் இருந்தன. ஆவலினை இழத்தல், துன்புறுத்தலை பயப்படுதல், உலகத்துடன் சமாதானம் செய்து கொள்வது, பொய்யான போதனைகளை பொறுத்துக் கொள்வது, வெளிப்படையான தோற்றத்திற்காக வாழ்தல், சிறியதை இகழ்தல் மற்றும் குருடான தன்னிறைவு.
2: காது உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும்.
0: நான்காவது அதிகாரம், தேவனின் சிங்காசனம். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று அமைதியை உடைச்சுக. வானத்துல ஒரு கதவு திறக்கப்பட்டது, ஒரு குரல் கட்டளையிட்டது,
2: இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன்.
0: உடனே நான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் மனித வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றை கண்டேன். என் கண்களுக்கு முன் தேவனின் சிங்காசனம் கணிப்பதற்கும் அப்பாற்பட்ட மகிமையுடன் நின்றது. அந்த சிங்காசனத்துல ஒருவர் அமர்ந்திருந்தார். ஆனா அவருடைய தோற்றம் விவரிக்க முடியாதது. அவர் யாஸ்பர் மற்றும் கார்னேலியன் போன்ற ஒளியுடன் பிரகாசித்தார். பச்சை மரகத ஒளியுடன் ஒரு வானவில் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவர் தனியாக இல்ல. அதன் சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் வெள்ளையாடைகளுடன் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் தலைவரில் அவர்கள் தங்க கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். இந்த மர்மமான அரசர்கள் யாகு? அவர்களின் அடையாளம் தேவனின் மனித குலத்திற்கான முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 24 மூப்பர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அதோடு 12 திருத்தூதர்களும் ஆவர். தேவனுடைய மக்கள் அனைவரும் இறுதியில் அவரிடம் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இயேசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தார்,
3: நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து தீர்ப்பு வழங்குவீங்க.
0: அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அடக்கி வைத்த புயல், மின்னல், சத்தங்கள் மற்றும் இடியுடன் வெளிப்பட்டது. சிங்காசனத்தின் முன்பாக 7 எரியும் விளக்குகள், தேவனுடைய 7 ஆவிகள், பரிசுத்த ஆவியின் முழுமையை வெளிப்படுத்தின. அவரது காலடியில் நிலம் பூமி அல்ல, ஆனா கண்ணாடி போன்ற ஒரு கடல், பளிச்சிடும் தெளிவும் முற்றிலும் அமைதியும் கொண்டது. இது முழுமையான சமாதானத்தின் ஒரு படமாகும். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்து, சிங்காசனத்திற்கு அருகில் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் பார்வையில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. மொத ஒன்னு சிங்கத்து போல உள்ளது, ரெண்டாவது ஒன்று ஒரு இளம் காளைய போல உள்ளது, மூன்றாவது ஒன்றுக்கு மனித முகம் உள்ளது, நான்காவது ஒன்று கழுதி போல பறக்கிறது. இந்த உயிரினங்கள் என்ன அர்த்தம் கொண்டவை? மொத காலத்து கிறிஸ்தவர்கள் இதுல 4 நற்செய்திகளுக்கான தீர்க்க தரிசனத்தை பார்த்தாங்க. அவை இயேசுவை வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு சிங்கம், கிறிஸ்து அரசன், மார்க்கு கன்று, கிறிஸ்து ஊழியக்காரன், லூகா மனிதன், கிறிஸ்து மனிதருள் ஒருவர், யோவான் கழுகு, கிறிஸ்து தெய்வீகம். இருப்பினும் இந்த உயிரினங்கள் இரவும் பகலும் ஒருபோதும் ஓயவில்லை. அவர்களின் குரல்கள் ஒரு பாடலாக ஒலித்தது. அது வானத்தின் அடித்தளங்களையே அதிர வைத்தது.

0: அந்த பாடல் ஒவ்வொரு முறையும் எழும்பும் போது அதிசயமான ஒன்று நிகழ்ந்தது. 24 மூப்பர்கள் எழுந்து தலை வணங்கி தங்கள் பொன்னாடைகளை ஆசனத்தின் முன் வீசி, கர்த்தாவே, மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற உங்களுக்கு தகுதி உண்டு, ஏனெனில் நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள், உங்கள் சித்தத்தினால் அவை இருக்கின்றன மற்றும் படைக்கப்பட்டன என்று அறிவிப்பார்கள். ஆகவே தீர்ப்பிற்கு முன் எல்லாவற்றும் ஆசனத்திலிருந்து துவங்குகிறது. தேவன் ஆள்கிறார், தேவன் படைக்கிறார், தேவன் நிலைநிறுத்துகிறார், வரப்போகும் எதுவும் அவர் அசைக்க முடியாது. 5 அதிகாரம் 7 முத்திரைகள். ஆசனத்தை பார்த்த பிறகு என் கண்கள் வேறொன்றை நோக்கி இழுக்கப்பட்டன. ஆசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையில உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அதை 7 முத்திரைகள் மூடியிருந்தன. அது சாதாரண சுருள் அல்ல. அதில் பிரபஞ்சத்தின் விதியும் கடைசி காலத்திற்கான தேவனின் திட்டமும் இருந்தது. ஆனால் அது மூடப்பட்டிருந்தது, முத்திரையிடப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் கூவினார், யார் யார் அந்த சுருளை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர்? பதில் அமைதியே. ஒரு கனமான முழுமையான அமைதி. தேடல் முழுமையானது. மண்ணில் அரசர்களும் ஞானிகளும் இடையே அவர்கள் தேடினார்கள். அவர்கள் பூமி கீழ் இறந்தவர்களின் உலகிலும் தேடினார்கள். யாருல்ல?
1: கர்த்தாவே, நாங்க எல்லா படைப்பையும் பூமியின் ஆழமான பகுதிகளையும் அரசர்களிடமோ எளியவர்களிடமோ தேடியும், ஆனா யாரையும் காணவில்லை, யாரும் தகுதியற்றவர்கள்.
0: அப்போது எனக்கு புரியணுமே, யாரும் அந்த புத்தகத்தை திறக்க தகுதி இல்லை எனல் தேவனின் திட்டம் என்றென்றும் மறைந்தே இருக்கும். அப்பொழுது கதைக்கு அர்த்தமே இருக்காது, நீதியும் ஒருபோதும் வராது. அப்புறம் என்ன, உலகம் எப்படி ஆதான்? வானங்களை தேடுங்க, அங்க யாராவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேடுங்க. அவர்கள் வானங்களில் உயர்ந்த தூதர்களிடையே தேடினார்கள். யார் அந்த சுருளை திறக்க தகுதியோடு? யாரும் இல்ல.
1: நாங்க எங்கும் தேடினோம், யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை.
0: என் ஆன்மா செதறி போலே. நான் ஆறாதபடி அழுத. ஆனா அப்போது மூப்பர்களில் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: பார், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, அவர் அந்த சுருளை திறக்க முடியா?
0: நான் என் கண்களை உயர்த்தி ஒரு மகத்தான வல்லமை வாய்ந்த உயிரினத்தை பார்க்கும் என எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த சிங்கமும் தெரியவில்லை. நான் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். அது நின்று கொண்டிருந்தது கொல்லப்பட்டது போல். அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவன் பலி அளித்ததின் சிசங்களை சுமந்திருந்தான். ஆனாலும் அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரே நேரத்துல இறந்து உயிரோடு இருப்பது எப்படி? வெற்றியாளர் வேட்டையாடுபவன் அல்ல, ஆனா ஒரு பலியா இருந்தான். ஜெயம் பெற்றவன் ஒரு பலியாரிங்க. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வெற்றி முழுமையான பலவீனத்தின் உருவத்துல எப்படி வெளிப்பட முடியும்? ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அமைதியானோ முழுமையான அதிகாரத்தோடும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து சுருளை எடுத்த போது அந்த மர்மம் தெளிவாகியது. அப்போது பரலோகம் முழுவதும் அதிர்ந்தது. 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அவர்கள் கையிலே வீணைகளும் தங்க பாத்திரங்களிலும் தூபமும் வைத்திருந்தனர். அந்த நேரத்துல ஒரு புதிய பாடல் படைப்புல முழுவதும் பரவியது.

அங்கேதான் பதில் இருக்கிற. அந்த ரத்தமே விசையாக இருந்தது. விலை செலுத்திய ஒருவரால் மட்டுமே அந்த சுருளை திறக்க முடியும். ஆட்டுக்குட்டி கொல்லும் வலிமைக்காக அல்ல, மறித்து மீட்கும் சக்திக்காகவே தகுதியானவன் ஆனா. அவ அர்ப்பணம் தானே, எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் உரிமையா வாங்கிய வேலை. பூஜை ஒரு அடக்க முடியாத அலை போல பெருகியது. அல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் கூவி பாடினர்.

ஏழு தெய்வீக பண்புகள், ஏழு பரிபூரண அறிவிப்புகள், அது பரிபூரண திண்யன். இறுதியில படைப்பு முழுவதும் இதுல கலந்து கொண்டது. பரலோகத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழேயும் கடலிலும் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உள்ள அனைத்தும் ஒரே சத்தத்துல கூவி அழைத்தன.

0: இந்த கதையின் முடிவை எழுத தகுதியான ஒரேவன் அதற்காக தன்னை அர்ப்பணித்தவனே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மட்டுமே அந்த ஏழு முத்திரைகளையும் திறக்க முடிஞ்சவன். அவனது வெளிப்படையான தோல்விதான் இறுதி வெற்றியாக இருந்தது. அத்தியாயம் ஆறு. நான்கு குதிரை வீரர்கள் பரலோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைந்த அமைதி நிலவியது. ஆட்டுக்குட்டி அந்த சுருளை எடுத்துக்கொண்டு முதல் முத்திரையை உடைச்சான். அந்த கணத்துல நான்கு உயிருள்ளவைகள்ல ஒருவர் என்னிடம் சொன்னார்,
1: வா பார்த்து அறிந்து கொள்.
0: நான் ஒரு வெள்ள குதிரைய பாத்துற, அதன் சவாரிக்கார ஒரு வில்லையோ ஒரு கிரீடமோ அணிந்திருந்தான். முத பார்வையில அவன் ஒரு விடுதலைக்காரராகவும் அமைதி மற்றும் ஒழுங்குக்கான வாக்குறுதியாகவும் தோன்றினான். ஆனா ஏதோ தவறா என்னிட, இது சுவிசேஷத்தின் மூலம் வெற்றி பெறும் கிறிஸ்துவா அல்லது ரட்சகராக நடிக்கும் ஏமாற்றமா? பின்னர் ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்தான். அப்போது புதிதாக சிந்திய இரத்தம் போல் ஆழமான சிவப்பு நிறமான ஒரு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்கார ஒரு பெரிய வாழ அசைத்தான். அவனுக்கு பூமியிலிருந்து அமைதி எடுத்துக்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏமாற்றம் வெளிப்படையா புலப்பட்டது. முதல் சவாரிக்காரனின் வெற்றி உண்மையான அமைதி அல்ல, முழுமையான போர் ஏற்பட வழிவகுக்கும் ஒரு பொய் மட்டுமே. பொய்யான ஒற்றுமை சிதறியது, பூமி முழுவதும் வன்முறையால் நிரம்பியது. ஜாதிகள் ஒன்றுக்கு ஒன்று முடிவில்லாத கொலைகளில் எழுந்தன. சகோதரன் சகோதரனுக்கு எதிராகவும் நாடு நாட்டுக்கு எதிராகவும் போரிட்டது. அந்த தருணத்துல அங்கே எழுதப்பட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித குலத்தின் விதியே என்பதை நாம் புரிஞ்சுகிட்ட. பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை திறந்தான். அப்போது ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. ஆனா அதன் சவாரிக்காரன் எந்த ஆயுதமும் இல்லாம கையில் ஒரு தராசு மட்டும் வச்சிருந்தான். எதிர்பாராத விதமா ஒரு குரல் ஒரு டெனாரியஸுக்கு ஒரு குவாட் கோதுமை மற்றும் ஒரு டெனாரியஸுக்கு மூணு குவாட் பார்லி என்று அறிவித்தது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள, டெனாரியஸ் என்பது ஒரு முழுநாள் ஊதியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தின்ற உணவு வாமுவதற்காக விடியற் காலை முதல் மாலை வரை உழைக்க வேண்டிய நிலையை நினைத்து பாருங்கள். அதே சமயம் அதிகாரம் கொண்டவர்களின் சுகவிலாசங்கள் எண்ணெயும் திராட்சை மதமும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றன. இது பொருளாதார அநியாயம். ஏழைகள் நசுக்கப்பட அதிகாரிகள் வீழ்ந்து கொண்டாடுகிறார்கள். ஆனா ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை உடைத்த போது அதற்கு பிறகு வந்தது எல்லா பயங்கரவர்களின் கூட்டுத்தொகையா இருந்தது. நான் ஒரு குதிரையை பார்த்தேன். அது அழகிய இறைச்சியின் மங்கலான மஞ்சள் பச்சை நிறத்தில் இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு மர என்று பெயர். மேலும் இறந்தவர்களின் உலகமான ஹாடிஸ் அவனை பின்தொடர்ந்தது. பசிக்குள்ள நாய் போன வால் பசிப்பு மற்றும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பிடிக்க தயாராக இருந்தது. அவர்கள் பூமியின் நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தீர்ப்பு இனி தனியாததாகிவிட்டது. இது வெறும் இறப்பல்ல, நம்பிக்கை இல்லாம இறப்பது, இருள இழுத்து செல்லப்படுவது. பிறகு ஆட்டுக்குட்டி அஞ்சாவது முத்திரையை திறந்த போது திடீரென காட்சி மாறியது. நான் இனி பூமியில இல்ல, வானத்தில் இருந்த வான கோயிலின் பலிபீடத்தின் கீழ் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை நான் பார்த்தேன். திடீரென இதயத்தை உருக்கும் ஒரு அழுகை அமைதியை சிதறடிச்சது. எவ்வளவு நேரம் ஆண்டவரே? மரண சாட்சிகள் ஆன்மாக்கள் அழைத்தனர். அவர்கள் நீதிக்காக இயங்கினார்கள். நீரோவின் தீக்குன்றுகள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எரிக்கப்பட்டார். கொலோசியத்துல ஒவ்வொரு விசுவாசியும் சிங்கங்களால விழுந்தப்பட்டார். அனைவரும் அதே கேள்வியே கேட்டவல்ல, ஏன் கடவுள் தீமை வெற்றி பெறும் போல் அனுமதிக்கா? அந்த பதில் அவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்திருவேன். இன்னும் சிறிது நேரம் காத்துருங்க. உங்களுக்காக கொல்லப்பட வேண்டிய உங்கள் சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவடையும் வர மேலும் மரணம் மேலும் மேலன. ஆம், மரண சாட்சிகளின் பங்கு இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் அவர்களின் வேதனை வீணானதல்ல, அது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. ஏனெனில் கடவுளின் நீதிக்கு நியமிக்கப்பட்ட தருணம் வரும் வரை காத்திருந்தது. பின்னர் அந்த ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை திறந்தது. அப்போது முழு பிரபஞ்சமும் நடுங்கியது. இது சாதாரண தீர்ப்பல்ல, இது முடிவின் தொடக்கம். அந்த நிலநடுக்கம் மிகவும் பயங்கரமா இருந்தது. அது மலைகளையும் தீவுகளையும் தங்கள் இடத்தில் இருந்து நகர்த்தியது. சூரியன் கருப்பாக மாறியது, சந்திரன் ரத்தம் போன்ற சிவப்பாக மாறியது. நட்சத்திரங்கள் புயலில அத்திமரத்தில் இருந்து விழும் பழங்களைப் போல வானிலிருந்து விழுந்தன. வானமே ஒரு சுரளி போல சுருண்டது. பயம் எல்லா இடங்களிலும் பரமியது. அரசர்களும் அடிமைகளும் பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லோரும் குகைகளுக்குள் ஓடி மறைந்தனர். மலைகளிடம் எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்து எங்களை மறைத்து விடுங்கள் என்று கூச்சலிட்டனர். மற்றும் அந்த ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் அன்றோ, அவர்கள் இனி அந்த குதிரையோட்டிகளையோ மரணத்தையோ பயப்படவில்லை. அவர்கள் கடவுளையே பயந்தனர். ஆனா அந்த குழப்பத்தின் நடுவுல நான் அந்த சுருளை நோக்கி பார்த்தேன். ஏழாவது முத்திலே இன்னும் திறக்கப்படவில்லை. ஏழாம் அதிகாரம் 14,000 பேர் முத்திரை இடப்பட்டவர்கள். வானம் புகழ்ச்சியில வெடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாய் எழுந்தன, இடியோசை போல. பூதர்கள் முழங்காலில் விழுந்தனர். மூப்பர்கள் தாழ்ந்து வணங்கினர். உயிருள்ள பிராணிகள் தங்கள் முகங்களை தாழ்த்தினர். அனைவரும் வானங்களை நடந்து செய்த ஒரு இசைக்குழுவில் வணங்கினார்கள்.
1: ஆமே, ஆசீர்வாதம், மகிமை, ஞானம், நன்றி, மரியாதை, அதிகாரம் மற்றும் வலிமை எங்கள் தேவருக்கு என்றென்றும் உண்டாகட்டும்.
0: ஒரு பரிபூர்ண தேவனுக்கா ஏழு பரிபூர்ண புகழ்ச்சிகள், ஆனா ஒரு கேள்விய மனதில் எரிந்து கொண்டிருந்தது. இவர்கள் வெள்ளாடைகள் அணிந்தவர்கள்தான். ஒரு மூப்பர் அருகில் இருந்தா அவர் என் கண்களை நேரா பார்த்து சொன்னா,
2: இவர்கள் தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல கழுவி சுத்தப்படுத்தினாங்க.
0: அப்போதே எனக்கு புரிந்தது, அவர்கள் மறைமுகமாக கொல்லப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், மரணம் வரை விசுவாசமாக இருந்தவர்கள். ஆட்டுக்குட்டியான இயேசுவின் ரத்தம் ஒரு கரை அல்ல, ஆனால் பாவத்தை முழுமையாக அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரே பலியாகும். அவரது பலி அவர்களை பரிபூர்ணமாக்கியது. இப்போது அவர்களின் பூமியில் அனுபவித்த துன்பம் முடிந்துவிட்டது. என்றும் நிலைக்கும் வாக்குறுதி அவர்களை காத்திருக்கிறது. இனி வேதனை இல்ல, இனி ஏக்கவும் இல்ல. அந்த காட்சியை உள்ளத்தை உடக்குது. அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்கவும் மாட்டார்கள். சூரியன் இனி அவர்களை எரிக்காது. ஆட்டுக்குட்டி அவர்களை என்றும் மேய்க்கும். தேவன் தானே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இது உயிருள்ள தேவனின் பரிபூர்ண திட்டம். இன்று துன்பப்படுபவர்கள் நாளை ஆட்சி செய்வார்கள். இப்போது அழுப்பவர்கள் என்றும் சிரிப்பாவல. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுப்பவர்கள் என்றும் வாழ்வார்கள். நியாய தீர்ப்பு அவர்களை காத்திருந்தார்கள். கோபத்தின் நடுவுல இரக்கம் வெற்றி பெற்றது. ஏழாவது முத்திரைக்கு முன்பாக, முடிவுக்கு முன்பாக தேவன் தன் சொந்த மக்களை முத்திரையிட்டார். அத்தியாயம் 8, ஏழாவது முத்திரையும் 7 கரணைகளும். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை உடைத்த போது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மின்னல் இல்ல, குரல்கள் இல்ல, இதுவே மட்டும் இருந்தது. சொர்க்கத்தில சுமார் அரை மணி நேரம் அமைதி நடியது. மில்லியன் கணக்கான தேவதூதர்கள் அமைதியாகிவிட்டாங்க. சொர்க்கமே முற்றிலும் அமைதியாகிவிட்டது. இது வரப்போகும் மிக கொடிய புயலுக்கு முன்பான அமைதியா இருந்தது. அப்போது நான் தேவனின் முன்பாக நிற்கும் 7 தேவதூதர்களையும் அவர்களுக்கு 7 கரணைகள் கொடுக்கப்பட்டதையும் பார்த்தேன். ஏழாவது முத்திரை வெறும் தீர்ப்பல்ல, அது இன்னும் மோசமான ஒன்றுக்கான கதவாயிருந்தது. 7 தீர்ப்புகள், 7 கரணைகள். எதிர்பாராத விதமாக ஒரு தேவதூதர் பொன்னான புகையிலை பாத்திரத்துடன் பலிபீடத்திற்கு வந்தார். அவருக்கு அனைத்து பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்க்க அதிகமான தூபம் கொடுக்கப்பட்டது. தூபத்தின் புகை எல்லா ஜபங்களோடும் சேர்ந்து தேவனிடம் எழுந்தது. ஒவ்வொரு ஜபமும், நீதிக்காக எழுந்த ஒவ்வொரு வேண்டுகோளும், நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க தேவனின் சிங்காசனத்தின் முன் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்று இழக்கப்படுதுக. ஆனா எதிர்பாராத விதமா அதே தேவதூதர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். அவர் தூப்பு பாத்திரத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்து நெருப்பு நிரப்பி அதை பூமிக்கு தூக்கி எறிந்தார். உடனே இடியோச, மின்னல் மற்றும் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனக்கு உடல் நடுங்கியது. வானத்துல ஆராதனையின் அடையாளமா இருந்த அந்த சித்த நெருப்பு பூமியில தீர்ப்பு தூண்டும் வெடிகுண்டாக மாறியது. அந்த அறிகுறியை பார்த்து 7 தேவதூதர்களும் தங்களை தயாரித்துக் கொண்டார்கள். எச்சரிக்கையின் காலம் முடிந்தது. வானமே மூச்சை தடுத்து கொண்டது போல உணர்ந்த அப்போது முதல் தேவதூதர் முதல் கர்ணை ஊதினார். நெருப்பும் பனியுமாக ரத்தத்துடன் கலந்தது வானத்திலிருந்து விழுந்தது. பூமி எரிந்தது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்தன. எல்லா பசுமை புல்வெளியும் அழிந்தது. மனிதர்களுக்காக, நன்மைக்காக தேவன் படைத்த படைப்பு அழிக்கப்பட்டது. மனிதன் பாதுகாக்க வேண்டிய பூமி அவனது பாவத்தால் கெடுபிடிக்கப்பட்டு விட்டது. இது பழமையான எகிப்தின் பயங்கரமான ஒளிப்பின்னல் போல் இருந்தது. ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. தீர்ப்பு முழுமையா இல்ல, மூன்றில் ஒரு பகுதியே. தேவன் எச்சரித்தா அழிச்சு விடவில்லை. இன்னும் நேரம் இருந்தது. ஆனா திடீரென இரண்டாவது தேவதூதர் இரண்டாவது கரணை ஊதினார். ஒரு பெரிய மலை எரிந்து கடலில் வீசப்பட்டதை போல நான் பார்த்தேன். கடல் சிவப்பா மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தல. கப்பல்கள் மூழ்கின. உலகின் வர்த்தகம், அதன் முக்கிய நரம்புகள் முற்றிலும் சிதஞ்சன. மீண்டும் இது எகிப்தின் ஒளிப்பினல் போல் இருந்தது. ஆனா உலகளாவிய அளவில் வர்த்தகத்தையும் நாடுகளின் சக்தியையும் குறிக்கும் கடல் இரத்தம் சிந்து தொடங்கியது. கடல் இரத்தம் சிந்தும் போது பேரரசுகளும் சோர்ந்து போகும். முதல் தீர்ப்பு நிலத்தில் விழுந்தது. இப்போது தீர்ப்பு கடலையும் தாக்கியது. பின்னர் மூன்றாவது தேவதூதர் மூன்றாவது கரணி ஊதினான். ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கேற்று போல ஜொலித்து வானில் இருந்து விழுந்தது. அதன் பெயர் வெண்மொழி, அதாவது கசப்பு என்று பொருள். இந்த முறையில் அது நிலத்திலும் கடலிலும் விழவில்லை. அது பசுமை நீர்களில், ஆறுகளிலும், ஊற்றுகளிலும், அமைதியாக எழும் உயிரின் ஊற்றுகளிலும் விழுந்தது. அவை நகரங்கள், ஊர்கள், நாடுகளை வாழ வைத்தன. ஒரு காலத்துல பயிர்களுக்கு, மிருகங்களுக்கு, மக்களுக்கு உயிர் கொடுத்தது இப்போது மரணத்தை கொண்டு வந்தது. மூன்றில் ஒரு பகுதி நீர்கள் விஷமாயிருக்க அவை கசப்பமானின. வெண்முள்ளியாகி அவற்றை குடித்த பலர் உயிரிழந்தனர். பூமி காயமடைந்தது. கடல் ரத்தத்தால் கரைப்பட்டது. பசுமை நீர்கள் விஷமடைந்தன. ஆனா நான்காவது தேவதூதர் தனது கருணையை ஊதிய போது பிரபஞ்சமே நடுங்கியது. உலகின் ஒளி மங்கியது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி, நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. இரவை ஒளியூட்டிய சந்திரன் இருண்டது. வானத்தை வழி நடத்திய நட்சத்திரங்கள் அணைந்தன. சூரியனும் மூன்றில் ஒரு பகுதி இருண்டது. பகல ஆளும் ஒளி தாக்கப்பட்டது. இனி அது பழைய போல் பிரகாசிக்க இல்லை. இனி அது பழைய போல் வெப்பத்தையும் தரவில்லை. இரவு இன்னும் அடர்த்தியாகியது. பகல் இன்னும் குளிர்ந்தது. மூன்றில் ஒரு பகுதி நேரம் நிழல்ல மூழ்கியது. மனிதர்கள் தங்களது இயற்கை கடிகாரத்தை இழந்தனர். சுழற்சிகள் குழப்பமடைங்க. வானிலை பாதிக்கப்பட்டதில் அருவங்கள் தெளிவில்லாம மங்கிலா. விவசாயம் பாதிக்கப்பட்டது. மனித உடல் தான் இயல்பான ஒத்திசைவை கலைந்தது. மற்றும் குழப்பகம் உலகை ஆட்கொண்டது. இது வெறும் இருட்டல்ல, இது ஒரு மறுபடியும் உருவாக்கம் இல்லாத நிலா. தேவ ஆதி ஆகமத்தை பின்னோக்கி நகர்த்துவது போல அந்த கணத்தில் எனக்கு புரிஞ்சது. இந்த தீர்ப்புகள் அர்த்தமற்ற குழப்பம் அல்ல, இது ஒரு புதிய விளையாட்டோ. ஒவ்வொரு கம்பையும் ஒரு விக்கிரகத்திற்கு எதிரான தாக்குதலா இருந்தது. முத கம்ப மக்கள் வழிபடும் பூமிக்கு எதிராக, இரண்டாவது கடலுக்கு எதிராக, அது வணிகத்தின் கடவுள். மூன்றாவது உயிர் தரும் நீர்களுக்கு எதிராக. நான்காவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபடப்பட்ட சூரியனும் சந்திரனும் போன்ற வானவொலிகளுக்கு எதிராக. ஆனா அந்த இருளின் நடுவுல நான் வானில் ஒரு வல்லமை வாய்ந்த குரலை கேட்ட. மேல உயர்ந்து பறக்கும் ஒரு கழுகு கூவி பூமியில் வாழும் மக்களுக்கு, இன்னும் ஒலிக்கவிருக்கும் கம்பை ஒளிகளுக்காக ஐயோ ஐயோ ஐயோ என்று அழைத்தது. அந்த செய்தி தெளிவாக இருந்துங்க. மிகவும் மோசமானது இன்னும் வரவே உள்ளது. அத்தியாய 9 ஐந்தாவது மற்றும் ஆறாவது கம்பை ஒளிகள். ஐந்தாவது தூதன் தனது கம்பைய ஊதிய போது என் கண்கள் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரத்தை கண்டன. நான் வானிலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழுவதை கண்ட. ஆனா அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது ஒரு விழுந்த தூதன். அது தரையில் விழுந்த போது பூமி பிளந்து நரகத்திற்கே ஒரு பிளவு உருவானது. அந்த அகழி பூமியில வெளிப்பட்டது. அவன் அந்த அகழியின் துருவை திறந்தான். அந்த துருவிலிருந்து புகை எழுந்தது. அது ஒரு பெரிய அடுப்பின் புகைய போல இருந்தது. சூரிய மறைஞ்சு விட்டுச்சு. காற்று மூச்சு விட முடியாததாக மாறியது. ஆனா அந்த அது வெறும் ஆரம்பமே. அந்த புகையிலிருந்து ஏதோ வண்டிகள் போன்றவை தோன்றின. அத போன்றத நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவ போர் குதிரைகளை போல போருக்கு தயார் நிலையில இருந்தன. போலியான தங்க கிரீடங்களும் மனித முகங்களை போலவே உருவாக்கப்பட்ட முகங்களும் இருந்தன. அவர்களுக்கு பெண்களின் நீளமான முடி போல முடியும், சிங்கத்தின் பற்கள் போல பற்களும் இருந்தன. அவர்களின் இறக்கைகளின் சத்தம் போர் ரதங்கள் படையெடுக்கும் போது எழும் இடிமுழக்கம் போல இருந்தது. அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தான். அது அகழியின் தூதன். அவனது பெயர் எபிரேயில் அபாடோன், கிரேக்கத்தில் அபோலியோன். ஆனா இரண்டுமே ஒரே பொருள், அழிப்பலா. அவர்கள் பாம்புகளுக்கு இருக்கும் சக்தியை போல ஒரு பயங்கரமான சக்தியையும் மிகவும் குறிப்பிட்ட ஒரு கட்டளையும் வைத்திருந்தார்கள். பூமியின் புல்லையோ பச்சை நிறம் உள்ள எதையுமோ எந்த மரத்தையோ சேதப்படுத்தக் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாதவர்களை மட்டுமே. ஆனா அவர்களின் நோக்கம் கொல்வதல்ல, அது அதைவிட மோசமானது. 5 நீண்ட மாதங்களுக்கு துன்மார்க்கர்களை துன்புறுத்த அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த வலி தாங்க முடியாததா இருந்தது. சதைக்குள் ஊடுருவும் தேளின் கொட்டு போல. அந்த நாட்கள்ல மக்கள் மரணத்தை தேடுவார்கள், ஆனா அதை கண்டடைய மாட்டார்கள். அவர்கள் இறக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களிடமிருந்து தப்பியோடும். அந்த வேதனை மிக அதிகமா இருந்ததால அவர்கள் இறக்க விரும்பினார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனா முத பேராபத்து கடந்து விடுவேன். இதற்கு பிறகு இன்னும் 2 பேராபத்துகள் வரப்போகின்றன என்று பாருங்கள். 6வது தூதன் தன் கர்ணையை ஊதிய போது ஒருபடி திறக்கப்படப்பட்டது. அது ஒருபோதும் திறக்க கூடாதது. புன்னாலான பலிபீடத்திலிருந்து ஒரு குரல், பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றிலே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கட்டளையிட்டது. யூப்ரேதேஸ் ஒரு சாதாரண ஆறு அல்ல. இது ரோம பேரரசையும் கிழக்கில பயங்கரமான பார்த்திய பேரரசையும் பிரிக்கும் எல்லையா இருந்தது. அது அறியப்பட்ட உலகத்தின் எல்லையாக இருந்தது. அங்கிருந்து எதையாவது விடுவிப்பது ஒரு விசித்திரமான மற்றும் அழிவுக்குரிய சக்தியை வெளிப்படுத்துவது பொருள்படும். இவர்கள் ஒடியின் தூதர்கள் அல்ல, இவர்கள் கைதிகள். அந்த மணி, அந்த நாள், அந்த நாள், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்கள் ஒரு 3 கொல்ல தெய்வீகமான துண்டியா எதுவும் விதிப்படி நடக்கறங்க. அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது ஒரு பேய் கட்சி அவர்களுடன் சேர்ந்தது. அந்த இராணுவத்தின் அளவு என் ரத்தத்தை உறைய வைத்தது. 200 மில்லியன், கருத முடியாத ஒரு எண்ணிக்கை. அந்த குதிரை ஓட்டைகள் சாத்தியமில்லாத நிறங்கள்ல மார்பு கவசம் அணிந்திருந்தார்கள். பீ சிவப்பு, ஹயாசின்த் நீலம், சல்பர் மஞ்சள். அவர்களின் குதிரைகளுக்கு சிங்கத்தின் தலை இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து

0: மூன்று பேரழிவுகளால் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு பிறகு வந்தது மிக கொடூரமான ஒன்று. அது அழிவோ இல்ல, வில்லன்கள் உயிரிழந்ததோ இல்ல. மிக கொடூரமானது என்னவென்றால், இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்பது. பூமியில நரகம் வெளிப்பட்டதை பார்த்த பிறகும் அவர்கள் பேய்கள், தங்கம் மற்றும் வெள்ளி சிலைகள், பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாத பொருட்கள் ஆகியவற்றை வழிபட தொடர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றிலிருந்து விலகவில்லை. மனித மனம் கல்லவிட கடினமானது. வானிலிருந்து வரும் தீயும் சுற்றிலும் நடக்கும் மரணமும் கூட அவர்களை கடவுளிடம் திரும்ப வைக்க முடியவில்லை. இரண்டாவது பேராபத்து கடந்துவிட்டன. இன்னும் ஒன்றை மட்டும் மீதம் உள்ளது. அத்தியாயம் 10, தூதரும் சிறிய புத்தகமும். எதிர்பாராத விதமாக நான் வலிமையான ஒரு தூதரை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவர் மேகத்தில் மூடப்பட்டிருந்தாரு. அவரது தலையில் வானவில் கிரீடமாக இருந்தது. அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மேலும் அவரது கையில் ஒரு சிறிய திறந்த புத்தகம் இருந்தது. பின்னர் அந்த தூதர் ஒரு அதிசயமான காரியத்தை செஞ்சார். அவர் தனது வலது கால கடல்ல வச்சார், இடது கால கரையில வச்சார். இது முழுமையான ஆட்சி காட்டும் செயல். கடவுள் அனைத்து படைப்புகளிலும் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தார். அந்த தூதர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த கணத்துல ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. 7 இடியொலிகள் பரலோகத்திலிருந்து பதில் அளித்தன, ஒவ்வொன்றும் தனித்தனி குரலுடன். அந்த மர்மமான செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுத தயாராக என் பேனாவை எடுத்தேன். ஆனா முதல் எழுத்தை எழுதும் முன்பே பரலோகத்திலிருந்து ஒரு குரல் என்னை நிறுத்தி,
1: அந்த 7 இடியொலிகள் சொன்னதை மூடிவை, அதை எழுதாத.
0: கடவுளுக்கே சொந்தமான ரகசியங்கள் இருக்கின்றன. அவர் தீர்மானிக்கும் வரை நாம் அறியக்கூடாத மர்மங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். பின்னர் அந்த தூதர் இன்னும் கடலிலும் நிலத்திலும் நின்றபடியே தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தினார். எல்லாவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் ஒருவரை சத்தியமாக அவர் உறுதிமொழி எடுத்தார். அவர் எடுத்த அந்த உறுதிமொழி எக்ஸே அடித்தளங்களை நடுங்க வைத்தது.
1: இனி தாமதம் இருக்காது.
0: இந்த சொல்காலம் நிற்கும் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அதைவிட அதிகமாக அதிர்ச்சி தரும் ஒன்றை குறிக்கிறது. இனி தாமதம் இருக்காது, காத்திருப்பு முடிஞ்சது. கடவுளின் மறைந்த திட்டம் நூற்றாண்டுகளாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவிக்கப்பட்டது நிறைவேறப் போகிறது. பின்னர் அதே வானொலி மீண்டும் என்னிடம் பேசியது. அந்த தூதரின் கையில திறந்திருக்கின்ற சிறிய சுருளை எடுத்து வா. நான் கியூ படின. நான் அந்த மகத்தான தூதரிடம் அருகில் சென்று அந்த சுருளை தருமாறு கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு கலக்கம் தரும் வார்த்தையை சொன்னார்.
1: அதை எடுத்து சாப்பிடு, அது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும், ஆனா உன் வாயில தேனிலே போல் இனிப்பாக இருக்கும்.
0: நான் தயங்கினாலும் கீழ்ப்படின. அதை என் வாயில எடுத்து சாப்பிட்டேன். தூதர் சொன்னபடியே அதன் சுவை ஆச்சரியமாக இனிப்பாக இருந்தது, தூய தேன் போல. இது கடவுளின் வெளிப்பாட்டை நேரடியாக பெறும் இனிமை, அவருடைய உண்மையை அறியும் இனிமை. ஆனா அதை விழுங்கியவுடன் ஒரு ஆழமான கூர்மையான கசப்பு என் வயித்த பிடிச்சது. அந்த தருணத்துல எனக்கு எல்லாமும் புரிந்தில. கடவுளின் வார்த்தை இனிமையாக இருக்கிறது, ஏனெனில் அது உண்மை மற்றும் ரட்சிப்பு. ஆனால் அது கசப்பாகவும் இருக்கிறது, ஏனெனில் அது தீர்ப்பு, வேதனை மற்றும் கேட்க விரும்பாத உலகிற்கு அதை அறிவிக்கும் கடுமையான பொறுப்பையும் அறிவிக்கிறது. அதை உணர்ந்த முதல் நபர் நாய. எசக்கியல் தீர்க்கதரிசியும் கடவுளின் செய்தியுள்ள ஒரு சுருளை உண்டார். அதே இரட்டை உணர்வையும் அனுபவித்தார். இறுதியில அந்த பணி எவ்வளவு பாரமானது என்பதை நான் உணர்ந்தேன்.
1: நீ பல ஜனங்கள், நாடுகள், மொழிகள், அரசர்களை பற்றி மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும்.
0: அந்த புத்தகம் முடிவல்ல, அது துவக்கம். என் அடுத்த கட்ட பணிக்கான எரிபொருள். நான் என் புதிய கட்டளைகளை பெற்றேன். அத்தியாயம் 11, 2 சாட்சிகள் மற்றும் 7வது காரணம். பின்னர் ஒரு அளவுகோல் போல் ஒரு நாணல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு தெளிவான ஒரு கட்டளையும் வந்தது.
1: எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அங்கே வழிபடுகிறவர்களையும் அளவு போடு. ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள முற்றத்தை விட்டுவிடு. அதை அளவிடாதே, ஏனெனில் அது ஜென்டைல்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் மிதிக்கப் போகிறார்கள்.
0: காரணத்தை உடனே புரிஞ்சு வந்த. அளவிடுவது பாதுகாப்புக்கான ஒரு செயல். தேவன் தன் விசுவாசமான ஜனங்களை முத்திர வச்சு பாதுகாத்தார். இதற்கு மாறாக வெளிப்புற முற்றம் உலகத்தை குறிக்கிறது. அது குழப்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு 42 மாதங்கள் மிதிக்கப்படும். இந்த கால அளவு முக்கியமானது மற்றும் தீர்க்க தரிசனங்கள்ல மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த 42 மாதங்கள் என்பது முற்றிலும் 3 மற்றும் அரை ஆண்டுகள். இது தீர்க்கதரிசி தானியல் குறிப்பிடும் பெரிய உபத்திரவத்தின் கால அளவாகும். இது முடிவுக்கு முன் வரும் சோதனை காலம். அந்த குழப்பத்தின் நடுவிலேயே இரு மர்மமான உருவங்கள் தோன்றுவார்கள், இரு சாட்சிகள். அவர்கள் யார், அவர்களின் பணி என்ன எனக்கு கூறப்பட்டது.
1: நான் என் இரு சாட்சிகளுக்கு 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்ய அனுமதிப்பேன்.
0: 1260 நாட்கள் என்பது மீண்டும் அதே

0: 42 மாதங்கள் தான். அவர்களின் பணி தெளிவா இருந்தது. தேவனை நிராகரிக்கும் உலகத்துல அவருக்காக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா இந்த சாட்சிகள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பூமியின் ஆண்டவரின் முன் நிற்கும் இரண்டு ஒளிவு மரங்களாகவும் இரண்டு விளக்கு தூண்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளனர். அந்த உருவம் செக்கரியா 4 இருந்து வருகிறது. அங்கு ஒளிவு மரங்கள் தூய ஆவியின் தொடர்ச்சியான ஓட்டத்தை குறிக்கின்றன. அவர்களின் சக்தி அவர்களுடைய அல்ல, அது நேரடியா தேவனிடமிருந்து வந்தது. மேலும் அவங்களுடைய சக்தி முழுமையானது. யாராவது அவர்களுக்கு தீங்கு செய்ய முயன்றா அவர்களின் வாயிலிருந்து தீவெளி வந்து எதிரிகளை அழித்துவிடும். அவர்கள் வானத்தை மூடி வச்சு மழை பெய்யாம செய்ய முடிஞ்சது. எப்படியோ தீர்க்கதரிசி எலியாவும் செஞ்சார் போல. அவர்கள் அகாப் ராஜாவின் நாட்கள்ல வானத்தை மூட முடிந்தது. மேலும் மோசே எகிப்தில் செய்தது போல நீரை ரத்தமாக மாற்றவும் முடிந்தது. அவர்கள் சட்டத்தையும் தீர்க்கதரிசிகளையும் தேவனின் முழு சாட்சியையும் பிரதிபலித்தார்கள். ஆனால் அவர்களின் சாட்சி முடிவுக்கு வந்தது. பிறகு ஆழத்தில் இருந்து எழும் மிருகம் அவர்களுடன் போர் செய்து அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த பெரிய நகரத்தின் சதுக்கத்திலே வெளிப்படையாக கிடந்தன. அது சோதோ மற்றும் எகிப்து என்று உருவகமாக அழைக்கப்படும் இடம், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், அதாவது எருசலேம். உலகம் முழுவதும் அவர்களின் மரணத்தை கொண்டாடியது.
1: அது நடக்கலையே, அப்படி நடக்கலையே நினைப்போம். இல்ல, அதை விட வேற ஒரு ஸ்பெஷல் திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார். பின்னாலதான் தெரியும் இந்த ஜபத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார் என்பது. அதனால இந்த ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜபத்தின் விளைவாக கட்டாயம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அதனால நம்ம அந்த அற்புதத்தை பார்க்க போகிறோம். இவ்வளோ பேர் ஜெபிச்சிருக்காங்கல்ல, அப்போ நீங்களும் ஜெபிக்கணும். முழங்கால நின்று ஜெபிக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடலாம். முதல்ல 10 நிமிஷம் நிற்க பழங்க, அப்புறம் 20 நிமிஷம், 30 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பழகிட்டேன்னா முழங்கால் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் இன்றைக்கி மணிக்கணக்காக நின்று அப்படியே ஜெபிக்க முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். முழங்கால் நின்று தேவனோடு பேசுவார். சரியா? அடுத்தது சகோதரர் சந்திரசேகர் பொள்ளாச்சி. இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்களேன். நான் 30 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். 30 வருஷம் நண்பர்களுடன் இணைந்து விளையாட்டாக குடிக்க ஆரம்பித்தேன். நாளடைவில் அதற்கு அடிமையாக மாறிவிட்டேன். இது ஆரம்பம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குடி, எனக்காக குடி, இன்னும் பெரிய இவருக்காக குடிக்கணுமா? இது வந்து அது ஒரு பிசாசு. நண்பர்கள் மூலமாக ஒருவனை குடிக்க வைப்பது. குடிக்கிறது நல்ல விஷயமா? அது வந்து எனக்காக கொஞ்சம் குடி, கொஞ்சம் குடி, ஒன்றாகாதன்னு குடிக்க வைப்பது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற குடி வெறியின் ஆவி எல்லாரையும் குடிக்க வைக்க தூண்டும். அதனால தான் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. நேசிங்க, அன்பாருங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணால் நல்லது. இல்லாவிட்டு அப்படி தான் அவனுடைய பாவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விடும். அது போதை வஸ்தைகள், சில பாவ காரியங்கள், அப்படி கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஆவி, அது ஒரு ஆவி ஸ்பிரிட்டு பின்னால் இருக்கும். அந்த ஆவியினுடைய தாக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட தொடர்புடைய எல்லாரையுமே பாதிக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் அவருக்கு ஆகிட்டு பாருங்க. ஃப்ரெண்டு மூலமாக இவருக்குள்ளே இந்த குடிவெறியின் ஆவி வந்து இன்னைக்கு அடிமையாகி விட்டார். காலையில் எழுந்ததுமே மதுபானம் குடித்து விட்டு தான் என்னுடைய வேலைகளை ஆரம்பிப்பேன். ஒரு நாளைக்கு 12 குவார்ட்டர் பாட்டில்கள் குடித்து விடுவேன். அப்போ 12 குவார்ட்டர் பாட்டில் நான் குடிப்பதற்கு மட்டுமே ஒரு மாதத்திற்கு 30,000 ரூபாய் செலவு செய்வேன். 10,000 ரூபா குடிக்கிறதுக்கு, 10,000 ரூபா குடிக்கிறதுக்கு செலவு செய்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரம். ஒரு நாளைக்கு 1,000 ரூபா. அப்போது அந்த ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் நடந்துச்சுல்ல, நிறைய வீடியோலாம் போட்டாங்க, பேப்பர்லாம் வந்துச்சு, 1,000 ரூபா கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஒரு நாள் குடி முடிஞ்சது. இந்த ஒரு நாள் காரியத்துக்கு உங்கள் ஓட்டை விலை பேசி விற்கிறது மனுஷர்கள் பாருங்கள். அப்படி அப்படின்னா எப்படி ஆசீர்வாதம் நாட்டில் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுடைய உரிமையை 1,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒரு ஓட்டு உரிமை என்பது தேசத்தில் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஒரு 1,000 ரூபாய்க்காக நீங்கள் அதை விற்கிறீங்கன்னு சொன்னால் என்ன சுபாவம்? இந்த ஆள் 1,000 ரூபாய் குடிச்சிருக்கிறாரு. ஒரு பிரதர் வந்து ஒரே நாள் 1,000 ரூபாய் குடிச்ச முடியும். ஒரு நாள் ஒரு கொண்டாட்டத்துக்கு 5 வருஷம் நீங்கள் வந்து பாழாக்கிறீங்களே. யோசித்து பாருங்கள். இந்த பழக்கம் மாறினா தான் நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க. ஒரு முறை நான் சொன்னேன், ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், மக்கள்லாம் ரொம்ப ஜெபிக்கிறாங்க, ஆனால் இப்படிப்பட்ட லீடர் தானே வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சொல்ல மக்கள் எதை விரும்புகிறாங்க, அவங்க அப்படி தானே இருக்காங்க, ஓட்டுக்கு தான் காசு போடுறாங்க. அவங்களுக்கு உலகம், தேசம், அது முன்னேறினது சிந்தை இல்லை. அவங்களுக்கு ஆசைப்படுற ஒரு ஆள் தான் வரணும் அப்படின்போது மக்கள் எப்படியோ அப்படி தானே லீடர் இருப்பான். மக்கள் எப்படி இருக்காங்களோ, ஓட்டுக்கு இவங்க லஞ்சம் வாங்கினா அவன் லஞ்சம் வாங்குகிற லீடர் தான் வருவான். அதனால ஏம இவங்க லஞ்சம் வாங்கினா ஏமாத்துற லீடர் தான் வருவான் அப்படின்னு தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார். சொல்லும்போது ராமா சரிதானே அப்படிதான் இருக்குது. அப்போ மக்கள்

0: மனம் மாறினா தான் நல்ல லீடர்கள் கிடைப்பாங்க. மக்களுக்குள்ளே அந்த மனமாற்றம் வராட்டா எல்லாத்தையும் ஏற்று பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரு. என்ன ஒழுக்கக்கேடு, அநியாயங்கள், அக்கிரமங்கள் என்ன செஞ்சாலும் அவர் என்னுடைய தலைவர், என்னுடைய தலைவி அப்படி என்பார். இந்த மனநிலையில் இருந்தால் அதுக்கேற்ற லீடர் தான் கிடைப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற பலனை தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதாக பாருங்கள். அது மாதிரி தான். அதனால் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய பழக்கங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய்க்கு குடிச்சிடுறாராம் பாருங்கள். இவ்வளோ அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. குடித்து விட்டு வீட்டில் என் மனைவி, என் பிள்ளைகள், என் தாயார் என எல்லாரிடமும் சண்டை போடுவேன். அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கும், சமாதானம். 30 வருஷமாக சமாதானம் இல்லைங்க குடும்பத்துக்குள்ளே குடியினால். அப்போ அதனால தான் இந்த மதுபான கடைலாம் மூடணும்னு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்னும் தீவிரமாக ஜெபிக்கணும். இனி வருகிற அரசாங்கமாவது இந்த சாராய கடையை மூடணும், டாஸ்மார்க் கடையை மூடணும். அதுக்காக நம்ம ரொம்ப கருத்தாக ஜெபிக்கணும். யாரை மூடிட்டால் குடிக்க மாட்டாங்களா, கள்ள சாரையும் வரும், இதெல்லாம் வைப்பாங்களே அப்படின்னு சொன்னாக்கி அதை தடுக்கிறதுக்கு தான் சாரைய தடுப்பு பிரிவுன்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இந்த அளவு குடிக்க மாட்டாங்கல்ல, ஏமாற்றி ஒரு சிலர் குடிப்பாங்க அவ்வளோதான். கிட்ட 90% குறைஞ்சிரும் தெரியுமா உங்களுக்கு. 10% இருக்க தான் செய்யும், 100% ஓய்க்க முடியாது. 90% குறைஞ்சிரும் இல்லை. கொரோனா காலத்தில் மூடி கடந்த 2 வருஷம் எத்தனை பேர் குடிக்கலை சொல்ல. இப்போ அந்த குடிக்கணும் விருப்பமே இல்லைன்னு சொன்னாங்களே. திரும்ப திறந்த உடனே தானே அந்த ஆவி கிரியை செய்கிற மனுஷனை குடிக்க வைக்கிது. அது மூடப்பட்டு விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிச்சு குடும்பங்கள் பாழான குடும்பங்கள் அப்படி வாழ்க்கை கட்டப்படும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,25,00,000 பேர் தினசரி குடிகாரங்கள் ஆயிட்டாங்கன்னு ஒரு நீதிபதி நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டில் வேதனையோடு குறிப்பிட்டு பேசினார். அதெல்லாம் இருக்கிற பேப்பரில் வந்தது, டிவியில் வந்தது, நான் அதெல்லாம் வச்சுருக்கேன் ஆதாரத்தை. அப்போது நீ யோசித்து பாருங்கள், எத்தனை குடும்பம் இன்றைக்கி பாழாகுது மதுபான இந்த டாஸ்மாக இருக்குனால. யாரோ சம்பாதிக்கிறான், யாரோ அதை வச்சு கோடி கோடி கோடியாக சம்பாதிச்ச பணக்காரனாகி மக்களை குடிகாரனாகவே வச்சு பாழாக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியம் அடுத்த சமுதாயமாக பாழாகி போகிறாரு. அப்போ யோசித்து பாருங்கள், இதுக்கு தான் நம்ம இன்னுமே தீவிரமாக ஜெபிக்க போகிறோம். டாஸ்மார்க்கடி மூடு வரைக்கும் விடக்கூடாது, மது விலக்கு வரணும்னு சொல்லி. வாய்ப்பு இருக்கும்போது மனுஷன் நிறைய பாவம் செய்தார். வாய்ப்பு இல்லாட்டா நிறைய பேர் அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க, அதுதான் உண்மை. அதனால்தான் எங்கே பார்த்தாலும் கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காத குடி குடியை கெடுக்கன்னா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தே குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே கடையை மூடிட்டாக்கி அல்லது மாவட்டத்தில் எத்தனை கடை இருக்குது, அங்கே இங்கேயோ ஒரு கடை இருக்குது, அங்கே போனால் தான் கிடைக்குன்னா எவ்வளோ பேர் தேடி போய் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்போ அடுத்த தலைமுறை பாதிக்கப்படாதபடி பாதுகாக்கப்படும். பொதுமக்கள் இதெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் தானே கேட்கணும். நீங்கள் எங்களுக்கு வந்து டாஸ்மார்க் கடையை மூடுங்க, இதனால் என் குடும்பமே பாதிக்கப்படுதுன்னு பெண்கள் அதுக்காக எழும்பி இருக்க வேண்டாமா? அப்போ அது அதை பற்றி நம்ம கருத்து நமக்கு அக்கறையே இல்லை. ஆனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த குடும்பம் பாருங்கள். மாதத்துக்கு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கார் மதுபானத்துக்கு. அதெல்லாம் யார் போய் கொண்டு போகிறார்? யாரோ ஒருத்தன் சம்பாதிக்கிறான், யாரோ ஒருத்தர் பின்னால் அந்த சாரையத்தை காய்ச்சி வீத்து அவன் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகிறான். குடும்பங்கள் பாழாகி கொண்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா. தாயாருக்கு குடும்பம் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நான் குடித்து விட்டு வந்து சண்டை போட்டால் என் மனைவி, என் பிள்ளைகள் என்னிடம் 15 நாள் வரை பேச மாட்டாங்க. நான் குடியை விட நினைத்தாலும் என்னால் விடவே முடியவில்லை. இதான் பிரச்சனை. அவன் விட முடியாத நிலைமைக்கு ஆயிடுறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்னுடைய உறவினர் ஒருவர் கடந்த மாதத்தில் அப்படி என்னுடைய உறவினர் ஒருவர் கடந்த மாதத்தில் 14ஆம் தேதி 4 மாவட்டத்தில் நடைபெற்ற குடிநோய் விடுதலைக்கான கூட்டத்திற்கு என்னை அழைத்து வந்தார். ஆண்டவர் சொன்னார், இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, குடும்பம்லாம் பாதிக்கப்படுது, அவங்களுடைய விடுதலைக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வையன்னு சொல்லி போன மாதம் 14ஆம் தேதி நம்ம தேவனுடைய கூடாரத்தில் வைத்திருந்தோம். 1,000,000 பேர் வந்திருந்தாங்க. அதில் இந்த சகோதரர் வந்திருக்கிறார். அன்றைய தினத்தில் குடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் நேரில் வந்து சாட்சி சொன்னார்கள். அதை கேட்டதுமே எனக்கும் ஒரு விசுவாசம் வந்தது. மேலும் ஜெப வேளையில் நீங்கள் மதுபானத்திற்கு அடிமையானவர்களின் விடுதலைக்காக ஜெபித்த போது நானும் இயேசுவே எனக்கும் விடுதலை தாங்க என்று பாரத்தோடு ஜெபித்தேன். அப்பொழுது 2 முறை நான் அலைக்கழித்து கீழே விழுந்து விட்டேன். இதனால் ஒரு குடிவெறியின் ஆவி, ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க கொடுக்க பின்னால் இருக்கிற ஆவி உள்ளே நுழைந்து அடிமையாக்கி விடும். அந்த ஆவி தான் விட நினைச்சாலும் விட முடியல. அந்த ஆவி அவங்களை அடிமையாக்கி விட்டார். அப்பொழுது என்னிலிருந்து ஒரு ஆவி வெளியேறியதை என்னால் நன்றாக உணர முடிந்தது. அந்த நேரத்திலேயே எனக்குள் ஒரு பெரிய சமாதானம் என் உள்ளத்தில் வந்தது. குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக மறைந்து போனது. பார்த்தீங்களா, அந்த எண்ணமே மறுரூபமாக்கப்படும். அந்த எண்ணமே இப்படி ஒரு கடவுளை பார்த்துருக்கீங்களா நீங்கள், இலவசமாய் ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் அந்த குடிவெறி நாம் இந்த விடுதலை கொடுத்து 30 வருஷ குடிப்பழக்கத்தை அப்படியே மாற்றுகிற ஆண்டவர் இயேசு தான் அதை செய்ய முடியும். இயேசு தான் அதுக்காக இந்த உலகத்தில் வந்து பாவ பரிகாரத்தை செய்து முடித்தவர். அந்த இயேசு மண்டத்தில் வந்து எனக்கு விடுதலை வேணும் இயேசுவேன்னு கேட்டால் போதும், அவ்வளோதான். காசு செலவு பண்ண வேண்டாம், அங்கங்கே போக வேண்டாம், அவங்கள வருத்தி கொள்ள வேண்டாம், வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் ஜெபிச்சாலே போதும். பாருங்கள் அவர் சொல்கிறார், நான் வீட்டுக்கு சென்றதுமே என் மனைவி என் பிள்ளைகள் நன்றாக என்னிடம் பேசினார்கள், அன்றிலிருந்து நான் குடிக்கவே இல்லை, குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்குள்ளே வரவில்லை. அதுதான் இயேசு. பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு. இப்பொழுது ஒழுங்காக வேலைக்கு செல்கிறேன், வீணான செலவு செய்வதில்லை, தவறாமல் ஆலயத்திற்கும் செல்கிறேன், அனுதினமும் காலையிலும் இரவிலும் ஜெபிக்கிறேன். இயேசு என்னை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி புது மனிதனாக மாற்றி என்னை குடும்பத்தோடு சமாதானமாக வைத்துள்ளார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 30,000 இப்போ அந்த குடும்பத்தில் மாதம் 30,000 மிச்சம்ல, நீ யோசனை பண்ணி பாருங்கள், மாதம் 30,000 மிச்சம் குடிப்பழக்க இந்த விடுதலில் இயேசு விடுதலை கொடுத்துட்டாலே இனி அந்த குடும்பம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும்ல. அப்போ இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் இயேசு கொடுக்குற உண்மையான ஆசீர்வாதம். பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு போதை மருந்து, போதை வஸ்துக்கள், குடிப்பழக்கம், எனக்கெல்லாம் விடுதலை கிடைக்குமா, இதெல்லாம் நிறுத்த முடியும். இயேசு விடுதலை தருவார். நீங்கள் விசுவாசத்தோடு என் இதயத்தில் கை வைத்து ஜெபிக்கும் போது, இப்போ வந்து ரெண்டு வீடியோவில் ரெண்டு சாட்சியை பார்க்க போகிறீங்க, அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரி நந்தினி, கொடுங்கையூர், சென்னையில் கொடுங்கையூர்லேருந்து சகோதரி நந்தினி. அவங்களுக்கு 9 மாதமும் ஒரு வியாதி இருந்தது. அவங்கள இயேசு எப்படி விடுதலை கொடுத்தான்னு அவங்களே சொல்றாங்க, இந்த சாட்சி வீடியோல பாருங்க.
1: என்னோட பேர் நந்தினி, எனக்கு மேரேஜ் ஆகி 18 இயர்ஸ் ஆகுது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்றாங்க. நான் சென்னையில் கொடுங்கையூர்ல இருக்கேன். மார்ச் 2023 7th அன்னைக்கு வந்து நான் வீட்டில் டியூஷன் எடுத்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு மூக்கில் இருந்து வாயிலிருந்து ஒரு ரத்தம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இது எல்லாருமே ஒரு பயந்துட்டோம் ஆக்சுவலாக, என்ன ஏன் திடீர்னு இப்படி ஒரு ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து என்னை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிட்டு வந்து இது வந்து ஸ்ட்ரோக்ஸ்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு பிளட் வந்து பிரெயின்லேயும் லங்ஸ்லேயும் லீக்கேஜ் இருக்குது, ஸோ இதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு நான் ஐசியூவில் வச்சு என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 4 டேஸ்க்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ளீடிங் வர்றது நின்றுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னையும் அறியாமல் திடீர் திடீர்னு மயங்கி கீழே விழ ஆரம்பித்தேன். அது எதனாலன்னு தெரியலை. ஷாப்பிங் மால் போனாலும் அங்கேயும் மயங்கி விழுவேன், இல்லை வீட்டில் ஈவினிங்கில் டிஃபன் செய்யும் பொழுதும் மயங்கி விழுவேன், சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே மயங்கி விழுந்திருக்கிறேன். இதெல்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு. சாப்பிடும் போதே எனக்கு அந்த மயக்கம் வரும், அப்படியே சரிஞ்சிருவேன்.
2: சிரிச்சிட்டே தான் இருப்பா, இல்லை திடீர்னு பார்த்தா மயக்க அடிச்சு விழுந்துருவா, ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பா திடீர்னு மயக்கத்தில் தான் இருப்பா, திடீர்னு
1: வித்இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நான் விழுந்துருவேன். அது நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்குள்ளவே நான் விழுந்துருவேன். மனசாலவில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டேன் நான். எனக்கு வந்து அந்த நைட் படுத்த உடனே ஒரு பயம் தான் வரும், காலையில் எந்திரிப்போமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட எழுந்திருப்பேன். 9 மந்த்ஸாக வந்து இந்த தலசுத்தல் பிரச்சனைனால நான் அவஸ்தப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜெபிக்கலாம் வாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் லாக்டவுன்லேருந்தே பார்க்க ஆரம்பித்தது தான். ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து சாட்சிகள் வந்து அங்கிள் மோகன் அங்கிள் வந்து சாட்சிகள் வாசிக்கிறது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு ஒரு சைட் சப்போர்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையை வந்து ஓப்பனாக வெளிப்படையாக அவங்க சொல்லி அதுக்காக வந்து அவங்க ரிலீவ் ஆனது எல்லாத்தையும் அந்த சாட்சிகள் மூலமாக பார்த்துட்டு இருந்தோம். அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கும் இது சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை இருந்தது. ஸோ இந்த 9 மந்த்ஸாகவும் பார்த்துட்டே தான் இருந்தோம். ஆனால் எனக்கு வந்து அந்த ப்ரேயர்லேயே ஃபுல்லாக இருந்த அந்த பயத்தில் தான் இருந்தேன். ஸ்பெசிஃபிக்காக 2023 நவம்பர் 26th வந்து அற்புத பெருவிழா. அன்னைக்கு ஈவினிங் நான் மதியம் கீழே விழுந்துட்டேன். ஈவினிங் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து படுத்துக்கிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னால் உட்காரக்கூட முடியல, நான் படுத்துகிட்டே தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ப்ரோக்ராமை. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அங்கிள் வந்து ஆண்டவர் வந்து அங்கிள் மூலமாக வந்து சொன்னாங்க, நந்தினி நந்தினி நந்தினின்னு ஒரு மூணு வாட்டி பேர் சொன்னாங்க.
0: நந்தினி நந்தினி கர்த்தருடைய கரமனை தொடுகிறது மகளே. அடிக்கடி ஒரு மயக்க வியாதி வந்து உன்னை தாக்குகிறது. எந்த இடத்துல நீ மயங்கி விழுவாய் என்று தெரியாது. வெளியிலே போவதற்கு பயம், வாழ்வதற்கு பயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உனக்கு விடுதலை. அந்த பலவீனத்தை உண்டாக்க நாவி விலகுகிறது நந்தினி. விடுதலை பெற்றுக் கொள்கிறாய். இயேசுக்கு ஸ்தோத்திரம். என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த மகளே.
1: கரெக்டா அது பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சொன்னாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் அது, மயங்கி விழுறது. ஏன்னா எத்தனையோ நந்தினிஸ் இருப்பாங்க, பட் அதுல ஸ்பெசிபிக்கா என்னுடைய பிரச்சனையை மட்டும்தானே அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு படுத்துட்டு அப்படியே பார்த்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். அந்த பிரேயர் முடிச்சு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மயக்கமும் வரல. நான் என்னுடைய வேலைகளை நானே செய்யறேன். அதாவது நான் மற்றவங்களை எதிர்பார்ப்பேன், என் கூட யாராச்சும் துணைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எதுவுமே இல்லை. நான் நார்மலாவே இருக்கிறேன். எல்லா வேலையும் நானே செய்யறேன். நான் வெளியிலையும் போறேன் இப்ப. ஸோ மயக்கமும் கிடையாது, பயமும் கிடையாது. இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டே நான் ஜெபிக்கிறேன். அதாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து எல்லாமே டோட்டலாக வந்து கிளியர் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சுகத்துக்காக என் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க.
2: இப்போ என் மனைவி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவளுடைய முகத்துல அந்த தெளிவு தெரியுது.
1: இந்த 9 மாசமா நான் இந்த மயக்க பிரச்சனையினால மரண பயத்தோடு நான் இருந்துட்டு இருந்தேன். இந்த அற்புத பெருவிழால ஆண்டவர் என்னுடைய பேர் சொல்லி அழைத்து எனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு.
0: பாத்தீங்களா, இயேசு எவ்வளவு அற்புதமானவர். 9 மாதமா இருந்த வியாதி அப்படின்ற நொடி பொழுதில் அற்புதமா சுகமாக்கி விடுதலை கொடுத்துட்டார்ல. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் பெயர் அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை தெரியும், தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் பெயர் சொல்லி உங்களுக்கு விடுதலை தரலாம். பெயர் சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையாது. விசுவாசத்தோடு ஜெபிச்சாலே உங்களுக்கு விடுதலாம். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலே அற்புதம் தான். சரியா, இன்னொரு சாட்சியை பாருங்கள். சௌர் வின்சென்ட் சென்னை. இவர் 19 வருஷம் குடி பழக்கத்தில் இருந்திருக்கிறார். அவருக்கு எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னு அவரே சொல்கிறார் பாருங்கள்.
3: என்னோட பேர் வின்சென்ட் செல்லுக்குமான். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. நான் சென்னை முகப்பேரில் இருக்கிற நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். 15 வயசுலேருந்து எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒயினில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கிக்கு வரலன்ட்டு பீரில் ஆரம்பித்தேன். பீரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து சரியாக இதுவும் எனக்கு போதை பார்த்தலன்ட்டு ஹாட் ட்ரிங்க்ஸில் ஆரம்பித்தேன். அது பார்த்தோன்னா என் டேஸ்ட் எனக்கு ரொம்ப லைக் பண்ண டேஸ்ட்டு. என்னால் விட்டு இல்லை இருக்கோ, உங்களை டெய்லியும் குடி.
4: என் கணவர் தினமும் குடிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு இதை நினைச்சு ரொம்ப பாரமா இருக்கும்.
3: வீட்டில் பீராக்குள்ள எல்லாம் துணி தான் வைப்பாங்க. நான் வந்து பாட்டில் வந்து இந்த பீரா சைடில் ஃபுல்லாக வந்து ஃபுல் பாட்டில் எல்லாம் சரி சரி சரி வச்சிருவேன்.
4: என்கிட்ட சிரிச்சு பேச மாட்டாங்க, என்னை எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. இப்பவுமே குடி, எதுவுமே எனக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் காணப்பட்டிருக்கு.
3: 19 வருஷமா நான் குடிப்பாளர் நான் அடிமையா இருந்தேன். இந்த குடிப்பாளர் எனக்கு விடுதலையே என்னால் வர முடியல. அதை விட்டு வரணும்னு நினைச்சா கூட என்ன முடியாது என்னால. அப்புறம் நான் சின்ன லாக்டவுன் போற டைம்ல ஜெபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சின்னு போட்டாங்க. அப்புறம் இது பார்க்கலாமே சொல்லி பார்த்தேன். பார்க்க பார்க்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவருடைய ஜபாலாம் கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது.
4: ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில மோகன் ஐயா பேசினாங்க. பேசும்போது ஜெபிங்க, உங்க கணவர் மேல கை வச்சு ஜெபிங்கன்னு சொல்லும் போது, மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லும் போது நான் கை வச்சு ஜெபிச்சேன்.
3: நான் வந்து கூட இருந்து பாத்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள பாட்டில் எடுத்து குடிப்பேன் டக்குன்னு பாத்து. இது சரீரம் ஒரு ஆலயம்.
0: நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் வேத சொல்லுது. அப்ப ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துலதான் கடவுள் வந்து வாசம் பண்றார். இயேசு வந்து வாசம் பண்ணுகிறார். இதை தீட்டுப்படுத்துவது பாவம். மதுபானம் குடிக்கும் போது சரீரத்தை கெடுக்கிறீங்க. அவனை கர்த்தர் கெடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறாரு. சாதாரண பாவ பழக்கம் நினைக்காதுங்க. சரீரத்தை பாதிக்கிற எந்த விஷயமும் தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம்.
3: எனக்கு உள் மனசுக்குள்ள ஒரு மாதிரியாச்சு. அப்போ முழுந்து முட்டி போட்டு முழங்கால போட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். எனக்கு உங்களுக்கு சுத்தமான சுத்தமாக்குங்க சொன்னேன். சொன்ன முடியும் உனக்கு சுத்தம் உண்டு, நான் உன்னை சுத்தமாக்குறேன்ட்டு மோகனைய சொல்றாரு. இன்னும் என்னோட சரீரத்தை விட்டு பெரிய ஒரு இது என்னை விட்டு விலங்கி போன மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்ப வந்து இந்த குடிக்கிற எண்ணமே எனக்கு சுத்தமா எனக்கு இல்லை. கடைக்கு போனா கூட அந்த வாடையே எனக்கு குடிக்கல. குடிக்காம என்னால இருக்க முடியாது. நான் இருந்தவன் நான் இன்னைக்கு அந்த வாடையே எனக்கு பிடிக்கும் போது அந்த சைடு எனக்கு போல 5 மணிக்கு அவனா கடைக்கு ஓடுறவன். எனக்கு அந்த எண்ணமே சுத்தமா வரல. சேலரி வாங்கினா இன்னைக்கு அப்படியே என் மனைவி எடுத்து வந்து கொடுத்துட்டு தசோபாபா ஆண்டவர் கொடுத்துட்டு என் மனைவி கையில கொடுத்துட்டு இன்னைக்கு எடுக்கிறேன்.
4: ஜெபிக்காத இருந்த என் கணவர் இப்ப ஜெபிக்கிறாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபிக்கிறாங்க. நைட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபிக்கிறாங்க. வேதமே வாசித்தது இல்ல அவங்க. இப்போ 20 அதிகார வேதத்தை வாசிக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் எங்க என் குடும்பத்துல பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு.
3: 19 வருஷமான அந்த குடிப்பழகத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு கோடியான கோடி நன்றி. என்னை விட்டு இந்த குடிப்பழகத்தோட நான் வெளியிலே வர முடியாது நினைச்சிருந்தேன். இன்னைக்கு அந்த குடிப்பழகத்துல இருந்து நான் வெளியில வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்றேன்.
0: பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து சுகம் தருகிறார், குடிப்பழக்கத்தின் விடுதலை தருகிறார், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார், முடியாததை முடிய செய்கிறார், இன்றைக்கு செய்கிறார், என்னைக்கோ நடந்ததில்லை, இன்றைக்கு இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு செய்கிறார், இப்போ உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளவு சாட்சி உங்க முன்னால் பார்த்துட்டீங்களே, இன்னும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்? இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்வீங்களே, எனக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்க போகிறீங்க, என்ன செய்யணும்? முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க. எங்களுக்கு முழங்கால் படிக்கிட்ட பழக்கம் இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல, உட்கார்ந்து ஆனால் நீங்கள் கண்களை மூடி கையை கோப்பி ஜெபிக்கலாம். அன்றைக்கி எப்படினாலும் சரி, நீங்கள் வந்து நீங்கள் எப்படி கையை வைத்து கொள்கிறீங்க அது உங்கள் விருப்பம். ஆனால் முன்னால் இருக்கிற இயேசுவை கை கோப்பி நீங்கள் ஜெபிக்கலாம் நல்லது. கண்களை மூடிக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னால் உன் எண்ணம் சிதறக்கூடாது. உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவை எனக்காக நீங்கள் உலகத்தில் வந்து மறித்து உயிர்த்தெழுந்தீங்க, என் பாவ சாபங்களை சிலுவையில் சுமந்து எனக்காக ரத்தம் சிந்தி உயிரோடு இருக்கிறீங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்க எனக்கு செய்யுங்க, அப்படி உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி இயேசுவே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். இயேசுவின் பெயரை சொல்லி கருத்தாக ஜெபிக்கணும். அப்போ அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா, வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, கை வைங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட ஆட்கள் மேலே கை வைங்க. இப்போ அற்புதம் நடக்க போகிறது. சரியா, ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க, ஜெபிங்க. இயேசுவே இந்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்க, மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுத்தீங்க, டிபி வியாதியை மாற்றிட்டீங்க, குழந்தைக்கு சுகம் கொடுத்தீங்க, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, நோயிலிருந்து விடுதலை கொடுத்து, பிசாசின் கட்டிலிருந்து எல்லாம் விடுதலை கொடுத்தீங்க, எனக்கு செய்யுங்க, எங்கள் வீட்டில் செய்யுங்க, இப்போ என் குடும்பத்தில் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலிருந்து இயேசுவே விடுதலை கொடுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஐயா, குடி பழக்கத்தின் விடுதலை தாரும் இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க, இயேசுவே இப்போ என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த மதுபானத்தின் விடுதலை கொடுங்க, எனக்கு அதில் ஒரு வெறுப்பு வேணும், கசப்பு வேணும், விடுதலை கொடுங்க, நானும் மற்றவளை மன்னிச்சிட்றப்பா, யாருமேலும் கசப்பு எனக்கு வேண்டாம், நான் உங்களை மன்னித்த நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இப்போ சுகம் கொடுங்க, இந்த வியாதி டிபி வியாதியிலிருந்து சுகம் கொடுங்க, கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த டிபி வியாதி தெளிவான பார்வை கொடுங்க, இயேசுவே என் சரீரத்திலிருந்த நோய்கள் மாறட்டும், என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் குழந்தையை தொடுங்க, தொடுங்க இயேசுவே, தொடுங்க, இப்போ தொடுங்க, சுகம் உண்டாகட்டும், என் குழந்தை நார்மலாய் மாறட்டும், மாறட்டும், அவருடைய மூளை பகுதியில் மாற்றம் வரட்டும், என் குழந்தை நல்ல நார்மலாய் மாறட்டும், என் குழந்தையினுடைய மரண படுக்கை மாறட்டும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் குழந்தையை தொடுங்க, என் பிரியமானவளை தொடுங்க, இயேசுவே இப்போ சுகம் கொடுங்க, இப்போ விடுதலை கொடுங்க. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உள்ள விட மாட்டேங்கிறாங்களா, பரவாயில்ல, வெளியிலிருந்தே எங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே தொடுங்க, இந்த மரண கட்டு மாறட்டும், விபத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிற மகனை விடுதலை ஆக்குங்க, என் கணவருக்கு சுகம் கொடுத்துருங்க, ஆண்டவரே எலும்புகள் நரம்புகளை தொடுங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு சுவாசம் வரட்டும், இறுதி சுகமாகட்டும், சொல்லுங்க இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும். நீங்கள் ஜெபிக்க, இயேசுவே வேலை வேணும், நல்ல வேலையை கொடுங்க பிள்ளைகளுக்கு, திருமண வாழ்க்கை அமைத்து கொடுங்க, கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுங்க, கற்பத்தின் ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, இந்த எக்ஸாமில் வெற்றி கொடுங்க, என்ன வேணுமோ இயேசுவே செய்யும், இயேசுவே அற்புதம் செய்யும், ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க இயேசுவுடைய பெயரை சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது. இந்த அசுத்த ஆவி, பயத்தின் ஆவி விலகட்டும், ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். இப்போ இயேசுவே என்னை தொடு, இந்த பயத்தின் ஆவி விலகட்டும், இரவில் தூக்கத்தை கெடுக்கிற இந்த ஆவி விலகட்டும், என் சரீர எலும்புகள் ஐயோ நான் வேதனைப்படுகிறேன், ஜாயிண்ட்கள்லாம் வலி, முதுகெலும்பில் வலி, சுகம் உண்டாகட்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆண்டவர் தொடுகிறார், சிறுநீரகத்தை தொடுகிறார். டயாலிசிஸ் இனி தேவையில்லை என்று சொல்லும்படி அது புதிதாய் மாறுகட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். லங்ஸ் லிவர் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜபம் கேட்கப்படுகிறார். இப்போ சொல்லுங்க, வலதுகரம் வைத்த இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அசுத்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். பொருளாத ஆவிகள் குடும்பத்தை விட்டு விலகுகிறார், ஒரு மாற்றம் விடுதலை இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி, தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே என் ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்துவிட்டீர், நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்று முதல் ஒரு மாற்றம், இப்பொழுது முதல் ஒரு மாற்றம், நீர் என்னை தொட்டு விட்டீர், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். மரண கட்டுகள் மாறிவிட்டது, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டது இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்குள் இருக்கிற பாவ கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், பாருங்கள் அற்புதமான ஒரு சுகம் விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டார். இப்போ விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், அப்போ நீங்கள் ரொம்ப மாற்றத்தை காண்பீங்க. நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டு இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு அற்புதம் செய்துட்டீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க. கட்டாயம் இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் மாற்றத்தை உங்களுடைய சரீரத்தில் உணர ஆரம்பிச்சிட்டீங்க. என் ஆண்டவுடைய கரம் தொட்டதை சிலர் உணர்ந்தீங்க, ஒரு வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள்ளே பாய்ந்து வந்ததை உணர்ந்தீங்க. ஏன்னா நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு மூணு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். நம்ம மற்றவங்களுக்கு ஆதேசத்துக்காக ஜெபிக்கணும் இல்லை, முக்கியமாக நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்கணும். கடந்த நாட்களில் 5 மாநில தேர்தலுக்காக நம்ம ஜெபித்தோம்ல, தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், அப்புறம் பாண்டிச்சேரி, மேற்கு வங்காளம், இந்த தேர்தல்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். சில சமயத்தில் ஆண்டவர் மக்களுக்கு பாடம் படித்து கொடுக்கறதற்கே அவர் காரி மக்களுடைய விருப்பத்திற்கு அவர் விட்டு கொடுப்பார். ஆனால் அதுக்குள்ளே தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். உடனே தெரியாது, சில காலங்கள் கழிஞ்ச பிறகுதான் அதை தேவன் ஏன் அனுமதித்தார் என்பதை கூட நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஆனால் அதற்குள்ளும் ஒரு நன்மை இருக்கும், நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார். அதனால் நம்ம ஆண்டவரை துதித்து, ஆளுகிறவர்கள் அவங்க நல் ஒழுக்கம் உள்ளவளாக இருக்கணும். இதுவரை எப்படி இருந்தாலும் இனிமேல் என்ன, 1 தீமோத்தேயு 2:2 சொல்லுது, தேசத்தில் அமைதி சமாதான நல் ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாதவங்க ஆட்சி பண்ணால் ஒழுக்கக்கேடு தான் மக்களுக்குள்ளே பரவும், அந்த ஒழுக்கக்கேடான காரியங்கள். அதனால் மதுபானம், போதை வஸ்து, அது மாதிரி ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்கிறவங்க அப்படின்னா அந்த ஆவி வந்து மக்களையும் பாதிக்கும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த ஆளுகையில் இருக்கிறவங்க மேலே நீர் ஆளுகை செய்யணும், அவங்கள ஒழுக்கம் உள்ளவங்களாக நீங்கள் மாற்றணும், அவங்க வந்து ஒரு பரிசுத்தம் உள்ளவங்களாக வாழ்ந்து தேசத்தை ஆளுகை செய்யணும், அவங்க நீதி நேர்மையோடு ஆளுகை செய்யணும், அவங்க வந்து தெய்வ பயத்தோடு எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும், அவங்க மேலே ஆளுகை செய்து எங்களுடைய தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணுகிற கிருபை ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அப்போ ஒவ்வொரு துறையிலும் ஆண்டவர் ஆளுகை செய்து மக்களை ஆசீர்வதித்து நடத்த நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். ஆண்டவர் ஆளுகை செய்யணும், மனிதருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாதபடி தேவன் அவளுடைய கட்டுப்பாட்டுக்களை வைத்து நடத்த நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது யூரான் யுத்தம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். சரி, போர் நிறுத்தனை அறிவிக்கிறாங்க, மறுபடி போர்ன்றாங்க, அதில் நிறைய மக்கள் மறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மறந்துடக்கூடாது, அது நிறுத்தப்படும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஈரானில் ஒரு நல்ல ஆட்சி அமையணும், இந்த ஒரு கூட்டம் மக்கள் தவிக்கிறாங்க, ஒரு நல்ல ஆட்சி, எங்களுக்கு நல்ல லீடர் வேணும், அதாவது மக்களை நேசிக்கிற சர்வாதிகாரியாக இல்லாதபடி எங்களை நேசித்து எங்களுக்கு விடுதலையோடு நடத்துகிற ஒரு தலைவர் வேணுன்றது பெரும்பாலான ஈரான் மக்களுடைய விருப்பம். அதுக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அதில் தலையிட்டு நல்ல ஒரு ஆட்சி அமைத்து கொடுக்க ஜெபிக்கணும். யுத்தத்துக்கு முடிவு வரணும், இந்த இரத்த செந்தல் நிறுத்தப்படணும். இதனால் பொருளாதார உலக அளவில் பாதிப்பு, விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, இனி பாருங்கள் எல்லாமே பாதிப்புகள், அதெல்லாம் நிறுத்தப்பட நம்ம கருத்தாக யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. சமாதானம் வரட்டோன்னு நம்ம பேர் லீடர்கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட பேசினா அவர் செயல்படுவார், கிரியை செய்வார், நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது வந்து மூன்றாவது வாலிபர் மத்தியில் முக்கியமாக தமிழ்நாட்டை குறிவைத்து ஜெபிங்க. அந்தந்த நாட்டில் உள்ளவங்க உங்கள் நாட்டில் இருக்கிற வாலிபர்களை குறிவைத்து ஜெபிங்க. சாத்தான் வாலிபர்களை குறிவைத்து பல தாக்குதல்களை நடத்துகிறான். ஒன்று வந்து அவங்கள போதைக்கு அடிமைப்படுத்துகிறான். பயங்கரமான போதைப் பொருட்கள் இன்றைக்கு உலக அளவில் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. இந்தியாவிலும் அது ஏராளமாய் வந்துவிட்டது. கிராமங்கள் வரைக்கும் பல போதை பொருட்கள், சில போதைப் பொருட்கள் வந்து மனுஷனை செயலற்றதாய் மாற்றி விடுகிறது. வாலிபர்கள் சிந்திக்க முடியாதபடி ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டவளாய் மாற்றப்பட்டு விடுகிறதை பார்க்க முடிகிறது. அதுக்கு பின்னால் இருப்பது இந்த ஆவி, போதையை கொண்டு வருகிற ஆவி. இது பெரிய பாதிப்பு, ஆண்கள் பெண்கள் எல்லாம் பாதிக்கிறது. நம்ம பெண் பிள்ளைகள், பையங்க, வாலிபிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். ஏன் சாத்தான் அவளை குறிவைக்கிறான் என்றால், எழுப்புவதில் வாலிபர்களை கத்தர் பயன்படுத்த போகிற வாக்குத்தத்தம், வாலிபர்கள் மீதே நாவியை ஊற்றுவேன் என்று. அதனால் சாத்தான் அதற்கு விரோதமாக செயல்படுகிறான். நம்ம வாலிபர்களை பாதிக்கிற போதைப் பொருட்கள் மோகம், சினிமா மோகம், அரசியல் மோகம், இது மாதிரி ஒரு அரசியல், அந்த அரசியல்வாதி என்ன பண்ணாலும் அதுக்கு ஜெய் போட்டு கடவுள் கடவுள் அவை அவங்க எங்களுக்கு அம்மா எங்களுக்கு ஆத்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், ஜோசிக்கிறதே இல்லை. ஒரு நேர்மையாக இருந்தால் ஓகே, மரியாதை கொடுக்கலாம். அவங்கள தெய்வம் மாதிரி ஏன் நினைக்கணும்? இதே மாதிரி அரசியல் மோகத்தினால அவங்களந்து கடவுளாகவே மாற்றிடறான். மனுஷனை கடவுளாக மாற்றுவது சாபத்தை தான் கொண்டு வரும். சினிமா மோகம், அது மோகம். சில நடிகர்கள் நடிகள் மேலே மோகத்தோடு அவங்களுக்கு ரசிகர் மன்ற அமைக்கிறேன்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைவது. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, அது அவங்களை பாதிக்கும். அவங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வரும் பாருங்கள். ஒருத்தர் அது மாதிரி கிரிக்கெட் மோகம், சில விளையாட்டில் மோகம். வந்து சொன்னால கிரிக்கெட்டில் என் டீம் தோத்துட்டா நான் வந்து செத்து போயிடலான்னு தோணும், தற்கொலை பண்ணி சாகணும்னு எனக்கு மனைவி வரும். அப்போ அது என்ன, அது பின்னால் ஒரு ஆவி, அது மோகம். ஒரு விளையாட்டை பார்க்காதபடி அதுக்கு அது அடிமையாக்கி விடுகிறது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் சில விளையாட்டுக்கார மேலே. அவங்க தோத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அப்படி ஆயிடுவாங்க. விளையாட்டை பார்ப்பதில்லை. அதே மாதிரி தான் சினிமா இன்றைக்கி நிறைய, முக்கியமாக தென் பகுதியே, இந்தியாவின் தென் மாநிலங்களை ரொம்ப தாக்கியிருக்கிறது இந்த சினிமா மோகம். இது நிறைய பேருடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு வருகிறது. நம்ம இது முக்கியமாக கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜெபிக்கணும். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ குடும்பங்கள்லாம் சினிமா பார்ப்பதில்லை, சினிமா பாட அனுமதிக்க மாட்டாங்க. அது யாருனே வச்சோம், பிரபலமான ஒரு சிலரை தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. ஆனால் இப்போ பாருங்கள், அப்படி இல்லை. கிறிஸ்தவ குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலேயே சர்வசாதாரணமாக நுழைந்து விட்டார். இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கும் போவாங்க, அந்நிய பாஷம் பேசுவாங்க, இது மாதிரி. அப்போ இயேசுவை விட ஒரு நடிகனையோ நடிகை அதிகமாக நேசிப்பார். இது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்துக்களை வந்து விட்டார். அப்போ இயேசுவை விட இன்னொருத்தரை நேசிக்கும் போது விக்கிரகம், அது ஒரு சாபத்தை தான் அந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு. நிறைய பெற்றோர் அதை உணராதபடி, பிள்ளைகளை இந்த காரியத்தில் கண்டிக்காதபடி நடக்கிறதுனால குடும்பங்கள் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறது. இந்த மோகத்தை கத்தர் மாற்றணும். பெற்றோர் அந்த உணர்வடைந்து பிள்ளைகளை சரிப்படுத்தி அதை பேசக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அது இயேசுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை உணர்த்தணும். சபைகளையும் அது உணர்த்தணும். அதுக்காக நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். சரியா? ஓகே, இந்த மூணு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அப்படி முழங்கால் படியிடலாம், முழங்கால் படியிட்டு ஜபம் செய்வோம். எல்லோரும் முழங்கால் படியிடுங்க. கருத்தாக நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவுடைய சமூகத்தில் வேகமாக நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது காரியம் 5 மாநில தேர்தல். நம்ம ஜெபித்தோம், ஆண்டவர் அமைதியாய் முடிய பண்ண கத்தர் உதவி செய்தார், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய வேலை, முடிவு கத்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் எதை எதை எப்படி செய்யணும்னு. நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம், அவர் நேர்த்தியாய் செய்வார். அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கத்தர் வைத்திருப்பார். அது வந்து காலப்போக்கில் ஏற்ற காலத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஸ்தோத்தரித்து 5 மாநிலங்களை ஒப்பு கொடுப்போம், முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு. அது பாருங்கள், இப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான், நல்ல ஆட்களை அமையணும், தவறானவர்கள் வந்துடாதபடி நல்ல ஆட்கள் அமைந்து ஆளுகிறவர்கள் ஒழுக்கமும் நேர்மையும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் மக்களுக்கு நன்மை செய்கிற இறுதி உள்ளவர்களாக இருக்கணும். அதற்காக நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். ஒவ்வொரு துறைக்கும் நல்ல அமைச்சர்கள் அமையணும். தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய திட்டம் நிறைவேற எந்த தடையும் இருக்கக்கூடாது. எப்போ தேவனுடைய திருச்சபை தேவனுடைய பிரதான கட்டளை நிறைவேற்ற தடை ஏற்பட ஒரு அரசாங்கம் துணை நிற்கிறாரோ அது ஆபத்தான காரியம். அதனால் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம கருத்தாக செபிக்க போறோம். இந்த தம்பியோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க.
5: நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து உமக்கு சித்தமான அதிகாரம் ஏற்படுத்த நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடந்த போது நாங்கள் ஜெபித்த எல்லா ஜபங்களுக்கு அதை கேட்டு ஆண்டவர் ஐந்து மாநிலத்தும் சித்தமான ஏற்படுத்தி கொடுத்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு வாக்குறுதியும் ஆண்டு அனைகரை அழைத்திருக்கிறாங்க. சமாதானத்தோடு அமைதியோடு அன்று தேர்தலில் முடிக்கும்படி கிருபை செய்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து உமக்கு சித்தமான செய்ய தகவலை மாற்றி தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. குறிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்ய நீங்க பொறுப்பெடுப்பீராக. அன்று நல்லொழுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு தேவ பயத்தோடு இந்த தமிழ்நாட்டை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் கிருபையை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியாய் நேர்மையாய் ஆளுகை செய்யும் தக்கதாக ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆளுகிறவளை ஆண்டு சபை எந்த ஒரு அதிகாரத்திற்கு செய்கிற ஆவியோ எந்த மனிதர்கள் ஆளுகை செய்யவே கூடாது. உன்னதமான தேவ நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல அமைச்சர் ஏற்படுத்தி தருவீராக. எல்லாரும் மக்கள் மீது அன்புள்ளவர்களாக பலமான காரியத்தை செய்வார். நன்றி. அடுத்து நாம் ஜெபிக்க போகிறது ஒரு ஈரான். இந்த யுத்தத்தில் நிறைய பேர் மரிச்சுட்டாங்க. ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த ரத்த சிந்துதலுக்கு ஒரு முடிவு வரணும். ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடணும். சூழ்நிலையை மாற்றணும். உலக அளவில் பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது. கர்த்தர் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற ஜெபம் பண்ணுவோம். ரத்தம் சிந்துதல் நிறுத்தப்படணும். ஈரான் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைத்து கொடுக்கணும். ஆண்டவர் நல்ல தலைவர், மக்களை நேசிக்கிற சர்வாதிகாரியாய் அதிகாரம் செலுத்தி அடிமைப்படுத்துகிறவங்க இல்லை. அவங்க வந்து நல்ல ஜனநாயக சிந்தையோட மக்களுடைய சுதந்திரத்திற்கு தடையில்லாத ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை கத்திரவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு கூட நம்ம ஜெபிக்கணும். சீக்கிரத்தில் இந்த யுத்தம் முடிவடைந்து சமாதானம் உண்டாகணும். உலக அளவில் இருக்கிற பாதிப்புகள் நீங்கள் எல்லாரும் செபிங்க. வலதுகர முயற்சிங்க. ஈரான் யுத்தம் நிறுத்தப்படவும் சமாதானம் உண்டாகவும் ஆண்டவரே நீங்கள் அதில் தலையிட நாங்கள் செபிக்கிறோம். தலையிடன் ஆண்டவரை சம்பந்தப்பட்டவர்களோடு நீங்கள் பேசுங்க, கிரியை செய்யுங்க. ஈரான் மக்களுக்காக செபிக்கிறன். மக்கள் பாதுகாக்கப்படவும் இரத்த சிந்துதல் நிறுத்தப்படவும். அந்த மக்களுக்கு ஆண்டவரை அடிமைப்பணம் பண்ணுகிறவர்கள் அல்ல, மக்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து மகிழ்ச்சியோடு கூட நடத்துகிற நல்ல ஒரு ஆட்சி அமைத்து தரணும். அதுக்காக ஈரானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து நடத்தும். சக தம்பியோடு இணைந்து அதற்காக ஜெபம் பண்ணுங்க.
6: பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிற அதற்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஈரான் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஈரான் தேசத்தில் நடக்கிற யுத்தத்தை ஆண்டவர் ஓய பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்கிற யுத்தத்தை நிமித்தம் சுத்தி இருக்கிற பல நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகிறதே. ஆண்டவரே, பல தேசங்களுக்குள்ள பஞ்சம் வர கூட ஆரம்பித்து இருக்கிறது. ஆண்டவரே, உணவு பொருளுடைய ஆண்டவர் விளைபொருட்கள் ஏறி இருக்கிறதே. ஆண்டவரே, தகப்பனி, எத்தனையோ நாடுகளுக்குள்ள ஆண்டவர் சிலிண்டர் தட்டுப்பாடுகள் வந்திருக்கிறது. ஆண்டவரே, யுத்தத்தின் நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்தத்தை ஆண்டவர் ஓய பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ரத்தம் தேசத்தை தீட்டு கொடுத்து எழுதி இருக்கிறதே. அந்த வார்த்தையின்படி அநேக அப்பாவின் ஜனங்களுடைய ரத்தங்கள் அநியாயமாய் சிந்தப்பட்டு அந்த தேசம் ஆண்டவரை தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, தகப்பன, அந்த தேசத்தை குறித்து கூட ஆண்டவர் நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தாதபடி ஆண்டவர் யுத்தத்தை ஓய பண்ணுவீராக. அந்த தேசத்துக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருவீராக. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அந்தரங்கத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, எப்போ இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு வரும், நாங்க எப்போ சமாதானமான வாழ்க்கைக்கு திரும்புவோம் சொல்லி அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. அந்த மக்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பீராக. அவங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பீராக. நல்ல ஒரு ஆட்சி அமைக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. சர்வாதிகார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படியாக ஜெபிக்கிறோம். அவைகள் ஒளிந்து போவதாக. மக்கள் யாரும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க கூடாது. அவர்கள் சுயாதீனம் உள்ளவளாய் இருக்க ஆண்டவர் கிரியை செய்யும். ஆண்டவரே, அவர்கள் அடிமைத்தனத்தின் கட்டுகளை ஆண்டவர் உடைத்து போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா மக்களும் சுயாதீனம் உள்ளவளாய் இருந்து அவங்க சந்தோஷத்தோட விடுதலையோட வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அங்க இருக்கிற ஜனம் நம்முடைய
7: கட்டாயம் ஒரு முடிவை கொண்டு வருவீராக. அநியாயமா ஜனத்தினுடைய ரத்தத்தை சிந்த பண்ண வைக்கிறேன். பொல்லாத ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அந்த தேசத்தை விட்டு விலகி போவதாக ஆண்டவர் கிரியை செய்யும். ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் இன்னும் அந்த ஜெபம் பூரணப்படும் போது டக்குன்னு ஒரு மாற்றம் வந்துடும். தொடர்ந்து ஜெபிக்கணும், விடாம ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ள மறைக்கும். மூன்றாவது ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள், உங்க நாட்டில் இருக்கிற வாலிபர்களுக்கு அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க ஜெபிங்க. முக்கியமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் சாத்தான் வந்து பலமாக வாலிபர்களை குறிவைத்து அவளை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். போதை வசதிகள், பயங்கரமான போதை பொருட்கள். இப்போ இதுவரை கஞ்சா அப்படின்லாம் இல்லை, அதை விட பயங்கரமானது. அதை வாலிபருடைய மூளையை தாக்குகிற போதை பொருட்கள் வருகிறார். மூளையை செயலற்றதாய் மாற்றுவது. அப்படின்னா அவங்க தப்பு பண்ண தப்புன்னு தெரியாது. அவங்க வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ண தப்புன்னு உணரவே மாட்டாங்க. கொலை செய்தால் தப்புன்னு உணரவே மாட்டான். அந்த உணர்வை எடுத்து விடுகிற, மூளை பகுதியை தாக்குகிற போதை பொருட்கள் வர ஆரம்பித்து விட்டார். இப்போ வந்து இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பித்து விட்டார். கடற்கரை வழியாக உள்ளே நுழைகிறது, கத்தரதை தடுத்து போடணும். இதை வச்சு பணம் சம்பாதிக்கிற கார்பரேட்டுகள், பொருளாதவர்கள், அரசியல்வாதிகள், இதை வைத்து செயல்பட அவனுடைய கிரியைகள் எல்லாம் முடக்கப்படணும். வாலிபர்கள் பாதுகாக்கப்படணும். ஒரு பக்கம் போதை வசதிக்கு அடிமைப்படுறாங்க, இதே மாதிரி போதை மருந்துகளுக்கு அடிமைப்படுறாங்க. இன்னொரு பக்கத்தில் விளையாட்டுக்கு அடிமைப்பட்டாங்க. அதை போல் அதை பைத்திய மாதிரி அதுக்கு ஒரு அடிமைப்பட்டு மோகத்துக்குள்ளாகிறான். சினிமா மோகம், அரசியல் மோகம். என் தலைவன்னா அவன் என்ன தப்புனாலும் தலைவன் தான், அவன் என்ன தப்புனாலும் அது கரெக்டான், அவன் என்ன பண்ணாலும் கரெக்டான். பாவத்தை பாவனை உணராதபடி அது ஒரு மோகம், அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசின் ஆவி. அதுதான் வாலிபர்களை அடிமைப்படுத்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள இந்த ஆவி போய் செயல்படுகிறாரு. கிறிஸ்தவ பெற்றோர் இதை உணர்ந்து கருத்தா ஜெபிச்சு பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்தாவிட்டா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே சாத்தான் பாழாக்கிடுவான். இது சாதாரண விஷயம் அல்ல, ஈஸியா எடுத்துக்கொள்ளாதங்க. அது ஒரு ஆவி பெண்ணால இருந்து. அப்ப அதே மாதிரி இவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி குடிக்கிறது, அதே மாதிரி ஒழுக்கக்கேடா நடக்கிறது எல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கருத்தா ஜெபிக்கணும். இது ஒரு பிசாசின் ஆவி. இந்த ஒழுக்கக்கேட்டை கொண்டு வருகிற ஆவி வாலிபர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு நம்முடைய வாலிபர் சமுதாயம் பாதுகாக்கப்படணும். வாலிபர் மத்தியில் எழுப்புதல் வரணும். கிறிஸ்தவ வாலிபர்களுக்காக கருத்தாக நம்மை ஜெபிக்கணும். இப்போ வாலிபர்களை பாதிக்கிற போதை பொருட்கள், இந்த மோகம், சினிமா மோகம், அரசியல் மோகம், விளையாட்டு மோகம், அதெல்லாம் வந்து முற்றிலும் அழிக்கப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலிருந்து வாலிபர்கள் விடுவிக்கப்பட நம்ம கருத்தா ஜெபிக்க. நல்ல கரம் வைத்து ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சிறு வயதிலேயே அவங்களுடைய மைண்ட்ல அதை விதைக்க விதைக்க விதைக்க அது அப்படியே மரமாய் வளர்ந்து அவங்க இயேசுவை விட்டு அந்த சிந்தை மாறிடும். அப்புறம் உலக சிந்தை, சினிமா சிந்தை, விளையாட்டு சிந்தை அப்படின்ற சிந்தைக்குள்ள பிசாசு அடிமையாக்கிடுவான். அவங்க இயேசுக்காக வாழ்றதை விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு பின்னால, சினிமாக்காரங்களுக்கு பின்னால போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காரியத்தை நியாயம் பேசி அவருடைய ஆண்டவருக்கு துக்கத்தை கொண்டு வருகிற காரியம் வீட்டுக்குள்ளே நடக்கும். எல்லாம் ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. இந்த ஆபத்துக்கு விலக்கி எங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய சிந்தனையில மாற்றம் வரட்டும். இந்த மாதிரி சிந்தனைகள் நீங்கட்டும். எல்லாம் ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க.
8: சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துல இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க வாலிபர்களை பாதுகாப்பீராக. கர்த்தருடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிபர்களுக்கு வருகிற ஆபத்துல கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு வாலிபர் அநேக ஆண்டவர் போதை வசதி அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அவரே கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே மதுபானத்துக்கு ஒவ்வொரு வாலிபர்களை விடுதலையாக்குவீராக. இந்த போதையினால் அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையாக்குவீராக. அநேக வாலிபர் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களே, சினிமா மோகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களே, கிறிஸ்தவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்களே.
9: ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்வில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க விடுதலை ஆக்குவீராக. உங்க நாமம் தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உணர்வில்லாம இருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விட்டு வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இதுக்கு பின்னால் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி, வாழ்வில் அடிமைப்படுத்துகிற ஆவி, போதை வஸ்துக்கு, சினிமாவுக்கு, மோகத்துக்கு, சினிமா நடிகர்களுக்கு, அரசியலுக்கு, விடையா விளையாட்டுக்கு அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முட்டப்படுவதாக. குறைத்தனத்தின் ஆவி கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீங்க விட்டு வைப்பீராக. வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் போடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் மாறுவார்கள். கர்த்தாவே நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதலுக்கு நீ போடப்படுவதாக. அப்படி நீங்க செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
10: ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை உங்க சர்ச்சை ஆராதனை. எல்லாரும் வல்லதுகரமாய்த்தீங்க. உங்கள் சர்ச்சைக்காக ஜெபிங்க. எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். எங்கள் சபையில் ஆவியானர் ஊற்றப்படணும். எங்கள் சபை பாஸ்டரை, ஊழியரை, போதகரை, பிஷப்பை வல்லமையாக பயன்படுத்தணும். எங்கள் சர்ச்சையில் அற்புத அடையாளம் நடக்கணும். விடுதலைகள் உண்டாகணும். ஆதி துறைச்சபை போல சபை மாறணும். நாளை தன் ஆராதனையில் நம்முடைய மகிமை வெளியரங்கமாகணும். நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபிங்க. உங்கங்க சர்ச்சைக்காக, உங்கள் தேசத்தில் நீங்கள் போகிற சர்ச்சைக்காக ஜெபிங்க. அந்த சபை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எழுப்புதல் உண்டாகணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். அந்த உங்க சபை ஊழியரை வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தணும். அவங்களை கொண்டு அற்புத அடையாளம் நடக்கணும்னு ஜெபிங்க. எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட, எழுப்புதல் அக்னி போடப்பட, ஒரு ஆவிக்குரிய மாற்றம் சபைக்குள்ளே உண்டாக, சபை பரிசுத்தமாக்கப்பட்டு எழுப்புதல் அக்னி போடப்பட ஜெபிக்கிறோம். நாளை தன் ஆராதனையில் மகிமை வெளிப்படட்டும். உடைய வல்லமை வெளிப்படட்டும். நாங்கள் போகிற சபையில் ஆராதனையில் உடைய வல்லமை விளங்க பண்ணும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். உட்காருவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க. நிறைய பல ஆயிரங்கள், லட்சங்கள் இப்ப ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபத்தினுடைய பலனை நம்ம பார்க்க அதனால தான் சாத்தான முழு வேகத்தோட எழும்பி கிரியை செய்கிறான். சாத்தான் ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெபத்தை தீவிரப்படுத்துவோம். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். சரியா சில காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்ட பிறகு சித்தூரில் நடந்த கூட்டம், ஆண்டவர் திரளான மக்களை கொண்டு வந்து அவங்களை சந்தித்து அற்புதங்களை எல்லாம் செய்தார். அங்கே என்ன நடந்ததுன்றது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். சென்னை பட்டணத்திற்கு நான் போகும் பொழுதெல்லாம் சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். சென்னையில் நான் 12 வருஷம் இருந்திருக்கிறேன். அங்கே தான் இசனை குணமாக்கினார், என்னை இரட்சித்தார், இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் கொடுத்து ஊழியத்துக்கு அழைத்து நடத்தினார். அங்கே இருக்கிற எல்லா சபைக்காக ஜெபம் பண்ணுவேன். எல்லா ஊழியங்களுக்காக ஜெபம் செய்வேன். அங்குள்ள ஊழியர்கள் மூலமாக நான் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 70களின் ஆரம்பத்தில் முழிரவு ஜபம் சென்னையில் நடந்தபோது பெரியார் திடலில் நடக்கும், விபி ஹால் அதில் நடக்கும். அந்த ஜபங்கள்லாம் நான் பங்கு பெற்றிருக்கேன்னு தவறாமல். அங்கே தான் நான் பார்த்ததில் நல்ல சில ஊழியர்கள், அதில் டிஜிஎஸ் தினகரன் அவங்க, சகோதரர் ஜீவானந்தம், அந்த தெய்வ மனிதர்கள் அங்கே தான் பார்த்தேன். அதோடு கூட வேதநாயக சாஸ்திரியார் ஐயா அவங்க, இந்த 3 பேருமே அந்த நாட்களில் தவறாமல் முழிரவு ஜபத்தில் இருப்பாங்க. இந்த 3 பேருமே செய்தியை பகிர்ந்து கொள்ளுவாங்க. அதில் இந்த 2 பேர் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். வேதநாயக சாஸ்திரியார் ஐயா அவங்க, அவங்க எனக்கு நல்ல பழக்கம். அந்த பேருண்மை, அந்த முழிரவு ஜபம் பேருண்மை பெருவிழா, சென்னை பேருண்மை பெருவிழாவில் அவங்க செய்தி கொடுப்பாங்க. அவங்க இந்த பாடல் பாடி அவங்க வந்து வேதநாயக சாஸ்திரியார் குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அது மாத்திரம் இல்லை, எங்கள் பகுதியில் நேசரத்துங்கெல்லாம் அவங்க வந்து கூட்ட நேரத்தில் வந்தபோது நான் கூட இருந்து அவங்க கூட உட்காந்து மணிக்கணக்காக பேசியிருக்கிறேன். நிறைய கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையாக ஐயா ஐயான்னு தான் பேசுவாங்க அவங்க. அப்படியே அழகாக பதில் சொல்லுவாங்க எனக்கு. அப்புறம் அவங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, நான் ஊழியத்தில் பிஸி ஆகிட்டேன். நான் அப்பப்போ விசாரிப்பேன், சென்னையில் இருக்காங்கன்னே அவங்களுடைய பையன் பேரப்பிள்ளைகள்லாம் இப்போ அந்த ஊழியத்துக்கு வந்துட்டாங்கன்னே. அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. பல முயற்சி பண்ணியும் ஏதாவது ஒரு தடை வந்துடும். அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே அந்த தேவ மனுஷரை நான் பார்க்கணும், உம்முடைய ஊழியக்காரர் எனக்கு ஆசையாக இருக்கிறவங்க பார்க்கணும்னு ஜெபித்தனா கத்துறதை நிறைவேற்றினார். சமீபத்தில் நான் சென்னை போயிருந்தபோது அவங்கள பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கள பார்த்தது அவங்கள்ட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இந்த முதிர்ந்த வயதிலும் ஆண்டவர் நல்ல ஆரோக்கியம் கொடுத்து சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அந்த நாட்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதித்தோம். அவங்க என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்களிலே இந்த ஊழியக்காரர் அவர்களும் ஒருவர். புதுசாக வந்த நிறைய பேருக்கு அவங்களை தெரியாது. ஆனால் அவங்க வந்து நல்ல கதா காலட்சேபம் போல அந்த பாடல் பாடி பாடி பாடி வசனத்தை சொல்லி சுவிசேஷத்தை ரொம்ப அருமையாக வசனத்தை மக்களுக்குள்ளே விதைத்தவர்கள். இப்போ அவங்களுடைய மகன் பேரப்பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு ஊழிய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் ஜபத்தை கேட்டு பார்க்க வைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டால் ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படி தான் சிலரை பார்க்கணும்னு ஜெபி ஆண்டவர் உங்களை பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா கத்தர் அது வாய்க்க பண்ணுவார். அப்படி ஜெபிச்சு தான் வாய்க்க பண்ணினார். எனக்கு சந்தோஷம். சாஸ்திரியார் ஐயா அவங்கள பார்த்தது கத்தர் அவங்களையும் அவருடைய குடும்பம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நிறைய சத்தியத்தை அவங்க மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். நான் எழுப்பின அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலம் நான் அவங்க கூட மீட்டிங் போகும்போது கூடவே போவேன். அவங்க தங்கியிருக்க இடத்துல போய் உட்காந்து பேசுவேன். கேள்வி கேட்குறதுனா பொறுமையாக அழகாக பதில் சொல்லி நிறைய உற்சாகப்படுத்துவாங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி நான் வந்து இந்த நாட்களில் நாங்கள் ஆந்திர மாநிலத்தில் ரெண்டு இடத்துல கூட்டங்களுக்கு ஆண்டவர் போக வைத்தார். ஒன்று வந்து விஜயவாடா அருகில் இருக்கிற ஒரு கிராமம், இன்னொன்று சித்தூர். இந்த ரெண்டு இடங்களுக்கு ஊழியர் நடத்துவதற்கு கத்தர் அழைத்து கொண்டு போனார். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடான்னு ஒரு சிட்டி இருக்கிற பட்டணம், அது பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே ஒரு பாஸ்டர் அவருடைய மனைவி, அவர் வந்து பாஸ்டர் கிஷோர் வெஸ்லின்னு சொல்லி, அவங்க நாலு மாடியில் வந்து ரெண்டு நாள் தங்கி ஜெபிச்சுட்டு போவாங்க. அப்பப்போ வருவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் என்னை பார்த்தாங்க, எங்கேருந்து வரீங்கன்னா விஜயவாடா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சபை வச்சுருக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்து கத்தர் அவர் ஊழியத்துக்கு அழைச்சி அவர் வந்து 80,000 ரூபா சம்பளம் அந்த காலத்தில் அவருக்கு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த கத்தர் ஊழியத்துக்கு வான்னு சொல்லி வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தவர். இந்த கிராமத்தில் போய் இருன்னு சொல்லி, கிராமத்தில் போய் இருக்கிற சின்ன கிராமம் அது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இங்கே வரும்போது பார்த்து பேசின உடனே எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் வர சொன்னால் வர்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். அதன் பிறகு மறுபடியும் ஒரு முறை சில மாதம் கழித்து வந்தாங்க. என்னை பார்த்து வந்து சொன்னாங்க, எங்கள் ஊருக்கு ஒரு முறை நீங்கள் வரணும் அப்படின்னு அழைத்த போது ஆண்டவர் சொன்னார், அந்த ஊருக்கு நீ போ என்பதாய் கத்தர் சொன்னார். ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்து நீ போன்னு சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லி 2018 19 அங்கே போக உதவி செய்தார். நான் எங்களுடைய டீம் அனுப்பினேன், நீங்கள் இப்போ இந்த கூட்டத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை கவனிங்க, ஜபம் கூட்டம் நடக்கிற இடத்த பார்த்துட்டு வந்து எங்களுடைய ஊழியர் டீம் அனுப்பினேன். இங்கே ரெண்டு பேர் போனாங்க. இங்கேருந்து போய் பார்த்துட்டு சொன்னாண்ணே எங்கள் கூட்டமே நடத்த முடியாது, ஏன் அப்படின்னு கேட்டேன். இது ஒரு கிராமம் மாத்திரம் இல்லை, ஒரு வந்து வயலாக இருக்குது, கண்ணு கட்டின தூரம் கிராமத்தையே பார்க்க முடியல, பக்கத்தில் ஒரு கிராமத்தை ஒட்டியும் இல்லை, கிராமத்துக்கு வெளியில் ஒரு இடத்துல ஒரு ரைஸ் மில்ல அங்கே சபை நடக்குது, அந்த கிரவுண்டில் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரம், பஸ்ஸே கிடையாது அந்த ரூட்டில், அந்த ரூட்டில் பஸ்ஸு கிடையாது, எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, நடந்து தான் போய் ஆகணும். மெயின் ரோட்லேருந்து 3.5 கிலோமீட்டர் உள்ளே போனால் அங்கே ஒரு வயல்வெளியில் கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. ஜனங்கள் வந்து போகட்டான்னு ஒரு வசதியும் இல்லை. கண்ணு கட்டின தூரம் பார்த்தா கிராமங்களும் தெரிய மாட்டேங்குது, வயல்வெளியாக இருக்குது, அங்கெங்கே கிராமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இங்கே இப்படி கூட்டம் நடத்துறதுன்னாங்க. அந்த பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து விஜயவாடா சிட்டியில் வைக்க சொன்னாலே நான் வைக்கிறேன், எங்களுக்கு அண்ணா வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் சொன்னேன் இல்லை கத்தர் சொன்னது அவர் இருக்கிற இடத்துல போய் கூட்டம் நடத்த சொல்லி, அது சின்ன கிராமமாக இருக்கட்டும் அல்லது வயல்வெளியாக காடாக இருக்கட்டும் பரவாயில்லை, 50 பேர் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், கத்தர் போக சொல்லியிருக்க, அதான் ஆண்டு சொன்னார். அவர் எடுத்து போக சொல்லி விஜயவாடாவிலேருந்து 1 மணி நேரம் காரில் போனால் தான் அந்த எடுத்து போக முடியும், அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமம் அது. அதனால் கத்தர் சொல்லிட்டா நம்ம அங்கே தான் போனோம், அதனால் அங்கேயே ஒழுங்கு பண்ணுங்கள், அவர் என்ன முடியுமோ ஒழுங்கு பண்ணட்டும், நிறைய செலவெல்லாம் பண்ணாதபடி சிம்பிளாக பண்ணாலே போதும், ஆண்டவர் போக சொல்கிறாரு போவோம்னு சொல்லி. அப்போது வந்து நிறைய பேர் கொஸ்டின் எழுப்பிட்டாங்க, இந்த ஊருக்கு எப்படி பிரதர் வந்தாங்க நீ, பெரிய பாஸ்டர்ஸ் மாதிரிலாம் கேள்வி, இந்த ஊருக்கு எப்படி இந்த கிராமத்துக்கு அப்படின்னு, ஏன் போகக்கூடாது, இயேசு ஒரே ஒரு மனிதனுக்காக ஒரு கடல் கடந்து கிணசிரியத்துக்கு அந்த பக்கம் ஆண்டவர் போய் ஒரு கள்ளத்தோட்டத்துக்குள்ளே இருந்த அடி ஒரு மனிதனை குணமாக்க போனாரே, ஒரே ஒரு ஆத்மாவுக்காக சமாரியாவின் வழியாக போய் சீகார் என்றப்பட்ட இடத்துக்கு போய் கிணத்து நிறைய உட்கார்ந்தாரு, அந்த ஊரில் ஒரு ஆத்மா இருக்கலாம், அந்த ஒரு ஆத்மாவுக்காக கத்தரை என்ன அனுப்பலாம், நம்ம போகலான்னு சொல்லி நாங்கள் மூளை இருதயத்தோடு போய் ஒழித்து போனோம். அந்த பாச சொன்னாங்க, முதல் நாள் வந்து இங்கே ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க கிராம மக்கள், வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் புறப்பட்டு சாப்பிட்டு மெதுவாக மீட்டிங் வருவாங்க, 8:30 தான் வருவாங்க மீட்டிங்கே, 9:00 தான் ஆரம்பிக்க முடியும், ஆனால் எவ்வளோ நேரம்னாலும் வந்து வந்து வசனத்தை கேட்பாங்க. நான் புதுசாக இருந்தது, நான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் நமக்கு எங்கே 7:00 6:00 கூட்ட ஆரம்பித்து 9:00 முடிஞ்சிடும்ல, அங்கே நான் சொன்னேன் எதுக்கு சீக்கிரம் போயிடலாம், ஒரு 7:30 போயிடலாம், 8:30 வர சொன்னான்னு 7:30 போயிட்டேன். 7:30 மைதானத்துக்கு போனால் ஒரு 20 பேர் உட்காந்துருந்தாங்க, அவ்வளோதான், ஒரு 20 பேர் உட்காந்துருந்தா நம்ம டீம் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் பதறிட்டார், இப்போயா வந்தீங்க, மக்கள் இனிமே தான் வருவாங்க, பரவாயில்ல மக்கள் மெதுவாக வரட்டும், நான் முன்னால் வந்து இருந்தேன்னா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் பாட்டில் உங்கள் காரியத்தை கவனிங்கன்னு சொல்லி பாட்டு பாடுங்கன்னு உட்காந்துருந்தேன். மெதுவாக 8:30 9:00 தான் மக்கள் வர்றாங்க, வந்து இங்கே யார் வரப்போகிறான் பார்த்தா 2000 பேர் முதல் நாளே வந்துட்டாங்க. எப்படி 9:30 தான் செய்தி ஆரம்பித்து 11:30 தான் கூட்டம் முடிந்தது. அது மாதிரி வசனத்தை நல்லா கேட்குறாங்க அந்த மக்கள். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு சின்ன கிராமம், போக்குவரத்து வசதி இல்லாத அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட ஒரு பாஸ்டர் தரிசனத்தோடு ஊழியம் செய்திருக்கிறார், நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, தொடப்பட்டாங்க, விடுதலை அடைஞ்சாங்க, ஆண்டுக்கு சாட்சி சொன்னாங்க, சந்தோஷம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா, அப்போமா நான் 8:30 9:00 தான் மக்கள் வர்றாங்க, 2வது நாள் கூட்டத்துக்கு 5000க்கு மேலே வந்துட்டாங்க. அந்த மக பெரிய நிறைய பாஸ்டர் மாதிரி இதை பார்க்குறக்கே வந்துட்டாங்க, இந்த கிராமத்துக்கு எவ்வளோ ஜனங்கள் வர்றாங்க, எப்படி மோகன்லாஸ் இந்த கிராமத்துக்கு வந்தாருன்னு. இயேசுவை விட நான் பெரிய ஆளாங்க, இயேசு எவ்வளோ சின்ன கிராமத்துக்கு போனார், கிராமந்தோறும் போனார். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னால், ஆண்டவர் எங்கே போச்சானாலும் போவேன், எனக்கு பட்டணம் சிட்டி அப்படிலாம் இல்லை, சின்ன கிராமம் 50 பேருக்கானாலும்

0: மக்களுக்கு யார் சொல்லுவா? அந்த மக்கள் அற்புதங்களை பெற்றாங்க. அந்த பாஸ்டருக்கு பெரிய சந்தோஷம். அடுத்து இருப்பாருங்க, அந்த கிராமத்திலேருந்து அடுத்து சித்தூருக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார். அது வந்து மே மாதம் 2-3 தேதி, 1ஆம் தேதி உபவாசம், அப்புறம் 2-3 தேதி மீட்டிங்னா 1000 மக்கள் குவிஞ்சிட்டாங்க. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் மைதானமே நிரம்பி விட்டார். இன்றைக்கி அதை பார்க்க போகிறீங்க நீங்கள். அப்போ ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு போன போதும் இயேசு அங்கே வந்து மக்களுக்கு அற்புதம் செய்தார். ஒரு சிட்டிக்கு போன போதும் அங்கும் இயேசு வந்து அற்புதம் செய்தார். அதனால் எனக்கு பெரிய சந்தோஷம், அவர் சொல்கிறத நான் செஞ்சுருக்கேன் என்பது. அதனால் கர்த்தர் இந்த மாதிரி நடத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சித்தூர் பட்டணத்தில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தி, அப்புறம் ஜபம் நீங்கள் பங்கு பெற்று இன்றைக்கி உங்களுக்கு அதே மாதிரி அற்புதம் நடக்க போகிறது. இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல கவனமாக பாருங்கள். இயேசு எப்படி கிரியை செய்கிறார், எப்படி அற்புதம் செய்கிறார் என்பதை உங்களோடும் பேசுவார், உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். சரியா? இப்போது நாம் சித்தூரில் நடந்த கூட்டத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சில அறிவிப்புகளை சொல்லிடுறேன். வந்து ஸ்வீடனில், அதாவது ஸ்வீடன் தேசர்கள் ஐரோப்பாவில், ஸ்வீடன் நாட்டில் 2 நாட்கள் மீட்டிங் இருக்கிறாரு. ஜூன் 5 மாலை 6 மணிலிருந்து 9:30 வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது, அதாவது ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மீட்டிங். 6ஆம் தேதி காலை 9 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபார் ஸ்வீடன். அங்கே ஒரு கூட்ட மக்கள் நம்ம ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து அவங்க ஒரு கூட்ட மக்கள் எழுப்புதலுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் கூட்டம், நாங்கள் சின்ன கூட்டம் தான் இருக்கிறோம், எங்கள் ஊருக்கு வருவீங்களா நாட்டுக்கு? நாங்கள் 10 பேர் வந்தாலும் நான் வர்றேன், கத்தர் வர சொன்னால் வந்துடுவேன். அந்த 10 பேர் ஜெபிக்கிறது நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி இப்போ அந்த சின்ன குழுவினருக்காக நான் போகிறேன். அங்கே வந்து 1 நாள் ஹீலிங் டெலிவரன்ஸ் மீட்டிங், 1 நாள் உபவாச ஜபம். ஜூன் 5, 6 நடக்கிறது சிமர்னா ஃப்ரீ ஹோம் சர்ச். இந்த சிமர்னா ஃப்ரீ ஹோம் சர்ச்சில் கோதன்பர்க் அப்படின்ற இடம், கோதன்பர்க் என்ற இடம் ஸ்வீடன், அங்கே போகிறேன் 5-6 அதன் பிறகு நெதர்லாண்ட்லேயும் 1 நாள் உபவாச ஜபம் ஒழுங்கு செய்யப்பட்ட எழுப்புதலுக்காக இவங்களுக்கு ஆட்சேபித்து கொள்ளுங்க. மே மாதத்தில் கடைசி வாரத்தில் மே 24-30 வரை ஆசீர்வாத பெருவிழாக்கள் 7 நாட்கள் நடக்க போகிறது. அந்த விவரம் எந்தெந்த நாள் எந்த தேதியில் என்னென்ன விழா நடக்கும்னு அதில் பங்கு பெற்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்படுகிறீங்க. இப்போவே நிறைய பேர் பதிவு செய்து இடம்லாம் புக் பண்ணிவிட்டு ஆயத்தமாகறாங்க. நீங்கள் வந்து ஆசை, ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் இருப்பேன், காலையில் மத்தியானம் மாலையில் ஆண்டு சொன்ன இருந்து ஜனங்களுக்கு அவங்க உதவி செய்யணும், அவங்க அது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருத்தர் தெய்வ செய்தி கொடுத்து ஜபம் நடத்துவாங்க. ஆனால் எல்லா ஜபத்திலும் நானும் இருந்து உங்களுக்கு ஜபத்தில் உதவி செய்வேன். இந்த நாள் இந்த நிகழ்ச்சிக்கு காணிக்க அனுப்பின மக்களுக்காக ஜபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு தியாகத்தோடு காணிக்க அனுப்பின பிள்ளைகள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க கொடுத்தது 1000 மடங்காய் திரும்ப கொடுத்த ஆசீர்வதியும், லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதத்துக்கு கொடுத்தபடியால் அவங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். வருகைக்கு அவங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போ வாங்க தேவனுடைய செய்தியை கேட்க போறீங்க, அற்புதங்களை பார்க்க போறீங்க. உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது, ஆமேன்.
1: ஆந்திர மாநிலம் சித்தூரில் கடந்த மே 2-3 ஆகிய தேதிகளில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் அற்புத பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் 10,000-கணக்கான ஜனங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டனர்.
2: சொல்லுகிறேன்,
3: மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு.
2: அவர் இயேசு.

0: மனம் திரும்பினால் உனக்கு அற்புதம் நடக்கும்.
1: நீ
0: உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் உனக்கு சுகம் உண்டாகும். நீ மனம் திரும்பினால் உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். நீ மனம் திரும்பினால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
2: சாட்சி வேளையில் நமது இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் நடைபெற்ற அற்புத பெருவிழாக்கள் மற்றும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் அற்புதங்களை பெற்ற அநேகர் சாட்சிகளை கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
3: உங்க பேர் என்ன சிஸ்டர்?
4: டெய்ஸி.
3: டெய்ஸி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
4: வெள்ளூர்ல இருந்து வந்திருக்கேன்.
3: என்ன செய்றீங்க சிஸ்டர்?
4: நான் சிஎம்சில சார்ஜ் நர்ஸ், இன்சார்ஜ் நர்ஸா இருக்கேன்.
3: உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது?
4: எனக்கு வந்து 8 வருஷமா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. கடந்த செப்டம்பர் மாதம் வந்து முட்டியில இருந்து கீழே வரைக்கும் பிளட் கிளாட்ஸ், ஃபுல்லா கிளாட்ஸ். ஒரு மணி நேரம் முடியாது, என்னால நிக்கிறதுக்கோ உட்காரத்துக்கோ முடியாம. நான் டாக்டர்கிட்ட போனா கண்டிப்பா என் காலை எடுத்துருவாங்க அப்படின்ற ஸ்டேஜில தான் நான் இருந்தேன். ஆனா டாக்டர்கிட்ட நான் போய் காண்பிக்கல. கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அற்புத பெருவிழா நம்ம டிவியில் வர நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போவும் என்னால் உட்கார முடியாதனால நான் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கையில் படுத்துட்டு மொபைலில் மாத்திரம் அந்த அங்கிள் பண்ணுற ஜெபத்தை வச்சுட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ டெய்ஸி, ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனையோ டெய்ஸி இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சிருக்கும் போது, நீ படுக்கையில் இருக்கிற, நீ எழுந்துரு, உன்னுடைய எலும்புகளில் கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார் என்ற ஒரு அங்கிள் அந்த பேசுகிற சத்தத்தை நான் கேட்ட உடனே எழுந்தேன்.
0: டெய்ஸி, படுக்கையில் இருக்கிற டெய்ஸி, இயேசுவின் நாமத்தில் சுகம். உன்னுடைய கால்கள் பலன் கொள்ளுகிறது, எலும்புகள் பலன் கொள்ளுகிறது, சுகம். எலும்பு நடங்க, எலும்பு உட்காருங்க, நடக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை, அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை.
4: கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அந்த முட்டிக்கு கீழே எனக்கு எந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு, எந்த கிளாட்டும், அன்றைக்கே எனக்கு சுகம் கிடைச்சது. கால் முட்டி மடக்க முடியாது, ஆனா மடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்ப 8 மாதம்
3: நல்ல கரங்களை தேடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தாமோ. உங்க பேர் என்ன சிஸ்டர்?
5: பேர் ஷாரன் பிரதர்.
3: எங்க இருந்து வரீங்க?
5: நெல்லூர்.
3: நெல்லூர்ல இருந்து வரீங்க. என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்தது?
5: இது என்னோட செகண்ட் பேபி. செகண்ட் பேபி பிரெக்னன்சியா இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க.
3: என்ன காரணம்?
5: வளர்ச்சி இல்ல, கால் சுத்தமா
3: வளர்ச்சி இல்ல,
5: வளர்ச்சி இல்ல. அப்ப அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. கரெக்டா அந்த டைம்ல ஏப்ரல் மந்த் 2021ல குழந்தை இல்லாத அவங்களுக்காக அங்கிள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து நான் வந்து, ஏசப்பா நீங்க எனக்கு கர்ப்பத்தின் கனி கொடுத்தீங்க, ஆனா டாக்டர்ஸ் வந்து அபார்ட் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்துல நான் ஜாயின் பண்ணி ஜெபம் பண்ணேன். நாங்க வந்து டாக்டர் கிட்ட சவால் விட்டு வந்தோம். எங்க நாங்க ஊழியத்துல இருக்கிற காரணத்தினால ஏசப்பா எங்களுக்கு கண்டிப்பா செய்யறாங்கன்ற ஒரு சவால் விட்டு நாங்க வந்தது. அந்த ஒரு காரணத்தினால நான் நிறைய ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க பேபிக்கு. 1 மந்த் டோட்டலா ஜெண்டர் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் வந்து அப்டாமின் ஃபார்ம் ஆகல. அந்த நெக்ஸ்ட் மந்த் 9th மந்த்ல கம்ப்ளீட் வெயிட் இல்லை பேபி, 1 kg வெயிட் இல்லை. பயங்கரமான பிரச்சனை சூழ்நிலை இருக்கும்போது நிறைய ஜபம் நாங்கள்
3: நடந்துச்சு.
5: பேபி வந்து
6: பெத்த பாபு சேத்தன சுடதண்ணி உடுக்கி நீళ్లు பயங்கரంగా కాగుతా ఉండి పైన అట్లే పోసుకునేసింది. పైన నుంచి కింద వరకు కాలిపోయినాడు భయంకరంగా. ఆ కాలిపోయిన సమయంలో వేలూరు సిఎంసి తీసుకెళ్ళినప్పుడు అక్కడ 75% కాలిపోయినాడు, 15% కాలేదు. బతకడం కష్టం అమ్మ, మేము బతుకుతాడని గ్యారంటీ ఇవ్వలేము అనేసి అన్నారు. సరే, దేవుని కృపను బట్టి అక్కడే ప్రార్థన చేసుకుంటున్నాము. 1 వీక్ తర్వాత అక్కడే 12 డేస్ హాస్పిటల్ అడ్మిట్ అయినాము. సత్యం ఛానల్లో మామూలుగా మనకి ప్రేయర్ వస్తుంది కదా, సత్యం ఛానల్లో ప్రేయరు మామూలుగా మోహన్ శిలాజరి చేస్తూ ఉంటారు. అక్కడ భారంతో ఏడుస్తూ ప్రార్థన చేస్తాం. జబిక్లం వాంగ్ అనే ప్రోగ్రాము మేము దాంట్లో ఎప్పుడు సాటర్డే సండే జబిక్లం వాంగ్ ప్రోగ్రాము. అక్కడే వేలూరు హాస్పిటల్లోనే మేము ఆ ప్రోగ్రాంలో ఉండి అయ్యాది మెసేజ్ వింటూ ఉన్నప్పుడు అయ్యా అన్నాడు, ఒక చిన్న బిడ్డ కాలిపోయి ఉన్నాడు, కవల పడాదింగ అంద నల్ల ఆవు అంద మూంజి కూడా తిరిపి మరుబడి వరం అనేసి అన్నారు. అంద కాయం కూడా మేల అబడేకిది మూంజి మట్టు ఏదిమే ఆవులకు ఎందుకే నల్ల మూంజి అయ్యా సన్న మాదిరి అబడే ఉందిచ్చి అది పెరిగి అర్థిస్తూ నాంగ అప్పే మేము అప్పుడే దేవునికి సమర్పించుకున్నాం బాబుని, కానుక కూడా దేవుడికి ఇస్తాం మేము 1 లక్ష అని చెప్పి కూడా మొక్కుని జీసస్ రిడీమ్స్ కూడా మేము డబ్బును
3: పంపించాం. అద్భుతంగా స్వస్థపరిచి సాక్షిగా
1: నిలబెట్టి పవిత్ర
3: ఇరువారు உங்களுக்கு என்ன அற்புதம் இயேசு செய்தார்?
1: எங்களுக்கு ஐந்து இல்லாத 7 வருஷமா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க போனாலும் எங்களை என்ன ஒண்ணும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு கேட்பாங்க. எங்களுக்கு ரொம்ப வேதனை. அப்பதான் எங்க மாமியார் சின்ன மாமியார் சொல்லிச்சு லாக்டவுன்ல மோகன் சிலாஸ் அங்கிளோட மெசேஜ் கேளுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லிச்சு. அப்புறமா ஐயா 2020 எங்க சித்தூருக்கு வந்திருந்தாரு, இதே மைதானத்துல வந்திருந்தாரு. அப்போ ஆண்டவரோட அவர் சொல்ல சொல்ல எங்களுக்குள்ள எங்களோட இருதயம் ரொம்ப இது ஆண்டவரை தேடி நின்றுச்சு. அப்போதான் ஆண்டவரும் எங்களோட பேசினாரு, ஐயா சொன்ன வார்த்தைகளும் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா.
3: இப்ப எத்தனை குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு?
1: 3
7: 2021 ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சி கண்டினியூ பண்ணேன். சாட்சி எல்லாம் கேட்டேன். அது மாதிரி சாட்சி எனக்கு நானும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு.
3: இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை,
7: எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலா
3: நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம்.
8: சபல் குறித்து தேவநாமனை மகிமைப்படுத்தாமா.
3: உங்க பேர் என்ன?
9: ராகுல்.
3: உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு?
9: எனக்கு நான் வண்டியில போகும்போது வீந்துட்டு அந்த மாதிரி வண்டியில போகும்போது வீந்துட்டு வாழ்க்கை மரம் ஹாஸ்பிட்டல் 4-5 ஹாஸ்பிட்டல் சுத்தினாங்களாம். சுத்தி நான் ஆயா சொன்னதுக்கப்புறம் மோகன் லாசரஸ் ஐயா சொன்னதுக்கப்புறம் நல்லா ஒரே குணமாகணும்
10: தான் ஐயா சொன்னாரு. செல்லு பார்த்துன்னு ஒரு மூலையில் இருந்தா மா மகனுக்காக கண்ணீர் விட்டுனுங்கிற மகள பயப்படாதே உன் மகன் குணமாயிடுமா அப்படின்னு ஐயா சொன்னபின்ட்டு கண்ணை திறந்து மேல் பாரு பார்த்தா
3: குணமாயிட்டான்.
2: முதல் நாளில் நடைபெற்ற அற்புத பெருவிழாவில் நமது சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் வழங்கிய வல்லமையான தேவ செய்தியை காணலாம்.
0: வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம்,
8: லேக்கன கிரந்தாலோ பரிசுத்தன யோவான் ராசன
0: 9 அதிகாரம்
8: 9 அத்தியாயமும்
0: முதல் 3 வசனங்கள்.
8: மொதட்டி 3 வசனாலும்
0: இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார்.
8: இயேசு அலா வெளிச்சுண்டுகா புட்டு குடுவாணி சூசேனும்.
0: அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி,
8: அப்பொழுது இயேசையா தன சிஷ்யம் சூச்சி,
0: ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்?
8: போதகுடா வீடு குட்டிவாடை புட்டுடுக்கு எவடு சேசின பாபமும்?
0: இவன் செய்த பாவமோ
8: வீடு சேசின பாபமா?
0: இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள்.
8: வீரி கண்ணவாரா அணி ஐனனு அடுகா
0: இயேசு பிரதியுத்தரமாக,
8: இயேசு தானிக்கு பிரத்யுத்தரமுகா,
0: அது இவன் செய்த பாவமும் அல்ல,
8: இத்தோடு சேசின பாபமைனனு காது,
0: இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல,
8: வீரி கண்ணவாறு சேசின பாபமைனனு காது,
0: தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்றார்.
8: தேவனு கிரியலு வீணியந்து பிரத்யட்சத பரச்சமுட்டுக்கே வீடு குட்டிவாடிகா புட்டினன் செப்பேனும்.
0: இது எருசலேமிலே இந்த அற்புதம் நடைபெற்றது.
8: இது எருசலேம் நந்து அற்புதம் ஜெரிகின்.
0: பிறவிலேயே கண் தெரியாத ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார்.
8: புட்டுக்கு நுண்டே குட்டிவாடை நோக்கு வியக்தினி இயேசைய தரிசிச்சு
0: அவன் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன்.
8: வாடு பிக்ஷாட்டம் எத்துச்சு தன பிரதுக்கு தெருவனை கொனசாகிச்சேவாடு.
0: அவனை பார்த்த பொழுது சிஷ்யர்கள் கேட்கிறார்கள்,
8: வாணி சூச்சேட்டப்படி சிஷ்யர்கள் அடுத்துனாரு,
0: ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்?
8: பிரபா வீடு குட்டிவாடிகா புட்டுட்டுக்கு எவர் சேசின பாவம்?
0: இது இவன் செய்த பாவமா?
8: வீடு சேசின பாவமா?
0: இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா?
8: லேக்க வீணி கண்ணவாறு சேசின பாவமா?
0: இப்படி பிறந்தான்,
8: எந்துக்கிலா ஜென்மிச்சாடு,
0: ஏன் இப்படி வேதனையில் இருக்கிறான்,
8: எந்துக்கிலா வேதனையில் உண்டாடு,
0: இது யார் செய்த பாவம்,
8: இது எவர் சேசின பாபமோ
0: என்று கேள்வி கேட்டார்கள்.
8: அனி பிரசனிச்சேரி
0: இயேசு சொன்னார்,
8: இயேசு செப்பாடு,
0: இது இவன் செய்த பாவமும் அல்ல,
8: இது வீடு சேசின பாவமைனு காது,
0: இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல,
8: இது நீ கண்ணவாறு சேசின பாவமைனு காது,
0: தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்.
8: தேவனுக்கு கிரியலு இதனை இந்த பிரத்யட்ச படுடுக்கே இதனு ஜென்மிச்சு
0: ஆண்டவர் சொல்லி
8: பிரபுவாலா செப்பி
0: அவனுக்கு பார்வை கிடைக்கும்படி அற்புதம் செய்தார்.
8: அதனுக்கு சூப்பு தொருக்குனட்டுகா அற்புதம் செய்தார்.
0: அவனுடைய துக்கத்தை மாற்றும்படியா
8: அதன் துக்கமனு மாற்றிட்டுக்கை
0: அவனுக்கு ஒரு கண் பார்வையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்.
8: அதனுக்கு கனுதுஷ்டிச்சு பிரபு ஆசீர்வதிச்சு
0: அவன் கண் பார்வை வந்த உடனே
8: அதன் கனுதுஷ்டிராகனே
0: எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பான்,
8: எத்தகைய ஆனந்திச்சுண்டேவாடு,
0: அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கும்,
8: அதன் ஜீவிதத்தில் கொத்த நம்பிக்கை உச்சுண்டச்சு,
0: ஆண்டவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி
8: பிரபு அதனுக்கு துக்கானி சந்தோஷமா மாற்றினு.
0: 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு அற்புதம் செய்தார்.
8: 2000 சமஸ்கிருதம் இயேசு அற்புதம் செய்தார்.
0: அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
8: ஆயன நின்னா நேடு நேரத்தும் என்னடி மாறடுவார்.
0: அவர் இன்றைக்கும் அதே விதமான அற்புதம் செய்கிறார்.
8: ஆயன நேடு கூட அதே விதமாக அற்புதம் செய்வார். ஆயன
0: சில ஆண்டுகளுக்கு முன்னால்
8: கொஞ்ச சமஸ்கால கிதம்
0: குஜராத் மாநிலத்திற்கு ஊழியத்திற்காய் நான் சென்றிருந்தேன்.
8: குஜராத் ராஷ்டிரானிக்கு பரிச்சை நிமித்தமே இல்லை.
0: ஒரு வயல் வழியில கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்.
8: ஒரு பண்ட பலாலோ ஐக்கு குடிக்கு நோய் ஏற்பட்டது.
0: பல கிராமத்தில் இருந்து மக்கள் திரளாய் கூடி வந்து
8: பல கிராமங்களுடைய பிரஜல் விசுத்தங்க அக்கடிச்சு
0: போகிறார்களுக்கு தேவனுடைய வார்த்தை இயேசுவை பற்றி பிரசங்கித்து
8: நேரு வாரிக்கு தேவனுக்கு வாக்கியமுனு இயேசுனு குறித்து பிரகடிச்சேன்.
0: அவருடைய சுகம் விடுதலைக்காக ஜபங்களை ஏறெடுத்தேன்.
8: அதே வாரிக்கு சுவசத்தை விடுதலைக்கை பிரார்த்தேன்.
0: அங்கிருக்கிற ஒரு சகோதரர் அவருடைய மொழியிலே என்னுடைய செய்தியை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார்.
8: அக்க நோக்க சகோதரு வர்த்தமானமனு வாரிக்கு பாஷல தஜமா செய்தார்.
0: பிரசங்கம் முடிந்து ஜப நேரம் முடிந்தது.
8: அயிதே பிரசங்கம் அயிப்போயிந்து பிரார்த்தனா சமயம் அயிப்போயிந்து
0: அநேகர இயேசு தொட்டு குணமாக்கினார்.
8: அநேகுல இயேசை முட்டி சுவசபரிச்சுண்டே.
0: அவர்கள் மேடையில் வந்து இயேசு செய்த அற்புதங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்.
8: வேதிக்கு மீது கொச்சி இயேசு செய்த அற்புதால் வார் செப்து வச்சு
0: திடீரென்று கூட்டத்துக்கு நடுவில் இருந்து
8: உன்னட்டுண்டே அக்கூட்டம் எக்க மத்தியில நுண்டி
0: ஒரு வாலிப பெண் எழுந்து நின்று கை உயர்த்தி சத்தமிட்டார்.
8: ஓகே யவனசரால் லேச்சி நிலபடி சேத்திர வைக்கத்தை கொப்ப சப்தம்
0: எல்லோரும் அவளை திரும்பி பார்த்தார்.
8: அந்தரும் அவன் வைப்பு திரும்பி சூச்சிரி
0: அதை பார்த்தது எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரித்தார்.
8: அந்தரும் சங்கத்தை சூச்சி சப்பல கொட்டி ஆர்ப்பரிச்சார்.
0: எனக்கு ஒன்று விளங்கவில்லை.
8: நான் கேம் அர்த்தம் காலேது
0: என்ன நடக்கிறது என்று கேட்டேன்.
8: அக்கடே ஜருகுத்துந்தன் அடிக்கான்.
0: அப்பொழுதுதான் நடந்ததை சொன்னார்கள்.
8: அப்படியே ஜரிகின சங்கடம் ஜெப்ப
0: அந்த வாலிப மகள் பிறவிலேயே கண் தெரியாதவள்.
8: ஆ யவனசனால் புட்டுக்குதோனே கல்லு கனபடுது.
0: பிறந்ததில் இருந்து கண் பார்வை இல்லை.
8: புட்டின மொழுக்கு கண்டு சூப்பு லேனிதி.
0: மருத்துவரிடத்தில் கொண்டு போன போது
8: வைத்து தகுதி தீஸ்கொண்டு வெள்ளப்படு.
0: இது பிறவிலேயே பார்வை இல்லை.
8: இது
0: எதிர்காலம்
8: அவள்
0: சத்தமிட்டு அலறினாள்.
8: கேக்கப்பட்டி அலமடிச்சு
11: நேனோ என்னால் பார்க்க முடிகிறது நேன சொடகலகுதுனோ என்னால் பார்க்க முடிகிறது நேன சொடகலகுதுனோ எவ்வளவு பெரிய சந்தோஷம் எந்த கொப்ப சந்தோஷம் அது முதல் முதல் அவள் வெளிச்சத்தை பார்க்கிறாள் மட்ட மாட்டாம வெளகுன சொடகலகினோ முதல் முதல் தன் தாயினுடைய முகத்தை பார்க்கிறாள் மட்ட மாட்ட சாரி தள்ளேக்கு முகமுன சொடகலகினோ பிறந்ததில் இருந்தே கண் தெரியாதவள் புட்டிந்து மலுக்கனி கல்லு கனவருதி இப்பளுடைய உள்ளத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆமே குதிமல அந்த கொப்ப நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து நின்ன நேடு நிரந்தரமும் மாறனிவாடு அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர் நேடு கூட அற்புதம் செய்வாரு இன்றைக்கு மக்களுக்கு விடுதலை தருகிறவர் நேடு கூட தன் பிரஜலுக்கு விடுதலை செய்வாரு இன்றைக்கு சுகமாக்குகிறவர் நேடு நைன சசமர்ச்சுவாடு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும் நேடு பிரபு உமைக்கு சுவாசிமகரடு இன்றைக்கு உடைய வியாதிகளை அவர் மாற்ற முடியும் நேடு கூட நீ வியாதனை தீர்ச்சிகரடு இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு தர முடியும் நேடு நீ விடுதலை மகளைன அவருடைய வல்லமை இன்றைக்கு மாறி போகவில்லை அவருக்கு சக்தி நேடுனோ மாறலேது அந்த இயேசுதான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் ஆ இயேசு மீமலை தரிசிச்சதற்கு வச்சாரு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார்
12: மாயமாகும் ஆஸ்துமா ஜப்புல தொலைகி போகும்
11: நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளும்
12: நடவலைனி கால் பலம பொந்துக்கும்
11: பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறும் அற்புதம்
12: செய்யும்
11: இங்கே சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்டார்
12: இக்கட சிஷ்யரு இயேசு தேக்கிற பிரச்சனை அடையார்
11: இது யார் செய்த பாவம்
12: இது எவர் செய்த பாவமோ
11: ஆண்டவரே இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்
12: பிரபா வீடில புட்டுடுக்கு எவர் செய்த பாவமோ
11: இது யார் செய்த பாவம்
12: எவர் செய்த பாவமோ
11: இது இவன் செய்த பாவமோ
12: இது வீடு செய்த பாவமோ
11: அந்த பெட்ரோல் செய்த பாவமோ
12: அந்த கண்ணவார் செய்த பாவமோ
11: ஏன் இப்படி அவன் வேதனையில் இருக்கிறான்
12: எதுக்குலாம் வீடு வேதனல உண்டாலே
11: இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இந்த கேள்வி எழும்புகிறது
12: நேடு அநேகருக்கு அந்தரங்களோ இன்றி
11: குடும்பத்தில் எப்பொழுது வியாதிகள் குடும்பத்தில் வறுமை வறுமை கடன் பிரச்சனை
12: பேதரிக்கமோ தாரித்தா
11: இது யார் செய்த பாவம்
12: இது எவர் செய்த பாவமோ
11: யார் செய்த பாவம்
12: இது எவர் செய்த பாவமோ
11: ஏன் என் குடும்பம் இப்படி வேதனைப்படுகிறது
12: எதுக்கு நான் குடும்பம் வேதனை படுத்துது
11: ஏன் என் வீட்டுக்குள்ள இந்த துக்கம் இருக்கிறது
12: எதுக்கு நான் இந்த துக்கம் உண்டு
11: ஏன் என் வேதனை மாறவில்லை
12: எதுக்கு நான் வேதனை மாறறோ
11: இது யார் செய்த பாவம்
12: இது எவர் செய்த பாவமோ
11: அநேகருடைய உள்ளத்தில் இந்த கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கிறது
12: எதுக்கு நீ ஹிருதயத்தங்களை இப்படி பிரசவம் லேவனத்தை படுத்துறாய்
11: வேத வசனத்தின் மூலம் இன்றைக்கு விடை அறிந்து கொள்ள போகிறோம்
12: லேக்கன வாக்கியம் ద్వారా దానికి జవాబును కనుగొనబోతున్నావు
11: ఏన్ శిష్యులు అంటే కేల్వి కేట
12: ఎందుకు శిష్యులంటి ప్రశ్న అడిగారు
11: ఏనందాల్
12: ఎందుకంటే
11: ఒక మనిదనుడే పాపం అవనికి బాధిపై కొండువరుం
12: ఒక మనిషిక పాపము తన జీవితాన్ని దబతీయును
11: యోహాను 5వ అధికారతల్ ఒక సంభవతే వాసికరం
12: యోహాను సువార్త 5వ అధ్యాయంలో ఒక సంఘటన మనం చదువుతాం
11: యేసు యెరూషలేముకు వందా
12: యేసు యెరూషలేముకు వచ్చెను
11: అంగే ఒక కొలతెన్ అరిగలే ఒక మనిదన్ పడుతరుండు
12: అక్కడ కోనేర్ దగ్గర ఒక మనిషి పండుకున్నాడు
11: 38 வருஷம் வியாதி கொண்ட மனிதன்
12: 38 சவசாலகா வியாதிதோ உன வியக்தி
11: இயேசு அவனை சந்தித்து அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார்
12: இயேசு அதனை தரிசிச்சி அற்புதமான சுவஸ்தனிச்சி
11: அவன் சுகமான பிறகு
12: அத சுவஸ்த பொందుகன தரவா
11: தேவாலயத்திலே அவனை பார்க்கறான்
12: தேவாலயம்லோ அதனை கழிச்சி
11: இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்
12: இயேசு அதன் சூச்சோ மார் செப்பின்
11: யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது
12: யோஹான் சுவார்த்த 5வது அத்தியாயம் 14வது வசனம் அந்தது
11: என் மகனே இதோ நீ சுகமானாய்
12: நா குமாருடா இதுகோ நீ ஸ்வஸ்த பொந்தித்திவி
11: அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே
12: எக்குவ கீழு நீக்கு கலகக்குன்னட்லு இக்கனு பாபமு செய்யுக்குமனி செப்பகா
11: நான் உன்னை குணமாக்கினேன்
12: நேன் நின்னு ஸ்வஸ்தபரிச்சேன்
11: இனி பாவம் செய்யாதே
12: இக்கனு பாபம் செய்யுது
11: இனி பாவம் செய்தால்
12: இக்கனு பாபம் செய்து
11: அதிக கேடானது உனக்கு வரும்
12: மரி எக்குவ கீழு நீக்கு சம்பவிச்சுனு
11: ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்
12: எந்தோ பிரபு இ மாட செப்பேனு
11: அவன் வியாதி படுக்கையில இருந்ததற்கு காரணம் அவனுடைய பாவங்கள்
12: அத்தனு ரோகசெயம்ல உண்டுடுக்கு அக்காரமானிக்க பாபமுலே
11: இயேசு அதை அறிந்திருந்தபடியினால்
12: இயேசு ஆ சங்கத்தை இருகுட் சேத
11: உன் பாபத்தினால் நீ வியாதிப்பட்டாய்
12: நீ பாபமல்ல நீ வியாதிரப்பட்டாய்
11: நான் உன் மீது இரக்கமைத்து உன்னை குணமாக்கினேன்
12: நீ பல்ல கனிகிரிச்சி நீ சொசபர்ச்சனு
11: இனி பாவம் செய்யாதே
12: இக்கு பாபமு செய்யது
11: இனி பாவம் செய்யாதே
12: இக்கு பாபமு செய்யது
11: இனி பாவம் செய்தால் அதிக கேடான நோய்கள் வரும்
12: இக்கு பாபம் చేస్తే அத்தியதிகமான கீடுகள ரோகம் நீக்கு சம்பவிச்சுது
11: ஆண்டவர் அவன் எச்சரித்தார்
12: பிரபுவானி எச்சரிச்சு
11: காரணம் பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கும்
12: காரணமும் ஒரு பாபம் ஒரு மனுஷனை பட்டி பீடிச்சு
11: மத்தேயு 9 முதல் 2 வாசிக்கும் போது
12: மத்தேயு சுவார்த்த 9:1-2
11: ஒரு வியாதி படுக்கையில ஒரு மனிதனை இயேசு வண்டே கொண்டு வருகிறார்கள்
12: வியாதி படுக்கன ஒரு வியக்தினை இயேசுவுக்கு தீசுக்கொச்சார்
11: அவன் திமிருவாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறான்
12: அதோடு பட்சவாயு ரோகம் சேத பீடிஞ்சபடுத்து ரோகசெய்யமன் அலாகே
11: பண்ணால் எழுந்த நடக்க முடியாது
12: அத்த லீச்சி நடவலேடு
11: பாதிக்கப்பட்டு அவனை கொண்டு வந்தார்கள்
12: அலா பாதிஞ்சபட்ட ஆயினி தீசுக்கொச்சார்
11: இயேசு அவனை பார்க்கிறார்
12: இயேசு அதன் சூசேன்
11: அவன் இயேசுவை பார்க்கிறான்
12: அதோட இயேசுன் சூசேன்
11: அவருடைய உள்ளம் நொறுங்குகிறார்
12: அதன் ஹிருதயமும் விரிகி
11: ஐயோ நான் பாவியான மனிதன்
12: ஐயோ நீ பாபியான வியக்தினி
11: இயேசு பரிசுத்தமுள்ள தேவன்
12: இயேசைய பரிசுத்தகல தேவுடு
11: என்னை குணமாக்குவாரா
12: நன்னு பாகு చేసాడా
11: நான் பாவம் செய்து இந்த வியாதிக்குள்ளாகி விட்டேன்
12: நீ பாவம் చేసి రోగానபடி ఉన్నా
11: இயேசு எனக்கும் அற்புதம் செய்வாரா
12: இயேசே నాకు కూడా అద్భుతం చేసాడు
11: இவனை கொண்டு போங்கள் இவன் பாவி என்று ஒதுக்கி விடுவாரோ
12: வீணு తీసుకెళ్ళను வீடு பாபி என்று நான் ஒருவேளை வெளியேசாடேமோ
11: அவருடைய உள்ளம் பயந்து கொண்டிருந்தது
12: அதன் ஹிருதயமும் பயபர்த்துண்டே
11: இயேசு பரமே தள்ளி விடுவாரோ
12: இயேசைய வெளிபலக்கி நெட்டி வேசாடேமோ
11: நான் இவனை குணமாக்க முடியாது
12: நீ இவனை பாகு செய்யுது
11: இவன் பாவியான மனிதன்
12: இவன் பாபியின் வியக்தி
11: என்று இயேசு தள்ளி விடுவாரோ
12: அவன் இயேசைய த்ரோசி வேயுனேமோ
11: பயம் அவனுக்குள் இருந்தது
12: பயம் அதல்ல உண்டேனோ
11: இயேசு அதை அறிந்தார்
12: இயேசைய சங்கதி கிரகிச்சு
11: அவனை பார்த்து சொன்னார்
12: அதன் சூச்சனடு
11: மகனே திடன்கொள்
12: குமாரடா தைரியமுகா உண்டுமு
11: பயப்படாதே
12: பயப்படக்குமு
11: நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன்
12: நீ நாவு தலகி நெட்டி வெயினு
11: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு
12: நீ பாபம் நீக்கு க்ஷமிக்கப்படும்
11: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு
12: நீ பாபம் நீக்கு க்ஷமிக்கப்படும்
11: எழும்பி நட
12: லேச்சி நடுமு
11: உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட
12: நீ பரிபுணித்துக்கு நடுமு
11: இயேசு அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை குணமாக்கி
12: இயேசு அவனை பாபம்னு க்ஷமிச்சி அவனை சுவாசப்படு
11: காரணம் என்ன
12: காரணம் ஏமிட்டி
11: அவன் தன் பாவத்தை உணர்ந்தான்
12: அவன் தன் பாபம்னு கிரகிச்சு
11: ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே என்று பெற்றோர் செய்த பாவமோ
12: கண்ணவாறு சேசன பாபமா
11: பெற்றோர் செய்த பாவமோ
12: கண்ணவாறு சேசன பாபமோ
11: ஏனபடி கேட்டார்கள்
12: இந்துக்கள் அறியாரு
11: பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும்
12: தள்ளிதன்லக்க பாபம் அனைதி பிள்ளைகளை பட்டி பீடிச்சுது
11: பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும்
12: தள்ளிதன்லக்க பாபமோ பிள்ளைகளை பட்டி பீடிச்சுது
11: தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது
12: லேக்கன வாக்கியமும் செப்துந்து
11: சில பாவங்கள் 3-4 தலைமுறை வரைக்கும் சாபமாய் தொடரும்
12: கொன்னி பாபமளைதே 3-4 தரமள வரைக்கும் வெம்படிச்சுச்சுது
11: சில துன்மார்க்கமான பாவங்கள்
12: கொன்னி துர்மார்க்கமான பாபமுல
11: ஆண்டவரை மிகவும் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிற பாவங்கள்
12: பிரபுனி பொகுகா துக்கபர்ச்சி வேதனபர்ச்சே பாபமுல
11: ரத்தம் சிந்துகிற பாவங்கள்
12: ரத்தமும் சிந்திஞ்சே பாபமுல
11: அது 3-4 தலைமுறையாக தொடரும்
12: அது 3-4 தரமள வரைக்கும் வெம்படிச்சுது
11: ஆகவே தான் இந்த கேள்வி கேட்டார்கள்
12: அதுக்கே பிரச்சனை அடிக்காரு
11: மத்தேயு 15:22
12: மத்தேயு சுவார்த்தா 15:22
11: கானானிய பெண் ஒருத்தி இயேசு வண்டே வருகிறாள்
12: கானானு ஸ்ரீ
11: அவளுடைய மகள் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனைப்படுகிறார்
12: அவைக்கு குமார்த்தே அபவித்திர ஆத்ம சேத பட்டி பீடிஞ்சபடி புகா
11: தன் மகளுக்காக எத்தனையோ வைத்தியம் செய்திருக்க கூடும்
12: குமார்த்தே குருக்கு அநேக வைத்தியம் செய்து உண்டச்சு
11: ஆனால் சுகம் உண்டாகவில்லை
12: அவர்
11: மத ஜாதி இன வித்தியாசம் பார்க்க
0: పాల్గొనే దేవుని అల్ల.
12: ఆయన మతము కులము తెగ అనేటువంటి వ్యత్యాసము చూసే దేవుడు కాదైనా.
0: పిన్ ఏ నేసంపడి పేసిన
12: అయితే ఎందుకు ఏసేలా మాట్లాడాను?
0: యేసుకు తెలియం,
12: యేసుకు తెలుసు,
0: ఇవళ్ళుడి పాపం దాని పిల్లయే బాధితురుకరారు.
12: ఈమెక పాపమే బిడ్డను బట్టి పీడిస్తున్నది.
0: ఒరి నాయ్ కక్కినదే తిరుమ తిరుమ సాపడవని పోల,
12: ఒక కుక్క తాను కక్కినది మరలా మరలా మరలా తిన్నట్లుగా
0: ఇవళ్ళు పాపతలే తొడంది నిలై నిండు కొండే ఇరుకరాళ్.
12: ఈమె పాపములో కొనసాగిస్తూ నిలబడుతూనే వచ్చాను.
0: ఇవిడి అశుద్ధమైన పాపం,
12: ఈమె అపవిత్రమైన పాపం
0: ఆవిడ మగళే బాధితురుకరారు.
12: ఆమె కుమార్తెను బట్టి పీడిస్తుంది.
0: ఇవళ్ళు పాపం చేయనబడియా,
12: ఈమె పాపము చేసినందున
0: పాపంతో వైతే సాతాను ఆవిడ మగళే బాధికరా.
12: ఆ పాపాన్ని బట్టి సాతాను ఆ కుమార్తెను బట్టి పీడిస్తుంది.
0: ఇవళ్ మనం తిరుమినాల్ దాన్ మగళకి సుఖం ఉండాక ముందు
12: మారు మనసు పొందితేనే తన కుమార్తె స్వస్థత.
0: ఆహ్వే దాన్ ఏసన్న వార్తయి సొల్లుగరా.
12: కావున ఏసయ్య మాట అందుకే చెప్పాడండి.
0: అవళ్ మనం తిరుమ వెండం అంటే సొల్లుగరా.
12: ఆమె మారు మనసు పొందాలని చెప్పాను.
0: నీ என் பிள்ளையாக மாறிவிடு.
12: நீவு நா பிடகே மாறு.
0: உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விடு.
12: நீ பாபான் விட்டு மாறு மனசு பொందుము.
0: அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுவாய்.
12: அப்பொழுது ஆசீர்வாதம் பொందుకోగలవు.
0: அதை தான் இயேசு அப்படி சொன்னார்.
12: அందుకే இயேசு అలా చెప్పాను.
0: அவள் உடனே அதை ஒத்துக்கொண்டாள்.
12: அவெண்டினே சங்கதம் ஒப்புக்கொண்டேன்.
0: தன்னை தாழ்த்தினாள்.
12: தன்னை தான் தகிஞ்சுகொண்டாள்.
0: நான் தான் ஆண்டவரே.
12: நீ குக்கனே பிரபு.
0: அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழுகிறேன்.
12: அட்டுடி பிரதிகே நீ பிரதிகுதுன.
0: ஆனாலும் ஆண்டவரே என்று ஜெபமண்டுகிறேன்.
12: ஐனனோ பிரபாணி பிரார்த்தించను.
0: இயேசு அவளுடைய తాళ్మయే కండా
12: యేసయ్య ఆమెకు తగ్గింపు చూచాను.
0: అవుడే విశ్వాసతే కండా
12: ఆమెకు విశ్వాసం చూచాను.
0: స్త్రీయే ఉన్ విశ్వాసం పెరిదు.
12: స్త్రీ నీ విశ్వాసం గొప్పదమ్మా.
0: మగళ ఆరోగ్యమానాళ్.
12: నీ కుమార్తె స్వస్థ పొందుకొనెను.
0: సమాధానంతోడే పో.
12: నువ్వు సమాధానంతో తిరిగి వెళ్ళు.
0: అంత తాయి మనం తెరిమిన ఊడన్.
12: ఆ తల్లి మారు మనసు పొందిన వెంటనే
0: మగళకు విడుదలై
12: కుమార్తెకు విడుదల.
0: మగళకు అద్భుతం,
12: కుమార్తెకు అద్భుతమైన స్వస్థత.
0: ఎనకు అనుభవానవర్గలే,
12: నాకు ప్రియమైన వాళ్ళారా,
0: ఇన్నకే ఉంగ కులందే బాధికపడ్డారు.
12: నేనెందుకు నీ బిడ్డ ఆ రీతిగా పట్టి పీడించు?
0: దుఃఖముతో
12: వేదనతో సిగ్గుతో బ్రతుకుతున్నారు.
0: పెట్రోరుడే పాపం పిల్లలకు బాధిపై కొండు
12: తల్లిదండ్రుల యొక్క పాపము పిల్లలను పట్టి పీడించును.
0: ఎనకు తెలియని ఒక కుటుంబతే,
12: నాకు తెలిసిన కుటుంబాన్ని,
0: బాలిబ మగన్,
12: యవనస్సుడు,
0: ఒరే మగన్,
12: ఒకే ఒకే మనసు,
0: వ్యాధి పడ్డాడు,
12: వ్యాధిని పడ్డాడు.
0: డాక్టర్ ఇడతలే కొండు పోనారు,
12: వైద్యుల దగ్గరికి వెళ్ళారు.
0: ఎన్ని వ్యాధినే కండుపిడికి,
12: ఏం వ్యాధో అంతు పట్టలేకపోయింది.
0: అడత పట్టణకు పోనారు,
12: అలా మరో పట్టణానికి వెళ్ళారు.
0: ఇన్నోరు పెరిగి డాక్టర్ ఇడత,
12: మరో పెద్ద వైద్యం
0: సందర్శించారు, కండుపిడిక ముడియ,
12: వారు వ్యాధిని కనుగొనలేకపోయారు.
0: ఇన్నోరు పట్టణకు
12: పోనారు, మరొక పట్టణానికి వెళ్ళారు.
0: అంగూరు పెరిగి ఆసుపత్రికి పోనారు,
12: అక్కడ పెద్ద వైద్యశాలకి వెళ్ళారు,
0: పలు ఆసుపత్రికి పోనారు,
12: పలు ఆసుపత్రి వెళ్ళారు.
0: నిరయ పణ సెలవు పండి,
12: బోల్డ్ అంత డబ్బులు ఖర్చు పెట్టారు.
0: ఎన్ని వ్యాధినే కండుపిడిక,
12: ఏ వ్యాధో అంతు చిక్కని పరిస్థితి.
0: ఎలా నల్లదాన్ని ఇరుకరా,
12: అన్ని బాగానే ఉంది.
0: నాకు ఎన్న మరితో చేయవదు,
12: మేమేమని వైద్యం చేయట.
0: మరణ పోరాటం,
12: కానీ మరణపు పోరాటం,
0: పడుత పడుకై
12: అలా పడక మీదే
0: జబమండి అళైతారు.
12: ప్రార్థించుండగా మమ్మల్ని పిలిచారు.
0: నాగల్ అది అరింది జబికన్ను వీటికి పోను.
12: మేము ఆ సంగతి తెలిసి ప్రార్థించడానికి
0: బాలిబ మగన్ మరణ పడకేలేరు.
12: యమనస్సుడు మరణ పడకలో ఉన్నాడు.
0: அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய துக்கம்,
12: ஆ தள்ளிதலுக்கு எந்த கொப்ப வேதனை.
0: ஒரே மகன் மரண படுக்கல,
12: ஒரே ஒக்க கொடுக்கு மரண படுக்கல உண்டு.
0: மருத்துவம் கைவிட்டு விட்டார்,
12: வைத்தியம் அந்த செய்விட்டு
0: கண்களுக்கு முன்பாக மரணம் அந்த மகனை நெருங்கி கொண்டிருக்க,
12: கண்ணுல எதுட మనం ఆ కుమారుని సమీపిస్తుంది.
0: నాంగళ అవని సంధిక పోనబో,
12: మేము అని చూడడానికి వెళ్ళినప్పుడు
0: అండవసన్న
12: ప్రభు చెప్పాను,
0: పెట్రోరు మనం తిరిమినాల్ మగనికి విడుదల.
12: తల్లిదండ్రులు మారు మనసు పొందితే కుమారునికి స్వస్థత.
0: క్రైస్తవర్గల్ దాన్,
12: క్రైస్తవులే,
0: భక్తి ఉళ్ళవర్గల్ దాన్,
12: భక్తి పరులే,
0: అన్న వసనతిన్బడి వాళ్ళవిల్లే,
12: కానీ వాక్యానుసారంగా జీవించలేదు.
0: యేసుకి ప్రియమైన వాళ్ళకే ఇల్లే,
12: యేసుకి ఇష్టమైన జీవితం లేదు.
0: పేరు కాన క్రైస్తవర్గల్,
12: పేరుకు మాత్రం నామకార్థమైన క్రైస్తవు,
0: ఉన్మయా ఆండవరి తేడవిల్లే,
12: నిజముగా ప్రభుని బతకలేదు.
0: ఆండవరికంటే ఒక పరిశుద్ధ వాళ్ళకే వాళ్ళ,
12: ప్రభు కొరకు ఒక పరిశుద్ధమైన జీవితం జీవించలేదు.
0: ఆండవ సొన్నాని మనం తరంబినాల్ మగనికి విడుదల.
12: ప్రభు చెప్పాడు, మారు మనసు పొందితే నీ కుమారునికి విడుదల.
0: కణవన మనవి ముళంగాలు పడిట అళుదారు.
12: భార్య భర్తలు ఇద్దరు మోకరి చేర్చారు.
0: ఎంగిల్ పాపత్తే మన్ని తెంగిల్ మగనికి విడుదల ఇస్తారు.
12: మా పాపమును క్షమించి మా కుమారునికి విడుదల దయచేయమయ్యా.
0: కన్నీరు విట్ట అళుదారు,
12: కన్నీరు విట్ చేర్చారు.
0: మీ వసనతరికి కీళ్పడిగరమని ఒప్పుకొడు.
12: మీ వాక్యానికి లోబడతాం ప్రభువని సమర్పించుకున్నారు.
0: మనం తరంబిన ఊడన్
12: వారు మారు మనసు పొంది
0: మగనుకులే క్రియ చేసిన మరణ ఆవి వెళ్ళేరిన
12: ఆ కుమారులో క్రియ చేసిన మనపు ఆత్మ బయటికి వెళ్ళిపోయిన
0: మరణ పోరాటత్తి కొండు పిశ్వాస వెళ్ళేరిన
12: మరణ పోరాటం తీసుకొచ్చిన యొక్క సైతన్ బయట వెళ్ళిపోయింది.
0: ఉడనే వారు సుఖం పెట్టే
13: ஏமாற்றம், தடைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள்,
14: மோசப்போட ஆட்டங்கப்படுச்சுட்டா, மோசாலு, ஓமானாலு, நிந்தலு,
13: சாபம்,
14: சாபம்,
13: பல குடும்பத்தின் ஆசீர்வாதம் தடைபட காரணம் சாபம்,
14: ஆ குடும்பமிக்கு ஆசீர்வாதம் அடகின்றது சாபம்.
13: ஏதோ ஒரு பாபம் உங்களை தொடருகிறது,
14: ஏதோ ஒரு பாபம் மிமலை வெம்படிச்சுது,
13: அது சாபமாக உங்களுடைய குடும்பத்தை வாதித்துக் கொண்டிருக்கு,
14: அது சாபங்கா மீ குட்டுமானி பட்டி பீடிச்சு சொன்னது,
13: உணர்ந்த மனம் திரும்பும் உள்ளது,
14: கிரகிச்சு மாறுமனசு பொந்திட்ட
13: சாபத்தின் கட்டு அறுக்கப்பட்ட உடன்
14: ஆ சாபமிக்க பந்தக்கமும் தெம்பி வைபட வேண்டும்,
13: வியாதிகள் நீங்கும்,
14: வியாதிகள் தொலகணும்,
13: இன்றைக்கு உங்களுடைய குடும்ப சாபத்துக்குள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது,
14: நேடு ஒருவேளை குடும்பம் சாபம்ல தத்தரவருது,
13: பாபம் சாபமாய் வெளிப்பட்டு உங்களை பாதிப்பை உண்டாக்கி,
14: பாபமும் சாபமாக வெள்ளடை
13: அவமானங்கள் தொடர்ந்து
14: கொண்டிருக்கிறேன்
13: மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு, இலவசமாய் விடுதலை தரும்,
14: உச்சிதங்க விடுதலை
13: அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம்
14: அவசியம்
13: அவரே பரிகாரி,
14: ஐனே பரிகாரி,
13: சாபத்துக்கு வேறு பரிகாரம் தேவையில்லை,
14: பரிகாரம் அவசியம் இல்லை,
13: அவர்தான் பாபத்துக்கு சாபத்துக்கு பரிகாரி,
14: ஐனே பாபம் சாபம் பரிகாரி,
13: அவரே சிலுவையில் மரித்த தன் ரத்தத்தை சிந்தி பரிகாரத்தை
14: வெளியேறினால்
13: மறைய
14: போகிற
13: இவன் குருடனாய் பிறந்தது,
14: இத்தடு குட்டிவாடிகா புட்டுட்டா,
13: இது இவனுடைய பாவமும் அல்ல,
14: இது இத்தனை வல்ல பாபமும் காது,
13: பெற்றோருடைய பாவமும் அல்ல,
14: இத்தனை தள்ளிதன்லைக்க பாபமும் காது,
13: இவனுடைய காரியம் வித்தியாசம்,
12: వీని యొక్క అంశము కొద్దిగా వ్యత్యాసం.
11: పాపతినాలో శాపతినాలో వందదల్లే,
12: ఇది పాపం వల్ల గాని శాపం వల్ల వచ్చింది కాదు, గాని
11: దేవుని క్రియగలు ఇవని వెళ్ళిపోవడం బొరుటి ఇప్పటి పరంద
12: దేవుని యొక్క క్రియలు ఇతనిందు బయలుపరచబోటికై ఈయన ఇలా పుట్టాడు.
11: యేసువి నామం ఇవని మహిమపడ పోగరు,
12: యేసు యొక్క నామము ఇతనిందు మహిమపరచబడదు.
11: అదర్కాగతాన్ని ఇప్పటి పరంద
12: అందు నిమిత్తమే వీడు ఇలా జన్మించి
11: చెల్లి యేసు అవని గుణమాక్య
12: అలా చెప్పి వాణ్ణి స్వస్థపరిచి
11: అవన్ ఎల్లారికి మిస్ నాన్ కొరటనాయిరుందైన యేసు గుణమాక్య
12: వాడందరికి వెళ్ళి చెప్పాడు, గుడ్డివాడిగా ఉన్న నన్ను அற்புதமாக மரண கட்டிலிருந்து மரித்த போன அவனை உயிரோடு எழுப்பினார் பிரபு. அற்புதங்கா மானபந்த காலனி மானிச்சபடு ஆயன பிரபு லேபேனும்
11: அவன் நிமித்தம் இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது.
12: அதனு பட்டி இயேசுக நாமம் மகிமைப்படுது.
11: அநேகர் இயேசுவுடைய வல்லமை அறிந்து கொண்டார்கள்.
12: அநேகர் இயேசுக சக்தியை கிரகிச்சு கலிகிறது.
11: அதற்காக தான் இந்த பாதிப்பு வந்திருக்கலாம்.
12: தானி குருக்கே இ வியாதி பட்டி பீடிச்சவச்சு.
11: ஐயா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
12: ஐயானே ரட்சிக்கப்பட்டார்.
11: பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன்.
12: பரிசுத்தாத்த சேத நேனு நிம்பப்படுத்துனா.
11: அவருடைய வசனத்தின்படி வாழுகிறேன்.
12: ஐயா வாக்கியானங்களை ஜீவிస్తున్నా.
11: அவருக்காக ஊழியம் செய்கிறேன்.
12: ஐயா குரு சேவை செய்துனா.
11: பின் ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது?
12: ஐயா எதுக்கு வியாதி வந்துச்சு?
11: பின் ஏன் என்னால் நடக்க முடியவில்லை?
12: எதுக்கு நான் நடவலைக்கு போதுனா?
11: பின் ஏன் என் இதயம் பாதிக்கப்பட்டது?
12: எதுக்கு நான் இதயம் தப்பத்தினது?
11: பின் எப்படி எனக்கு இந்த நோய் வந்தது?
12: எதுக்கு இந்த ரோகம் வந்துச்சு?
11: என்று உங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம்.
12: என்னை குறித்து நீர் கதை செந்துச்சுனு.
11: ஆண்டவர் சொல்கிறார்.
12: கனி பிரபு சொல்கிறார்.
11: என் மகனே இது பாபத்தினால் வந்தது அல்ல.
12: நான் குமாரே இது பாபமால் வந்துச்சு காது.
11: அது சாபத்தினால் வந்தது அல்ல.
12: இது சாபமால் வந்துச்சு காது.
11: என்னுடைய நாமம் உன்னில் மகிமைப்பட போகிறது.
12: நான் நாமமுனியந்து மகிமைப்படப் போகிறது.
11: நான் உன்னை குணமாக்க போகிறேன்.
12: நீ என்ன பாகு செய்ய போதுனு.
11: நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன்.
12: என்ன
11: பாவம் செய்தேன் என்று கலங்கி நிற்காது.
12: பாபம் செய்தானே கலத்த செந்தி நிலைப்படுத்து.
11: இயேசுவை பின்பற்றுவர் அவருக்கு தெரியும்.
12: விடுதலை
11: என்ன
12: செய்வேன்?
11: தேவையில்லை.
12: செப்பகலுகுதவா?
11: அப்படின்னா இயேசு கட்டாயம் உங்களுக்கு அற்புதம்
12: அலாகைத்து இயேசைய கச்சிதங்கம் அற்புதம் செய்யணும்.
11: இன்னைக்கு செய்வீங்களா? உங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை மாத்திர நோக்கி
12: பாருங்கள்.
11: என் பாவங்களை மன்னியும்.
12: నా పాపం క్షమించుమయ్యా,
15: నా పాపంగలే మన్నియు,
12: నా పాపము క్షమించుమయ్యా,
15: అయ్యో నా పాపం నిన్ను తొడరుగరు,
12: అయ్యో నా పాపం నన్ను వెంటాడుతుంది,
15: నా పాపத்தை మన్నియు,
12: అయ్యో నా పాపం క్షమించుము,
15: పాపத்திலிருந்து విడుదలை தாரும்,
12: పాపం నాకు విడుదల దయచేయుము,
15: నీ రక్తం ఎన్ని హృదయத்தை కడుగட்டும்,
12: నీ రక్తం నా హృదయాన్ని కడుగుని,
15: ఎన్ని పాపమర కడుగుమ,
12: నా పాపము కడుగుము,
15: పాపத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
12: పాపం దాచిపెట్టు వాడు వర్ధిల్లడే,
15: అరికే చేసి విట్టు విడుగరవని ఇరకం వరువా,
12: ఒప్పుకొని విడిచిపెట్టు వాడు కనికరం పొందునే,
15: పాపத்தை அறிக்கையிடு வாலிபனே,
12: పాపమును ஒப்புகொள் செய்து யவனசுரா,
15: வாலிப மகளே பாவத்தை அறிக்கையிடு,
12: ஓ யவனசுரா நீ பாபான ஒப்புகொள்,
15: இயேசுவே மன்னியும்,
12: இயேசையா க்ஷமிச்சு,
15: இயேசுவே என்னை கழுவும்,
12: இயேசையா நானு கடுகுமோ,
15: இயேசுவே என் உள்ளத்தில் வாரும்,
12: இயேசையா நா ஹృதயாந்தரம் ரம்மோ,
15: என் உள்ளத்தில் வாரும்,
12: நா ஹృதயாந்தரங்கள ரம்மோ,
15: என் வாழ்க்கையிலே நீர் வாரும்,
12: நா ஜீவத்தலோనికి ரம்மோ,
15: என் பாவங்களை மன்னியும்,
12: நா பாபானி க்ஷமிச்சு,
15: சாபத்திலிருந்து விடுதலை தாரும்,
12: சாபம் நாக்கு விடுதல தயசெய்யும்,
15: இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற சோசியல் மீடியாவுல பார்க்கிற நீங்கள் ஜெபம் பண்ணுங்க,
12: இப்படியே சோசியல் மாத்தியமம் ద్వారా சூச்சுன மீறு கூட பிரார்த்திச்சండి,
15: உங்களுடைய வீடுகளிலே முழங்கால் படியிட்டு ஜெபியுங்க,
12: நீலலோ மோகரித்து பிரார்த்திச்சండి,
15: பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க,
12: பாபம் ஒப்புக்கொள் செய்து பிரார்த்திச்சండి,
15: சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க,
12: சாபமுனை விடுதலை காவலனை பிரார்த்திச்சండి,
15: இயேசுவின் வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்க போகிறது,
12: இயேசுக்கு சக்தி மீலலோ திகிராமோது,
15: இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள்,
12: இந்த ரோஜன மீக்கு விடுதலை தினமோ,
15: இன்றைக்கு உங்களுக்கு மன்னிப்பின் நாள்,
12: இந்த ரோஜன மீக்கு க்ஷமாபண தினமோ,
15: சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிற நாள்,
12: சாபமுனை விடுதலை பொந்தே தினமோ,
15: அறிக்கையிட்டு ஜெபியுங்க, ஜெபியுங்க,
12: ஒப்புக்கொள் செய்து பிரார்த்திச்சு,
15: என்னோடு
12: பேசினார்,
15: சாபம்
12: உண்டாகிவிட்டது,
15: சாபம்
12: தொடருகிறது,
15: பாவம் சாபம் மாற வேண்டும்,
12: சாபம் மாறலையா,
15: இயேசு எனக்கு வேண்டும்,
12: இயேசு நான் காவலையா,
15: அவருடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும்,
12: அவருடைய ரத்தம் நன்னு கழுகலையா,
15: ஒப்பு கொடுக்கிறவள் எத்தனை பேர் உண்டு,
12: சமர்ப்பிச்சுக்கிற வாரி எத்த வந்துன்னாரு,
15: அப்படியே வலதுகரம் உயர்த்தங்க,
12: அடி வாரி மீ குடிச்சை பைக்க,
15: நிற்கிற இடத்தில் வலதுகரம் உயர்த்தங்க,
12: நிலபட்ட சோட்டை மீ குடிச்சை பைக்க,
15: மைதானம் எங்கிலும்,
12: மைதானம் அந்தடா,
15: கரம் உயர்த்த நிற்கிறவங்களை இயேசு பார்க்கிறார்,
12: சேதுர் பைக்கத்தை நிலபட்ட சொன்ன இயேசு சூசுனார்,
15: இயேசு இப்பொழுது உங்களை பார்க்கிறார்,
12: இயேசு மீமலை பற்றி சூசுனார்,
15: இயேசுவே இந்த பிணி பாவம் எனக்கு வேண்டாம்,
12: இயேசு ஏக்க பாவம் நான் குத்தையா,
15: இனி பாவம் எனக்கு வேண்டாம்,
12: இந்த பாவம் நான் கொத்து,
15: இயேசுவே மன்னியும்,
12: இயேசுயே நான் க்ஷமிச்சு,
15: என் உள்ளத்திலே வாரும்,
12: நான் ஹృదయாந்தரங்கம்ல ரண்டி,
15: எங்க வீட்டுக்குள்ளே நீர் வாரும்,
12: நான் இன்ட்ல நீங்க ரண்டி,
15: சாபங்கள் மாறட்டும்,
12: சாபாலு தொலைக்கி போடுங்க,
15: ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க,
12: பிரார்த்திச்சு பிரார்த்திச்சு பிரார்த்திச்சு,
15: நிற்கிற இடத்திலே ஜெபம் பண்ணுங்க,
12: நிலபட சொடியே பிரார்த்திச்சு,
15: எல்லாரும் கரமயத்தி ஜெபிக்கிறவங்க,
12: அந்த சேதுர் வைக்கத்தி பிரார்த்திச்சு,
15: இயேசுவின் ரத்தத்தின் வல்லமங்கள் மேல் இறங்குகிறது,
12: இயேசுக ரத்தமந்த சக்தி மீபை திகுசு,
15: வலதுகரம் உயர்த்தினவர்கள் இருதயத்தில கை வைங்க,
12: குடிச்சி பைக்கத்தின் வார் மீ குண்டல மீ சேதுர் பெட்கோ,
15: இயேசுவே என் இருதயத்தில் நீர் வாரும்,
12: இயேசுயா நான் ஹృదయம் உனக்கு திகிரண்டே,
15: என் உள்ளத்தில் நீர் வாரும்,
12: நான் ஹృదయாந்தரங்கள் திகிரண்டே,
15: உம்மை என் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன்,
12: நின்னே பிரபுவா அங்கீகரிச்சுதேன்,
15: என் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன்,
12: நின்னே இரட்சகராக அங்கீகரிச்சுதேன்,
15: என் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன்,
12: நான் தன்றிகா நின்னு ஸ்வீகரிச்சுதேன்,
15: இயேசுவே என் உள்ளத்தில் வாரும்,
12: இயேசுயா நான் ஹృదయாந்தரங்கள்
15: திகிரண்டே, என் உள்ளத்தில் வாரும்,
12: இயேசுயா நான் ஹృదయாந்தரங்கள்
15: திகிரண்டே, என் இருதயத்தை கழுவும்,
12: நான் ஹృదయா நீ கடுகுமையா,
15: என்னைக்குள் வந்து வாசம் பண்ணும்,
12: நான் ஹృదయம் உனக்கு சேரி வாசம் உண்டையா,
15: அப்பனே உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்,
12: தன்றி நீ விடல கண்ணீட்டு பிரார்த்திச்சுனர்,
15: கண்ணீரோடு ஜெபிக்கிறார்,
12: கண்ணீட்டு நீ பிரஜலு பிரார்த்திச்சுனர்,
15: இங்கு ஜெபிக்கிறாங்க
12: தன்றி, ஹృదయம் பத்தலைன சித்தல பிரார்த்திச்சுனர்,
15: இவர்களுக்காக சிலுவை சுமந்ததை நினைத்தருளு,
12: வீருக்கை சிலுவன மோசிந்து பிரபா ஜாபம் சேசிக்கொண்டையா,
15: இவர்களுக்காக பலியானதை நினைத்தருளு,
12: வீருக்கை பலியின சங்கத்தில் ஜாபம் சேசிக்கொண்டையா,
15: இப்பொழுது நம்முடைய ரத்தம் அவர்களை கழுவட்டும்,
12: இப்படி நீ ரத்தம் வாரி கழுகுரு கேட்க,
15: பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும்,
12: பாவம் நுண்ணி வாரிக்கு விடுதலை கழுகுரு கேட்க,
15: சாபத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும்,
12: சாபம் நுண்ணி வாரிக்கு விடுதலை கழுகுரு
15: கேட்க, சாபத்தினால் உண்டான வியாதிகள் விலகட்டும்,
12: சாபம் துவாரா கழுகிற வியாதுல தொலைக்கி போகுரு
15: கேட்க, சாபத்தினால் உண்டான வியாதிகள் மறையட்டும்,
12: சாபம் வரல வச்சிர வியாதுல மாயமாகுரு
15: கேட்க, இப்படி விடுதலை உண்டாகட்டும்,
12: இப்படி விடுதலை கழுகுரு கேட்க,
15: கண்ணீரை பாரும்,
12: வர் கண்ணீட்டி தூசிச்சுமையா,
15: கண்ணீரை பாரும்,
12: வர் கண்ணீட்டி சூசுமையா,
15: கண்ணீரை போறும்
12: தேவா, அவர் கண்ணீரை சூடுமையா,
15: இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும்,
12: ஈ ரோஜு வரி விடுதலை கழுகுங்க,
15: நீர் கண்ணீரை பார்த்ததற்காய் ஸ்தோத்திரம்,
12: நீர் வரி கண்ணீரை சூச்சினது மிக ஸ்தோத்திரமையா,
15: இப்பொழுது உம்முடைய ரத்தம் கழுவுகிறதற்காக,
12: இப்படி நீ ரத்தம் வரி கழுகுச்சுன்னது,
15: விடுதலை உண்டாகிறதற்காய் நன்றி,
12: விடுதலை கழுகுச்சுன்னு மீக்கு வந்த நாள்,
15: உமக்கு நன்றி ஆண்டவரே,
12: மீக்கு வந்த நாள் பிரபா,
15: உமக்கு நன்றி,
12: மீக்கு வந்த நாளே,
15: வசந்தி.
12: வசந்தி,
15: வசந்தி என்கிற சகோதரி,
12: வசந்தி என்று சொல்லப்படி சகோதரி,
15: உன்னுடைய பாவத்தை நிமித்தமே கண்ணீர் விட்டு அழுதாய்.
12: நீ பாபம் நிமித்தம் கண்ணீர் விட்டு
15: இயேசுவே என் பாவத்தை மன்னியும்.
12: இயேசுயா நான் பாபம் க்ஷமிச்சு.
15: பலமுறை நீர் என்னை எச்சரித்தோம்,
12: பலசால எச்சரிச்சீர்.
15: என்னால இந்த பாவத்தை விட முடியவில்லை.
12: நீ பாபாணி விட்டு விடலைக்கு போய்
15: இன்னைக்கு எனக்கு விடுதலை தாரும்.
12: ஈ ரோஜு நான் விடுதலை தெய்ச்சி
15: என்ன கண்ணீர் விட்டு அழுதாய் மகளே.
12: நீ கண்ணீர் விட்டு ஏச்சோ குமாரே.
15: இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவினது.
12: இயேசுகிற ரத்தம் நீ கழுவின.
15: அவர் இன்னைக்கு உனக்கு விடுதலை
12: அடையாளம்
15: குணமாக்குகிறார்.
12: வல்லமை
15: இறங்க போகிற வலதுகரத்தை வைத்துக்
12: கொள்ளுங்கள்.
15: கண்கள் புது கண்களாய்
12: மாறப்போகிற
15: கண்களிலே பார்வை வரப்போகிற
12: ஆண்டவுடைய
15: வல்லமை இறங்க போகிற
12: என்னை
15: என்னை குணமாக்கும் பெயரை சொல்லுங்கள்.
12: மறையட்டும்
15: உள்ள இடத்தில் வலது கை வையுங்கள். கட்டிகள்
12: மறைகிறது
15: மறையட்டும் நாமத்தில்
12: சகல கடலன்னு இப்படி மாயமாய் போகும்.
15: தலையிலே காணப்படுகிற கட்டிகள் மறைவதாக.
12: சிறுசந்து கனபரத்தின பிரதி கட மாயமாய் போகும்.
15: பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும்.
12: தப்பத்தின பிரதி அவையிலோ இப்படி தேவனி சக்தி திகோச்சு.
15: எலும்பிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும்.
12: எமுக்குள்ள கனபரத்தின நொப்புள் தொலைகி போகும்.
15: கழுத்து எலும்பிலே சுகம் உண்டாகட்டும்.
12: நடபாகம் எமுக்குள்ள சுவாசம் வந்து
15: முதுகு எலும்பிலே சுகம் உண்டாகட்டும்.
12: வெண்ணெமுக்கு பாகமும் சுவாசபரச்சபடும்.
15: இடுப்பு எலும்பில் இருக்கிற வலிகள் மறையட்டும்.
12: நடுவு எமுக்குள்ள நொப்பி தொலைகி போகுங்க.
15: முழங்கால் வலிகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில்.
12: ஒவ்வொருவருக்கும்
15: சொல்லுங்க.
16: ఏసయ్యా స్తోత్రం చెప్పండి.
17: అమలా
16: అమలా
17: ఆండవుడి కరమునై తొడగరడు మహళే.
16: ప్రభు కసనిని ముర్తుంది కుమార్తే.
17: ఉనుడి ముఖమెల్లాం ఒరు నరంబిలే బలి కానపడుగరే.
16: నీ ముఖమనందు ప్రతి నరములో నొప్పి.
17: అది కన్నిలే ఉండాగరదా తలయిలే ఉండాగరాదండి విలంగబెల్ల.
16: అది కలదా అది తలలో కలుగుచుందా కళ్ళలో కలుగుచుందా నీకు
17: నరంబెల్లాం బాధికబడ్డరుగరే.
16: నరమంతియు దెబ్బతినింది.
17: యేసువే నామతిలే నీకు ఒనుగు పెట్టుదా.
16: యేసు నామన నేను నీకు స్వస్థత.
17: యేసువుకి స్తోత్రం అంటే సోలి పొడ.
16: స్తోత్రం చెప్పు ఇప్పుడే.
17: ఆండవుడి తలంబగలాల్ గుణమానా.
16: ప్రభు పొందిన దెబ్బల చేత నువ్వు స్వస్థ పొంది.
17: ఎల్లరూ బలదుగరం అయితే
16: అందరు కూర్చే పైకి.
17: యేసువే స్తోత్రం.
16: యేసయ్యా మీకు స్తోత్రం.
17: నిన్ను తొట్టదర్కై స్తోత్రం.
16: నాయన నువ్వు ముట్టినందుకు మీకు స్తోత్రం.
17: నిన్ను గుణమాక్కినందుకు స్తోత్రం.
16: బాగు చేసిన మీకు స్తోత్రం.
17: యేసుకి నందిని సొలగ.
16: యేసుకి వందనాలు చెప్పండి.
17: హల్లెలూయా.
16: హల్లెలూయా.
17: ఇప్పు 5 నిమిషం సాక్ష్య నేరం.
16: ఇప్పుడు 5 నిమిషం సాక్ష్య సమయం.
18: నా 10 వరుసమా ரொம்ப కష్టపడవే. మైక్ మరం తల సుత్తం తల భారమా இருக்கு. நரம்பெல்லாம் வலிக்கும் தலையில ரொம்ப ஃபீல் பண்ணியாகவே. ஆனா இப்ப எங்க பேர் சொல்லி அழைத்தீங்க ஐயா. அமலா உன் தலையில இருக்கிற பார நரம்பெல்லாம் நல்லாவும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுன்னு சொன்னீங்க ஐயா.
17: அமலா
16: அமலா
17: ஆண்டவுடைய கரமுனை தொடுகிற மகளே.
16: கசனின் முர்த்துந்தி குமார்த்தே.
17: உன்னுடைய முகமெல்லாம் ஒரு நரம்பிலே வலி காணப்படுகிற.
16: நீ முகமனந்து பிரதி நரம்புல நொப்பி.
17: அது கண்ணிலே உண்டாகிறதா தலையிலே உண்டாகிறதா என்று விளங்கவில்லை.
16: அது கலதா அது தலலோ கலுகுச்சுந்தா கல்லலோ கலுகுச்சுந்தா நீ
17: நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற.
16: நரமந்தி தபத்தின்
17: இயேசுவின் நாமத்திலே நீ உனக்கு விடுது.
16: இயேசு நாமல நேடு நீக்கு சுவஸ்தா.
17: பேர் சொல்லி அப்படியே சொல்லி இயேசுவாலதான் இப்படி அற்புதம் செய்ய
16: முடியும். பேரு செப்பி முக்கால நரமந்தா நீக்கு
17: நிமிஷமே மாற்ற சுகம் எல்லாம்
19: ரெண்டு காதுகளிலும் 10 வருஷமா நீர் வடிந்து கொண்டே இருக்கும். యేసు విడుదల కొడుతురుకరు.
16: రెండు సంవత్సరాలుగా చెవుల్లో నీరు కారుతుంటది. ప్రభు స్వస్థపరిచారు.
20: అది ఇప్పుడు తేచుకున్న చిర తన్ని మారి ఓడుమాయ.
17: రెండు కాదులే.
20: రెండు కాదుమే.
17: ఎన్ని వర్షమా?
20: ఇప్పు 10 వర్షమా. బెంగళూరులో హాస్పిటల్ పాతం, సిఎంస్ లో పాతం, వేలూరు పాతం, ఇంకే గుడి
17: రాణిపట్టి.
20: ఇప్పుడు నన్ను కయ్య వ్యక్తి జబితుకుంటే ఇరున్నాయా జబతులే. ఎన్ని వంద వెళ్ళ తొట్టు మారి ఇరుంచాయా. ఏసుపయ్యకి విడుదల కొడతారు. ఎన్ని కాదు ఒండుమే ఇల్ల.
17: ఒండుమే ఇల్ల. 10 వర్షమా అద్భుత సుఖం ఎలా కరందటి ఆండవుకు నన్ను
16: సొల్లు. 10 సంవత్సరాలు ఉన్న ప్రియుడి
17: 20 வருஷமா கேட்காத இந்த காது ஆண்டவர்
16: திறந்திருக்கிற.
21: திருமணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷமா இந்த பிசாசின் பிடியில் நான் ரொம்ப போராட்டம் அனுபவிச்சேன். இன்னைக்கு அந்த பிசாசின் அந்த சர்பத்தின் ஆவி என்னை விட்டு வெளியில போனதை நான் முழுமையா உணர்ந்தேன். தொண்டையில ஆபரேஷன் பண்ணியிருந்தேன். தைராய்டு ஆபரேஷன், கேன்சர் கட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டி இன்னைக்கு வந்து எனக்கு வெளியில வர மாதிரியும் நான் கீழே துப்புனேன். நான் நல்லா உணர்ந்தேன். தொண்டையிலிருந்து ஏதோ வெளியில வந்துச்சு. நான் கீழே துப்பினத சர்பத்தின் ஆவி என்ன விட்டு வெளியில
17: கட்டி போயிட்டு
16: கட்டி போயிருந்து
17: கேன்சர் கட்டி
21: கேன்சர் கட்டி மாத்திரை
17: சாப்பிட்டு
21: நான் 5 வருஷமா இருக்கு.
17: 5 வருஷமா
16: கட்டி
17: இன்னைக்கு இந்த ஆவி வெளியேறும் போது இந்த கட்டையும் அவளை விட்டு வெளியேறி போயிட்டு
16: விட்டுறாங்க.
17: நன்றி சொல்லுங்க.
19: ஆறு வருஷமா இடது காது கேட்காது. இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார்.
16: 6 சம்சாலகா இறஞ்சி விடப்படுது. பிரபு சாசபர்ச்சி.
17: 6 வருஷமா
22: கேட்கல. சரியா கேட்காது. எல்லாம் சவட சவடன்னுவாங்க.
17: அந்த காதை மூடுங்க.
22: நல்லா கேக்குது, நல்லா கேக்குது.
17: மனைவி
19: 3 வருஷமா உங்களுக்கு கால பிரச்சனை, இயேசு குணமாக்கி
21: இருக்கிறேன். காதை கேட்கல, செவிடு செவிடு நானே சொல்லுவேன்.
17: இனிமே சொல்ல முடியாது.
21: அது
17: கொடுக்கணும்னு
21: சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? உன்னை சர்ச்சைக்கு இது மாதிரி உங்களுக்கு மோகன்ல சாசம் கூட்டிட்டு போனாதான் உங்களுக்கு தெரியும்
17: என்னன்றது.
21: நரம்பு சுத்தி வைக்கிறதுனால கால வரிசல நொண்டி நொண்டி தான் வந்தேன்.
17: வரும்போது
21: இப்ப வந்து என் உடம்பும்
17: நடக்க முடிய மாட்டோம்.
21: இப்போ என் உள்ளத்திலிருந்து போன மாதிரி நல்லா உணர்ந்தேன். நானு அந்த மாதிரி இப்ப கிளியர் ஆயிடுச்சு. நானே சொன்னேன்
17: நொண்டாம நல்லா நடக்கீங்களா? எங்க நடந்து காமிக்க நல்லா. இப்ப இது மாதிரி நடக்க முடியாது. வரும்போது நொண்டி நொண்டி வந்திருக்கிறாங்க. அந்த ஆவி வெளியேறி போன உடனே கால் சுகமாயிட்டு எல்லாம் கரந்தட்டி
16: நல்லா முடிச்சுக்கொண்டு குடுத்துனே அவட உச்சது. கானி பிரபு இப்படி முட்டி சோசப்படிச்சாரு. சக்கர நடவு சாகுத்துந்த அவட.
20: நான் 13 வருஷமா சர்பத்த ஞாபகம்னால ரொம்ப பாதிக்கப்பட்டேன். சரீரம் முழுக்க பாம்பு மாதிரியே போடும். சர்ச்சைக்கு போனா கூட அந்த மாதிரி தான் என் சரீரம் ஃபுல்லாவே பாம்பு மாதிரி தான் நெளிஞ்சு போவேன். எனக்கு எல்லாரும் சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும்.
17: நானும்
20: 13 வருஷமா அந்த சர்பத்து
17: எனக்கு
20: நான் பாவ அறிக்கை இட்ட பிறகு அது அப்படியே வாமிட் மாதிரி எடுத்து விட்டது. நான் அப்பதான் எனக்கு விடுதல் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சு.
17: சர்பத்தின் ஆவி போயிட்டு 13 வருஷமா அந்த ஆவி வெளியேறி போயிட்டு இலவசமாய் விடுதல் எல்லாம்
16: துராத்மா பயந்து சொந்த பிரபு இச்சாரு. சம்பளம் கொடுத்து தேவனான பார்த்தாமா
19: ஒரு ஆவி வெளியேறின பிறகு நல்ல விடுதல.
16: பயங்கரமான வீப்புணப்பு சேர்த்த பீடிச்சப்பட்டாரு. ஆத்மா பயந்தேறக சொல்லி முடிக்கணும்.
4: 4 மாதத்திலிருந்து முதுகு வலி வயிற்று வலி. டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும். கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு
17: சொன்னாங்க. கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு
4: சொன்னாங்க. மெடிசன் சாப்பிட்ட கூட இன்னும் செட் ஆகல. ஆனா இன்று தினத்துல விசுவாசமா ஜெபிங்கன்னு சொன்னீங்க. கண்ணீரோட ஜெபித்து எனக்குள்ள இந்த வல்லமை இறங்கிச்சு.
17: வல்லமை வந்து இறங்கிச்சு. இப்ப நல்ல சுகமாயிட்டீங்க. நல்ல சுகம். ஆண்டவுடைய வல்லமை தொட்டத உணர்ந்தாங்க. அற்புதமான சுகம்.
16: பிரபிக்க சக்தி தாக்கின வெண்டனை கிரகிச்சின வெண்டனை அற்புதமான சுவஸ்தா.
19: 19 வருஷமா சர்பத்தின் ஆவியின் போராட்டம் ஒரு வெளிச்சம் வந்து சந்திச்ச பிறகு விட்டதில்ல.
16: 19 சம்சாலிகா சர்ப பாத்மம் சேத்த போராட்டம் ஒரு வெளுக்கு வச்சு தரிசிச்சகானே விடுதலை பொந்துட்டு விட
5: குழந்தை நின்னாக்கா கரு கலிக்கையா நீங்க ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை வந்து என்னை தாக்குச்சு. தாக்கும் போது நான் அப்படியே பயங்கரமா சுத்தினேன்.

0: சுத்தி அப்படியே கீழே ஒரு வெளிச்சம் வந்து என்ன தாக்கி நான் கீழே வீந்துட்டேன்.
1: பெண்களுக்கான எழுப்புதல் ஜப கூடுகை மே மாதம் 14 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். இடம் CSI பாரிஷ் ஹால், டட்லி பள்ளி அருகில், திண்டுக்கல். தேவ செய்தி: சகோதரி செல்லராணி அப்பாத்துறை அவர்கள். எழுப்புதல் ஜபம் சகோதரி அனிதா பானு மற்றும் சகோதரி வசந்தி பால் ஆகியோர். பெண்களே, தெபோராளை போல தீர்க்க தரிசியாக எழும்பி தேசத்தின் எழுப்புதலுக்காக எழும்பி பிரகாசித்திட வாருங்கள். உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள். மேலும் விவரங்களுக்கு 9944105044, 9952865683.
2: இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.

Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Parishuddhar, Parishuddhar, Parishuddhar, Parishuddhar, Parishuddhar. கேருபின் சேராபின் பத்தியில வீற்றிருக்கிறவரே, நீர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒடியிலே வாசம் செய்கிறவரே, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. ரபாசியாந்தா ரபாசியே லேப்ரா தாஹிலாஷியா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராபாஸ்யாந்தாயா ராபாஸே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. லேபாஸ்யாந்தா ராபாஸ்தே ரேகி லேப்ரடோஷ் ப்ராசாந்தாயே லேப்ராசியே நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரை அழைத்து கொண்டு வருகிற பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே அடுத்த அரை மணி நேரம் ஜெபிப்பதற்கு வேண்டிய பலத்தால் இடைக்கட்டுவீராக. எங்கள் குறைகளை எங்களுக்கு மன்னியும், எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். லார்ட், ஃபர்கிவ் அவர் இனிக்விட்டிஸ், ஃபர்கிவ் அவர் சின்ஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு பாவங்களை ஆண்டவரே இரத்தாம்பர சிவப்பா இருக்கிற ஓ இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவே என்று சொன்னீரே. அப்பா, இப்பொழுதே உம்முடைய திவ்ய கரம், உம்முடைய அத்தரிசனம் உள்ள கரம் இப்பொழுதே ஆண்டவரே எங்கள் மீது வந்து எங்கள் குறைகளையும் குற்றங்களையும் ஓ ராபாசியாந்தா ராபாசே. ஹாலலூயா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. குறைகள் குற்றங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. ரே பாஷ்யாந்தா ரபாஸ்ஹே லே ப்ரதா காயா ரே ப்ரதோஷ் எல் ஷாந்த் லே ப்ரதோஷ் எப்ரி க்ளாசாந்தா யா ரபாஸ்ஹே எல் ப்ரதோஷ் ஒவ்வொருவரும் ஜெபி காரமிங்க. ப்ரே, ப்ரே, ப்ரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலிபீடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரியுங்க, எங்களை சுத்திகரியுங்க அப்பா. கேளுங்க, வாயிலை திறந்து கேளுங்க. டோன்ட் பி சைலண்ட், ஓபன் யுவர் மவுத்.

0: Then pray. Start praying. Ask the Lord to fill you with His power. Ask the Lord to fill you with His divine glory and the anointing. Hallelujah. Hallelujah. Rabba Sianta Ya Rabasihi. Lebra diga Rabba Siantu Rege Lebradash. Rabba Sianta Ya Rabasihi. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Balatinalumalle. Parakramatinalumalle. தேவனுடைய ஆவின எல்லாமாகும். இட் இஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். இட் இஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். ஹாலலூயா. நன்றி நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பலத்தில் ஓடும் பொழுது நாங்கள் ஆண்டவரே பா இடறி விழுகிறோம். ஆனால் நீர் எங்களை பலப்படுத்தும் பொழுது அப்பா நாங்கள் வழுவாது. ஆண்டவரே ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே நிமிர்ந்து நிற்போம். கண்மலை மீது கட்டப்பட்ட வீட்டை போல் அசையாது இருப்போம். ஹாலலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாட் எவர் ஓ கனெக்ஷன்ஸ் வி ஹேவ் வித் ஆர் எனிமி, ஆண்டவரே எந்தெந்த வழியாக நாங்கள் சத்துருவோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமோ இப்பொழுது அது டிஸ்கனெக்ட் பண்ணுகிறேன். ஐ டிஸ்கனெக்ட் மை செல்ஃப். கேளுங்க, ராபா சியே கே லே ப்ரா டாசே ரே ஜான் தா கா ராபா சே லே ப்ரா தி கா ராபா சியா லே ஷாந்தோ யோ ரோஷே Raliga sea emri glas kavorianta rabase.
1: నాలుగేళ్ల క్రితం సెలక్షన్ మ్యాచ్ లో ఒకడు రఫ్ ఆడించాడు కదా, వాడి పేరేంటో గుర్తు రావట్లేదయ్యా.
2: సెలెక్టర్ గా ఎంత మందిని చూసుంటారు, నాలుగేళ్లైనా వాడి గురించి వెతుకుతున్నారు. ఎవడు సార్ వాడు?
1: వాడొక బోర్ మెకానిక్ అనుకుంటా.
3: పదివేలు పెట్టంటే భయమే లేదండి రా పిల్ల నా కొడుకులకి.
4: ఆడిని చూసుకొని ఈ బలుపు అంతా
5: ఏంటి సార్, ఆ బోర్ మెకానిక్ గాడు ఇండియా టీమ్ వదిలేస్తాడా? పాడు అనురాట.
6: మన ఎండాకాలం లీవుల్లో ఆడిని పెట్టుకుని 10 లక్షలు పెట్టుకెళ్తారన్నా. వాళ్ళ టీంలో పేరుకే 11 మంది, ఆట ఆడొక్కడిదే.

0: ஐ சி
1: டு யூ இந்தியாவை முன்னேற்றுகிற பிசினஸ்களை நாங்க உலகெங்கும் கொண்டு செல்கிறோம்.
2: FedEx, the move India needs.
3: Hallelujah. I disconnect myself. Re shantayele prato khabari khele radaniya se. Hallelujah. Hallelujah. Ippol devar prashnam le baba radha khana masiye le bradi khatu re ke li bari antash exekte li rodosh pradase te ke li rabata karata masi rababa bare ke te le bari gadena masiye o re தேவைக்காக ஜெபிக்க வர வேண்டாம். உண்மையாகவே நான் ஆவியில் வளர வேண்டும். நான் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். ஐ நீட் டு க்ரோ இன் மை ஸ்பிரிட். ஐ நீட் to be strengthened in the spirit. I need to overcome the flesh. I need to stand straight, stand for the Lord Jesus and for his word. Le raba santa raba urianta ya basia satyate arivirgal satyam ungalai vidudalaiyaakum. You will know the truth and the truth will set you free. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Nandri nandri. We are called to be kings. We are called to be kings to rule this earth. Hallelujah. Oh, ella manidargalaiyum, oh inda oh vaanangalaiyum bhoomiyum padaitha devan nammai aalugai sei alaithirukkar. We are not a slave. We are called to rule over everything, to have dominion over the creations of the Lord. Re kha ta ra ba si he re ba sian tha le rosh pra la san tha ya ra ga di le bra dash pra dosh kabur yan kha le ra ze elish krabo yan kabo rianta se. Hallelujah. Le santa ye re base. Hallelujah. Le be rush kabo ya se ma santa re belish exandarabo riantash egle brodish yanta rabase re ke to ro santa re belia elire ma santu rosh. Hallelujah. Parisutre parisutre ipodi over varayum in the online la join panirukra over இருதயத்தில் இன்றைக்கு ஒரு விசுவாசத்தில் ஒரு வல்லம் அதிகரித்து உங்களுடைய விசுவாசம் பெறுகிறது. உங்களுடைய வாவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். You are gonna move forward. Hallelujah. Rabashyanta rabashi le ragadi le bashi. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. I prophesy to you in the name of Jesus. Hallelujah. You are going to move forward in your faith. In the walk with the Lord Jesus, நீங்கள் ஆவியில் வளர போறீங்க. நீங்கள் விசுவாசத்தில் வளர போறீங்க. இயேசுவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாக வளர போறீங்க. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Leasie ela ramosianta rabasia egre gladoshkra hasia el rose fradesh rele torabasianta yase eblish kradosh elasianta rabase. Hallelujah. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. More power, more power to overcome the clutches of the enemy. Hallelujah. நீங்க எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்ய அவரால் முடியும். The Lord will lift your head. The Lord will lift your head. Hallelujah. விழுந்து போன இடத்திலே கர்த்தர் தலையை நிமிர செய்ய முடியும். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்களை பொருளாதாரத்தில், wherever you are, wherever you are, எந்த இடத்துல நீங்கள் தவழ்ந்து போய் தோய்ந்து போய் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தரால் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க முடியும். I prophesy to you in the name of Jesus. No weapons forged against you shall not prosper because the blood of Jesus upon your life. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற உங்கள் மீது எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மீது இருக்கிறது. ரபா சியாந்த
4: தாதி,
0: हम सोमनाथ क्यों जा रहे हैं?
4: तुझे सिखाने कि जीवन में लाख चुनौतियाँ आए पर आस्था ना डगमगाए। हजार सालों में भैरव आक्रमण हुए सोमनाथ पे।
0: ओ,
4: फिर भी हमारी आस्था पे आँच नहीं आई।
0: फिर क्या हुआ दादी?
4: फिर सरदार पटेल आए, दिव्य सोमनाथ मंदिर बनाया।
0: फिर?
4: फिर प्रधानमंत्री मोदी जी ने हमारी आस्था के इस केंद्र को और भव्य बनाया और आज हम सोमनाथ नव निर्माण का 75वां वर्ष मना रहे हैं और धूमधाम से। तो बोलो हर हर महादेव। जय सोमनाथ।
5: विरासत के 75 साल 8 से 11 मई 2026 इस स्वर्णिम अवसर के साक्षी बने।
3: Prayer will change things in your life. Prayer will change the seasons in your life. Prayer will change the plans of the enemies from of your life. உங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்ததான திட்டங்களையும் தீர்மானம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை ஜபத்தினால முறியடிக்க முடியும். Through prayer, you are asking the Lord Almighty, the power of God, to come upon your life. You are asking the light of the Lord to come upon your life. உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மீது வருவதற்கு உங்கள் ஜெபம் அவசியம். When you don't pray, you are indirectly allowing the darkness to come upon your life. When you don't utter any words, when you don't pray, when you don't spend time with God, you are allowing the enemy to come and overpower your life. Hallelujah. Hallelujah. Jebikaramenge. This is the place where your spiritual man will be strengthened. Your spiritual life will be developed. If you are here for certain prayer request, please change your mind. இந்த இடம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ப்பதற்கான இடம். இந்த இடம் தேவனோடு ஐக்கியமாகிறதுக்காக இந்த ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Your life will be transformed, then you will receive everything. The Bible says, Matthew 6:33, seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். Seek the kingdom of God, follow the footsteps of God. கேளுங்க, பலன் தாருங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வழியில் நடக்காமல் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கிற ஜபம் அருவறுப்பானது என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை கேளாதவரின் ஜபம் அருவறுப்பானது. நீதிமானோ என்றால் அவன் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுரை போல வளர்கிறான். Let's examine ourselves. Let's examine ourselves. Are we following? Are we in the with God? Are we with God? Are we standing with the enemy? நாம் சத்துருவோடு இருக்கிறோமா அல்லது இயேசுவோடு கூட இருக்கிறோமா? There are only two parties. One is Jesus. He is the eternal King. He is the eternal God. He is the Almighty. He is the Alpha and the Omega. He is the first and the last. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. Let's ask the Lord. Let's surrender ourselves completely. இன்றைக்கு முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஜப வாழ்க்கையை தடுத்துக் கொண்டிருக்கிறது. You are hiding certain secrets in your heart which is not allowing you to freely pray and to read the word of God. Beware of your sins. I speak to you in the name of Jesus. உங்களிடத்தில் நான் பேசுகிறேன், யார் இடத்துல பேசுறேன் தெரியும். You are hiding certain sins in your heart. சில பாவங்களை நீங்கள் மறைத்து மறைத்து செய்து கொண்டிருப்பதனால ஜெபிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல, கர்த்தர் ஐக்கியமா இருக்க முடியல. You are thinking God will forgive whatever you do. No. Re santa yele barabashia. Repent. Let's repent to the Lord. Let's repent. ஆண்டவரே எங்களை மன்னியும், என்னை மன்னியும். நீர் விரும்பாத, நீர் அருவருக்கிற பாவங்கள், நீர் வெறுக்கிற காரியங்களை நானும் வெறுக்கிறேன், என்னை மன்னியும். I want to live a holy life. கேளுங்க. I want to meditate on your word day and night. உம்முடைய வார்த்தையை நான் தியானமா இருக்க விரும்புகிறேன் அப்பா. அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகையின் போது உன்னை அறியேன் என்று சொல்லுவதற்கு
6: சில பாதைகள திட்டமிட முடியாது, ஆனால் அது உணர முடியும். கொடுந்தாயில் இந்த பாதைகளில் நடப்பதே ஒரு தனிப்பட்ட பதமாக இருக்கும். இது சில மீறிகள் தூரம் பற்றிய விஷயம் இல்ல, நீண்ட காலமாக இருந்து வரும் நம்பிக்கையை பற்றியது. அதனால நம்ம நாளை கேட்டுக்கொண்டோம், அவங்களுக்கோ அவங்களோட இஷ்டமான அதையே இன்னும் கொஞ்சம் சுகமான பேக மாற்ற முடியுமா? ஜப்பானிய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட நெனலாக்கின் நோ ஹீட் பெயிண்ட், இது சூடான நிலத்தின் வெப்பநிலையை 15 டிகிரி வரை குறைக்கிறது. மேலும் அவர்களுடைய ஒவ்வொரு பயணத்தையும் இன்னும் சிறப்பாக்கியது.
7: मंडे आइएगा सब पेपर्स के साथ.
8: सारे पेपर्स हैं सर. हाउ कैन आई अवॉइड मल्टीपल बैंक विजिट्स फॉर माई होम लोन?
3: नाम अड़े कूड़ा. वी नीड टू लव गॉड. इफ यू लव मी, You will obey my commandments. நீ எடுத்து அன்பாயிருந்தால் என் கட்டளையை கைக்கொள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். Ask for the forgiveness, ask for the strength. கர்த்தருடைய பெலத்துக்காக, அவருடைய கிருபைக்காக, யாருக்கும் தெரியாமல் மறைத்து மறைத்து ஒழித்து ஒழித்து செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், அது உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. The sins which we are doing in a secret is destroying your life. Not only destroying your life, but it is separating you from God eternally. Le sada rama ma syanta yala basi. Le bradi ka ya ba rabo she le ba santa raba ba se. Jesus is a name is given to the mankind to be saved from the eternal separation which is hell. நரகத்திலிருந்து நித்தி நித்தியமாய் கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறதான அந்த உலகத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது இயேசு என்கிற நாமம். இயேசுவின் நாமத்தினாலே, அவரத்தினாலே மீட்கப்பட்டு கழுவப்பட்டால் ஒழிய ஓ பரலோக ராஜ்க்கு பிரவேசிக்க முடியாது. ஓ ரபா சியாந்தா ரபா பாஷே லே பிராதி கா ரபாஷே எல் ஷாந்தா ரே கே லே பா ரியாந்தா யா பாஷே. Pray, pray, pray in tongues, pray, ask the Lord for the strength, hallelujah, to live a set apart life. கர்த்தருக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு கேளுங்க ஆண்டவரிடத்தில். Hallelujah, hallelujah, hallelujah. குயவனே, உம் கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். குயவனே, உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். குயவனே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை உருவாக்குங்க, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை உம்முடைய ஆண்டவரே சித்தத்தின்படி என்னை ஆட்கொள்ளுங்க. என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய மீறுதல்களை மன்னி கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. தனக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தி நமக்குள் இராது. If you say, I haven't sinned anything, if you say, I am living a holy life, no, every man fallen short of the glory of God. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்போம். நம்முடைய விளக்கிலே எண்ணெயை வைத்து ஒவ்வொரு நாளும் ஓ ரே காசே ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Lekhaba rahantu roshe. Le rabasi antaya basi. Hallelujah. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Le sheke le barahasi. Rekha taya bara babase. Re baba re handa rabamasi. Le bradiga rababasi antaya rabase. Le brados yantaye le brados. Thank you, Jesus. Le bradi mama siantai arahase. Re babase. Ulatin alatilande. Andavare. உம்மை போல என்னை மாற்றும். We are created in the image of God. We are created in the likeness of God. அவரை போலவே நம்மை உருவாக்கினார். அவருடைய நாசியின் சுவாசத்தை நம் மீது ஊதினார். லே பிரதி கா ராபாஷியாந்தா ராபாஷ் இயேசுவே, உன்னையுள்ள இருதயம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே பரிசுத்தமாகவும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ, உம்மை போல நீதியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்கப்பா. ரபாஷியாந்தா ரபாபாஷே. இந்த ஜபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்களா வரவில்லை, the Holy Spirit has brought you here. பரிசுத்த ஆவியானவர் அழைத்து கொண்டு வந்திருக்கான் விசுவாசிக்கிறேன். God wants to bless you. ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாக, உயர பரப்பதற்கு முன்பாக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற கழுதை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Those who wait upon the Lord will soar high like an eagle. If you don't have 1 hour to pray and to read the word of God, think about your life, what you're doing with your life. உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேதத்தை படித்து ஜெபிக்க முடியலனா இதற்கு என்ன செய்கிறீங்க? 24 மணி நேரத்தை யோசித்து பாருங்க. What we are doing with our lives? Is there any way which leads to the path of the enemy? சத்ருடைய வழிகளில் நடப்பதற்கு ஏதாவது இடத்துல இருக்கிறதா? இட் மைட் பி த ஆங்கர், இட் மைட் பி எனிதிங், கோபமோ எரிச்சலோ, ஆர் அஃபண்டட் பை பீப்புள், ஆர் அப்செட் வித் பீப்புள், ஆர் நாட் ஃபர்கிவிங் யுவர் கொலீக்ஸ் ஆர் பீப்புள் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி.

ஒன்றுமில்லாதிருந்த நம்மை அவருடைய காருண்யத்தினாலே நம்மை சேர்த்து கொண்டார். நம்மை யாருக்குமே பிடிக்காத நேரத்துல அவர் நம்மை அழைத்து, நான் உன்னை பெரியவன் ஆக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்து, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல பேசியிருக்கிறாரே. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். The Lord who called you is true God. He will not lie.

அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை வென்றார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என் இரட்சகர் அவர் உயிர்த்தெழுந்து அவர் சாவை வென்றார்.

நமத்தில் ஆவியான் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். எந்த மலைகள் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு உங்களுக்கு வழிவிட முடியாதபடி இருக்கிறதோ, இயேசு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகும், அது சமுத்திரத்தை தள்ளுண்டு போகும் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் மலை போல இருக்கலாம், மலை போல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது சகோதரியே. You have been engulfed by the problems like mountains. You have no room to go and hide yourself. In devan indraikungalai vidudaliyaakavum malaigalai peyarndu pogavum kanmalaigalai peyarkka seigira devan karpaaraigalin thannirgalai varavaikka mudiyum. Let's take a strong decision today. I will spend time in the presence of God. I will sit in the presence of God. நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பேன். நான் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வசனத்தை தியானிப்பேன். I will not run here and there to someone to pray for me. Rather, I will wait on the presence of God. The Bible says, those who wait upon the Lord will soar high like an eagle. I will wait in the presence of God. I will meditate on the word of God. And கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பேன். என் ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் உயர பறக்கிற நாட்கள் வருகிறது, நீங்கள் உயர பறக்கிற நாட்கள் வருகிறது. தேபோராக்களே எழுந்திருங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள். சிம்சோன்களே எழுந்திருங்கள், தேபோராக்களே எழுந்திருங்கள், எஸ்தர்களே எழுந்திருங்கள். God is going to shake the world through you. கர்த்தருக்கு நீங்க தேவை. எங்களை அர்ப்பணிக்கிறோம் பா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தவர்கள் உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவருடைய சமூகத்தில். I prophetically speak to you, your life will never be the same again. This will be the best decision of your life. கர்த்தருக்காக வாழ வேண்டும். நான் மறைத்துக் கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு விலகி கர்த்தருடைய கர்த்தருக்காக நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறீங்க பாருங்க, இது உங்கள் வாழ்க்கையில பெஸ்ட் டிசிஷனா இருக்கும்.

பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் என் அருமையான சகோதர சகோதரிகள், இந்த எஸ்ஆர் ஊழியத்திற்கு கீழே இருக்கிற, இந்த ஊழியத்திலே பங்காளராக இருக்கிற, இந்த ஊழியத்தோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் அவருடைய இருதயங்களை நீர் ஒரு விசையாக உருவாக்கி, இருதய உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருப்பதற்கும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக விளங்குவதற்கும், உம்முடைய அபிஷேக எண்ணெயை சுமந்து செல்கிற பாத்திரமாய் இருப்பதற்கும், மணவாளன் வரும் பொழுது விளக்கிலே எண்ணெய் உடையவர்களாக எரிந்து கொண்டிருக்க உதவி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கூட முதல் முதலாக புதிதாக வந்தவர்கள் யாராவது இருப்பார் என்று சொன்னால் ஜெபிக்கிறோம், நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கிறோம், அவர்களை வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வல்லமையையும் மகிமையையும் அவர்கள் மீது வைப்பதற்காய் நன்றி. உமக்காக வாழ ஒரு தெரிந்தெடுத்த பாத்திரமாக உருவாக்குங்க. தேவைக்காக உம்மை தேடாதபடிக்கு help us not to seek you for anything which we need in our lives, but to build the relationship and to shower the love upon you, Lord Jesus. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எங்களுக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி முறுமுறுத்துக் கொண்டு தேவைக்காக தேடிக்கொண்டிராதபடிக்கு, உண்மையாகவே பாவத்தை மன்னித்து பாவத்தின் அகோரத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கி நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்து கொண்டிருக்கிற என் தேவனை நான் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு ஒரு இருதயத்தை நீர் கொடுப்பதற்காக, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இன்னைக்கு வந்த ஜபத்தில் வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி, ஒவ்வொரு குடும்பத்திற்காய் நன்றி, ஒவ்வொருவருக்காய் நன்றி. பிரதர் ஆந்தனி லூர்ஸ்காய் நன்றி, சிஸ்டர் ஜெர்லின்காய் நன்றி, சிஸ்டர் ஜாஃபிக்காய் நன்றி, சிஸ்டர் மேரியன் சாமுவேல்காய் நன்றி, பிரதர் நாகராஜ்காய் நன்றி, பிரதர் இமானுவேல், சிஸ்டர் பிரதர் ரோனி, பிரதர் கவிதா, சிஸ்டர் லிசி மேத்யூ, சிஸ்டர் ஷாருலதா, ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் ஃபிபின் பிரின்ஸ், ஐ தேங்க் யூ லார்ட் ஜீசஸ், ஒவ்வொருவருக்காய் நன்றி. இன்றைக்கு ஒரு இருதயம் மாற்றப்பட்டு உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் வாழ்வதற்கு அனுக்கிரகம் செய்வதற்காய் நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே எங்கள் செவ்வக்கீர் வல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு வல்லமை கர்த்தரை பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே.

இதே ஆவியோடு நன்றாக ஜெபிங்க, வேதத்தை படிங்க, எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. That is the greatest blessing. God bless you. Thank you for all your prayers and the blessings and support. God bless you. God bless you.

0: bird.
1: Flying. Feather.
0: Touch, touch.
1: Feather touch. Softness.
2: Bamboo.
1: Towel.
3: Feather touch.
1: Bamboo. Soft.
4: Meadow.
5: Softness that hugs you back. Ramraj Mritu Bamboo Towels. Super soft, super absorbent.
6: Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Rababa Shantaya Ragada Namasya. Lebra Daka Rababa Shanta Lebradia. Hallelujah, hallelujah. Parishuter, Parishuter, Parishuter, Parishuter. Leba Santu Reba Shyanka Tarabasya. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே நீர் பரிசுத்தரப்பா, இந்த 473rd நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி, காருணியத்திற்காய் நன்றி, தயவிற்காய் நன்றி. ரபாபா ஷியாந்தா ரகா தனபாசியா லேப்ரா தீகா ராமா தூ ராபாசியே எலா சியாங்கு ரபா சியாந்தா லேப்ரா தியா El bradu la ham tu rasyanta le brahilash Ebran tu lesh kaboyante le base. Hallelujah, hallelujah. ஆண்டவரே நீரின் தேவன், நீரின் தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்தை போல என் ஆத்துமையில் தாகமா இருக்கிறது என்று பக்தன் தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே நாங்கள் உம்மீது தாகமா இருக்க, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தின் மீது, ஓ ரீ ஷாகா தா லா பா ரா பா பா சியே லே ப்ரா தீ கா ரா பா பா சியா தா லா பா சியா ஹாலலூயா. ஆண்டவரே நாங்கள் வாஞ்சி இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. லார்ட் ஸ்ட்ரென்தன் அஸ் லார்ட், லார்ட் கிவ் அஸ் தி ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஹெல்ப் அஸ் டு மெடிடேட் ஆன் யுவர் வேர்ட் டே அண்ட் நைட். ரே வாசியாந்தா ரபாசியா. எங்கள் குறைகளை மன்னியுங்க, எங்கள் குற்றங்களை மன்னியுங்க. ஆண்டவரே உமக்கு விரோதமாக செய்த, தெரிந்து பேசின காரியங்கள், தெரியாமல் பேசின காரியங்கள், கோபத்தில் பேசின காரியங்கள், எரிச்சலில் பேசின காரியங்கள், ரபாபா ரகா தனமாசியா கேளுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே நீரின் தஞ்சம், நீரின் கோட்டை, நீரின் துர்கம், ராபாசியா

கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஆஸ்க் ஃபார் தி ஃபோர்கிவ்னஸ். ரபாசியாந்தா ரபாபாசியே, தகுதி படுத்துமப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா இருப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். உம்முடைய பிள்ளைகளா இருப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் பூரண சற்குணராய் இருப்பது போல, பிதாவாகிய தேவன் பூரண சற்குணராய் இருப்பது போல, நாங்களும் பூரண சற்குணராக பொறுமையாக சாந்தமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க, ரேகா ரே பாபா சியாந்தூ ரேகே லே.

அந்த பாத்திரத்திலே ஓ அந்த அனாயிண்டிங் ஆயில் பரிசுத்த அபிஷேக எண்ணெயை கர்த்தர் ஊற்றுவார். நாம் சுத்திகரிக்கப்பட சாங்டிஃபை ஆக பரிசுத்தமாக ஆக ஆக ஆக அவருடைய பிரசன்னம் கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய வல்லமை நம் மீது இறங்கி வரும். God will come in your life when we invite us with the holiness. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் கர்த்தர் மோசேயின் மூலமாக. Sanctify yourself. பாவர் நிவாரண பலி இன்னைக்கு கிருபாதர பலியாக ஒரே தரம் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நம் இயேசு நமக்காக ரத்தம் சிந்திவிட்டார். எந்த பலியும் பாவத்தை மன்னிக்க முடியாத இடத்திலே இயேசுவின் ரத்தம் நம் பாவத்தை மன்னிப்பதற்கு கிருபை பெற்றிருக்கிறது. உன்னதமான தேவனுடைய குமாரன் ரத்தம் என்னை சுத்திகரியும் என்னை ரட்சியும். அப்பா, ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரும் கேளுங்க, ரட்சிப்பு அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரோடு கூட நடக்க நடக்க நடக்க அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவம் அதை ரினீவ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். Your salvation should be renewed every day. It is not a one day process. It is not a one day event. It is a daily process. ரட்சிக்கப்படுவதற்கு நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம்.

Oh.

见。

Bibi bibi bibi.

0: நீதூ புலாவ்.
1: மம்மி கேரட் அல்வா யம்.
2: மருமகளே சிக்கன் வறுவல் 5 ஸ்டார்.
3: அட இவ்ளோ சீக்கிரம் லெவல்
4: டவுன். இந்த கடினமான கரை
3: இப்போ ஈஸி கரை.
5: ஸ்காட்ச் பிரைட் சூப்பர் ஸ்ட்ராங், இதோட சூப்பர் ஸ்ட்ராங் ஸ்டெயின் ஃபைட்டர்ஸ் கடினத்திலும் மிக கடினமான கரையை கூட எளிதில் சுத்தமாக்கிடும். இது ஸ்டீல் ஸ்க்ரப்பரை போல தெரியாது, குத்தாது, சிக்காது. கடினமான கரை எளிதில் சுத்தம் ஸ்காட்ச் பிரைட் சூப்பர் ஸ்ட்ராங் உடன்.
6: நான் 20 இயர்ஸ் பேக் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் 10 வருஷம் ரசிக்கப்பட்டேன்னு சொல்றது கிடையாது. தினந்தோறும் மாம்சத்திற்கு செத்து ஆவியிலே பிழைத்திருக்க வேண்டும். மாம்சத்திற்கு செத்து மாம்சத்தின் காரியங்கள் நம்மை கோபமூட்டும் போதெல்லாம், நமக்கு எரிச்சல் வரும் போதெல்லாம், நமக்கு சண்டைகள் போராட்டங்கள் வரும் போதெல்லாம், அதிலே நாம் எப்படி நம்முடைய மாம்சத்தை அடக்கி ஆவியிலே நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை காண்பித்து நாம் ஒவ்வொரு நாள் ரட்சிப்பை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை இன்றைக்கு நாம் மாற்றுவோம்.

அப்படியே கத்தனை மகிமைப்படுத்தும். நன்றி ஆவியானவரே, தேவன் நம்ம கொடுத்திருக்க இந்த அருமையான தருணங்களுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தரோடு கூட ஒப்புரவாக்கி வாண்டுவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை எம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா. சொல்லாமா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என் கரத்தை பிடித்து கொள்ளும். தேவன் நமக்கு நல்ல தருணங்களை தருகிறார், நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். அப்பா என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி சொல்லுங்க, மோர் இணைத்து கொள்ளுங்கப்பா. கேட்கலாமா, எல்லாம் வாய் திறந்து கேட்கலாமா, என்னை மன்னி ஆண்டவரே. எவ்வளோ உங்களை துக்கப்படுத்திட்டு இருக்கேன்ப்பா, என்னை மன்னியும் ஆண்டவர். வாய் திறந்து சொல்லாமா, என்னை மன்னியும் ராஜா. உங்களுக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஜபம் பண்ணலாமா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தேங்க்யூப்பா, நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி ராஜனே, கேட்பமா என்னை போல மாற்றுங்கப்பா. உங்களுக்கு பிரியமாய் வாழ எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, உங்களுக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா.

கேட்கலாமா? பா மன்னித்தருளமானவர், உங்களோட நினைச்சுக்கங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்கப்பா, உங்களோட நினைச்சுக்கங்கப்பா. உங்க கூடையே நான் இப்போது இருக்கணும்ப்பா, உங்க கூடையே நான் இருக்கணும், உங்க கூடையே நான் வரணும் ஆண்டவரே, உங்க திட்டத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. கேட்கலாமா?

என் கரங்களை உயர்த்தி சொல்லு. கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. இயல்பான வாழ்க்கையை வெளிச்சம் தந்த தேவன், உயிரற்ற என் வாழ்க்கையில ஜீவனான தேவன், கண்ணில் சிந்த நேரத்தில் தாயுமான தேவன், காயப்பட்ட நேரத்திலே என் தகப்பனான தேவன், எனக்கு அம்மா அப்பா நீங்க தான், என் வியாதி நேரத்தில் வைத்தியனான தேவன்.

ஆராதிக்கிறோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தாவே மேராதிக்கிறோம். அதிசயமா நாமத்தை உடையவரே மேராதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே மேராதிக்கிறோம். அப்படியே ஆராதனை பண்ணுங்க, கர்த்தர் நாமத்தை சொல்லி துதிங்க.

பிறந்தது. உம்மை ஆராதிக்கிறோம், சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஓரி கபோஷ எல்லாமா நல்லாவே நிரம்பி ஒரு நிமிஷம் ஜெபம் இல்லாமா கூப்பிடுங்க. நல்ல கரல தட்டி வாய் திறந்து ஆவியானவரை நிரப்புங்க. ஓ ஷபா பா பா பா பா பா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. சும்மா இருக்க கூடாது, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க.

நாமம் ஒவ்வொரு நிரப்பும் நிரப்பும் பரலோகத்தாக்கி நீ இறங்குவதாக உன் பிள்ளைகள் மீது ராமா சாகராதோ ராமா ராமா ராமா விடுதலை உண்டாவதாக நாம சுகம் உண்டாவதாக நாமது அக்கினி அக்கினி அக்கினி ஓ பரலோகத்தில் அக்கினி ஒவ்வொரு மூடுவதாக ஊரி பிரி வர பரா சல கதா பரா பரபா

0: துதிக்கிறேன். ஆராதிக்கும்படியான கிருபை கொடுத்தீரேன். உங்க பிரசனம் எல்லார் உள்ளத்தையும் மூடட்டும் ஐயா. உங்க கிருபை எல்லாருக்குள்ள இறங்கட்டும் ஐயா. உங்க பிரசனம் இறங்கட்டும் ஐயா. நீர்தான் எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. இல்ல கரங்களை பிடித்து நடத்தும் தேவ குருபை எல்லாரையும் மூடட்டும். சுகவீனங்கள் பலவீனங்கள் நோய் நொடிகள் இயேசுவி நாமத்தில் அந்த பிள்ளைகளை நீங்குவதாக, கட்டுகள் இயேசுவி நாமத்தை உடைந்து போவதாக, இயேசுவி நாமத்து விடுதலை உண்டாவதாக தொடர்ந்து பொறுப்படுத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கத்திரி பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்புகிற அந்தகார வல்லமைகள் சாத்தான் கோட்டைகள் உடைக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணலாமா? யாராவது ஒரு ஜெபம் ஆண்டவரே, கத்திரி பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்பு எல்லா அந்தகார வல்லமைகளாம் அகன்று போகட்டும் ராஜா என்று சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள். பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் பரலோக பரிசுத்த அக்கினி அனுப்பி எல்லாவற்றையும் நீர் அழித்து போடுங்க, நிர்மலமாக்குங்க அப்பா. ஆண்டவரே, ஊழியர்கள் இந்த நாளில் ஊழியம் செய்ய முடியாதபடி எத்தனையோ தடைகள் அப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவர் நல்லவர் போதுமானவர் அப்பா. நீர் இறங்கும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. எல்லா மந்திரங்கள் மாயைகள் எல்லாம் அழிச்சு போவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஆண்டவரே, கர்த்தாவே, ஊழியர்களே பாதுகாக்கும்படிக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அவளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அனைத்தையும் அழித்து போடுங்கப்பா. வெள்ளம் போல சத்துருக்கள் திரண்டு வந்தால் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் இறங்கி பாதுகாத்துக்கோங்க. எல்லா ஊழியர்களையும் சுற்றி வேலையடிச்சிருங்கப்பா. எல்லா மிஷினரியும் சுற்றி வேலையடிச்சிருங்க தகப்பனே. எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க, பொறுப்படுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
0: கர்த்தர் ஜெபம் கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தரி பிள்ளைகளை சுற்றி வேலையிடுங்கப்பா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானுடைய கோட்டைகள் உடைக்கப்படட்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சுற்றி நீங்கள் வேலையடைங்க என்று சொல்லி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, எல்லா கர்த்தருடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் சுற்றி, எல்லா தேவ பிள்ளைகளையும் சுற்றி வேலையடையும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா?
2: ஸ்தோத்திரம் ஏசப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை கொடுத்த காம் கொடான கொடி நன்றி ஏசப்பா. பரலோகத்தின் தேவனே, அன்பின் அன்பரே, பரிசுத்த பிதாவே அப்பா, இந்த நாள் நாளை கொடுத்துருக்கீங்க கொடான கொடி நன்றி ஏசப்பா. அதே போல எல்லா தேவ பிள்ளைகளும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா கர்த்தாவே அப்பா. அவங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா அப்பா, உங்களுடைய கரத்தினால் அவர்களை ஆண்டவரே தொட்டு ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு பிசாசினுடைய அப்பா தொடுதலும் அவங்க கூட இருக்க கூடாது ஏசப்பா. எந்த பிசாசும் ஆண்டவரே அவங்கள தொடக்கூடாது ஏசப்பா. அவங்க பரிசுத்த வாழ்க்கையை சீர்குலைக்க கூடாது ஏசப்பா. அவங்களை குறித்து நீங்க என்ன நோக்கம் திட்டம் வைத்திருக்கீங்களோ அதன்படி நடத்தி செல்லணும்ப்பா. எந்த பொல்லாத ஆணவனும் ஆண்டவரே ஏசப்பா மேல கை போடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, போக்கின வரத்தில் அவர்களோடு கூட இருங்க ஏசப்பா. எல்லா குடும்பங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அவர்களையும் சுற்றி நீங்க வேலையை எடுத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த பொல்லாத ஆண்டவரே ஏசப்பா சத்துருவின் ஆவிகள் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பமாயுமை சேவிக்கத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா அக்னி வெளி போடுங்க ஏசப்பா. கர்த்தாவே நீர் தாம் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் ஏசப்பா. எந்த விதத்தில் சீர்குலைந்து போகாதபடி, தவறான வழியில போகாதபடி அப்பா அவர்களை சுற்றி வேலி எடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த பிசாசனுடைய எண்ணத்துக்கு செயல்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுற்றி வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்க திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படணும் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே நீங்க தேவ பிள்ளைகளை தொட்டு பாப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா. போகிற போக்கில ஆண்டவரே வருகிற வழியிலும் அப்பா அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த மிருகங்களினாலும் ஆண்டவரே ஏசப்பா எந்த ஆண்டவரே ஆபத்துகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த விஷப்பூச்சிகளாலும் ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி வேலி போடுங்க ஏசப்பா. உங்க நாமம் உயரப்படணும் ஏசப்பா. உங்க ஆண்டவரே மகிமைப்படுத்தணும் ஏசப்பா. குடும்பங்கள் எல்லாரும் நோக்கி கூப்பிடத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. எந்த தேவ பிள்ளைகள் மின்னணு அப்பா எந்த பொல்லாத மனிதர்கள் கை வைக்கவே கூடாது ஏசப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி வேலி போடுங்கப்பா. நீங்க அப்படியாய் செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் நல்ல பிதாவே.
0: கர்த்தரின் ஜெபம் கேட்டதுக்கா கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். தேசத்துல பாதிக்கு பாதி வாலிபர்கள் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவருடைய பாதுகாப்புக்காக ரட்சிப்புக்காக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பங்களையும் எவ்வளவு சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
3: அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு ஏசப்பா அவங்களை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எந்த வன்முறைகளிலும் எந்த பாபத்திலையும் ஆண்டவர் அவங்க வீழ்ந்து விடக்கூடாது ஏசப்பா. எல்லா வாலிபரும் உம்ம கண்டு எழும்புக்கூடிய கருவே நீங்க தரு முடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்னாடி போயிடக்கூடாதுப்பா.
0: சீற்றங்களுக்கு பஞ்சங்களுக்கு இனி ஒரு காலம் பயங்கரமான இயற்கை சீர்கிற காலம், இயற்கை சீற்றங்கள், பஞ்சங்கள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எல்லாவற்றுக்கும் நம்முடைய தேசத்தின் மக்களை கர்த்தர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கலாமா? கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இயற்கை சீற்றங்களுக்கு நம்ம தேசத்தை ஆண்டவரை கர்த்தர் பாதுகாக்க முடியாத நம்ம இணைந்து ஜெபம் சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபிங்க. பார்க்கல பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம்.
4: பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, எசப்பா இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனை நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ஏசப்பா எங்களுடைய தேசத்திலும் மற்ற உலக தேசங்களிலும் ஏசப்பா இந்த கடைசி காலகட்டங்களிலே ஏற்படுகின்ற இந்த இயற்கை சீற்றங்களுக்காக ஏசப்பா நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பேரிடர்கள் ஏற்படக்கூடாது தகப்பனே, பஞ்சங்கள் வரக்கூடாது ஏசப்பா, கொள்ளை நோய்கள் ஏற்படக்கூடாது ஏசப்பா, ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா தகப்பனே. ஏசப்பா தகப்பனே நாளுக்கு நாள் உபத்திரவங்களும் போராட்டங்களும் உங்க வேத வசனத்திலே சொல்லப்பட்டபடி ஏசப்பா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது தகப்பனே. ஏசப்பா நீங்க இறங்குங்க ஏசப்பா. அப்பா தேசங்களுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கின்ற போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஏசப்பா தகப்பனே. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளே சமாதானத்தை கத்தர் கொடுங்க ஏசப்பா. பஞ்சங்கள் வரக்கூடாது ஏசப்பா, பட்டினி ஏற்படக்கூடாது தகப்பனே. அப்பா தகப்பனே நிலச்சரிவு ஏற்படக்கூடாது தகப்பனே. ஏசப்பா நீங்க கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. இந்த கொள்ளை நோய்கள் எழும்பி விடக்கூடாது ஏசப்பா. ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுங்க ஏசப்பா. உங்க ரத்தத்தை கத்தாவே நீங்க ஊற்றி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு தேசங்களுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ரத்த சிந்தி இருக்கிறீங்களே ஏசப்பா. உங்க கிருப ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாய் எங்களுடைய தேசங்களுக்குள்ளாய் கத்தர் நீர் இறக்க வேண்டும்படியா இறக்கத்தை காண்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
0: ஆமென். கர்த்தரின் ஜெபம் கேட்டதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரம். உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க ரட்சிப்புக்காக, உங்க குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக, அவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் அப்பா இங்க வந்திருக்க குடும்பங்களுக்காக, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாய் நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஜெபிக்கிற மக்களாய், துதிக்கிற மக்களாய் அப்பாவுமே அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை தார் ஜபத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், அறிகிற அறிவில் வளரணும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை தார் விசுவாசத்தில் வளரணும், தேவ பக்தியில் வளரணும் அப்பா. அப்படி எங்களெல்லாம் நீர் உருவாக்குவீராக அப்பா. அப்பா உண்மை அறிகிற அறிவில் வளரக்கூடிய இருதயத்தை எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. அப்பா அப்போ உலகத்தின்கு அப்பா யாரும் இடம் கொடுத்து விடாதபடிக்கு, உலகத்தின் பாவங்களுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு பார்த்து காத்துக்கொள்ளுங்க. பாவத்தை ஜெயிக்க அப்பா, மரணத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க ஒவ்வொருக்கும் அந்த கிருபை கொடுங்க. அப்பா நீங்கள் கொண்டு வந்திருக்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானத்தை தருவீராக, சண்டைகள் குழப்பங்களை மாற்றுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே, ஒவ்வொருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க. வியாதிகள் பலவீனத்தை மாற்றுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கிற மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல யாரையெல்லாம் அவ வேலைக்காக ஜெபிக்கிற நல்ல வேலையை தாங்கப்பா. வியாபாரங்களை செய்கிற பிள்ளைகளை வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. வண்டி வைத்து சம்பாதியம் பண்ணுறதுக்கு வண்டியை ஆசீர்வதிப்பீராக, தொழிலை ஆசீர்வதிப்பீராக, கடைகளை ஆசீர்வதிப்பீராக, வியாபாரத்தில் நல்ல பெருத்த ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீராக. வீடு இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு வாசலை வாங்கி தருவீராக. வாடகை வீடுக்காக ஜெபிக்கிற நல்ல வாடகை வீடை தருவீராக. படிக்கிற மாணவ மாணவருக்கு ஞானத்தை தருவீராக. எல்லாரும் மாடல் எக்ஸாம் எழுதுறாங்க, ரீசன்ட் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம் எதிர்பார்த்திருக்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக, அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. பலவீன தோடுக்கு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையை மாற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக. தேவ பிரசனம், தேவ கிருபை எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரியஸ்தருக்காக பலப்படுத்துங்க. நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, நல்ல பாதுகாப்பை தந்து உங்க ரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலி வயதின் பலத்தை அவர்களுக்கு தாரும், உங்க உன்னத பலத்தை தாரும். நல்ல ஆகாரம் போசிக்க, நல்ல நடக்கும், நல்ல ஒளிச்சவர் பலன் கொடுங்க. வல்லமையாக பயன்படுத்துங்க. கிருபை தாரும். வசந்தியாக்கா பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுக பலன் தந்து அப்ப வல்லமையாக பயன்படுத்தும். ஒரு உடன் ஊழியர்களுக்காக, சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தோடைய ஆசீர்வதிக்கிற கரம் எல்லாரும் மீது இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா இயேசுங்கிற ஊழியர்களை பொறுப்பிடுங்க. அண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் இந்தி சேனல் நல்ல ஸ்டக்காக ஓட கிருபை தருவீராக. பத்திரிகை ஊழியத்திற்கு தடைகளை மாற்றுவீராக. தொலைக்காட்சி ஊழியத்தில் பெரிய காரியம் செய்யுங்க. கடித ஊழியங்கள், இன்னும் டெய்லி வாக்குத்தத்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சண்டே கிளாஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அப்பா பாஸ்டிங் பிரேயர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. முழு ஜப கூட்டங்களை ஆசீர்வதிங்க. அப்பா சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியத்தின் மூலம் கர்த்தர் மகிமை அடைவீராக. நமது இயேசுங்கிற ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்க நீ எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒழித்துக்கென்று கொடுக்க உதவி செய்கிறீர். அவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நாம் வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக வெளிப்படுத்தின விசேஷம். முதலாம் திருமறை பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். சகோதரிகள் யாராவது வந்து வாசிக்கலாம். அதையே அங்கே கொண்டு பேசிட்டு இருக்கீங்க ஏன்பா? இங்கே வைங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். அது சின்ன பிள்ளை விளையாண்டு இருக்கக்கூடாதுப்பா. அங்கே வைங்க, ஒரு பக்கம் வைங்க. அதையும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் முன்னால் வைங்க, அங்கே வைங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வாசிக்க கேட்போம்.
5: வாசிக்க கொடுக்கும்படியாக தந்த வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3வது முத்திரையை உடைத்த போது 3வது ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களில் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் நாலாம் முத்திரையை உடைத்தபோது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொள்ளை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். வாசிக்கபடியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
0: இரண்டாம் திருமறை பாடமாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 2 திருமறை பாடமாக வாசிக்க கேட்போம்.

0: வாசிக்கும் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி லூக்கா 21 அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். எவ்வளோ? தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றாள். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகாபூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவும் சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்க கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிகட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த எடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோவாக்கினியும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துள்ளிருக்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியீர்கள். இப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் குடி வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் இழந்து நின்று 91வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போறோம். சங்கீத புஸ்தகம் 91வது அதிகாரம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேலனுடைய கண்ணிக்கும் பானாக்கும் கொலை நோக்கும் தப்பிவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியின் பாமை மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிறுபத்தையும் எதிர்த்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். முதலாவது மிஷனரி காணிக்கை சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாக 5 மிஷனரிகள் தாங்கப்பட்டு வருகிறார்கள். தேவனை கர்த்தர் அவர்களை ஆசீர்வித்து வல்லமையாக அவர்களை பாவித்து பயன்படுத்த வேண்டும். நாம் எல்லாம் சேர்ந்து கொடுக்கின்ற இந்த காணிக்கை சிறுதுளி பெருவெள்ளமாக நம் எல்லாரும் படைக்கின்ற

0: அணைக்கப்படைத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? மிஷனரிமார்களுக்காக எல்லாம் இணைந்து எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபிங்க. தேங்க்யூ எல்லார், நன்றி. ஜேம்ஸ் மூலமாக ஊழியம் செய்கிற ஜித்தேந்திரர் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். எஃப்எம்பி ஒளித்தினோடுமாய் ஊழியம் செய்கிற சுவாதி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஐசிஜிஎம் அதே போல் ஐசிஆர்எம் மூலியமாக நினைச்சிட ரெண்டு சலாம், ரெண்டு பேரும் சலாம் சலாம், அவங்க ரெண்டு பேருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை கர்த்தர் அதே போல் மணிப்பூரில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறதான மிஸ்ரீமார்களுக்கும் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் அனுப்ப உதவி செய்கிறார். ஆகவே இந்த ஐந்து மிஸ்ரீமார்களை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கணும், அவருடைய ஊழியங்கள் செழிக்கணும், தேவன் அவர்களுக்கு பாதுகாவலை கொடுக்கணும். அதற்காகவும் பொதுவான காணிக்க படைத்தவர்களுக்காகவும் வசதியாக ஜெபம் பண்ணுவாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா?
1: ஸ்தோத்திரமா பார்த்து துதிக்கிறோம் ராஜாங்கிற பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. மிஷினரி ஜித்தேந்திர அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எப்பவும் நிமித்தம் ஆண்டவரே தகப்பனே. சாதி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே, நீர் ஆசீர்வதி தரணும், பாதுகாத்துங்க பலப்படுத்துங்கப்பா. ரெண்டு சாலம் பிரதர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே, அவங்களெல்லாம் நீர் பாதுகாத்துக்கோங்க பலப்படுத்துங்க தகப்பனே. தூர இடங்களிலே ஒளியத்திலே கத்தர் தாமே கூட இருந்து மறைத்து செயலாற்றுங்கப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அதிசத்தை அற்புதத்தை நீர் செய்ய முடிக்காய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. மணிப்பூரில் ஊழியம் செய்கிறதான சகோதரர் பலப்படுத்துங்கப்பா, அந்த குடும்பங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த ஐந்து மிஷினரி குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பாதுகாக்கும்படிக்கா கெஞ்சி கேட்குறோம். யா பேச ஆசீர்வதித்து யா பேச நெல்லை தெருக பண்ணினீங்களப்பா. அவர் மீது உடைய கரம் இருந்தது, அப்படியாக இந்த குடும்பத்தை எல்லாம் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர் ஒழுங்குங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கோங்கப்பா. ஆண்டவரே சபையார் கொடுத்த எல்லா காணிக்கையும் ஆசீர்வதித்தல்லும் எல்லாருக்கும் ஆயிரம் மடங்காக பெருக கத்தர்த்தாமே கிருபை பாராட்டுங்கப்பா. அவங்க கையின் பிரயாசைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீங்க இப்படி செய்ப்பார்த்தாய்க்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே,
0: ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். சற்று நேரம் திரு வசனங்களை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க, எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துங்க. இதற்கு உரதமா எலும்புற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக கர்த்தர் கிரியை செய்யுங்க, பொறுப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்துடைய பரிசுத்தமான நாமம் மகிமடைவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் பரிசுத்த லூக்காஸ் விசேஷம் மூன்றாவது அதிகாரம், லூக்காஸ் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்காஸ் விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யோவான் ஸ்தானன் கேட்கிறார், ஞானஸ்தானம் பெற வந்த திரளான ஜனங்கள், புருஷர்கள் ஸ்திரீகள் அனைவரையும் பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படி என்றால் என்ன பொருள்? வரும் கோபம், தேவனுடைய கோபம் அந்த உலகத்திலே வெளிப்பட போகிறது. யோவான் தன்னை தேடி வந்து ஞானஸ்தானம் பெற வந்த மக்களை பார்த்து கேட்கிறார், பயங்கரமாய் கோபம், கர்த்தருடைய கோபம் வெளிப்பட போகிறதே, இந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நம் வாசித்த முதலாம் திருமறை பாடம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம், அந்த பட்டியலில் நீங்க பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதிலிருந்து நாம் வாசிக்கலாம். சேர்ந்து வெளிப்படுத்தல் 6:15 சத்தமா எல்லாம் வாசிங்க. எல்லாருக்கும் நல்ல வாயை கொடுத்துருக்கிறாரு. பேச நாக்கு நல்ல வாய் இருக்கு, நாக்கு இருக்குது. இங்கே பேசினா பெற்றுக்கே கேட்க அந்த அளவுக்கு நம்ம நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்காரு. வாயை திறந்து வாசிங்க. வாசிக்கலாமா? பூமியின் ராஜாக்களும் பெரியர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒழித்து கொண்டு என்ன சொல்றாங்களாம் பாருங்க. பர்வதங்களையும் கண்மலையில் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவருடைய கோபத்திற்கும் முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகானால் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும். அப்போ இதுல என்ன விளங்குறது? இந்த ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது. அது என்ன? சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவர் அவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும். இந்த கடைசி காலத்தில் அதுதான் நடைபெற போகிறது. கர்த்தருடைய கோபம் அதிகமாய் ஊற்றப்படுகிற ஒரு காலம். நம்ம வெளிப்படுத்தல 6:10 வாஸ்தவம் எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்பட்ட போது நடந்த காரியம், பூமியில சமாதானத்தை எடுத்து போடுகிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படியான அதிகாரம். சிந்திச்சு பாருங்க, அது ஃபுல்லா வீட்டில் வாசித்து பாருங்க. பஞ்சம், யுத்தம், அப்புறம் நீ அப்படியே தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ மக்கள் காட்டு பூமியின் மிருகங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் இதில் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த பூமியில் நடக்கிற காரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா எனது மேலே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? 6:3 உடைத்த போது சூரியன், 12 வசனம், சூரியன் அதுக்கு முன்னால் பாருங்க, பூமி மிகவும் பூமி எதிர்ச்சி. அப்புறம் மேலே சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்து, சந்திரன் ரத்தம் ஆயிற்று, ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்கட்டினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்களும் பூமியிலே. அப்ப இது எதை குறிக்கிறது? அஸ்டராய்டுகள் அப்படின்ற கற்கள், பெரிய கூட்டம் இருக்குதான் வானத்துல. அந்த கல்லோட ஒரு சுற்றளவு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 600 கிலோமீட்டர் தூரம் சுற்றளவு கொண்டது. அப்படின்னா இங்கிருந்து எது வரைக்கும்? மெட்ராஸ் வரைக்கும் ஒரு கல். அப்படிப்பட்ட நிறைய நிறைய கற்கள் எங்க சுற்றிக்கிட்டு இருக்குது? மேலே. அதுக்கு பேர் தான் அஸ்டராய்டுகள் இருக்கு. அதெல்லாம் மேலே அந்தரவில் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப இதன் மேல சூரிய வெளிச்சம் படும் பொழுது அது எப்படி என்னாகுது? அதெல்லாம் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு யோவான் பார்த்த அந்த தரிசனம், ஒரு அஸ்ட்ராய்ட் கற்களை பார்த்தாரோ அல்லது நட்சத்திரங்களை பார்த்தாரோ அவர் சொல்கிறார், ஒரு அத்தி பழத்தை மரத்தை அஸ்தை எப்படி எல்லாம் அத்தி காய்கள் பழம் கொட்டும், அது மாதிரி பூமியில அங்கே வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே விழும். இதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் விடை கிடைக்கும், எப்படி நட்சத்திரம் கீழே விழும், நட்சத்திரம் கீழே விழும் நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு ப்ரூஃப் இருக்குது என்னன்னா, நிறைய ஆயிரக்கணக்கான அஸ்டராய்டுகள் நம் தலைக்கு மேலே சுற்றி கொண்டிருக்கிறது. அதான் நீங்க பார்க்கலாம், திடீர் நியூஸ் பார்ப்பீங்க, ஒரு பெரிய விண்கல் வருகிறது, பூமியை நோக்கி பெரிய கல் வந்துகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வந்து கொண்டிருக்கிறது, அந்த பூமி மேல மோத போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீரென்று பார்த்தா சொல்லுவாங்க, திடீரென்று அந்த கல் தன்னுடைய சுற்றுப்பாதையை மாற்றி விட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் அதை மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கல்கள் விழுகிற காலம், அப்ப இதெல்லாம் பார்த்தீங்க, தேவ கோபம் மேல அந்த கல் விழப்போகுது, பூமி அதிரப்போகுது, சூரியன் கருப்பா மாறப்போகுது, சந்திரன் தன்னுடைய அங்கே ரத்தமா மாறப்போகுது. இதெல்லாம் மேல நடக்கிற விஷயம். கீழே நடக்கிற விஷயம் பார்த்தா, பூமியில பல மிருகங்கள் தோன்றி எல்லாரையும் இருக்கிற மிருகம் எல்லாத்தையும் கடிச்சு போடும், கொதறி போடும். காட்டு மிருகங்கள், ஒருபுறம் கொள்ளை நோய், ஒருபுறம் பஞ்சம், யுத்தங்கள், சமாதானமே பூமியில் இராதபடியான ஒரு காலம். இதுதான் வெளிப்படுத்த 6 சுட்டி காண்பிக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன, யார் இருப்பாருங்க? பூமியின் ராஜாக்கள், சேனை தலைவர்கள். சேனைன்னா என்ன அர்த்தம்? மிலிட்டரி. ராஜாக்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யவான்கள், பணம் படைத்தவர்கள், பலவான்கள், அடிமைகள், சுயாதீனர், எல்லா மக்கள் வந்து என்ன செய்வாங்களாம் போயிட்டு பர்வதங்களையும் மலைகளையும் பார்த்து என்ன சொல்லுவாங்களா? தைசியங்கள் மேலே விழுந்துருக்கீங்களா? மலைகிட்ட போய் மலைகிட்ட போய் ஜெபம் பண்ணுவானா? என் மேலே விழுந்துரு. பாறைகிட்ட போய் சொல்லுவான், எல்லாம் என் மேலே விழுந்து. ஏன்னா ஆட்டுக்குட்டியோட கோபம் வந்துவிட்டது, யார் நிலையில் இருக்கக்கூடும்? அதனால தான் அங்கே யோவான் கேட்கிறாரு, வருங்கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் பார்த்தீங்களா? அதனால நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இனி காலம் அது வேற மாதிரி இருக்கும். கர்த்தர்கிட்ட வந்துட்டா சேஃப், இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. வெளிப்படுத்த ஆறுக்கு அப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழிவுகள். வெளிப்படுத்த ஆறே நம்ம கொலை நடங்க வைக்கிற சம்பவங்கள் வெளிப்படுத்தல் ஆறில் இருக்குது. அதனால் ரொம்ப நம்ம ஜாக்கிரதை. ஒரு தாளந்து அளவு மழை பெய்யும், ஒரு தாளந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன சொல்கிறாங்க, கிலோ கணக்காக, ஒரு பெரிய கிலோ கணக்கான அளவு தான் ஒரு தாளந்து. அதுக்கு மழை கொட்டுமா? ஒரு மலையில் கல்மலையில் போய் நிற்க முடியுமா? இவ்வளோ கல்மலை போய் நின்று பாருங்கள், சுழி சுழி சுழி விழும். அப்போது ஒரு தாளந்துனா ஏறக்குறைய ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கும், 50 கிலோக்கு மேலேயாவது இருக்கும் ஒரு அந்த தாளந்துன்னு. அப்போது ஒருத்தர் மேலே தொடர்ந்து 50 கிலோ விழுது கல், என்ன ஆகும்? நம்ம குட்டி மண்டை என்ன ஆயிரும்? குட்டி மண்டை என்ன ஆயிரும்? யாருக்கோ ஒருத்தர் தான் பெரிய மண்டை இருக்கும், குட்டி மண்டைலாம் சிந்திச்சு பாருங்க, ஒன்று டப்பட்டவன் உடஞ்சிரும், முட்டை உடையிற மாதிரி உடஞ்சிரும். அதெல்லாம் இனி வரப்போதானா தான் கர்த்தர் சொல்கிறாரு. யோவன் கேட்குறாரு, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு இன்னைக்கு எதனால் ஆண்டு வந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுருக்கமாக. முதலாவது பாருங்க, லூக்கா சுவிசேஷம் வாஸ்தவம் 2 திருமறை பாடமாக லூக்கா 21:36 இயேசு சொன்னார். லூக்கா 21:36 சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அந்த வார்த்தை போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி. என்னது தப்பித்துக் கொள்ள? மனுஷகுமாரருக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ளவும் மனுஷகுமாரருக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் பாருங்க, தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரு நல்ல வழி வச்சிருக்கு. அதுதான் என்னது? ப்ரேயர் லைஃப். இந்த ப்ரேயர் லைஃப் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த ப்ரேயரை தவிர எல்லாமே இருக்குது. ஒரு விசுவாசி வாழ்க்கையில் ப்ரேயரை தவிர எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்ட எல்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு வசனம் தெரியும், அரசியல் தெரியும், நாட்டு நடப்புகள் தெரியும், நமக்கு விஞ்ஞானம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் என்ன இருக்காது? ஜபம் பண்ண தெரியாது. ஆனால் இயேசு சொன்ன இதெல்லாம் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. இனி சம்பவிக்க போகிற, இனி சம்பவிக்க போகிற எவைகள் வெளிப்படுத்த ஆறில் சொன்னால் அத்தனை ஆபத்துக்கு நடக்க போகுது. இது யாரெல்லாம் போய் தடுக்க முடியாது, யாரும் போய் தடுக்க முடியாது. அது நடக்கிறது கட்டாயம், ஆண்டு நியமித்தது நடக்கும். ஆனால் கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும். நீ ஜபம் பண்ணாமல் நம்ம இருந்துட்டா யார் யார் இப்போ நாளைக்கு அது மண்டை மேலே விழுகும்போது தான் தெரியும் அவ்வளோ பெரிய 50 கிலோ கல், 2 கிலோ விழுந்துச்சா நம்ம மண்டை சட்னி அவ்வளோ தான். சிந்திச்சு பாருங்கள், ஒரு கட்டையை தடிச்சால மண்டை உழிஞ்சு அப்படி ஒரு 50 கிலோ கல், ஒரு 4 கல் விழுந்தா அவ்வளோ தான் சட்னி ஆயிடும். ஒரு கல் தலையில், ஒரு கல் மூக்கில், ஒரு குத்து குத்துனா மூக்கு ரத்தம் வந்துடுது. அவ்வளோ 50 கிலோ கல், 4 கல் விழுந்தா அவ்வளோ ஆல் க்ளோஸ் எவ்வளோ. இதனால் சாக போகிற மக்கள் எண்ணிக்கை, காட்டு மிருகத்தை பற்றி போட்டிருக்காரு. அது என்னென்னா பூமியில் காட்பங்கு உள்ளவர்கள் இப்போ ஒரு ஒரு இடத்துல 100,000 பேர் வாழ்கிறாங்கன்னா கால் பங்கு எவ்வளோ? அதில் 25,000 பேர் செத்து தான் ஆகும். காட்டு மிருகம் அதுவும் நியமிக்கப்பட்டிருக்குது, நடக்கும். அது யாரும் யாரையும் மாற்ற முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் இதெல்லாம் நடக்கும், ஆனால் நீங்கள் தப்பித்துக்கிற ஒரு வழி காட்டுறேன். என்ன வழி? ஜபம் பண்ணு. ஜபிக்க வழி காட்டுக்கிற, நான் ஜபம் பண்ண மாட்டேங்க இப்படித்தான் இருப்பேன், அது நம்ம என்ன நடக்குதோ, கல் உழுகுனா கல் உழுந்து தாக்கணும், அப்புறம் மிருகம் கடிக்கணும் கடிச்சு தான் ஆகும், நடக்கத்தானே செய்யும். அதனால ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். எப்படி ஜபிக்கிறத சொல்கிறார். இரவு சொல்கிறாரு வெளித்திருந்து ஜபம், எப்பொழுதும் ஜபம் பண்ணி வெளித்திருங்கன்றாரு. லூக்கா 18:1 சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜபம் ஜபம் பண்ணிட்டே. அப்போ ஜபத்தை விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஒன்று ஜபிக்க முடியலையா? பாடல் பாடி பாடி ஜபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜபிச்சா தூக்கம் வர்றது, கண்ணை திறந்து ஜபம் பண்ணுங்க. நடந்து ஜபம் பண்ணுங்க, உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க, எழுந்து ஜபம் பண்ணுங்க, ஆவில் நிரம்பி ஜபம். எப்படி ஜபம் பண்ணிடணும் அதில் இல்லையா? அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. அதனால தான் வாஸ்தவம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. 91 சங்கீதம் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 91 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கலாமா எல்லாம் சேர்ந்து? 91:15 யார் முதல் எடுக்கிற வாசிங்க பாருங்களா? 91:15 சங்கீதம் பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்பு வீத்து. யாருக்கு? என்னை நோக்கி கூப்பிடுவான். அதுதான் ஜபம். நம்ம ஜபம் பண்ணாமே, நம்ம ஜபத்தை தவிர எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும். ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு என்பது எதுனா அவனுக்கு ஜப வாழ்க்கை. எனக்கு சிந்திச்சு பாரு, நம்ம ஜப வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? ஆகவே ஜபம் பண்ணுவோம். அதனால தான் சீசரில் போய் கேட்டாங்க இயேசு கிறிஸ்துட்ட. அவர் ஜப வாழ்க்கையை பார்க்குறாங்க. திடீர்னு கண்ணை விழிச்சு காலில் பார்க்கலாம், ஆளை காணும். எங்கடா போனார்? தேடி தேடி தேடி தேடி போனால் அதிகார இருட்டான நேரத்தில் போனால் அவர் போய் வனாந்தத்தில் நின்று முழங்கால் நின்று அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. பார்க்குறாங்க, ரபி எல்லாம் உங்களை தேடுறாங்களே. அவர் சொன்னார், நான் முதலாவது அவரை தேடிட்டோம். எல்லாம் இயேசுவை தேடுறாங்க. இயேசு யாரை தேடுறாரு? இப்போது இதாக நோக்கி ஜபம் பண்ணுறாரு. இன்றைக்கி உங்களை தேடுவோம், ஐயோ நீங்கள் அப்படின்வாங்க. நம்ம இல்லைங்கன்னு அவர்கிட்ட பேசிட்டு தான் வருவேன். பார்த்தீங்களா அந்த ஜபம். சாயங்காலத்தில் எங்கடா இருக்கிறாருன்னு தேடி பார்க்குறாங்க. பார்த்தா மலைமலை இருக்காந்த அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. மற்ற நேரங்களில் பார்க்குறாங்க, எங்கடா பகலில் காணமே இயேசு கிறிஸ்து எங்கே காணோன்னு பார்த்தா வனாந்தரத்தில் போய் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் எல்லாம் ஜபம் ஜபம். நல்லா தூங்கிட்டு இருந்த சீசர் எழுந்து பார்க்குறாங்க, எங்கடா இயேசுவை காணோன்னு பார்த்தா நடுவரை ஓடி ஈடு எங்கடா இயேசுவை காணோன்னு பார்த்தா நடுவரவு மலையில் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இரவெல்லாம் ஜபம் பண்ணினார். அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. ஒரு நாள் போய் கேட்குறாங்க இயேசுவே, லூக்கா 11 சொல்கிறார், இயேசுவை ஜபம் பண்ணிங்களை கற்றுக் கொடுங்க பாருங்க. ஏன்னா இயேசுவின் ஜப வாழ்க்கையை பார்த்த சீசர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இவர் ஜபித்து கொண்டே இருக்கிறாரே, நமக்கு அந்த ஜபம் வேண்டுமே. லூக்கா 11:1 சொல்கிறார் பாருங்க, சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் ஒரு இடத்துல இயேசு ஒரு இடத்துல ஜபம் பண்ணி முடித்த பின்பு பாருங்க, இயேசு ஜபம் பண்ணி முடிக்க இன்னைக்கு ஜபம் பண்ணும்போதே ஏன்ச்சு போயிடும். இருப்பார், இப்போ கொஞ்சம் இப்போ பால் போயிடுச்சோ, பால் பால் பால் பாரு, யாரும் கதை திட்டுறாங்க பாரு, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் ஜபம்லாம், அப்புறம் பார்த்துக்கலாம் ஜபம் பார்த்து போய் ஏன்ச்சு போய் ஜபம் பண்ணுறாரு. ஜபம் இங்கே சொல்கிறாரு, ஜபம் பண்ணி. நம்ம ஜபம் பண்ணுறதில்ல, பண்ணிகளாக இருக்கிறோம். ஜபம் பண்ணி முடித்த பின்பு இயேசு முடிக்கிறார் பாரு. நிறைய பேர் ஜபம் பண்ணுறோம், முடிக்கிறதில்ல. ஏன்ச்சு ஓடிடுது, பாதையில் ஓடிடுது, ஃபோன் வந்து ஆமாங்க, ஃபோனு வாட்ஸ்அப்பு ஃபோன் இதிலே தான் நேரம். சிந்திச்சு பாருங்க, இயேசு ஜபம் பண்ணினு செஞ்சாரா முடித்தார். இல்லையா முடித்த பின்னு சீசர்களுக்கு டவுட், என்ன ஐயா அவரு நைட் பார்த்தா ஜபம் பண்ணுறாரு, மதியானம் பார்த்தா ஜபம் பண்ணுறாரு, அதிகாலையில் பார்த்தா ஜபம் பண்ணுறாரு, நைட்டில் தேடி பார்த்தா அங்கே உட்காந்து ஜபம் பண்ணிருக்காரு, சாயங்காலத்தில் ஜபம் பண்ணுறாரு. டவுட் வந்துருச்சு, அவங்க போய் கேட்டாங்க. அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜபம் பண்ண போதித்து போகிற நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க. நம்ம கேட்கணும் போய் ஏசப்பட்ட என்ன கேட்கணும், எனக்கு ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க. நம்ம கற்றுக்கொடுறோம், இதை கற்றுக்கணும். வாஞ்சா எல்லாம் நம்ம இருக்குல்ல, நமக்கு இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், அப்படி கற்றுக்கணும், இப்படி கற்றுக்கணும். நமக்கு எல்லாம் பல பலருக்கு ஆசை, கற்றுக்கொள்கிற ஆசை. நம்ம சமைக்க எவ்வளோ ஆசைப்படுறோம்ல, யூடியூப்பில் போய் கற்றுக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செஞ்சு கொடுக்கலாமா, அதை செஞ்சு கொடுக்கலாமா, கற்றுக்கொள்ள ஆசைப்படுறோம். யூடியூப்பில் போய் இதை பாரு, அதை பாரு, எதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க சீசல்வ என்ன கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துட்ட ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க. கேட்குறேன் இயேசு, ஜபம் பண்ண கற்றுக் கொடுங்க. அப்படி ஜபிச்சுட்டா இனிவர் காலத்தில் வரப்போகின்ற அத்தனை தீங்குக்கும் பாதுகாக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. இல்லைங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் சும்மா நடந்தாலும் ஜபம், நான் இயேசுவேன்னு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்றேன். இயேசு பிசாது கூட இயேசுவேன்னு சொல்லுது, பிசாசு சொல்லுதில்ல, இயேசுவையும் தெரியும், இயேசு பேர் சொல்லுத்தானே, இயேசு பேரையே சொல்லாதுங்க. பிசாசுக்கு அதெல்லாம் வா, இயேசுன்னு சொன்னால் வாய் எரியும், எப்படி எரியாதுக்கு அது சொல்லுது, இயேசுவே தாவீதின் குமாரனே சொல்லுதில்ல, நீ யார் என்று எனக்கு தெரியும், உனக்கு எனக்கு என்ன, எங்களை வேதனைப்படுத்தி ஏன் வந்துட்டீங்க, கேட்கறது கூப்பிடுதில்ல, சாத்தம் சொல்லுதில்ல. மந்திரவாதிகள் போய் பேய தவிர்த்துறாங்க, பவுல் செய்தப்ப நாங்களும் செய்கிறோம் சொல்ல, அதை சொல்லுச்சு பிசாசு சொல்லுச்சு, பவுலையும் தெரியும் இயேசுவும் தெரியும், நீங்கள் யார். அப்போ பிசாசு கொடுத்தா இயேசு பேர் சொல்லுது. அதனால பரலோகம் போக முடியாது. ஜபம் பண்ணுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த நேரங்களை பொண்ணா நேரம் வீணாக்கிறாதீங்க. கர்த்தர்ட்ட போகணும், பரலோகத்துக்கு போகணும், இனி ஒரு ஆபத்து தவிக்கணும், அதான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, நம்ம தப்பித்துக் கொள்றதுக்கு என்ன வழியை வைத்திருக்கிறார்னா, தப்பிச்சுக்கணும் ஆபத்துகளுக்கு நம்ம தப்பிக்கணும்னா கர்த்தர் வைத்திருக்கிற அடுத்த வழியை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா, 1வது அதிகாரம் எடுத்து பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம், அப்படிப்பட்ட மரணத்தின்றும் எங்களை அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்பிப்பார் என்ற அவரை நம்பி பவுல் சொல்றேன். எங்களை தப்பு வச்சாருங்க. இப்போ பவுல் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். ஊழியம் செய்த பவுலை தேவன் காப்பாற்றினார். நம்ம ஊழிய கர்த்தருக்கு ஆக முடிந்த ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இயேசுவை பற்றி நீங்கள் அறிவிக்க வேண்டும். நேற்று ஒரு ஐயா ஒரு செய்தியை சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு கை கால் இல்லாத ஒரு பெண் தன்னுடைய இந்த முழங்கையை வைத்து சின்ன சின்ன பேப்பரில் வைத்து அவர் எழுதுவாரலாம், இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எழுதி அதை ஒரு நாளைக்கு ஒன்று தான் அவங்களால் எழுத முடியுமா? அப்போது அவங்க உயர்ந்த ஒரு கட்டிடத்தில் இருந்தவங்க அந்த பேப்பரை ஒரு நாளைக்கு ஒன்று தான் போட முடியுமா? எட்டி அவங்கள பார்க்க நடக்க முடியாது. அப்போ அவங்க டெய்லி ஒரு பேப்பர் கீழே போடுவாங்க. ஒன்றும் இருக்காது, இயேசுவை நேசிக்கிற அவ்வளோதான். யார் எடுக்கிறாங்க, யார் வாசிக்கிறாங்க ஒன்றுமே தெரியாதான். ஒரு நாள் அந்த அம்மா மறித்தார்கள். அந்த அம்மாவுடைய அடக்க ஆராதனைக்கு பார்த்தா திரளான கூட்டம் வந்திருந்தார்கள். அப்போது இந்த அம்மா எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சொன்னபோது கண்ணீரோடு சொன்னார்லாம், நான் தற்கொலைக்காக முடிவெடுத்து நடந்து கொண்டிருந்த பொழுது திடீர்னு யாரோ ஒரு பேப்பர் போடுவது போல இருக்கும், அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா இயேசு உன்னை நேசிக்கிறார். ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு முறை பெரிய ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு பிரதர் பேசி கொண்டு வந்தார். சொன்னார் ஃபோனில், ஐயா நாங்கள் எங்கேயோ இருந்தேன், இன்றைக்கு என்னை ஆண்டவர் பெரிய வியாபாரியை மாற்றிட்டார். எனக்கு பணம் பிரச்சனை இல்லைங்க, ஒரு காலத்தில் டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி எனக்கு பிளெயினில் தான் போகிறேன். எதற்காக போகிறீங்க? பிளெயினில் என் பிஸ்னஸ் விஷயமாக போகிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அங்கேருந்து பல ஊர்களுக்கு பிளெயினில் தான் நான் போவேன். போய் என்ன செய்வீங்க? நடு ரோட்டில் என்ன கைப்பற்றி கொடுப்பேன். ஒன்றும் செய்ய மாட்டோம், திட்டுவாங்க, அடிக்க வருவாங்க, கொல்ல வருவாங்க. அவர் சொன்ன இந்த உயிர் போனால் போதும் பிரதர், இந்த அடுத்த வாரம் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறாரு, எனக்கு ஜபம் பண்ணுங்க. நான் அனுச்சா கொண்டா கொண்டு போகிறானுங்க பிரதர், பரவாயில்லைங்க, என் உயிர் என்ன. பல இடங்களுக்கு நான் ஒருவேளை இன்றைக்கு பீகாருக்கு போனார், உடனே அது அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே கைப்பற்றி கொடுத்து இயேசு பற்றி சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு நான் பிளைனில் போயிடுவேன். அப்படியே போயிட்டே இருக்கேன், எல்லாருக்கும் நான் இயேசு பற்றி அறிவிக்கிறேன். பாச தெரியாத இடம் தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள். அது வாஞ்ச எனக்கு உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரதர், என் ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் ஆகலை, எனக்கு அது கவலை இல்லை. இந்த வாரம் அடுத்த வாரம் டைம் புக் பண்ணியிருக்க, வேறு இடத்துக்கு போகிறேன். அது தானே வாஞ்ச நமக்கு சிந்திச்சு, நமக்கு பாருங்கள் எங்கே வாஞ்சிருக்கு. நமக்கு சொல்லணும் இயேசுவை குறித்து, இயேசுவை நேசிது என்ன கஷ்டம் சொல்லுங்கள். அதுதான் கத்துருவோம். இயேசுவை பற்றி வேற யாரை பற்றி சொல்ல வேண்டாம், யாரோ யாரை பற்றி சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அவர் நேசிக்கிறார், அவ்வளோதான். ஒரு வார்த்தை, இயேசுவை நேசிக்கிறார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு கண்ணீரை துடைப்பார். இயேசு உன் பிரச்சனைக்கு தீர்வு அவர் தான், உன் பாவத்தை மன்னிக்கிறவர் அவர். சொல்லி பாருங்கள், அவர் பொறுப்பெடுப்பார், அவங்கள அவர் தொட்டுருவார். இயேசுனா அவர் போவாங்க தொட்டுருவார். அந்த பிரதர் சொன்னார், எனக்கு கொன்னா கொள்ட்டுங்க, அவருக்கான உயிரே கொடுக்க நானும் ரெடியாக இருக்கிறேன். அதை பற்றி நான் கவலை பண்ண, தனியாக தான் நான் போகிறேன், என் கூட யாரும் இல்லை. பாருங்கள் அந்த வைராக்கியம், வைராக்கியமாக இருக்கேங்க நான் அப்படின்றார். அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி ஒரு இருக்கும், அந்த அளவுக்கு தீவிரம் பேசுகிறார். அந்த வைராக்கியம் நம்ம என்ன செஞ்சுருக்காண்டவருக்கு, அவரை பற்றி சொல்லுவோம், இயேசு நேசிக்கிறான்னு சொல்லுவோம், அவரெல்லாம் பொறுப்பெடுத்துக்குவார். அப்படி ஊழியம் செய்கிறவர்களை தேவன் தப்பு வைப்பான். பாருங்க வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் முதல் 3 வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறிவர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு, பரநல கவனிங்க, பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதலை நோக்கி. அப்போ தூதலுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாரு 4 தூதலுக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவாங்க. மழை வருதுங்க, ஒரு நியூஸ் பார்க்குறோம், இந்த கடலில் ஒரு தாழ்வழுத்த மண்டலம் வந்து விட்டுது, எங்கேயோ வருது, அரபிக்கடலில், வங்காள விரிகுடலில், இந்திய பெரு எங்கேயோ வருது, இங்கே மழை பெய்யுது. தண்ணி வந்து மூழ்குது. அங்க மழை பெய்து இங்க பாறாங்கள விழுகுது, இங்க ரெண்டு பேர் செத்து போறாங்க. கடல் சமுத்திரத்துல சேதம், பூமியிலே சேதம். அதுக்கு நான்கு தூதருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒரு தூதனா ஒரு தூதனா ஒரு தூதன் அர்த்தம் இல்ல. அந்த தூதருக்கு என்ன இருப்பாங்க, ஒரு அமைச்சகம், ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் யார் இருக்காங்க, இருக்காங்களே எவ்வளவு பிஎஸ் இருக்காங்க, அந்த பிஎங்கில எத்தனை, ஒரு தனி அமைச்சகமே இயங்குது பாத்தீங்களா. அது மாதிரி தூதர்களுக்கு அவங்களுக்கு நிறைய தூதர் இருப்பாங்க. இனி சமுத்திரத்தில் பூமியில் பெரிய சேதங்கள் வரப்போகுது. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதல் என்ற மகா சத்தமிட்டு கூப்பிட்டு பார்த்தீங்களா. யாருடைய நெற்றியில் முத்திரை போடுறாங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு ஊழியக்கம் செய்கிறவங்க, வயிற்று கூலியம் செய்கிறவங்க இல்லை, பிசாசு கூலியம் செய்கிறவங்க இல்லை, பேர் புகழ்ச்சி கூலியம் செய்கிறவங்க இல்லை, யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு என்ன போட்டிருக்கு பாருங்க, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில், தேவனுக்கு ஊழியக்காரர் இருக்கும், அவன் நெற்றியில் அழகாக முத்திரை போடுவார். அப்போ பூமி சமுத்திரம் அடிசனை என்னன்னு செஞ்சிருக்காரு, மரங்களை சேதப்படுத்த பாருங்க, இதெல்லாம் சேதம் என்ன நடக்கும், இனி அப்படிலாம் வரப்போகுது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிற, ஊழியம் செய், கர்த்தருக்கு உங்களுக்கு முடிந்ததை செய், ஆண்டவருக்காக சொல்லி நினச்சி பாருங்க. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்போ நான் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. சின்ன சின்ன ஊழியம், சின்ன சின்ன காரியம், நீங்கள் பெரிய ஸ்டேஜ் போட்டு தான் செய்யணுன்ற சின்ன ஒரு வசனத்தை அனுப்புங்க ஒருத்தருக்கு, ஒரு சின்ன ஒரு கைப்பிடுதியை கொடுங்க. வசந்த் அனுப்புறேன்னு சொல்லி வேற ஏதாவது அனுப்பிட்டீங்கன்னா அப்போ நேரம் கீழே, அது கீழே தான் போகணும். அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாதவங்க அந்த வேலைக்கு போகக்கூடாது. நான் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ண நேரம் போய் அந்த கட்டுப்பாடுலாம் அந்த வேலைக்கு போகக்கூடாது. உங்கள் ஆத்மாவை காத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்புகிறேன், இன்றைக்கி இதை ஆராதனை சொன்னார், இதை பண்ண வாட்ஸ்அப் அனுப்பு, வாட்ஸ்அப் அனுப்பி அப்புறம் அவ்வளோதான் போகிறோம், ஜீசஸ் லவ் யூன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் வேறு எதாவது அனுப்பி நேரம் கீழே தான் போய் அனுப்புகிறோம். அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாதவங்க அந்த வேலைக்கு போகாதீங்க. உன்னை காத்துக்க தெரியலன்னா அங்கே போகாத, உற்று நீ இங்கே ஆராதிச்சு தப்பாக புரிஞ்சுக்கோ, நல்லா கேள் காது கேட்கல காதுலன்னு கேட்க கடவுள். நான் சொல்கிறது ஒரு வார்த்தையாக சொல்லுங்க ஆண்டவரை பற்றி. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க நீங்கள் மேசா அவரு தான் அனுப்ப சொன்ன, ஏன் மேலே போடக்கூடாது. உனக்கு விட்டுற கண்ட்ரோல்லாம் விட்டுறது, அந்த பக்கமே போகாது. உனக்கு சொல்லலை, அது பொதுவாக சபைக்கு சொல்கிறோம். எவ்வளோ பேர் லைவில் கேட்டுருக்குறாங்க, சில நாடுகளில் கேட்குறாங்க, ரேடியோ எஃப்எம் ரேடியோ மூலம் கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்காக சொல்கிறோம். பொதுவாக ஊழியம் செய்யுங்க கர்த்தருக்கு. அப்போ அவங்க நெற்றியில் என்ன போடுவார், ஆண்டவர் முத்திரை போடுவார். என்ன சேதம், மரம் வந்து உன் மேலே மரம் மரம் உழுகும், எங்கே உழுகாது, உங்கள் மேலே உழுகாது. மரம் உழுகும் உங்கள் வீட்டு மேலே உழுகாது, மரம் உழுகும் உங்கள் மண்டை மேலே உழுகாது, மரம் உழுகும் உங்கள் வண்டி மேலே உழுகாது, மரம் விழுகும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. காற்றடிக்கும் நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு சேதம் வராது. ஒரு முறை சுனாமியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்கள நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கடலோர பட்டணத்தில் சந்தித்தோம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டுருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சுனாமி வந்தபோது அது ஒரு கோர காட்சி பார்க்க முடியாதுங்க, வானமே அவ்வளோ ஹைட்டு, அதை பார்த்தாலே நம்ம ஒருத்தன் பார்த்தா அப்படியே விழுந்துருவோம், அவ்வளோ ஹைட்டு வந்தது. அது வரும் பொழுது பொதுவாக அலை எப்படி அடிக்கும்னா இப்படி அடுத்த படிப்படியாக வரும், படிப்படி. ஆனால் அவங்க சுனாமி அலை அப்படி வரலைங்க, ரிட்டர்ன் வருது இப்படி. அதில் ஒருத்த மாட்டம் என்ன பண்ணுவான், சுற்றிட்டு உள்ளே கொண்டு போயிடும். எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சவங்க அறிமுகம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் என் பக்கத்தில் வந்து அவன் சொல்கிறாங்க, என் கடை பக்கத்தில் வந்துடுச்சு. அப்போது நான் இயேசுவே என்னை காப்பாற்ற நான் கூப்பிட்டேன், அந்த அலை என் கால் பக்கத்தில் வந்துச்சு, என்ன ஒன்றும் செய்யலை, என்னை விட்டுருச்சு. இல்லையிலோயா, அலைக்கு உங்களை தெரியாது, யாருக்கு தெரியும், இயேசுவை தெரியும். ஆமென் சொல்லுங்க. மரத்துக்கு உங்களை தெரியாது, இயேசு தெரியும். ஓஹோ இயேசுன்னு கூடுதுப்பா, நம்ம ஆள்மா இருக்கு, இயேசு ஆள்மா இருக்கு, உன் மண்டையில் உள்ளாமல் கீழே விழுந்துடும். ஆனால் தான் கடைசி காலம், கர்த்தருக்காக ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, இன்னும் இருக்காங்க அவங்க, அவங்க சொன்னாங்க, அந்த அலை எங்களை தொடலை பிரதர், என் கால்கிட்ட வந்துச்சுங்க, எங்களை தொடல பார்த்தீங்களா. ஆனால் இதை தப்பித்துக்கொள்ள முதலாவது ஜபம், ரெண்டாவது என்ன செய்யணும், அவருக்காக ஒரு சிறு ஒளியத்தையாவது நம்ம செய்யணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை பார்த்து ஜபம் பண்ணலாம். 91 சங்கீத வாஸ்தவம் இல்லையா, அதுல ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்க. 91 சங்கீதம் 3 வசனமும் 4 வசனமும் ஒரு காரியத்தை சொல்கிறது. அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்புவிப்பார் சொல்லி சொல்றாரு. அவர் தமது சிறகளானே உன்னை மூடுவார், செட்டன் கீழே அடைக்கலம் புகுந்துக்கோ புகுவாய். அவர் தப்புவிப்பார் கொள்ளை நோய்க்கும் வேணும் கண்ணிக்கும். பயங்கரமான இனி கொள்ளை நோய் தானே, இப்ப வர கொள்ளை இன்னொரு பெரிய உருவெடுத்து வரப்போதும். ஆண்டவர் அவருடைய ஊழியர் மூலம் பேசியிருக்கிறாரு. அப்போ எப்படி ஃபர்ஸ்ட் கொரோனாவே பாருங்க, பேரே என்னச்சு கோவிட் பேரை வச்சு 19 வச்சுட்டாங்க, இப்போ 24 ஆயிடுச்சு. இது பயங்கரமாக வரப்போ இனி கொள்ளை நோய்கள் வரும், எல்லாமே வரும் பாருங்க. நம்ம வாஸ்து வெளிப்படுத்த 6 பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட காத்திர சொல்றாரு, நீ செட்டேனிக்கல் என்ன செய்ய, நீ அடைக்கல புகுந்துக்கோ. நம்ம கோழி கூப்பிடுது பாக்குறீங்கல்ல, பருந்து மேலே சுற்றி இருக்க ஒரு கோழி சத்தம் பண்ணு கோ கோ கோ ஒரு கத்தும், உடனே என்ன செய்யும், என்ன செய்யும், தூக்கம் வர மாதிரி இருக்குங்களா, ஒரு பாட் பண்ணலாமா, அப்படியே தொக்குது ஜெபல் இடத்துல ஆரம்பிச்சோன்னே கோ கோ கோ நொர்மல் சத்தம் போய் என்னடா இந்த கத்து கத்துதுன்னு பார்த்தா மேலே யாரும் சுற்றிட்டு இருப்பா, கழுகு ஒட்டமிட்டுக்கிட்டே இருக்கும், அல்ல பாம்புகள் சுற்றி கொண்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் கோழி கத்தும். உடனே அந்த குஞ்சு கோழி என்ன செய்யும், ஓடி வந்து அம்மாவுடைய அந்த சிறருக்குள்ள போகும். சில தெனா வீட்டில் இருக்க கோழிங்கெல்லாம் இருக்கு, குஞ்சு கோழி அது என்னடா செய்யும்னு போய் குப்பை மேட்டில் இருக்கிற குப்பையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது கோழிக்கு பேர் தெனா வீட்டு கோழி, அது அப்படி நெஞ்ச நிமித்திட்டு போகும், அங்கிருந்து ஒரே தூக்கிட்டு அது அந்த ஸ்பீடில் போயிடும். அதான் கழுகோடைய வேகம்ன்றாங்கல்ல, கழுகின் வேகம் கண்ணுமிக்க நே தூக்கிட்டு போயிடும். அவ்வளோதான், அப்புறம் ஐயா அம்மா ஐயா அம்மான்னு கத்தினாலும் போன ஒரு ரெண்டு தான் கழுகு வாய்க்க ரெண்டு கொத்து அவ்வளோதான். இன்று இயேசு நம்ம கூப்பிடுறாரு, வந்துரு என் செட்டைக்கல்ல வந்துரு, செட்டைக்கல்ல வகுந்துரு வந்துருன்னு கூப்பிடுறாரு. இதான் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே சொல்றாருல்ல கோழி தன் வாசித்து பாருங்க, லூக்கா 13 வாசித்து பாருங்க. லூக்கா 13 அதிகாரத்தும் எடுத்துக்கொள்ளுங்க, 34 வசனம் வாசிக்கலாமா. எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிலே கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுவன் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள உங்களுக்கோ ஆண்டு கூப்பிடுறாரு. வந்துரு வந்துரு தான் சொல்றாரு. அவர் உன்னை தப்புவிப்பார், நீ எங்க புகணும், செட்டைக்குள்ள புகணுமே, அவருக்குள்ள பிரசன்ஸ்க்குள் வரணுமே, அவர் சமூகத்துக்கு வரணுமே. அதை விட்டு நம்ம வேற செஞ்சாலும் ஒண்ணும் முடியாது. அவர் பிரசனத்துக்குள்ள வரணும், நீங்க அவர் செட்டைக்குள்ள வராமல் எங்க போய் மூடி மறைஞ்சாலும் முடியாது. ஒரு முறை ஒரு பெரிய தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அப்போ தீ அணைப்பு வீரர்கள் வேகமாக அவங்க தீ அணைச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன உடனே ஒரு குடிசை வீடு, அது பக்கத்தில் ஒரு கோழி அப்படியே ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகியிருக்குது, அது நெருப்பில் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இறந்துருக்குது, ஃபுல் ரோஸ்ட் ஆகி நல்லா வெந்து கொல கொல கொ நல்ல வந்துருக்கு. அப்போ இந்த இராணுவ இந்த தீயணைப்பு வீரர்கள் அப்படியே அணைச்சிட்டு வரும்பொழுது அது அவங்க என்ன அப்படியே காலை அப்படியே உதைக்கிறாங்க. உதச்சுனா அந்த வெந்திருக்கிற கோழி அப்படியே கீழே சாய்ந்தது, ஆனால் அதோட சிறகுலேருந்து குக்கு குக்குன்னு கத்திக்கிட்டு 2-3 குஞ்சுகள் அப்படியே வெளியே வந்தது. அப்போ என்ன அர்த்தம், தீ பற்றி எரியும் பொழுது இந்த கோழி என்ன செஞ்சிருக்குது, சத்தம் போட்டிருக்குது, அந்த சத்தத்தை கேட்டு சில குஞ்சுகள் வந்து செட்டன் கீழே அடைந்திருக்குது. தீ பற்றி எரிந்தது, தாயே எரிந்து விட்டு, ஆனால் அந்த குஞ்சுகள் இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிடுறாரு, வந்துருங்க வந்துருங்க, பாவத்தை விட்டு வெளியேவா, அக்கிரமத்திட்டு வெளியேவா, அருவறுப்பை விட்டு வெளியேவா, கூப்பிட்டுட்டே இருக்காரு. இல்லைங்க நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு அது பருந்து கடைசி அவர் என்ன பண்ண முடியும், பருந்து தூக்கிட்டு போய் 4 கொத்து கொத்தி ஒரே முழுகா முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஆனால் தான் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை சொல்கிறார் பாருங்கள், 57 சங்கீதம் வாசித்து பாருங்கள். 57 சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உமையின் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிலையிலே வந்து பார்த்தீங்களா, இது ஆபத்து காலம், விக்கனங்கள் ஆபத்து காலம், நம்ம தான் ஓடி வந்து அடையணும். அதனால தான் சொல்கிறார் சங்கீதக்காரன், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், என்ன சார் அவர் கோபம் கொஞ்ச காலத்து குமாரன் கோபம் என்னவா பற்றி எரியும் ஒரு அண்டி கொள்கிற யாவரும் வந்துரு அவ்வளோதான் ஒரே வழி வந்துருங்க எசப்பட்ட வந்துருங்க சட்டைக்குள்ளே வந்துருங்க அதுதான் வழி வேற வழியே இல்லை சட்டைக்குள்ள வந்து அடைக்கலாம் புகுந்துக்கிட்டோம்னா அந்த சட்டையை பற்றி சொல்கிறாங்க அந்த சட்டைகளுக்குள்ள ஒரு எண்ணெய் பசை இருக்குமா பொதுவாக பறவைகளுடைய அந்த சட்டையில் என்ன இருக்குமா ஒரு ஒரு விதமான எண்ணெய் பசை இருக்குமா அதனால தான் அது போகுது பார்த்தீங்களா விரிச்சு போகுது இல்லை இது எதுவும் காற்றடிச்சாலும் ஒன்றும் செய்யாது அது அது பாடுபோ அந்த ரக்கைகளுக்கு ஒரு எண்ணெய் பசை இருக்குதான் சொல்கிறாங்க இன்றைக்கு அந்த எண்ணெய் என்பது யாரை குறிக்குது ஆவியானவரை குறிக்குது ஹலேலூயா அது ஆவியானுக்குள்ளே வந்துடணும் அது சட்டைக்குள்ளே வந்துடணும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னாக்கா இன்னைக்கு கீழே கிடக்கிற அரிசி துண்டு மாதிரி கீழே கிடக்கிற கோதுமை மாதிரி கீழே சிந்தி கிடக்கிற பொருள் மாதிரி இன்னைக்கு கேக்க துண்டு அது இன்னைக்கு பாவம் அப்படியே கீழே கிடக்கும் சிதறி கிடக்கும் ஆனால் நம்ம அதை பார்த்து ஏமாந்துருக்கூடாது கிராமங்களில் வடநாடுகளில் எப்படி காடை பிடிக்கிறாங்க தெரியுங்களா காடை பிடிப்பதற்கு என்ன செய்கிறாங்க குழி அந்த குழிக்கு மேலே ஒரு சின்ன மெலிசான ஒரு செல்வத்தட்டு மாதிரி வச்சிடுறாங்க அது மேலே செல்ல இந்த மக்காச்சோளம் கோதுமை அரிசி மாதிரி தோல் ஒரு நாலஞ்சிடத்தை அப்படியே வச்சிடுறாங்க காடு பகுதியில் இருக்கிற இந்த காடைகள் மெதுவாக அவ்வளோ பிரச்சனை இருக்கும் காடை வந்து குத்தி குத்தி குத்தி குத்தி குத்தி குத்தி வரும்பொழுது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா குழி குழிக்கு மேலே சாதாரண ஒரு மெலிசான சில்லு நம்ம எப்படி நம்ம வாங்குகிற சாப்பாடெலாம் பேக் பண்ணி தராங்கல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன மெலிசான செல்வ பேப்பர் அப்போ அந்த கோழிகள் அப்படியே சாப்பிட்டு வர கடைசி அது மேலே ஏறி உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுறது தானே உள்ள போய் அவங்க செட் பண்ணுறாங்க அது மேலே வந்து நிற்கும் பொழுது அது உள்ளே போயிட்டு மூடி விட்டுறது அவ்வளோதான் உயிரோட மாட்டி திருப்பி மூடி போட்டு வெளியே வர முடியாது இப்படி நிறைய காடைகளை பிடிக்கிற வகைகள் வடநாட்டில் இருக்குது இன்னைக்கு நம்ம கூட காடை ஆயிடக்கூடாது கீழே கிடக்க சாதாரண அரிசி எவ்வளோ அந்த அரிசி எடுத்து எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும் சிந்தி பாருங்கள் கீழே கிடக்குது ஒரு சின்ன ஒரு ரொட்டி அதை எடுத்து எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும் ஏச எவ்வளோ நேரம் அந்த கூல்ட்ரிங்க் வந்து இது சரி இது குடிச்சிருப்பார் அந்த கஞ்சி குடிச்சிரு எவ்வளோ நேரம் குடிக்க முடியும் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் குடிக்கும் ஒரு காப்பி ஒரு டம்ளர் எவ்வளோ நேரம் குடிக்கும் ஒரு நாள் குடிக்க முடியுமா கொஞ்ச நேரம் அவ்வளோதான் நீங்கள் போவீங்க மாட்டீங்க யானை பிடிக்கிறவங்களுக்கு தெரியல மான் பிடிப்பு தெரியல எல்லாம் யானை பிடிப்பது எப்படி பெரிய பள்ளத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி இலை தலை எல்லாம் மூடி இருக்கும் யானை எப்போதும் போல் வேற வேச நடந்து உள்ள போய் மாட்டிக்கும் அதனால தான் கருத்தை சொல்கிறாரு இந்த ஆபத்தை பார்த்தா கூப்பிடுறாரு அவர் செட்டன் கீழே அடைக்கலும் புகுவாய் அவர் உன்னை வேறொன்றை கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கி உன்னை தப்புவிப்பான் ரவத்தம் சிறகுலார உன்னை பாவத்தோட்டு வந்துடுங்க பாவத்தோடையே இருக்கணும் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார் அதுதான் யோவன் சொல்கிறார் வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் இயேசு நமக்கு வழிகாட்டுறார் மூன்று வழி ஒன்று ஜபம் நீ நடந்தோம் நின்றோம் எப்படியும் ஜபிச்சிருங்க படுத்து ஜபி தூங்கிடுவீங்க அப்புறம் வந்து நம்ம கனவு தான் பார்க்கணும் படுத்து ஜபிக்குதுன்று அது வந்து கொஞ்சம் ரொம்ப வயசானவங்களுக்கு தூக்கம் வராத முதியோர்களுக்கெல்லாம் அது ஐயா படுத்து ஜபிக்கிறீங்களா எப்படியாவது தூக்கம் வருதுங்களா இப்போ படுத்து தூக்கம் வந்துடுதுங்களா அப்போ நீங்கள் படுத்து ஜபம் பண்ணக்கூடாது நீங்கள் உட்காந்தான் ஜபம் பண்ணும் சில பெரியவங்களுக்கு பார்த்தா அப்படியே முடிச்சே தான் இருப்பாங்க அவங்களுக்கு அது ஓகே படுத்து தூங்கினா படுத்து ஜபம் பண்ணோம்னா முடியாது அப்போ நின்றோ நடந்தோ உட்கார்ந்தோ பாடல் ஒரு நல்ல பாடல் ஜபம் பண்ண முடியல ஒரு ரெண்டு பாட்டை பாடுங்க ஒரு ஜபம் பண்ணுங்க திருப்பி ஒரு பாட்டை பாடுங்க திருப்பி ஒரு பாட்டை பாடுங்க அப்படியே ஒரு அனல் வந்துடும் ஒரு பைபிள் சத்தமாக வாசிங்க அப்புறம் அந்த அனல் வந்துடும் ஜபம் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு பாதுகாவலும் உங்களை வீட்டை சுற்றி அக்கினி வந்துடும் இல்லை இல்லையா ரெண்டாவது என்னது ஆண்டவருக்காக ஒரு சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய ஆரம்பிங்க ஊழியங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷம் அது மாத்திரம் நின்று விடாமல் இயேசு நல்லவர்னு சொல்லுங்க இல்லை இல்லையா நல்லவர்னு சொல்கிறோம் நாமளும் நல்லவர்களாக வாழணும் எல்லாருக்குமே தெரியும் இயேசு நல்லவர் சொல்கிறேன் இயேசு நல்லவர் தாங்க நீ நல்லவனா இல்லையே பண்ணுறாங்க ஏய் இயேசு நல்லவன் தெரியாதா இது நீ சொல்லியா தெரியணும் இயேசு நல்லவர்னு சொல்கிறவங்க நம்ம நல்லவங்களாக இருக்கணும் இயேசு வல்லவர்னு சொல்ற நம்ம அந்த மாதிரி அவர் சொல்கிறோமா நம்ம கேரக்டர் இருக்கணும் அப்போ அதற்கு நம்ம உருவாக்கிக்கிறோம் நம்ம வந்து நம்ம நல்லவன் சொல்லிட்டு நம்ம தவறான இது பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்போ அதுக்கும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நம்ம நெற்றியில் முத்தரை. மூன்றாவது என்ன செய்யணுமா? சட்டேன்னு கேள வந்துருங்க, ஆபத்து இருக்குது வெளியே, போய் கோதுமை மணியும் அரிசியும் அங்கேயும் நம்ம போய் இதை கொத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தோம்னா தூக்கிட்டு போயிடும். கழு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார், ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நான் ஜெபிக்க விட்டுட்டேன்ப்பா, ஜபாவி எனக்கு கொடுங்க, ஊழியம் செய்கிறத மறந்துட்டேன்ப்பா. ஆண்டவரே நான் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னும் அந்த பாவ சேட்டில் தான் நான் இருக்கிறேன்ப்பா, என்னை எப்படியா தூக்கி எடுங்கப்பா. ஜபம் பண்ணுவோமா?

0: அர்ப்பணிக்கலாமா? ஜபத்தில் குறைஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஜபாவியை கொடுங்கப்பா. எதை இழந்தாலும் அவ சமூகத்தை நம்ம இழந்து வாழ முடியுமா? ஜெபிக்க மறந்துட்டோமா? கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ அவர் அழைப்பை நம்ம அல்லல் தட்டிட்டோமா? ஊழியம் செய்து விட்டுட்டீங்களா? இன்னைக்கே தொடங்கு ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா. தேங்க்யூப்பா. பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 6 லூக்கா 21, எவ்வளோ பயங்கரங்கள் இந்த உலகத்தில் வரப்போகிறது ஆண்டவரே. இயற்கையின் மூலமாக அப்பா பல கொள்ளை நோய்கள் வருகிறது, இயற்கையின் சீற்றங்கள் கடல் மூலமாக, சமுத்திரத்தின் மூலமாக, வானத்திலே எவ்வளோ ஆபத்துகள் வர காத்திருக்கிறது அப்பா. அப்பா ஜனத்துக்கு விரதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரதமாய் ராஜ்யம், அப்பா எவ்வளோ பிரச்சனை வர இருக்குது அப்பா. அவியனவரே, நாங்கள் எல்லாரும் தப்பித்துக் கொள்ள எங்களை வழிகாட்டின உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எப்பொழுதும் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, ஆவிலே ஜெபிக்க எங்கள் கற்றுத்தாங்க. முடிந்த வரையில் உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்யணும். எல்லாருக்கும் பற்றி அறிவிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. பாவத்தில் உழன்று கொண்டு அதுபடிக்கு அது விட்டு ஓடி அப்போ ஒரு செட்டைக்குள்ளே மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. நான் சிதறுண்டு போய்விடாதபடிக்கு அப்போடைய சட்டைக்குள்ளே மூடி மறைந்து கொள்ள, சட்டைக்குள் வந்து அடைய எங்களுக்கு கிருபை கொடுங்க. பாவத்திட்டு ஓய்ந்திருக்க, பாவத்தை விட்டு வெளியே வரக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறுத்து அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்ன வாக்கு இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தேவ பிரசனம், தேவ சமூகம், தேவ கிருபை எல்லாரையும் மூடி மறைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமை எல்லாருமே இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா ஆபத்துக்களுக்கும் இனி வருகின்ற உம்முடைய கோபங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி செய்வதற்காக நன்றி. துதிகன மகிமை நிறைவேற்றிக்கொள்ளும். மகிமையாக உமக்கு செலுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வசதிக்கு அவர்கள் ஜெபித்த கூட்டத்தை நிறைவு செய்வார். சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா?
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த 2 ஆராதனைக்கு வந்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்குங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்ங்க தகப்பனே. சப்பா அடல் வழியிலும், ஜப வழியிலும், ஆராதனை வழியிலும், ஞான வழியிலும் நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இறங்கி வந்து எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்கப்பா. ஆண்டவரே, மிஸ் ஸ்தோத்திரம், சிறியோரை ஆசீர்வதிங்க, வாலிபரை ஆசீர்வதிங்க, முதியோரை ஆசீர்வதிங்க, எல்லா பெரியோரையும் ஆசீர்வதித்தரலாம் தகப்பனே. எல்லா குடும்பத்தில் ஆண்டவரே கத்தாவை செழிப்பாக நீர் மாற்றி ஆசீர்வதித்தரலும் தகப்பனே. எஸ்அப்பா, அந்த 2 செய்தியும் கேட்ட எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. லைஃப் பார்த்தா அத்தனை சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கோங்க, பொருட்படுத்துக்கோங்க தகப்பனே. நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக எல்லா குடும்பங்களிலும் கரத்தை பிடித்து நடத்தி ஆசீர்வதித்து பொருட்படுத்துக்கோங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. நீங்கள் இப்படி செய்ப்பார்த்தாய்க்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூயப்பிதாவே. ஆமென்.
0: எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் அளவாவே ஆமென். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தம் செய்யும் ஒளியிடத்திலும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.

ஹல்லேலூயா. பிரைஸ் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு பார்ப்போம்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவராய் கர்த்தர் நாம் கொடுத்திருக்கிறதான தர்மியான நேரங்களுக்காக நாம் கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? தேங்க்யூ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நீ ஒருவரே பரிசுத்தரப்பா, அன்புக்காக இரக்கங்களுக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரங்களை கர்த்தாவையும் நண்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்று அல்லப்பா, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். பரிசுத்தாவியின் முழு பொறுப்பெடுத்து உங்க நாம மகிமைக்காக இந்த கூட்டங்களை கர்த்தாவே நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இதோ சர்வங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவும் சகல வல்ல மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே, இந்த கூட்டனுக்கு விரோதமாய் எலும்புகிற எல்லாம் பொல்லாத அந்தகார ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மக்கு நன்றி நன்றி. உன் முகங்களை முறிக்கிற அபிஷேகம் இந்த இடத்துல கடந்து வருவதாக. கட்டுகளை உடைக்கிற கத்தோட அபிஷேகம் இறங்கி வருவதாக. தேங்க்யூ மக்கு நன்றி. ரீகாபோ ஷல்லாக்காபா தோராபா லீபா ரபா லீபாலாபா அபியானவரே, ஸ்தோத்திர சிங்கத்து மேல் விரியன் பாமையில் நடந்து பாலோ சிங்கத்தையும் வலு சர்வதி மிதித்து போடுவாய் என்று சொன்னீங்களே, இந்த கூட்டங்களுக்கு புறதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவே நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தாவே, நீர் தாமே தலைவராய் இருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் பாடப்போகும் பாடல்களை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனையை ஆசீர்வதிங்க, ஏறி போகிற மன்றாட்டுகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வேலையடைத்து காப்பாற்றுங்கப்பா. உங்க ரத்தத்தினால் உங்க நாமத்தினால் அக்கினியால் ஆவியானவரால் அபிஷேகத்தால் தேவத்தூதலால் இடத்தை சுற்றி வேலையடைப்பீராக. உங்க நாமம் மகிமை அடைவதாக. மின்கருவி இசை கருவி ரத்தம் தெளிப்பீராக. கர்த்தருடைய ஆளுகை இறங்குவதாக. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து உணவதற்கு மகிமையாய் இந்த கூட்டம் நடத்தி தார். துதிகன மகிமுக்கு செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து பல்லாம உன்னதமானவர்.

0: சக்தியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இந்த இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழிவுகளை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்து நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற பொல்லாத அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இதோ சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதான் சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மேலே எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்க பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா, எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கலாமா?

0: ஜெபிக்கலாமா? கொஞ்சம் நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம் ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: தேவனே இறக்க செய்யப்பா, முடி வருகிறது சீக்கிரமா இருக்குதுப்பா. எவ்வளவு மக்கள் உண்மை அறியாத இருக்காங்களே, தகப்பனே பாவத்தில் ஆண்டவரை மறித்து போய் மக்கள் நரகத்துக்கு போக கூடாதுப்பா. கிருபை நாள் எங்களுக்கு கூட்டி தரபடியாய் பார்த்து நோக்கி ஜபிக்கிறோமப்பா. இந்த சண்டை மாற்றி போடுங்கப்பா. ரெண்டு பேரும் ஆண்டவரே சமாதான பேச்சு நீங்க தான்ப்பா பேசுனவர்கள் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்கு ஐமுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். துதிகா நமக்குமையமுக்கே செலுத்துறோமப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜபங்கள் நல்ல பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்தில் உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்ச தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்த தேவனே மே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனம் இறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரி கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்து தரணும். அதுக்கு அவசியம் இல்லாமா
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
4: எபிரேயருக்கு எழுதின விருப்பத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே 11 அதிகாரம், எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது ஒருவர் வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பிறக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜாங்கள், பரலோக பரிசுத்த பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் என்று கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தில் எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொருட்படுத்திக் கொள்ளும்படிக்காய் என்று கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒன்னு தேசரின் புஸ்தகம் 4:17.
7: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
6: எப்போது என்ன செய்ய கர்த்தருடனே கூட யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்ப அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம், ரகசிய வருக அப்படி சொல்றோம். அந்த ரகசிய வரிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரிக்கு ஆயத்தப்படணும். இதுல இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினைச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா, எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா, உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஒன்னு குறைஞ்ச புஸ்தகம் 15:51.
7: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை
6: ஆகிலும்
7: கடைசி எக்காலம் துணிக்கும் போது
6: ஒரு நிமிஷத்திலே
7: ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
6: நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்துல இந்த சரீரத்தோட ஆண்டவரை போறதில்ல, இது என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதுல கர்த்தர் என்ன செய்ய நம்மள எல்லாரையும் எப்படி மாத்த போறாரு, மறுவும் மாக்க போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்துல இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தர் அறிஞ்சிக்கணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எழுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்க, அவர் எப்படி இருந்தாரா, அவர் உயிரோடு எழுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 5:24.
7: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
6: ஏனோக்கு என்ன செஞ்சாரா, தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சார், அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப அந்த உலகத்துல இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்றது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோட என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோட வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோட என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மள மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்துல இருந்த ஒரு மனுஷன்தான், ஆனா என்ன செஞ்சிருக்காரு, கத்தரோட அவர் என்ன செஞ்சாரு, சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில அவருக்கு என்ன செய்யிருக்கா, எனக்கு காணப்படாம போல தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையா வாசனம் பாருங்க, உங்களை மாதிரி குடும்பத்தில் இருந்துதான் அவர் கெஞ்சினார், காணப்படாம போனார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்களிலையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கத்தரோடு இருந்தார். அதனால் அவர் என்ன செய்யார், கத்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாவது பார்க்கிறோம் ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 5:22.
7: ஏனோக்கு
1: எனக்கு
7: மெத்துசாலாவை பெற்ற பின்
1: முன்னூறு
7: வருஷம்
1: தேவனோடு
7: சஞ்சரித்துக் கொண்டு இருந்து
1: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரு? முன்னூறு வருஷம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கு இருந்து
7: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, எனக்கு எனக்கு தேவனோட முன்னூறு வருஷம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரு, குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்துல இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்துதான் தேவனோட அவர் என்ன செஞ்சாரு? சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஹலேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். தேவனோடு வாழணும். தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ வேண்டும். அவர்தான் கர்த்தர் மரத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்மளே கர்த்தர் என்ன செய்யற உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்போல நம்ம என்ன பண்ண போறோம்? மரணமாக்கப்பட போறோம். இப்ப இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தாதான் தேவனிடத்துல நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்துல வாழ்ற நாம் வந்து இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு சொல்றது நம்மளை ஏமாத்தி கொள்றோம். ஆனா இந்த உலகத்துல வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல் தேவனோட சஞ்சரிக்க என்ன அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அவர் நடந்திருப்பாரு. அதனாலதான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சாரு? உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொத்த வாசிப்போம். ஆதியம் புஸ்தகம் 5:22.
7: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
1: முன்னூறு வருஷம்
7: தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன செய்யலாம்? தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாள் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கத்த எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோட சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமா ஒரு பாடத்தை கத்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமோஸ்ல வாசிக்கிற 3:3.
7: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ
1: அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவரு செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும்போதுதான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்லுவாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை சொல்லி தருவாரு. நம்ம என்ன செய்ய அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பா இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சொன்ன வாக்கு திருத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளட முடியாத செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாத செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவரே. பூமி மேல அக்கினை போட வந்த இப்பொழுதே பத்தியறி விரும்புறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியானவர் அழுகவே அளவு இல்லாம நிரப்ப முடியா செபிக்கிறோம். முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவன் சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரச்சனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க
6: இயேசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கிய சப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேண்டும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா? செபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக. ஆண்டவர், எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா ஆண்டவர்? அப்பா இயேசுவின் கருத்துல அப்பா, நம்ம சபையில எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாம இருக்காங்களப்பா, குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய ஆண்டவரே, இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய அன்பின் ஆண்டவரே, இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணமாகலேன்னு சொல்லி கலைஞர்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனை எல்லாம் மாற்றிருங்க சப்பா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா, எல்லா குடும்பங்களிலும் தேவை சமாதானம் சம்பூர் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம், தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கர்த்தர் தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே, உமை தேடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்க மக்களை வெட்டித்தாங்க, பிரிந்து கொடுங்க, இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க அப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பன்டி வயிற்றுல வயிற்றுலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. அன்றுவரே வீசிங்கனால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சபடி யாருக்கணும் தேவனாய் கத்தர், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. உம்மால எல்லாம் முடியுமாண்டவரே, உம்மால முடியாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லப்பா. தீபால அக்கரவா தப்பனே நீங்க சொன்னீங்களே, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அவங்கள நோக்கி பார்க்கிறாண்டவரே, வேலைக்காரன் கண்கிலேசமான நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்கிலேசமாட்டி நோக்கி பார்க்க போலும். உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு கடன் அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கத்தரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
8: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அனுகுணமான நல்ல துணையே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கோட்டையே, ஹரனே, ஜீவனே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவின் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது ராஜா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ தந்திருக்கிற அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது மகிமையின் பரிசுத்த பிரசனம் நடுவில் இறங்கி வருவதாக ஆண்டவரே, உங்கள் வல்லமை கடந்து வருவதாக. ஆவியானவரே, நடுவில் இறங்கி அசைவாடுவீராக. தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கிருபை நடுவில் இறங்கி மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆராதனை குரோதமாக எலும்புற ஆயுதங்கள் எல்லாம் நசனா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிசாசன் கிரி அழிக்கும் படிக்க தேவக்குமான் வெளிப்பட்டீரின் ஆண்டவரே, சர்வங்கள் தேடி மிதிக்கவும் சத்துருவன் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டணி புரதமாக எலும்புற பொல்லாதாவிகளாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, புதிய மகிமையில் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. 33 சங்கீதம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆகவே தேவன் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.

0: தேசத்தை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். தேசத்திற்காக போராடி ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபக்குறி சொல்லுவாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா?
1: சில குடும்பத்தை பார்த்தா பண கஷ்டங்கள், சில குடும்பங்களை பார்த்தா கடன் பிரச்சனை, சில குடும்பங்களை பார்த்தா வீட்டுல சண்டை சச்சரவு அதிகமா இருக்குது. இந்த நிலவெல்லாம் மாறணும். எல்லா குடும்பங்களையும் தேவை சமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும், குடும்ப குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காக
2: துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த ராஜாவே மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. அப்பா எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பிரச்சனைகள். ஆண்டவரே தேவனே, நீங்க மனம் இறங்க வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு காரியத்தினால ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த குடும்பங்களுக்கு நல்ல சமாதானத்தை தயவாய் நீங்க தர வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, உங்களோட சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தயவாய் நீங்க தர வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. குடும்பம் குடும்பமாக கர்த்தரை தேடக்கூடிய அந்த இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: எங்களுக்கு நல்ல மழை தரணும், நல்ல ஆசீர்வாதமான மழையா இருக்கணும் ஐயா. தண்டனை மழை வேண்டாம். எல்லா பகுதியும் நம்ம நீலகிரி மாத்திரல, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு தரணும். எங்கேயும் உயிர் சேதம் பொருள் சேதம் வரக்கூடாது. அதுக்காக சாப்பிடலாம்.
3: அழிவுக்குறை மழை இல்லாதபடி ஆசீர்வாத மழையாய் தாங்க ஏசப்பா. எல்லாரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே அப்பா நீங்க தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது ஏசப்பா. அப்பா இம்மட்டுமா எங்களை காத்து நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்தி வந்தீங்க ஏசப்பா. கர்த்தாவே ஆசீர்வாத மழையை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க வல்லமை உள்ளக்கார அந்த பகுதி முழுதும் இறங்கட்டும் ஏசப்பா. ஆறு தாலுக்கா மீது இறங்கட்டும் ஏசப்பா. கர்த்தாவே அப்பா கிருபையாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு வீடுகள் மேலும் கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு விரிவிட்டுமெண்டுகள் மீதும் கரம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு மரங்கள் மீதும் கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு கரண்ட் கம்பியின் மீதும் கரம் இறங்கட்டும் ஏசப்பா. எது கீழே விழுந்து சரிந்து யாரும் ஆண்டரை உயிரிழந்து போகாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ரசித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பொருட்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: விவசாயிகள் நல்ல ஆசீர்வதிக்கப்படணும். எங்க விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது. எல்லா விவசாயிகளும் தேவனை தேடணும், ரட்சிக்கப்படணும். யாருக்குமே நஷ்டம் வராதபடிக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம தேசத்திலையும் பஞ்சம் வரக்கூடாது.
4: விவசாய குடும்பத்துல எந்த ஒரு ஆபத்து விபத்துல வரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே எங்க தேசத்துல பஞ்சங்களை வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க மனம் இறங்க மணிக்கும் நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அழிவுன்னு மழைனால தகப்பனே வெள்ளாமல் எதுவுமே தண்ணியில முழுகி போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே தண்ணியில அடிச்சு போயிடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய நிலங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் தகப்பனே. எல்லா வேண்டவரே இந்த வெள்ளாமைகளும் நல்ல வழியத்தக்கதாக ஏசப்பா நீங்க இறக்கம் செய்ய முடியும் நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் ஏசப்பா அந்த வெள்ளாமைகளை ஆண்டவரே தண்ணியில மூழ்கி போகாதபடி கேசப்பா. எல்லா வெள்ளமிலும் நீங்க காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறேன். எங்க தேசத்துல பஞ்சங்கள் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே பொருளாதார விஷயம் எங்க தேசத்துல வராதபடி காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரையும் திதிக்கிறோம் கண்ணீர் செலுத்தணும் ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய குடும்பம் ஆசுரதியும் ரட்சித்துமோடு இணைத்துக்கொள்ளும் வரைய காய்த்து போட்டும் கேசப்பா. எந்த விவசாய குடும்பத்திலையும் தகப்பனே யாருமே தற்கொலை பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் கேசப்பா. எல்லா துதிகணமாக்கையும் உமக்கு செலுத்தணும் ஏசப்பா மூலம் ஜபத்தேற்று குழந்தைகள் பரிசுத்த பிதாவே.
5: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24 அதிகாரம்.
6: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரிந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவறுப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலக்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடி புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியா கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
7: பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. படைக்கப்பட்ட காணிக்க நீர் ஆசீர்வதித்து நீர் அங்கீகரித்தபடிக்காக கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. உற்சாகமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் அபிரீதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வெள்ளாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
8: திருடன்
6: வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
8: தேவன் எப்படி வருவாரா, எப்ப வருவாரு யாருக்கும் தெரியாது. அதான் சொல்றது, திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார். எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது.
5: For you yourselves know perfectly that the day of the Lord so comes as a thief in the night. Yes, we do not know when the Lord will come. So the Lord says here, you do not know the day when the Lord will come. The Lord so comes as a thief in the night.
8: திருடர் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு நம்ம நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவார். அவரை எப்பயுமே நம்ம நினைச்சிடணும், சந்திக்க நம்ம எப்போதும் ஆயத்தம் இருக்கணும்.
5: Nobody knows when the thief will come.
8: லூக்காவின் சுவிசேஷம் 17:34.
6: அந்த ராத்திரியில்
8: ஒரே படுக்கையில்
6: படுத்திருக்கிற
8: இரண்டு பேரில்
6: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
8: மற்றவன் கைவிடப்படுவான். பார்த்தீங்களா, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில ஒரே கட்டில படுத்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுறவங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏற்றுக்கொள்றவங்க வந்து செபத்தோட துதியோட அவங்க இருதயம் இயேசுகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா கடமைக்காக சர்ச்சை போயிட்டு வந்து கடமைக்காக தேவனை தேடுறவங்க கைவிடப்படுவாங்க.
5: I tell you that in that night there will be two men in one bed. The one will be taken and the other will be left. See this verse. Bible says that one will be taken and one will be left. Because the one will be taken is often praying and be with the Lord. But another is live according to his own will and ways. So we must be prepared to meet the Lord when he comes.
8: கர்த்தருக்கோடு எண்ணிக்கப்பட்டிருக்கவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தரோடு எண்ணிக்கப்பட்டிருக்கிற மாத்திரம் தான் பரலோகத்துக்கு வர முடியும்.
5: All the people who joined with the Lord Jesus Christ will be taken into the heaven, but those who are not joined with the Lord will not be taken from this earth. So we must be prepared to meet the Lord.
8: Matthew 24:27.
6: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
5: For as the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be.
8: கிழக்கில் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறியா? அதே போல தேவன் வரும்போது அவருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்? கூட்டி சேர்ப்பார்.
5: As the lightning comes from the east to flashes to the west like this, the Lord will take the people of himself, will take with him when he comes from the people wherever they.
8: அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை.
5: It is possible with him. All things is possible with him.
8: ஒரே ஒரு காலங்களில் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வயசு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் 5 வயசு, 10 வயசு, வாலி வயசுல இருக்கலாம். ஆனால் அந்த வாலி வயசுக்கு நாட்களை கர்த்தர் நம்ம கொடுத்த நாட்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நாள் திரும்ப வரவே வராது.
5: We have only one life in this world. We may be 60 years, 90 years or 80 years or 5 years, 6 years. But we must use this time very usefully because the time is very precious before the Lord.
8: எங்க காலங்களில பாத்தீங்கனா எவ்வளவு காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு. அப்ப எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல.
5: Our days are wasted, many times are wasted because nobody was for us to preach about Jesus Christ. But we have more time.
8: இப்ப பாத்தீங்கன்னா கத்தர் எல்லா எந்த இடத்துல பார்த்தாலும் கத்தோடைய சத்தம் கேட்கறது. யூடியூப்ல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, சர்ச்சி போறாலும் சொல்லி, எங்க பார்த்தாலும் கத்தோடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
5: But in these days we are hearing the verses of the Bible and the sound of the voice of the messengers through YouTube, through radios, through many preachers. We are hearing the gospel of Jesus Christ from all above the medias.
8: நல்ல நினைச்சணும், கத்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாத அப்படியே காத்துக்கொள்ளணும்.
5: So we should not waste the day with the Lord gave us. So we must use the days very usefully.
8: பிலிப்பியர் விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம்.
5: Revelation chapter 3 verse 3.
6: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து,
8: கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து
6: அதை கை கொண்டு மனந்திரும்பு,
8: கை கொண்டு மனந்திரும்பு.
6: நீ விழித்திராவிட்டால்,
8: நீ விழித்திராவிட்டால்
6: திருடனை போல் உன்மேல் வருவேன்,
8: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
6: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பான்.
8: நான் உன்மேல் வருகிற வேலை என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். என்ன செய்யணும், மனம் திரும்பி அந்த அசந்தம் இதயத்துல பெற்று கொண்டிருக்கிறோம், அந்த வகையை நெறித்து
6: அதை கை கொண்டு மனம் திரும்ப,
8: அதுக்கு மனம் திரும்ப மாத்திர அது என்ன செய்யணும், கை கொண்டு மனம் திரும்பணும். ஒவ்வொரு வசனத்தை நம்ம கேட்கிற மாத்திர கை கொண்டு மனம் திரும்பணும்.
5: Remember therefore how you have received and heard, hold fast and repent. Therefore if you will not watch, I will come upon you as a thief and you will not know what hour I will come upon you. Yes, according to the Bible, we have many verses from the Bible. We heard many verses and from the Bible. How we received, how we hear the verses, and we should keep all the verses and repent to the Lord. The Lord wants this. We must repent to the Lord and be watchful, and we must be aware to receive him.
8: மனந்திரும்பாம பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானா அதனால நமக்கு என்ன லாபம்?
9: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டு வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம சவம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே நீங்க குணமாக்கம்மால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், தேவ பிரசனை மூடட்டுமையா, நரம்பு மண்டலத்துல சுகமா இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா, கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க சப்பா, கை கால் வலியை குணமாக்குங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்க சப்பா, மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்கப்பா, மஞ்சக்காமல வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க ஆண்டவர். மஞ்சக்காமல கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா. பழத்த காரியத்தை செய்யுங்க சப்பா, கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் அப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க, துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம், பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா, சாக்கியத்தை கொடுங்க சப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியல பாத்துல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவாருன்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறப்பா, நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளும் பிதாவில் இறங்கி வருகிறது மாறுதல் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா நிழலில்லைன்னு சொல்ற தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா ஐயாமை துதிக்கிறோம் திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும் சமாளம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தரணும் கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனை தாரும் குடும்பத்துல சமான சந்தோஷத்தை கட்டளிடுங்க ஆண்டவர் எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர் எல்லா குடும்பத்திற்கு பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவர் ஐயாமை துதிக்கிறோம் தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்கொடி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும்படி செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா சிறு பிள்ளை நல்லா படிக்கணும் ஞானத்தை கொடுங்க போக்கிலும் வரத்திலும் தேவனோட கிருபை அவங்களை தாங்க வேண்டும் செபிக்கிறோம் கத்தர் வீடு கட்ட வைத்தால் கற்றங்கள் பிரயாசங்கள் விருதா கத்தர் நகரத்தை காக்கா வைத்தால் காவலர் விழித்திருக்க விருதான்னு சொன்னீரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும் பராமரிக்கணுமே எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் செபிக்கிறோம் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறப்பா அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்கள் வாழ்க்கை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா பராமரிக்கணும் ஐயா தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காத்துக்கோங்க வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க கடன் பிரச்சனை மாறணும் கண்ணீர் துடைக்கணும் ஐயா பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா குழந்தை பாய்க்கலாம் சகுல குழந்தை பாய்த்த தாங்கே சப்பா தாங்கே சப்பா அதிசயங்களை செய்யுங்க சப்பா ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா ஐயாமை துதிக்கிறோம் கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்ய தருணு சென்னீரை ஆசீர்வத்தை உயர்த்துங்க பொறுப்படுத்தி காத்துக்கோங்க சப்பா எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் எங்கள் அன்புரை யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரம பிதாவே ஆமே கத்திர நாம் சேவத்தை கேட்டாரு கலங்காதீங்க
10: அன்பானவர்களே எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
11: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள் மாத்திரமல்ல இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக
12: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
13: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-24-35 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435 அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com அவர் வெப்சைட் handofjesus.in God bless you

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.

0: எபிரேயின் புஸ்தகம் 10:37.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
1: தாமதம் பண்ணார்.
0: தாமதம் பண்ணார். வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறிச்சு. பஞ்சங்கள், கொள்ளை நோய், யுத்தங்கள் எல்லாமே சொன்னார். எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி கொண்டு இருக்குது. இப்ப பாருங்க, உலகத்தை எங்கேயாவது அன்பை பார்க்க முடியுது? அன்பான உண்மையான அன்பு எங்கேயுமே பார்க்க முடியல இல்லையா. ஆண்டவர் சொன்னாரு, மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:13 வாசித்து பாருங்க.
1: அக்கிரமம் மிகுதியாவதினால்,
0: அக்கிரமம் மிகுதியாவதினால்
1: அநேகருடைய அன்பு தணிந்து போம்.
0: உலகத்துல பார்த்தாலும் எங்கே பாவம் பெருகி கொண்டிருக்கு, எங்க பார்த்தாலும் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால என்ன செய்ய முடியாது, அன்பு என்ன செய்யும், தணிஞ்சு போச்சு. முந்தியெல்லாம் இருந்த அன்பு இப்ப நிறைய பேர்த்து இல்லை, அன்பு இப்படி தணிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் இணைஞ்சு வருகிற இன்னும் கொஞ்ச கால் தருவா, அவர் என்ன செய்ய மாட்டாரு, தாமதம் பண்ணவே மாட்டார், வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும், அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மற்றவங்களை பார்க்க வேண்டாம். நம்ம இயேசுவை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை பார்த்து அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும். அவரை நோக்கி நம்ம கடந்து வர வேண்டும். அவர் மெல்லிசத்தை கேட்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவரோடு இருக்கணும். மற்றவங்களை பார்த்தா நம்ம சோறு வரும். மற்றவங்களும் பார்க்க கூடாது. யார பாக்கணும் சொல்லுங்க, யார பாக்கணும் சொல்லுங்க, ஏசப்பா தான் நம்ம பார்க்கணும். நம்ம மற்றவங்களை பாக்குறதுக்கு நம்ம வரலையா இல்லையா, வரல. நம்ம யார பார்க்க வந்திருக்கோம், ஆண்டவராகிய இயேசுகிறத பாக்குறோம். அவரை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்ட வசனத்துல 9-11 வரைக்கும் வாசிப்போம்.
1: யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து,
0: கலகங்களையும் குறித்து
1: நீங்கள் கேள்விப்படும் போது,
0: நீங்க கேள்விப்படும் போது. இப்ப யுத்தங்கள் எங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நம்ம நாட்டுல கலகம்,
1: பயப்படாதிருங்கள்.
0: யுத்தங்களையும் கலகங்களையும் பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள்.
1: இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது,
0: இவைகள முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. இப்ப எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, முன்னாலேயே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், கலகங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், இப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது.
1: ஆனாலும்

0: ஆனாலும்
1: முடிவு உடனே வராது என்றால்,
0: எந்த முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது என்றார்.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
0: அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்களை நோக்கி,
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
0: ஜனத்துக்கு பாருங்க, கூட பிறந்தவங்க குடும்பத்து ஒரு குடும்பத்துல கூட பாருங்க, கூட பிறந்தவங்களுக்குள்ள அன்பு இல்ல. நிறைய குடும்பத்துல நிறைய கொஞ்சம் குடும்பம் அன்பா இருக்காங்க, நிறைய குடும்பத்துல அன்பு இல்ல. ஏன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பார்த்தா பிடிக்கிறது இல்ல, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல. அப்படி ஜனத்துக்கு விரோதமா ஜனமும்,
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
1: பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும்,
0: மகாபூமி அதிர்ச்சி பாருங்க, ஒரு வாரத்துல எங்கேயாச்சும் பூமி அதிர்ச்சி இல்லாத நாளே கிடையாது இல்லையா? மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா கொள்ளை நோய், பாத்தீங்களா கொள்ளை நோய், பஞ்சங்கள். ஸ்ரீலங்கால பஞ்சம்ன்றாங்க, ஆப்கானிஸ்தான்ல பஞ்சம், நமக்கு இன்னும் எத்தனையோ நாடுகள் நமக்கு தெரியாது, எவ்வளவு நாடுகள்ல பஞ்சம் இருக்க தெரியாது. இதெல்லாம் பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், அப்புறம் என்னதான் கொள்ளை நோய், எல்லாத்திலும் கொள்ளை நோய். பாத்தீங்களா கொள்ளை நோய் உலகம் முழுதுமே வந்துருச்சு, கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளம், வானத்திலிருந்து கல்லெல்லாம் உழுதுன்றாங்க, எத்தனை அடையாளம் தோன்றுன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருக ரொம்ப சமீபம். ஆனா உலகத்தின் முடி வராது, முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வரும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கத்திர வரும்போது கைவிடப்பட மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. உலகம் என்னதான் வாழ்ந்தாலும் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். அதனால நம்ம நினைச்சு இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் அல்ல, இப்போ அல்லாதவர்களை போல ஆண்டவரை நோக்கி அதிகமாக நம்ம செவிக்கவும் துதிக்கவும், ஆண்டவர்கிட்ட நம்ம வெள்ளிசத்தை கேட்கவும், பைபிள் வாசிக்கவும், ஆராதிக்கவும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எல்லாருமே 2 மணி நேரம் 24 நிமிஷம் செவிக்கணும். ஏன்னா தசம காணி கொடுத்தாலும் செபத்துல உறுதியா இருக்கணும், செபிக்கணும், குடும்பச்சம் பண்ணணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், தனிப்பட்ட முறையிலும் நம்ம செபிக்கணும். செபிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். லூக்கான சுவிசேஷம் 21 அதிகாரம் வாசிக்க கேட்டார், 21 அதிகாரம் 25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும்
0: அடையாளங்கள் தோன்றி சந்திரன் ரத்தம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நட்சத்திரங்களும் கீழே உதிருதுன்னு சொல்றாங்க. இது அடையாளங்கள் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு என்னது, தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாது. நிறைய பேருக்கு வேலை இல்ல, கொள்ளை நோயினால எத்தனை பேருக்கு வேலை இழந்துட்டாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள், தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா சமுத்திரமும் அலைகளும் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கு. அடிக்கடி பாருங்க தண்ணி வெளியே வந்துருச்சு, கன்னியாகுமரியில நிறைய இடத்துல இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பாருங்க சமயமா இருக்குது. ஆனா அருக முடிவு வரனே வராது. ஆனா கர்த்தர் ரகசிய வர கட்டாயம் முதல் சீக்கிரமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாம எப்போதும் சபத்துல உறுதியா தரித்திருக்கணும், சபத்துல உறுதியா இருக்கணும். அதே போல வேதவாசிப்பிலையும் தேவனை தியானிக்கிறதுலயும் எல்லாவற்றையும் உறுதியா இருக்கணும். சர்ச்சைக்கு வந்து சபை குடியறது என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட விட்டுறவே கூடாது. கல்யாணம் நல்லது போலதான் பின்னால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6:33
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: அப்பொழுது இவைகளை உங்களுக்கு என்ன செய்வாரா, கூட கொடுப்பாரு. 100 பைபிள் படுக்க இவைகளை சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்ம முதலாவது தேவன் ராஜ்யம், ரெண்டாவது தான் என்ன செய்யணும், இந்த பங்கன்ல ரெண்டாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சபை குடியரசு யாரும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டுட்டா நமக்கு இந்த நாள் இன்னொரு நாள் வராது. கடைசி காலத்துல கடைசி வினாடியில இருக்கும், கடைசி காலங்குடையில கடைசி வினாடி இருக்கும். நீங்க பைபிள் எல்லாம் முழுமையே வாசித்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. அதனால நம்ம சபை குடியரசு விட்டுறக்கூடாது, சபத்தை விட்டுறக்கூடாது, துதி விட்டுறக்கூடாது, வேதவாசிப்பை விட்டுறக்கூடாது. பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைய மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம வெக்கப்படக்கூடாது. பரிசுத்தாவின் இருந்தா தான் நமக்குள்ள வந்தா தான் அவர் நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் மாற்ற முடியும். அதான் பரிசுத்தாவின் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரிந்தும் எனக்கு சாட்சியில் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தவர் வந்தா தான், நம்ம உள்ளத்துல வந்தா தான் வாழ்க்கை மாற்ற முடியும். நமக்கு பருவிக்கு, ஆண்டோட வருகைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். பரிசுத்தாவினாரும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டு வருகை ரொம்ப சமயமாயிடுச்சு. நம்ம வாழ்க்கை கேட்ட சங்கீத புஸ்தகத்துல வசனம் 50வது சங்கீதம் 3வது வசனம்,
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: நம்முடைய தேவன் வருவார்,
1: மௌனமா இறார்.
0: அவர் என்ன செய்ய மாட்டாரு? நம்முடைய தேவன் வருவார், என்ன செய்ய மாட்டாரு? மௌனமா இறார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்.
0: அவருக்கு முன்னால் என்ன பட்சிக்குமா? அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும்.
0: அவர் சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். கர்த்தர் வரும்போது, முதல்ல வரும்போது குழந்தையா வந்தாரு இல்லையா? குழந்தையா வந்தார். பாவியாக நம்ம ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குழந்தையா வந்தார். இப்போ வரும்போது என்ன சொல்லுவாங்க? அக்கினி, அவர் சுற்றிலும் அக்கினி பசல் கொந்தளிப்பா இருக்குமா? அவர் வரப்போறாரு. அப்ப அவர் வரும்போது அவர் முகத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? அவர் முகத்தை பார்க்கணும். அவரோட நம்ம பறந்து போகணும்னு சொன்னா, நான் இப்ப ஆயத்தப்பட்டதை இப்பயே நம்ம ஆயத்தப்படணும். இன்னொரு அந்த வசனம் சரி, 50வது சங்கீதம் 3வது வசனம்,
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: நம்முடைய தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்.
0: அவருக்கு முன் என்ன பண்ணி பட்சிக்குமா? அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும்,
0: அவரை சுற்றிலும்
1: மகா புசல் கொந்தளிப்பா இருக்கும்.
0: மகா போயில் என்ன செஞ்சுமா? கொந்தளிப்பா இருக்கும். அப்ப நம்ம அதுக்கு அருகே ஆயத்தப்படணும். அதனால நம்ம எப்படிதான் இருக்கணும் தான் நம்ம கர்த்தர் வரியை பத்தி தான் நமக்கு இப்ப பேச சொல்லியிருக்காரு. 5-6 வருஷமா வரியை பத்தி தான் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவரை சந்திக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம்,
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக் கொண்டு,
0: விழித்துக் கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்,
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். எப்படி வரப்போறாரா? எப்படி வருவாரா? திருடனை போல எப்ப வர்றாரு யாருக்கும் தெரியாது. மார்க்கில் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், குமான் கூட அவர் வருகைய அறிய மாட்டார். பிதா ஒருத்தருக்கான் தெரியும். அதனால என்ன செய்ய வருவா? வரும்போது நம்ம என்ன செய்யணும்? திருடனை போல வருவேன். தனக்கு நம்ம கற்று கொடுத்த வஸ்திரங்களை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரம் இல்ல, ஆபிக்குரிய வஸ்திரம். கற்று கொடுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். அந்த வசனத்தை காத்துக்கொள்ளாம நம்ம அசதியாவோ நிர்வசரமா இருந்தா நம்ம அந்த வசனத்தை என்ன செய்யணும்? பிசாசு நம்மளை விட்டு திருடிட்டு போயிடுவோம். அதனால தான் இங்க நம்ம ஒரு நாள் சொல்றோம், கற்று பிள்ளைக்கும் கற்றுக்கூட ஐக்கியமா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் லூக்காவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம்,
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக,
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமில் இருந்து,
0: எருசலேமில் இருந்து
1: எரிகோவுக்கு போகையில்,
0: எங்க போனாரு? எருசலேமில் எங்க போனானா? எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: எதை உரித்து போயிட்டான்? வஸ்திரங்களை உரிந்து போட்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: அவனை காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: காயப்படுத்தி நம்ம மனசு காயப்படுறான், குழப்பத்தை உண்டாக்குறான், சோறு உண்டாக்குறான். நம்ம மனசு அப்படியே குத்துயிரா வருது, உள்ளத்துல செவிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்மளுக்கு கொடுத்த கத்தர் கொடுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றான். அது மாத்திர மனசு என்ன செய்யறான்? குழப்பி குத்துயிரா விட்டு போயிடறான். செவிக்க முடியாம, துதிக்க முடியல. சரி, நிறைய பேர் சொல்றல, நிம்மதியே இல்ல எனக்கு, செவிக்கவே முடியல, துதிக்க முடியல. மனசுல ஒரு பெரிய போராட்டமா இருக்குது, எனக்குள்ள ரொம்ப போராட்டம் இருக்குது. எப்படி இருக்குது, என்ன செய்யறேன் தெரியல, ரொம்ப போராட்டமா இருக்கு. செவிக்க முடியல, துதிக்க முடியல, ரொம்ப மனசு போராட்டமா இருக்குது. கர்த்தருடைய சன்னிதானத்துல உட்காரவே முடியல அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்ப என்ன செய்ய, ஏன் அப்படி போறேன்னா, அந்த சகோதரர் என்ன பண்ணாரா? எங்க போனாரு? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு. எல்லாம் சொல்லுங்க, எங்க போயிட்டு அந்த சகோதரன்? எருசலேமில் இருந்து எரிகோ. எருசலேம் எதை குறிக்குது? தேவனுடைய, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் அங்க, தேவனுடைய ஆலயம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? எரிகோவுக்கு போயிட்டான். எரிகோங்கிறது சாப நிறைந்த இடம். அப்படி போகும்போதுதான் என்ன செய்யறான் பிசாசு? நம்ம வஸ்திரத்தை நம்ம விட்டு எடுத்துடுறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஐக்கியம் இருக்கலாம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எத்தனையோ உறவினர் இருக்கலாம், எத்தனையோ மக்கள் நமக்கு இருக்கலாம். இருந்தாலும் முதல் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளோட நம்ம ஐக்கியம், முதல் கர்த்தரோட ஐக்கியம் இருக்கணும். யோவான் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட என் ஐக்கியம் இருக்குன்னு சொல்றாரு. வாசிங்க 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம்,
1: நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி,
0: எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி,
1: நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை
0: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
1: எங்களுடைய ஐக்கியம்
0: பிதாவோடும்
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: எங்கள் ஐக்கியம் எங்க இருக்கு? யாரோட இருக்கணும்? ஐக்கியம் யாரோட இருக்கணும்?
1: பிதாவோடும்
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நல்ல உறவினர் இருக்கலாம், நல்ல நிறைய மக்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இருந்தாலும் அண்ணா யோவான் சொல்றாரு, எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம போக கூடாது. போகும்போதுதான் அங்க பிசாசு என்ன செய்யறான், அவங்க திருட யார குறிக்கிறது? வாசி பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
0: திருடன் என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்க, நம்மளை அழிக்கத்தான் வருகிறான் அன்றி
1: வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்,
0: அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: நமக்காக ஜீவன் உண்டாயிருக்க, சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்தார். நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன். ஆண்டவராக இயேசுக்கிட்டு நமக்காக ஜீவன் கொடுத்தாரு. நமக்கு நம்ம எப்படி வாழணுமா? பரிபூர்ணம் அடை வந்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பேசிட்டு பாருங்க, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நிறைய உறவினர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்ன செய்யும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், இவைகள்லாம் கூட கொடுப்பேன். அதாவது ரெண்டு பேர்ல வாசிக்கிறோம், 2 Peter 1:5. எல்லாரும் பைபிள் தயவு செய்ய பைபிள் பரட்டுங்க. பைபிள் பரட்டினாதான் உங்களுக்கும் தெரியும். சும்மா உட்கார்ந்துருக்க கூட, பைபிள் வசனத்தை கேட்கணும். கேட்கறது மாத்திர நீங்க வாசிக்கணும்.
1: இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை,
0: நமக்கு என்ன முதல்ல என்ன வேணும்? விசுவாசம், தைரியம்,
1: ஞானத்தோட
0: இச்சை அடக்கத்தையும்
1: இச்சை அடக்கத்தோட
0: பொறுமையையும்
1: பொறுமையோட தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும்.
0: பாத்தீங்களா என்ன வேணும்? சகோதர சிநேகம் வேணும். எத்தனைதான் நீங்க உலகத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்குலாம் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கலாம், இருக்கட்டும். அதோட யார் இருக்கணும்? சகோதர சிநேகம், கர்த்தருடைய பிள்ளைகளோட சகோதர சிநேகமா இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர்லயும் சொல்றாரு, 12:10 பாருங்க. சகோதர சிநேகம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டோட பிள்ளைகளோட நம்ம சிநேகிதான் இருக்க வேண்டும். வாசுங்க,
1: சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள்.
0: பாத்தீங்களா, சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கணுமா? ஒருவர் பச்சமா இருக்கணும். கோபமா இருக்கக்கூடாது, பச்சமா இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பச்சமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த அன்பு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் கத்திர விட்டு பிரிய மாட்டோம். அப்ப நம்ம பச்சமா இருக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். கத்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். எங்கெங்கயோ பிறந்தோம், கத்தர் நம்மள எப்படி மாத்திருக்காரு? ஒரே குடும்பம் மாத்திருக்காரு. ஹலேலூயா. எங்கெங்கயோ பிறந்தோம், எங்கெங்கயோ வளர்ந்தோம், கத்தர் நம்ம எப்படி மாத்திட்டாரு? ஒரே குடும்பம் மாத்திரு. சபைங்க என்பது ஒரே குடும்பம். அந்த ஐக்கியம் சமாதானம் நமக்குள்ள வரணும். ஹலேலூயா. அப்ப நம்ம சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம அந்த சகோதரர் என்ன பண்ணிட்டாரு? எங்க போயிட்டாரு? எருசலேமில் இருந்து எரிய கோட்டை. எரிய எதை குறிக்குது? சாவு நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்டாரு. அதனாலதான் வாஸ்தர திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேற ஒன்றுக்கும் வரான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு எதை திருடிட்டு போயிட்டான்? வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். பாத்தீங்களா, வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். வஸ்திரம் தான் நம்ம மிக மிக அவசியம். வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு மேடம் பிடிக்கவே கூடாது. வஸ்திரம் தான் மிக மிக அவசியம். என்ன வஸ்திரம்? வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 61:10.
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும், ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம இழந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த போது, ஆண்டவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு என்ன கொடுக்காரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கெல்லாம் என்ன செஞ்சிடா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். எப்படின்னா, பிசாசு வந்து நம்மளை வந்து அங்க போ அங்க போ இப்படி போ அப்படி செய்ய நம்மளை ஏமாற்றி குழப்பிட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருந்தா எனக்கு இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ஏசப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கேனப்பா. வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனம்.
1: இதோ
0: இதோ
1: திருடனை போல் வருகிறேன்.
0: எப்படி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு எப்படி வருவாரா? திருடனை போல். திருடனை ஏன் திருடன் கூப்பிட்டு இருக்காருனா, திருடன் வர்றது யாரும் என்ன செய்ய முடியாது, தெரியவே தெரியும், யாருக்கும் தெரியாது, திடீர்னு வருவான். நான் இதோ திருடனை போல வருகிறேன்.
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: என்ன வஸ்திரங்கள்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தர் வருகைக்கு போக முடியாது. பாருங்க, ஆதாமையும் யாவாலையும் பாருங்க, கர்த்தர் அவர் வந்து அன்று மகிமையா படைச்சிருந்தார். மகிமையா படைச்சு எல்லாமே அவர் நல்ல வச்சிருந்தாரு. என்ன சொன்னாரு? இந்த கனியை சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாப்பிடும், இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிடறதுனால சாவே சாவேன்னு சொல்லி ஆண்டர் சொல்லியிருந்தாரு. இவங்க பாம்பு என்ன வந்துச்சு? பாம்பு வந்து கத்திர இந்த சாப்பிட வேண்டான்னு சொன்னாரா? இந்த கனியை நீ புசி, புசிக்கிறப்ப உனக்கு நான் நன்மை தீமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கும், இந்த கனி புசின்னு சொல்லி அவனை ஏமாத்தி வியாபாரம் சாப்பிட வச்சான். வியாபாரம் என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமுக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சு பாருங்க, அவங்க வஸ்திரங்க இழந்துட்டாங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமின் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 3:10 வசனம்.
1: அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான்.
0: என்ன ஏன் காரணம் என்ன? அந்த யாபாலன் வந்து பிசாசு வஞ்சிச்சான் அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட்டுக்கலாம். தன் கணவனுக்கும் கொடுத்தாப்ல, ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுச்சு? நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி கத்துடைய சத்தத்தை கேட்டு கத்துக்கிட்ட வர முடியல அவங்களால. ஏன்னா கத்தர் கீழ்படியாம ஆண்டர் சொன்னாரு, அந்த கனியை சாப்பிட வேண்டான்னு சொன்னாரு. இவங்க ஏவாள் சாப்பிட்டது மூலமா தன் கணவனுக்கும் கொடுத்து என்ன செஞ்சாங்க? கத்தரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. அப்ப கத்திர சத்தத்தை கேட்க முடியாம என்ன செஞ்சிட்டாங்க? ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அதைத்தான் ஆண்டர் சொல்றாரு, ஆண்டவராகி இயேசுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது? நான் திருடனை போல வருவேன், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன்
1: பாக்கியவான் திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை என்ன செஞ்சிடணும்? காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இந்த சகோதரன் பார்த்தோம், எரிகோல இருந்து எருசலேம் இருந்து எரிகோக்கு போனான். ஆனா என்ன செஞ்சான்? பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த வஸ்திரத்தை உறிஞ்சி அவனை காயப்படுத்தி எப்படி விட்டுட்டு போயிட்டானா? குத்தூரா விட்டு போயிட்டான். கத்தர் விட்டு நம்ம பிரிஞ்சு வாழும்போது நம்ம மனசுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, உள்ளத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்படாத படிக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் செவிக்கணும், துதிக்கணும். எந்த நேரமும் செவ்வாய் துதியில இருப்பேன், எப்பொழுதும் பைபிள் வாசிப்பேன், எப்பொழுதும் பரிசுத்தாலும் நிறைஞ்சிருப்பேன். நீங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இறுதியும் கத்தரோடு இருந்தா உங்களுக்கு எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த இதுவும் தொட முடியாது, எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த விளைவையும் நம்ம தொட முடியாது, எந்த குழப்பமும் நமக்குள்ள வர முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சமாதான குலைச்சல் வராது. நம்ம ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. அதுதான் யோவான் சொல்லின ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு எந்த பாவமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தர் விட்டு எப்ப பிரியறோமோ அப்பதான் பாவம் நம்மளை மேற்கொள்ளும். பிசாசு ஒவ்வொரு பாவத்தையா நம்மளை கொண்டு வந்து நம்மள இருந்து பாவம் செய்ய வைப்பான். ஆனா நம்ம கர்த்தரோடு இருந்தோம்னா எந்த பாவம் எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம பாதுகாவல இருப்பார். அதான் சொன்னார், உலகத்துல ஒருத்தரோண்டு ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16:33 வசனம். நீங்களே எல்லாம் தயவுசெய்து எடுத்துக்கோங்க பைபிள, அப்பதான் உங்களுக்கும் புரியும்.
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
0: இவைகளை
1: உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு,
0: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
1: ஆனாலும் திடன்
0: கொள்ளுங்க. நீங்க உலகத்தில் பார்த்து சார்ந்து சோர்ந்து போகிறீங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதான் எந்த சேலஞ்சும் வந்து எந்த சூழ்நிலையில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நந்தால் வரட்டும், பஞ்சம் வந்தால் வரட்டும், என்ன செய்யணும், இன்னும் புகுமையை வந்தால் வரட்டும், யுத்தங்கள் இருந்தால் வரட்டும், நம்ம கர்த்தரோடு இருந்தால் எதை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் தாவீதுராஜா சொல்றாரு, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பா வைத்திருக்கிற, அவர் வலது வருஷத்தில் இருக்கிறபடி நான் என்ன செய்ய போறது இல்லை, அசைக்கப்படுவதில்லை. வாசிங்க 16:8. நம்ம எதை பார்த்து நம்ம அசைக்கப்பட வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பைபிள் நிறைய வாசிக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், சபக்கொடி விட்டுறக்கூடாது. எப்பவுமே தேவனோடு இருந்தா எந்த குழப்பம் நமக்கு வராது. வாசிங்க,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
0: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர்ட்ட நெருங்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் சொல்றது, தன்னை திருடனை போல வருவேன், தன் மானம் காணப்படாத அடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறான் பாக்கியவான். அப்ப நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள என்ன வஸ்திரம், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன ஆண்டோடி பிள்ளைகளை விட்டு ஐக்கியத்தை விட்டு நம்ம உலக ஐக்கியக்குள்ள போகக்கூடாது. அப்ப போகும்போதுதான் பிசாசு நம்ம வஸ்திரத்தை திருடுவான். வஸ்திரத்தை பத்திரமா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டாவதாக ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்குன்னு சொன்னா ரெண்டாவது என்ன செய்யணும், முதல் நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும் பாருங்க. 2 பேதுரு 3:14.
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
1: கரையற்றவர்களும்.
0: நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டு வரப்ப காத்திருக்கோம், எப்ப ஆண்டு வருவாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதயத்துல காத்திருக்கோம், எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம காத்திருக்கோம். இதயத்துல என்ன செய்யணும், கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்,
0: பிழை இல்லாதவர்களுமாக
1: சமாதானத்தோடு,
0: சமாதானத்தோடு
1: அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாயிருங்கள்,
0: ஜாக்கிரதையா. கரை பிழை இல்லாம என்ன செய்யணும், அவர் நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானம் இல்லைன்னா ஆண்டு வரைக்கும் நம்ம போக முடியாது, கத்தோடைய குரலை கேட்க முடியாது. ஆண்டு நம்ம பக்கத்துலயும் நின்று பேசினா கூட நம்மளுக்குள்ள ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியாது. அதான் சொல்ல, கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களாகவும் கத்து வரும்போது என்ன செய்யணும், நம்ம இதயத்துல சமாதானம், சந்தோஷம், சமாதானம். ஆண்டு கேளுங்க, ஆண்டு வரையே எனக்கு இது சமாதானங்கப்பா, சந்தோஷத்தாங்க, எனக்காகத்தானப்பா ரத்த சிந்தனைங்க, எனக்காகத்தானப்ப அடிக்கப்பட்டுன்னு ஒருக்கப்பட்டீங்க, எனக்கு ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டு கேட்கணும். ஆண்டு சொன்னாரு, கொலோசியர் 1:20 பாருங்க,
1: அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே,
0: சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே
1: சமாதானத்தை உண்டாக்கி,
0: பாத்தீங்களா, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு ஒருக்கப்பட்டு நமக்காக நீங்கள் நானும் சமானமா இருக்கணும் தான் என்ன செஞ்சிடா, சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமானத்தை உண்டாக்கி, ஏசப்பா உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குப்பா, எனக்கு சமானம் இல்லாம இருக்கப்ப, உள்ளத்துல குழப்பமா இருக்கு, என் சோறு எடுத்துப்படுங்க, எனக்கு சமானத்தை கொடுங்க ஏசப்பான்னு நம்ம கேட்போம். அவர் தான் சமானத்தை கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் நமக்காக அவர் தன்மை தாமே ஒப்பு கொடுத்தார. வாசித்து பாருங்க, எபேசியர் புத்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: பாருங்க, கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்,
0: பரிசுத்தமும்
1: பிழையற்றதுமான,
0: பிழையற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக,
0: மகிமுள்ள சபையாக
1: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: அது தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா, எப்படி இருக்கணுமா, கரை திரை பிழை ஒன்றுமில்லாமலும் அவருக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்துறதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். கரை தரை பிழை ஒன்றும் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்திக் கொள்ளத்தக்கதாக நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்காத்த ஆண்டவரே உண்மை ஒப்பு கொடுத்தீரே, உங்க ரத்த என்னை கழுவுன்னு சமாந்து தாங்க, எனக்கு சந்தோஷம் தாங்க, உலகத்தில் எனக்கு எல்லாமே இருக்கின்றவரே, எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லப்பா, எனக்கு சமான் தாங்க, சந்தோஷம் தாங்க. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சமான் தர முடியும். ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி சமானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்கப்பா, உங்க ரத்தத்தினாலே நீ கழுவுங்க, எனக்கு சமாந்தம் தாங்கப்பா. என்ன சமான் தர்றாரு ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்கிற சமாந்தால என்னுடைய சமாந்தம் உங்களுக்கு வைத்து போயிரு. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14:27.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை வைத்து போகிறேன்.
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
0: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
0: அன்றை சொல்ற உலகம் கொடுக்கிற சமாதம், உலகம் என்ன? கொஞ்ச நேரம் உலக ஆசை பாசங்கள், உலகத்தை சிட்டு இன்பங்கள், உலக காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதுல இருந்து கொஞ்ச நேரத்தை சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்னோட சமாதானம். எப்படி? நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அது மாத்திர ஏசாயின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களா? 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: நம்முடைய மீறுதல் நிமித்தம்
1: அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்.
0: அவர் நொறுக்கப்பட்டார்.
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்
1: ஆக்கினை,
0: ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: பாத்தீங்களா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை யார் மேல வந்தது? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல. அவருடைய பிள்ளைகளாக நமக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்துச்சு. அதனால இயேசுவே உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷம் கொடுங்க, எனக்கு நல்ல சமாதானம் தாங்கப்பா. நான் கரை தேர பிள ஒன்று இல்லாம நான் உங்களை சன்னிதானத்தில் எப்போதும் சமாதானத்தோடு இருக்கணும். ஏன் நீ எப்போ வந்தாலும் ராஜ்யத்துக்கு வரணும்னு கேளுங்க. அதுக்காக தான் அவர் தம்மை தம்மை நமக்கு ஒப்பு கொடுத்தார். குலோசியன் புஸ்தகம் 3:15
1: தேவ சமாதானம்,
0: தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது.
0: தேவ சமாதானம் எங்க இருக்கணும்? நம்ம இருதயத்தில் இருக்கணும். எத்தனையோ குடும்பங்கள சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. சமாதானம் எங்க இருக்கணும்? நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த சமாதானத்தை நம்ம கத்துட்டு கேட்டு போட்டுக்கணும். அதான் கத்து சொன்னாரு. அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? கரை திரை கரை பழைய ஒன்றுமில்லாமலும் சமாதானத்தோட சன்னிதானத்துல காணப்படணும். அப்ப நம்ம சமாதானத்தோடு இருந்தா தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதுக்காகத்தான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுக்கோமா? ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க. முதல் நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன செய்யணும்? நம்ம இந்த நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு திருடாதபடிக்கே நம்ம காத்துக்கொள்ளணும். தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, ஆண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? கரை தர பழ ஒன்றுமில்லாம என்ன செய்யணுமா? சமாதானத்தோட காக்கணும். இங்க சொல்றாரு சந்தோஷத்தாங்க, எனக்கு கரை தர பழ ஒன்றுமில்லாம பரிசுத்தமும் பிள்ளையற்ற சரிமா உமக்கு முன்பாக இருத்திக்கொள்ளத்தக்க எனக்காக தம்மை தம்மே உப்பு கொடுத்தீரே. உங்க ரத்தத்தை நீ கழுவுன்னு கேளுங்க. கர்த்தனைக்கு சமாதானத்தை தருவார். மூன்றாவது, நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. 2 பேதுரு 3:18
1: நம்முடைய கர்த்தரும்,
0: நம்முடைய கர்த்தரும்
1: இரட்சகருமாகிய,
0: இரட்சகருமாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும்,
0: இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும்
1: அவரை அறிகிற அறிவிலும்,
0: அவர் அறிகிற அறிவிலும்
1: வளருங்கள்.
0: நம்ம என்ன சொல்ற கிருபையிலும் அவர் அறிவுற அறிவில என்ன செய்ய நாளுக்கு நாள் வளர வேண்டும். அவர் அறிகிற அறிவில வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில நாளுக்கு நாள் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? நம்ம பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஆண்டு பாத்துல அதிக நேரம் காத்திருந்தா அவர் அறியற அறிவை நம்ம போதிப்பார். அவர் அறியற அறிவில் நம்ம வளர வேண்டும். இதங்கு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். குலோசியன் புஸ்தகம் 1:10
1: சகலவிதமான நற்கிரிகளுமாகிய,
0: நற்கிரிகளுமாகிய
1: கனிகளை தந்து,
0: கனிகளை தந்து
1: தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: இங்க என்ன சொல்றாரு? தேவனை அறிகிற அறிவில், கிருபையிலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? என்ன செய்யணுமா சொல்லுங்க, வாசி சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவில என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். வாசிப்பா.
1: தயவுசெய்து
0: கெஞ்சி கேக்குற எல்லாரும் வசனத்தை கவனிங்க, நீங்களும் வாசிங்க, அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: சகலவித
0: சகலவித
1: நற்கிரிகளுமாகிய,
0: நற்கிரிகளுமாகிய
1: கனிகளை தந்து,
0: கனிகளை தந்து
1: தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்ய நம்ம விருத்தி அடைய வேண்டும். நம்ம வளரணும். நாளுக்கு நம்ம அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அண்டவே எனக்கு உதவி செய்யப்பா, உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். எப்ப அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியுமா? வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 46:10
1: நீங்கள் அமர்ந்திருந்து,
0: அமர்ந்திருந்து
1: நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்,
0: நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
1: ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன்.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம அமர்ந்து கத்தடி பாதத்துல அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே உங்க அறிகிற அறிவு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கத்தடி பாதத்துல காத்திருந்து அமர்ந்திருந்து தேவனை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க தாவீசர் சொல்றாரு 62:1
1: வசனம் வாசிங்க. தேவனையே நோக்கி,
0: தேவனை நோக்கி
1: என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது.
0: பாத்தீங்களா என்ன சொல்ற, தேவனையே நோக்கி என்ன செய்ய ஆத்மா அமர்ந்திருக்க. ராஜா 40 வருஷம் 6 மாசம் இஸ்ரேல் ஆண்டாரு. அப்படிப்பட்ட ராஜா தான் சொல்றது, என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நம்ம அமர்ந்திருந்து அவரை முழுமையா அறிந்து கொள்ள வேண்டும். முதல் என்ன செய்யணும், நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பீசா திருடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அங்க என்ன செய்யணும், நம்ம வந்து கரை தெர பிளவு ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தில் காணப்படணும். மூன்றாவதாக என்ன செய்யணும், அவர் அறியிற அறிவியல் நாளுக்கு நம்ம என்ன செய்யணும், விரித்தடையணும். எப்படி விரித்தடைய முடியும், பரிசுத்த பவுல் சொல்றாரு அவர் அறியிற அறிவு நாளுக்குலாம் என்ன செஞ்சாரா விரித்தடைந்தார். இங்க பரிசுத்த பேதுரு எழுதுறாரு, கிருபையிலும் அவர் அறியிற அறிவிலும் வளருங்கள்னு சொல்றாரு. இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, சகலமான அறிக்கைகளையும் கனிகள் தந்து அவர் அறியிற அறிவில விருத்தி அடையுங்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நீங்க வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும், நான் வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும். இந்த எப்படி தாங்க பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். அப்ப நம்ம நாளுக்கு நான் அவர் அறியிற அறிவில விருத்தி அடைய வேண்டும். நான்காவதா என்ன செய்யணுமா, யாக்கோபின் புஸ்தகம் 5:8
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து,
0: நீடிய பொறுமையோடு இருந்து
1: உங்கள் இருதயங்களை,
0: உங்கள் இருதயங்களை
1: ஸ்திரப்படுத்துங்கள்,
0: ஸ்திரப்படுத்துங்கள்.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: வருகை எப்படி இருக்குதா, சமீபமா இருக்கிறது. நம்ம இறுதி தினம் செய்யணும், நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இறுதி தினம் செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது. என்ன செய்யணும், நம் பொறுமை. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், சோர்வுகள். அதான் சொன்னார்ல, உலகத்துல எங்களுக்கு என்ன உண்டு, உங்களுக்கு உத்தரம் உண்டு, திடன் கொள்கு. நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் உத்தரவு வரத்தான் செய்யும், அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. அதான் சொல்லி நீடிய பொறுமை இருங்க, நீடிய பொறுமை இருங்க, அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். யோசுவா 1:8-9
1: இந்த நியாயப்பிரமான புஸ்தகம்,
0: இந்த நியாயப்பிரமான புஸ்தகம்
1: உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
0: உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக
1: இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம்,
0: இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம்
1: நீ செய்ய கவனமாயிருக்கும்படி,
0: நீ செய்ய கவனமாயிருக்கும்படி
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அதை தியானித்துக் கொண்டு இருப்பாய்.
0: என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், வசனத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. பழங்கொண்டு திடமானது வேணும். நமக்குள்ள கத்திர கைவிட மாட்டார், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கத்திரியை கைவிட மாட்டேன்னு சொல்லி பெலன் கொண்டு திடமானதா இருக்கும். நமக்குள்ள குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் குறை சொல்லிடுவோம். என்னடா சர்ச்சி போய் என்ன கிடைச்சிச்சு, கேஸ் அமைக்கும் என்ன கிடைச்சி, நம்ம சொல்லிடுறோம். அதான் சொல்றாரு, எப்படி எப்படி இருக்குமா, நீடிய
1: பொறுமையா,
0: பொறுமையா அந்த நிறதியத்தை சிறப்படுத்து. கத்திர வருக என்ன ஆயிடுச்சு, சமயமா இருக்கு. நம்ம நீடிய பொறுமையோட மாத்துமா காத்துக்கொள்ளணும். நம்ம பொறுமை வேணும், பொறுமை தான் ஆண்டவரே. அந்த பொறுமை எப்படி வருமா பாருங்க. இங்க ஆண்டு நம்ம வாசிக்க கேட்ட லூக்கன் சுவிசேஷம் 21:19
1: உங்கள் பொறுமையினா,
0: உங்க பொறுமையினா
1: உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க.
0: உங்க பொறுமையில என்ன செய்யுங்க, உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஆத்துமா காத்துக்கொள்ள பொறுமை வேணும். நம்ம ஏதாவது ஆண்டவர் பொறுமை தரக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் எந்த வசதியிலும் குறை சொல்லாம நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் குறை சொல்லக்கூடாது. அவர் தான் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வித்து நம்ம உயர்த்தி இருக்கிறாரு. நம்ம இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இன்னைக்கு வந்த பிறகு எப்படி வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து அவர் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட பொறுமையான மாத்துமாவை காத்துக்கொள்ளணும். பொறுமையானு வர மாட்டேன் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பொறுமை தந்துருவாரு. அதான் வாசிக்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 5:22
1: ஆவியின் கனியோ,
0: ஆவியின் கனியோ
1: அன்பு,
0: அன்பு
1: சந்தோஷம்,
0: சந்தோஷம்
1: சமாதானம்,
0: சமாதானம்
1: நீடிய பொறுமை,
0: நீடிய பொறுமை. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தருவார். நமக்குள்ள பரிசுத்தன் வரணும். அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தன் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூரம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நீடிய பொறுமை தருவார், நம்மளை மாத்திடுவாரு. அப்படியே ஒவ்வொரு நாள் மாத்தி மர்மமாக்கிடுவாரு. பரிசுத்தாவின் நமக்குள்ள வந்தாதான் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், மர்மமாக்க முடியும். அவர் தான் மர்மமாக்க முடியும். அவர் நம்ம குலத்துல ப்ரூவ் பண்ணும். அது மாத்திர இப்ப ரெண்டாவது பொறுமை எப்படி வருமா பாருங்க, ரோமர்கள் நிறுவம் 15:4
1: தேவ வசனத்தினால்,
0: தேவ வசனத்தினால்
1: உண்டாகும் பொறுமையினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போதுதான் உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசிக்கிறது மாத்திர தியானிக்கணும். தியானிச்சா நமக்கு அது தேவாசனத்தால் உண்டாகும் பொறுமையினால. நம்ம பொறுமை எப்படி வரும், பரிசுத்தாவி நமக்கு வந்தார்னா நமக்கு பெருமை வரும். ரெண்டாவது பரிசுத்தாவின் அந்த வசனத்தை நமக்கு ஒரு நாள் வாசிக்கனால பொறுமை நமக்கு வரும். இந்த பொறுமையினால நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா கத்தர் வருகை சமீபம். முதல் என்ன செய்யணும், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவதுக்கு நம்ம கரை தேர பிழை இல்லாம நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டு வரும்போது நமக்கு நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் இருக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், ஆண்டு அறிவில அரியர் அறிவில அவர் கிருபியிலும் அரியர் அறிவிலும் வளரணும். அது மாத்திர நாளுக்கு நம்ம நம்ம என்ன செய்யணும், நற்கிரியை தந்து சகல நற்கிரியல் கனி தந்து தேவன அரியர் அறிவில விருத்தி அடையணும். அது மாத்திர நான்காவது நம்ம ஆத்தம பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். கத்தர் வரப்போறார், நிச்சயமா நம்மள ஆண்டு ஆசீர்வதிப்பார். நம்ம அதிக நேரம் செவ நேரத்தை கூட்டிக்கொள்ளலாம், பைபிள் வாசிக்கிறத கூட்டிக்கொள்ளலாம். பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாச நிறைஞ்சி சவம் பண்ணுங்க. எல்லார் வீட்லயும் குடும்ப சவம் பண்ணுங்க, யாருமே குடும்ப சவம் பண்ணாம இருக்காதீங்க, சவம் பண்ணணும். அப்ப நம்ம குடும்பத்தை கட்டாயம் ஆசிரியத்து ஒருத்தர் இந்த உலகத்திலேயே நம்ம கத்தர் கைவிட மாட்டாரு. பரலோகத்திலே அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதான் தாவீர சொல்ற கத்தரை எப்போது என் முன் வைத்திருக்கிற அப்படின்னு நான் என்ன செய்யறதில்ல, அசைக்கப்படுவதில்லை சொல்ற. சங்கீதம் 16:8 பாருங்க.
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலதுரசத்தில் இருக்கிறபடியா
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அவர் நம்ம பக்கத்தில் வலது பக்கத்தில் முன்னால அவர் எல்லா காரியத்துக்கும் அவர் முன்வைத்து நீங்க வளசிங்க. எதை செய்தாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யுங்க. அதான் தாவீது சொல்ற கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக, முன்பாக என்ன எல்லா காரியமும் அவற்றை கேட்டு கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படுவதில்லை. என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க சேவம் பண்ணுங்க. எங்கதான் வந்து கேட்கணும் இல்லை, நீ எல்லாம் சேவம் பண்ணுங்க, கண்ணீரோடு சேவம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உங்க சித்தமா, இந்த காரியம் உங்களுக்கு சித்தமானு சொல்லி எல்லாமே ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்யுங்க. கத்திரம் உச்சியமா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் வரும்போது நம்ம தான் என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நம்மள ஆண்டு வரும்போது நம்ம பரலோகத்துல பறந்து போய் அவர் ராஜ்யத்துல அவரோடு இருப்போம். ஆனா கத்திர வர காரியங்கள் ரொம்ப சமயமா இருக்கு. நமக்கு ஒரு நாளும் சேவம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், பசுத்தால் நிறைஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் அரியர் அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அப்ப கர்த்தருடைய பாதத்தில் அதிக நேரம் காத்திருந்து செவிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தது உறுதி.

0: அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவராகிய தேவன், கர்த்தர் வருவார், அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நம் தேவன் வரப்போகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம அர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவி ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆம், தேவன் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், மௌனமாயிரார், வரப்போக்கிறார். வருகை அடையாளங்கள் தேசம் முழுதும் உலகம் முழுதும் தோன்றி இருக்கிறது. அது மகிமையான வருகையை பங்கு பெறுவதற்கு தான் நான்கு காரியங்களை தேவன் நம்மளை கூட பேசினார். நம்மளுடைய வஸ்திரங்களை தேவன் கொடுத்த, நாம் தேவனிடம் மனம் திரும்பி வரும் பொழுது, அவரை நம் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து, ரட்சிப்பு என்ற ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து நம்மை அலங்கரித்து பாதுகாத்து வருகிறார். நாம் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் விட்டு நம் உலகத்திற்குள்ளே பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, பிசாசு நமது ஆவிக்குரிய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குற்றுயிராக நம்மை விட்டு சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறான். ஆகவே தான் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இதோ திருடனை போல வருகிறேன், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும். சொல்லாம, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. சபை கூடியதை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஜப ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் கேட்கலாமா? கரை திரை பிழை அற்றவர்களாக சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். எனக்குள்ளேயும் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. நம் மற்றவர்களோடும் சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். எனக்குள்ள கரை திரை பிழை வராதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளரணும், விருத்தி அடையணும், பாதத்தில் காத்திருக்கணும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா அந்த நாளில், தேங்க்யூ மை லார்ட், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வருகையில நான் பங்கு பெறுவதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும். ஒரு போதும் உன் வருகையில நான் கைவிடப்பட்டவனாகவோ, உன் வருகையில கைவிடப்பட்டவனாகவோ கத்தாவே நான் போய்விடவே கூடாது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய திறந்து கத்த நோக்கி பார்த்து ஜெபிங்க, வாய திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்பா, என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. அப்பா, அப்பா, என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு போதும் அப்பா என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடக் கூடாது ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாம நான் வாழணும், சமாதானத்தோட எங்க சன்னிதானத்துல நான் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அறிகிற அறிவில வளரணும், விருத்தி அடையணும். மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து விடக்கூடாது. நீடிய பொறுமையோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாள் வேத வசனத்தை வாசித்து ஆவில் நிரம்பி இந்த பொறுமை என்ற ஆவின் கனியை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ லார்ட், தகப்பனே, கொடுத்த வாக்குகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, ஆண்டவரே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீசஸ், உன் வருகை சமீபமாய் இருக்கிறது. அந்த மகிமையின் வருகைக்கு எங்களை அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தணுமே ஆண்டவரே. ஒரு போதும் வருகிற நாங்கள் கைவிடப்படக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீர் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே. மௌனமா இருக்க மாட்டீங்க, வரப்போகிறீர், தாமதம் பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த மகிமின் வருகைக்கு பங்கு பெற எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, தேவ ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தான் தர வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கரை பிழை வந்து விடாதபடிக்கு, எங்கள் உள்ளத்தில் எப்பொழுது சமாதானத்தால் நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்தல் காத்திருந்து உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அறிகிற அறிவிலே வளர, விருத்தி அடைய, வேதத்தை அதிகமாய் வாசிக்க எங்களுக்கு குறவை தாங்க. மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை அதிகமாய் தாரும். பிரச்சனைகளை பார்த்து அவசரப்பட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு அப்பா, நாங்கள் பொறுமையாயிருந்து எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த அப்பா, அந்த பொறுமை என்ற ஆவியின் கனியை ஆவியான எங்களுக்குள்ள வைக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவனே, அந்த பொறுமை ஆறுதல்களை கொடுக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அர்ப்பணிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வசந்து ஒப்புக் கொடுக்கிற ஜனங்களை பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சௌரியன வல்லமையாக பயன்படுத்தும். இப்படி செய்வதற்காக கோடி நன்றிகள் ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஜீசஸ், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே, வருகைக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டுமே அப்பா, எங்களை அதற்கென்று பிரத்யேகமாக நீ தயார்படுத்த வேண்டுமே. அதற்காக இந்த கடைசி நேரத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணி செய்யப்பா. ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்திமை துதிக்க செபிக்க உம்மோடு ஒப்பராக உம்மோடு ஒன்றரை கலக்க அந்த கிருவை தர வேண்டுமா செபிக்கிறோம். அன்றுவரை ஒவ்வொரு இடத்திலையும் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா தகப்பனே. ஒவ்வொருத்தரும் வெள்ளி சத்தத்தை கேட்டும் அறிந்து கொள்ள மோடி இருக்க கிருவை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். ஆமாண்டவரை சமானத்தை கொடுக்கிற ஒருவர்தான் கொடுக்க முடியும் ஐயா. உலகத்துல பணம் எங்க அப்படியாவது கிடைச்சிடும், பொன் பொருள் எங்க எப்படியாவது கிடைச்சிடும் ஐயா. சமானத்தை கொடுக்கணும். ஒருவருத்தர் மாத்திரம் சமானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உங்களிடத்துல எங்க சமானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அறியிற அறிவில் விருத்திட வேண்டுமா செபிக்கிறோம். உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு ஒன்றரை காலக்க கிருவை தர முடியாது செபிக்கிறோம். என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. எந்த மந்திரம் செய்வனை இருந்தாலும் இயேசுக்கு நாமத்துல உடை தெரியறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. சமாளாத குடும்பத்துல சமாண்டை தாங்கப்பா. குடும்பத்துல பிரச்சனைகள் மாற வேண்டிய கண்ணீர் துடைக்க வேண்டிய எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லப்பா. ஆண்டவரே சமாண்டு தானப்பா நீங்க அதிகமா செபிக்க சொல்றீங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சமாளம் இல்லாம தத்தளித்துக் கொண்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை சமாளம் இல்ல, சந்தோஷம் இல்ல, தத்தளித்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலாம் நீர் அற்புதம் அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் கத்தாவே, கெஞ்சுகிறோம். உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தாபிதராஜை போல கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய்த்திருக்கிற என் வலதுவரசத்தில் இருக்கிறபடினாலும் அசைக்கப்படுவதுன்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை எதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவரை. நீங்க சொன்னீங்கப்பா உலகத்துல உபத்திரம் ஒன்று திடன்கொள்கிற உலகத்தை செய்தேன்னு சொன்னீரப்பா. உலகத்தை செய்த எங்கள் அன்பின் தகப்பன் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். எந்த பிரச்சனையும் யாரையும் மேற்கொள்ள கூடாது ஆண்டவர். எந்த சூழ்நிலையும் அப்ப யாரும் விட்டு வலதுறம் இடவரும் சாயாது அடிக்க முடிவரைந்த நிலை நிலைப்பனோ ரட்சிக்கப்படும் சொன்னீரே. முடிவறிந்த நிலைத்திருக்க அண்டிக் கொள்ளமே சார்ந்து கொள்ள உங்களோடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அண்டு விரையமே நோக்கி கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமானம் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் ஐயா. அன்றுவரை ஒரு குடும்பத்தில் சமானத்தை இழந்து போக கூடாதப்பா. ஒரு குடும்பத்துக்கு கூட பிரச்சனை வந்தா அது மேற்கொள்ள கூடாதப்பா. அன்றுவரையை எல்லாவற்றை மேற்கொண்டு உங்களுடைய நாமத்தில் எல்லாவற்றை வெற்றி சிறக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அருமையான தகப்பனை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் ஐயா. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. உங்க பிரியமான பிள்ளைகளை வளைந்து கொள்ளுங்கப்பா. என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்று ஒன்றில் இல்லை இச்சொல்லத்தக்கதாக அப்படியாக மாற்றுமையா மாற்றுமையா மாற்றுமையா. நீங்க தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன்னை காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு சொன்னீரு. ஆலோசனை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா, எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதி தரலாம் அப்பா. உற்சாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாமே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தனும். ஆண்டவரே, உற்சாகமாக தந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்கப்பா. கையன் பிரயாசைகளை ஆசீர்வதித்தரலமாப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனே. குடும்பங்களிலே எந்த குறையும் வரக்கூடாது சப்பா. ஆண்டவரே கத்தாவே, இந்த மாத ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே வரப்போகிற மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்யப்போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: மத்தேயு சுவிசேஷம் 24:21.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
0: உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராததும் இனி சம்பவம் அநேக உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். இப்ப காரியங்கள் கடந்து கொண்டே போகுது, அப்படியே காய் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம்

0: பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருப்பாரா? யோபேலின் புஸ்தகம் 3:16
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும்
0: கர்த்தர்
1: தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
0: கர்த்தர் எப்படி இருப்பாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டைக்கு, தம் ஜனத்துக்கு எப்படி இருப்பாரு?
1: கர்த்தர் தம் ஜனத்திற்கு
0: அடைக்கலமாய் இருப்பார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார், ஒரு குறை வராது. கர்த்தர் சந்திப்பார், யார் நிமித்தமா எவர் நிமித்தமாவது கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும் உலகத்துல, ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி இருப்பாரு? அடைக்கலமா இருப்பார். ஹலிலூயா. அதனாலதான் உங்களை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, எப்போது ஆண்டவரு கூட இருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க எப்போது ஆண்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்றது அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கூடியிருமா? நீங்கள் செபிக்காட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்கோம். இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், ஏசப்பா மடியிலிருந்து நீ உட்காரணும், ஏசுக்கிறது அண்டி கொள்ளணும், அதுதான் எங்களோட வாஞ்ச. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் கூட போறதில்லை. நீங்கள் செபிச்சிங்கன்னா பரலோகத்தில் ஏசப்பா மடியில் உட்காரணும். அந்த என்ன சொன்னார் மார்க்கடிதன் சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கறை போவோம் வாருங்கள் அக்கறைக்கு. இந்த கரையில் நம்ம இருக்கு, இந்த கரையில் அக்கறை போக வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் அதிகமாக செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும், பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 6:9
1: நோவாவின் வம்ச வரலாறு.
0: நோவாவின் வம்ச வரலாறு.
1: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே,
0: தம் காலத்தில் இருந்தவர்களுக்கு, அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்
0: உத்தமனுமாயிருந்தான். நோவா
1: தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: அந்த இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் இவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனுமா இருந்தார். எப்படி இருந்தாரு?
1: நீதிமான
0: உத்தமனா இருந்தார். ஆனா என்ன செஞ்சிருந்தாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ சனங்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 8 பேருக்கு மாத்திருந்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்க எல்லாம் மக்கள்லாம், அந்த காலத்துல இருந்த மக்கள்லாம் தேவனை தேடல, தேவனை தேடாம உலகத்து உலகக்கரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் தேவனை தேடாம இருப்போமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த காலத்து மக்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனா இருந்தார். அது மாத்திர தேவனோட என்ன செஞ்சிருந்தாரா சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல வாஞ்சிக்கிறார். தேவனோடு எப்பவும் சஞ்சரிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும், ஆண்டவர் அண்டி கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அண்டி கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் திடன் கொள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார். ஜெயித்த தேவனை கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளாது. அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 139:18
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அப்ப இரவெல்லாம் செவிச்சிட்டு இருந்திருப்பாரு, இரவெல்லாம் துவிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது இன்னும் என்ன செஞ்சேன்? உம்மண்டையில இருக்கிறேன். இரவெல்லாம் செவிச்சிருப்பாரு, துவிச்சிருப்பாரு, தேவனோடு செஞ்சிருத்து கொண்டே இருந்திருப்பாரு. அதனால தான் சொல்றாரு, இன்னும் விழிக்கும் போது நான் உம்மண்டை இருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு நாளைக்கு கஷ்டம், நாளைக்கு பணம் தேவை சந்திக்கணும், நாளைக்கு எப்படி இந்த கடன் அடைக்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மாத்துறது, ஐயோ நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி படிச்சு வருவாங்களா, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, இந்த மாதிரி கவலையில் இருக்கிறோமா? தாவீதுராஜா சொல்றாரு, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா கத்துட்டு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, அவருக்கு மட்டும்தான் தேவனை கத்துல என்ன செய்யணும், மாம்சமான யாருக்கும் நான் தேவனாய் கர்த்தர். நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா? தாவீதுராஜா எங்களை மேல பாடுள்ள மனுஷன், அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா? ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டாரு? நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, நான் உம்மோட என்ன செய்யணும்? சஞ்சரித்து இரவெல்லாம் நம்மோட இருக்கணும். அப்ப பகலெல்லாம் உம்மோடு இருக்கணும். நம்ம இரவும் பகலும் உம்மோடு இருக்கணும் சப்பா. சார்ந்து கொள்ளுன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திர சங்கீதக்காரர்

0: சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 4வது சங்கீதம் 4வது வசனம்,
1: உங்கள் படுக்கையிலே
0: உங்கள்
1: இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
0: படுக்கும் போது என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டு இருக்கணும். அப்போதான் கர்த்தர்கிட்ட நல்ல தரிசனம் பார்க்கலாம். நமக்கு நல்ல கர்த்தர் நம்ம அவருடைய பார்த்த நம்மட சொல்லுவார், நம்முடைய பாடத்தை அவர்கிட்ட சொல்லுவார். அவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டு நிறைய காரியங்களை சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 63வது சங்கீதம் 6வது வசனம்,
1: என் படுக்கையின் மேல்
0: நான் உம்மை நினைக்கும் போது
1: ராஜாமங்களில்
0: உம்மை தியானிக்கிறேன். பார்த்தீங்களா, படுக்கையில் ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவர் கொடுத்த பாக்கியத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்டால் நமக்கு ஆண்டவர் தருவார். 2வது நோவா கால நோவா முதல்ல பார்த்தேன். நோவா என்ன செஞ்சிருத்து? அவர் உத்தமனா நீதிமானா தேவனாரு சஞ்சித்து கொண்டிருந்தார். தாவீதை பார்த்தோம். அதுக்கு 2வதாக அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. ஆமாம், எப்ரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம்,
1: விசுவாசத்தினாலே
0: நோவா
1: தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று.
0: தற்காலத்தில் ஏசப்பா பார்க்கல, பார்க்காம தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகினார்.
0: ஏசப்பா பார்க்கல, தேவனை பார்க்கல, பார்க்காமைய என்ன செஞ்சாரா? தேவனால் எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தினால, தேவனை பார்த்ததே இல்லை, விசுவாசம். தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு, தேவனோடு சஞ்சித்து இருக்காரு. ஏன்னா தேவனோடு சஞ்சித்து கொண்டுறாரு, அதனால தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு. காணாமல் இருந்தும் விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்று என்ன செஞ்சோம்? பயபக்தி உள்ளவனானார்.
1: விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து
0: பார்க்கவே இல்லை, அவரு பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு கூட இப்ப ஆண்டு வராருன்னு சொல்றது பார்க்கல. ஆண்டு சொன்ன வசனத்தை வச்சு இப்ப நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். காணாதவர்களை குறித்து
1: தேவன் எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி.
0: அவன் எப்படி ஆனாரா? மழை அவர் பார்க்கல, மழையை பார்க்கவே இல்லை. மழையை பார்க்கல, மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது. மழை வரும்னு யாரும் சொன்னது சொல்லியிருக்காங்க, ஆனால் பார்க்கல. அது பார்க்காம என்ன செஞ்சாரு? பேழையை செஞ்சாரு. அல்லேலூயா. பார்க்காம என்ன செஞ்சார் நோவா? பேழையை செஞ்சாரு. விசுவாசத்தோடு பேழை செஞ்சார். எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, என்னமா மழை வருதா, இவர் பாரு கப்பலை செஞ்சு வச்சுட்டு இருக்காரு, எங்கே மழை வரப்போகுது, மழைனா என்னென்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஏசப்பா வரப்போறாரு வரப்போறாருங்க, எங்கே வரப்போறாரு. ஆனால் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேறியிருக்கு, நம்ம நம்புகிறோம் இல்லையா? காணாரை குறித்து விசுவாசத்தினால கப்பலை செஞ்சார். இப்போ என்ன செஞ்ச? எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானார். அல்லேலூயா. நமக்குள்ள பயபக்தி இருக்கா? உலகம் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், பரியாசம் பண்ணும், உலகத்தை நம்பி வாழக்கூடாது. நம்ம இயேசு நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம யாரை நம்பி வாழணும்? இயேசு நம்பி. அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம்,
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ.
0: பூமியில என்ன செய்வாரா? விசுவாசத்தை காண்பாரோ. உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? பூமியில விசுவாச காண்பாரோ. நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து வருவார், கட்டாயம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? எனக்கு கட்டாயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கட்டாயம் எப்படி வருன்னு சொன்னார்? கட்டாய் வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறையும் மறுக்குமானா? ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசுக்கிறது தான். விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க, எனக்கு விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். ஒரு நாள் நம்ம கேட்கணும். அதே போல சீசல் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க சீசல், என்ன கேட்டாங்க? லூக்கான சுவிசேஷம் 17:5
1: அப்பொழுது
0: கர்த்தரை நோக்கி
1: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்
0: என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். கேப்பீங்களா? விசுவாசம் இல்லாதவங்க கேளுங்க, விசுவாசம் இல்லைன்னா அவங்ககிட்ட கேளுங்க. அப்படியே அசதியா உட்காந்துடாதீங்க. கர்த்தர் வரப்போறார், சொன்ன வாக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹலிலூயா, ஹலிலூயா. ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹலிலூயா. விசுவாச சீசல் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், இயேசுவே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொன்னாரு 2 Corinthians 4:13.
1: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்,
0: என்று
1: எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை
0: உடையவர்களாயிருந்து
1: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: விசுவாசன ஆவியை பெற்றிருக்கீங்களா? எங்க சோத்திரம் பண்ணவே மாட்டேன்றீங்க. விசுவாசன ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு கண்ணீர் ஓடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. முத நோவா என்ன செஞ்சார்? தேவனோட நீதிமானும் உத்தமனுமா இருந்தாரு, தேவனோட சஞ்சரித்து கொண்டார். ரெண்டாவது எப்படி இருந்தாரு? விசுவாசம் காணாதவர்களை குறித்து விசுவாசித்தாரு, தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனா இருந்தாரு. ஹல்லேலூயா. மூணாவது என்ன செய்யறாராம் பாருங்க, 2 Corinthians 5:5.
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: நோவா முதலான
1: 8 பேரை காப்பாற்றி
0: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவை என்ன செஞ்சாரு? 8 பேரை
1: காப்பாற்றினார்.
0: நீங்க தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா? ஆண்டவர் பத்தி சொன்னார். இன்னொரு யார் வாசிமா?
1: பூர்வ உலகம்
0: அத்தனை உலகத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி.
0: அவர் நீதியை பிரசங்கித்தார். அவங்க குடும்பத்தை 8 பேரை மாத்திரம் தேவன் காப்பாத்தினார். யாரெல்லாம் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்க? சொல்லாம இருந்த பிரயோஜனமே இல்லை. சொல்லணும், நம்ம ஆண்டு சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்க தெய்வம் தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லூக்கான சுவிசேஷம் 24:47.
1: அன்றியும்
0: மனம் திரும்புதலும்
1: பாவம் மன்னிப்பும்.
0: எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
0: அவர் நாமத்தினால் பிரசங்கப்பட வேண்டிய என்னது? பாவ மன்னிப்பும் மனம் திரும்பணும். பாவ நம்ம முதல்ல தாயின் வயிற்றுல பிறந்தப்ப பாவமான காரியத்தில் இருந்தோம். இப்ப மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பரலோத்து போக முடியாது. அதான் பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்க சொன்ன இஸ்லாமிய தொடங்கி எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரு. அவர் தான் நமக்காக மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறாரு. அவர் நம்புங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினாருன்னு சொல்லி இதுதான் சொல்லணும். அதான் சொல்லி எருசலேமை தொடங்கி எல்லா இடங்களிலும் என்ன சரி பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் நம்ம கோர வேண்டும். சொல்றம்மா, சொல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் வரப்போறாரு, ரொம்ப சமீபம். சொல்லுங்க, சொல்லாமத்தீங்கன்னா கர்த்தர் வந்து உங்ககிட்ட கேட்பாரு பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலும். தாயின் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னால பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சொல்றதான் கரெக்டு, நான் தான் சொல்றது கரெக்டு இருந்தோம். இப்ப என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பாவ மன்னிப்பு நம்ம முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், மனம் திரும்பணும், பாவமான காரியத்திலிருந்து மனம் திரும்பணும். நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமையா. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலனத்தை குணமாக்கப்பா. அப்பாமே துதிக்கிறோம். கட்டுகளெல்லாம் உடைச்சி போடுங்க, கண்ணியெல்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, கண்ணில் பலன் இருந்தாலும் குணமாக்குங்க, காது கேட்காத மக்கள் காது கேட்கட்டும், வாய் பேசாத மக்கள் வாய் பேசட்டும், நரம்பில் பலவீனம் மற்ற மக்களை குணமாக்குங்க, ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க, செபிக்கக்கூடிய மனசை கொடுங்க, துதிக்கக்கூடிய மனசை கொடுங்க, ஆன்றோடு இணைந்து வாழ தாகத்தை கொடுங்க. இயேசுவே இயேசுவே, நீர் கூப்பிட்டதெல்லாம் அப்பா தாகமாக இருக்கிற எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கன்னு சொன்னீர். வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்க, நான் உனக்கு இளைப்பார்கள் தேடி சொன்னீரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள்லாம் மரத்தில் ஓடி வரட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கற்பத்தின் கனியில் என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க, பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க. மந்திரம் சிவனை உடைத்து போடுங்க, பிசாசின்கள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க, சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்து மாத்துங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்கப்பா, காத்துக்கோங்க. எல்லா குடும்பங்களிலும் வேதத்தை வாசிக்கணும், பய அப்பாமை ஸ்தோத்திரம் அரியர் அறிவில் நிரப்பப்படணும், தேவனை அண்டி கொள்ளணும், தேவனோடு இருக்கணும் ஐயா, ஓடி ஓடி முடி ஊழியத்தை செய்யணும், பலன் தரும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம், இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சொல்றதை கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நன்றி நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே கூட உங்க மகிமை நடுவிலே கடந்து வருவதாகப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற இப்படி வார்த்தை நான் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இதோ சர்ப்பங்களின் தேலி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்ப இறங்கி அசைவாடுங்கப்பா. எங்கள் பலத்தினால பராக்கிரமத்தினால ஒன்றும் இல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் தான் ஆகும். ஆண்டவரே வாங்க, ஆவியானவரே உங்க மகிமை எல்லாரையும் மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடமுள் தெளிக்கப்படுவதாக இந்த கூட்டணிக்கு விரதமாய் எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.

0: தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக பாதுகாப்புக்காக பக்கம் என்னென்ன குறிப்பெல்லாம் சொல்றாங்களோ அவளோடு இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற முன்பா வந்து ஜெபிங்க.
1: போதை பொருட்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தரணும். கஞ்சா குக்கா என்னமோ சொல்றாங்க, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை தந்து மக்களுடைய மனது மாற்றி கர்த்தருடைய பக்கமா அவங்க திரும்பி கொள்ளணும். அதுக்காக வச்சு போடலாம்.
2: ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா கடையெல்லாம் சாத்துப்படணும். ஏசப்பா ஏசப்பா மதுபான கடையெல்லாம் சாத்துப்படணும். ஏசப்பா ஏசப்பா குடிக்கு அடிமையா இருக்கிறவங்கள விடுதலையாக்க படணும். ஏசப்பா ஏசப்பா குடினால் எத்தனை குடும்பம் ஏசப்பா ஏசப்பா எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது. ஏசப்பா இந்த நிலைமையை மாற்றி போடுங்க. ஏசப்பா ஏசப்பா குடிக்கு கஞ்சாக்கள் அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க விடுதலையாக்குங்க.
1: காவல்துறை
3: அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் தகப்பனே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்திலும் வரக்கூடாது. ஏசப்பா அவங்களை எல்லாம் ஜெபிக்க விட மக்களாக நீங்க மாற்றி மடிக்காம ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா தேவனே அவங்களை பாதுகாத்துக் கொள். ஏசப்பா போகும்போது வரும்போது கூட கரம் தகப்பனே ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியோடு தங்கு மடிக்காம பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். அப்போ ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா நீதித்துறையில வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நீதிபதிகளும் நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காம ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்களோட வேலைகளையும் நீதியோடும் தகப்பனே உண்மையோடும் செய்யக்கூடிய கிருபியா ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நீங்க தருமடிக்காம ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவனவரே கிருபியாக இறங்கும். ஏசப்பா சுப்ரீம் கோர்ட்டில் வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளும். ஹைகோர்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல தேசத்தில் எங்கெல்லாம் தகப்பனே நீதிபதிகள் இருக்காங்க ஏசப்பா எல்லா நீதிபதிகளும் காத்தோளும் யாரும் லஞ்சம் வாங்காதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்துக்கொள்ளும் தகப்பனே. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. நீங்க கிருபையாக இறங்கி இயேசு சாமி அவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கும் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படியாக செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியமே உமக்கு செலுத்துறோம். ஏசப்பா மூலம் ஜெபத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எல்லா சபையிலையும் எழுப்புதல் உண்டாகணும். அதுக்காக சொல்லணும்
4: மகிமையானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏசப்பா ரத்தத்தை நிறுத்தி முற்றிலும் கழுவிருங்க ஏசப்பா. இந்த வெள்ள கூட நம்ம இந்திய தேசம் முழுதும் ரச்சிப்பி கட்டளையிட வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மரியாதை எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. இந்த ஜனங்களா அறிந்து கொள்ளணுமேப்பா ஆண்டவரே. மீ துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஒருத்தருக்கு கிறிஸ்தேசு உருவாக வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிற எத்தனை தகப்பன்மார்களும் அறியலப்பா, தாய்மார்கள் அறியலப்பா, எங்க சகோதர சகோதரிமார்கள் சிறு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. உலகத்தில் உலக காரியம் மூழ்கி இருக்கிறாங்க ஒரு விடுதலை தயவாய் நீங்க தர வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பை இந்த ஜனங்களுக்கு கிருபியாய் தர வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினால் இந்த மக்களை கழுவியர்ல வேணுமா கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உதவி செய்ய. அதே போல எல்லா திருச்சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை தயவாய் தர வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப புது புது உபதேசங்கள் ஆண்டவரே, புதுவிதமான ஆராதனைகள் ஆண்டவர், வேதத்துக்கு புறமான காரியங்கள் நடைபெற்று வருதுப்பா ஆண்டவரே. நானும் எங்க ஜனங்களும் விழிப்புள்ளவர்களா இருக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிருபிகளை தயவாய் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் கள்ள போதகங்கள் ஆண்டவரே, அதுக்கு நாங்க அடிமையாக கூடாது. எங்க திருச்சபைகள் அடிமையாக கூடாது ஆண்டவரே. அப்பா ஏசப்பா எங்க திருச்சபை மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபையிலும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: மல்கியா மூன்றாம் அதிகாரம். சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். மல்கியா மூன்றாம் அதிகாரம்.
5: மல்கியா மூன்றாம் அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னை எண்ணத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
6: படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்து பல மடங்காக குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. தியாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களையும் செழிக்க செய்யும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. இந்த குடும்பத்தில் எந்த குறைவும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கோங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கோங்கப்பா. நீங்க இப்படி செய்யப்போற தைக்கா கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வலமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: ஒன்னு தெசலின் புஸ்தகம் 4:16-17.
4: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
4: ஆரவாரத்தோடும்
1: கர்த்தர் எப்படி ஆரப்பறாரு, ஆரவாரத்தோடும்
4: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும்
4: வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
1: அப்பொழுது
4: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
1: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
4: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
4: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட
4: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய்
4: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
1: எப்பொழுதும் என்ன செய்வோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் வரப்போறார். ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்கால சத்தத்தோடும் வருவார். அப்ப வரும்போது என்ன செய்வோம்? கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க, எல்லாரும் மரிச்சவங்க இல்ல, யாருக்குள்ள மரிச்சவங்க? கிறிஸ்துக்காக வாழ்ந்து, கிறிஸ்துக்காக மரிச்சு, கிறிஸ்துக்காக உலகத்தெல்லாம் வெறுத்து, இயேசுதான் வேணும், எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டு பல தரம் எதுவும் சாய மாட்டேன்னு சொல்லி அப்படி மரிச்சவங்க, கிறிஸ்துக்கள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. ரெண்டாவது உயிரோடு நாம எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்யணுமான? எப்போது நம்ம எங்க இருக்க போறோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா? அப்படிங்க தான் நம்ம பார்க்க போறோம். எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிக்க கேட்போமா? ராஜாக்கள் புஸ்தகம் 2:11.
4: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: இதோ
4: அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதம், அக்கினி குதிரைகள். அப்ப குதிரைகள்லாம் எத்தனை தெரியாது. அக்கினி குதிரைகளும்
4: அவர்கள் நடுவாக வந்து
1: இருவரையும் பிரித்தது.
4: எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
1: பாத்தீங்களா? பேசிட்டே போயிருக்காங்க யாரு? எலியாவோ எலிசாவோ. பேசிட்டு போகும்போது அக்கினி ரதமும் குதிரைகள் வீரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? ரெண்டு வரையும் பிரிச்சு எலியா என்ன செஞ்சிட்டாரு? சுழல் காத்துல எங்க ஏறி போனாரா? பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப நம்மளும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் உயிரோட கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு. அதுக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆயத்தம் போட்டோம், அது இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம். மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தாதான் அவர் ராஜ்யத்துக்கு உயிரோட எடுத்துக்கொள்ள பட முடியும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2:11.
4: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போக.
1: அப்ப எப்படி இருந்திருக்காங்க? அவங்க பேசிட்டு கர்த்தரை பத்தி பேசிருப்பாங்க. என்ன பேசினாங்களோ? பேசிக்கொண்டு நடந்து போகையில்
4: இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து,
1: எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போகும்போது அவர்கள் நடுவில் வந்து
4: இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போயிட்டாரு.
1: அவர் எப்படி இருக்காரு? இப்ப உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறாரு. அதுதான் மேத்தூர் வாசிக்கு கேட்டோம். 16:17 என்ன சொன்னாங்க? முத கிறிஸ்துக்கள் மரித்தவங்க, ரெண்டாவது உயிரோடு நாமும் வானத்துக்கு என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடையே கூட இருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாஞ்சா இருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் வேற இந்த உலகத்துல என்ன இருக்குது? கர்த்தர் கேட்ட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் பெரிய சந்தோஷத்தை தருவார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? எழுந்து போயிடக்கூடாது. எலியா வந்து சுழல் காத்துல பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப எலியாட்ட என்ன நல்ல குணம் இருந்ததை நம்ம பார்க்க போறோம். முதல் என்ன செய்ய பார்க்க வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17:1.
4: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
1: நிற்கிற நான் பாத்தீங்களா? எப்ப என்ன செஞ்சாரா? என்ன செய்யிருக்காரு? இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். நின்று சும்மாவே நின்றுருப்பாரு? செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? செவிச்சுட்டே இருக்கணும். அப்ப நின்று என்ன செஞ்சிருப்பா? சும்மா நின்றுப்பாரா? செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. அப்ப நம்மளும் செவிக்கணும், போராடி செவிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த செபாவியை தாங்கப்பா, எலியா போல நானும் செவிக்கணும், செபாவியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். செவிச்சுட்டே இருக்கணும். எதனா செவிக்க? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக செவிக்கிறது மாத்திரம் இல்ல, அது நம்ம செவிக்கணும். அதோட என்ன செய்யணும், தேசத்துக்காக நம்முடைய குறைகள் குற்றங்களை ஆண்டுட்டு அறிக்கிட்டு கத்தராகி இயேசுக்குத்துக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என் ஜவமும் கேட்கப்படணும், எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:17
7: எலியா என்பவன்
1: என்பவன்
7: நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்.
1: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுள்ளனா இருந்தும்.
7: மழை பெய்யாதபடி,
1: மழை பெய்யாதபடிக்கு
7: கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
1: எப்படி ஜெபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மள அதுதான் கருத்தா செபிக்கணும், ஏதோ செபிக்கணும் இல்ல, கருத்தா செபிக்க வேண்டும். மழை பெய்யாதடிக்கு அவர் எப்படி செபித்தாரா? கருத்தாய் செபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு, எப்படி செபிச்சாரா? கருத்தாய் செபித்தார். நம்மளும் செபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு, எனக்கும் செபாவே தாங்கப்பா, நானும் செபிக்கணும் சப்பா, செபிக்க கொடு, கிருவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 Timothy 2:2 1:2
7: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: பிரதானமாய் முக்கியமா, பிரதானமான என்ன முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
7: எல்லா மனுஷருக்காகவும்,
1: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா மனிதருக்காகவும்
7: விண்ணப்பங்களையும்,
1: விண்ணப்பங்களையும்,
7: ஜபங்களையும்,
1: ஜபங்களையும்,
7: வேண்டுதல்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
7: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
7: நாம் எல்லா பக்தியோடும்,
1: நம் எல்லா பக்தியோடும்,
7: நல்லொழுக்கத்தோடும்,
1: நல்ஒழுக்கத்தோடும்,
7: கலகம் இல்லாமல்,
1: கலகம் இல்லாமல்,
7: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
1: அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
7: ராஜாக்களுக்காகவும்,
1: ராஜாக்களுக்காகவும்,
7: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
7: அப்படியே செய்ய வேண்டும்,
1: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சிட்டோம்னா நம்ம தேச பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, திறந்தோர் வீட்டுல ஜெபிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் பாருங்க, 2 Thessalonians 3:2
7: துர்க்குணராகிய,
1: துர்க்குணராகிய
7: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
7: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
7: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? யாருக்காக செபிக்கணும்? ஊழியக்காருக்காக செபிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக செபிக்கணும், கண்டிப்பா செபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க செபிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் செபிக்கட்டா, கர்த்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக செபிக்க. எதுக்காக?
7: துர்க்குணராகிய,
1: துர்க்குணராகிய
7: பொல்லாத மனுஷர்,
1: பொல்லாத மனுஷர்
7: கையில் நின்று,
1: கையில் நின்று
7: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
7: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
1: எங்களுக்காக வேண்டிக். பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களாம் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்கள் செபிக்கணும். நீங்க எங்களுக்காக செபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக கட்டாயம் செபிக்கணும். ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக செபிக்கணும். மூன்றாவது யாருக்காக செபிக்கணும்? ஊழியருக்காக செபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்காக செபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசியர் புத்தகம் 6:18
7: எந்த சமயத்திலும்,
1: எந்த சமயத்திலும் சரி, எனக்கு வந்து முடியலங்க, செபிக்க முடியல, அதனால செபிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும், எந்த சமயத்திலோ
7: சகல விதமான வேண்டுதலோடு,
1: சகல விதமான வேண்டுதலோடு,
7: விண்ணப்பத்தோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
7: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
7: அதன் பொருட்டு,
1: அதன் பொருட்டு
7: மிகுந்த மன உறுதியோடும்,
1: மிகுந்த மன உறுதியோடும்,
7: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
7: பண்ணும் வேண்டுதலோடும்,
1: பண்ணும் வேண்டுதலோடும்
7: விழித்துக் கொண்டிருங்கள்.
1: விழித்துக் கொண்டு சகல பரிசுத்தவன்கள், எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும். ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியக்காரர்களுக்கு செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படிதான் செபிச்சாரு. அதனால தான் எலியா என்ன செஞ்சாரு, கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு, பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கத்தர் பிரியமானவர்களே, ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சவம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துமிழ ராஜாவே மே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க, கால்வழியினால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, சுகமாக்குங்க சுகமாக்குங்க அப்பா. கால்வழியினால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, வாய்வினால கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா சுகமாக்குங்க. எங்கெல்லாம் வாய்வினால கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களெல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும்படி செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. தகப்பனேமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. யூரின் பிராபலத்தினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. தகப்பனே முடி வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. கத்துடி மகி மூடட்டும், அக்கினி மூடட்டும், தேவப்பிரசனை மூடட்டும், வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்கப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே மே நோக்கி கெஞ்சிரும் அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரும் அப்பா. காதில் சீல் ஓடுற மக்களையும் குணமாக்க குணமாக்க குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கத்தாவே காதை தொடுங்க, காதை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்குங்கப்பா சுகமாக்குங்க. அப்பாமே நோக்கி கெஞ்சிரும். கிட்னி ப்ராப்ளத்தை மாற்றி போடுங்கப்பா, குணமாக்குங்கப்பா. அந்தகர சக்தி எல்லாம் அழித்து போடுங்கப்பா. சாத்தானை ஜெயிக்கணும் ஏசப்பா, உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும் ஐயா. எல்லாருக்கும் இந்த ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை கொடுங்கப்பா. உலகத்தை ஜெயிக்கணும் ஏசப்பா, மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும்ன்றவர். நம்மை அண்டி கொள்ளணும் ஐயா, நம்மை சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க. சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், ஆத்மா கண்களை திறந்து விடுங்கப்பா. அவன் அறியக்கூடிய அறிவை தாங்கப்பா. தேவனே உலகத்தில் படித்து படித்து என்னென்னமோ அது எதோ அறியும் நினைக்கிறாங்க. என் ஆண்டவராக இயேசுக்கு அறியக்கூடிய மனதை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரை. கிணால் நிரப்பி காத்து கொள்ளுங்கப்பா. வண்டி வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, தேவைகளை சந்திங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. ஜீவனுள்ள பிதாவையும் அறியிற அறிவில் நிரப்ப வேண்டும் என்று செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. அப்பா நெஞ்சில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, ஆட்டில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. சரீரத்தில் காணப்படுற எல்லா பலவீனத்தையும் நீக்கிப்படுங்க ஆண்டவர். உங்கள் நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே
8: தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: பொன்னித்தேசிலேயின் புஸ்தகம் 5:23.
1: சமாதானத்தின் தேவன் தாமே,
0: சமாதானத்தின் தேவன் தாமே
1: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
0: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
1: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்,
0: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
1: குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக,
0: குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நம்மளை ஆண்டு வரும்போது நம்ம என்ன செய்வது? குற்றமற்றவா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம இந்த உலகத்துல ஒரே வாழ்வு ஆழ்க்க சமான் தேவந்தாம நம்ம எப்படி மாத்துவாரா? முற்றிலுமா நம்மள பரிசுத்தமாக்குறாரு. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? குற்றமற்றதா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை காப்பாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை குற்றமற்றவள் வாழ்க்கை வாழ உதவிச்சிங்கப்பா, எனக்கு உதவிச்சிங்க, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. எவ்வளவு நாட்கள் வேஸ்டா போயிடுச்சு, இனிமேல் நாட்களையாவது நான் குற்றமற்றதா வாழணும்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன மதுரம் ஆசித்தோம்? சமான்தின் தேவன் தாம என்ன செய்யறாரா? முற்றில் நம்மள என்ன செய்வாரு? பரிசுத்தமாக்குவாரு. நம்மளை பரிசுத்தமாக்கிறோம். அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கும்போது நம்ம பரிசுத்தமாக்குவார். ஆண்டு வரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி காப்பாடுற நம்மள? ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்க கடவுள் நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டு கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். குலோசின் புஸ்தகம் 1:21.
1: முன்னே அந்நியராயும்
0: அந்நியராகவும்
1: துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில்
0: அடைந்த
1: மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
0: எப்படி? நமக்காக அவர் மாம்ச சரீரத்துல கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுகெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உழுகப்பட்ட நிலத்தை போல எனக்காக உங்களுக்காக நம்மளுக்காக ஒவ்வொருத்தருக்காக பாடுபட்டார். நம்ம அந்நீராக இருந்தோம், ஆண்டவர் அறியாமல் ஆழ்ந்திருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொண்டு அவர் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டதுனால தான், அவர் மாம்சத்தில் அடைந்த கஷ்டத்தினால தான் நம்மளை என்ன செய்ய அவருக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார். நம்ம இது ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இயேசுக்கு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டாருங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. நீங்களும் எடுத்து வாசிங்க, இன்னொரு கூட வாசிக்கலாம். குலாசியர் 1:21. நீங்களும் தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. முன்னே
1: அந்நியராயும்
0: நம்ம ஆண்டவர் அறியாம என்ன, ஆண்டவருக்கு அந்நியராய் ஆண்டவர் அறியாம எப்படியோ வாழ்ந்திருந்தோம். அந்நியராயும்
1: துர்க்கிரியைகளினால்
0: துருக்கிரிகளால் ஆண்டு பிரியமில்லாத கிரிகளினால்
1: மனதிலே சத்துருக்களாயும்
0: மனதில சத்துருக்களாகியும்
1: இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும்,
0: நம்மளை எப்படி மாத்திட்டாரு ஆண்டவரு? பரிசுத்தராயும்
1: குற்றமற்றவர்களாகவும்
0: கண்டிக்கப்படாதவர்களாகவும்
1: தமக்கு முன் நிறுத்தும்படியாக.
0: எதுக்காக நம்மளை மாத்தினாரா? தமக்கு முன்பாக ஆண்டவராகி இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிறுத்தும்படி
1: அவருடைய மாம்ச சரீரத்தில்
0: அடைந்த மரணத்தினாலே
1: இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
0: இப்பொழுது நம்மளை என்ன செஞ்சு அவரோட நம்மள ஒப்புரவாக்கியிருக்கார். ஹலிலூயா. நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு குற்றமற்றவர்களை வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டு கரத்தில் நம்ம அர்ப்பணித்து செவிக்க வேண்டும். ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே என்னை எல்லாம் மாற்ற முடியும், என் வாழ்க்கை உமக்கு பிரியமான பிள்ளை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் நாட்கள் ஏவது நம்ம என்ன செய்யணும்? உமக்கு பிரியமானதான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 1 Corinthians 1:8.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்
0: இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி.
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே அவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டப்படாது இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: அவர் வரினாலே குற்றமற்றவங்களா இருக்க இராதபடிக்கு என்ன செய்வாரு? நம்மளை இருதயத்தை சிறப்படுத்துவார். அதுதான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பாதத்துல காத்திருக்கணும், ஆண்டோடு எப்போது இருக்கணும். ஒவ்வொரு நாளும் செவிச்சு துதிச்சு நம்ம இளவிராம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோடு செவம் பண்ணணும். நீங்க நடந்தாலும் உட்கார்ந்தாலும் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்பொழுது ஆண்டவரோடு உங்க உள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இறுதி என்ன செய்வார், அவர் ஸ்திரப்படுத்துவார். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செவிக்கணும், துதிக்கணும். ஆண்டவரோடு எப்போது நம்ம இறுதி இருக்கணும். ஆண்டு பிரிமலாவது காரி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு நம்ம ஒரு மணி நேரமாவது கத்தடி பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்து செவிக்கணும். ஆண்டவரே நான் பிரியமான பிள்ளைய வாரன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எப்போதும் செவிச்சிட்டு துவிச்சிட்டுமா இருக்கணும், எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்ட கத்த நிச்சயமா நம்மள மாற்றுவார். அவர் கத்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தாரு பாருங்க, எப்ரேயன் புஸ்தகம் 7:26.
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்,
0: கத்தர் எப்படி இருந்தாரம் பாருங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
1: மாசில்லாதவரும்,
0: அவற்றை குற்றமுள்ள பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவரும்,
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகளுக்கு விலகிற பாவிகள் நேசிக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது நம்மளை விட்டு என்ன செஞ்சாரு, விலகிறாரு. முதல்ல நம்ம நேசிக்கிறாரு. அவர் எப்படி இருந்தார், மாசில்லாதவரும் பரிசுத்தரும் குற்றமற்றவருமா இருந்தாரு. பாவியில பார்க்கும் போது விலகிறாரு. ஆனா அங்க என்ன சொல்ற, என்ன இடத்துல வர ஒருவரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பரம்ப தள்ளமாட்டேன். பாருங்க யோவான் சுவிசேஷம் 6:37 பாருங்க,
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்,
0: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்,
1: என்னிடத்தில் வருகிறவனை,
0: என்னிடத்தில் வருகிறவனை
1: நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: நான் புறம்பே தள்ள கத்த பாவி நேசிக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது நம்மளை விட்டு என்ன செஞ்சாரு, விலகிறாரு. 7:26.
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்,
0: அவர் எப்படி இருந்தாரு, பரிசுத்தரா இருந்தாரு, குற்றமற்றவரா இருந்தாரு,
1: மாசில்லாதவரும்
0: மாசில்லாதவரா இருந்தாரு,
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது நம்மளை விட்டு விலகிறார். ஆண்டவர் சொன்னார், ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல, உன்னை கைவிடுதும் சொன்னார். உண்மைதான். ஆனா நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப

0: ரொம்ப குற்றமற்றதா நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்குள்ள ஆண்டவருடைய பலன் கேட்டு நம்ம காத்துக்கொள்ளணும். ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, முதலாவது நம்ம பார்க்கிறோம் நம்ம எப்படி வாழ வேண்டும் சொல்லி தானியல் பார்க்கிறோம். தானியல் புஸ்தகம் 6:4.
1: அப்பொழுது பிரதானிகளும்
0: தேசாதிபதிகளும்
1: ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
0: குற்றத்தை கண்டுபிடிக்க சரி யாராலையுமே கூடாதிருந்தது. பார்த்தீங்களா, அவற்றை ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. அவர் அந்த அளவுக்கு இருந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்மளும் இந்த உலகத்தில் இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்த நம்மளும் செஞ்சிட்டோம். இனிமேல் நாளுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் குற்றம் கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நம்ம வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம பாடினது கேட்டோம். இதுதான் நம்ம தரணும். வருவாய் உன் தரணும், இதுதான் ஒரு நாள் நமக்கு இதுதான் இந்த தரணும். இந்த தரணத்தன்மை யாரும் விட்டுறக்கூடாது. பாருங்களா மணி, அதே போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த நாட்கள் விட்டக்கூடாது. கொடுக்கப்பட்ட நாட்கள கத்திற்காக பிரயோஜனப்படுத்திக்கணும். அல்லேலூயா. இந்த தருண பயிற்சி இன்னொருத்தர் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்மளால யாருக்குமே சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கார், பூவுக்கு புல்லு கூப்பிட்டுருக்காரு, பூவுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில குற்றமற்றவர்கள் வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் தானியில் குற்றமற்றவரை வாழ்ந்தார். நம்மளை போய் பாடியுள்ள மனுஷன் தான். அரசாங்கத்தில் இருந்தாரு, பெரிய பிரதமராக இருந்தார். ஆனால் அவர்கிட்ட ஒரு குற்றம் கூட இல்லாதபடிக்கா கத்திர அவளுக்கு பாலக்கிருவை கொடுத்தாரு. அதாங்க சொல்ற தானியின் புஸ்தகம் 6:22.
1: சிங்கங்கள்
0: என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
1: தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால்
0: அவருக்கு முன்பாக
1: நான் குற்றமற்றவனாய்.
0: கத்திற்கு முன்னால் அவர் எப்படி இருந்தாரா? குற்றமற்றவராய் காணப்பட்டார். அருமையான சகோதரன் சகோதரி, நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரே ஒரு வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஆண்டவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே குற்றமற்ற வாழ்க்கை வாழ எனக்கு பலன் கொடுங்க. அதுதான் ஸ்தோத்திரம் செவன் துதி எப்போதும் நம்ம வாயில இருக்கணும். வேத வாசிக்கணும், வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆதி பக்தர்கள் அப்படி வாழ்ந்தாங்களா, ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை எனக்கு தாங்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். கேட்டால் நம்ம கர்த்தர் நிச்சயமா நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இன்னொருக்கு வாசிமா தானியல் புஸ்தகம் 6:4.
1: அப்பொழுது பிரதானிகளும்
0: தேசாதிபதிகளும்
1: ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க
0: அவர்களால் கூடாதிருந்தது.
1: அவன் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்.
0: தானியல் எப்படி இருந்தாராம் பாருங்க, உண்மையுள்ளவராய் இருந்தபடினால
1: அவன் மேல்
0: போதும். அவர் எப்படி இருந்தாரா? உண்மையுள்ளவரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையிலையும் கூட உண்மையுள்ளவராக இருக்குன்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். நம்மளால முடியாது. பலத்தினால அல்ல, பராக்கத்தினால, தேவ ஆவியினால ஆகும். நம்மளால முடியாது. உண்மையுள்ளவராக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. வாசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை கேட்ட சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன்.
0: உள்ளத்துல என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும். ஆண்டவரே உண்மை உள்ளதான் மாற்றும். ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு இதை மாற்றுங்க, எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க தான் என்ன மாற்ற வேண்டும் ஆண்டவரே. என்னை வாழ்க்கையை மாற்றுங்க. என்னால முடியாத உம்மால முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். தானியல்கிட்ட பாருங்க 3:6.
1: இப்படி இருக்கையில்
0: தானியேல்
1: பிரதானிகளுக்கும்
0: தேசாதிபதிகளுக்கும்
1: மேற்பட்டவனாயிருந்தான்
0: தேசாதிபதிகளுக்கும் அப்படி எப்படி இருந்தாரா? மேற்பட்டவராய் இருந்தார்.
1: தானியலுக்குள்
0: விசேஷ ஆவி இருந்தமையால்
1: அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார்.
0: அவர்களுக்கு என்ன இருந்தது?

0: சார் ஆவி இருந்தது. நீங்க அதுதான் பரிசுத்தாவியருக்கு செவிச்சு யாரும் நிறைய மாட்டேன்றீங்களே. பரிசுத்தாவியை வந்தா தான் நம்ம வாழ்க்கை மாற்ற முடியும். பரிசுத்தாவி நமக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, மாற்றவே முடியாது. நம்ம என்னதான் பலத்தினால பலத்துல ஒன்று நம்ம நினைச்சாலும் முடியாது. அதே பலத்தினால அல்ல, பராக்கத்தினால யாரால தான் முடியும்? தேவ ஆவியினால்தான் முடியும். அதான் காண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம் 1:8 வசனம் பாருங்க.
1: பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலனடைந்து,
0: நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைந்து. பரிசுத்தாவியான முகத்தில் வந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? பலனடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதும்,
0: யூதேயா முழுவதும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமியின் கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார்.
0: எனக்கு சாட்சிகளா இருப்ப எப்ப நம்ம கத்துக்கு சாட்சியா வாழ முடியும்? பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது பலனடைந்து எருசலேமிலும், யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தமும் அவரு சாட்சியா இருக்கும்னு சொன்னா நம்ம பரிசுத்தாவியான தேவை. பரிசுத்தாவி வந்தா மாத்திரம் நம்ம வாழ்க்கை மாற்ற முடியும். அவர் நமக்குள்ள தேவை. பரிசுத்தாவினுக்கு தாரும் ஆண்டவரே, கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவர் சொன்ன மாம்சமணி யாவர் மேல் நாவிய ஊற்றுவேன் பாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம கேட்க மாட்டேன்றோம், துதிக்க மாட்டேன்றோம், சத்தமா கூட துதிக்க மாட்டேன்றோம். துதிக்கணும். கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவர் தானியேலுக்குள் இருந்தார். அதான் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அவர்தில் ஒரு குற்றம் காணப்படவில்லை. நம்ம வாழ்க்கை அப்படி வாழணும்னு சொன்னா, உண்மையுள்ளவரா குற்றம் இல்லாதவர்கள் வாழணும்னு சொன்னா பரிசுத்தவனை தேவை. விசேஷாவியை பெற்றிருந்தார். தேசம் முழுவதும் அதிகாரி ஆக்கிறார் அஜய் நினைத்தாராம். நம்ம வாழ்க்கையில் உயிர் வரணும்னு சொன்னா, இன்னும் அதிகமான உயிர் வரணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. அதுதான் சொன்னார். பரிசுத்தாவின் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும், யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரிந்து எனக்கு சாட்சியில் இருப்பாங்க, சாட்சியில் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்குள் வந்தாதான் அவர் நம்ம சாட்சியா மாற்ற முடியும். அவர் தான் மாற்ற முடியும். அதுதான் சொன்னார். பூமி மேல கீழே போடந்தா அது இப்படியே பற்றி விரும்புறேன்னு சொன்னார். ஏன் மேல அக்கறி போடுமாண்டவர் லூக்காசிசேஷம் 12:49 வசனத்தில் சொல்றாரு. பூமி மேல அக்கினியை போட வந்தால் இப்பொழுதே பற்றிய விரும்புறீங்க.
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்,
0: பூமி மேல அக்கினியை போட வந்தேன்,
1: அது இப்பொழுதே பற்றிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: ஆண்டு போட விரும்புறாரு ஆண்டவரே. என் மேல அக்கினியை போடும் ஆண்டவர. நமக்கு சாட்சியா வாழணும் அவியா. நான் வாழ்க்கை மேல வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவர. நான் இமேல ஒரு புதிய வாழ்க்கை வாழணும். அபிஷேகம் எனக்கு தாருமப்பா. தானியல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுனாலதான் அவர் குற்றமற்றவராய் உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவினர் வந்தார்னா அதை சொல்லி பூமியை கடைசி எனக்கு சாட்சியில இருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சாட்சியா நிறுத்துவாரு. பரிசுத்தாவின மக்கள் இல்லைன்னா நமக்கு சாட்சியா வாழ முடியாது. அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா பூமி கடைசி வரைந்தும் அவருக்கு சாட்சியா இருப்போம். அதுக்குத்தான் பரிசுத்தாவினர் தேவை. இதுதான் ஜெபமண்ணு இடவிடாம ஜெபிக்கணும்னு சொன்னா தேவை நமக்குள்ள இருந்தா தான் ஜெபிக்க முடியும். பரிசுத்தவன் நமக்குள்ள இருந்தாதான் ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். போராட்டத்தெல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. எங்க போனாலும் நம்ம கூட இருப்பாரு, எங்க வந்தாலும் அவனோடு கூட இருப்பாரு. நம்மளை கரம் பிடிச்சு நடத்துவாரு. அதுக்கு தான் பரிசுத்தவனை தேவை. ரெண்டாவதாக தாவீதை பார்க்கிறோம். 1 Samuel 24:11
1: என் தகப்பனே பாரும்,
0: என் தகப்பனே பாரும்,
1: என் கையில் இருக்கிற,
0: என் கையில் இருக்கிற
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
0: சால்வை தொங்கலை பாரும்,
1: உம்மை கொன்று போடாமல்,
0: உம்மை கொன்று போடாமல்
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டே,
0: உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டே
1: என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும்,
0: என் கையிலே பொல்லாப்பு விரோதமும் இல்லை என்றும்,
1: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்,
0: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்
1: அறிந்து கொள்ளும்,
0: அறிந்து கொள்ளும். தாவி சொல்றாரு. சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக தேடி தேடி அலையறாரு. எத்தனையோ ராணுங்களை கூட்டிகிட்டு போய் தாவீதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி அலையறாரு. தேடி தேடி தேடி பாக்குறாரு. ஒரு நாள் காண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தாரு. இவர் என்ன செஞ்சாரு? அபிஷேகம் பண்ண பட்ட மேல நான் கையை போடக்கூடாதுன்னு சொல்லி மெதுதான் போய் சால்வை மட்டும் அறுத்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்பதான் சொல்றாரு, தகப்பனே நீ பாரு, உங்க சால்வையில இருந்து அறுத்து கொண்டு இருக்கீதான், உங்க சால்வை நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. என் கையில ஒரு குற்றம் என் இடத்துல காணல. இன்னொரு வாசிப்பா,
1: என் தகப்பனே பாரும்,
0: என் தகப்பனே பாரும்,
1: என் கையில் இருக்கிற உடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
0: என் கையில் இருக்கிற உடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
1: உமை கொன்று போடாமல்,
0: உமை கொன்று போடாம தாவீத கொல்லன்னு சொல்லி அவர் எத்தனையோ காலங்கள் தேடிட்டு இருந்தாரு. ஆனா தாவீது கையில் வந்து இயேசு கிறிஸ்து சவுல உப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யல, கொன்று போடாமல்
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை
0: உம்முடைய சால்வையின் தொங்கலை
1: அறுத்துக்கொண்டே
0: என் கையிலே
1: பொல்லாப்பு துரோகமும் இல்லை என்றும்
0: பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று
1: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்
0: அறிந்து கொள்ளும். பாத்தீங்களா, சத்துரு வந்து கையில குடுத்து கூட அவர் என்ன செய்யல, கொல்லல. பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று நீர் அறிந்து கொள்ளும். உங்க சாலுவை வந்து நான் அறுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாவீது குற்றமற்றவர் வளர்ந்திருக்கிறாரு. மத பார்த்தவன் தானியல் குற்றமற்றவர் வளர்ந்தாரு. ரெண்டாவது யாரு குற்றமற்ற வளர்ந்தா? தாவீது. தாவீதை பார்த்து ராஜா சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. மனுசாமியல் புஸ்தகம் 29:3.
1: இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும்
0: ஒரு குற்றமும்
1: நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றான்.
0: நான் இவனிடத்தில் என்ன செய்யல, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்லி வேற ராஜா தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அருமையான சகோதரே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையிலும் குற்றமற்றெல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுதுமாய் குற்றமற்ற வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. முதல் தானியலை பார்த்தவர், ரெண்டாவது தாவீது குற்றமற்றவராக வாழ்ந்திருக்கிறாரு. அதனால அவர் செபிக்கிறார் பாருங்க. தாவீது செபிக்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 19:12.
1: தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்?
0: தன் பிள்ளை, மற்றவங்களே நம்ம குறை சொல்லக்கூடாது. தன் பிள்ளையை உணர்கிறவன் யார்? நம்ம பிள்ளையார் உணரணும். மற்றவங்க நம்ம என்ன செய்யறோம், அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அவங்களாலதான் இப்படி ஆயிட்டோம். ஆதாம் என்ன சொன்னாரு, நீங்க உண்டாக்கி கொடுத்தே துணையா கொடுத்தீங்களா, அந்த மனைவிதான் அந்த பழத்தை பறிச்சு கொடுத்தேன்னு. ஏவாள் என்ன சொன்னாங்க, இந்த பிசாசே என்ன வந்து கொடுத்துட்டான், அதனாலதான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. அதுதான் அங்கு தானே தாவீது சொல்றாரு. தன் பிழைய உணர்கிறவன் யார்? என்னுடைய தப்பு தான், நான் தாண்டவரே, மன்னிச்சுக்கோங்க யேசுப்பா, நீ கேட்காம அதுதான் சொல்றாரு. அவரு தன் பிழைய உணர்கிறவன் யார்?
1: மறைவான குற்றங்களுக்கு
0: பாருங்க, மறைவான குற்றங்களுக்கு
1: என்னை நீங்களாக்கும்.
0: மறைவான குற்றம், நான் மற்றவங்க யாருக்கும் தெரியலன்னு சொல்லி நான் குற்றம் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே. யாருமே என்னை பார்க்கலன்னு சொல்லி நான் குற்றம் பண்ணிடக்கூடாது. மறைவான குற்றங்களுக்கு நீ நீங்களாக்குன்னு சொல்லி செவிக்கிறாரு. அதனாலதான் மற்ற ராஜா தாவீதை பத்தி சாட்சி கொடுக்கிறாரு. வந்த நாள் இருந்து இவனத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் குற்றமற்ற ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா குற்றமற்ற வாழ எனக்கு உதவி செய்யுமாப்பா, குற்றமற்ற வாழன ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் கேட்டா கர்த்தர் நம்மளை மாத்துவார். அலையிலுயா அலையிலுயா சொல்லுங்க, இல்ல அலையிலுயா கத்திரங்க. அலையிலே சொன்னாதான் பரலோகத்திற்கு அலையிலே சொல்ல முடியும். இங்க நம்ம அலையிலே சொல்லின்னு வச்சுக்கோங்க, பரலோகத்திற்கு அலையிலே எப்படி சொல்ல முடியும்? இங்கே பழகணும். அலையிலுயா நம்ம அலையிலே சொல்லணும். கத்திர வர போறாரு, கத்திர வருக ரொம்ப சமீபம். அலையிலுயா சொன்ன வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டு வரப்போறாரு, ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதுங்க தாவீது சொல்றாரு சங்கீதத்துல 26:7.
1: நான் குற்றம் இல்லாமையிலே
0: என் கைகளை கழுவி
1: உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன்.
0: பத்து குற்றம் இல்லாமே அவர் என்ன செய்யறாங்க, கைகளை கழுவி தேவனுடைய பீடத்தை சுற்றி வர்றார். தாவீது சொல்ல முடிஞ்சிச்சு. அதனாலதான் தாவீது பார்த்து ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 13:22.
1: தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்.
0: அவர் குற்றமற்றார் வாழ்ந்ததுனால தாவி ஆண்டவராக இயேசுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், தாவீது என்ன செய்ய ஈசாய் மாமன் என்ன செய்ய எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே,
1: எனக்கு சித்தமானவைகளை எல்லாம்
0: அவன் என்ன செய்வாரா, எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று
1: அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
0: அவனை குறித்து என்ன செய்ய, தாவீது குறித்து என்ன செஞ்சார், யார் சாட்சி கொடுத்தார், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தையும் நீர்வூற்றையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தை படைத்தவர் சொல்றாரு. அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வார் சாட்சி கொடுத்தார். ஹலேலூயா, சொல்லுங்க ஹலேலூயா. டைஸ் எல்லாம் சொல்லலாம் ஹலேலூயா. இங்க சொன்னாதான் நீ பரலோகத்துல சொல்ல முடியும். இங்க சொல்லட்டா பரலோகத்தை எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா சொல்றது யாருக்கு? கர்த்தர் தான் மகிமை. கர்த்தர் மகிமை செலுத்துறோம். ஹல்லேலூயா. முதல் யார் குற்றமற்ற வாழ்ந்தா? தானியேல். ரெண்டாவது தாவீது குற்றமற்றார் வாழ்ந்தார். மூன்றாவதாக பார்க்கிறோம் பவுலை பார்க்கிறோம். பவுல் குற்றமற்றார் வாழ்ந்தார். ஒன்னு குறிஞர் புஸ்தகம் 4:4
1: என்னிடத்தில்
0: என்னிடத்தில்
1: நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
0: பவுல் சொல்றாரு என்னிடத்தில் யாதொரு குற்றமே இல்லை, நான் குற்றமில்லாம வாழ்றேன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலுக்குள்ள குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீர் குற்றமெல்லாம் வாழ்ந்தீர், எனக்கும் இந்த குற்றமெல்லாம் வாழ உதவிச்சுன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் 1:9
1: இது நிமித்தம்
0: நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
1: உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: குற்றமெல்லாம் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரா? இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அதுதான் சொல்றேன், நீங்கள் நாள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் வேலை செஞ்சாலும் வண்டியில போனாலும் எங்க போனாலும் நம்ம இடம் செய்யணும், இடைவிடாமல் ஜெபிச்சுட்டே போகணும். பொல்லாங்க நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்பயுமே கர்த்தர் பிரியமான பிள்ளையில வாழணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடைவிடாம ஜெபம் பண்ணாராம். அதனாலதான் நான் என்ன யாதொரு குற்றத்தையும் காணேன்னு பரிசுத்த பவுல் சொல்றார். குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். அது இங்கேயும் சொல்றாரு பாருங்க, எபேசியர் புத்தகம் 1:16
1: இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி.
0: பாருங்க இங்க சொன்னாரு இடைவிடாமல் ஜெபம் பண்றேன்னு சொல்லு. இங்க என்ன சொல்ல பாருங்க, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி
1: என் ஜபங்களில் உங்களை நினைத்து.
0: என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன், என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன்னு சொல்றாரு பரிசுத்த பவுல். அதனாலதான் சொல்றாரு என் இடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணே, ஒரு குற்றம் கூட என் இடத்துல இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலையும் கூட குற்றமில்லாத வாழ்க்கை வாழ ஆண்டவரே நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுமாப்பா. ஆண்டு வரும்போது அதுதான் பரிசுத்த பவுல் செவித்தாரு இல்லையா, 1 Thessalonians 5:23 சமாண்டின் தேவன் தாம என்ன செய்ய முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்கவராக, ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்போது குற்றமற்ற காக்க கடவுது. அப்ப நம்ம காக்கணும் சொன்னா நம்ம ஜெபம் பண்ணணும், சோத்திரம் பண்ணணும், பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். அப்ப நம்ம குற்றமற்றலா கர்த்தர் வரும்போது நம்ம காத்து கொள்வார். அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: பரிசுத்த பவுல் குற்றமற்றார் வாழ்றதுக்கு என்ன சரி, இடைவிடாம ஜெபம் பண்ணாரு, இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணாரு. அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நம்மளும் இடைவிடாம ஜெபிக்கணும். கர்த்தர் வரப்போறாரு. பிலிப்பியர் புத்தகம் 3:7
1: ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
0: நஷ்டம் எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சான்? எல்லா லாபமா இருந்தது எல்லாத்தையும் நஷ்டம் எண்ணினேன். MBA படிச்சிருந்தாரு. அந்த காலத்திலே 9.5 crore பணம் அவர் கையில இருந்துச்சான், எல்லாத்தையும் விட்டுட்டாரு கிறிஸ்துக்காக. அதுவும் சொல்றது வாசிப்பா இருக்க,
1: ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவை எவைகளோ,
0: எனக்கு லாபமான இந்த எவைகளோ,
1: அவைகளை
0: கிறிஸ்துவுக்காக வேற எதுக்காக இல்ல, கிறிஸ்துவ அடைஞ்சிக்கணும் சொல்லிட்டு கிறிஸ்துவுக்காக
1: நஷ்டமென்று எண்ணினேன்.
0: நஷ்டமென்று 10:11 படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் திட்டமா சொல்றாரு பாருங்க. 10:11 படி,
1: இப்படி நான்
0: அவரையும்
1: அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும்,
0: அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அடைவதற்கு,
1: அவருடைய மரணத்திற்கு ஒப்பான,
0: அவர் மரணத்துக்கு ஒப்பான
1: மரணத்திற்குள்ளாகி
0: எப்படியாயிலும்
1: உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி,
0: தகுதியாகும் மரித்தோல் இருந்து எழும்பதற்கு தகுதியாகும்படி,
1: அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
0: பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார், குப்பையுமா என்றார். என்ன உயிர் தள்ளணும் பரலோகத்தில் அவரோடு மடியில் உட்காரணும், அவருக்காக வாழணும், அதுக்காக லாமான் எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டார். செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை விட்டுருணும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ நீங்க பைபிள் வாசித்தா உங்களோட ஆண்டவர் பேசுவார். உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கு, எனக்குள்ள என்னென்ன இருக்கு, கத்து பேசுவார். அதை நம்ம என்ன செய்யணும், லாபமான இருக்கு எல்லாரும் நஷ்டம்னு விட்டுறணும். எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கிற உறுதி. கத்தர் நிச்சயமாக உங்களை பெரிய காரியம் உங்களை கொண்டு செய்வார், கத்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடின் புஸ்தகம் 20:33
1: ஒருவனுடைய வெள்ளியாகிலும்
0: வெள்ளியாகிலும்
1: பொன்னையாகிலும்
0: பொன்னையாகிலும்
1: வஸ்திரத்தையாகிலும்
0: வஸ்திரத்தையாகிலும்
1: நான் இச்சிக்கவில்லை,
0: நான் இச்சிக்கவில்லை. பொண்ணு இச்சிக்கல, வஸ்திரத்தை இச்சிக்கல, வெள்ளி இச்சிக்கல, இச்சிக்கவே இல்லை. அவருக்குள்ள எந்த ஆசை இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்து வந்தார். அதான் சொல்லி என்னிடத்துல யாதொரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு தைரியமா அவரால் சொல்ல முடிந்தது. என்னிடத்துல யாதொரு குற்றத்தையும் காணேன். நம்ம வாசிக்க கேட்ட பிலிப்பியர் புஸ்தகம் 4:11-12
1: என் குறைச்சலினால்
0: என் குறைச்சலினால்
1: நான் இப்படி சொல்கிறதில்லை,
0: நான் இப்படி சொல்லுகிறதில்லை.
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: நான் எந்த நிலைமையில் இருந்தாலும்,
0: எந்த நிலைமையில ஊழிக்கிற நம்ம என்ன செய்யணும், எந்த நிலைமையில இருந்தாலும் லாபமோ நஷ்டமோ எந்த நிலைமையில் இருந்தாலும்
1: மனரம்யமா இருக்க கற்றுக்கோ,
0: மனரம்யமா சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டே, மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டே
1: தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்,
0: வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும்,
1: வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்,
0: தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும்.
1: எவ்விடத்திலும்
0: எவ்விதத்திலும்
1: எல்லாவற்றிலும்
0: எல்லாவற்றிலும்
1: திருப்தியாயிருக்கவும்
0: திருப்தியாயிருக்கவும்
1: பட்டினியா இருக்கவும்
0: பட்டினியா இருக்கவும்
1: பரிபூர்ணம் அடையவும்
0: பரிபூர்ணம் அடைவோ
1: குறைவுபடவும்
0: குறைபடவும்
1: போதிக்கப்பட்டேன்,
0: போதிக்கப்பட்டேன். பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் பரிபூர்ணமும் குறைபடவும் கத்தர் எல்லாவற்றையும் போதித்து நடத்தி கொண்டே இருக்க. நம்ம சின்ன விழித்திலேயே எங்கள் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எல்லா கரியத்திலையும் போதித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் கத்தர் போதித்து கொண்டிருக்கிறார். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் போதித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த பவுல் பெரிய ஊழியம், நம்மள சின்ன ஊழியத்திலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் போதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். நம்ம குற்றமற்றவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஆத்மாவை முதல்ல பார்த்தோம், தானியல் குற்றமற்றவராக இருந்தாரு. ரெண்டாவது யாரு, தாவீது குற்றமற்றவர் இருந்தார். மூன்றாவது பரிசுத்த பவுல் சொல்ல என்னிடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொன்னாரு. பவுல் குற்றமற்றவர் இருந்தார். நான்காவதாக லூக்காவின் சுவிசேஷம் 1:6
1: அவர்கள் இருவரும்
0: அவர்கள் இருவரும்
1: கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும்
0: கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும்
1: நியமங்களின் படியையும்
0: நியமங்களின் படியையும்
1: குற்றமற்றவர்களாய் நடந்து
0: குற்றமற்றவர்களாய் நடந்திருக்காங்க. யாரு, எலிசபெத்தும் சகரியாவும் குடும்பத்தில் தான் இருந்தாங்க. அவங்க இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம், குற்றமற்றவர்களா நடந்தாங்களாம். திருச்சின கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வந்தாங்களாம். நீங்க போய் வாசித்து கற்பனை கட்டளை என்னன்னு வாசித்து பாருங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 20:1-17 வரைக்கும் வாசித்து பாருங்க. கற்பனை என்ன, கட்டளை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கட்டளை வாசித்து பாருங்க. சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் அவர் என்ன செய்யலாம், குற்றமற்றவர்களா நடந்தாங்க. நம்மளும் குற்றமற்றவர்கள் நடக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துலேயே போக போறோம். எத்தனை காலங்கள் வீணா கதையை போல கழிச்சு போட்டோம். இனிமேல் நான் வாழ்க்கையில் ஆதாயப்பட்டு நாட்கள் பொல்லாத ஆன பின்னால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். இதுவரைக்கும் எப்படியே வளர்ந்தோம், நம்மளுக்கு மாதிரியாத்தான் தானியல் குற்றமற்ற வாழ்ந்திருக்கிறாரு, தாவீது குற்றமற்ற வாழ்ந்திருக்கிறாரு, பரிசுத்த பவுலு குற்றமற்ற வாழ்ந்திருக்கிறாரு. அது மாத்திரம் எலிசபெத் அம்மாவும் சகரியாவும் குற்றமற்றவளும் வாழ்ந்தாங்க. குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க உங்களை மாதிரி, அவங்களும் குற்றமற்ற வாழ்ந்தாங்க. எது கற்பனை வாசித்து பாருங்க. மார்க்கல் சுவிசேஷம் 12:30-31
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
0: உன்
1: முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே
0: பிரதான கற்பனை.
1: இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்
0: உன்னிடத்தில்
1: நீ அன்பு கூறுவது போல்
0: அன்பு கூறுவது போல்
1: பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே
0: அன்பு கூறுவாயாக என்பது.
1: இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார்.
0: இதிலும் பெரிய கற்பனை என்ன இல்ல, வேற ஒன்று இல்ல. இவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப வாசி லூக்கா 1:6
1: அவர்கள் இருவரும்
0: கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் கர்த்தரிட்ட சகல கற்பனை எங்க சொன்னது, ஆண்டவர் சொன்னாரு. உயிரத்தோடும் ஆத்மாத்தோடும் மனதோடும் பலத்தோடு அன்பு கூறு. ரெண்டாவது இதுக்கு வப்பானே கற்பனை என்னது, ஒன்னிடத்துல அன்பு கூறு போல பிறத்திலயும் அன்பு சொன்னாரு. அந்த கற்பனை வந்து இங்க நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க, இப்ப நேரம் இல்ல. யாத்திரா புஸ்தகம் 20 ஒன்னு 17 வரைக்கும் வாசிச்சு கட்டளை பத்தி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த கட்டளை நீங்க சொல்லி மனப்பாடமா வச்சுக்கணும், வாசித்து மனப்பாடமா வச்சுக்கணும். அப்ப எலிசபெத்தும் சகரியமும் அந்த கற்பனையின்படியெல்லாம் வாழ்ந்தாங்களாம். வாழ்றதுக்கு என்ன வேணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், அந்த அன்பு காட்டுறதுனால நமக்கு என்ன வேணும். அன்பு இல்ல, நம்மளால அன்பு அன்பு கூற முடியல, மற்றவங்களை நேசிக்க முடியல, மற்றவங்களை நம்ம அற்பமாக நினைக்க வேண்டியிருக்கு நினைக்கிறீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்று வாமர்கள் நிறுவோம், நம்ம நிறைய பேர்ல அன்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அன்பை நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அன்பு தாங்க ஆண்டவரே, அன்பு வேணும் ஆண்டவரே, எனக்கு அன்பை தாங்க கேளுங்க. ரோமர்கள் நிறுவோம் 5:5
1: மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்.
0: தேவ அன்பு நம்ம இருதயத்துல பரிசுத்தாவினால எப்ப எப்ப அந்த அன்பு ஊற்றப்படும், பரிசுத்த ஆவியினால்தான் நம்ம உள்ளத்துல இருந்து அந்த தேவ அன்பு நம்மிடத்துல ஊற்றப்படினால். பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்டாதான் தேவ அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட முடியும். தேவ அன்புலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மிடத்துல அன்பு வராது. வெளியே அன்பு மாதிரி தான் பேசும், உள்ளத்துல அன்பு இருக்காது. வெளியே அன்பு மாதிரி பேசும், உள்ளத்துல வேற மாதிரி இருக்கும். வெளியே ரொம்ப அன்பா பேசுவோம், உள்ள வேற மாதிரி இருக்கும். தேவ அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்படனா பரிசுத்தாவில இருந்தாதான் அந்த தேவ அன்பு நம்ம உள்ளத்துல வரும். அந்த தேவன் நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறார், அன்பா இருக்கணும் தான் என் தேவையை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வெளியே அன்பு மாதிரி இருப்போம், உள்ள இருதயத்துல வேற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆசையாத
1: மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்.
0: தேவ அன்பு ஊற்றப்படணும், பரிசுத்த ஆவியினாலதான் தேவ அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட முடியும். தேவ அன்பு யாருக்குள்ள இல்லையோ பரிசுத்தாவினர் இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தாவினர் இருந்தார்னா உண்மையான அன்பு வரும். அந்த அன்பை கேட்டு பெற்றுக்கொள். ஆண்டவர் கர்த்தர் சொன்னார், முழுகியத்தோடும் ஆத்மாத்தோடும் மறு பலத்தோடும் சிந்தையோடு அன்பு குருவாயாக. அது போல என்ன செய்ய, ஒன்னிடத்துல அன்பா இருக்கிற போல நீயும் பிறடத்துல அன்பா இரு, அதுதான் அன்பு. எலிசபெத் அம்மா அப்படி அன்பா இருந்தாங்க, சகரி அன்பா இருந்தாரு. கர்த்தர் வீட்டு கற்பனைக்கு சகல கற்பனையின் முடியும் நியமங்களையும் கை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் அவங்க குற்றமற்றவங்களா வாழ்ந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டும். அத 1 Thessalonians 5:23 வாசிக்க கேட்போம்.
1: சமாதானத்தின் தேவன் தாமே,
0: சமாதானத்தின் தேவன் தாமே
1: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
0: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
1: உங்கள் ஆவி,
0: உங்கள் ஆவி,
1: ஆத்மா,
0: ஆத்மா,
1: சரீரம் முழுவதும்,
0: சரீரம் முழுவதும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
1: குற்றமற்றதாய் இருக்கும்படி,
0: குற்றமற்றதாய் இருக்கும்படி
1: காக்கப்படுவதாக,
0: காக்கப்படுவதாக. எப்போ பரிசுத்தவர் இருந்தாதான் நம்ம காத்துக்கொள்ள முடியும். இடபடாம செபிக்கணும். பவுல் இடபடாம செபித்தார், இடபடாம ஸ்தோத்திரம் பண்ணாரு. பரிசுத்தவர் வேணும். இவங்க எலிசபெத் அம்மா பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 1:41
1: எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது,
0: மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது
1: அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு,
0: அவங்க வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு
1: எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியில் அவங்க என்ன செஞ்சாங்க, நிரப்பப்பட்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்க குற்றமற்றவங்களா வாழ முடிஞ்சது. பரிசுத்தாவில் அவங்க நிரப்பப்பட்டதுனாலதான் அவங்க குற்றமற்றவங்களா வாழ முடிஞ்சது. அதே மாதிரி சகரியா பாருங்க, அவரும் பரிசுத்தாவில் நிறைஞ்சிருந்தாராம். லூக்கா சுவிசேஷம் 1:67
1: அவனுடைய தகப்பனாகிய சகரியா,
0: அவருடைய தகப்பனாகிய சகரியா
1: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு,
0: பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவின் இருந்தா தான் நம்ம குற்றமற்ற வாழ்க்கை வாழ முடியும். நம்ம ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேன்றோம், அலையிலே கூட சொல்ல மாட்டேன்றோம். கர்த்தர் நம்மளை பார்த்து துக்கப்படுவார். நம்ம அவருக்காக, நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார், நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஊட்டப்பட்டார், உதவெல்லாம் பிக்கப்பட்டார். எனக்காக உங்களுக்காக தான் அவர் நம்ம அல்லையிலே சொல்லி சோத்திரமன் மகிம்பட்டு நம்ம கஷ்டப்படுறோம், வெக்கப்படுறோம். ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்ற காக்கப்படும் சொன்னா பரிசுத்தவர் நமக்குள் இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, பரிசுத்தாவே இருந்தா தான் நம்ம குற்றமற்ற வாழ முடியும். இடவிடாம ஜெபம் பண்ணாதான், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருந்தா தான் அவர் ஒரு பரிசுத்த நம்ம இடச்சபினை குற்றமற்றவரை காக்க முடியும். அப்பதான் அவர் நம்மளை ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்ற காக்க முடியும். சமாட்டின் தேவன் நம்ம பரிசுத்தமாக்குவார், நிச்சயமா பரிசுத்தமாக்குவார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணும், அண்டு வரே பரிசுத்தன அபிஷேகத்தை தாருமப்பா, பரிசுத்தன அபிஷேகம் எனக்கு வேணுமப்பா, நான் இடவிடாம செபிக்கணும், நடந்தாலும் உட்கார்ந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஐயா நீங்க என்னை விட்டு ஒரு வினாடி கூட என் வீட்டு பிரியாதீங்கப்பா, நான் உங்க வீட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி கேட்கணும். வாசித்து பாருங்க, 2:4 புஸ்தகம் 15:2.
1: அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே
0: ஆசாவே,
1: யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே,
0: யூதாவின் கோத்திரின் சகல மனிதரே,
1: கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
0: அத பாத்தீங்களா, நீங்க கர்த்தரோடு இருந்தால்
1: அவர் உங்களோடு இருப்பார்,
0: கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்,
1: நீங்கள் அவரை தேடினால்
0: உங்களுக்கு வெளிப்படுவார்,
1: அவரை விட்டீர்களே ஆகிய அவர் உங்களை விட்டு விடுவார்,
0: நம்ம விட்டுட்டு நம்மளை விட்டுவாரு, தேடினு வெளிப்படுவார். நீ கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க இடவிடாம சேவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தை செவத்தை விழித்திருங்க, பரிசுத்தம் நிறைந்திருங்க, குற்றமற்ற வாழ்க்கை வாழ முடியும். தானியலை போல, தாவீதை போல, பவலை போல குற்றமற்ற வாழ்க்கை வாழ முடியும். அது மாத்திரல, எலிசபெத்தும் சகரியாம் குடும்பத்தில் இருந்தவங்க தான் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்தாங்க, அவர் நியமங்களை கை கொண்டு அவங்க குற்றமற்ற வாழ்ந்தாங்க. காரணம், ரெண்டு பேரும் பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க. தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்படணும், பரிசுத்தாவினால்தான் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட முடியும். நம்ம வெளியே அன்பு மாதிரி இருக்கோம், உள்ளத்தில் எத்தனை உள்ள கஷ்டப்பா இருக்கோம், வெளியே அன்பா அழகா பேசுறோம், ஆசீர்வாதமா நல்லா பேசுறோம், ஆனா உள்ளத்துல எத்தனை உள்ளங்கள் கசப்பு நாள் வெறுப்பு நாள் நிறைஞ்சிருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு கத்துட்டு அறிக்கையிடுங்க, இன்றைய ரச்சினால் இன்றைய அனுக்கிற நாள் வருவாய் உன் தருணம் இதுவேன்னு சொல்லி சவன் பாடினார். நம்ம ரட்சிக்கப்பட்டாதான் பரலோராஜ்யத்துக்கு போக முடியும். நாட்களை யார் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நாட்கள் பொல்லாத ஆரம்பியில் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். நம்மளை நம்ம ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம், நம்ம செபிக்கிறோம் தானே, நம்ம நல்லா தானே செபிக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். கத்திற்கு நமக்கு ஐக்கியம் இருக்கா? கத்திரோடு இசைந்திருக்கீங்களா? கத்திற்கு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா? கத்திரோட இசைந்திருக்கீங்களா? கத்திற்கு கத்திர பிரியமில்லாத காரியம் நம்ம இருக்கும்போது கத்திர விட்டு நம்மளை பிரிக்குதா? அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் காலங்களும் உங்களுக்கு கத்திருக்கப்பா, நம்ம உம்மோடு ஐக்கியமா இருக்கணும்ப்பா, உம்மோடு நான் இருக்கணும் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, உமக்காக என்ன வாழணும் ஆண்டவரே, நான் இது வரைக்கும் உலகத்துக்காக வாழ்ந்தேன், எதோ எதோ வாழ்ந்த ஆண்டவரே, அந்த வாழ்க்கை இல்லப்பா, நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும், இங்க என்னோடு இருக்கணும் ஆண்டவரே, நீங்க என்னோடு இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம், ஒரு நிமிஷம் உள்ள தலசி பார்ப்போம், ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம்.

0: அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, குற்றமற்றவனாக குற்றமற்றவளாக வாழ எங்களுக்கு உமது கிருபையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? தானியேல் குற்றமற்றவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த காரணம் அவருக்குள் உண்மை இருந்தது. அவருக்குள் ஆவியான விசேஷ ஆவியானவர் இருந்தபடினாலே அவரை குற்றமற்றவராக மாற்றினார். தாவீது குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அந்நிய ராஜர்கள் அவரை பார்த்து சொன்னார், குற்றம் இல்லாமல் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அது காரணம் என்ன? தாவீது அனுதினமும் ஆண்டவரே மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகவும் அவருக்கு சித்தமானதை எல்லாவற்றையும் செய்கிற மனிதனாக இருந்தபடியினாலே குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ தாவீதால் முடிந்தது. மூன்றாவது, பவுல் குற்றமற்றவராக வாழ்ந்தார். என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன் என்று சொல்லி பவுல் சொன்னார். காரணம், இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம், இடைவிடாமல் துதிக்கிற ஒரு பழக்கம் பவுலுக்குள் இருந்தது. எந்த பொன்னையும் எந்த வெள்ளியையும் எந்த பொருளையும் அவர் இச்சிக்கவில்லை. அவர் நோக்கமெல்லாம் எல்லாம் கர்த்தர் மேலேயே இருந்தது. மன ரம்மியமாய் வாழ அவர் கற்றுக்கொண்டார். உயர்வானாலும் தாழ்வானாலும் எது வந்த போதிலும் மனரமியமாயிருக்க அவர் கற்றுக்கொண்டார். ஆகவே குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது. சகரியா, எலிசபெத் அவர்களும் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்து குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்களாம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலதோடும் முழு சிந்தையோடும் நம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் அதே போல மற்ற மக்களிடத்திலும் பிறரிடத்திலும் அன்பு கூறுவதும் பிரதான கற்பனை. இதிலும் பெரிதான கற்பனை எதுவும் இல்லை என்று இயேசு சொன்னார். ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாரும், அந்த அன்பின் ஆவி எனக்குள் ஊற்றும். எனக்குள் கசப்புகள் வரக்கூடாது ஆண்டவரே, வெறுப்புகள் வரக்கூடாது ராஜா. அர்ப்பணிக்கலாமா? வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வாய் திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. சகரியா பரிசுத்தாவின் நிறைந்திருந்தார், எலிசபெத் பரிசுத்தாவின் நிறைந்திருந்தார். அதனால தான் அவங்களால குற்றம் இல்லாமல் வாழ முடிந்தது. நாமும் சொல்வோமா, பா எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் கணவன் மனைவி நாங்கள் குடும்பம் எல்லாம் குற்றமற்றதா வாழ எங்களுக்கு பரிசுத்தாவினவரை தாரும் ஆண்டவரே. தானியேல் அரசாங்கத்து உத்தியோகத்தில் இருந்தாலும் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். தாவீது ஒரு ராஜாவாக இருந்த போது குற்றமற்றவராய் வாழ்ந்தார். பவுல் ஒரு தேவனுடைய ஊழியக்காராய் இருந்தாலும் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். நாமும் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ ஒரு கணவனும் அர்ப்பணம் செய்யலாமா? அலசி பார்த்து ஆண்டவரே உமக்கென்று அப்பா பரிசுத்தமாய் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். குற்றமில்லாதவராக இருந்தீர்கள். நாங்கள் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க மரணத்தை ருசி பார்த்தீங்க. கல்வாரின் ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்திட்டு சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் நடுவிலே கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய மகிமை கர்த்தாவே வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா குற்றம் இல்லாதவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தயவாய் தாரும் ஆண்டவரே. ஆமாப்பா, சமான் தேவன் முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று பவுல் சொன்னாரே. வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்பா, நான் குற்றம் இல்லாதவர்களாய் வாழ கிருபை தாரும். எங்களைப் போல பாடுள்ள மனிதனாக இருந்த தானியே, தாவீது, பவுல், சகரியா, எலிசபெத் எல்லாம் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்களே, நாங்களும் குற்றமில்லாதவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அர்ப்பணிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எல்லார் மீதும் அப்பா ஆவியானவரே உம்மை தொடுதல் உண்டாவதாக, நிரப்புதல் உண்டாவதாக, உங்க அபிஷேகம் இறங்குவதாக, கர்த்தரவர்களை தொடுவீராக, ஆட்கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்காத மக்கள் உள்ளத்திலும் பேசும்படிக்க ஜெபிக்க, தூண்டும்படிக்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை நேரலையாய் டிவி மூலமாக அப்ப சமூக வலைத்தளங்கள் மூலமாக பார்க்கிற எஃப்எம் ரேடியோ மூலம் கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் உமக்கென்று ஆண்டவரே அப்ப தெரிந்து கொள்வீராக. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். அவளோடு இணைந்து நம்ம எல்லாம் ஜெபங்களை ஏறெடுப்போமா?
1: மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக பிதாவே, மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஐயா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை சந்தோஷத்தை தந்து காத்துக்கொள்ளும் மகிழ்ச்சி தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். ஆண்டவரே, நீர் வரும்போது எங்களை குற்றமற்றவர்களாய் காத்துக்கொள்ள உங்களை பாத்திர மன்றாடி கெஞ்சிறப்ப ஒரே ஒரு வாழ்க்கை ஏசப்பா, உமக்காக நாங்கள் ஜீவிக்க உண்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜீவிக்கிறோம். ஆண்டவரே மே துதிக்கிறோம். என்ன வியாதினால் கஷ்டப்பட்டாலும் மக்கள் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா தொடுங்கப்பா, சுகமாக்கிருங்க ஏசப்பா சுகமாக்கிருங்க. வல்லம் இறங்கட்டும் ஐயா. எந்த மந்திரம் செய்வனை கெட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஏசுகத்து நாமத்தில் அழித்து போடுமையா, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லம்ல ரத்தத்தை தெளிக்கிற ஐயா, விடுதலை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க ஏசப்பா. அற்புதங்களை அதிசயங்களையும் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா ஜெபிக்கிறோம். என் தேவனே இறங்குமப்பா இறங்குமப்பா, எங்களை ஆளிகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கத்தோடி மகத்துமில கரம் ஒரு வீச எல்லாரையும் தொட வேண்டும் ஜெபிக்கிறோம். தொட்டு பலப்படுத்துங்க, பரிசுத்தாவி நிரப்புங்க, அக்கீழ நிரப்புங்க, வல்ல மேல் நிரப்புங்க ஆண்டவர. பரிசுத்தாவினுடைய மத்தியில் செயலாட்ட முடியாது, கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம் ஐயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ அக்கினை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர். பெற்ற மக்களை அதிகமாய் மக்களை நெருங்கி ஜீவிக்க வேண்டும் ஆண்டவர். மே சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும். எல்லாம் ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க, துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. இடைவிடாம ஜெபிக்கணும், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழிப்பா இருக்கணும். வேலை செஞ்சாலும் இருதயம் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவர். அல்லேலூயா. மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழிப்பா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே முழுதியத்தோடு உங்கள் ஆத்மத்தோடு பலத்தோடு அன்பு கரணும் ஆண்டவர். அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்கராச்சா. மற்றவங்களையும் முன்னை போல மற்றவங்களை நேசிச்சு சென்று அந்த நேசிக்கு கூட அன்பை தாரும். மற்றவங்களுக்கு உண்மை பற்றி சொல்லணும், உண்மை பற்றி சொல்லணும் ஐயா. எத்தனையோ சனங்க எங்க தேசத்துல அறியாம இருக்காங்க ஆண்டவர், அவங்களுக்கு உண்மை பற்றி சொல்லணும். பெரிய காரியத்தை செய்யணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் ஏசப்பா. கடன் பிரச்சினாலும் தவிக்கிற மக்கள் கடனில் உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள மெண்டி கொள்ள மே சார்ந்து கொள்ள உம்மோடு ஒப்பராக கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அன்றுவரையும் நீர் அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வத்தை உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அன்றுவரையுமே ஸ்தோத்திரம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்ப ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியலும் ஆற்றலும் சிறந்து விளங்கணும். உண்மை அறிகிற அறிவு நிரப்பப்படணும் ஐயா. நாளுக்கு நாள் உமக்களை நாங்க நெருங்கி ஜீவிக்க கிருபை தரணும் ஆண்டவரே. ஆசீர்வத்தை உயர்த்துங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, ஒவ்வொருத்தருக்கு வீடு தாங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எதிர்க்கலாம் ஜெபிக்கிறோங்க. அத்தனை காரியத்தை வாய்க்கை பண்ணி கொடுங்க. அவங்க நாம் மையப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 8144192192 81 44 192 192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonu, 643-101, Nilgiri, South India. செல்போன் நம்பர் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான தர்மியான நேரத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து இந்த ஜெப நேரத்தை ஒரு கர்த்தர் ஒப்புக் கொடுப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியுடைமை துதிக்கின்றோம். உன்னதங்களிலே வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் கர்த்தாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஜெப நேரத்தின் மத்திய இடந்தள்ளி வரும்படியாய் வாஞ்சியோடு கூட அழைக்கிறோம் அப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். இந்த கூட்டணி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாவது ஆரம்பிக்கிறோமா? எலும்புற புள்ள தந்தகர் ஆவிகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இதோ சர்ப்பங்களின் தேரில் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு உரமா எலும்புற புள்ளாத அந்தகர் ஆவிகள் எல்லாம் கர்த்தராக இயேசுவி நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. என் பத்திர கத்தோட ஆவியின் இறங்கி அசைவாடுவீராக. ஆவியனால் வேறிடைத்து காப்பாற்று நடத்துங்க. தொதிகணமாகி மேலா நிறைவேற்றுக்கொள்ளும். இயேசுவை நாமத்தில் தாழ்மையாக ஜபிக்கிறோம் பிதாவே. கண்டு கொள்ளலாம், வாசிக்கலாமா? ஒன்னு சாமியல் புஸ்தகம் 7:12. அப்பொழுது சாம்பேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் 10 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?

0: ஜெபிக்கலாமா?
1: அக்கா ஜெபக்கு சொல்லும் பொழுது பாரத்தோடு தேசத்திற்காக ஜெபங்களை ஏறெடுப்போம்.
2: ஆண்டவரே, எலிக்காய்ச்சல் எங்கேயுமா வரக்கூடாதுப்பா, திருநெல்வேலியும் பரவாத காத்துக்கொள்ளும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம்.
3: ஆமீன். நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா மே துதிக்கிறோம். திருநெல்வேலியில வந்திருக்கிறதான எலிக்கப்பா, எலிக்காய்ச்சல் பரவக்கூடாது ஏசப்பா. அதனால அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எந்த சேதங்கள் வரக்கூடாது, ஜனங்கள் மரித்து போக கூடாது ஏசப்பா. தேவனே மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை தேவரீர் அப்புறப்படுத்த வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா, அது எங்கேயுமே பரவாதபடி தகப்பனே நீங்க இப்பொழுதே அதை அழிக்க வேண்டுமா இங்க அப்பா, உங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்த ராஜாவே கிருபையா இறங்கி ஆண்டவரே எங்க ஜனங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கப்பா, எங்க தேசத்தையே நீங்க காப்பாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. துதி கண மகிமை செலுத்துறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமே.
2: இந்தியா தேசத்துல எல்லா ஜனங்களும் ஆண்டவர் அர்ஜிக்கணும், ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும், பரிசுத்தவான்களை மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா எல்லாரும் மாறணும், அவங்களாம் பரிசுத்தவான்களை மாற்றணும். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக கண்ணீரோடி சாவம் பண்ணுவோம்.
4: அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, இந்தியா முழுதும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவையுமை அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க விடுதலை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா காரியங்களும் அவங்க விடுதலை ஆகணும் ஏசப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும் ஏசப்பா. இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. எல்லா சடங்காச்சார வாழ்க்கையிலிருந்து வெளியே அடிமைப்பட்டுள்ளாகி
2: இருக்காங்க.
5: எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் அப்பா முடி கிருமையில எவ்வளவு ஊழியர்களை நீர் எழுப்புகிறீர் ஆண்டவரே. அப்பா அறுவடை மிகுதி அலையாட்டில் குறைவு என்ற வசனத்தின் பிரகாரம் எத்தனையோ ஊழியங்கள் எழும்புகிறது ஆண்டவரே. ஆனாலும் இதுல எத்தனையோ கள்ள ஊழியர்கள், கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனத்தினால் ஆண்டவரே வாஞ்சித்திருக்கிற ஆத்துமாக்கள் வீணாய் போகிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தரை தேட வாஞ்சியோடு போறாங்கப்பா. கள்ள உபதேசங்களினால், கள்ள தீர்க்க தரிசனங்களால் அப்பா எத்தனையோ ஆண்டவரே ஆத்துமாக்கள் வீணாய் போயிடுறாங்க ஏசப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னதத்தின் அபிஷேகம், பரலோக ராஜ்யத்தின் அபிஷேகம், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஒவ்வொரு ஊழியர் மேல் ஊற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கள்ள தீர்க்க தரிசன ஆவிகள் எங்க தேசத்தை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், ஊழியங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. கள்ள உபதேசங்கள் ஆண்டவர் எங்க தேசத்தை விட்டு, எங்கள் சபைகளை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
6: மத்திய விசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது வாசிப்பார்கள்.
7: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.

0: என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனே பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: மத்தேயு சுவிசேஷம் 16:3.
2: உதயமாகிற போது
1: செவ்வானமும்
2: மந்தாரமாயிருக்கிறது.
1: அதனால்
2: இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே,
1: வானத்தின் தோற்றத்தை
2: நிதானிக்க
1: உங்களுக்கு தெரியுமே
2: காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா?
1: மழை வரும்னு சொல்றான், காற்று வரும்னு சொல்றான். இப்ப இந்த உலகத்தில் நடக்கிற காலங்களை உங்களால நிதானிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு செவ்வானம் விட்டுருக்கு, இன்னைக்கு மழை வரும், காற்று வரும் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனால் நடக்கிற காலத்தை என்னால செய்ய முடியல, நம்மளால அறிய முடியல. அதே தான் இங்கேயும் கேட்கிறாரு. லூக்காள் சுவிசேஷம் 12:56.
2: மாயக்காரரே,
1: பூமியின் தோற்றத்தையும்
2: வானத்தின் தோற்றத்தையும்
1: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே
2: இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன?
1: இந்த காலத்தை நிதானியாம போறது என்ன? வானத்தின் தோற்றம் பூமியின் தோற்றம் நிதானிக்கிறோம். ஆனா இப்ப நடக்கிற காலத்தை வந்து நினைச்சிரோம், நிதானிக்காம போனது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நிதானித்து பார்க்க வேண்டும். இப்போ என்னென்ன நடக்குது, எப்படி கர்த்தர் எடுப்பா வருவார், அதை என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். நம்ம அது மறந்துடுறோம். ஏதோ காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வந்து நைட்டு சாப்பிட்றோம், படுத்து தூங்குறோம், மறுநாள் அதே ரொட்டீனா, அதை தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நடக்கிற காலத்தை என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். ஏதாவது தினமும் தூங்குறோம், எப்போ காலையில் எழுந்து போகிறோம், சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டு தூங்குறோம், படுக்கிறோம், அப்படி தான் நினைக்கிறோம். அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறதா இல்லை, கர்த்தர் வரப்போறாரு. சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 24:37-40.
2: நோவாவின் காலத்தில்
1: எப்படி நடந்ததோ
2: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும்.
1: எப்படியெனில்
2: ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே,
1: அந்த நோவா காலம் வந்து என்ன காலம், ஜலப்பிரபாகம் முன்னால காலத்துல,
2: நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும்

0: நாள் வரைக்கும்
1: ஜனங்கள் புசித்தும் குடித்தும்,
0: ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, புசித்தும் குடித்தும்,
1: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்,
0: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்,
1: ஜல பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகமட்டும்,
0: அனைவரையும் வாரிக்கொண்டு போகமட்டும்,
1: உணராதிருந்தார்கள்,
0: உணராதிருந்தார்கள்.
1: அப்படியே
0: அப்படியே
1: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்,
0: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலயும் நடக்கும்.
1: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்,
0: ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க,
1: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
0: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
1: ஒருவன் கைவிடப்படுவான்,
0: ஒருவன் கைவிடப்படுவான். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், புசித்தும் குடித்தும், உணர்வுகளும் அதான் சொன்ன, காலையில எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலையை போறோம், ரொட்டினா வேலையை போயிட்டு வந்து என்ன பண்ணுறோம், தூங்குறோம், காலை மறுநாள் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே ரொட்டினால் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா வரும் காலத்தை பத்தி நம்ம என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரிதான் நோவா காலத்திலே நடந்திருக்கு பாருங்க. சலப்பிரயாணம் முன்னாவையில இருந்து வேலைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு என்ன இல்ல, உணர்வு இல்லை. சொன்னாங்களே இப்படி நடக்கிறது, என்னடா ஒரு கப்பல் மாதிரி கட்டுறாரு, அதை கூட ஜனங்கள் உணரல, பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்துல அது மட்டும் கிடைத்தும் போது
1: எப்படி எனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே,
0: முன்னால காலத்திலே
1: நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், ஜனங்கள் புசித்தும் குடித்தும்,
0: ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, புசித்தும் குடித்தும்,
1: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்,
0: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்,
1: ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்,
0: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்,
1: உணராதிருந்தார்கள்.
0: அந்த காலத்தில் செஞ்சாங்க, சலப்பிரைகளை வந்து எல்லாரும் வாரிக்கொண்டு போறதுக்கு உணராம இருந்தாங்க. நோவாவை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க.
1: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்,
0: அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்திலயும் நடக்கும்.
1: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
0: மனுஷகுமார் காலத்தில், இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வீட்லாம் சாப்பாடு செய்யறது இல்ல, எல்லாம் ஹோட்டல் ஜாலியா, அதுதான் ஜாலின்னு சொல்லி இப்ப நிறைய என்ன செய்யறாங்க, மக்கள் இந்த சுத்தி பார்க்க போயிடுறாங்க. எல்லா ஏழைங்களும் சுத்தி பார்க்க போறாங்க, பணக்காரங்களும் சுத்தி பார்க்க போறாங்க. ஹோட்டல் சாப்பிட்டு சுத்தி பார்த்து ஜாலியா, அதுதான் அவங்களுக்கு ஒரு ஜாலி. இப்ப நடக்கிற காலத்தை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, அவங்கள பத்தி பிரச்சனை என்ன, அவங்க இப்படி இருக்குது, ஆண்டு வரப்போற அந்த எண்ணமே இல்ல.
1: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்,
0: 39 வருஷம்
1: ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
0: உணராதிருந்தார்கள்.
1: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்,
0: அவங்க சல பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போறதுக்கு முன்னால போடுற வரைக்கும் என்ன செய்ய, மக்கள் என்ன இல்ல, உணர்வே இல்ல. அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும். இப்ப பாருங்க, நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் சுத்தி பார்க்க போயிடுறாங்க ஜனங்கள், காசு வேஸ்ட் பண்றாங்க. ஹோட்டல் வீட்டுல சாப்பிடறது இல்ல, ஹோட்டல் சாப்பாடு, இப்படிப்பட்ட நாட்கள். அப்ப எப்படி ஆண்டரை பத்தி சிந்திக்கிறது இல்ல.
1: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்,
0: இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்,
1: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
0: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
1: ஒருவன் கைவிடப்படுவான்,
0: ஒருவன் கைவிடப்படுவான். ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. உணர்ந்து நம்ம சிந்தித்து நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கழுத்த காலத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். செவம் பண்ணுமா, எங்களை அன்பாரி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, இறங்குமப்பா இறங்குமப்பா, தகப்பனையுமே ஸ்தோத்திரம். அப்பா டிவி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்குங்க, ஸ்பா நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க இயேசப்பா. என்ன வேலை இருந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் செவனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களப்பா. கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிற மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆசிரிக்கப்படணும் ரட்சிக்கப்படணுமே. அப்படி பிள்ளைகளாய் மாற்றணும் ஐயா. வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. வெள்ளமைக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல வெள்ள மலைச்சலை தாறு சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் தகப்பனே. இயேசுவே இறங்கும் அப்பா இறங்கும். ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பதை செய்ய முடியா செபிக்கிறோம். கத்தடி கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தையை பார்த்து ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவண்ட பிரசனை இறங்கட்டும். மகிமை மூடட்டு அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யப்பா. நானே நல்ல மேய்ப்பன் சொன்னீங்க ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தர் என் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சியடின்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புது செய்ய தேவைகள் அனைத்தை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். உண்மை அதிகமாக அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாரும் பாக்கியமான்னு சொன்னீரு அண்டு விரே பாக்கியவனாய் மாற்றுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. பொருட்படுத்திக்கோங்க. எல்லா துதி கனா மகிமையை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரை அஸ்பா நாம தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கத்தர் நம்ம செவத்தை கேட்டாரு. கலங்காதீங்க
2: அன்பானவர்களே. எங்களது 24 மணி நேர ஜப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இந்த இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் இடத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற பொல்லாத அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்திற்கு அடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இந்த சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதான் சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலே எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்க பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா. எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நான் ஒப்புக் கொடுக்கலாமா?

0: ஜபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம் ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம்
2: பாதிக்கப்படுறாங்கப்பா. இந்தியாவில எவ்வளவு பாதிப்பு தகப்பனி, தயவா எங்களுக்கு இறங்கபடியாய் பார்த்து நோக்கி ஜபிக்கிறோமாப்பா. இயேசுவே இரக்க செய்யப்பா, இரக்க செய்யப்பா. உலக போர் வராத படிக்கு கத்தர் காத்தருளபடியாய் பார்த்து நோக்கி ஜபிக்கிறோமாப்பா. தேவனே இரக்க செய்யப்பா. முடி வருகை அதி சீக்கிரமா இருக்குதுப்பா. எவ்வளவு மக்கள் உண்மை அறியாத இருக்காங்களே. அவ தகப்பனே பாவத்தில் ஆண்டவரே மரித்து போய் மக்கள் நரகத்துக்கு போக கூடாதுப்பா. கிருபை நாள் எங்களுக்கு கூட்டி தரபடியாய் பார்த்து நோக்கி ஜபிக்கிறோமாப்பா. இந்த சண்டை மாற்றி போடுங்கப்பா. ரெண்டு பேரும் ஆண்டவரே சமாதான பேச்சு நீங்க தாப்பா பேசுனவர்கள் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். துதிக்க நமக்கு மியமக்கே செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூலச்சபுகள் நல்ல பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்தில் உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்சும் தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்த தேவனேமே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனமிறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரு கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்து தரணும். அதுக்காக ஜெபம் இல்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபி ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படிக்கா நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
4: எபிரேயருக்கு எழுதி நிருபத்தை எடுத்துக் கொள்வோம். அதுல 11 எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்கள் யாராவது வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பிறக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டுத்தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜாங்கள், பரலோக பரிசுத்த பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சு கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தில் எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொருட்படுத்திக் கொள்ளும்படிக்காய் கெஞ்சு கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்யப்போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கத்தின் வல்லமில்ல நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒன்னுத்தின் புஸ்தகம் 4:17.
7: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
6: எப்போது என்ன செய்ய கர்த்தருடனே கூட இருப்போம். யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்ப அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம், ரகசிய வருக அப்படி சொல்றோம். அந்த ரகசிய வரைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரைக்கு ஆயத்தப்படணும். இதுல இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினைச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா, எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா, உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. 1 Corinthians 15:51.
7: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே
6: ஒரு இமை பொழுதிலே
7: நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
6: நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படும். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்திலே இந்த சரீரத்தோட ஆண்டவர் போறதில்ல, இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதுல கர்த்தர் என்ன செய்ய நம்மள எல்லாரையும் எப்படி மாத்த போறாரு, மறுவும் மாக்க போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நீங்கள் நானும் இந்த உலகத்துல இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எடுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்க, அவர் எப்படி இருந்தாரா, அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 5:24.
7: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
6: ஏனோக்கு என்ன செஞ்சாரா, தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு
7: தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
6: தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சாரா, அவரை எடுத்துக்கொண்டார். அப்ப அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்றது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோட என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோட என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்திலலாம் இருந்த ஒரு மனுஷன்தான், ஆனா என்ன செஞ்சிருக்காரு, கத்தரோட அவர் என்ன செஞ்சாரு, சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு என்ன செய்யிருக்கா, எனக்கு காணப்படாமல் போல தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையா ஒரு வாசனம் பாருங்க, உங்களை மாதிரி குடும்பத்தில் இருந்துதான் அவர் கெஞ்சினார், காணப்படாம போனார். தேவனோடு சஞ்சித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்களிலையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கத்தரோடு இருந்தார். அதனால அவர் என்ன செய்யினார், கத்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாளி பார்க்கிறோம், ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போறோம். முதலாளி பார்க்கிறோம் ஆதியாம புஸ்தகம் 5:22.
7: ஏனோக்கு
6: எனக்கு
7: மெத்துசாலாவை பெற்ற பின்
6: முன்னூறு
7: வருஷம்
6: தேவனோடு
7: சஞ்சரித்து கொண்டு இருந்து
6: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு? முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டு இருந்து
7: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
6: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, எனக்கு எனக்கு தேவனோட முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டாரு. குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்தில் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்துதான் தேவனோட அவர் என்ன செஞ்சாரு? சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹலேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர்